0: கொடுத்து எங்கள் ஆத்மா வாழ்வது போல நீர் எல்லாத்திலும் வாழ்ந்திரு என்று சொன்னீர்கள். அன்பு தகப்பனே, உம்முடைய ஜீவ வசனம் ஒவ்வொன்றுக்காய் துதிக்கிறோம். இந்த ஆண்டு வரை இந்த ரேடியோ மூலமாய் வருகிற ஒவ்வொரு வசனத்துக்காகவும் வார்த்தைக்காய் துதிக்கிறோம் சுவாமி. இந்த ஜீவ வசனங்கள் புறப்பட்டு சென்று ஆண்டு வரை சகலரையும் ரட்சித்து பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த வேளையில் ஆண்டு வரை என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். சிலுவைக்கு பின்னாக மறைத்து கெட்டாவே, உம்முடைய வாயின் என்னுடைய வாயின் வார்த்தைகளிலும் இருதயத்தின் தியானவும் ஆண்டவரே உமக்கு பிரியமாயிருக்கும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஆமேன் ஆமேன். இன்று நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து நாங்கள் தியானிப்போம் என்று நான் சிந்தித்தேன். எனக்கு முன்பதாகவும் பேசிய சகோதரியும் ஆண்டவருடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பற்றி தியானித்தார்கள். எனக்கும் இந்த இதை குறித்த ஒரு பாரத்தை ஆண்டவர் இருதயத்திலே போட்டார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தையும் அவருடைய வல்லமையையும் அவருடைய மகிமையும் அந்த இரத்தத்தினால் நமக்கு வருகிற ஆசீர்வாதங்களையும் இந்த உலகத்தின் மக்கள் அநேக அறியாததினாலே அதை அனுபவிக்க முடியாதபடி தோல்விகள் சோர்வுகள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாய் வியாதியோடு வாழ்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இது மிகவும் பரிதாபத்துக்குரிய ஒரு நிலை. ஆகவே இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்தம் சிந்தி மரித்ததினாலே, அவர் பட்ட பாட்டினாலே, அவர் சிலுவையை சகித்ததினாலே நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் ஒவ்வொருவரும் அதன் மூலமாய் நாங்கள் பெறக்கூடிய நன்மைகளையும் பலன்களையும் குறித்து தியானிப்போம் என்று சொல்லி நான் இந்த நாட்களிலே பாரப்பட்டேன். அதையே நான் உங்களிடத்திலே பேசும்படியாக விரும்புகிறேன். நாம் வேத புத்தகத்திலே பார்ப்போமானால் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை குறித்து ஏசாயா தீர்க்க சரிதி பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பதாகவே அது எழுதியிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பானவர்களை, வேத புத்தகம் என்பது அது சாதாரண புத்தகம் அல்ல. அதில் உள்ள வார்த்தைகள் ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறது. அது பேசப்படுகிற என்னோடு பேசுகிறது, அது கேட்கிற உங்களோடு பேசுகிறது. அவ்வண்ணமான ஒரு ஆவியின் ஜீவனம் உள்ள வார்த்தை அது. இருதயத்தின் யோசனைகள் சிந்தனைகளை எல்லாம் வகையறுக்கிற இந்த வார்த்தை. அப்ப இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கும் போது இங்கு எழுதப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் கேட்பதோடு மட்டும் வாழ்க்கையிலே கைக்கொள்ளுவராக இருக்கும் பொழுது அதனால் வருகிற பலன்களை நாங்கள் இந்த பூமியிலே நாங்கள் அனுபவிப்போம். பரலோக ராஜ்யத்துக்கு போகும்படியாக அழைக்கப்பட்ட நாங்கள் இந்த பரலோக ராஜ்யத்தின் மகிமையையும் அதனுடைய நிழலையும் நாங்கள் இங்கே அனுபவிக்க முடியும். அதான் ஏசாய் எழுதுகிறார், நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டாராம், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் என்று சொன்னார். ஆகவே உண்மையாகவே இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் பாவத்தின் தண்டனையே அவர் மேல் ஏற்றுக்கொண்டார். ஆனால் பரிதாபம், இன்றைக்கு நாங்கள் அவருடைய ஜனங்கள், அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்ட நாங்கள் அந்த பாரத்தை, அந்த பாவத்தின் தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டதை நாங்கள் என்ன செய்கிறோம், அவரிடமே விட்டுவிடாமல் அந்த பாரத்தை இன்னும் நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிறோம். அவர் சிலுவையில் சிந்திய இரத்தத்துக்குடாக நான் நமக்கு மீட்பு வந்தது. அந்த தழும்புகளால் நம்முடைய வியாதிகள் சுகமாகிறது, குணமாகிறது. அது மட்டுமல்ல, அவர் மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு அங்கு ஏசாய் அழுகிறார், நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார் என்று சொல்லுகிறார். அவரோ தேவனால் அடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம், அவர் நம்முடைய துக்கத்தின் வேதனைகளை எல்லாம் அவர் சுமந்து விட்டார். இந்த செய்தியை, இந்த இன்றைய நாளிலே இந்த செய்தியை கேட்கிற அன்பின் தேவ ஜனங்களே, கவனியுங்கள், அவர் சிலுவை சிந்திய இரத்தம் மிகவும் வல்லமை உடையது. ஏன், அந்த வல்லமையைத்தான் நாங்கள் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அந்த வல்லமையை பெற்ற நாங்கள் உண்மையாகவே இந்த உலகத்திலே பாக்கியவான்களாயிருக்கிறோம். வேறு யாரும் இல்ல, அவருடைய ரட்சிப்பை பெற்று அவருடைய இரத்தத்தினாலே பாவங்களால கழுவப்பட்ட நாம் தான் அந்த பாக்கியத்தை பெற்றவர்கள் என்று நான் கூறுகிறேன். ஏனென்றால் நாங்கள் அங்கே அவருடைய வார்த்தையின்படி நாங்கள் பார்ப்போமானால் அநேக காரியங்களை குறித்து நாங்கள் சிந்திக்கலாம். எபிரேயர் 9:22 கூறுகிறது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஆகவேதான் தேவன் அவரை அந்த மரணத்துக்கு என்று ஒப்பு கொடுத்தார். எபிரேயர் 9:14 சொல்லுகிறது, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் என்று பார்க்கிறோம். அவர் தம்மை தாமே பழுதற்ற பரிய பாவம் இல்லாதவர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். கொலோசியர்லேயே பார்க்கிறோம், குமாரனாகி அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்ப அவருடைய ரத்தம் தான் எங்களுடைய பாவங்களை நீக்கி எங்களுக்கு மீட்பை கொடுக்க வல்லமையுடையதாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்திய ரத்தத்தாலே நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, அதனாலே நமக்கு மீட்பும் உண்டாயிருக்கிறது என்று அங்கே அந்த வார்த்தை கூறுகிறதை பார்க்கிறோம். ஆகவே ஏன் நாங்கள் இந்த மீட்பை பெற வேண்டும் என்றால், நாங்கள் ஆதி காலத்திலே முதலாம் மனிதன் செய்த பாவத்தினாலே நாம் தேவனுக்கு தூரமாயிருந்தோம் இல்லையா? ஆகவே அவர் என்ன செய்கிறார், இப்பொழுது அந்த சுவர் திரையை உடைக்கிறார். முன்னே தூரமாயிருந்த நாம் அங்கே அவருடைய இரத்தத்தினாலே அவருடைய பலியினாலே இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாங்கள் சமீபமானோம் என்று வாசிக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்துதல் நம்மை தேவனுடன் கிட்டி சேர பண்ணுகிறது என்று பார்க்கலாம். அவருக்கு நமக்கும் தேவனுக்கும் இடையில் இருந்த பகைமையை சிறுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அவருக்கு பிரீதியா இருந்தது, ஆகவே அவர் ஒப்புரவாக்கினார். சிலுவைக்கு கொலோசியர்லே பார்க்கிறோம், அவர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தார் பரலோகத்தார் யாவரையும் ஒப்புரவாக்கினார். அப்ப இயேசு கிறிஸ்து உடைய ரத்தம் சிந்துதல் தான் எங்களுடைய அந்த பாவத்தின் சுவரை உடைக்கிறது. அவர் சிலுவையில் சிந்திய ரத்தம் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது, அதனாலே மீட்பு உண்டாகிறது. அது மட்டுமல்ல, அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சிரத்தம் என்னவா, சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே எங்களுடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் வல்லமை அந்த இரத்தத்திலே உண்டு. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், ஐயோ நான் அந்த காரியத்தை செய்து விட்டேனே, என்னுடைய பழைய வாழ்க்கையில இப்படி ஒரு பிழை விட்டு தவறி விட்டேனே என்று நினைத்து நினைத்து பாவத்தினாலே நொந்து போயிருக்கிற அநேகரை நான் சந்தித்திருக்கிறேன். ஆகவேதான் நான் சொல்வது அவர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை விசுவாசியுங்கள், அவருடைய இரத்தத்தின் வல்லமை சகல பாவங்களை நீக்கி. யோவான் ஒன்றிலே நாங்கள் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே சொல்லப்பட்டது போல நம்மை சுத்திகரிக்கிறது என்று அவருடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆகவேதான் அவர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே அது என்னவாம் எங்களுக்கு சமாதானம் கிடைக்கிறது. இன்றைக்கு உலகத்திலே நாங்கள் பார்க்கும் போது எத்தனையோ குடும்பங்களிலே கணவன் மனைவிக்கு சமாதானம் இல்லை, பிள்ளைகள் பெற்றாருக்கு சமாதானம் இல்லை, உறவினர்கள் மத்தியிலே சமாதானம் இல்லை, சகோதரர் மத்தியிலே சமாதானம் இல்லை. இந்த உலகம் படுகிற அவல நிலையை நாங்கள் நோக்கி பார்க்கும் போனால் சமாதானம் அற்று போகிறது. இந்த சமாதானத்தை கொடுக்கிறது தான் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி நமக்கு அவர் சமாதானத்தை அருளினார். அவர் எவ்விதமான சமாதானம் என்று நாங்கள் பார்ப்போமானால், அவருடைய சமாதானத்தை குறித்து யோவானிலே 17ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். அவருடைய சமாதானமே, இந்த உலகத்திலே சமாதானம் கொடுக்கக்கூடிய அநேக காரியங்கள் இருக்கிறது, அதெல்லாம் சிற்றின்பங்கள் தான். அதனால் ஒரு சமாதானம் இல்லை. ஒரு கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருப்பார்கள், மறுபடியும் குடிப்பார்கள், மறுபடியும் பழைய நிலைக்கு போய் பழைய பாவங்களிலே அநேகர் ஈடுபடுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்துக்கு சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை தருகிறேன். கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் என்னவாம், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. என்னவாம் அந்த சமாதானம் உங்களுடைய உள்ளத்தை நிறைக்கும் போது எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற கலக்கங்கள் நீங்கும், எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பயங்கள் நீங்கும். இன்றைக்கு சத்துரு பழைய பாம்பாகிய சத்துரு பொய்க்கு பிதாவா இருக்கிறவன், அவன் சர்ப்பத்தின் ஆவி என்ன செய்யுது, ஜனங்களை கலங்க பண்ணுகிறது, ஒரு பிரச்சனையை கொடுத்து பயப்பட பண்ணுகிறது, ஒரு வியாதியை கொடுத்து அவருடைய வாழ்க்கையில கலக்கத்தை உண்டாகிறது, பிள்ளைகள் மத்தியிலே ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி அவருடைய எதிர்காலத்தை குறித்து பயப்பட வைக்கிறது. இவ்விதமாய் அவன் செய்கிற வேளையில ஆண்டவர் என்று சொல்லுகிறார், என்னுடைய சிலுவை மரணம், நான் சிலுவையில் சிந்திய இரத்தத்தினால் என்னவாம் சமாதானத்தை அவர் உண்டு பண்ணுகிறார். அது அந்த சமாதானம், அது மெய்யான சமாதானம். அது நமக்கு என்னவாம், அவர் இரத்தம் சிந்துதலினாலே சமாதானத்தை அருளினார் என்று பார்க்கிறோம். அப்ப இந்த சமாதானம், இயேசு கொடுக்கிற சமாதானம் எங்களுக்கு சந்தோஷத்தையும் பயத்தையும் கலக்கத்தையும் நீக்கிவிடும். இவ்விதமாக இயேசு கிறிஸ்து தம்முடைய சமாதானத்தை நமக்கு சிலுவையிலே சிந்திய இரத்தத்துக்கு கூடாக பெற்றுக் கொடுத்தார். அன்பானவர்களே, ஹல்லேலூயா! அவருடைய இரத்தத்தின் வல்லமையை நாங்கள் இந்த உலகத்திலே வாழுகிற வேளையிலே நாங்கள் அனுபவிக்க வேண்டும். நாங்கள் கலங்க தேவையில்லை, நாங்கள் பயப்பட தேவையில்லை என்ற எபிரேயர் 10:20 வசனம் சொல்லுகிறது. அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு என்னவாம், நமக்கு தைரியம். அவருடைய இரத்தத்தினாலே தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்துல வருகிற எங்களுடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள், துன்பங்களை, உபத்திரவங்களை நாங்கள் எதிர்கொள்வதற்கு என்னவாம், அவருடைய இரத்தம் எங்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறது. ஆகவே இந்த இரத்தத்தை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது அவருடைய இரத்தத்துக்கூடாக நாங்கள் தைரியத்தை பெற்றுக் கொள்கிறோம். டாக்டர்ஸ் மாதிரி இது இந்த வியாதி என்று பயப்படுத்தும் பொழுது, ரிப்போர்ட்டுகள் பிள்ளையாக வரும்போது, இயேசுவின் இரத்தத்தை நாங்கள் விசுவாசித்து கட்டவிழ்த்து ஜெபிக்கும் பொழுது அந்த வியாதி நம்மை விட்டு அகன்று போகிறதை பார்க்கிறோம். அவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்தி அளிக்கும். என்ன கிருமியாயிருந்தாலும், என்னப்பட்ட வியாதியாயிருந்தாலும், எந்த சரீரத்தின் அங்கம் பழுதடைந்து இருந்தாலும், அவருடைய இரத்தங்களை கழுவி சுத்தி அளிக்கிறதுக்கு வல்லமை உடையதாயிருக்கிறது. எபிரேயர் 13:12 பார்க்கிறோம். அந்த படியே இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனங்களை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அவர் பட்ட பாடுகள் வீணாய் போகவில்லை. அன்பான ஜனங்களே, அன்பான தேவ ஜனங்களே, அவருடைய இரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்துறது போல அவருடைய குமாரனாய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிறது. இது இந்த வார்த்தைகள் எல்லாம் வேத புத்தகத்திலே நமக்கென்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கை பயணத்திலே இந்த வார்த்தைகளை நாங்கள் வாசித்து இருதயத்திலே பதிப்பது மட்டுமல்ல, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அப்பியாசப்படுத்தும் பொழுது, அதை கை கொள்ளும் பொழுது, அதை விசுவாசித்து நடக்கும் பொழுது அங்கே இருதயத்திலே ஒரு சுத்திகரிப்பை உண்டாக்குறது. அது எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய பாவங்களை அற கழுவி சுத்திகரிப்பை உண்டாக்குவதும் போது எங்களுடைய ஆத்மத்திலும் சரீரத்திலும் எங்களுடைய ஆவிலும் நாங்கள் சுகத்தை பெற்றுக் கொள்கிறோம். லூக்கா கூறுகிறார், அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. நமக்காக நம்மை நேசித்ததின் விளைவாக அவர் ஜெபம் பண்ணும் போது என்ன சொன்னார், என்னுடைய சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தத்தின் படி ஆக கடவதென்று அவர் ஒப்பு கொடுத்தார். அந்த வேளையில அங்கே பார்க்கிறோம் அவருடைய வேர்வை, அது இரத்தத்து துளி பெருந்துளிகளாக தரையிலே விழுந்தது. அன்பானவர்களே, அந்த அன்பை நினைத்து பாருங்கள். அவர் பட்ட பாடுகள் வேதனைகள் வீணாக அல்ல. ஏன் அவர் பாடுபட்டால், நாம் ஒவ்வொருவரும் ஆறுதலாயிருக்கும்படி, நாம் இந்த உலகத்திலே சமாதானம் சந்தோஷமாய் வாழும்படி, நாம் இந்த உலகத்திலே சுகமாய் ஆரோக்கியமாய் வாழும்படி, பாவத்தின் சம்பளத்தை அவர் சுமந்து கொண்டார், பாவத்தின் பலனை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆகவேதான் யோவாஸ்தானம் சொல்லுகிறார், உலகத்தின் பாவத்தை சுமந்த தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி என்று அங்கு யோவாஸ் ஞானகன் கூறுகிறதை பார்க்கிறோம். ஏசாயாவன் கூறியபடி அவர் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஒரு ஆட்டை போல அவர் வாயை திறவாதிருந்தார். அன்பானவருடைய அவருடைய அன்பை பாருங்களே, நாம் ரட்சிக்கப்படும்படியாக, நம்முடைய ஆத்துமாய் வாழும்படியாக, நாம் சுகமாயிருக்கும்படியாய், நாம் ஐஸ்வர்யவான்களாயிருக்கும்படியாய், நாம் வேதனையற்று வாழும்படியாய், நாம் பயமற்று இந்த உலகத்திலே ஜீவிக்கும்படியாய், நாம் நம்பிக்கையாக அவர் மேல் இருக்கும்படியாக, அவர் சத்தம் போடாத ஆட்டுக்குட்டியை போல் அங்கே அவர் வாயை திறவாதிருந்ததை நாங்கள் வேதப்புத்தின் சுவிசேஷங்களிலே நாங்கள் பார்க்கிறோம். இதை பார்த்த ஏசாயா எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவனுடைய அந்த சூழ்நிலையை அந்த தியானித்து தரிசனத்தை கண்டு அவர் அங்கே எழுதியிருக்கிறார். ஆகவே காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத்துக்கு கூட அங்கே சொல்லுகிறான், குற்றமற்ற இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவன் செய்தேன் என்று சொல்லி அங்கே அவன் கூட அங்கே உணர்கிறதை பார்க்கிறோம். அங்கே ஆனாலும் அவன் மறுபடியும் அங்கே அவன் செய்த பாவத்தின் பரிகாரத்தினாலே அங்கே அழிந்து போனான் என்றும் பார்க்கிறோம். ஆகவே அன்பானவர்களே, தேவ புத்தகத்திலே சகல காரியங்களும் திருஷ்டாந்தமாய் நமக்கு எச்சரிப்பை உண்டாக்கும்படியாகவும், நாம் இதை வாழ்க்கையிலே அனுபவிக்கும்படியாகவும், அதை நாங்கள் பிராக்டிஸ் பண்ணும்படியாக ஒவ்வொன்றையும் தேவன் எங்களுக்காக எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே தேவன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதாரபடியாக அவரையே ஏற்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, விசுவாசம் வேண்டும். அவருடைய வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது அதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதை அப்படியே நாங்கள் முற்றுமாய் விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எனக்காக, இயேசு கிறிஸ்து என் பிள்ளைக்காக, இயேசு கிறிஸ்து என் பேரப்பிள்ளைக்காக, இயேசு கிறிஸ்து என் சந்ததிக்காக இரத்தத்தை சிந்தினார். அந்த பலி, அந்த கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார் என்று நாங்கள் சிந்திக்கும் பொழுது, நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது, நாங்கள் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை எவ்வளவாய் விளங்க பண்ணினார் என்று பார்க்கிறோம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டோம். என்னவாம் அவருடைய இரத்தம் சிந்துதலை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது, அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாங்கள் நீதிமான்களாக்கப்படுகிறோம். எங்களுக்கு சுகம் மட்டுமல்ல, எங்களுக்கு பரிசுத்தம் மட்டுமல்ல, எங்களுக்கு சமாதானம் மட்டுமல்ல, எங்களுக்கு வல்லமை மட்டுமல்ல, தைரியம் மட்டுமல்ல. அங்கே பார்க்கிறோம், அங்கே இயேசுவின் ரத்தத்தை விசுவாசித்து அவருடைய மரணத்திலே நாங்கள் நினைவு கூர்ந்து விசுவாசிக்கும் பொழுது என்னவாம் அவர் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிறோம். அவருடைய இரத்தம் எங்களை நீதிமான்களாக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். நாங்கள் லேவியர் ஆகாமத்தை பார்த்தோமானால் அங்கே 17-14 வசனத்திலே கூறுகிறது, சகல மாம்சத்துக்கும் இரத்தம் உயிராயிருக்கிறதாம். எல்லா மாம்சத்திலும் இரத்தம்தான் உயிர். இந்த இரத்தம் போனால் அங்கே ஜீவன் போயிடும். இரத்தம் ஜீவனுக்கு சமானம் என்று சொல்லி அங்கே கூறப்படுகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து சிந்திய ரத்தம் நமக்கு என்னவாம் ஜீவனாயிருக்கிறது. அன்பானவர்களே, எவ்வளவு பாக்கியம் பெற்ற ஜனங்களாயிருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கவனியுங்கள், அவருடைய ரத்தம் நமக்கு ஜீவனை கொடுக்கிறது. இந்த வியாதியோடு வேதனைப்படுகிறீர்களா, அல்லது உங்களுடைய பிரச்சனைகள் ஏதோடு வேதனைப்படுகிறீரா, அவர் உங்களுக்கு அந்த செய்தியை கேட்டோனே இந்த பலனெல்லாம் போயிட்டு என்று சொல்றீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய ரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. அதை விசுவாசிக்கிறவர் அவரிடத்திலிருந்து வருகிற ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறான். அவர் நம்மிடத்தில் அன்பு கொண்டு தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை என்ன செய்கிறாராம், ராஜாக்களும் ஆசாரியலுமாய் ஆக்குறார். பாருங்கள், அவருடைய திட்டம் என்ன, நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து நம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கருவி மட்டுமல்ல, அவர் எங்களை என்னவாம் ராஜாக்களாய் தேவனுக்கு, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ஆசாரியர்களாக நம்மை ஆக்கும்படியாகத்தான் அவர் இவ்வளவு காரியங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அன்பானவர்களே, அவருடைய அவருக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் அவரை நினைக்கும் போது, அவருடைய இந்த சிலுவை பாடுகளை நினைத்து நாங்கள் துதிக்கும் போது, அவருக்கு மகிமையும் வல்லமையும் நாங்கள் செலுத்துவோம். அங்கே சொல்லப்படுகிறது, அவர் நம்மிடத்தில் என்னவாம் அன்பு கூர்ந்தார். ஆகவே இந்த ஜீவனை கொடுத்த தேவனை நாம் அன்பு கூறுவது மிகவும் முக்கியம். இதை நாங்கள் தவறி விடுகிறோம். இந்த அன்புதான் எங்கள் அவரிடத்திலே நாங்கள் அன்பு கூறும் பொழுதுதான் அவர் நமக்காக எழுதி வைத்த இந்த வேத புத்தகத்தை நாங்கள் வாசிக்க முடியும், இந்த வேத புத்தகத்தை தியானிக்க முடியும். அப்படி அன்பு கூர்ந்து வாசிக்கும் பொழுது பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு வந்து அதை எங்களை போதிப்பார், அதில் உள்ள சத்தியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துவார், அதில் உள்ள நன்மைகளை அவர் எங்களோடு பேசுவார், அதில் உள்ள பயங்களை வல்லமையை அவருடைய இயேசுவை குறித்த அறிவை நமக்கு அவர் தருவார். ஏன், நாம் அன்பு கூறுற தேவன் எப்படிப்பட்டவர் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வல்லமை, அவருடைய இந்த ஒளியை படைத்த தேவன், இந்த ஸ்ரீ பிரகாசமான இந்த ஒளிகளை எல்லாம் படைத்த தேவன் எவ்வளவு ஒளியாயிருப்பார். அந்த தேவனை நாங்கள் பெற்ற தெய்வமாய் கொண்ட நாங்கள் எவ்வளவு பாக்கியம் பெற்றோம். ஜோதிகளின் பிதா என்று சொல்லப்படுகிறது. அவரே ஆதியும் அந்தமும், அவரே தொடக்கமும் முடிவும். அப்படிப்பட்டவர் என்னவாம் இயேசு கிறிஸ்து. அவர் தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறார். அந்த வார்த்தையை நாங்கள் தினமும் உட்கொள்ள எங்களுக்கு என்ன வருகிறதாம், அவரிடத்திலிருந்து ஜீவனை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். இந்த ஜீவனை பெற்றுக் கொள்ளும் பொழுது எங்களுடைய பாவங்கள் எங்களை விட்டு கழுவுறது, எங்களுடைய வியாதிகள் எங்களை விட்டு அகன்று போகிறது, எங்களுக்குடைய உள்ளத்திலே காணப்படுகிற துக்கங்கள், பயங்கள், வேதனைகள் அகன்று போகிறது. ஏனென்றால் அவர் எங்களை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியலுமாக அவர் ஆக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிருக்கிறது. ஆகவே அவருக்கு வல்லமையும் மகிமையும் செலுத்துவோம். ஆகவே இன்றைக்கு நாங்கள் பார்த்த மாதிரி அவருடைய சிந்திய இரத்தத்திலே கிடைக்கிற சுகம், வல்லமை, ஆரோக்கியம், பரிசுத்தம் தைரியம், சமாதானம், வெற்றி எல்லாம் பெற்று நாம் இந்த உலகத்திலே வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பெறுவார். நீ கேட்கிற அன்பான ஜனங்களே, உடைய இருதயத்திலே இன்றுதான் முதலாவதாக கர்த்தருடைய வசனத்தை கேட்பீர்களானால் உடைய வாழ்க்கையை அவருக்கு முன்பாக ஒப்புக்கொடுங்கள். ஜீவனை கொடுத்த அன்பிலும் மேலான அன்பில்லை, நாம் நேசிக்கும் முன்பதாக அவர் நம்மை நேசித்தார். அன்பானவர்களே, அந்த தெய்வத்தை நீயும் இருதயத்திலே ஏற்றுக்கொண்டால், அவருக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே இடம் கொடுத்தால், அவர் உன்னிடத்திலே வந்து பிரவேசித்து உன்னுடைய இருதயமாகிய வீட்டுக்குள்ளே அவர் பிரவேசித்து அவர் உன்னோடு கூட போஜனம் பண்ண விரும்புகிறார், உன்னோடு கூட வாழ விரும்புகிறார். உன்னுடைய வாழ்க்கையில வருகிற எல்லா பிரச்சனைகளையும், சோதனைகளையும், வேதனைகளையும் அவர் மாற்றி அமைக்க அவருடைய ரத்தமும் அவருடைய ஜீவனும் உங்களுக்கு போதுமானதா இருக்கிறது என்று ஆண்டவர் கூறுகிறார். அன்பானவர்களே, இன்றைக்கு நாங்கள் எங்களை ஒப்புக்கொடுப்போம். கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையை நான் உமக்கு முன்பாய் ஒப்புக்கொடுக்கிறேன், என்னுடைய வியாதியை உமக்கு முன்பாய் ஒப்புக்கொடுக்கிறேன். நீர் எனக்காய் மறித்து பாடுபட்டீர், உம்முடைய தழும்போலால் நாங்கள் குணமானோம் என்று உம்முடைய வார்த்தை சொல்கிறது. அன்று ஏசாயா எழுதி வைத்த வார்த்தையை நான் இன்றைக்கு சுதந்திரமாய் கொள்கிறேன், நான் சுதந்திரிக்கிறேன் ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை என்று சொல்லி முற்றுமாய் ஒப்புக்கொடுப்போம். அப்பொழுது தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் தம்முடைய ஆவியினாலே நிறைத்து ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, ஆண்டவரே, என்று கேட்ட உடைய வார்த்தைக்காய் துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காய சிலுவையில் சிந்திய இரத்தத்துக்கூடாக ஆண்டவரே நாங்கள் எவ்வளவோ ஆசீர்வாதங்களை பெற்றோம் தகப்பனே. உம்முடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேரும் உம்முடைய புத்திரராகும் சலாக்கியத்தை கொடுப்பேன் என்று சொன்னீரே. அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியினாலே ஒவ்வொருவரை நிரப்புங்க சுவாமி. உரிமையோடு கூட உம்முடைய இரத்தத்துக்கூடாக வருகிற சிந்திய உம்முடைய இரத்தத்துக்கூடாக, உம்முடைய வல்லமையுடைய கூடாக வருகிற சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலனையும் ஆண்டவரே, கலக்கங்கள் நீன்றி ஆண்டவரே சமாதானத்தையும் தைரியத்தையும் பெற்று ஆண்டவரே ஒவ்வொருவரும் வாழத்தக்கதாக இன்றைய நாளிலே அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். விசேஷமாய் ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்கிறோம், உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உடைய ஜீவ வண்ணாமை நாள்தோறும் அவர்கள் ஆண்டவரே விட்டு ஆண்டவரே இந்த உலகத்துக்கு கொடுக்கிற வேளையில ஆண்டவரே எத்தனையோ ஊழியக்காரரு கூடாக இந்த வசனம் உலகம் எங்கும் செல்ல அப்பா ஆண்டவரே, ஒவ்வொரு வார்த்தையும் ஆவியின் ஜீவனமாய் புறப்பட்டு கட்ட வேண்டியதை கட்டி, நாட்ட வேண்டியதை நாட்டி, பிடுங்க வேண்டியதை பிடுங்கி ஆண்டவரே சுத்திகரிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இந்த வசனத்துக்கூடாக ஆண்டவரே நீ பேசி இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன். தேவ ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவருடைய குடும்பங்கள் சந்ததிகள் வாழட்டும் ஆண்டவரே, இன்னும் ஆரோக்கியமாய் வாழட்டும் ஆண்டவரே, நீடூழி காலம் வாழும்படியாக ஆசீர்வதித்து ஜபிக்கிறோம். தீக்க கட்டளையிடுங்க சுவாமி. முதிர் வயதிலும் அவர்கள் கனிதந்து புஷ்டியாய் இருப்பார்கள் என்று சொன்னபடி அவருடைய நிலங்களை எல்லாம் நிணமுள்ளதாய் மாற்றும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறேன். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. அவருடைய சந்ததி மேலும் சந்தானத்தின் மேலும் என் ஆவியை கட்டளையிடுவேன் என்று சொன்ன தேவன் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. என்னை தாழ்த்தி உடைய கரத்திலே தந்து சகல துதி கனம் மகிமை யாவையும் கர்த்தராய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்தி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.
1: ஆமேன், ஆமேன். அருமையாக வல்லமை நிறைந்த அவரோட பலத்தின் மூலமாக செய்தியை கொடுத்தீர்கள். நன்றி. ஆமேன். அவருடைய ரத்தம் இல்லாவிட்டால் எங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. அவருடைய ரத்தத்தின் மூலமா தான் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். எங்களோட பாவங்கள் கரைகளை யாவற்றை நோய்களையும் குணமாக்குற தகப்பன்ற ரத்தத்தை குறித்து இன்றைக்கு பேசுனீங்க சிஸ்டர். அருமையான வார்த்தையின் மூலமா கொலோசியர் இருந்து உங்க வார்த்தைகளை கொடுத்து லேவியர்கள், கொலேசியர், கலேசியர், எல்லா எபீரியர், எபீரியர், எபிசியர் இந்த சப்டஸ் மூலமாக நீங்க பயந்து கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறேன். ஆமே, இயேசுவின் ரத்தம் தான் ஜெயம். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது, சாத்தா அங்க கிட்டை வராது. இரத்த கோட்டைக்குள்ளே நாங்கள் நுழைந்து விட்டோம். இனி எதுவும் எங்களை அணுகாதவன் நமக்கு அருமையான வார்த்தைகளை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தீர்கள். எத்தனை பேர் கத்தர் இப்பவும் பாவியில ரட்சிப்பதற்கு எங்கள் மத்தியில் அப்படி ஊழியக்காரர்களை கொண்டு வந்து ஆசீர்வதிக்கிற கிருபிகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன். நன்றி சிஸ்டர். உங்களையும் கர்த்தர் மென்மேலுமாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் மென்மேலாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி சிஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன். இப்பொழுது நாங்க யாவரும் அன்போடு பாஸ்டர் சாமுவேல் ராஜா அவர்களை வரவழைப்போம். பாஸ்டர்,
2: பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.
1: ஆமென், பிரேஸ்ல வாருங்கள், வந்து ஆவலோடு உங்களோட வார்த்தையை கேட்டதற்கு காத்து நிற்கிறோம். வாருங்கள், வந்து கர்த்தரே வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.
2: ஆமேன், ஆமேன். சங்கமம் வானொலி வழியாக நித்திய வெளிச்சம் வார்த்தையும் வெளிச்சத்தின் ஊடாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலும் அவருடைய வார்த்தையை நாம தியானிக்கலாம். எசேக்கியேலின் புத்தகம், எசேக்கியேல் 12:28. எசேக்கியேல் 12:28. ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களுடைய சொல் என்றார். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை இந்த எசேக்கியேல் 12:28 நாம தியானிக்க போகிறோம். என் வார்த்தைகள் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை என்ற தலைப்புல நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நாம் அதுக்கு முன்பதாக எவை எவைகளெல்லாம் தாமதிப்பது இல்லை என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து ஒரு 4 குறிப்பை நாம தியானித்து பிறகு நாம ஒரு குறிப்பை தியானிக்கலாம். இப்படியாய் நாம வாசிக்கிறோம். 2 பேதுரு 3:9. 2 பேதுரு 3:9. வாக்குத்தத்தங்கள் தாமதிப்பதில்லை. 2வது இப்படி நாம வாசிக்கிறோம். எபிரேயர் 10:37. வருகை தாமதிப்பது இல்லை. 3வது ஆபக்குக் 2:3. ஆபக்குக் 2:3. தரிசனம் தாமதிப்பது இல்லை. 4வது ஏசாயா 46:13 இப்படி சொல்லுகிறது, ரட்சிப்பு தாமதிப்பதில்லை. எவைகளெல்லாம் தாமதிப்பதில்லை என்றால், வாக்குத்தத்தம் தாமதிப்பதில்லை, வருகை தாமதிப்பதில்லை, தரிசனங்கள் தாமதிப்பதில்லை, ரட்சிப்பு தாமதிப்பதில்லை. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார் 28:12-28 என் வார்த்தைகள் ஒன்றாகிலும் தாமதிப்பது இல்லை. ஆகவே இந்த நாளிலே நாம ஒரு வார்த்தையை நாம வாசித்து அதை நாம தியானிக்கலாம். எவைகளெல்லாம் தாமதிப்பது இல்லை என்று சொல்லப்பட்ட 4 குறிப்புல ஒரு குறிப்பை நாம் இன்றைக்கு தியானிக்கலாம். வருகை தாமதிப்பது இல்லை. எபிரேயர் 10:37 இப்படி வாசிக்கிறோம், வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வருகை தாமதிப்பது இல்லை. ஆகவே இந்த நாளிலே வருகையை பற்றி நிறைய செய்திகளை நாம கேட்கிறோம். எனக்கு இந்த நாளிலும் ஆண்டவர் உள்ளத்தை பாரப்படுத்தின ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவன் வருகை நாட்களில, அதாவது தாமதம் பண்ணும் பொழுது என்ன என்ன சம்பவங்கள் பூமியிலே சம்பவிக்கும் என்பதை குறித்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. வருகை தாமதிக்கிற பொழுது என்னென்ன காரியங்கள் பூமியிலே சம்பவிக்கும் என்பதை குறித்து மிக வேகமாக ஒரு சில குறிப்புகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2 காரியம், உலகத்துல என்ன என்ன காரியங்கள் சம்பவிக்கும், திருச்சபைகளிலே என்ன என்ன காரியங்கள் சம்பவிக்கும். வருகை தாமதிக்கிற பொழுது திருச்சபைகளிலே என்ன சம்பவிக்கும், இந்த உலகத்துல என்ன சம்பவிக்கும் என்பதை குறித்து நாம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, உலகத்துல என்ன என்ன சம்பவிக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க டிவிகளை திறந்து பார்த்தால், நீங்க யூடியூப்களுக்குள்ள போய் பார்த்தால், பேஸ்புக்ல பார்த்தால், இந்த உலகத்துல என்ன என்ன சம்பவிக்கிறது என்பதை சாதாரணமாக நம்ம கண்டுகொள்ளலாம். ஆனால் அதை தாண்டி வேதத்துல இருந்து திருச்சபைகளுக்குள்ள என்னென்ன காரியங்கள் சம்பவிக்கும் என்பதை குறித்து ஒரு சில குறிப்புகளை மிக வேகமாக சொல்லி நான் உங்களோடு கூட இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது வசனம் பாருங்க, யாத்ராமத்தின் புஸ்தகம், யாத்ராமத்தின் புஸ்தகம் 32:1. தலகவி, நீங்க திருச்சபைகளுக்குள்ள என்னென்ன சம்பவங்கள் நடக்கிறது என்பதை குறித்து மிக வேகமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். யாத்திராகமம் 32:1 மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதித்த போது வேதம் சொல்லுகிறது துணிகரமான செயல்களில அவங்க ஈடுபட ஆரம்பித்தாங்க. நலகவ நீங்க வருக தாமதிக்க தாமதிக்க திருச்சபைகளில இன்றைக்கு துணிகரமான செயல்கள் நடைபெறுகிறது நீங்க பார்க்கலாம். எங்கு பார்த்தாலும் எங்கும் கேள்விப்பட்டுறாத செயல்கள், எங்கும் கேள்விப்பட்டுறாத காரியங்கள் இன்றைக்கு துணிகரமாக திருச்சபைகளிலே நடக்கிறதை நம்ம பார்க்கிறோம். மோசை இறங்கி வர தாமதித்த பொழுது என்ன நடந்தது? அவர்கள் ஒரு பெரிய கண்டுக்குட்டியை உண்டாக்கி இதுதான் எங்களை முன் நின்று வழி நடத்துகிற தெய்வம் என்று சொல்லி தங்களை தாங்களே கெடுத்து கொண்டார்கள் என்று சொல்லி நாம் அங்கு வாசிக்கிறோம். நாம் அதை தாண்டி இன்னொரு புதிய பாட்டுல ஒரு வசனத்தை நாம வாசிக்கலாம். பாருங்க, புதிய பாட்டுல வாசிக்கும் பொழுது இப்படி வாசிக்கிறோம். மத்தியெழுதின சுவிசேஷம் 25:5 வருகை தாமதிக்கிற போது திருச்சபைகளுக்குள்ள என்ன நடக்கிறது என்பதை மிக வேகமாய் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். நல்ல கவனிங்க, வேதம் சொல்லுகிறது 25:5 மணவாளன் வர தாமதித்த பொழுது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கி விட்டார்கள். நல்ல கவனிங்க, ஆண்டவருடைய வருகை தாமதிக்கிற பொழுது ஒரு என்றும் இல்லாத ஒரு மயக்கம், ஒரு நித்திரை மயக்கம் சபையை கவ்விக்கொண்டிருக்கிறது நீங்க இன்றைக்கு பார்க்கலாம். பாருங்க, முன்பு போல ஜனங்கள் உற்சாகமா இல்லை, விழிப்பாக இல்லை, ஆர்வமாக இல்லை, ஏதோ ஒரு நித்திர மயக்கத்துக்குள்ள தள்ளப்பட்டிருக்கிறது போல நம்மளால உணர முடியும். எங்கும் இந்த திருச்சபைகளுக்குள்ளே என்றும் இல்லாத அளவு வருகை தாமதிக்க தாமதிக்க திருச்சபைகளிலே ஒரு வகையான மந்த குணம் உண்டாக இருப்பதை நீங்க பார்க்க முடியும். ஒரு விறுவிறுப்பு இல்லாம, ஒரு வேகம் இல்லாம, எல்லாம் தனிந்து போய் ஒரு நித்திர மயக்கத்துக்குள்ள திருச்சபை இழுக்கப்பட்டு கொண்டிருக்கிறத நீங்க பார்க்க முடியும். வருகை தாமதிக்கிற பொழுது சம்பவிக்கிற காரியங்கள். நான் இன்றைக்கு உங்களோடு கூட இதை தாண்டி இன்னொரு சம்பவம், புதிய ஏற்பாட்டிலிருந்து அல்ல, பழைய ஏற்பாட்டிலிருந்து வருகை தாமதிக்கிற பொழுது என்னென்ன சம்பவங்கள் நடக்கிறது என்பதை குறித்து நான் உங்களுக்கு மிக வேகமாய் ஒரு சில காரியங்களை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். நாம் எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதிகள் தான். முதலாவது பாருங்க, நெகேமியாவின் புஸ்தகம், நெகேமியாவின் புஸ்தகம் 13:3 நெகேமியா 13:3 வருகை தாமதிக்கிற பொழுது என்ன என்ன காரியங்கள் எல்லாம் இந்த உலகத்துல திருச்சபைகளுக்குள்ள சம்பவிக்கிறது என்பதை நாம வேதாகம நமக்கு நிறைய வசனங்கள், நிறைய காரியங்கள் போட்டு காட்டுகிறத நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு நான் உங்களோடு கூட இந்த பகுதியை கொஞ்சம் ஆழமாய் பார்க்க போகிறோம். நெகேமியாவின் புஸ்தகம் 13:4 தொடக்கம் 10 வரை உள்ள வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது இப்படி நாம வாசிக்கிறோம். இதற்கு முன்னே எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளை விசாரிக்க வைக்கப்பட்ட ஆசாரியனாகிய எலியா தொபியாவோடு சம்பந்தம் கலந்தவனாயிருந்து முற்காலத்திலே காணிக்கைகள், சாம்பிராணிகள், பனிமூட்டுக்கள், லேவியருக்கும், பாடகருக்கும், வாசல் காக்கிறவருக்கும் கட்டளை பண்ணப்பட்ட தானியன், திராட்சரசம், எண்ணெய் என்பவைகள் தசமபாக ஆசாரியர் சேருகிற படைப்பான காணிக்கைகளும் வைக்கப்பட்டிருந்த இடத்துல ஒரு பெரிய அறைய அவனுக்கு ஆயத்தம் பண்ணி இருந்தான் என்று இங்க நாங்கள் வாசிக்கிறோம். இந்த நெகேமியா கதையை கொஞ்சம் நான் உங்களுக்கு நீங்க மிக இலகுவா புரிந்து கொள்ளக்கூடிய வகையில நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். நல்லா கவனிங்க, நெகேமியாவை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளமாக இந்த நெகேமியாவை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். பாருங்க, நெகேமியா முதலாவது வர்ற இடிந்து போயிருக்கிற மதில்கள் எல்லாம் கட்டி சீர்படுத்தி உடைந்து பலிகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது, ஆலயத்தின் சகல வேலைகளும் எல்லாம் அங்காங்கே அப்படியே ஸ்தம்பித்து போய்விட்டது, ஒன்றும் நடைபெறாத அந்த காலத்துல நெகேமியா அவர் வந்து அந்த ஆலயத்தின் மதில்களை மிக வேகமாக அவர் என்ன செய்தார் என்றால் அதை கட்டி எழுப்பி எல்லாம் சீராக்கி வைத்து விட்டு ஏதோ ஒரு அலுவல் காரியமாக திரும்பவும் அவர் என்ன செய்கிறார், பாபிலோனுக்கு போய்விடுகிறார். நல்லா கவனிங்க, முதல் முறை வருகிறார், உடைந்து போன, இடிந்து போன, சுட்டரிக்கப்பட்ட, எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும் சீர்படுத்தி சீராக்கி சரி செய்து எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு ஏதோ ஒரு அலுவல் காரியமாக அவர் என்ன செய்கிறார், அந்த பாபிலோனுக்கு போய்விடுகிறார். இப்ப நல்ல வசனத்தை பாருங்க, 13:6. இதெல்லாம் நடக்கும் போது நான் எருசலேமில் இல்லை, பாபிலோன் ராஜாவாகிய அர்த்தசஸ்டாவின் 32 நான் ராஜாவிடத்துக்கு போய் சில நாட்கள் பின்பு திரும்ப ராஜாவிடத்தில் உத்தரவு பெற்றுக் கொண்டு. இப்ப நல்ல கவனிங்க, இந்த நெகேமியா போய் கொஞ்சம் வர தாமதித்த பொழுது, நல்லா இந்த இடத்துல நான் அதான் சொல்ல வருகிறேன், நெகேமியா அந்த வேலைகள் எல்லாம் முதல் முறை அவர் வந்து செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் செய்து முடித்து விட்டு அவர் ஒழுங்காக சகலவற்றை நேர்த்தியாக அழகாக செய்து விட்டு மறுபடியும் அவர் பாபிலோனுக்கு போயிட்டு திரும்ப அவர் வரும் பொழுது அங்கு நடைபெற்ற சம்பவங்களை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புறேன். நல்லா கவனிங்க, முதலாவது இந்த நெகேமியாவுடைய கதையிலிருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்றார், முதலாவது நெகேமியா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம், தொபியா என்கிறவர் பிசாசானவனுக்கு அடையாளம். இந்த கதையில இந்த சம்பவத்துல நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், அவங்க அந்த நெகேமியாவுக்கு கொடுக்கப்பட்ட அறை அல்லது தொபியாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அறை, அதுதான் நாம திருச்சபையாகிய நாம. நல்ல கவனிங்க, இந்த நெகேமியா தங்கி இருந்த இந்த அறையில என்னென்ன நடந்தது என்று நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, வசனம் சொல்லுகிறது அந்த 5 இப்படி சொல்லுகிறது, முக்காலத்தில காணிக்கைகளும் சாம்பிராணிகளும் பனிமூட்டுகளும் லேபியருக்கும் பாடகருக்கும் வாசல் காவு காக்கிறவருக்கும் கட்டளை பண்ணப்பட்ட தானியம் திராட்சரசம் எண்ணெய் என்பவைகள் தசமபாக ஆசிரியர் சிறு படைப்பான காணிகள் வைக்கப்பட்டிருந்த இடத்துல ஒரு பெரிய அறையை அவனுக்கு ஆயத்தம் பண்ணி இருந்தான். இப்ப நல்லா கவனிங்க, நெகேமியா தங்கியிருந்த இந்த அறையில வைக்கப்பட்டிருந்ததான பொருட்களை குறித்து தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. நெகேமியா அவர் தங்கியிருந்த அந்த அறையில இந்த 7 பொருட்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப நடக்கிற சம்பவம் என்ன, நெகேமியா போய் பாபிலோனுக்கு போய் திரும்பி வர தாமதித்த பொழுது அந்த எலியா என்று சொல்லக்கூடிய அந்த ஆசாரியன் என்ன செய்தானா, தொபியாவோடு கூட சம்பந்தம் கலந்து விட ஆரம்பிக்கிறார். எனக்கு பிரியமான தேவச்சானமே, இன்றைக்கும் தேசத்துல தேவன் தன்னுடைய சொந்த சுய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த திருச்சபை மிகவும் அழகாக நேர்த்தியாக ஆண்டவர் அதை நடத்தி கொண்டு வருகிறார். இந்த இடையில நடக்கிற சம்பவம் தான், இப்ப நடக்கிற சம்பவம் என்ன, ஆண்டவர் தான் நமக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்தும்படி அவர் பிதாவிடத்துல போய் திரும்ப வரப்போகிறார். இந்த நேரத்துல என்ன நடக்கிறது, இந்த நெகேமியா போய் திரும்ப வருகிறதுக்கு முன்னதாக அந்த தொபியாவோடு இந்த ஆசாரியன் சம்பந்தம் கலந்து விட்டான். பாருங்க, எது நடக்க கூடாதோ இதெல்லாம் அவர் வருவதற்கு முன்னதாக அவர் வர தாமதிக்கிற பொழுது நடக்கிற சம்பந்தங்கள், நடக்கிற உடன்படிக்கைகள். பாருங்க, புற ஜாதிகளோடு உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாது, அந்நிய நுகத்துல நீங்க பிணைக்கப்படக்கூடாது, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தமே இருக்கக்கூடாது என்கிற அந்த கட்டளைகள் எல்லாம் மறுக்கப்பட்டு மறைக்கப்பட்டு அதை மீறி துணிகரமான செயல்கள் இன்றைக்கும் திருச்சபைகள்ல சாதாரணமாக நடந்து கொண்டு வருகிறதை நீங்க பார்க்க முடியும். தாமதிக்கிற பொழுது திருச்சபைகளிலே நிறைவேறுகிற நடைபெறுகிற அலங்கோலமான காரியங்களை உங்கள் கண்கள் ஊடாக இன்றைக்கு நீங்க பார்க்க முடியும். தாமதிக்கிற பொழுது திருச்சபையில் இருக்கிற மக்கள் துணிகரம் கொண்டு பாவம் என்று தெரிந்திருந்தும் அந்த பாவத்தை துணிகரமாக செய்கிற ஒரு காலத்துல நீங்களும் நான் வந்திருக்கிறோம். பாருங்க, வசனம் சொல்லுகிறது எபேசியர் 4:27 இப்படி வாசிக்கிறோம், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று ஒரு வசனம் வருது. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், பிசாசு என்ன நினைக்கிறான், நாம பிசாசாக போனாதான் நம்மளை விரும்புறாங்க, இல்ல நம்மளை வெறுக்கிறாங்க, நம்மளை புறக்கணிக்கிறாங்க, நம்மளை திறக்கிறாங்க. அவனும் என்ன செய்யறான், மிக தந்திரமாக உள்ளே நுழைய வர ஆரம்பிக்கிறான். இப்ப நடக்கிற சம்பவத்தை பாருங்க, புறஜாதி ஒரு ஆளு நீங்க திருமணம் செய்யும் பொழுது அப்புறஜாதி யார், அந்த புறஜாதிய தகப்பன் யார். இப்ப நாம என்ன சொல்லுகிறோம், நாம ஆண்டவோட பிள்ளைகள், நம்முடைய தகப்பன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இப்ப புறஜாதி ஒரு ஆள் தகப்பன் யாருன்னு கேட்டா நம்ம நேரடியா சொல்லலாம், அது பிசாசு தான். அப்படி இருக்கிற பொழுது இப்ப நம்ம சம்பந்தம் கலந்துட்டா, நல்ல கவனிங்க, இப்போ சாத்தான் நம்முடைய வீட்டுக்குள்ள உரிமையோடு வர ஆரம்பித்து விடுகிறான். ஏன்னா நாம அவட மகளைத்தான் முடிச்சிருக்கிறோம், அவன் நமக்கு சம்பந்தி ஆகி விடான். அவன் அவன் வரும் பொழுது மிக உரிமையோடு வருகிறான், மகனை பார்க்க போறனான், மகளை பார்க்க போகிறனான் அப்படிங்கிற உரிமையோடு நம்முடைய வீடுகளுக்குள் அவன் வந்து விடுகிறான். இப்ப நடக்கிற சம்பவத்தை பாருங்க, தொபியாவிட்ட இந்த தொபியா இந்த எலியாசா என்று சொல்லக்கூடிய இந்த ஆசாரியனிடத்துல உரிமையோட வருகிறான். அப்படி வரும் பொழுது நடக்கிற சம்பவத்தை தான் நீங்க வாசிக்கிறோம். அந்த நெகேமியா தங்கியிருந்த இந்த அறையை இந்த தொபியாவுக்கு இந்த எலியாசிப் என்று சொல்லுகிறவர் திறந்து கொடுக்கிறார். இப்ப நெகேமியா இருந்த அந்த அறைக்குள்ள இப்ப யார் இருக்கிறது என்றால் தொபியா வந்திருக்கிறார். தொபியா வந்திருக்கிறார். இப்போ நடக்கிற சம்பவத்தை பாருங்க, தொபியா வந்த உடனே நெகேமியாவுடைய அறையிலிருந்த எல்லா பொருட்களையும் தூக்கி வீசியாச்சு. நீங்க நல்லா கவனிக்க, நான் உங்களுக்கு இதுல நிறைய ஆவிக்குரிய ஆழமான அர்த்தங்களை நான் சொல்ல முடியும். தொபியா உள்ள வந்த உடனே நடக்கிற சம்பவம் என்ன தெரியுமா, நெகேமியா பாவித்த, நெகேமியா சேமித்து வைத்த, நெகேமியா இது இருக்கட்டும் நான் போயிட்டு வரும் வரைக்கும் இது இருக்கட்டும் என்று பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த அத்தனை பொருட்களையும் இந்த தொபியா உள்ள வந்த உடனே அந்த அறையிலிருந்து எல்லாவற்றையும் எடுத்து வெளியே எரிந்து விடுகிறான். என்ன என்ன வைத்திருந்தான் என்பதை பற்றி தான் நாம இன்றைக்கு அந்த அந்த வசனத்துல நாம தியானிக்க போகிறோம். வசனத்தை பாருங்க, வசனம் சொல்லுகிறது. முதலாவது பாருங்க அந்த வசனத்துல என்ன வாசிக்கிறோம், ஐந்தாவது வசனம், காணிக்கைகளை. நல்லா கவனிங்க, காணிக்கைங்கிறது வந்து அந்த காலத்துல நெகேமியா ஆலய ஆராதனைகள் திரும்பவும் ஆரம்பிக்கப்படுகிறது, தடைப்பட்டிருந்த நீண்ட காலமாக நடைபெறாத ஆராதனைகளை நெகேமியா நின்று சகலவற்றை ஒழுங்குபடுத்தி சீர்படுத்தி அங்கு ஆராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்ப அங்கு காணிக்கைகள் சேர்க்கப்படுகிறது, தசம பாகங்கள் சேர்க்கப்படுகிறது, எல்லாவற்றையும் ஒரு இடத்துல சேமித்து வைக்கிறான். இப்ப நடக்கிற சம்பவம் பாருங்க, தொபியா வந்து உட்கார்ந்த உடனே அந்த வீட்டுக்குள்ள இப்ப அந்த வீட்டுல இருந்த காணிக்கைகளை தூக்கி வெளியே வீசி விட்டான். இன்றைக்கும் காணிக்கை என்கிறது ஒரு போஜன பலிக்கு அடையாளம், ஒரு ஒரு ஆண்டவுடைய சனங்கள் ஆண்டவுடைய சமூகத்துல நின்று செய்கிற காரியங்களில ஆண்டவரை துதித்து பாடி ஆராதித்து நமஸ்காரம் செய்கிற ஒரு இடத்துல ஒரு காணிக்கை சேர்க்கப்படுகிறது என்றால் அது ஒரு பெரிய போஜன பலிக்கு அடையாளம். இப்ப தொபியா வந்து உட்கார்ந்துட்டார், என்ன நடந்தது, காணிக்கைகளை தூக்கி எறிய ஆரம்பித்து விட்டான். இப்ப நடக்கிற காரியம் இன்றைக்கு திருச்சப்ப மக்கள் பாருங்க, காணிக்கை போடுகிறது ஏதோ ஒரு சாதாரணமான விஷயமாக எடுத்துக்கொள்ள விருப்பம் இல்லை, ஆண்டவருக்கு கொடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. காரணம் என்ன, அந்த தொபியா அந்த காணிக்கையை தூக்கி வீசி விட்டான். முன்பு அந்த காணிக்கை உள்ள இருந்தது, நாம ஆண்டவோட காரியத்துக்கு நல்ல கைகளை விரித்து நாம ஆண்டவோட ராஜ்யத்தின் வேலைக்கு தாராளமாக கொடுத்திருப்போம். இப்ப நீங்க நாம நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம், இப்ப அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது மங்கி போயிட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போயிட்டு அப்படி என்றால் நம்முடைய அறைக்குள்ள யாரு வந்துட்டார் என்றால் தொபியா வந்து விட்டான். இரண்டாவதாக வசனத்தை பாருங்க, ஐந்தாவது வசனத்துக்குள்ளே நில்லுங்க, வசனத்தை பாருங்க இப்படி வாசிக்கிறோம், இரண்டாவது சாம்பிராணியை தூக்கி வெளியே வீசியாயிருக்கு. நல்ல கவனிங்க, வசனம் சொல்லுகிறது சாம்பிராணிங்கிறது என்ன, நல்ல கவனிங்க, ஒரு வாசன திரவியத்தை உண்டாக்குகிற ஒரு பொருளுக்கு தான் சொல்லுகிறது சாம்பிராணி என்று சொல்லு. இப்ப நடக்கிற சம்பவம் என்னவென்றால் இந்த தொபியா உள்ள வந்த போது இந்த சாம்பிராணியை தூக்கி வெளியே வீசி விட்டான். சாம்பிராணி என்கிறது துதிக்கு சோத்திரத்துக்கு ஜெபத்துக்கு அது அடையாளமாக இருக்கிறது. தூபம் போல நம்முடைய ஜெபங்கள், தூபம் போல நம்முடைய ஆராதனைகள், தூபம் போல நம்முடைய விண்ணப்பங்கள், தூபம் போல நம்முடைய மன்றாட்டுகள் ஒவ்வொன்றும் இப்ப என்னவாயிட்டான், தொபியா வந்து உள்ள அமர்ந்த பொழுது அவைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்ப குறைந்து போய்விட்டது. ஜெபிக்க விருப்பம் இல்லை, ஆராதிக்க விருப்பம் இல்லை, ஆண்டவரால் தேடுறதுக்கு விருப்பம் இல்லை, ஆண்டவருடைய ராஜ்யத்தை நீதியை உண்மையா நின்று பாடி துதிக்க விருப்பம் இல்லை. ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து போய்கிட்டு. முன்பு ஒரு காலத்துல நெகேமியா நம்முடைய அறைக்குள் இருந்த காலத்துல அவைகளெல்லாம் பத்திரப்பட்டு ஸ்திரப்பட்டு இருந்தது. நாம் துதிக்கிறதுல ஆர்வமாயிருந்தோம், ஜெபிக்கிறதுல ஆர்வமாயிருந்தோம், ஆண்டவரை ஆராதிக்கிறதுல ஆர்வமாயிருந்தோம். இப்போ என்ன நடந்தது? அந்த தொவியா உள்ள வந்து உட்கார்ந்த போது அவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு போகிற ஒரு காலத்துல நாம வந்து நிக்கிறோம். மூன்றாவதா வசனம் சொல்லுகிறது பாருங்க, காணிக்கையை தூக்கி வீசி ஆயிட்டு, சாம்பிராணிய தூக்கி வீசி ஆயிட்டு, இப்ப நடக்கிற சம்பவம் பாருங்க, பனிமுட்டுகள் எல்லாம் தொவியா ஒரு வகையான பனிமுட்டுகள். நான் நினைக்கிறேன் அந்த நாட்கள்ல ஆலயத்துல நாம இப்ப கொம்யூனியனுக்குதான் பாவிக்கிற பாத்திரங்கள் இருக்கிறது போல பனிமுட்டுகளும் வைத்திருக்கிறார். இந்த பனிமுட்டுகள் எல்லாவற்றையும் இந்த தொவியா உள்ள வந்த பொழுது தூக்கி எரிந்தாயிற்று. இப்ப நடக்கிற சம்பவம் என்னன்னா, இந்த பனிமுட்டுகளை எப்படி பார்க்கிறேன் என்றால், ஆண்டவருக்கு செய்கிறதான ஊழியங்கள், ஆண்டவருக்கென்று நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது எவ்வளவு ஆர்வமாக விருப்பமாக வேகமாக ஆண்டவரோட வேலையை செய்தோமோ, இப்ப நாள் செல்ல செல்ல செல்ல ஆண்டவர் வர தாமதிக்க தாமதிக்க நம்முடைய அறைக்குள்ள தொவியாவுக்கு நாம் ஒரு இடம் கொடுத்துட்டதுனால தொவியா உள்ள வந்ததுக்கு பிறகு இப்ப நடக்கிற சம்பவம் என்ன, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விருப்பங்கள் ஊழியம் செய்யறதுக்கு விருப்பம் குறைந்து போய்விட்டது. முன்பு மிக வேகமா ஓடிக்கொண்டிருந்த அந்த ஊழிய அந்த அனுபவங்கள் எல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து போயிட்டு, ஆண்டவருக்காக வைராக்கியமாய் ஆத்தும ஆதாயங்களை செய்து கொண்டிருந்த நாம இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவைகள் கணிஞ்சு கொண்டே போய்விட்டது. காரணம் என்ன, தொவியா நமக்குள்ள இருந்த அந்த நல்ல பனிமுட்டுகளை தூக்கி எரிந்து விட்டான். மிக வேகமாய் நான் சொல்லுகிறேன், அதுக்கு பிறகுதாக அங்க நடக்கிற சம்பவத்தை பாருங்க, தானியங்கள் இருந்ததான். அங்க வாசிக்கிறோம், அவர்கள் காவலாளருக்கு பாடகருக்கு என்று கட்டளை பண்ணப்பட்ட தானியம் என்று சொல்லக்கூடிய நிறைய பயிர்கள், பயிர்கள் நிறைய சாப்பாடு திரவியங்கள் போன்ற நிறைய சம்பவங்கள் அங்கு இருந்திருக்கிறது, எல்லாவற்றையும் தூக்கி எரிந்து விட்டாயிற்று. நான் என்ன சொல்ல வருகிறேன், அப்போஸ்தல உபதேசங்கள், ஆண்டவர் தந்த நல்ல செய்திகள், நல்ல வார்த்தைகள், நல்ல ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் தானியங்களாக நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. நம்ம ரட்சிக்கப்பட்டதுல இருந்து இதுவரை நம்ம கேட்ட தேவ செய்திகள் எவ்வளவு தெரியுமா, எவ்வளவோ நல்ல நல்ல தானியங்களை நாம் சேகரித்து வைத்திருக்கிறோம். நல்ல தானியங்கள் நம்மளோட வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்திருந்தார். இப்போ நடக்கிற சம்பவம் என்ன, தொவியா வந்து இந்த அறையில தங்கின பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் தானியத்தை தூக்கி எரிந்து விட்டான். ஆண்டவருடைய வார்த்தைகள் மறக்கப்பட்டு போய்விட்டது, ஆண்டவருடைய வார்த்தைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை விட்டு விலகி போய்விட்டது. முன்பெல்லாம் நாம ஜெபிக்கும் பொழுது நல்ல வேத வசனங்களை சொல்லி சொல்லி நாம ஜெபிச்சிருப்போம், இப்ப வேத வசனங்கள் வருகிறது இல்லை, எல்லாம் மறந்து போயிட்டு சாதாரணமா போயிட்டு. காரணம் என்ன, வருகை தாமதிக்க தாமதிக்க ஆண்டவருடைய வார்த்தைகள் நம் உள்ளத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தொவியா தூக்கி எரிந்து விட்டார். வேதத்தின் வேதம் சொல்லுகிறபடி சபையினுடைய பரிதாபமான ஒரு நிலைமையைத்தான் நாம் இங்க வாசிக்கிறோம். அதுக்கு பிறகு நாம வாசிக்கிறோம் பாருங்க, அதே வசனத்துல திராட்சரசம், திராட்சரசம் வைத்திருந்தான். நெகேமியா இருந்த பொழுது அந்த அறைக்குள்ள திராட்சரசம் பத்திரப்பட்டிருந்தது. திராட்சரசம் எதுக்கு அடையாளம் தெரியுமா, ரட்சிப்பின் சந்தோஷத்துக்கு அது அடையாளம். ஒரு 51வது சங்கீதத்துல தாவீது ராஜா சொல்லும் போது சொல்ற, ரட்சணைய சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தாரும் ஆண்டவரே. நல்லா கவனிங்க, ஒரு ராஜா இருக்கிற ஒரு அரண்மனையில என்ன குறைவா இருக்கு, எல்லாம் நிறைவா இருந்தது. ஆனா அவைகள் எல்லாம் அந்த உள்ளத்தை சந்தோஷப்படுத்தக்கூடியது அல்ல, ஆத்மாவை சந்தோஷப்படுத்தக்கூடியது அல்ல, அவைகளெல்லாம் அற்ப சந்தோஷம், அழிந்து போகிற சந்தோஷம். சாப்பிட இருக்குதா, பணம் இருக்கிறதா, பொருள் இருக்கிறதா, என்னதான் நம்மளை சுற்றி எல்லாம் நிறைவா இருந்தாலும் அது நம்முடைய திருப்திகரமான சந்தோஷமா இருக்க முடியாது. தேவன் தருகிற ரட்சணைய சந்தோஷம்தான் நம்முடைய உள்ளத்தை எப்பொழுதும் சந்தோஷமாக புஷ்டி உள்ளதாக வைத்திருக்க முடியும். இப்ப நடக்கிற சம்பவம் என்ன? வசனம் பாருங்க, திராட்சரசத்தை தூக்கி எறிந்து விட்டான். திராட்சரசம் திருவிருந்துக்கு அடையாளம். அந்த திராட்சரசத்தை இன்றைக்கு மனுஷர்கள் பாருங்க, சாதாரணமாக திருவிருந்தெல்லாம் இப்ப நீங்க இந்த மாதம் எடுக்கலையா, பரவாயில்ல நம்ம வார மாதம் எடுக்கலாம், பரவாயில்ல நம்ம இன்னொரு மூணு மாதம் கடந்து சென்று எடுக்கலாம், பரவாயில்ல நம்ம எடுக்காமலே விட்டுடலாம், அவசியம் இல்லை அப்படின்றலாம் சொல்லுகிற ஒரு காலத்துக்கு இன்றைக்கு திருச்சபையினுடைய நிலைமை மாறிவிட்டது. காரணம் என்ன? நெகிமியா இருக்க வேண்டிய அந்த அறைக்குள்ள தொபியா வந்து குடியேறினதுனால. அடுத்ததாக நான் மிக வேகமாய் போகிறேன், வசனம்

சபையிலும் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்துகிறது போல நம்ம ஆவில நிரம்பி ஆண்டவரை ஆராதித்திருப்போம். இப்ப நடக்கிற சம்பவம் என்ன? இப்ப நிறைய பேர் அந்நிய பாஷை பேசுகிறத பெரிய சாதாரணமாக எடுத்துக்கொண்டாங்க. அது விருப்பம் இல்லை, அது பேசணும்னு அவசியம் இல்லை, மற்றவங்க நம்ம பார்த்து என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டோம். ஆவியானவரை குறிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மனிதர்களுக்குள்ள இருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசமும் குறைந்து போகிற ஒரு காலத்துல நம்ம வந்து நிற்கிறோம். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, வேதம் சொல்லுகிறது தொபியா நம்முடைய அறைக்குள்ள வந்துட்டார். நாம சொல்லுகிற அத்தனை காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது நீங்க பார்க்க முடியும். இந்த நேரத்துலதான் நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை குறித்து தான் நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக சொல்ல விரும்புகிறேன். வசனம் சொல்லுகிறது பாருங்க, அந்த 13வது அதிகாரத்துல இப்படி வாசிக்கிறோம், திரும்பவும் அந்த நெகேமியா பாபிலோனுக்குள்ள வாரார், திரும்பவும் வாரார். திரும்பவும் வந்த பொழுது என்ன நடக்கிறது பாருங்க, 8வது வசனம் சொல்லுகிறது, அதனால் நான் மிகவும் மனமடிவாகி, அதாவது தொபியா வந்து அந்த அரமனையில தங்கியிருக்கிறத கேள்விப்பட்ட பொழுது அவர் என்ன செய்யறாரா, மிகவும் மனமடிவாகி தொபியாவின் வீட்டுக்குள்ள போய் அந்த வீட்டு தட்டுமுட்டுகளை எல்லாம் அந்த அறையிலிருந்து வெளியே தூக்கி இருந்து விட்டான். நல்லா கவனிங்க, மறுபடியும் நெகேமியா வாரா. நெகேமியா வந்து செய்த வேலை என்ன தெரியுமையா? வேதம் சொல்லுகிறது தொபியா உள்ள இருந்ததுனால தொபியாவின் சரக்குகள், தொபியாவினுடைய அந்த அத்தனை வீட்டு தளபாடங்களையும் நெகேமியா தூக்கி எறிந்து விடுகிறான், எல்லாவற்றையும் சுத்திகரித்து விடுகிறான். அது மட்டுமல்ல, மறுபடியும் நெகேமியா எதெல்லாம் அந்த அறைக்குள்ள இருந்ததோ திரும்பவும் அதை கொண்டு வர ஆரம்பிக்கிறான். வேதம் சொல்லுகிறது பாருங்க, வசனம் சொல்லுகிறது அந்த 9வது வசனத்துல இப்படி வாசிக்கிறேன், நான் பின்பு அறை வீட்டுகளை சுத்திகரித்து கரிக்க சொல்லி தேவனுடைய ஆலய பணிமூட்டுகளை காணிக்கைகளை சாம்பிராணியும் அங்கே திரும்பவும் கொண்டு வந்து வைத்தேன். நல்ல கவனிங்க, இந்த வசனத்துல இருந்து நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், திரும்பவும் ஆண்டவர் நமக்கு அந்த வாக்கியத்தை தருகிறார். என்ன ஆண்டவரே, நம்மட வாழ்க்கையில சில நேரம் நம்மள அறியாம இந்த தொபியாவுக்கு நம்ம இடம் கொடுத்திருப்போம் என்று சொன்னார். தொபியா நமக்குள்ள வந்ததுனால நமக்குள்ள இந்த மாதிரி தாக்கங்கள், தொபியாவுடைய தாக்கங்கள் நமக்குள்ள இருக்குமானால் மறுபடியும் நாம நெகேமியாவை நோக்கி பார்க்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஒரு தாவீதை போல் ஆண்டவரே திரும்பவும் எனக்கு அந்த அபிஷேகத்தை தாரும், திரும்பவும் அந்த ஜெப வல்லமையை தாரும், திரும்பவும் அந்த ஆத்தும பாரத்தை தாரும், திரும்பவும் நான் உண்மையிலே இன்னும் அதிகமாய் வல்லமையாய் பயன்பட உதவி செய்யும். அந்த அந்த அந்த இடத்துல நான் இன்னொரு காரியத்தை பார்க்கிறேன். வசனம் சொல்லுகிறது பாருங்க, நடந்த தொபியா வந்த உடனே நடந்த காரியம் என்ன, ஊழியத்துல இருந்த ஆசாரியர்கள் என்னவாம், லேவியர்கள் எல்லாரும் அதை விட்டுட்டு சொந்த வேலைகளுக்கு ஓடிவிட்டார்களாம். ஆலயத்துல விரும்பி வந்து ஊழியம் செய்து கொண்டிருந்த ஊழியக்காரர்கள் தொபியா வந்ததுக்கு பின்பதாக, அந்த அறையில தொபியா வந்து அமர்ந்ததுக்கு பின்பதாக அந்த ஊழியத்தையே விட்டுட்டு அவர்கள் வேறு இடங்களுக்கு ஓடி போய் வேலை செய்து பிழைக்க ஆரம்பித்தார்கள். வசனத்தை பாருங்க, 10வது வசனம், பின்னையும் லேவியருக்கு அவர்கள் பங்குகள் கொடுக்கப்படவில்லை என்பதையும் பணிவிடை செய்கிற லேவியரும் பாடகரும் அவரவர் தங்கள் வெளி நிலங்களுக்கு ஓடி போனார்கள் என்பதை நான் கண்டு கொண்டேன். அல்ல கவனிங்க, ஊழியம் செய்கிறவர்கள் இந்த வருக தாமதிக்கிற பொழுது, இந்த சம்பவங்கள்லாம் நீங்க கவனிச்சு பாருங்க, வருக தாமதிக்க தாமதிக்க இந்த பூமியில நடக்கிற சம்பவங்கள், ஊழியர்கள் ஊழியத்தை விட்டு ஓடி போக ஆரம்பிக்கிறார்கள். ஏனென்றால் அங்கு தொபியா வந்து தங்கியிருக்கிறதுனால. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, தேவன் மறுபடி நம்மை தூக்கி எடுத்து நிலைநிறுத்த அவர் விரும்புகிறார். மறுபடி நம்மை கட்டி எழுப்பி நம்மை அவருடைய ராஜ்யத்தின் வேலையில அவர் நம்மை பயன்படுத்த அவர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான், திரும்பவும் என்னை உயிர்ப்பியும் ஆண்டுகிறேன், திரும்பவும் என்னை எடுத்து கட்டும் ஆண்டுகிறேன், திரும்பவும் நான் உமக்கு பயன்படுகிற பாத்திரமா என்னை மாற்றும் ஆண்டுகிறேன். ஆண்டவரே, உம்முடைய வருகையிலும் நான் ஆண்டவரே தலை நிமிர்ந்து நடக்கத்தக்கதாக, உமக்கென்று ஆண்டவரே சாட்சியாய் நிற்கத்தக்கதாக, உம்முடைய ராஜ்யத்துல என்னையும் ஒரு கருவியாக பாத்திரமாக என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிப்போமானார்.
தேவன்

0: நம்முடைய வாழ்க்கை திரும்பவும் எடுத்துக்கட்ட அவர் வல்லவராக இருக்கிறேன். நம்ம கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, உமது சமூகத்துல எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தரும். திரும்பவும் நீர் எங்களை கட்டும்படி செபிக்கிறோம். திரும்பவும் எங்களை உயிர்ப்பிக்கும்படி செபிக்கிறோம். திரும்பவும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துல எங்களை பயன்படுத்துங்கன்னு நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய வருகை தாமதிக்க தாமதிக்க இந்த உலகத்துல எவ்வளவோ சம்பவங்கள் நடந்து கொண்டு வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியெல்லாம் நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் தலையை நிமிர்த்தி ஆண்டவரே எங்கள் முழங்கால்களை நிமிர்த்தி உமக்கென்று இன்னும் வல்லமையாய் செயல்படும் இன்னும் அதிகமாய் செயல்படுகிறது திரும்ப தாங்கன்னு நாங்கள் செபிக்கிறோம். உடைய கருத்துல ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாங்கள் ஜெபம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: பிரைஸ் லார்ட் பாஸ்டர். ஆமேன். அதிகமாக கத்தட அன்புக்குள்ள நாங்கள் நிலைத்திருக்கிறதற்கும் அவருக்குள்ள நாங்கள் தூரம் போகாமைக்கு நாங்கள் கத்தருக்குள்ள எப்படி நாங்கள் நிலைநிறுத்த கற்றுத்து கொடுத்தீங்க. ஆமாம், சில நேரத்தில் ஊழியர்காரர்கள் விட்டு விட்டு போகிறார்கள். கடைசி காலத்தில் அவருக்குள்ள நாங்கள் உயிர்ப்பிக்க வேணும், பலன்பட வேணும். முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக இன்னும் அதிகமாக முடங்கி அவருக்குள்ள நாங்கள் நிலைத்து நிற்பதற்கு கத்தர் எங்களுக்கு கொடுக்குற அந்த நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பார்த்தேன் அருமையான வார்த்தைகள் மூலமாக நீங்க எங்களுக்கு கற்பிக்க கொடுத்த கிருபிகளுக்கு நன்றி. ஆமே அதிகமான வார்த்தைகளை கொடுத்திருந்தீர்கள், நன்றி செலுத்துறேன். கத்தர் உங்களை இன்னும் அதிகமாக கத்தருக்களை மறந்திருந்து உங்களை இன்னும் உபயோகப்படுத்துவதற்கு ஆக நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்தரின் வார்த்தையை நீங்க பயந்து கொடுத்ததற்கு நன்றி செலுத்துறேன். கத்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் உங்களுடைய ஊழியர்களையும் கத்தர் கூட இருப்பாராக. யாவருக்கு நான் ஆசீர்வதிக்கிறேன். கத்தருடைய நாம மட்டுமே மகிமைப்பட வேணும். வாலிப குடும்ப சார்பாகவும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். பாஸ்டர் நன்றி.
2: பாஸ்டர் சாமுவேல் ராஜா, இது வந்து சிஸ்டர் ராஞ்சினி, நீங்க கொடுத்த இந்த வார்த்தையை நான் ஒரு பொழுதும் இந்த மாதிரி கேட்டதே இல்லை. அப்படி ஒரு ஆசீர்வாதத்துடன், அது ஒரு பெரிய ஒரு அபிஷேகத்துடன் என் மேல வந்து விழுந்து என்ன கத்தர் அந்த இடத்துல எனக்கு கொண்டு வந்து விட்டு இருக்கிறார். அது பெரிய ஒரு பாடமாக இருக்கிறது, நான் கற்றுக்கொண்டேன். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. இது சரியான ஒரு அடிப்படை, அந்த டீப் வேர்ட், அதைத்தான் நான் சொல்றேன். அந்த மாதிரி எனக்கு வந்து கத்தர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து என்னை அந்த இடத்துல வைத்திருக்கிறார். அதுக்காக நான் கத்தருக்கே எல்லா மகிமையும் அவருடைய நாமத்தையே உயர்த்தி கத்தர் உங்களை மூலமாக உங்களை பலர் அந்த வீதியிலே உங்களை பலன்படுத்துவதற்காக கத்தருக்கே ஸ்தோத்திரம். ஆமேன், காட் பிளஸ் யூ.
1: ஆமேன், ஆமேன். அவருடைய அன்பின் ஆழம் உயரமும் ஆழமா கற்றுக் கொடுத்தீங்க, நன்றி.
3: அருமையான ஒரு குறிப்பாட தந்திகள் நிகழ்மையால இன்றுதான் அந்த நிகழ்மை அதிகாரில இத்தனை வெளிப்பாடு இருக்கு என்பதை இன்றுதான் நான் கண்டு கொண்டேன். அந்த ஆழமான சத்தியத்தை நான் கற்றுக்கொள்ளுகிறேன். இன்றுதான் நீங்க சொல்லும் பொழுது வார்த்தையை தியானிக்கும் பொழுதுதான் அதனுடைய ஆழமான சத்தியத்தை இன்றுதான் கற்றுக்கொள்ளுங்க. அதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்ல கத்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கைட்டு செய்யும் ஆரியங்களையும் இந்த ஆசீர்வாதத்தை இந்த வெளிப்பாடத்தை உங்களையும் தேவன் அபரிதமாக ஆசிரியப்பார். ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன்.
1: ஆமேன். இப்பொழுது நாங்கள் யாவரும் அன்போடு பாஸ்டர் ஆண்டோன் ராசன் ஆய்மர்களை வரவேற்போமாக. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.
4: பிரைஸ் தி லார்ட் டாலி சிஸ்டர்.
5: பிரைஸ் தி லார்ட்
1: நேயர்களே, வாருங்கள் பாஸ்டர்.
5: ரெக்கார்டிங் இன் ப்ராகிரஸ். உங்களுடைய
1: அருமையான செய்தியை கேட்பதற்கு வாருங்கள், வந்து உங்களுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்க.
4: நாங்கள் இன்றைக்கு அவருடைய வருகை ரப்சர்ல எங்களை எடுத்துக் கொள்வதற்காக அவர் வரப்போகிறார். நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒரு ஜபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு மீண்டுமாக எங்களை வந்து நீர் அழைத்து செல்கிறது. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறீர். நீர் முதல் முறை வரும்பொழுது ரட்சிப்புக்காக வந்தீர். ஆண்டவரே, இந்த முறை வரும் பொழுது மீண்டுமாக நீர் வருவேன் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறீர். நீர் வரும் பொழுது நாங்கள் ஆயத்தமாயிருக்க உம்முடைய வருகையில நாங்கள் எடுத்துக் கொள்ளப்பட உம்மோட வாழுகிற வாழ்வை நீர் எங்களுக்கு தருகிறது. நாங்க இருக்கிறேன் துன்பமோ துயரமோ நாசமோசமோ பட்டியமோ எதுவும் உம்முடைய அன்பை விட்டு பிரிக்காதபடி உம்முடைய பரிசுத்த ஆவியின் தைரியத்தை ஆவியின் அபிஷேகத்தினாலே எங்களை தைரியப்படுத்தி நடத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உண்மை உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுகிறோம். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல கேட்கிற காதுகளை, உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து சத்துருக்களின் கிளிகைகள் தடைப்படுகிற மதங்களுக்கு ஊடாக பாவ சாப பிசாசுகளுக்கு ஊடாக நடக்கிற அவர்கள் அவருடைய கண்களை குருடாக்கின பிசாசுகள் இயேசுவின் நாமத்தில் இருக்கிற நாடுகளில் இருக்கிற ஒவ்வொருவரிடத்தில இருந்தும் அகன்று போவதாக. மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸ் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்தும்படியாக கர்த்தருடைய தூதன் தீமையான ஆவிகளை அகற்றி உம்முடைய இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸ் உதவி செய்வீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். நாங்கள் இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வருகையை நோக்கி நாங்கள் இருக்க வருகையை நோக்கி பார்த்து வருகையை நோக்கி ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து எங்களுக்கு பல இடங்களில் கட்டளையிட்டிருக்கிறார். விழித்திருங்கள், ஜெபித்திருங்கள், அவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாக நாங்கள் இருக்க வேண்டும். எப்பொழுதும் வருங்கள் அன்று சீடர்கள் கூட ஆயுதப்பட்டிருந்தார்கள், தங்களுடைய காலத்துல வருவீர் என்று. ஆனால் அது எங்களுடைய காலத்துல தான் அவர் வரப்போகிறார். இதற்கு நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும். வேலையாட்களோ குறைவு அறுவடையோ மிகுதி, அதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இன்னும் கொஞ்ச காலம்தான். அந்த காலத்துக்குள்ள நாங்கள் அவருடைய வேலையை செய்வதற்கு எல்லா கண்டங்களிலேயும் இன்றைக்கு இயேசுவை அறிகிற அறிவை நோக்கி போகிறார்கள். அந்த எழுப்புதலோடு, அந்த ரட்சிப்போடு ஒரு எல்லா தேசங்களிலேயும் ஒரு எழுப்புதலின் தீ பரவி கொண்டிருக்கிறது. அதற்கு ஒவ்வொரு விசுவாசிகளும், ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் அந்தந்த தேசங்களில ஆயத்தப்பட வேண்டும். பாருங்கள், யோவான் ஸ்நானகன் இயேசு முதலாவது வருகையில அவன் ஆயத்தப்படுத்தினான். அதே போல இரண்டாவது வருகைக்கு இந்த கடைசி காலத்துல வாழுகிற நான் இன்னையும் உங்களை தான் இயேசு எதிர்பார்த்திருக்கிறார். நாங்கள் தான் இந்த கடைசி காலத்துல வாழுகிற ஒவ்வொரு மனிதனும் இயேசுவுக்கு பிரியமாக வாழும் பொழுது, இயேசுவுடைய இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, மதம் ஒரு வழி அல்ல, இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கு இருக்கிறார். அவரை அல்லாமல் யாரும் இந்த உலகத்துல இரட்சிப்பை கொடுக்க முடியாது. அவரிடத்துல இந்த இரட்சிப்பை பெற்று அவருக்கு பிரியமாக அவருக்கு சாட்சி சொல்லலாம், அவருக்காக ஊழியங்களை செய்யலாம், ஜெபிக்கலாம், மற்றவர்களுக்கு எடுத்து ஆயத்தப்படுத்தலாம். ஒவ்வொரு சபைகளும் இந்த காலங்களை நாங்கள் அவருடைய வருகைக்கு ஏற்ப நாங்கள் ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும் என்ற 10 கன்னிகைகளில 5 கன்னிகைகள் ஆயத்தத்தோடு இருந்தார்கள், எண்ணெயோடு இருந்தார்கள், அபிஷேக தைலத்தோடு. அதே போல நாங்களும் அபிஷேகத்தில நிறைந்திருக்கும் பொழுது அவர் வருகையில நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அபிஷேகத்தோடு ஆயத்தமாக இருக்க வேண்டும். பாருங்கள், கதவு பூட்டப்பட்டால் அதற்கு பின்பு இயேசு திறக்க மாட்டார். பாருங்கள், நோவாவின் கப்பலில நோவா கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலாக வெள்ளம் வரப்போகிறது, நீங்கள் அழிய போகிறீர்கள் என்று அவன் சொல்லி இருப்பான். யாரும் கேட்கவில்லை. இப்படியாக அவனும் அந்த அவனுடைய குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது போல இந்த கடைசி காலத்திலேயும் வேதாக எச்சரித்து சொல்கிறது. நோவாவின் நாட்களில நடந்ததுபடியோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில நடக்கும். இன்றைக்கு நாங்கள் பலவிதமான வெள்ளப்பெருக்குகள், அழிவுகள் எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் அவருக்கு ஆயத்தமாக இருந்து விழித்திருந்து ஜெபித்திருக்கிறவர்களுக்கு தேவன் வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட்டு ஒரு கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத அந்த ராஜ்யத்துல வாழுகிற வாழ்வை இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தர இருக்கிறார். 2 பாதைகள் தான் இருக்கிறது. 1 பரலோகம், மறுபக்கம் நரகம். இந்த நரகம் மத்தேயு 25 பார்க்கும் பொழுது அது பிசாசுக்காக ஒதுக்கப்பட்ட இடம். பாருங்கள், தூதர்களைத்தான் தேவன் முதலில் படைத்தான். அவர்கள் விழுந்து போன தூதர்களுக்காக ஏற்பட்ட இடம்தான் பிசாஹெல் ஆக இருக்கிறது. ஆனால் அந்த பிசாசு மனிதனையும் இழுத்து செல்ல வேண்டும். வருகிற மனுஷனையும் அவனுடைய ஆத்மாவை திருடிவிட வேண்டும். அவனுடைய ஆத்மா உணவாக இந்த வேதாகமத்தை உட்கொள்ளாத பண்டிக்கு தடையை ஏற்படுத்திட வேண்டும். பலவிதமான சுமைகளை அவனில போட வேண்டும். அதனால இந்த கடைசி காலத்தில் நீங்கள் இவற்றுக்கெல்லாம் இப்படியான எபிரேயர் 12 இப்படியான பாரமான சுமைகளை எல்லாவற்றையும் நாங்கள் உதறி தள்ளிவிட்டு இயேசு கிறிஸ்துவை நோக்கிய ஓட்டத்தில நாங்கள் பொறுமையோடு ஓட கடவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், சுமையோடு நாங்கள் ஓட முடியாது. பலவிதமான சுமைகளை தாங்கி கொண்டு இதனுடைய வருகை கூட முடியாது. எல்லாவற்றையும் முதலில் தள்ளிவிட்டு இயேசுவை போல நாங்கள் நன்மை செய்கிறவர்களாக சுற்றி திரிந்து மற்றவர்களை ஆயத்தப்படுத்துகிறவர்களாக நாங்கள் ஆயத்தப்பட்டவர்களாக விழித்திருந்து ஜெபித்திருந்து நாங்கள் இந்த கடைசி கால ஓட்டத்தை ஓட வேண்டும் என்று விரும்புகிறார் தேவன். பாருங்கள், மத்தேயு 6:19 சொல்லுகிறது, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூஜ்யம் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பாருங்கள், பரலோகத்தில திருடர் இல்லை, பிசாசு இல்லை, இந்த பொருட்களை நாம் பழுதாக போகாது. இப்படியான ஒரு ராஜ்யத்தில் அடுத்த வசனத்திலேயும் பார்க்கும் பொழுது, பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூஜ்யாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர்கள் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இறுதியம் இருக்கு. இங்கே அதிக அளவு பொக்கிஷங்களை நீங்கள் உலக பொக்கிஷங்களை சேர்த்து வைத்தீர்களாக இருந்தால் அங்குதான் உங்களுடைய இறுதியம் இருக்கு. உங்களுடைய இறுதியம் இயேசுவோடு இருக்க மாட்டாது. அதனால தான் பாருங்கள், இயேசு சகேயுவுக்கு சகேயுவினுடைய இறுதியத்தை மாற்றும் பொழுது என்னுடைய ஆஸ்திகளில் அரைவாசிய ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், இன்னும் யாரிடமாவது கடன் வாங்கியிருந்தால் நான் 4 மடங்காக திருப்பி கொடுத்துகிறேன். இயேசுடைய ஆவியும் இயேசுடைய பரிசுத்த ஆவி வரும் பொழுது இருதயம் மாறுகிறது. அந்த மனிதனுடைய ஆவிகள் குணங்கள் எல்லாம் மாறுகிறது. பாருங்களுங்களுக்கு நாங்களும் பாவத்தில தான் பிறந்தோம். ஆனால் இயேசுடைய பரிசுத்த ஆவினால மறுபடியும் பிறந்த பொழுது எங்களுடைய வாழ்வு மாறுகிறது. அவருடைய ஆவி, பரிசுத்த ஆவி எங்களுக்கு உள்ள வந்தது. இதனால பிசாசினுடைய ஆவிகள் திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, பாவம் செய்வது போன்ற காரியங்கள் எல்லாம் அகன்று போய்விட்டது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்றைய கடைசி காலத்துல பாருங்கள், மத்தேயு 6:33 சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், நாங்கள் பிறக்கும் பொழுது ஒரு பாவத்துல பிறக்கிறோம், பாவ சரீரத்தோடு. இன்னைக்கு மதங்களில எப்படி மனிதர்கள் பிறக்கிறார்களோ அதே போலதான் பிறக்கிறோம். நாங்கள் மறுபடியும் பிறக்கும் பொழுது தாயின் வயிற்றில பாவத்துல பிறக்கிறோம். இதனாலதான் நாங்கள் எல்லோருமே ரோமர் 3:23 சொல்லுகிறது, நாங்கள் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி போனோம். பாருங்கள், அவருடைய ஆவி பரலோகத்திலேருந்து அனுப்பப்பட்ட சுத்த ஆவியானவர் எங்களுக்கு வந்த பொழுது எங்களுடைய அந்த தீய ஆவிகள், பாவ ஆவிகள் எல்லாம் அகன்று போனது. திருடுற ஆவி, கொல்லுற ஆவி, அழிக்கிற ஆவி, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற அத்தனை ஆவிகளும் அகன்று அன்பின் ஆவியங்களுக்கு, முதல் கனியாகி அன்பின் ஆவியங்களுக்கு வந்திருக்கிறது. அந்த ஒன்றான மெய்த்தேவனை நேசிப்பது, பிறரை நேசிப்பது, மனதை மாற்றிக்கொள்வது, நாங்கள் இயேசுடைய சிந்தையை எங்களுடைய சிந்தையாக மாற்றிக்கொள்வது. இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். நாங்கள் பெற்றவர்களுக்கு நன்மை செய்து அவர்களுக்கு ஜெபித்து துதித்து இயேசுவை அறிவித்து, இயேசுதான் ஒரே வழி, வேறு வழி இல்லை, மதங்கள் ஒரு வழி அல்ல. இன்னைக்கு பலர் மதங்களுக்கு ஊடாக சரீர பிரகாரமாகத்தான் மதங்கள் தெய்வங்களை உருவாக்கி வைத்திருக்கின்றன, சரீர பிரகாரமாக. ஆனால் எங்களுடைய தேவன் உள்ளான எங்களுடைய ஆவியோடு இணைகிறவர். நாங்கள் யோவான் 15 பார்க்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருங்கள், அப்பொழுது நீங்கள் கனி கொடுப்பீர்கள். அந்த பரிசுத்த ஆவியின் கனிகளை நாங்கள் கொடுத்து மற்ற மக்கள் எங்களில் இயேசுவை காண 9 விதமான கனிகளையும் 9 விதமான வரங்களையும் கொடுத்து நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று எப்பொழுதும் இயேசு எங்களுக்கு கற்று தந்திருக்கிறார். இப்படி தொடர்ந்து நீங்கள் பாவத்தில் வாழ்வீர்களாக இருந்தால் சினிமா சீரியல் இப்படியாக 1 Corinthians 6:10 பார்க்கும் பொழுது திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. பாருங்கள், இப்படியாக நாங்களும் இப்படியான பாவங்களை செய்து வாழ்ந்தோம், ஆனால் இயேசுவின் இரத்தத்தினால் எங்களுடைய பாவங்கள் அனைத்தும் கழுவப்படுகிறது. 1 John 1:8 அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உடைய இரத்தத்தினால் எங்களுடைய பாவங்களை கழுவி விடும் என்று கேட்கும் பொழுது இருதயபூர்வமாக கேட்க வேண்டும். நீங்கள் உதட்டில மட்டும் கூட பேசக்கூடாது, இறுதிய உணர்வுள்ள இறுதியத்தோடு அந்த தேவனை தேட வேண்டும். பாருங்கள், அவர் அப்புறம் போகிறவர் போலதான் காணப்படுவார், இன்னும் உங்களிடத்துல வராதவர் போலதான் சில வேடுகளில் காணப்படுவார். ஆனால் அவரை விட்டு விடக்கூடாது. அவர் உங்களுக்கு விஷன் தருவார், உங்களுக்கு உங்கள் தான் தான் மெய்யான தெய்வம் என்று உங்களுக்கு உறுதிப்படுத்துவார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேதாகமத்தை தியானிக்க வேண்டும். பாருங்கள், யோவான் 1:1 சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தான் தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை இப்படிதான் இயேசு வாழ்ந்தார். நாங்கள் மாம்சமான நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்று வார்த்தையை படிக்கும் பொழுது அது ஒரு அமுதமாக இருக்கிறது, தேனிலும் இனிமையான வார்த்தையாக இருக்கிறது, சுகந்தர்கள மெடிசினாக இருக்கிறது. இப்படியான வார்த்தையினால நீங்கள் பாவத்துக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது, பாவத்தை வெறுத்து தள்ளும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பல மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய சிந்தையை நீங்கள் இயேசுடைய சிந்தையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். எங்களுடைய பண்டைய பாவ சிந்தையில வாழக்கூடாது. நீங்கள் தான் அவருடைய வசனங்களை தியானித்து தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நாங்கள் விழுந்து போகும் பொழுது அந்த அப்படியே தேவனுடைய வசனத்தின் ஊடாக நாங்கள் எழுந்து நிற்க வேண்டும். பாருங்கள், இந்த இயேசு நாங்கள் தொடர்ந்து பேப்பஸாக விழுந்து விடக்கூடாது. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் விழுந்து விடுவீர்களாக இருந்தால் அவர் மன்னிக்கிறதுக்கு தயவுள்ள தேவன், கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன். பாருங்கள், இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். இறுதிய புறமாக பாருங்கள், அந்த திருடன் இயேசுவிடத்துல கேட்டான், இவர் ஒரு குற்றமும் செய்யாதவர், இன்றைக்கு சிலுவையில தொங்குகிறார், நாங்களோ பாவம் செய்தோம் என்று உரிமையோடு உணர்வோடு அவரிடத்துல பேசும் பொழுது அவர் மனதிடுகிற தேவன், இரக்கத்தை காண்பிக்கிற தேவன், அவர் மக்கள் மேல நேசத்தை நேசிக்கிறவர். நீங்கள் எந்த இன மதமாக இருந்தாலும் எல்லாரையும் நேசிக்கிறார். அவர் பாவத்தை தான் வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார். அறியாமல் அவர்கள் வாழுகிறார்கள் என்றுதான் இயேசு பார்த்து கொண்டிருக்கிறார். இதற்காகத்தான் இன்றைக்கு ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் ஒரு கடமையை கொடுத்து விட்டு போயிருக்கிறார். இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். எல்லோரும் பாவிகளாக இருக்கிறார்கள், சுவிசேஷத்தை கேட்க வேண்டும். அதன் பின்பு உங்களுடைய முடிவை நீங்க உங்களிடத்துல தான் அவர் தந்திருக்கிறார். பாருங்கள், ஆதாம் ஏவாளின் பாவத்தின் பின்பாக உரிமையை முடிவெடுக்கும் உரிமையை உங்களிடத்துல தந்திருக்கிறார். நீங்கள் தீமையை தெரிந்து கொண்டால், பிசாசை தெரிந்து கொண்டால், விக்கிரகங்களை தெரிந்து கொண்டால், மதத்தை தெரிந்து கொண்டால் அந்த பாதை நரக பாதையாக இருக்கிறது. நீங்கள் இயேசுவை தெரிந்து கொண்டால், அந்த மெய்யான ஒன்றான மெய்த்தவரை தெரிந்து கொண்டால், இயேசு கிறிஸ்து இரட்சகரை தெரிந்து கொண்டால், உங்களுடைய வாழ்வு பரலோக பாகத்தையாக இருக்கிறது. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். பாருங்கள், யோசுவா இப்படித்தான் சொன்னான், உண்மையோடு உத்தமத்தோடும் இருந்தான் யோசுவா. காலே புத்தமத்தோடு இருந்தான். பாருங்கள், காலேப்பும் யோசுவாவும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து அந்த சுதந்திர கானான் தேசத்துக்கு போய் சேர்ந்தார்கள். அதே போல இந்த கடைசி காலத்துல நாங்கள் போற தேசம்தான் பரம கானான் தேசம், நித்திய நித்தியமான நிழலான தேசத்தை தான் பழைய ஏற்பாட்டில காட்டப்பட்டிருக்கிறது. நிழலான தேசம் இந்த உலகத்துல காட்டப்பட்ட, ஆனால் எங்களுக்கு ஒரு நிஜமான பரம கானான் தேசத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறார். எங்களை ராஜாவின் பிள்ளைகளாக, தேவனுடைய பிள்ளைகளாக, ராஜாக்களாக, ஆசாரியர்களாக அவரோடு வாழுகிற வாழ்வு, அந்த வாழ்வை நீங்கள் யாரும் இழந்து விடக்கூடாது. மதங்களுடைய வஞ்சகத்தன்மை கூடாக, வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு கூடாக, இந்த வானமண்டலத்தில் உள்ள துரைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் வேதாகம வசனத்தின் படிதானங்களுக்கு போராட்டம் வேண்டும். எங்களுடைய மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸ் ஜெபிக்கும் பொழுது, பல மக்கள் ஒரு தேசத்துக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த தேசத்தில மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸ் அந்த தேசத்தில இருக்கிற இப்படியான துரைத்தின் ஆவிகள், அதிகார ஆவிகள், மத வழிபாடு உள்ள ஆவிகளை எல்லாம் அகற்றி அந்த ஏஞ்சல்ஸ் எங்களுடைய ஏஞ்சல்ஸ் எங்களுக்கு புரொட்டெக்ஷன் தருகிறது. பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமைகளில நீங்கள் நன்றாக ஜெபிக்க கூடியதாக இருக்கும். ஏனென்றால் அநேகமான சபைகளில தேவனுக்கு பிரியமான காரியங்களை மக்கள் செய்து கொண்டிருப்பார்கள். சில நாட்களில மத வழிபாடுகள் உள்ள காலத்தில பிசாசுகளின் ஆதிக்கங்கள் இருக்கு. இதற்காகத்தான் ஜெபித்து கொண்டிருக்க வேண்டும். பாருங்கள், சவுத் கொரியாவில 24 மணி நேரமும் பிரேயர் மவுண்டில போய் ஜெபிப்பார்கள். அந்த இடம் அப்படியான இடத்துல ஒரு தேசங்களையும் உருவாக வேண்டும் என்று ஜெபித்துக் கொள்ளுங்கள். பிரேயர் மவுண்டின் 24 அவர் தன்னுடைய மெய்யான தேவனை உயர்த்தும் பொழுது அவர் அந்த இடத்துல பிரசன்னமாக இருக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், 1 தெசலோனிக்கேயர் 1:10 வசனத்திலேயும், அவர் மரித்தோரில் இருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதையும் அறிவிக்கிறார்கள். பாருங்கள், கோபாக்கினை வரப்போகிறது. நினைக்கிறீர்கள் மதத்தில தொடர்ந்து வாழ்வீர்களாக இருந்தால் இந்த பைபிள் தேவன் தான் மெய்யான தேவன், அவருடைய குமாரன் தான் இயேசு கிறிஸ்து, அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து பாவத்தில அந்த நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனிதர்கள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இப்படியான பாவ சாப வாழ்வில் வாழும் பொழுது இப்படியாக கோபாக்கினியை அவர் ஜட்ஜ்மெண்ட் செய்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், ஒரு படிப்பினையாக வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலத்தில் வாழுகிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் விசுவாசிகளும் அந்த மெய்யான தேவனோடு உறவாடி உண்மையோடு முத்தமத்தோடும் அபிஷேகத்தில் நிரம்பி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பாருங்கள், அன்புதான் அவருடைய பிரதான கட்டளையாக இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 3:12 நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கொப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்றெல்லாம் மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலை தோங்கவும் செய்வாராக. இப்படியாக நாங்கள் இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும் பொழுது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிள்ளையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. பருகங்களை தேவன் சீர்படுத்துவார். நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கும் பொழுது எங்களுடைய தவறுகளை அவருடைய பாவங்களை அக்கிரமங்களை மன்னிப்பு கேட்டு இரத்தத்தினால கழுவப்பட்டு அவரிடத்துல வரும் பொழுது அவர் சீர்படுத்துவா ஸ்திரப்படுத்துவார் பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். இயேசு பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். இப்படி நாங்கள் எங்களுடைய ஓப்பனாக அவரிடத்துல சொல்லிவிட வேண்டும். பாருங்கள், தாவீது பாவம் செய்த பொழுது கிருபையையும் இரக்கத்தையும் கேட்டு தேவனிடத்தில தான் விழுந்து விட வேண்டும். இயேசுவிடத்தில இயேசுவின் நாமத்தில எங்களுக்காக இயேசு அந்த சிலுவை மரணத்தை ஏறிக்கொண்டார். 33.5 வயசுல இந்த மதங்களிலே இப்படியான ஒரு ஒரு உண்மை தத்துவம் எந்த மதங்களிலேயும் இல்லை. எல்லாம் மனிதர்களை ஏமாற்றுகிற பிசாசினுடைய வஞ்சிக்கிற ஆவிகளாக இருக்கிறது. இந்த வஞ்சிக்கிற ஆவிகளை கண்டுகொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. நாங்கள் பார்க்கும் பொழுது 1 தெசலோனிக்கேயர் 5:2 இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். பாருங்கள், அவர் நிச்சயமாக வருவார். அவர் ஒரு சொல்லாமல் தான் வருவார். திருடன் எப்படி ஒரு வீட்டுல கண்ணமிட்டு எப்படி அந்த நீ எந்த நேரத்துல வருவான் என்று சொல்லாமல் வருவது போலதான் அவர் திருடன் அல்ல. இந்த உலகத்தை படைத்த மெய்யான தேவன் எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக அவர் வரும் பொழுது நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். பாருங்கள், அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்த காலத்தில் இருக்கிறவர்கள் அல்ல. நீங்கள் எல்லாரும் ஒன்று தெசலோனிக்கேயர் 5:5 பார்க்கும் பொழுது நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இயேசுவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. பாருங்க, நாங்கள் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய வசனத்தை நாங்கள் அனுதினமும் தியானிக்கிறோம், ஜெபிக்கிறோம், அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது எங்களை அவர் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறார். இன்னைக்கு மதத்தில் உள்ள மக்கள், பாவத்தில தொடர்ந்து பாவத்தில செய்கிற மக்கள் எல்லாம் இருளின் பிள்ளைகள். பாருங்கள், இருளின் பிள்ளைகள், பிசாசு தான் அவர்களை அவர்களுடைய வாசற்படியில படுத்து விடும். அந்த குடிப்பழக்கம், பாவ பழக்கம், மாம்ச சிந்தைகள் எல்லாம், இந்த மாம்ச சிந்தைகள்ல தான் இந்த பாவம் பெறுகிறது. கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பிரிவை, எல்லா மதங்களும் இந்த சரீரத்துக்குடாக பாவத்தை செய்வார்கள், தங்களுடைய தேவனை தேடுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை தேடும் பொழுது, மெய்யான தேவனை தேடும் பொழுது பாவத்தை எங்களுக்கு உணர்வை தருவார். பாவம் பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை தருவார். பாவத்தை கழுவி விடுவார். அதன் பின்புதான் அவர் எங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரை தருவார். அப்ப நாங்கள் தான் அவரிடத்துல எனக்கு பாவம் செய்யக்கூடாது என்ற உணர்வை தருவார். நீங்கள் உத்தமமாக உண்மையாக தேடும் பொழுது உங்களை பகலின் பிள்ளைகளாக மாற்றுவார். தொடர்ந்து சினிமா சீரியல்ல வாழ்ந்தீர்களாக இருந்தால் நீங்கள் இருளின் பிள்ளைகளாக பிசாசு உங்களை கட்டி வைத்திருப்பான். உங்களுக்கு தோட்சை தருவான், பாவ தோட்சை. பாருங்கள், எங்களுடைய இயேசு தருகிற தோட்ஸ் வேதாகமத்தின்படி உங்களுக்கு தோட்சை தருவார். உங்களுக்கு நீங்கள் வேதாகமத்தை அனுதினமும் வாசித்து ஜெபித்து துதித்து இருக்கும் பொழுது, அதிகாலையில் எழும்பும் பொழுது உங்களுக்கு அந்த தோட்சை தருவார். வசனத்தின் ஊடாக உங்களை பேசுவார். பாருங்கள், தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள். பாருங்கள், என்னுடைய தேவனுடைய ராஜ்யத்திலே ராக்காலம் இல்லாத ராஜ்யமாக இருக்கிறது. 1 Thessalonians 5:8 வசனத்திலே பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாக இருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சிராயையும் தரித்து கொள்ள வேண்டும். ஃபெய்த், அவர் தான் ஒரே ஒரு விசுவாசமா இருக்க வேண்டும். அவருடைய சிந்தை தான், அவரை போல நாங்கள் வாழ வேண்டும். இதற்காகத்தான் அவர் எங்களை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல், 1 Thessalonians 5:9 வசனத்திலேயும் நியமிக்காமல் இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்பு அடைவதற்கென்றே எம்மை நியமித்தார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். பிலிப்பியர் 3:20 வசனத்திலேயும் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து இயேசு கிறிஸ்து ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படியான தேவன். பாருங்கள், எப்படி எங்களை எடுத்துக் கொள்ள போகிறார் என்றால், 1 Thessalonians 4:13 வசனத்தில அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. நித்திரை வேதாகமத்தில சொல்லப்படுகிற நித்திரை அடைந்தவர்கள் என்பது அந்த தேவனுக்குள்ள இயேசு கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிறவர்கள் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். பாருங்கள், லாசரசு மரித்திருக்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார், லாசரசு நித்திரையாயிருக்கிறார், அவனை நான் எழுப்ப போகிறேன். இப்படி எழுப்பினவர் தான் எங்களுடைய இயேசு. எங்களையும் அதே போல எங்களை உயிர்த்தள வைத்து அவருடைய ராஜ்யத்துல சேர்க்கிறவராக இருக்கிறார். 1 Thessalonians 4:14 வசனத்திலேயும் இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோம். அப்படியே இயேசுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். பாருங்கள், பரிசுத்த வான்களோடு அவருக்காக மறித்தவர்களோடு மீண்டுமாக வருவார்கள். தேவன் தான் இயேசு, இயேசுதான் தேவன், இயேசுதான் பரிசுத்தாவி, பரிசுத்தாவிதான் தேவன். இன்றைக்கு அவர் தான் எங்களுக்குள்ள இருக்கிறார். 1 Thessalonians 4:15 வசனத்திலேயும் கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கு, நாம் நித்திரடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. பாருங்கள், ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பாருங்கள், கிறிஸ்துவுக்குள்ள மறித்தவர்கள் யார் யார்? பழைய ஏற்பாடு காலத்திலிருந்து இன்று வரைக்கும் யார் யார்? இயேசு கிறிஸ்துவுக்குள் உள் மறித்தவர்கள், அவர்கள் தான் நித்திரடைந்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கு நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மிருகங்கள் மேலே அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட விதமாக எப்பொழுதும் கர்த்தரோடு இருப்போம். பாருங்கள், 14 யோவான் 14 நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண முன்பு பின்பு நான் இருக்கிற இடத்துல உங்களை அழைத்து செல்வேன். பாருங்கள், அவ அதுதான் உண்மை, சத்தியமாக இருக்கிறது. சத்தியத்தை அறையுங்கள், சத்தியம் விடுதலையாக்கும். ஆகியால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். இதுதான் எங்கள் நாங்கள் ஒன்றாக பரலோகத்துல நாங்கள் ஒவ்வொருவரும் சந்திக்க போகிறோம். பரலோக பிரஜைகளாக அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் இழந்து விடக்கூடாது. யோவான் ஸ்நானகரை போல நாங்களும் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும்,

வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். நல்ல கனி கொடா மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். இன்னைக்கு மரங்கள்ல வாழ்கிற மகனே, பாவத்துல வாழ்கிற மகனே, நீ அந்த கோபா கிரைக்குள்ள போகக்கூடாது. நீ மனம் திரும்ப இயேசு பழைய அழைக்கிறார். அவருடைய சாவிலாக படைக்கப்பட்ட மனிதன் சுவாசத்தை கொடுத்த அந்த மனிதனை அழைக்கிறார். ஒவ்வொரு மனிதனையும் கோ

0: அறியும் பூமியெல்லாம் எரிந்து உருகி போகும். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கத்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். அனுதினமும் ஜபத்தில் வெள்ளித்திருப்போம் அபிஷேகம் மக்களுக்காக ஜபிக்கிறேன். ஆண்டவரே நீர் வரும் பொழுது கோபாக்கை நெஞ்சியில அந்த மக்கள் தண்டிக்காது படாதபடி உம்முடைய சாயலாக படைக்கப்பட்ட அந்த மதங்களில வாழுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த கடைசி காலத்தில் இன்னும் ஒரு சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைக்க முடியாது, மனம் திரும்புதலுக்குரிய சந்தர்ப்பம். ஆண்டவரே இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தினால் என்று ரப்பும்படியாக அவர்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கும்படியாக நாங்களும் அறியாமல் வாழ்ந்தோம், பாவத்தில் வாழ்ந்தோம், எங்களின் பிள்ளைகளாக இருந்தோம், எங்களை ஒள்ளியின் பிள்ளைகளாக மாற்றினீர். உங்களுடைய அபிஷேகத்தினால பரிசுத்த ஆவியானவரை பரலோகத்திலிருந்து அனுப்பி எங்களை தெரிந்து கொண்டீர். எங்களை பரிசுத்தமாக வாழ உங்களுடைய ஆவியை தந்தங்களை வழி நடத்துகிறவரே. இந்த மதங்களில் வாழுகிற மக்கள், பாவத்தில் வாழுகிற மக்கள், சாபத்தில் வாழுகிற மக்கள், நரகம் பொல்லாதது, போனால் திரும்பி வர முடியாது, அக்கினி கந்த மெதிக்கிற கடலில புல்லு துடிப்பது போல துடிக்கிற வாழ்வு, அந்த வாழ்வில் அவர்கள் போய் உம்முடைய சாயலாக படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனையும் நாங்கள் நேசிக்கிறோம். அவர்கள் மதத்தில் அறியாமல் வாழ்கிறார்கள், இது அறியாமல் இருக்கிற காலங்களை மன்னிக்கிற தேவன் அல்லவா? இரக்கத்தை காண்பிக்கும்படியாக இந்த நேரத்தில் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய இரக்கத்தை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய அன்பின் ஆவியை உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஊற்றுவீராக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ், உம்முடைய அபிஷேகத்தினால நிரம்பி அந்த அன்பின் ஆவியை கொண்டு உண்மை அறிகிற அறிவை கொண்டிருப்பீராக. அவர்களை பிடித்திருக்கிற சத்துருவை இயேசுவின் நாமத்தில கட்டி ஜெபிக்கிறேன். அந்தந்த இடங்களில் அனுப்பும்படியாக மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸுக்கு கட்டளை என்று ஜெபிக்கிறேன். யார் யார் இந்த இணைப்பில் இணைந்திருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரோடு நீர் இடைப்பட்டு அந்த இடத்துல செயற்படுகிற அந்த திரைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், பொல்லாத ஆவிகளின் ஆவிகளை துரத்தி விடும்படியாக மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸுக்கு கட்டளையிட்டு ஜபிக்கிறேன். உம்முடைய ஏஞ்சல்ஸை அனுப்பினதற்காக நன்றி, ஒவ்வொருவரோடு இடைப்படுகிறதற்காக நன்றி, பரிசுத்த ஆவியினால் நிரப்புறதற்காக நன்றி. இன்றைக்கே ரட்சன் என ஒவ்வொருவரையும் உள்ளத்துக் கொள்வீராக. ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தினால் நிரப்பினதற்காக நன்றி. தொடர்ந்து அவர்கள் உம்முடைய வேதாகமத்தில் நிலைத்திருக்க, வசனத்தில் நிலைத்திருக்க கிருபை செய்வீராக. துந்தி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகி உமக்கே செலுத்தி ஆண்டவரும் ரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: ரஞ்சினி எது சொல்ல போறீங்களா?
2: நன்றாக ஒரு வார்த்தையை கொடுத்தீர்கள் பாஸ்டர் ஆண்டன் ராசநாயகம். நீங்கள் எப்பொழுதும் உங்களோட வார்த்தையை கொண்டு வரும் பொழுது எனக்கு உணர்றது என்ற ஸ்பிரிட்டுக்களை நான் போதும் கவனிக்கிறேன். நான் உங்களோட இவாஞ்சலிஸ்கல் ஸ்பிரிட், உங்களோட இவாஞ்சலிக்கல், உங்களோட என்ன மாதிரி கர்த்தர் உங்களுக்கு அந்த ஆத்மாவின் அந்த ஆத்மாவுக்குரிய அந்த பாஞ்சதால உங்களுக்கு தந்ததால தான் அந்த வார்த்தை உங்கள் மூலமாக எப்பொழுதும் நீங்கள் அதற்கேத்த வார்த்தையை, ரட்சிப்புக்குரிய வார்த்தையே கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள். அதனால எத்தனையோ பேர் பலனடைந்து அதிலிருந்து ஆசீர்வாதத்தையும் பெற்று ரட்சிப்புக்குள் வருகிறார்கள் என்று நான் அதை விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். அது கத்தர் உங்களுக்கு கட்டாயம் அந்த காலை கொடுத்திருக்கிறார், அந்த அழைப்புதலை கொடுத்திருக்கிறார். தேங்க்யூ பாஸ்டர், காட் பிளஸ் யூ.
0: காட் பிளஸ் யூ ரஞ்சனி சிஸ்டர், காட் பிளஸ் யூ எவ்ரிபடி.
1: ஆமென்.

0: பாஸ்டர் அருமையான வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தீர்கள். அம்மா, என் கர்த்தரோட வருகைக்கு நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோமோ என்றதுதான் பெரிய ஒரு கேள்வியா இருக்கிறது. ஏன்னா நாங்கள் கர்த்தரை அறிந்தவர்கள், எங்களோட பெயர்கள் ஜீவ புஸ்தத்தில் எழுதி வச்சிருக்கும் பொழுது அவர் எவ்வளவு எங்களை பரிசுத்தமாக்கி அவரை போல எங்களை ஆக்குவதற்கு தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி, நீங்க உங்களை ஊழியக்காரர்களை இப்படி அனுப்பி எங்களுக்கு இன்னும் அதிகமாக அவரோட ஞானத்தை கொடுத்து எங்களுக்கு வெளிப்படுத்தலை கொடுத்து ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன் பாஸ்டர். நீங்கள் கொடுத்த வெளிப்படுதலுக்கும் எங்களை ஆசீர்வதித்ததுக்கும் நான் நன்றி செலுத்தி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார் யாவரையும் கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக பாஸ்டர். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்திய உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர், அது அருமையான வார்த்தை என்னையும் தொட்டது. தேவ பயத்தோடு நாங்கள் வாழ்வது முக்கியம், அதுக்கு நான் நன்றி செலுத்துறேன். ஆமென் பாஸ்டர், காட் பிளஸ் யூ.
1: ஆமென், காட் பிளஸ் யூ டாலி, காட் பிளஸ் யூ நேயர்களே. ஆமென்,
0: ஆமென், ஆமென்,
2: ஆமென்,
0: ஆமென், இந்திரையா.
2: ஆமென். எனக்கு என்னென்றால், இந்த பாஸ்டர் என்னென்றால் எப்படி ஒவ்வொரு நாளும் செய்து கொடுக்கிறார் என்னுடைய கேள்வி. நாங்கள் செய்ததுக்கு ரெண்டு மூணு நாள் வேணும், புரட்டி ஒட்டி இருக்கு. ஆனால் செய்து கொடுக்கிறாங்க எப்படி கொடுக்குற என்பதை என்னுடைய கேள்வியா இருக்கு. ஊழியரை ஆசீர்வதிக்கிறார், அரவணைக்கிறார், ஞானத்தை கொடுக்கிறார். அதுக்காக நன்றி சொல்றேன் கர்த்தர். பாஸ்டர் ரெண்டு நாள் தலைப்பாராக
1: மகேந்திரன் ஐயா, சீக்கிரட்டை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். காட் பிளஸ் யூ மகேந்திரன் ஐயா.
2: பாடலும் கொஞ்சம் நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வரணும், அதுக்கு அதற்கு நன்றி சொல்றேன் கர்த்தர்.
1: ஆமென், காட் பிளஸ் யூ பிரதர்.
0: கால ஜெபத்திலும் ஸ்ரீலங்கா ஜெபம் கால நேரத்திலும் வந்து ஜெபித்து எங்களை ஆசீர்வதிக்கிறார் மகேந்திரன் ஐயா. நன்றி. ஆமேன்.
1: தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். ஓகே, நன்றி, நன்றி யேசப்பா, நன்றி அப்பா. உங்களுடைய பிரசனத்துக்குள்ள இப்படி அருமையான வார்த்தைகளை கேட்டு நாங்கள் இன்னும் அதிகமாக உங்களுக்குள்ள ஆண்டவரே வாழ்வதற்கும் பரிசுத்தமாக இருப்பதற்கும் அழைத்து வந்த ஊழியக்காரர் யாவரே எங்களோட கரத்துல மறுபடியாக ஒப்பு கொடுக்குறேன். உங்களோட சித்தத்தின்படி அவங்களோட வாழ்க்கையில ஆண்டவரே, அவங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே அவர்கள் உங்களுடைய பிரசனத்தை உங்களோட சமூகம் அவர்களுக்கு முன்பாக போய் யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. நாங்கள் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆண்டவரே, நாங்கள் ஏனோ தானோ மாறி இருக்காமைக்கு ஆண்டவரே அந்த வார்த்தைகளை சிந்தித்து அதிகமாக எங்களுக்குள்ள ஒரு ஜப்ப ஆவியை ஆண்டவரே கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எழுப்புதல தேசங்களில் கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். சபைகள் எல்லாம் தூய்மையாக்கி சாட்சியாக வாழ வேண்டும் ஐயா. அப்பா, உங்களுக்கென்று ஆண்டவரே வாழுகிற ஒரு புதிதான கூட்டத்தாரே, புதிதான ஊழியக்காரர்களை கட்டி எழுப்பும்படியாக ஜபிக்கிறேன். பாவிகளை ரட்சிக்க வந்தவரே, இனிமேலும் ஆண்டவரே இந்த பாவிகள் வழி தப்பி போகாத வண்ணமாக அவர்களுக்கு ஆண்டவரே கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த வார்த்தையின் மூலமாக அவர்களை ஆண்டவரே உங்கண்டிலே காந்தம் போல உங்களோட மகிமை அற்புதத்தை செய்கிறவரே, உங்களோட வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால எங்களை கொண்டது போல இந்த மக்களை மீட்டுக்கொண்டு பாவிகளை ரட்சிக்கும்படியாக ஜபிக்கிறேன். அப்ப வந்து வந்த ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஆண்டவரே, சிஸ்டர் கருணா காண்டி ஜபிக்கிறனானவரே, அவங்க கூட இருந்த இவ்வளவு நேரம் இருந்தாண்டவரே, அவங்க எங்க இருந்தாலும் உங்களோட வார்த்தையில் நிலைத்து நிற்பதற்கும் அவங்களோட குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறார். சிஸ்டர் கிரேசரையும் ஆண்டவரே துதி பாடுதல்களை எடுத்து வந்தார்கள், அவர்களுக்கான ஜபிக்கிறேன். சிஸ்டர் கருணாக்கும் இன்னும் அதிகமாக புதிதான பாடல்களை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். மகேந்திரன் ஐயா ஆண்டவரே, ஒவ்வொரு நிமிடம் எங்களுக்கும் எங்களையும் என்கரேஜ் பண்ணி ஆண்டவரே, கத்தருக்கு ஆண்டவரே வந்து செய்யற ஒவ்வொரு வார்த்தையில ஒவ்வொரு கிருகைகளை நீங்க பாக்குறீங்க ஆண்டவரே. அவர்களை நாம் கூட உன்னதத்தின் கிருபையின் மூலமாக உன்னதத்தின் அப்ப உன்னதத்துல உங்களோட சிறங்களை மறைத்து வைத்து அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி, நன்றி இயேசுவே. சிஸ்டர் கவிதாக்கு வேண்டி வருகிறேன், அவர்களையும் கூட இருந்த ஆண்டவரே நீங்க சாரி கவிந்தாயில சிஸ்டர் அருந்ததி, சாரி அவருக்காணி வருகிறேன். அவங்க கொடுத்த செய்திக்காக நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அப்பா சிஸ்டர் ரஞ்சினிக்காணி வருகிறேன். அவங்க ஜெப வேண்டுதல் எடுத்து கேட்டுக்கொண்டிருந்தவருக்காணி ஜபித்தார்கள். அவருக்காண்டி அவங்க குடும்பத்தாரையும் ஆண்டவரே அதிகமாக உங்களுக்குள்ள நிலைத்திருப்பதற்கு எல்லா சிஸ்டர்ஸையும் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா சிஸ்டரும் கடவுளுக்கு மறைந்திருந்து உங்களோட வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட தக்கதாக இன்னும் அதிகமாக உங்களுக்குள்ள அனைத்து வைத்து ஆசீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். நன்றி சிஸ்டர். எங்களோட குடும்பத்தாருக்கும் ஜபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த கணனாரும் இன்னும் அதிகமாக உங்களை அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே, அவங்களுக்கு ஒரு தேவ பயத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். மகனுக்காம் ஜபிக்கிறேன் ஆண்டவரே. அவனை போக்கிலும் வேறத்திலும் ஆட்டோவாலை இப்போ இருக்கிறான். எங்கே இருந்தாலும் ஆண்டவரே உங்களை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு உங்களோட தேவ பயத்தோடு அவங்களை நடத்தும்படியா ஜபிக்கிறேன். அப்பா சிஸ்டர் அருந்ததி காண்டி கொடுத்த அருமையான செய்திக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. யாவரும் கர்த்தருடைய வருகை பற்றி இன்றே அதிகமாக ஜெபித்தார்கள், செய்தி கொடுத்தார்கள் ஆண்டவரே. அதுக்கான நன்றி செலுத்துறேன். பாஸ்டர் சாமுவேல் ராஜாவுக்கான வருகிறேன். அவங்களை ஆண்டவரே எவ்வளவு அதிகமாக அந்த ஞானத்தை அந்த வெளிப்படுத்தல கொடுத்தவங்களை ஆசீர்வதித்தீங்க. அவங்களையும் அவங்க குடும்பத்திலையும் ஊழியங்களையும் இருந்து அவங்களை மென்மேலுமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஸ்பெஷல் சிஸ்டர் பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா காண்டி ஜெபிக்கிறேன். அப்பா அபிஷேக ஊழியத்தை திறந்து கொடுத்து நீங்க அவர்களை அழைத்து அந்த அழைப்பின்படி ஆண்டவரே அவங்களுக்கு இன்னும் அதிகமான இரகசியங்களையும் வெளிப்படுத்தலையும் கொடுத்து அப்பா அந்த அவங்களோட பிள்ளைகளும் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் அவங்களை ஆசீர்வதி உங்களுக்குள்ள மறைத்து வைத்து உங்களோட வருகையில நாங்கள் யாவரும் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு யாவரையும் உங்களோட இயேசு நாதரை பார்க்கக்கூடியதாக யாவரையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்த கிரிவலுக்கு நன்றி செலுத்துறேன். பொதுவாக சிஸ்டர் மகேந்திரன் யாக்கவும் எனக்கு கூட இருந்து கற்பித்து அப்பா உங்களோட வார்த்தையில் நிலைத்திருந்து அப்பா இவ்வளவு நேரம் எங்க கூட இருந்து அப்பா என்கரேஜ் பண்ணி எங்களையும் உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த கிரிபலுக்கு நன்றி செலுத்தி அவர்களையும் ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரையும் உங்களோட திரு கரத்துல மறுபடியும் ஒப்பு கொடுக்கிறேன். ரத்தத்தின் கொட்டில் மறைத்து வைங்க அப்பா. உங்களோட அவர்கள் இருக்கிற இடங்கள் எல்லாம் உங்களோட ரத்தம் தெளிக்கப்படுவதாக அப்பா. உங்களோட ரத்த கோட்டைக்குள்ள நாங்கள் மகன் மகிழ்ந்து அந்த மறைந்து இருந்து அந்தவரே உங்களோட நாமத்தை உயர்த்த தந்த கிரிபியலுக்கு நன்றி செலுத்தி என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன். இயேசுவி நாமத்தின் மீள பிதாவே நன்றி. எஸ் நன்றி சிஸ்டர் ரீட்டா மறைவில் செய்யற ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துறேன். இயேசு நாமத்தின் மூலம் பிதாவே நன்றி. எஸ் நன்றி. ஆமேன் ஆமேன். முதலாவது தேவடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும் பொழுது கத்தர் அவருடைய உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு இன்னும் அதிகமாக வைத்திருக்கிறபடியா நான் நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். நன்றி இயேசுவே நன்றி. ஆமேன்
2: நன்றி சிஸ்டர் டொலி. இன்றைய நாளே நித்திய வளர்ச்சி நிகழ்ச்சியை தொடக்கம் முதல் முடியும் வரை நன்றாக ஆசிரியமாக நடத்தினீர்கள். அதுக்காக நன்றி சொல்றேன். நாளைய தினத்திலையும் சங்கம வானொலியும் உபவாச துதி ஆராதனை தேவச நிகழ்ச்சியில வந்து இந்த ராஜாவை பார்த்தால் போதும் என்ற பாடலை பாட வேணும் மறந்துடா வந்துருங்கோ. அத்தர் உங்களையும் ஆசிரியப்பாராக. இன்றைய நாளே தேவசீதை எல்லாம் மிக ஆசீர்வாதம் இருந்தது. குறிப்பாக பாசல் ராமாஜி செய்தி அருமையா இருந்தது. கற்ற ஒவ்வொரு செய்தியும் ஆசீர்வதித்த எனவே நாளைய தினத்திலே உங்கள் எல்லோரையும் சந்திப்போம். யார் யார் நாளைய தினத்தில முதல் வாரார்களோ அவர்களுக்கு தான் முதலிடம், முதல் ஆறாருக்கு முதலிடம். எனவே ஞாபகத்தை வச்சுக்கோங்க. இப்போ நான் எல்லோரும் என் ஆத்மாவை சொல்லுவோம். மைக் ஓன் பண்ணுங்க எல்லாரும். ஓகே என் ஆத்மாவை சொல்லுவோம். என் ஆத்மாவே சங்கம் மகிழ்ச்சி கூட கொண்டாடுறார். காரணம் அவருடைய வீட்டில ஜெனட் மகளும் இருக்கிறார்கள். எனவே நல்ல கதையெல்லாம் போய்கொண்டிருக்கும் விசுவாசிக்கிறேன். சந்தோஷம் இருக்கிறார்கள். அவர்கள் அழைப்போம்.
3: இன்ட்ரடக்ஷன் கொடுத்திருக்கிறீர்கள். வழி நடத்துவார்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அவருடைய பிரசன்னத்தை இப்போது வாஞ்சித்து நாம் வரவேற்போம். ஆவியானவரே.

0: நாமத்திலே வழி நடத்துங்க.
1: அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரா இருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் கூட சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஐயா. இப்பொழுதும் ஆண்டவரே சகோதரி சொன்ன விண்ணப்பத்தோடு கூட உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம். இந்த உலகத்துல எல்லா இடங்களிலும் ஆண்டவரே யுத்தங்களும் பஞ்சங்களும் கொள்ள நோய்களும் தலை கட்டி கத்தாவே மக்களை ஆண்டவரே கலங்கப்படுத்தி ஆண்டவரே பயப்படுதலோடு கத்தாவே ஆண்டவரே தகப்பின ஒவ்வொரு மக்களும் அனுதினமும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்ற பயத்தோடும் வேதனைகளோடும் கண்ணீர்களோடும் ஆண்டவரே தகப்பினை தவித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலும் ஒவ்வொரு நாடுகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. விசேஷமாக யுத்தத்துல இணைந்து துணிகரமாய் ஈடுபட்ட ஜனங்களை அழித்துக் கொண்டிருக்கிற தேசங்களுக்காக தலைவர்களுக்காக நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஐயா. அன்பின் தகப்பனே இரக்கத்தின் சிகரமாயிருக்கிறவரே துன்மார்க்கன் அழிந்து போகிறதையும் விரும்பாத ஜீவனுள்ள தீவனாகிய பட்சபாதம் இல்லாதவரே இந்த வேளையிலும் இந்த தேசங்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. இந்த தேசங்களில் யுத்தங்களை நடத்துவதற்காக துணிகரம் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயங்களும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இழகுவதாக

இவர்களுடைய இருதயங்களை கர்த்தர் உடைக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. இரக்கமுள்ளவர்களாய் மாற கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. அவர்களுக்கு பின்பாக நின்று கர்த்தாவே அவர்களுடைய இருதயங்களை கடினப்படுத்துகிறதான பொல்லாத சத்ருவின் கிரியைகள் யாவும் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்களை விட்டு வெளியேறுவதாக செவிக்கிறேன் ஐயா. அவனுடைய கோட்டைகள் உடைந்து விழுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செவிக்கிறேன் ஐயா. அவன் பண்ணுகிற திட்டங்கள் எல்லாம் கர்த்தாவே ஜனங்களை ஏவுகிற திட்டங்கள் எல்லாம் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைந்து நிர்மூலமாக்கப்படுவதாக செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே மனித சுபாவங்கள் வெளிப்படுத்தும் நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. உணர்வுகள் கர்த்தாவே புரிந்து கொள்ளத்தக்கதான உணர்வுகள் காணப்படட்டும் என்று ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு அதிகாரிகளும் இரக்கம் உள்ளவர்களாய் மாற உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவர்கள் யுத்தத்தை விட்டு கர்த்தாவே சமாதானத்தையும் தங்களுடைய தேசத்து மக்களுடைய ஆண்டவரே அவல நிலைகளையும் பார்த்து மனம் திரும்பி கர்த்தாவே இந்த தேசத்தை கட்டி எழுப்புவதற்காக ஆண்டவரே மனம் மாறத்தக்கதான கிருபைகளை ஒவ்வொரு தேசங்களிலும் தேவன் கட்டளையிட்டு தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எத்தனையோ பேர் தாய் தகப்பனை இழந்து நிக்கிறாங்க, எத்தனையோ பேர் பிள்ளைகளை இழந்து நிக்கிறாங்க, கணவன் மனைவி என்று சொல்லி ஆண்டவரே எத்தனையோ பேர் இழந்து நிக்கிறாங்க கர்த்தாவே. தகப்பனே நிம்மதி இல்லாத வாழ்க்கையோடு இருக்கிற ஒவ்வொரு மக்கள் மீதும் நாங்க செவிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு மக்களையும் கத்தரலாமே பாதுகாப்பீராக, கத்தர் காத்துக் கொள்வீராக நாங்க செவிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கத்தருடைய ஆவியானவரே உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. விசேஷமாக இஸ்ரவேல் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய தேசமா இருக்கிற ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களும் வேதனைகளோடும் ஆண்டவரே எந்த நேரமும் கர்த்தாவே பயத்தோடும் ஆயத்தத்தோடும் இருக்கிற இந்த தேசத்தையும் கர்த்தர் தாமே தொடர்ந்து பாதுகாத்து வருகிறீங்க, இன்னும் பாதுகாப்பீராக ஜெபிக்கிறேன் ஐயா. உம்முடைய மக்களும் சமாதானத்தினால் நிறையப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. தைரியம் கொண்டு வாழத்தக்கதாக சுத்தி இருக்கிற எதிர்ப்புகளை கர்த்தர் விலக்கி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபி பயம் இல்லாத வாழ்க்கை வாழத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வீராக. உம்மை ஆராதிக்கிற ஜனங்கள், உம்மை ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களாகிய அந்த இஸ்ரவேல் மக்களையும் கர்த்தர் தொடர்ந்து காத்துக் கொள்ளுங்க. நீங்க அந்த மக்களுக்காக திரும்பி வரப்போகிறவர் ஆண்டவரே. இதோ அந்த மக்களை கர்த்தர் தொடர்ந்து பாதுகாக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். தேசம் அழிந்து விடாதபடிக்கு கர்த்தர் காத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களும் உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரே உண்மை என்ன அறிந்து கொண்டு ஆண்டவரே தகப்பனை உண்மை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்களை அறிந்து கொண்டு அறிக்கை பண்ணத்தக்கதான சூழல்கள் அங்கே காணப்பட ஆண்டவரே இந்த வேதத்தை புரிந்து கொண்டு அவர்களுக்கும் கர்த்தருக்கு என்னம் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. தேசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுதும் இந்த தேசங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே பட்டினியோடு வாழுகிற மக்களுக்காக செவிக்கிறோம். பஞ்சங்களோடு வாழுகிற மக்களுக்காக செவிக்கிறோம் ஆண்டவரே. வாழ்வாதாரங்கள் இல்லாமல் தவிக்கிற மக்களுக்காக செவிக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய ஆண்டவரே உதவிகள் சென்றடைய கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. மத்திய நாடுகள் அந்த தேசங்களில் இறங்கி இந்த மக்களுக்கு தேவையானவைகளை செய்து கொடுக்கத்தக்கதான சூழல்கள் அந்த தேசங்களில் காணப்படுத்தும் என நாங்கள் செவிக்கிறோம். ஒவ்வொரு தேசங்களையும் கர்த்தர் தாமே பாதுகாத்து ஒரு நல்ல சூழல்களை ஏற்படுத்தி தரும்படியாக மனிதனுடைய ஆட்சி இப்படியான ஆட்சி என்று ஆண்டவரே நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம், அறிந்து கொள்ளுகிறோம். என் தேவனாகிய கர்த்தர் செய்ய போகிற ஆட்சி ஆண்டவரே சமாதானம் உள்ள ஆட்சி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. இப்பொழுதும் ஆண்டவரே அதில் ஒரு கொஞ்சம் என்றாலும் இந்த மக்கள் உணர்ந்து கொண்டு ஆண்டவரே தங்களை மாத்திக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. உம்முடைய கருத்தில் ஒவ்வொரு தேசங்களும் ஒப்புக் கொடுக்கிறோம். காத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, தப்புவீங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே சங்கம ஊடகத்துக்காக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஊடகத்தின் ஊடாக செய்யப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டவரே தேவ செயல்களுக்காய் உம்மை சோதரிக்கிறோம். ஆராதனைகள், துதிகள், பாடல்கள், ஜெபங்கள், தேவ வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்காய் உம்மை சோதரிக்கிறோம். இணைந்து செயல்படுகிற ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்காய் உம்மை சோதரிக்கிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து அவர்களை பலப்படுத்தி பாதுகாத்து எண்ணம் அவர்கள் தொடர்ந்து செயல்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த சங்கமம் ஊடகம் எண்ணம் அநேக வீடுகளுக்குள்ளே பிரவேசி அநேகரை பிரவேசித்து அநேகரை தட்டி எழுப்பி தேவ சமூகத்துக்கு நேராக நிக்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எண்ணம் அநேகர் இணைந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக நாங்கள் செபிக்கிறோம். லெஸ்லியனையும் அவருடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவி அனுபவ தாமே தொடர்ந்து அவர்களை பாதுகாத்து பலப்படுத்தி இருக்கிற பலத்தோடு எண்ணமோட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. அது மாத்திரமல்ல கர்த்தருடைய ஆவியானவரே இப்பொழுதும் ஜேன சிஸ்டனுக்காக நாங்கள் செவி

0: இருக்கிறோம். கர்த்தர்தாமே இதோ அந்த மகளையும் தெரிந்து கொண்டீங்க, அந்த மகளை இந்த இடத்துல கூட்டி சேர்த்தீங்க, அவங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்துக்காய் சோத்திரம். தொடர்ந்து கர்த்தாவே எண்ணம் அநேகரை ஆண்டவரே தட்டி அனுப்பி உம்முடைய சமூகத்துல இருக்க பண்ண எண்ணம் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆர்வத்தோடு கர்த்தாவே வாஞ்ச உள்ள ஜெப குறிப்புகளோடு திறப்பின் வாசலில் நிற்கிற மகளாக தொடர்ந்து காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அந்த குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்களோடு கூட இணைந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய குடும்பங்களையும் கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுக செய்து கர்த்தாவே தொடர்ந்து பாதுகாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எல்லா குடும்பமும் உம்முடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ள மனவாட்டிகளாக நிற்க தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய வருகைக்கு முன்பாக நாங்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டாலும் உம்முடைய சமூகத்தில் காணப்படுகிறவர்களாக நிற்கத்தக்கதாக எப்பொழுதும் கர்த்தாவே நீ ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வருகை தாமதமா இருக்க மறந்தால் நாங்கள் இன்னொரு விஷயம் உம்முடைய சமூகத்தில் கூடி உம்மை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவருடன் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
1: ஸ்தோத்திரம், நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் கைவிட்டு செய்யற காரியம் ஒவ்வொன்றோடும் கூட. ஆமென்.
0: தேங்க் யூ. அப்படியே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து உங்களை வழிநடத்துவார்.
1: நாங்க சாந்தி சிஸ்டரை வரவேற்று கொண்டு சாந்தி சிஸ்டர் நீங்கள் வந்தோன்னு உங்களோட மைக்கை ஓ பண்ணி நீங்கள்டா நல்லா இருக்கும். இப்பொழுது மைக்கை நீங்கள் எடுத்து விடுங்கள். ஜெபையுங்கள். பாவ பெருக்கிலே இருக்கிற மக்களுக்காக, நாடுகளுக்காக, சத்துருவின் கிரிகைகள் நடக்கிற நாடுகள் தேசங்களுக்காக, அதிலிருந்து அவர்கள் விடுதலை அடைய மெய்யான இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: திருப்பி அவர்கள் சொல்லுங்க சிஸ்டர், சாரி மன்னிக்கணும்.
1: பாவ பெருக்கத்திலும் சத்துருவின் கிரிகைகளிலும் இருக்கிற மக்கள் நாடுகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இதிலிருந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள வேணும்
2: என்று ஆண்டவரே கத்தாவே உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே இந்த வேலையிலே, ஆண்டவரே இந்த மதிய வேலையிலே எங்களை பாதுகாக்கிறதுக்காக நன்றி. பாதுகாக்கிறதுக்காக நன்றி ராஜா. அப்பா தகப்பனே, பாவங்கள்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க ரசிக்கிறதுக்காக ஆண்டவரே, அவக்காக நீங்க காத்திருக்கிறதுக்காகவும் அதுக்காக நீங்க இரக்கமாய் இருக்க பொறுமையாய் இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே, உண்மை ஆராதிக்கிறோம் ராஜா, உண்மை ஆராதிக்கிறோம் ராஜா, உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உண்மை போட்டுகிறோம் ஆண்டவரே, உண்மை வாழ்த்துகிறோம் ராஜா. அப்பா நீங்க எங்களை பாதுகாக்கிறதுக்காக உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி நன்றி தகப்பனே. அப்பா நீர் எங்களோட நன்மையாய் இருக்கிறவர், நன்மை செய்யறதுக்காக எங்களை சுற்றி திரியவராய் இருக்கிறீர். எங்களோடு நீர் சுற்றி திரியறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுறேன் அப்பா. பாவங்கள்ல போய் இருக்கிறவர்கள் ஆண்டவரே, தெரிந்தும் தெரியாமலும் ஆண்டவரே, சொல்லாலும் சிந்தனையாலும் செயலாலும் ஆண்டவரே இச்சிக்கப்படுற ஒவ்வொருவரே உங்க கரத்துக்களை தருகிறோம் ஆண்டவரே. உமை அறிந்தும் உமை தெரிந்து உண்மை அறிந்தும் தெரிந்தும் ஆண்டவரே அப்பா, உண்மை அறிந்தும் தெரிந்தும் உண்மை ஏற்க முடியாம பாவத்துல இருந்து விழுந்தவர்களை ஆண்டவரே நீர் எடுத்துக்கொள்வதற்காக, தேர்ந்தெடுக்கிறதுக்காக, நேசிக்கிறதுக்காக ஆண்டவரே, மீண்டும் ஒரு அவர்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கறதுக்காக தகப்பனே அப்பா, விழுந்தவர்களை ஆண்டவரே அப்பா, நாங்க எவ்வளவு உங்களை பற்றி சொன்னாலும் சாட்சிகளை கண்ணால கண்டாலும் தகப்பனே, அவர்களுக்கு உங்கள்கிட்ட வர இயலாம தடையா இருக்கிற பாக்குறோம் தகப்பனே. ஆனால் எங்கள்ட்ட சொல்லுவார்கள் எங்களுக்காக ஜெபியுங்கள் சிஸ்டர், ஆனால் நாங்கள் ஜெபிப்போம் அவர்களுக்காக. ஆனா அவர்களும் ஒரு நிமிஷம் ஒரு விசையாவது ஒரு கடுகளவாவது விசுவாசிக்க அப்பா, உம நோக்கி ஜெபம் கேட்கிற ஆண்டவரே, அவர்கள் ஒரு கடுகளவாவது விசுவாசிக்க ஆண்டவரே, அந்த தூண்டுதல் ஆவியானவரே அப்பா, நீங்க தூண்டுறதுக்காக ஆண்டவரே, அவர்களுடைய உள்ளத்துல நீங்க ஆண்டவரே அப்பா, அவங்க உள்ளத்தை நீங்க வாங்கியாய் செய்யறதுக்காக, அவங்களை நேசிக்க உங்களை எங்களை நேசிக்க ஆண்டவரே, நீர் ஒருவரே இந்த உலகத்துல இருக்க தேவன் என்றும், எங்களுக்காக மறித்தவர் என்றும், எங்களுக்காக பாடுபட்டவர் என்றும், எங்களுக்காக அப்பா சிலுவையில தொங்கினவர் என்றும் அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. ஆண்டவரே எங்களுக்காக நீர் சிலுவையில் தொங்கினீரே ஆண்டவரே, எங்களுக்காக நீங்க பாடுபட்டீங்களே ஆண்டவரே, அதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அப்பா அந்த பாவத்துல விழுந்து இனியும் மற்றவர்கள் அப்பா ரசிக்கப்பட்டவர்களும் பாவங்கள்ல திருப்பியும் விழாதபடி ஆண்டவரே, உண்மை இழுக்கி பிடித்துக் கொள்ளும்படியாக ஆண்டவரே, அப்பா இன்னுமா ஜெபத்துல இன்னுமா தருத்திருக்கும் படி நேரங்களை கொடுக்கிற ஆண்டவரே, உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு சோதனைகளும் ஆண்டவரே, அந்த பிரான்ஸ்ல எரிந்து கொழுந்து விட்டு எரியிற அந்த இடங்கள்ல ஆண்டவரே, நீங்க அங்க மழையை வரப்பண்றதுக்காக அவர் அனைத்து அந்த ஜனங்களை நீங்க பாதுகாக்கிறதுக்காக ஆண்டவரே, அப்பா உங்ககிட்ட ஜெபம் கேட்டு நிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஒவ்வொரு நாடுகளை ஒவ்வொரு பிரச்சனை ஆண்டவரே, அப்பா அந்த ஜனங்கள் மனம் திரும்புறதுக்காக நீங்க பொறுத்திருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன் ராஜா, உமக்கு நன்றி நன்றி தகப்பனே. ஐயா நீர் நல்லவராய் இருக்கிறீரப்பா, அப்பா எங்களை சர்வ வல்லவராய்

0: அப்பா இந்த ஜெனசிஸ்டர் ஆண்டவரே உங்க கரத்துல தருகிறோம் ராஜா. அப்பா அவர்கள் செய்யற ஊழியங்களை நீங்க கனப்படுத்துறதுக்காக ஆண்டவரே, அவங்களை பாதுகாக்கிறதுக்காக, அவங்களுடைய ஜெபங்களை நீங்க வழி நடத்துறதுக்காக, அவங்களுக்கு நீங்க பலனா இருக்கிறதுக்காக, நீங்களே அவங்களுக்கு இடமா இருக்கிறதுக்காக அப்பா சுத்தி வளர்ச்சி ஆண்டவரே பாத்தி கட்டி அவளை பாதுகாக்கிறதுக்காக அவங்க குடும்பங்களையும் அவங்க சொந்தங்களை மாண்டவரே, அவங்க செய்யற ஊழியங்களை மாண்டவரே நீங்க பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக நன்றி சொல்லுகிறேன்னப்பா. அவங்களுடைய அந்த கரடா பயணத்துல நீங்க கூட இருங்க, போயிட்டும் வரைக்கே மாண்டவரே நீங்க கொடுங்க. அவங்க சொல்ற வாக்குகள் ஆண்டவரே, அந்த புத்தகங்கள் ஆண்டவரே அப்பா, ஜனங்கள் அதை ஆண்டவரே அதை காது கொடுத்து கேட்கும்படியாக நீங்க செய்யறதுக்காக ஆண்டவரே, அற்புதம் செய்யறதுக்காக அப்பா, அந்த ஜனசிஸ்ட நீங்க கனடாக்கு கொண்டு போய் விடுறது உங்களோட அற்புதம் தகப்பனே அப்பா, அதுக்காக நன்றி சொல்லுறோம். உங்களோட அற்புதங்களுக்காக அப்பா இந்த வார்த்தையை காவிக்கொண்டு போற அந்த சகோதரிய உங்க கரத்துல இல்லவா நாங்க தந்திருக்கிறோம் ராஜா. அப்பா நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. அப்பா இன்னுமாய் மீண்டு விழுகிற ஜனங்களுக்காக, பாவத்துல தடைக்கு விழுகிற ஜனங்களுக்காக ஐயா, கொள்ளையான பாவங்களை ஆண்டவரே, சொல்லாலும் செயலாலும் செய்யற ஜனங்கள் ஆண்டவர், இந்த பாவத்துல இருந்து ஆண்டவரே நீங்க ங்கப்பா, நீங்க ஒருவரே அவங்களுக்கு ரட்சிப்பாக இருக்கிறதுக்காக ஆண்டவரே, நீங்க ஒருவரே அவர்களை மன்னிக்கிறதுக்காக அப்பா, அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உங்களை அப்பாண்டு கூப்பிட எங்களுக்கு உரிமை தந்தவராய் இருக்கிறீங்க ராஜா, அம்மாண்டு கூப்பிட உரிமை தந்தவராய் இருக்கிறீங்க நல்ல பிதாவே ஆண்டவரே. கத்தாவே நீரப்பா இந்த ஜனங்களை ஆண்டவரே அப்பா கொண்டு வந்து சேருங்க ராஜா. அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிற வேலையில ஆண்டவரே, இந்த இதுல வந்திருக்கையும் ஆண்டவரே, உங்க சங்கம வானொலிய நடத்துறவர்களை ஆண்டவரே அப்பா உங்க கரத்துல இல்லவா நாங்க தந்திருக்கிறோம் ராஜா. அப்பா இரவும் பகலும் கண்ணுறங்கி நீ பார்த்து காவலா இருக்கிறதுக்காக நன்றி. இவங்களோட ஜெபங்களை நீங்க ஏற்கிறதுக்காக நன்றி. இவங்களோட ஊழியங்களை ஆண்டவரே உங்க கரத்துல தந்திருக்கிறோம் ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. உங்க ரத்தத்தை ஆண்டவரே இந்த சோரங்களை சங்கம வானொலியில இருந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் தலையிலையும் உங்க ரத்தத்தை எல்லவா நாங்க பூசுறோம் பாதுகாக்க ஆண்டவரே. இந்த ரத்தம் ஆண்டவரே அப்பா வெளியேறப்பட்ட உங்க ரத்தம் ஆண்டவரே எங்களோட தலைமையில இருக்கும் போது எந்த தீங்கும் எந்த நோயும் எங்களை தீண்டாதென்று சொன்னவர் அல்லவா, நான் உங்கூட இருக்கிறோம் என்று எங்களுக்கு ஆண்டவரே உபாக்கு தந்தவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. அதுக்காக உங்களுக்கு ஆண்டவரே வாழ்நாள் முழுவதும் நன்றி சொல்லுகிறோம். நீங்க எங்களோட கூட இருந்து இந்த சங்கம வானொலியில இன்னுமா இன்னுமா ஜெபிக்க ஜனங்களை தருகிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த இதுல வராத ஒவ்வொரு தடையலை ஆண்டவரே, ஜனங்கள் வராம இருக்கிற தடையலை நீங்க உடைத்தறியதுக்காக ஆண்டவரே, வினோத சிஸ்டரின் கல்யாண பிள்ளையின் கல்யாணத்தை நாங்க உங்க கரத்துல வைக்கிறோம் ஆண்டவரே. நாட்கள் நெருங்கி கொண்டு இருக்கின்றது, நீங்க அந்த பிள்ளையோட அந்த தாயோட தனியே இருந்து அந்த பிள்ளையை வளர்த்த அந்த தாயோட அப்பா கூட இருந்து இதை நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக அந்த குடும்பத்தை நீங்க ஆண்டவரே அப்பா நீங்க இனத்ததை மனசை பிரிக்காது இருக்கும்படியாக நீங்க அந்த பிள்ளைகளை ஆண்டவரே குடும்பமாய் நீங்க ஆசீர்வதிக்க ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அந்த குடும்பத்தை கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே, நீங்க பாதுகாத்து அந்த கலியான விஷயங்கள்ல ஆண்டவரே அந்த பிள்ளைக்கு பெள்ளத்தை கொடுங்க. உங்களை விட்டு விலகாதபடி இருக்கிற அந்த பிள்ளைக்கு நீங்க பெள்ளத்தை கொடுக்கறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அதுல வந்து அந்த பிரதரையும் உங்களுக்கு தருகிறோம் ஆண்டவரே, அவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. அப்பா நகமி சிஸ்டரை, நிர்மலா சிஸ்டரையும் ஆண்டவரே, எயின் சிஸ்டரையும், ஒவ்வொரு சகோதரிகளை உங்க கரத்துல தருகிறோம் ராஜா. அப்பா அந்த சங்கம வாழ்நிலை எங்களுக்கு தந்ததுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்களை ஒருவரே உங்க கரத்துல தந்திருக்கிறோம் ராஜாதி ராஜா, எங்களை பாதுகாத்து நீங்க தாமே வழி நடத்த வேண்டும் என்று ஏசப்பா உங்க நாமத்துல ஜெபம் கட்டி நிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன்.
1: உங்கள் ஜெபங்களை கேட்டது எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர் கேட்டர், உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து நடத்துவாரா.
0: ஆமே, உங்களோடும் இருப்பாரா. ஆமே.
1: சொர்க்கத்தோடு கூட ஏமீட்டி ஒப்பு கொடுக்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்றைய நாளிலும் ஆண்டவரே, தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நீர் நடத்தி தந்தீர். அதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்களை கேட்டு கர்த்தாவே, இந்த தேசங்கள்ல இருக்கிற எல்லா அழிவிலிருந்து நீ விலக்கி ரட்சியும் ஆண்டவரே. அப்பா, எல்லா உயிர் சேதங்கள் வராதபடி காத்து கொள்ளும் ஆண்டவரே. மைஸ்தோத்திரிக்கிறோம், திதிக்கிறோம். சங்கமானலில் எஸ்ரீ அண்ணா மனைவி பிள்ளைகள் சந்ததி ஆசீர்வதியும், அவர்கள் செய்கிற ஊழியம் உமக்கு கனமானது ஆண்டவரே. ஆசீர்வதியும் கத்தாவேமியும் பொறுப்பேறும் கத்தாவே. யோவிக்கிற ஜபங்கள் ஒவ்வொன்றும் கத்தாவே உடைய சமூகத்திலே வெளியேற பெற்றதப்பா, அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகல துதிகன மகிமே உமக்குரியதப்பா. உமக்கு செலுத்த இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.
2: நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளை தந்தவரே, எங்களை துதிக்கிறோம், சோதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் இந்த வானொலியில இணைந்து ஆண்டவரே ஜெபிக்க தந்த கிருபைக்கா எங்களுக்கு சோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே தேவ சமூகத்திலே எல்லா தெய்வ பிள்ளைகளையும் கொண்டு வருகிறேன் கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே இந்த நாளும் சாதரி ஜனத்துக்காய், அவளுடைய பிரயாண காரியங்களுக்காய் எங்களை கரத்திலே தந்து ஜெபிக்கிறேன். போக்கிலும் பரத்திலும் துணையாக இருக்கவனுமாய் பயணம் பண்ணுகின்ற விமானங்கள் ஆண்டவரே, அந்த விமானத்தை ஓட்டுகிற அந்த பைலட், அதோட அந்த விமானத்திலே பயணம் செய்கின்ற ஜனங்கள் எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே சுவாமி. சகோதரி பயணம் செய்ய போகின்ற ஒரு வாகனங்களையும் உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். அந்த புத்தகத்தை வெளியிடும் பொழுது ஆண்டவரே சகோதரி அதிலே கொடுத்திருக்கிற வாக்குத்த வசனங்கள், வார்த்தைகள், வெளிப்பாடுகள் ஒன்றுக்காய் நன்றியப்பா. அதை வாசிக்கிற ஜனங்கள் ஆண்டவரே சுவாமி மெய்யான தெய்வத்தை அதனூடாக காண வேணுமா எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இன்னுமாக ஆண்டவரே கணவரை பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். இன்னுமாக கத்தாவே இந்த தேசத்திலும் ஆண்டவரே அந்த குடும்பத்தாருக்கு எந்த ஒரு நன்மையும் குறைவு படாமல் நீங்கள் பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல இந்த நாளும் ஆண்டவரே சுவாமி சாதரி வினோவுக்காய் ஜெசிமாவுக்காய் எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஜெசிமாவுடைய இந்த திருமண காரியத்தை எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு அடியிலும் நீங்கள் கூட இருந்து அந்த காரியத்தை சரியாக நேர்த்தியாக நீங்கள் நடத்தி கொடுக்க போறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்க வேணுமாய் அவர்களுடைய தேவைகள், பொருளாதார தேவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே எங்களை கரம் கூட இருக்க வேணுமாய் ஆண்டவரே. எங்களை கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். ஜெசிமாவை வேலை இடத்திலும் பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். போக்கிலும் பரத்திலும் ஆண்டவரே துணையாக இருக்க வேணுமா எங்களை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். அந்த குடும்ப வாழ்க்கையிலும் நீங்கள் கூட இருந்த ஆண்டவரே பிள்ளையை நடத்தி செல்ல வேணுமா எங்களை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த நாளிலும் சாதரி ரதிபாலு சிங்கத்தை ஒப்புக் கொடுக்கிறோம், அவருடைய குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். சாதரி கலாசீலன் குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அவருடைய தேவைகள், பொருளாதார தேவைகள், குடும்பத்திலே இருக்கிற ஒவ்வொரு தேவைகளையும் உங்களை பாதத்திலே தருகிறோம். இந்த நாளிலும் தகப்பனே இந்த இயேசு சுவாமி இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றியப்பா. அதே போல பிரதர் டானாலே ஒப்புக் கொடுக்கிறோம், அவருடைய குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர் செய்கின்ற ஊழியங்களுக்காய், இந்த ஜப ஊழியங்களுக்காய் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளும் பிரதர் குணாவை ஒப்புக் கொடுக்கிறோம், அவருடைய பிசினஸ் காரியங்கள், அவர் செய்கின்ற ஊழியங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்திலே தருகிறோம். அவருடைய குடும்பத்தார் அனைவரையும் பிரத கோட்டைகளை மூடி நீங்கள் பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த குடும்பத்திலே ஆண்டவரே அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருந்தாலும் அந்த தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நீங்கள் ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே அதே போல உங்களை கரம் கூட இருந்து நீங்க நடத்தி செல்ல வேணுமா எங்களை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் கத்தாவே சுவாமி எங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே சத்திய வேத சிறுத்த பைபாஸ் சகோதரி நகோமி லோகனுக்காய் நன்றியப்பா. பாசையிலி சாலோகனுக்காய் நன்றி. குடும்பத்தார் உறவுகள் எல்லோரையும் கூட ஒப்புக் கொடுக்கிறோம். பிற குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. இந்த நேரத்திலும் ஆண்டவரே கூட இருந்து நீங்க நடத்துறதுக்காக எங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த மேனுவேலுக்கும் ஆண்டவரே நீங்க கொடுத்திருக்கிற ஒரு தாளந்துகளுக்காய் நன்றி சுவாமி. அந்த தாளந்த எந்த மகன் உங்களுக்கு என்று பயன்படுத்த நீங்கள் உதவி செய்ய வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அதே போல இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி வேதாகம கேள்வி பதிலே இணைகிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த வேதாகமத்தை ஆண்டவரே எல்லோரும் ஆண்டவரே கையில் எடுக்கிறவர்களாய் அதை வேதாகமத்திலே நீங்க சொல்லி இருக்கிற காரியங்களை ஆராய்ந்து அறிந்து கற்றுக்கொள்ள உதவி செய்ய வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் அப்பா ஆண்டவரே ஊழியர் சுசாகி செல்வி ராமச்சந்திரனை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அவர் செய்கின்ற பெண்களுக்கான இந்த வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரங்களுக்காய் நன்றியப்பா. இன்னமாக ஆண்டவரே ஜோபலுக்காய் நன்றி சொல்லுகிறோம். பிள்ளையோடு கூட இருந்து ஏசப்பா இந்த வருடம் ஆண்டவரே புதிய வகுப்புக்கு போகும் பொழுது கூட இருந்து நீங்கள் நடத்த வேணுமாய் பாடங்களை படிக்க நல்ல தெய்வ ஞானத்துக்காய் ஆண்டவரே உங்களுக்கு நன்றி சொல்லி ஜபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் கத்தாவே சுவாமி போக்கிலும் பரத்திலும் துணியாக இருக்கவனுமா எங்களை கரத்தில் ஒப்பு கிடைக்கிறோம். தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா, தாயார் குழேந்திரனம்மா, இந்த அருமையாக எங்களுக்கு தந்த தாய்மாருக்கா எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த தாய்மாரையும் உங்களுடைய பாதத்திலே நாங்க தந்து ஜபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே, அதே போல யோசப்பா, அதே போல ஆண்டவரே, சோதரி ஆயிரனுக்காய் ஸ்தோத்திரம். அவ செய்கின்ற ஊழியங்களுக்காய், அந்த இருக்கிற தேசத்துக்காய், சோதரியுடைய குடும்பத்தாருக்காய் எங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அதே போல சோதரி சாந்தினிக்காய் நன்றி சொல்லுகிறோம். நீங்கள் இணைத்து யோசப்பா இந்த நாளிலும் இந்த மகள் வந்து அனைகருக்காக பரிந்து பேச நீங்க செய்த உதவிக்காய் சோத்திரம். அதே போல குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். இன்னமாக சகோதரிக்கு எந்த விதமான நன்மையிலும் குறைவு படாதபடி பாதுகாக்க ஜபிக்கிறோம் இந்த நாளிலும் ஆண்டவரே. அதே போல அப்பா உங்களுடைய கரம் ஆண்டவரே எல்லோருடையும் கூட இருக்க ஜப ஊழிய சுவிசேஷ ரெட்வின் பானவி அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவர் செய்கின்ற ஊழியங்கள், அவர் தருகின்ற வார்த்தைகள், வாக்கு தத்த வசனங்கள் ஒன்றுக்காய் நன்றியப்பா. தேவ ஊழியர் சாதரி வாணி வெங்கட்டுக்காய் நன்றி. அவ இருக்கிற தேசத்துக்காய், இந்த தேச மக்களுக்காய் உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். அதே போல ஆண்டவரே இந்த பிரான்ஸ் தேசத்திலே மேற்பட்டிருக்கிறதான இந்த நெருக்கடிகள் ஆண்டவரே, அந்த கால சூழ்நிலை எல்லாவற்றையும் நீங்க மாற்ற வேணுமாய். அந்த இடத்திலே நீங்கள் ஒரு நல்ல மலையை கட்டளையிட்டு ஆண்டவரே ஏசப்பா அந்த தேவைகள் சந்திக்கப்பட வேணுமாய். மக்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் நேராதபடி நீங்கள் பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி. அதே போல சதுரு டாலிசிஸ்வருக்காய், கணவருக்காய், மகனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சதுரு ரஞ்சினி அலங்காரம் பண்ணி ஒப்புக் கொடுக்கிறோம். ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சதுரு சுபாலங்கோவுக்காய் நன்றியப்பா ஆண்டவரே. கணவரை பிள்ளைகளை எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பத்தில் உள்ள தேவைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி சாதரி செய்கின்ற ஊழியங்களுக்காய் நன்றி. சாதரி கருணாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். பாசாயன் ராஜநாயகத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் நித்திய வெளிச்சத்திலே வார்த்தையோடு வருகின்ற தாசர்கள் ஆண்டவரே, துதிகளோடும் ஆராதனைகளோடும் வருகின்ற தேவ பிள்ளைகள், வாக்கு தங்கும் வசனங்களை எடுத்து வருகின்ற தேவ பிள்ளைகள் எல்லோரையும் கூட எங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சங்கம் வானொலி சாவகர் தேவ ஊழியர்கள் அசில் எங்கள் குடும்பத்தாருக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே வீட்டாண்டி ஒப்பு கிடைக்கிறோம். மகனை குடும்பமா ஒப்பு கிடைக்கிறோம். பேர குழந்தைகளை உங்களை கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் உங்களை கரம் கூட இருக்க வேணுமாய். இவர்களோடு அந்த வேலை எடுத்து ஊழியங்களையும் பொறுப்பேற்று நீங்கள் நடத்த வேணுமாய். உங்களை கரத்தில் ஒப்பு கிடைக்கிறோம். அந்த வேலை இடத்திலே ஆண்டவரே ரட்சிக்கப்படாத உறவுகள் இருந்தால் அவர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேணுமாய். உங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். அந்த வேலை இடத்திலே அதிகாரிகள் எல்லோரையும் கூட உங்களை கரத்தில் ஒப்பு கிடைக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் அப்பா கூட இருந்து நீங்க நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கிடைக்கிறோம். பாசச்சால் சோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரை உங்களை கரத்திலே தருகிறோம். அவருடைய ஊழியங்களை ஒப்பு கிடைக்கிறோம். சந்ததியை காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம் இந்த நாளிலும் ஆண்டவரே. தாயார் சிஷ்லியா அம்மாவையும் ஐயாவையும் உங்களுடைய பாதத்திலே தருகிறோம். அவளுக்கு எந்த விதமான சரீர பலவீனங்களும் அணுகிவிடாமல் அவர்களை நீங்க பொறுப்பேற்று நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை உங்களுடைய பாதத்திலே படைத்து எல்லாம் வல்ல இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் உங்கள் நல்ல பிதாவே. ஆமீன்.
3: ஆமீன். ஆமீன். நிறைவு ஜெபங்களை எடுத்து வந்த தேவ ஊழியர் அவர் ஏமி புஷ்பராஜா அவர்கள் ஒவ்வொருக்கும் ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்து ஒவ்வொருவருக்காக ஜெபித்து ஆசீர்வதித்திருக்கிறார். கத்தர்லாமே அவருடனும் கூட இருந்து ஒவ்வொரு நாளும் இணையத்தக்கதாக கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். மாலை வேளையிலே நித்திய வெளிச்ச நேரத்திலே தேவ செய்தி எடுத்து வருகிறார். அவருக்கு கத்தர்தாமே போதிய பலனையும் ஞானத்தையும் கொடுத்து வழி நடத்த வேண்டும் என்று வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அதே வேளையிலே இதுவரை நேரமும் 1:47 இணைந்து சகோதரி ஜானட் அவர்கள் தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள் ஜபங்களை. கத்தருடைய பிரயாசங்களை காண்கிறார், வாஞ்சியை காண்கிறார். கத்தர்தாமே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கனடாவுக்கு வருகின்ற பொழுதும் கத்தர்தாமே அவருடனும் பிரயாணத்திலே கூட இருந்து அவருடனும் அவருடைய மகளுடனும் கூட இருந்து தேவைகளை சந்தித்து என்னென்ன காரியங்களை அவருடைய மனதின் வாஞ்சிகளை வழிநடத்துவாராக. கத்தருடைய கரத்தை ஒப்புவிக்கிறோம். இணைந்து ஜபித்த அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அதே வேளையிலே கொழும்பு இலங்கையிலிருந்து மாலை நேரத்திலே இணைந்த சௌரி மேகலாவாஸ் அவர்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவரையும் அவர் குடும்பத்தாரையும் அவருடைய ஊழிய வாஞ்சியையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புக்கிறோம். சிஸ்டர் மேகலா உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி இருக்கிறேன், அதை ஒரு பாருங்கள். பார்த்துட்டதுக்கு ரிப்ளை போடுங்களம்மா. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தரை சித்தமானால் நீங்கள் வேதாகம கேள்விப்பதில் நிகழ்ச்சியிலே நாங்கள் இன்னும் 1 மணி தியானத்திலே இணைகிறோம். கிட்டத்தட்ட 1.5 மணி தியானமாக வேதாக மக்கள் இவர்கள் நிகழ்ச்சி நடைபெறும். சௌரி ஜானட், சௌரம் மகேந்திரன் ஐயா, பாஸ்டர் வானர் என்னோடு கூட இணைந்து மீதியானவர்கள் இணைய கத்திர உதவி செய்வாராக. நீங்களும் இணைய முடியும். அந்த வகையிலே நீங்கள் வாட்ஸ்அப்பிலே அல்லது ஜூமிலே வர முடியும். சூழ்நிலை வந்தால் நல்லா இருக்கும். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தரி கரத்திலே இந்த ஜெபங்கள் எல்லாவற்றையும் ஒப்புவிக்கிறோம். கத்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவார். சனி ஞாயிறிலே நடைபெறுகின்ற அபிஷேக ஆராதனைகளுக்காக ஊழியர்கள் வழிநடத்துகிறார்கள். ஜெபங்களோடு, துதிகளோடு, பாடல்களோடு

0: உதவி செய்வாராக. ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடுவோம். ஆமீன், ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின். இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தடி கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் நற்சிந்தனையுடன் கடந்து செல்ல இருக்கிறோம். தேவ ஊழியர் சகோதரி, தேவ ஊழியர் சகோதரி வாணி வெங்கட் அவர்கள் வழி நடத்துவார்கள். கத்திற்கு நன்றி செலுத்துவோம். கத்திரதாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி
1: ஒலிபரப்பு.
0: ஒருவரையும் வாழ்த்துகிறோம். அந்த வேளையில் நாங்கள் இன்றைய நாளுக்கான ஜீவ வார்த்தை தேவ ஊழியர் சகோதரி வாணி வெங்கட் அவர்கள் போனி உத்தேசத்திலிருந்து மலேசியாவிலிருந்து அனுப்புகிறார். கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அதனைத் தொடர்ந்து ஜெப வேலை கூடாக சகோதரி பத்மாவதி ஜேம்ஸ் அவர்கள் வழி நடத்துவார்கள். ஆமீன்.
2: கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 16:20. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் உங்களின் வாழ்க்கையில் நற்செய்திகளை கேட்க செய்கிற நாளாயும், கண்ணீரை துடைத்து மகிழ்ச்சியை தருகிற நாளாயும் வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் அநேகர் உங்களின் சூழ்நிலைகளை கண்டு கலங்கி போயும், வருங்காலங்களை குறித்து அச்சத்துடனும், காத்திருப்புகளுக்கு பதில் தாமதமாவதால் உண்டாகின்ற பயத்துடனும் காணப்படுவதால், அதை குறித்து புலம்பியபடி என்ன ஆகுமோ, எப்படி மாறும், எங்கு செல்வோம் என்று அநேக கேள்விகளுடன் தினம் தினம் போராடி கொண்டிருக்கின்ற உங்களின் இருதயத்திற்கு ஏற்ற ஆறுதலையும் பதிலையும் கர்த்தர் இன்றைய நாளில் ஆயத்தப்படுத்தி இருக்கின்றார். இன்றைக்கு உங்கள் புலம்பல்களை ஆனந்த களிப்பாக மாற்றுகின்றார். உங்களின் சிறையிருப்புகளுக்கு விடுதலையை தருகின்றார். நன்மைகள் உங்களுக்கு உண்டானவைகள் உங்கள் வீடு தேடி வரும்படி உங்களை ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம்மை நேசித்த பிள்ளைகளின் கண்ணீர் நிலையை மாற்றியதை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 நாம் வாசிக்கையில், அங்கே யாக்கோபை குறித்து பார்ப்போமானால், யாக்கோபு தன் மகன் யோசேப்பை குறித்து கேட்ட செய்தியை குறித்து மிகவும் துக்கமடைகின்றான். என்னவெனில், யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பின் மீது பொறாமை கொண்டு அவனை கொல்ல நினைக்கின்றனர். பின்பு யோசேப்பை படுகுழியிலே தள்ளியும் 20 வெள்ளி காசுக்கு எகிப்தியருடன் விற்று போடுகின்றனர். அதன் பின்பு தன் தகப்பனாகிய யாக்கோபிடம், துஷ்ட மிருகம் பீறி போட்டது என்று பொய்யை சொல்லி மறைத்து விடுகின்றனர். இதை கிட்ட யாக்கோபு, நீண்ட நாட்களாய் வெகு காலமாய் தன் அந்திய வயது மட்டும் துக்கத்தோடும் கண்ணீரோடும் இரட்டுழுத்தியும் வேதனையோடும் தன் காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார். இனி நான் என் மகனை காண்பேன் என்ற நிச்சயம் எனக்கு இல்லை என்று கவலையோடு இருக்கையில், உன் குமாரன் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்திற்கு அதிபதியாக இருக்கிறான் என்று கேள்விப்பட்டவுடன் யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அப்பொழுது அவன் கூறும் பொழுது, நான் என் மகன் யோசேப்பை காண்பேன் என்று நினைக்கவில்லை, ஆனால் என் தேவன் அவன் சந்ததியையும் காணும்படி செய்தார் என்று யாக்கோபு களிப்போடு கூறி தேவனை மகிமைப்படுத்துவதை வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் எனக்கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட அநேக அனுபவங்களுக்குள்ளும் சூழ்நிலைகளுக்குள்ளும் கடந்து போயிருப்பீர்கள். நீண்ட நாட்களாய் தேவ சமூகத்தில் கண்ணீருடன் சுகத்திற்காகவும் தேவைகளுக்காகவும் பிள்ளைகளின் எதிர்கால ஆசீர்வாதங்களுக்காகவும் தடைப்பட்ட காரியங்களில் தடைகள் விலக வேண்டியும், பொருளாதார தேவைகளுக்காகவும் இப்படியாக அநேக காரியங்களுக்காக சில சந்தோஷம் சமாதானம் என்று ஒவ்வொருவரும் பல எதிர்பார்ப்புகளுடன் காத்திருக்கின்ற உங்களின் காத்திருப்பினை கண்ணீர் நிலைகளை இன்றைக்கு கர்த்தர் மாற்றுகின்றார். சாம்பலின் அனுபவங்களை சிங்காரமாயும், கண்ணீரின் அனுபவங்களை களிப்பாகவும், புலம்பல்களை மகிழ்ச்சியாகவும் மாற்றுகின்றார். இன்றைய நாள் நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் செய்து உங்களை ஆசீர்வதிக்கிற நாளாய் கர்த்தர் வாக்கு பண்ணி உள்ளார். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற நீங்கள் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்ளுவீர்கள். நீங்கள் நினையாத நாழிகையில் நன்மைகளும் ராஜரீக மேன்மையும் உங்கள் வீட்டை தேடி கடந்து வரும்படி செய்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. 1 பேதுரு 5:10. பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்காக வாழும் போது பலவிதமான போராட்டங்களையும் இன்னல்களையும் சந்திக்க நேரிடலாம். சிலர் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் குறித்து பயப்படுகின்றனர். ஆனால் இந்த கொஞ்ச கால பாடுகளுக்கு பயந்து எம்மை நித்திய மகிமைக்குள் அழைத்து செல்லும் ரட்சிப்பை புறக்கணிக்காமல் எச்சரிக்கையோடு இருப்போம். தேவன் வாக்கு மாறாதவர். அப்போஸ்தலனாகிய பேதுரு வசனத்தில் தேவன் எம்மை தமது நித்திய மகிமைக்காக அழைத்திருக்கின்றார் என்று கூறுகின்றார். அவர் எம்மை இந்த உலக வாழ்க்கைக்காக மட்டுமல்ல நித்திய நித்தியமாக தமது மகிமையில் பங்கு கொள்ள அழைத்திருக்கின்றார். இந்த உலகத்தில் பாடுகளும் உபத்திரவங்களும் எமக்கு வரலாம். ஆனால் அவை நிரந்தரமானவை அல்ல. கொஞ்ச கால பாடுகளே. அவற்றின் வழியாகவே தேவன் எம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துகிறார். அன்பானவர்களே, உபத்திரவங்களும் பாடுகளுமே எம்மை புடம்பிடுகின்றன. அவைகளே எம்மை தேவனுக்கேற்றவர்களாக வடிவமைக்கின்றன. ஆகையால் தேவனுக்குள் மேலும் சீர்படுத்தப்பட்டவர்களாகவும் விசுவாசிகளாகவும் பலமுள்ளவர்களாகவும் வளர்வதற்காக இவற்றை விசுவாசத்தோடு சகிப்போம். இந்த கொஞ்ச கால பாடுகளுக்கு பயந்து நித்தியமான தேவ மகிமையை இழந்து போகாது இருப்போமாக. பாடுகளும் வேதனைகளும் எம்மை நெருங்கும் போது எம்மை மீட்பதற்காக இயேசு கிறிஸ்து அனுபவித்த பாடுகளை ஒரு கணம் சிந்தித்து பார்ப்போம். எம்முடையத்துக்கு ஈடாக வாழ்நாள் முழுவதும் அவருக்காகவே சேவை செய்தாலும் போதாது. எனவே அவருக்கென்று வாழவும் அவருக்காக பாடுகளை சகிக்கவும் அவருக்கேட்டு பாத்திரங்களாக வழிவமைக்கப்படவும் எம்மை முழுமையாக தேவனுக்கு அர்ப்பணிப்போமாக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். God bless you.
3: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 30 தேதி வியாழக்கிழமை ஜூலை மாதம் 2026 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் இந்த நாட்களிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 122:7. ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறது, நலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள் சுகமும் இருப்பதாக என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த வார்த்தையிலே 2 பகுதிகளை இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். முதலாவது நம்முடைய அலங்கத்தை குறித்து இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறது. 2வது அரண்மனை என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த 2 வார்த்தைகளையும் நாங்கள் பார்க்கிற வேளையிலே நம்முடைய ஆத்மாவிலும் ஆவியிலும் இந்த நாட்களிலே சரீரத்திலும் இந்த நாட்களிலே சுகத்தை தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அலங்கம் என்று இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அது நம்முடைய சரீரத்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். சரீரத்தோடு சேர்ந்து ஆவியிலே இந்த நாட்களிலே ஒரு சமாதானம், இருதயத்திலே ஒரு சமாதானம் இந்த நாட்களிலே இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய அரண்மனைக்குள்ளே இந்த நாட்களிலே சுகம் உண்டாவதாக, சுகம் இருப்பதாக என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிற வழியிலே இந்த சரீரம் சுகமா இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே ஒரு சமாதானத்தை, ஒரு ஆவியிலே ஒரு விடுதலையையும் சமாதானத்தையும் காண முடியும் என்பதைத்தான் இந்த வார்த்தையிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் சங்கீதக்கார் இந்த நாட்களிலே 122 சங்கீதத்திலே இப்படியாக அந்த நாட்களிலே எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே பாருங்கள், மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆவி ஆத்மா சரீரம் என்று இருக்கிற வேளையிலே பாருங்கள், அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த ஆவிதான் இந்த நாட்களிலே சரீரத்தையும் ஆத்மாவையும் இந்த நாட்களிலே என்ன செய்கிறது, இணைத்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், இந்த இடத்திலே சொல்லப்படுகிற இந்த ரெண்டு காரியங்களும் அலங்கத்துக்குள்ளேயும் நம்முடைய அரண்மனைக்குள்ளேயும் சரீரத்துக்குள்ளேயும் நம்முடைய ஆத்மாவிலும் ஆவியிலும் இந்த நாட்களிலே ஒரு விடுதலை வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நம்ம கற்றுத்தருகிறது. அப்படியானால் இந்த நாட்களில் இந்த விடுதலையை யாரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே தான் அவர் நம்முடைய ஆவியிலேயும் ஒரு விடுதலையை கொடுக்கிறார். சரீரத்திலே ஒரு இந்த நாட்களில் சுகத்தை கொடுத்து, நம்முடைய இருதயத்தில் ஒரு சமாதானத்தை கொடுத்து இந்த நாட்களில் நடத்துகிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அரும பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வருவாரா இருந்தால் அங்கே இந்த நாட்களிலே எல்லாம் சமாதானமும் சுகத்தையும் இந்த நாட்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். சிலருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், தங்களுடைய பணங்களை செலவழித்து அங்கே தங்களுடைய நோய்களுக்காக டாக்டரிடத்திலே போய் இந்த நாட்களிலே எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாதபடி இருக்கிற வேளையிலே கடைசியாக தேவனுடைய சமூகத்திலே வந்து ஆலயத்திலே இந்த நாட்களிலே ஜெபம் பண்ணுகிற வேளையிலே அவர்களுக்குள்ளே ஒரு சமாதானம் இந்த நாட்களில் உருவாகிறதை பார்க்கிறோம். சொல்லுவார்கள், இந்த நாட்களில் சமாதானம் இல்லாமல் இருந்தேன், இந்த ஆலயத்திலே வந்து கர்த்தருடைய சமூகத்திலே ஆராதித்து வார்த்தைகளை கேட்டு இந்த நாட்களே போகிற வேளையிலே எனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு சமாதானம் இந்த நாட்களில் இருக்கிறது என்பதை அங்கே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதே வேளையிலே ஆவியானவர் இந்த நாட்களிலே நோய்களை நீக்கி இந்த நாட்கள் ஒரு சுகத்தை கொடுக்கிறதாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலதான் இந்த இடத்திலே பார்க்கிறோம், முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே அலங்கத்துக்குள்ளேயும் அரண்மனைக்குள்ளேயும் சமாதானமும் சுகமும் இருந்தால்தான் நாங்கள் தேவனை விடுதலையோடு ஆராதிக்கலாம். அப்படியானால் அந்த சமாதானத்தையும் அந்த சுகத்தையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அண்டையிலே வருகிற வேளையிலே தான் அவர் இப்படியான காரியத்தை நமக்கு செய்து இந்த நாட்களிலே தன்னை ஆராதிக்கும்படி இந்த நாட்களிலே அவர் அங்கே கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பு பிள்ளைகளே, இந்த நாள் நீங்கள் யாரா இருந்தாலும் ஆண்டவரை இந்த நாட்களில் நீங்கள் சொந்த இரட்சகராக இந்த நாட்களில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த கடைசி நாட்களிலே அப்படியானால் உங்களுடைய அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே இந்த நாட்களில் சுகத்தையும் தந்து இந்த நாட்களில் தேவன் வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். இந்த வாக்கு திட்டம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தால் இந்த நாட்களிலே நீங்கள் இந்த நாட்களிலே ஆண்டவர்களை ஏற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்திலே இந்த நாட்களிலே போய் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் இந்த வாக்கு திட்டங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக என்று என் மீட்பெரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக.
0: ஆமென் ஆமென். இதுவரை நேரமும் சகோதரி ஆயிரின் அவர்கள் இளைஞர்களில் அனுப்பி தந்த தீபமன்னா, அதே வேளையிலே ஊழியர் சகோதரி வாணி வங்கட் அவர்கள் போனியோ தேசத்திலிருந்து அனுப்பி தந்த தீப வார்த்தை, அத்தோடு சேவை ஊழியர் சுசேகரேட்பின் வானரவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து அனுப்பி தந்த வாக்கு தத்துவத்துக்கூடாக கடந்து சென்றோம். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கத்திரதாமே இந்த வார்த்தைகளுக்கூடாக உங்களுடன் பேசுவாராக, வழி நடத்துவாராக. நாங்கள் இவற்றை பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வகையிலே அந்த அதை கேளுங்கள், மற்றவர்களுக்கும் கொடுங்கள். கத்திரதாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்திரதாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. அதே வேளையிலே அனுப்பி தந்த ஊழியர்களையும் கத்திரதாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். இந்த வேளையிலும் ஊழியர் இணைந்திருக்கிறார் எங்களுடன். ஊழியர் மிஸ் பத்மாவதி ஜேம்ஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார் மிஸ் கனடாவில் இருந்து. ஜெபங்களுக்கூடாக வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் போய்ப்போம். கத்தர் தாமே சந்ததி சந்ததியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலிருந்து ஊழியரை காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பேசலோட்டம்மா. ஆமீன். நீங்கள் உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், காலை வணக்கங்களை கூறுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் நாமத்தினாலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சார்பிலும், மறுபடியும் கேட்கப் போகின்ற ஒரு சார்பிலும் வாழ்த்தி கொண்டு உங்களிடம் ஒப்பிக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமீன்.
4: சோத்ரம் அப்பா, சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். சுதிக்கிறோம் அப்பா, சுதிக்கிறோம் அப்பா, சுதிக்கிறோம் அப்பா. அந்த காலை விளைக்கா, அந்த காலை விளைக்கா, அந்த ஜப விளைக்கா, ஜப விளைக்கா. நன்றி சொல்லுறோம் அப்பா, நன்றி சொல்லுறோம் அப்பா. கோடி நாவுகள் போதாதப்பா. நன்றி சொல்லுறோம் அப்பா, நன்றி சொல்லுறோம். எங்களை சிறை மட்டும் தாத்துறோம் சுவாமி. நன்றி சொல்லுறோம் அப்பா. உங்களோட பாதபடியில் ஒரு மனமாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. கிருபை அப்பா, அப்பா கிருபை, கிருபை, கிருபை இல்லாமல் ஒன்றுமில்லை சுவாமி. சதியற்ற எங்களுக்கு ஆண்டவரே உங்களோட கிருபை தான் அப்பா. உங்களோட கிருபை தான் அப்பா தாங்குறது, வழி நடத்துறது, சுமக்கிறது எல்லாம் உங்களுக்கு கிருபை ஐயா. கிருபை கோடி ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள் அப்பா. அபிதாவே என்று கூப்பிடுகிறோம் சுவாமி. அந்த புத்திர சுவீகாரத்தை எங்களுக்கு தந்தவரே ஐயா, நாங்க மாத்திரம் ஆண்டவரே, நாங்க மாத்திரம். நீங்க படைத்த சூரியனை சந்திரனை பார்க்கும் போது மனுஷனை நினைக்கிறதுக்கும் விசாரிக்கிறதுக்கும் அவனே மாத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. நாங்க மாத்திரம் சுவாமி, மாத்திரம் ஆண்டவரே. எங்களோட மகிமை அப்பா, அவங்களோட மகத்துவம் அப்பா, அவங்களோட வல்லமை அப்பா எல்லாம் ஆண்டவரே. மேலானது அப்பா, மேலானது, மேலானது. வானம் கொள்ளாதவரே, பூமி கொள்ளாதவரே. சுத்தவாங்கள் மத்தியில் கேராபியங்கள் சேராபியங்கள் மத்தியில் ஆசன் செய்கிறவரே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்றோம் அப்பா. அந்த ஜப வேலை உங்களிடத்தில் ஆண்டவரே மன்னிப்புகளுக்காம், இலக்கங்களுக்காம், கிருமைகளுக்காம் வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கூட காலங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. பல்லாங்கான காலத்தில் கடைசி நாட்கள் நடக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே நீங்க காண்கிறது சுவாமி. காண்கிறது எங்கு பார்த்தாலும் அமைதி இல்லையப்பா. பாவங்களும் அக்கிரமங்களும் ஆண்டவரே ஆண்டவ மாறிக்கொண்டிருக்கிற சுவாமி. ஜனங்களோ நல்லாதவர்களாய் ஆண்டவரே போய்கொண்டிரு மக்களாய் வாழ்கிறார் சுவாமி. இந்த ஜனங்களுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயம் காலங்களிலாவது உண்டாகட்டும் சுவாமி. உண்டாகட்டும், உண்டாகட்டும். வேதத்துக்கு கீழ்படியட்டும். சத்தியத்தை கேட்கிறவளாய் அதன்படியாய் ஆண்டவரை நடக்கிறவளாய் இந்த மனிதர்கள் மாற வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. உங்களோட வழி ஒன்றுதானப்பா வழி ஆண்டவரே. வேறு வழியில் அவர்களுக்கு சமாதானம் இல்லை. தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பூமியும் கடையாந்தங்களை ஒவ்வொருவரையும் காண்கின்றீங்க. ஒவ்வொருடைய மனிதனுடைய செயல்களையும் பாக்குறீங்க சுவாமி. தகப்பனே மன்னிங்க சுவாமி, மன்னிங்க சுவாமி. தகப்பனே நீங்க விடுதலை ஆக்கினாலும் யாரே விடுதலை ஆவார்கள், மெய்யாகவே விடுதலை ஆவார் என்று சொல்லப்பட்ட பிரகாரம் தகப்பனே இந்தவர்களுடைய எல்லாவித சிறையிருப்பு கடம் அப்பா மாறி ஆண்டவரை விடுதலை பெற வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. கிருபை செங்கப்பா, கிருபை, கிருபை அப்பா. மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா அப்பா. நன்றி சொல்லுறோம் ஐயா. மன்னிப்போட இரங்களும் கூட இரக்கங்களும் தாராளமாயிருந்து சுவாமி. மன்னிக்கிற தேவன் நீங்க சுவாமி, இரக்கம் செய்கிற தேவன் சுவாமி. தகப்பனே நாட்கள் செயல் மக்களை ஆண்டவர் எத்தனையோ முறை நீங்க மன்னிச்சு சுவாமி. எவ்வளவாய் அவர்களுக்கு மேல் அன்பு கொந்தீங்க சுவாமி. அப்படியான தேவன் என்றும் மாறாதவராய் இருக்கிறீங்க சுவாமி. ஒரு விஷயாண்டவரை இறங்குங்கப்பா. அந்த ஜனங்கள் மீது இறங்குங்கப்பா. அந்த நாட்களில் வாழ்ந்த மக்கள் மீது இறங்குங்கப்பா. திருப்பி கொண்டு வாங்கப்பா. இருவை செய்ய கீழ்படுகிற இறுதியம் கல்லான இறுதியம் எல்லாம் நீங்க சரியான இறுதியவர்களுக்கு உண்டாகட்டும், உண்டாகட்டும், உண்டாகட்டும். இருவையப்பா ஆண்டவரே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுங்களா அப்பா. உங்களுக்கு நன்றி சொல்லத்தான் முடியும் சுவாமி. செய்கிற கத்தன் நீங்க, நடத்துகிற கத்தன் நீங்க, மனுஷரால் ஒன்றும் ஆகாதப்பா, ஆகாதப்பா. ஆண்டவரே நீங்க தேவனப்பா, தேவனா இருக்கிறீங்க, எல்லாருக்கும் தேவன் நீங்க தானப்பா. இவர்களுக்காக்சங்களப்பா ஆண்டவரே, ஜனங்குடி கண்ணீரப்பா, உயிரப்பா, பாலாதாரங்கள் இழந்து அலைகிற மக்களப்பா, சவைக்கிற மக்களப்பா, அங்கு போவதென்று தெரியாத நிலையில் இருக்கிற மக்களப்பா, இறக்கம் செய்யுங்க பயக்கம். உங்களோட வழிகளை நோக்கி பார்க்கட்ட, நீங்க தான் வழி நடத்துகிற தேவன், நீங்க தான் சமாதானத்தின் தேவன், நீங்க தான் ஆசீர்வாதத்தின் தேவன். உங்களை நோக்கி பார்ப்பார்களா, உங்களை நோக்கி பார்ப்பார்களுக்கு உதவி செய்கிற தேவன் நீங்க ஒருவர் மாத்திரம் ஆண்டவர், நீங்க ஒருவர் மாத்திரம். யார் விட்டாலும் கைவிடாத தேவன் என்று சொன்ன தேவன் நீங்க ஆண்டவரே. இவர்களுக்காக வேண்டி கல்லூரம் எங்கெல்லாம் நிற்கிறார்கள், எங்களுக்கு இருக்கிறார்கள் சுவாமி, இறக்கம் செய்யுங்கப்பா, தயவு செய்யுங்கப்பா. அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை காட்டிலிருங்கப்பா. நீங்க தான் அப்பா அந்த ஆசீர்வாதம், வேதம் தான் அப்பா அவர்களுக்கு ஆசீர்வாதம். தகப்பனே இவர்களுக்காக வேண்டி கல்லூரம் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்றோம். யாரு எஸ்தர்களப்பா, அப்பா கண்ணீர் கூக்குற ஆண்டவரே, நாட்களில் பெருகிக்கொண்டே போகிறது சுவாமி. வியாதியஸ்தர்களை காண்கிற தேவன் நீங்க, முழுமாய் வந்த வியாதியஸ்தர்களை நீங்க தொட்டு குணமாக்குன தேவன். ஒரு வசானம் பெருமையா போனதில்லை சுவாமி. அதே தேவன் அப்பா நீங்க இருக்கிறீங்க, அந்த பிரகாரங்களை நோக்கி கூப்பிட்டு வரட்டும் சுவாமி. நீங்க தான் பரிகாரியாய கத்தன், நீங்க தான் சுமளிக்கிற கத்தன், நீங்க தான் சுமந்திரித்த கத்தர் ஆண்டவரே. இவர்கள் தங்களை தாத்தி, தங்களை தாத்தி மூலமாய் திரும்பி சுகத்தை பெறுவார்களா. கூப்பிடுகிறவர்களுடைய சத்தத்தை கேட்டு இந்த அப்பனே சுகத்தை கத்தறிடுற தேவன் நீங்க ஆண்டவரே. அப்பனே வியாதிகளுக்காக வேண்டி கொள்வோம். மரணத்தர்வால் இருப்பவர்கள் ஆத்மா மீட்கப்பட வேணும் சுவாமி, இவருடைய ஆத்மா மீட்கப்பட வேணும் சுவாமி, மீட்கப்பட வேணும். சப்பு கொடுப்பார்களா, அப்பு கொடுப்பார். இந்த வியாதிகளுக்காக வேண்டி கொள்வோம் தகப்பனே, தகப்பனே வேண்டி கொள்வோம் சுவாமி. இந்த வேலையிலும் கேட்டாவே அப்பா, முதியோர்கள் ஆண்டவர், யாரிப்படுக்கையில் முதியோர்கள், அநாதரவா இருக்கிற முதியோர், கைவிடப்பட்ட நிலையில் ஆண்டவரே தவிக்கிற முதியோர்கள் பாருங்கப்பா, பாருங்கப்பா அப்பா. அவர்களுக்கு நோக்கி பாருங்கப்பா, வைத்தியசாலைகள் விரும்புகிற சுவாமி. எங்கெல்லாம் தவிக்கிறார்கள் அந்த இடத்துல எல்லாம் காண்கிற தேவன் நீங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிய ஆறு துரத்தாத சுகம் நீங்க தான் சுவாமி. இவர்களுக்காக உதவி செய்யுங்கப்பா, அவர்களை நடத்துங்கப்பா, ஆதரத்துக்குப்பா வழி நடத்துங்கப்பா, ஆறுதலை கொடுங்க சுவாமி. தகப்பனே கடைசி நாட்களில் தங்களுடைய ஆத்மாவை ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு கொடுக்கிறவளாய் மாறட்டும் சுவாமி. உங்களிடமா எப்ப கொடுக்கிறவளாய் மாறட்டும் அவர்களுக்காக வேண்டி கொள்வோம். தகப்பனே வேண்டி கொள்ளுற, வேண்டி கொள்ளுற, வேண்டி சிறுவை அப்பா, சிறுவை அப்பா ஆண்டவரே. இந்த வியாதியஸ்தரே கூப்பிடுதல், இவர்களுடைய சத்தம் ஆண்டவர் எங்களுடைய சமூகத்தில் துறவடினா நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்றதுக்காக வேண்டி கொள்ளுறோம் சுவாமி. தகப்பனே தைரியம் ஆண்டவரே, சமுதாமே தேசத்தை ஆண்டு கொண்டு தலைவர்கள் மத்தியில் ஒரு ஆண்டவரே ஒரு உண்மை இருக்கட்டும் சுவாமி, ஒரு நீதி இருக்கட்டும் சுவாமி. தகப்பனே தலைமைத்துவம் எல்லாம் நீங்க கொடுத்த தலைமைத்துவம், தேவனுக்கு பயந்து நீதிக்கு பயந்து வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆளுகிற தலைமைத்துவமா இருக்கட்டும் அப்பா. அங்கு பார்த்தாலும் தலைவர் மத்தியில் உண்மையில் குழப்பங்களும் ஆண்டவரே, போராட்டங்களும் ஆண்டவரே, அவருடைய வழிகள் எல்லாம் ஆண்டவரே நீங்க அறிந்திருக்கிறீங்க சுவாமி. தகப்பனே இவருடைய வழிகளை எல்லாம் நீங்க காண்கிற தேவன் சுவாமி. தேவ பயம் ஆண்டவர தேவநீதி இவர்களை நிரப்பட்டு சுவாமி. ஆண்டவரே தேசங்கள் மக்கள் ஆண்டவரே நீதி புரட்டப்பட்ட நீதியினாலும் ஆண்டவரே அறிந்து திரிகிற மக்களப்பா, கண்ணீரோடு வாழ்கிற மக்களப்பா, இவர்களுக்கெல்லாம் நீதி செய்கிற தலைவர்களாக ஒவ்வொரு தலைவர்களும் ஆண்டவரை தேசத்தை ஆளுகை செய்யட்டும். ஆளுகை செய்ய நீதிக்கு எதுவாகவே தலைமைத்துவம் எல்லாம் கொடுக்கப்பட்டது சுவாமி. அதை அவர்கள் அதன்படி நாடு ஆள கிருபை செய்யுப்பா. இப்படியாக என்ன அதிகாரம் எல்லாம் நீங்க நன்மைக்கு எதுவாகவே கொடுத்த அதிகாரங்கள் சுவாமி எல்லாம் நன்மைக்கு எதுவாகவே இருக்கட்டும். நன்மைக்கு எதுவாக இருந்த ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே பரிசுத்தம் உண்டாகட்டும், பயம் உண்டாகட்டும், தேவனுடைய காரியங்களுக்கு இப்படி உண்டாகட்டும். இவருடைய குடும்பங்களும் பிள்ளைகள் இந்த நாட்களில் ஆண்டவரே மனம் திரும்பட்டும், அவங்களுடைய வழிகளை பார்க்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டி கொள்றேன் அப்பனே, இவர்களுக்காக வேண்டி தேசத்துல நிற்கிற ஆண்டவர் ராணுவர்களுக்காக வேண்டி கொள்றோம், ஒருவருக்காக வேண்டி கொள்ளுறோம். எங்கெல்லாம் நிக்கிறார் அந்த இடங்களில் ஆண்டவர் நாட்டை காக்கிறவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் ஆண்டவரே நிக்கத்தக்கதாக இவர்களுடைய ஊழியம் ஆண்டவரே, இவர்களெல்லாம் தேசத்தை காக்க வைத்தவன் உங்களுடைய ஊழியர்கள் ஆண்டவரே, அதை ஆண்டவரை பொறுப்போடு செய்யத்தக்கதாய் ஐயா அந்த ஆனவர் ஒருவருக்காக வேண்டி கொள்ளும். அவருடைய காலங்கள் எல்லாம் அவங்களுடைய கரத்தில் இருக்கிற சுவாமி அப்பா, நீங்க நடத்துகிற தேவன் சுவாமி ஆண்டவரே, அவர்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக வேண்டி கொள்ளுறோம். ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க அப்பா. நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம் ஐயா. நாக்கள் தேசங்களை எல்லாம் காண்கிற தேவன் சுவாமி, தேசங்களில் எல்லாம் வறட்சி அப்பா, வேலை இல்லையப்பா, பொருளாதார கஷ்டம் அப்பா, சனங்கள் கூக்குறப்பா, பசியப்பா, போராட்டம் அப்பா, தாகம் அப்பா. ஆண்டவரே ஆளுகிற மக்கள் ஆண்டவர்களுக்கு இறுதி செய்யறங்கும்படி ஆய வேண்டிக்கிறோம். இரக்கத்தின் தேவன் நீங்க, இரக்கத்தின் தேவன் உங்களைய நோக்கி கூப்பிடட்டும். இவருடைய சொந்த எரிய அல்ல ஆண்டவரே, இவர்களுடைய மாமிச போராட்டம் அல்ல தேவனே, உங்களை நோக்கி கூப்பிடுற போராட்டமாயிருக்கட்டும் சுவாமி. அப்பொழுது நீங்க சுயமத்தை கொடுப்பேன் சொல்லுங்க சுவாமி. உங்களுடைய முகத்தை தேடி ஆண்டவரே ஒவ்வொருவரும் கத்தாவே நோக்கி கூப்பிடட்டும் அப்பா. நீங்க சொல்லி என்னை நோக்கி கூப்பிடும், நான் கறியாத மட்டாத காரியங்களை எனக்கு அறிவிப்பேன். அப்படியான தேவன் நீங்க, அப்படியாக நீங்க ஒவ்வொருவருக்கும் அறிவிக்கிற தேவன் சுவாமி. எங்களுக்காக வேண்டி கொள்ளுறோம் சுவாமி. ஒரு நேரம் நம்ம இல்லாமல் தவிக்கிற மக்களப்பா, கண்ணீரப்பா, பசி, கொடுமையப்பா, குழந்தைகளப்பா, தவிக்கிறார்களப்பா, முதியோர்களப்பா, அந்தவரே பசியினால் என்னத்தை காரணம் என்று சொல்லி அங்குமெங்கும் ஆண்டவரே அழுகிற மக்களப்பா, இவர்கள் மீது இறங்குங்க இறங்குங்கப்பா. இவன் உள்ளோர் எல்லோரும் ஆகாரத்தை கொடுத்திருக்கிறீங்க சுவாமி. கொடுக்கிற தேவன் நீங்க நான் என்று சொல்லியிருக்கிறேன் சுவாமி. நீங்க மாறுவதில்லை, மாறுவதில்லை, மாறுவதில்லை அப்பா. எனங்களுக்கு பூசிங்கப்பா, எனங்குடைய குற்றங்கள் குறைகள்லாம் சாபங்கள் தான் நீங்க வாழ்வாதாரத்தை கட்டளையிடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டி கொள்ளுறோம், வேண்டி கொள்ளுறோம். இந்த நாட்களில் ஆண்டவரை அப்பா இவர்களுக்கு வேண்டியிருக்கு பதிவு உங்களோட வார்த்தையின்படி ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டி கொள்ளுறோம், வேண்டி கொள்ளுறோம், வேண்டி அப்பா. இந்த நாட்கள் எனக்கு ஊழியக்காரர்களுக்காக கடைசி நாட்கள் எனக்கு ஊழியர்கள் எங்கெல்லாம் நிற்கிறார்களோ சுவாமி, அந்தவரை அசதியா நிக்காதபடி தாகம் உள்ளவர்களாய் பொறுப்புள்ளவர்களாய் ஆண்டவரே தேவனுக்கு பயந்தவர் நிற்கிறவர்களாய் மாறட்டும். கூடிய திறமையாகவும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தோடு செயல்களாய் மாறட்டும். பலப்படுத்துங்க சுவாமி, பலப்படுத்துங்க சுவாமி. எல்லா போராட்டங்களும் இந்த கடைசி நாட்கள் சத்ருவானவனின் போராட்டம், வஞ்சனையான உபதேசங்களின் போராட்டம், ஜனங்களுடைய போராட்டம் எல்லாவற்றிலும் இருந்து தாங்கக்கூடியதா தகவனே மிதப்படுத்துங்கப்பா, மிதப்படுத்துங்கப்பா. எங்கெல்லாம் நிற்கிறார்களோ ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. நன்றி சொல்லுறோம், இவர்களுக்காக வேண்டி கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். சகப்பனே விழுந்து கொண்டு ஓர் ஊழியர்களா ஆண்டவரே, தகப்பனை வங்கிக்கப்பட்டது. ஐயா விழுந்து போய் கொண்டிருக்கிற ஊழியர்கள் ஆண்டவர் பெருகிக் கொண்டே போறோம் சுவாமி, பெருகிக் கொண்டே போறோம் ஐயா. ஆரம்பம் ஆண்டவரே அப்பா, ஆரம்பத்தை பார்த்து ஆண்டவரே அப்பா, அவர் ஊழியத்தை திரும்பமாய் கட்டுகிறவளாய் நிலை நிற்கிறவளாய் திரும்பிக் கொண்டுவான். முடிவாமத்தை மாமை பொறுத்திறவளாய் இவர்களை திருப்பிக் கொண்டுவாங்க. எந்த சூழ்நிலையில் விழுந்தார்களோ சுவாமி, அதிலிருந்து எழுந்தக்க பலனை கொடுங்க சுவாமி, ஆசீர்வாதத்தை கொடுங்க. சத்ருவாயிலிருந்து விடுதலை ஆக்குங்க சுவாமி, இவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. விசுவாசிகள் ஆண்டவரே, விசுவாசத்தை மறுதளித்து ஆண்டவரே ரட்சிப்பை அற்பமன்று. எத்தனையோ மக்கள் ஆண்டவரே இந்த நாட்களில் போய்கொண்டிருக்கிறார் சுவாமி. அப்பா ரட்சிப்பின் மகிமை, அதன் மகத்துவம், அதன் நிலை ஆண்டவரே சொல்ல முடியாது சுவாமி. இதை ஆண்டவர் இவர்களை அற்பம் என்று மதித்து ஐயா விட்டு போய்கொண்டிருக்கிற பிள்ளைகளும் உண்டு சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், இவர்களுக்காக வேண்டிக்க மனந்திரும் பட்டும் சுவாமி. மனந்திரும் பட்டபடியே அவர்கள் போய் அழிந்து விடாதபடி ஆண்டவரே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். திரும்பமாய் அந்த லட்சியத்தின் சந்தோஷத்தை பெற்று இவர்கள் மனம் திரும்பி வர வேண்டும் முடிவிக்கிறோம் சுவாமி. சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா. எல்லா சபைகளும் தலைவராய் நீங்க இருக்கிறீங்க, கொடுத்தவர்களே அதிகமாண்டவரே. இந்த சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் உங்கள் சபைகளை ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களில் பாதாளத்தின் வாசம் மேற்கொள்ளாதபடி காத்துக் கொண்டிருவது கிருபைக்கா ஸ்தோத்திரம் சோத்திரம். கிருபையை மட்டுமா நிலை நிற்கிற சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம் அங்க கிருபை தான் அப்பா. நீங்க வரும் போது எடுத்துக்கொள்ள பொழுது சபையா, மனவாட்சி சபையா, பரிசுத்தமுள்ள சபை, ஒவ்வொரு சபைகளும் ஆயத்தம் உள்ளவர்களாய், குடும்பம் குடும்பமாய் ஆயத்தப்படுகிறவர்களாய் ஆண்டவரே. இந்த நாட்களில் இருக்கட்டும் சுவாமி. ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே உங்களோட வருகையை ஆண்டவரை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறவர்களாய், ஒவ்வொரு சபையும் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்கட்டும். ஒரு மனமும் அன்பும் நயம் இருக்கட்டும் சுவாமி. அவையோடு உண்மையோடு ஆராதிக்கிறவர்களாய் கொடுக்கிற வார்த்தைகளை ஆண்டவரே அவர்கள் கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாய் ஆண்டவரே ஒரு சபையும் ஆசீர்வதிக்கப்படட்டு. ஆசீர்வதி நடத்துற போதும் அவர்களுக்காக, உதவி ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சகோதரனே. இவர்களை சாந்துங்கப்பா, நல்லமே பெறுகளாக, சாட்சி உள்ளவர்களாக, சபையை நடத்துகிறவர்களாக, இவர்களை பலப்படுத்தி சுகப்படுத்தி சபையா போதர்மார ஊழியர்களாயும் அவருடைய குடும்பங்களை அந்த நாட்கள் சாட்சி உள்ளவர்களாய் இவரை நிறுத்துங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சகப்பனே, வேண்டிக் கொள்ளும், வேண்டிக் கொள்ளும், வேண்டிக் கொள்ளும் சகப்பனே. இந்த நாட்களில் ஆண்டவரே ஐயா உங்களோட சுவிசேஷம் சகல தேசங்களில் அறிவிக்கப்படுவதற்காக நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஐயா. நீங்க சொல்லுவதற்கு ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கு அறிக்கும். அப்படியான நல்ல தேவன் சுவாமி, ஒருவரும் கெட்டு போக கூடாது என்று சொல்லி ஆண்டவரே அந்தந்த காலத்தில் எல்லாவற்றையும் நீர்த்தியாக நீங்க நடப்பிக்கிற தேவன் சுவாமி. ஆண்டவரே இன்றைய நாட்கள் இந்த டெக்னாலஜி வளர்ந்து உங்களுடைய வார்த்தை எவ்வளவு வேகமாக செல்லக்கூடியதாக ஆண்டவரே காலங்களை தந்திருக்கிறீங்க சுவாமி. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இதை நடத்துகிறவர்களும் ஆண்டவரே ோடு தாகத்தோடு இந்த ஊழியத்தை செய்தவளாக இருக்க அவருடைய குடும்பங்கள் தேவைகளும் ஒன்றை நீங்க பார்த்துக் கொள்ளுங்க சுவாமி.

அப்படியான காலம் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஊழியர் செய்தவளாய் மாறட்டும் மாறட்டும் மாறட்டும். குஸ்காங்கிறவர்களுக்கு நம்முடைய அன்பை சொல்லுகிறவளாய், ஒரு வார்த்தையாவது சொல்லத்தக்கதாய் அவர்களை நடத்துங்க சுவாமி. அவருடைய தாழ்மன பாடின பயமெல்லாம் நீங்கி கத்தர் நல்லவர், அவர்தான் ரசிக்கிறவர், அவர்தான் ரசிக்கிறவர் உண்டாவது சொல்லட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டி கொடு என்னமாய் ஆண்டவர், எத்தனையோக்கம் தேசங்கள் கிராமங்கள் அடைக்கப்பட்ட நிலையில் இருந்த கிராமங்கள் எல்லாம் ஆண்டவர் இந்த நாட்களில் இருளின் ஆதிக்கத்திலிருந்து வெளிச்சத்தை காண்கிறான் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இன்னும் ஆண்டவரே அடைக்கப்பட்ட பட்டணங்கள் திறக்கப்பட வேண்டும். இந்த இடங்களில் நிற்கிற ஊழியர்கள் மிஷனரிகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தகவனே தாங்குங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. அந்த இடங்களில் இருக்கிற எல்லா வித பாடுகளையும் கஷ்டங்களையும் ஆண்டவரே அவர்கள் தாங்கத்தக்க வேலனை கொடுங்க சுவாமி. கண்ணீரை தொடங்கி சுவாமி அப்பா, அவர்களுக்காக வேண்டிக்கணும். அந்த இடத்து மக்களும் ஆண்டவரே சுசிசத்தை கேட்டு கீழ்படுகிறவளாய் ரசிக்கப்படுவளாய், அவர்களும் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்படுத்து சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தரம் அப்பா. நன்றி சிறைகளோடு நிற்கிறார்கள் சுவாமி, எத்தனையோதா ஊழியக்காரர்கள் ஆண்டவரே இந்த நாட்களில் தேவைகளோடு நிற்கிறார்கள் சுவாமி. இவருடைய தேவைகளை சந்திக்கிற மக்கள் எழுப்பி கொடுங்க சுவாமி, ஜனங்களை எழுப்பி கொடுங்க சுவாமி, விசாரிக்கிற மக்கள் எழுப்பி கொடுங்க. இந்த நாட்களில் தேவையாண்டவர் தேவையாண்டவரே, உலகத்துக்குரியது ஒன்றும் இல்லை என்பதை உணர்வுள்ளவர்களாய் ஆண்டவரே ஊழியங்களை தாங்குறவர்களாய் மாறட்டும் மாறட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். அந்த இடங்களில் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவைகளெல்லாம் சந்திக்கப்படும் அப்பா. நன்றினா ஆண்டவரே, இந்த விளையினோம் ஆண்டவரே, இந்த நாட்களில் நிற்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. அந்த நாட்களில் இருக்கிற மக்கள் அன்பு தனிந்து போன காலத்தில் இருக்கிறார்கள் சுவாமி. ஐயா, கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும், கொடிய காலங்கள் வர, எத்தனையோ கொடிய காலங்கள் உண்டு சுவாமி. ஆண்டவரே, இந்த காலங்கள் நடக்கிற ஆண்டவரே கொடுமையான காரியங்கள் ஆண்டவரே அப்பா. ஒரு விஷயம் கூட அன்பினால் இருப்புங்கப்பா, மனங்கள் அன்புக்குள்ளாக வந்து நன்மையானதை செய்யட்டும் சுவாமி, இரக்கமுள்ளவர்களாய் மாறட்டும் சுவாமி. ஜனங்களுக்காக வேண்டி கொள்ளுகிறோம் சுவாமி. உங்களோட அன்புதான் அப்பா வெண்மாரியாக ஊற்றப்படும், வெண்மாரியாக ஊற்றப்படும் அப்பா. குடும்பங்கள் உறவுகள் ஆண்டவரே அன்பில்லை அன்பில்லை, ஒருவரை ஒருவர் விரோதிக்கிறவர்களாய், பகைக்கிறவர்களாய், கொலை செய்தவர்களாய், ஏமாற்றுகிறவர்களாய் அப்பனே. அன்பில்லாமல் ஆண்டவரே காரியங்களை செய்து கொண்டிருக்கிற மக்களாய் இருக்கிறவர் சுவாமி. அன்பினால் நிரப்புங்க அப்பா, உங்களோட அன்புதான் அப்பா சகலத்தையும் தாங்க, சகலத்தையும் உங்களோட அன்பு நீதி செய்யும் தகப்பனே. ஒரு விசை நிரப்புங்கப்பா, உங்களை வரைக்கும் முன்பாக ஜனங்கள் மீது அந்தவரே பரிசுத்தாரியானவரே பின்மாறியாக உங்களோட அன்பினாவை ஊற்றுமுறையா உண்டு. குடும்பங்கள் ஒன்று சேரட்டும், குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் ஆண்டும், குடும்பங்கள் இந்த அன்னையை துடைக்கப்படட்டும் சுவாமி. சகப்பனே, இறுதியில் நிரப்பப்படட்டும், அன்பினால் நிரப்பப்படட்டும். நீங்க தானப்பா அன்பு, உங்களை நோக்கி பார்க்கட்டும், உங்களோட வார்த்தைகளை கேட்கட்டும் அப்பா. அவர்களுக்காக வந்துக்கும் வாலிய பிள்ளைகளுக்காக வந்து ஐயா, அந்த வாலிய பிள்ளைகள் வாழ்க்கையில எல்லாம் திருப்பி கொண்டு வாங்க சுவாமி. இந்த நாட்களில் ஆண்டவரே வாலிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை உங்களுக்கு கருத்து ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நீங்க மட்டும்தானப்பா அந்த வாலிய பிள்ளைகளை கொண்டு வர முடியும், தகப்பனை கொண்டு வர முடியுமாப்பா. இவைகளெல்லாம் பெற்றோர்கள் கொடுத்த சுதந்திரம் ஆண்டவரே கெட்டு போகாதபடி, சத்ருவானந்தன் வலையில் போட்டு ஆண்டவரே இவர்களை அழித்து விடாதபடி, எந்த தகப்பனே வயலுக்கு கொண்டு வாங்கப்பா, இந்த வாலிய பிள்ளைகளை கொண்டு வாங்கப்பா, கொண்டு வாங்க. பெற்றோர்களுக்காக நிற்கிறவர்களா இருக்கட்டும் சுவாமி, இருக்கட்டும் சுவாமி. ஜபத்தை கேட்டு சுவாமி, வாலிப பிள்ளைகளுக்கு செய்யப்பா. உங்களோட இல்லாமல் ஒன்றும் மனுஷபலன் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, அறியானவரே இவர்களுக்காக வேண்டி கொள்ளுகிறோம் தகப்பனே. இந்த வாலிய பிள்ளைகளுக்காக வேண்டி தகப்பனே, கனடா தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா, அந்த தேசத்தின் நன்மைக்காக வேண்டிக் கொள்ளுறோம், ஆசீர்வாதத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம்.

0: தகப்பனே, தேசத்தின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று விக்கிறோம் சுவாமி. தேசத்தை திரும்பி கொண்டுவாங்க சுவாமி. தேசமும் உடைய சுவாமி, மிஷனரிகள் நானும் உரிய கரம் கட்டப்பட்ட தேசம் ஆண்டவர். தகப்பனே, தேசத்துக்கு ஒரு விசை ஒரு விஷயங்களுக்கு உண்டாவதா உண்டாவதாக தேசத்தின் மக்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும், பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பட்டும், அந்த உறவுகள் எல்லாம் ரட்சிக்கப்படட்டும். அப்பா நம்பி தலைவர்கள் ஆளுகிற ஒருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். நீதியின் கரம் இதுவளை தாங்கட்டும் சுவாமி. உண்மை உள்ளவர்களாய் கொடுத்தாளுகை ஆண்டவரே, நீதிக்கு பயந்து கடா தேசத்தை ஆளுகிறவர்களாய் நடத்துங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக்கு விக்கிரக ஆராதனைகள் எல்லாம் ஒளிந்து போகட்டும் சுவாமி, ஒளிந்து போகட்டும் சுவாமி, ஒளிந்து போகட்டும் சுவாமி. தேவனுள்ள தேவனே, நீங்க மாத்திரம் இந்த தேசத்துக்கு ஆளுகை செய்வராயிருந்தோம். இப்படியாக ஒரு தேசங்களுக்காம் இரண்டு தேசங்களும் ஒன்று காணாமண்டுக்கு தேசங்கள் எல்லாம் வெளிச்சத்தை காண வேணும் சுவாமி, காண வேணும் ஆண்டவர். அதை நரிங்கால துணைத்தியா செய்யற தேவன் நீங்க அப்பா இருக்கிறீங்கப்பா, இருக்கிறீங்கப்பா. நீங்க மாறாதவர், மாறாதவங்களாத்தானப்பா முடியும். உங்களோட திட்டங்களும் சித்தங்களும் ஆண்டவரே நீங்க நடத்தி முடிக்கிற தேவன் சுவாமி. தேசங்களும் ஒன்று காவணி எங்களுக்கு தேசம் ஆசீர்வதிக்கப்படும் ஐயா. எங்களுடைய தேசம் ஆண்டவரே, அதுக்காக நிரோதிக்கிறோம் சுவாமி. தேசம் பால்வடைய வேணும் சுவாமி, பரிசுத்தப்பட வேணும் சுவாமி, எங்களுக்கு மகிழ்வியை செலுத்த வேணும் சுவாமி. அதுதானப்பா தேசத்தின் ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். தேசத்துக்காக வேண்டிக் கொள்வோம், ஜனாதிபதிக்காம அவரோடு இருக்கிற மந்திரி சபைகளுக்காக வேண்டிக் கொள்வோம். பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, நீதி உண்மை அவர்களாவது இருக்கட்டும் சுவாமி, இருக்கட்டும். அவர் தேசத்துக்காக வேண்டிக்கொள்ள எப்படியாக ஆண்டவரே, கோடி மக்கள் வாழ்கிற எத்தனையோ இருந்த தேசங்கள் ஆண்டவரே எங்களை வெளிச்சத்தை காண்பார்களா, வெளிச்சத்தை காண்பார்களா, வெளிச்சத்தை காண்பார். அப்பா ஜபிக்கிறோம் ஆண்டவர், ஜபிக்கிறோம் ஆண்டவர். ஐயா சங்கம் வேலியக்காக வேண்டிக் கொள்றோம். அதுதானே இந்து ஊழியர் ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக வேண்டிக்க வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. இந்த நாட்களில் ஆண்டவரே அந்த ஊழியர்காக ஒவ்வொருவரையும் நீங்க தாங்கி வெளப்படுத்தி ஆசீர்வதித்து நடத்துங்க சுவாமி, வளர்த்துங்க சுவாமி. நன்றி சொல்லுவோம் எங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. அப்பா நன்றி சொல்லுவோம். நம்மை மட்டுமாய் நடத்தின விநேசரே, நீங்க எம்மட்டுமாய் நடத்தினீங்க சுவாமி. நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். கணமும் துதியும் மாய்மையும் நீங்க தான். நாம தெரிவிக்கிறோம் உங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜெபித்து ஆசீர்வத்து உங்களையும் கத்திரதாமே ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. கத்திரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கத்திரதாமே உங்களுடன் கூட இருந்து வழிநடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை ஜெப வழியிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா, காட் பிளஸ் யூ. ஆமீன்,
0: ஆமீன், ஆமீன். கத்திர உங்களையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் விசாக்கா கனடாவில் இருந்து இணைந்து ஜெபங்களுக்கு ஊடாக வழி நடத்தினார். கத்திரதாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. எல்லா காரியங்களிலும் கத்தருடைய பாதுகாப்பின் கரம், ஆசீர்வதிக்கும் கரம் அவரோடும் அவர் சந்ததியோடும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சி, வேதாகம் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைகின்ற ஒருவரையும் கத்தர்தாமே அழைத்து வந்து நேரத்துக்கு வழி நடத்துவாராக. அதே வேளையிலே எடுத்து வழி நடத்துகிற ஊழியர்களையும் கத்தர்தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே அவர்களையும் ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் ஒரு பாடலோடு இணைகின்ற பொழுது ஊழியர்கள் இணைவார்கள், கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.

0: amidst the church.
1: Recording in progress.
2: Amen, amen. நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் வியாழக்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு விடுதலையின் வெளிச்ச நேரம். விடுதலையின் வெளிச்ச நேரத்தில் நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருப்பது வேதாக மக்கள் நிகழ்ச்சி பைபிள் குயிஸ். இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆயத்தமாகுங்கள். கத்தர்தாமே இந்த வேதாக மக்கள் நிகழ்ச்சியிலே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கத்தர் உதவி செய்வாராக. இணைய விரும்புபவர்கள் நீங்கள் வாட்ஸ்அப் கூடாக இணைய முடியும், ஐஎம்ஓ கூடாக இணைய முடியும், டெலிகிராமு கூடாக இணைய முடியும், வைபர் கூடாக இணைய முடியும். தொலைபேசியிலே நீங்கள் கனடா நார்த் அமெரிக்காவிலிருந்து இணைவார்களானால் இலவசமாக இணைய முடியும். அல்லது நீங்கள் கனடாவில் இருப்பவர்களானால் நீங்கள் தொலைபேசி கூடாக இணைய முடியும், வாட்ஸ்அப் கூடாக இணைய முடியும், ஜூமு கூடாக இணைய முடியும். அந்த வேலை எங்களுடன் தொடர்பு கொண்டால் நாங்கள் அவற்றை உங்களுக்கு அனுப்பி தருவோம். எப்படி தொடர்பு கொள்வதென்று அந்த வேலை கத்தர் வழி நடத்துவாராக. வானொலி கூடாக சங்கமம் .com சங்கமம் தமிழ் கஸ்பு ரேடியோ .com கூடாக இணைந்திருக்கிற உங்களையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். வேதாகம கேள்விப்பதில் நிகழ்ச்சியில் எங்களுடன் தேவ ஊழியர் சௌரமாயந்திரையா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து அதிகாலை வேளையில் இணைந்திருக்கிறார். அவர்களுக்கு காலை 7:37 ஆக இருக்கிறது. எங்களுடன் மாலை வேளையில் சௌரி ஜானட் அருள்பிரகாசம் இணைந்திருக்கிறார். ஜெர்மன் தேசத்திலிருந்து ஊழியர் சுசேஷரேட்மின் வானர் அவர்கள் இணைவான விசுவாசிக்கிறோம். மற்றும் இணைகிற ஒருவரையும் நாங்கள் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரதாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் தொகுத்து வழங்குவார். பேசலோடமா
3: பேசலோட்டா.
2: ஆமேன். இணைந்திருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ்.
3: எங்களுக்காக மகேந்திரமண்ணா அவர்கள் ஜெபத்திலே வழி நடத்துவாராக. ஆமேன். மகேந்திரமண்ணா.
4: ஆமேன், ஆமேன், ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த கால வேலையிலே சங்கம நிலையத்திலே கேள்பதில் நிகழ்ச்சி நடக்கின்ற நிகழ்ச்சியை கண்ணோக்கி பார்க்கிற தேவநீராண்டோரே, ஐயா இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிற பிள்ளைகள் மறுபடியும் கேட்கிற பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இன்றைய நாளே கேள்வி பதில் நிகழ்ச்சியை தொகுத்து நமக்கு அளித்த சிசு ஜாட்டை நினைவு கூறுகிறோம். அது மட்டுமல்ல, இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை உலகமங்கம் கேட்க செய்த சங்கம வானொலி நினைவு கூர்ந்து இந்த நாளில் ஆசீர்வாத நாளாக அனைவர் வந்து கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதிக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாக எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் இல்லை நாமத்தினாலே
3: எங்களுடைய கேள்வி பதில் நிகழ்ச்சி நேரத்தை தொடக்கத்தை நோடி வரை நடத்தி தருவாராக. ஆமேன்.
2: நான் ஒரு புது கேள்வி ஒன்று கேட்க போறேன்.
3: சொல்லுங்கள்.
2: சிறகு இல்லை, சட்டை இல்லை. சரியா? இது புது கேள்வி. சிறகு இல்லை, சட்டை இல்லை, வானத்திலே பறக்கிறது, அது என்னது? இந்த கேள்வியை நீங்கள் யோசித்துக்
3: கொண்டிருக்கீங்க.
2: கனடா நாட்டிலே யூரோப்பிலே பார்த்தா தெரியும் மேகம். இலங்கை இந்தியால உன எல்லாம் புழுவா இருக்கும். அங்க மேகம் இல்லை.
4: சூரியன், சூரியன், சூரியன் சந்திரன்.
2: ஆமீன். எல்லா கிரகங்களும் அங்கு சிறகு இல்லை, சட்டை இல்லை, பயங்கர ஸ்பீட்ல சுத்தி கொண்டிருக்கிறார்கள், ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆமேன். நன்றி, நன்றி
3: அருமையான. முதலாவது கேள்வி, கர்த்தருக்கு தான் கட்டின பலிபீடத்துக்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டவர் யார்? இல்லை,
2: சத்தத்தை காணையில்
3: கர்த்தருக்கு தான் கட்டின பலிபீடத்துக்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டவள் யார்?
0: யெகோவா ஷாலோம்.
2: யெகோவா ஜீரே என்று கேட்ட மாதிரி கிடக்கும் முதல்ல
3: இல்ல, யெகோவா ஜீரே என்று இதுக்கு ஆபிராமுக்கு மகேந்திரமண்ணா சொன்னதுக்கு பதில்
2: சொன்னேனா? யெகோவா ஷாலோம்.
0: நியாயாதிபதி 6:24 ஐயா, அது நான் நினைக்கிறேன். என்ன பேரு? கிதியோனா இருக்கும்.
3: நியாயாதிபதி
0: 6:24. சரி, ஓகே,
4: தேங்க்யூ. விட சரியில்லை.
0: ஏன் ஐயா? மறக்க முடியாத
3: சம்பவம்
0: செய்யல, டக்கன் மைண்டுக்கு வர மாட்டேன்டுதான். சரியா,
3: முழு குடும்பங்களையும் கவுத்து போடுகிறவர்கள், கவுத்து போடுகிறவர்கள் யார்?
4: நீதிமன்றங்கள்ல இருக்கு.
3: இல்லை,
0: பிரச்சனை கொடுக்கறோம் தான் கவுத்து போடுறோம்.
2: கவுத்து போடலாம்.
1: ஹலோ, என்ன எடுக்க சொல்றீங்களா? மார்னிங் கிளாஸ் அண்ட் மார்னிங் ஜெனட்.
2: ஆமா சிஸ்டர் ஜெனட் அம்மா, கனடாக்கு வாரா புக் ரிலீஸுக்கு. வர்ற டைம்ல திங்கள், செவ்வாய், வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்ய ஜெனட்
1: நீங்க ஓகே ஓகே ஓகே, முடிஞ்சவங்க வெளியில போறாங்க எல்லாத்துக்கும் நான் ஜாயின் பண்றேன். ஓகே
2: ஓகே அம்மா, காட் பிளஸ் யூ.
1: ஓகே, தேங்க் யூ.
2: சிஸ்டர் ஜானட் அவர்கள் கனடாவில் இருக்கிற நேரத்தில் சௌரி டோலியும் சௌதரி மகளா வாசம் செய்ய இருக்கிறார்கள் காலை நேர பிரியரை. ஆமேன், ஆமேன். என்ன கேள்வியம்மா?
3: முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறவர்கள் யார்?

0: ஐயா அவங்க யாரும் இருக்கு நீ அப்படி செய்யறாங்க.
1: அநியாயக்காரர்
0: அந்த வருமா அப்படி வருமா?
2: இல்ல அநியாயக்காரர் இருக்குதான், ஆனா
1: புதிய
3: அப்படி என்று சொல்லி சொன்னால் பொருங்குறோம்.

0: கண்டுபிடிக்க மாட்டீங்க, அடியில கிடக்குது வசனத்தின் அடியில கிடக்கு.
1: அப்ப ஒவ்வொரு வசனத்தையும் அடியில பாத்துடணும், பிடிக்கலாம் தானே.

0: எந்த அதிகாரத்துல இருக்கு?
1: சரி, தீத்து முதலாவது அதிகாரத்துல இருக்குது.
2: அது தீத்து 1:11 சரியா?
1: 1:10, 1:11 இருக்கு.
2: 1:11 கவிழ்த்து போடுவர், முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுவர்.
1: அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள். ஓகே, தன் ஆத்துமாவை பாதாளத்தை போல விரிவாக்குறவர்கள் யார்? இல்ல, பைபிளின் படி
0: தன் ஆத்மாவை
1: பாதாளத்தை போல விரிவாக்குகிறவர் யார்?
2: அது நிமித்தம் பாதாளம் தண்ணி விரிவாக்கி மட்டுமில்லாமல்
1: பழையாடு

0: எப்படி திரும்பி கழுவும்?
1: தன் ஆத்மாவை பாதாளத்தை போல விரிவாக்குறவன் யார்?
0: சங்கீதம் பயனாவது பார்த்தா

0: அவன் மதுபானத்தினால் அக்கிரமம் செய்து அகங்காரியாகி வீட்டிலே தெரியாமல் அவன் தன் ஆத்மாவை பாதாளத்தை போல விரிவாக்கி திருப்தி ஆகாமல் மரணத்துக்கு சமமானமாய் சகல ஜாதிகளையும் தன் வசமாய் சேர்த்து சகல ஜனங்களையும் தன்னிடமாய் கூட்டிக் கொண்டாலும் மண்டு முடியுது. அகங்காரி அப்ப அக்கிரமம் செய்த அகங்காரி
1: வேதத்தில்
2: அது சங்கிலத்தில் வருது சரியா?
1: இல்ல
0: அப்சலோம்
1: இல்ல
0: அப்சலோம் இல்லாட்டி இவன் தான் என்ன
1: என்ன
0: பேர் சொன்னீங்களம்மா?
2: அதாவது இறைமையால வசனமா சொல்லுது?
1: இல்லை
2: இறைமையாலதான் வருகுது. அவன் நாவு கூர்மையான அம்பு, அது கபடம் பேசுகிறது.
1: இல்ல கபடஸ்தன் இருக்குது. அவன் யார்?
2: அவன் கபடஸ்தன்.
1: எப்படிப்பட்டவன் அல்லது
0: அப்படி வாரீங்களா?

0: கபடஸ்தன் யாருன்னு அங்க இருக்கிறீங்க, யாருன்னு கேட்கல. கபடஸ்தன் என்ன?
1: அவன் அப்படிப்பட்டவன்.
2: கபடஸ்தன் என்று சொன்னால் மல்கிய உண்டு பதினாலா பலியிட கபடஸ்தன், அதாவது வந்து தன் மந்தையில் இருக்கையிலே கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிட கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். அப்படியா?
1: சபிக்கப்பட்டவன். கிரேக்கரிடத்தில் விற்று போடப்பட்டவன் யார்?
0: நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன்.
2: விற்று
1: கிரேக்கரிடத்தில் விற்று போடப்பட்டவன் யார்?
0: பவுல்.
1: இல்லை.
3: மத்தேயு.
1: இல்லை.
0: பவுல் இல்லையா?
1: இல்லை.
2: கிரேக்கரிடத்தில் விற்று போடப்பட்டவன்
3: கிரேக்கர்.

0: அப்பொழுது யூதர் கிரேக்கரும்
1: யூதாவையும் குமாரரையுமா?
2: யூதாவையும் குமாரரையும் எருசலேமின் குமாரரையும் அவர்களுடைய எல்லைகளுக்கு தூரமாக்கும்படிக்கு கிரேக்கரிடத்தில் விற்று போட்டார்கள். பூமி அதிர்ச்சியை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்த தீர்க்கதர்சி யார்? நானே அதுக்கு பதில் போடினார். ஓகே, பூமி அதிர்ச்சிய குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்த தீர்க்கதர்சிகள் யார்? ஆறு பேர் இருக்கணும்.
3: சொன்ன வரும்
2: இல்ல
3: எஸ்ஐயா?

0: மத்தியிலுக்கு ஆண்டவர் தான் வருவோம்.
1: ஆமாம், இயேசு கிறிஸ்துவன் சொன்னவர். 24:7 Luke 21:11
0: சொன்னார். இசேக்கியேல், இயேசு கிறிஸ்து, இந்த மூன்று பேர் என்ன?
1: சகரியா, யோவேல், ஆமோஸ்.
2: யோபு சொல்லிருக்கிறாரா?
1: யோபு இல்ல, யோவேல்.
3: ஏசாயா சொல்லிருக்கு.
0: யோவேல், யோவேல், யோவேல்.
3: ஆமோஸ் சொல்லிருக்கு. ஆமோஸ்,
4: யோபுல சொல்லப்பட்டிருக்கு, மற்ற ஆதியாமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சரியா?
1: இல்ல, ஆதியாமம் இல்ல. ஆதியாமத்துல நியாய தீர்ப்பு என்று சொல்லப்படையில தீர்க்கதரிசனம் சொல்ல இல்ல. ஒருத்தனும்
4: இல்ல, பூமி அதிர்ச்சி தானே?
1: பூமி அதிர்ச்சி குறித்து
4: ஆதியா 1:9-10 வருது நினைக்கிறேன். அதுக்குள்ள எர்த்குவேக் சொல்லி போட்டுருக்காங்க. இல்ல,
1: அதுக்குள்ள வராதா? அது பூமி அதிர்ச்சி நடந்திருக்கலாம், ஆனா நான் கேட்டது தீர்க்க தரிசன முறை.
4: மல்கியா சொல்லிருக்கா? மல்கியா சகரியா சொல்லிருக்கா? சரிதானே,
1: மல்கியா இல்ல, சகரியா.
4: சகரியாவா? அப்ப மல்கியா 1:4 என்ன சொல்லப்படுது? வரம் பாத்துருக்கேன்.

0: ஏதோ நாம் எளிமையாக்க எளிமைப்பட்டோம், ஆனாலும் பழைய பாலானவைகளை திரும்ப கட்டுவேன் என்று சொல்லுகிறார். அதுதானே
1: பல்கி அவுண்டனா? பூமியை சென்ற மாதிரி தான் இதுல போட்டுக்கான என்னது என்னது எப்படி போட்டாங்கன்னு தெரியும். ஏதோ மென்யா ஏதோ மென்யா நானால் பல கிடக்கிறவர்களை திரும்ப கட்டுவேன், கத்தர் அவர்களை கட்டுவார் நட்டுவார், எல்லை துன்மார்க்கிற எல்லைகள்லாம் கத்தர் என்று நினைக்க சின்னம் வைக்கிறார் சொல்லுகிறார். ஓகே சரி ஓகே.
0: ஆதி முதல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணின ஒன்று இருக்கிறது முக்கியமானது, அது என்ன?
1: என்ன ஆதி முதல் டபுளாங்க எனக்கு?
0: ஆதி முதல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணின ஒன்று எங்களுக்கு மனுஷராகி எங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறார், அது என்ன?
2: வானவில் வானவில்
0: இல்லை
1: நித்திய ஜீவனை குறிச்சு தான் சொல்ல, அது புதிய
0: நித்திய ஜீவனை அளிப்பேன் அண்டு தீத்து ஒன்று மூண்டில இருக்கு
1: சொல்லப்பட்டிருக்கு.
0: கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் என்று யாரை குறித்து சொல்லப்பட்டுள்ளது?
1: அது சங்கீதம் 107 வருது.
0: யா
1: ஆனால் யாரை குறித்து சொல்ல போனா சங்கீதம் பத்தி எடுத்தா தான் தெரியும். சங்கீதம் 107
3: சொல்லுங்க ஐயா,
1: சத்தத்தை காணல எடுத்து பாருங்க ஐயா.
3: என்ன கேள்வி?
1: நீங்க சங்கீதம் 107 எடுத்து சொல்லுங்க, யாரு பாத்திய அனுப்பி குணமாக்குறாரு என்று சொல்லப்படுது?
3: சங்கீதம்
0: 107 கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் என்று யாரை குறித்து சொல்லப்பட்டுள்ளது?
3: சங்கீதம் 107 இருக்கா?
1: தங்கள் ஆபத்தை கத்திர நோக்கி கூப்பிடுவார்கள் அவர்கள் ஆத்மாக்கள் என்னை ஆசரிப்பதில்
3: அவர்கள்
1: சொல்லுங்க தங்கச்சி சிஸ்டர்.
0: கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் என்று யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது?

0: ஆஸ்பத்திரியை நோக்கி கூப்பிடுறோம் இல்லையா?
1: ஆமே.
2: பத்தொன்பதாவது வசனம்
3: ஆபத்திலே கத்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் அவர்கள் இக்கட்டுக்கு அவர் நீக்கலாக்கி
0: ரட்சிக்கிறார்.
3: வேதத்திலே வைத்தியர் என்பதை குறிக்கும் முதலாவது இடம்பெற்ற வசனம் அல்லது இடம் எது? இல்ல
0: இல்ல இல்ல, அது பழைய ஏற்பாட்டில் வருது. என்ன? நானே உன் பரிகாரியாக கத்திர அதைத்தான் சொல்றீங்க?
3: இல்ல,
0: யாத்ரா
3: வைத்தியர் இருக்குது.
0: வைத்தியர் இருக்கா?
2: தமிழ் வைத்தியரா இங்கிலீஷ் வைத்தியரா?
0: நாட்டு வைத்தியர். நாட்டு வைத்தியர் ஆதிகாமத்துல வருது. சரியா?
3: ஆதிகாமத்துல வருது.
0: 52 வருது.
3: 52 அன்பின் சீசன் சிறைப்பட்ட தீவு
0: என்ன?
3: தீவுகளில் மிகவும் அழகானது.
0: பத்மோஸ் எங்க இருக்குது இப்ப? பஸ்மு தீவு எங்க இருக்குது?
3: தீப்பு தீவு அத சொல்றது
0: கிரீஸ்ல எக்கச்சக்கமான தீவு இருக்கு. அதுல ஒரு சின்ன தீவு தான் பத்மோஸ் தீவு. கிறிஸ்தவ சம்பந்தமா போற வேலை கடையில
3: நிலைமைக்கு
0: வந்திருக்கு. இப்ப 42 என்ன பாட்டுல போகுது? நல்ல காத்தடிக்குது, மழை வரும் சொன்னாங்க. நிறைய பாப்போம். கத்திரி சோதரம்,
3: தீவுகளில் மிகவும் அழகானது எது?
0: அழகான தீவு என்று சொல்லி நீங்கள் என்ன பைபிளை வச்சு
3: கேக்குறீங்களா? பைபிளை வச்சுதான் கேக்குறேன்.
0: அப்படி பைபிளை வச்சு கேக்குறேன்னு சொன்னா உண்மையம்படி பாக்க வச்சிருப்பாருன்னா மாலை தீவு எடுக்கலாம். அழகான தீவு
3: அழகான
2: தீவு இல்லங்க.
3: வேதத்தின் வடி
2: சமுத்திர கடற்கரையிலே குடியிருந்து அநேக தீவுகளும் ஜனங்களோடு விசாரம் பண்ணுற தீவு நோக்கி கத்திராய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் தீருவே நீ
0: உன்னை இந்த தீருவை குறி சொல்லப்படுது ஐயா. தீரு குமாரத்தி காணிக்க கொண்டு வருவார் சொல்லி ஐயா. ஐயா
2: பூரண சௌந்தர்யவதி,
0: அதான் அந்த தீரு குமாரத்தி காணிக்க கொண்டு வருவான்னு சொல்லி இது பைபிள்லயே சொல்லப்பட்டிருக்கு. அந்த காரியம் வந்து தீரு என்று சொல்றது அந்த இடத்தான் குடிக்கும். தீட்டு தீவத்தான் அந்த இடத்துல. அது இப்ப என்ன பேர்ல இருக்கோ தெரியாது. செக் பண்ணி பார்த்தா தெரியும் எந்த தீவு. சரி, கடலின் நடு மைய பயத்திலே தாவரம் இருக்கிறது. உன்னை கட்டினவர்கள் உன்னை பூர்ண வடிவாய் கட்டினார்கள். இது நான் நினைக்கிறது எங்க வரப்போ சைப்ரஸ் அதற்கிட்ட வருமா?
3: அப்படித்தான்
0: ஸ்தேவான்
3: நிமித்தம் எழும்பின உபத்திரத்தினால் அல்லது பத்தினத்தினாலே சிதறப்பட்டவர்கள் எந்தெந்த நாடுகளில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது?
2: ஆசியா
3: இல்ல,
2: ஆசியா
1: இல்ல, இல்ல சிரியா.
3: என்னன்னா
1: சிரியா? சிரியா
3: இல்ல.
1: என்ன கேள்வி?
0: என்ன கேள்வி சொல்லட்டா? மறுமொழியா? பெனிக்கே நாடு, சீப்ரு, அந்தியோகியா, பட்டணம் வரைக்கும் சுத்தி திரிந்தார்கள். சரியா?
3: அப்போ சில 11-19. ஓகே. ஏழாம் முத்திரை உடைக்கப்பட்ட போது வலோகத்தில் எவ்வளவு நேரம் அமைதி உண்டானது?
0: அரை நிமிஷமும் அரை மணிச்சேரம் வருது.
1: மூன்று மணி நேரம்.
0: நேனே அப்படி வராதையா?
2: மூன்று நாட்கள். மூன்று நாட்கள்
3: இல்ல,
0: அப்படி வராதையா? அது குறைய ஐயா. ஏழாம் முத்திரை
2: மூன்று வாரங்களா?
3: இல்லை.
0: வாரம் பாருங்க, பயவுள்ள பார்த்துருக்க. ஏழாம் நித்திரா அதுல கிட்ட இத்தனை ஒரு நிமிஷம் என்று சொல்லி சொல்லி இருந்தேன். பார்த்தேன்
3: கடற்கரை பகுதி
0: அப்படிதான் இருக்கு. சரியா இருக்கு.
3: அதுக்கு பேர் சூர் என்று சொல்றதா?
0: பழைய ஏற்பாட்டுல சூரன் இடத்துக்கு ஏழாம் முத்திரியா சொன்னீங்க. சரி, இதுல வந்து ஏழாம் முத்திரை உடைக்கிற வேளையிலே பூமியின் நான்கு திசைகளில்
3: நீங்க சொன்னீங்க தானே?
0: என்ன
3: வெளிப்படுத்தல் 8-1 இருக்குது.
0: வெளிப்படுத்தல் ஒன்று இருக்குது. அதுல
3: அதான் நேரம்
0: அரை மணி நேரம் சொன்னேன். அதெல்லாம் நான் சொன்னா அரை மணி நேரம் சொல்லி போட படிவ கன்ஃபர்மேஷன் செய்யல. ஒரு மூன்று மணி நேரம் உடனே குழப்பமா போயிருக்கேன். படிச்சது வெளிப்படுது. ஆமே
3: ஆவிராமுக்கு 1000 வெள்ளி காசு கொடுத்தவன் இல்ல, ஆவிராமுக்கு 1000 வெள்ளி காசு
1: கொடுத்தவன் அந்த
3: கத்தர் பட்சத்தில் துணை நீக்க வராததனால் சபிக்கப்பட்டவன் யார்?
0: சபிக்கப்பட்டவன்

0: சவுலா?
1: இல்ல.
0: என்ன திரும்ப சொல்லுங்க, என்ன கேள்வி?
1: கர்த்தர் பட்சத்தில் துணை நிக்க வராததினால் சபிக்கப்பட்டவன் யார்?
2: வேலை அசதியா செய்வோனா?
1: இல்ல.
0: மோரோசை சபியுங்கள், அதன் குடிகளை சபிக்கவே சபியுங்கள் என்று கர்த்தருடைய தூதனானவர்

0: Moros.
1: Moros.
0: Moros தானே நான் முதல்ல வந்து தானே யா பேர் வருதே
2: நாடா
0: இல்லையா மோரஸ் தான் அந்த
1: பேர்
0: அந்த பேர்
2: பேர் என்ன நாட்டுக்கா அல்லது வீட்டுக்கா ஆளுக்கா
1: ஆளுக்கு
2: அதன் குடிகள்
0: இந்த இதுல ஆங்கில வேதம் சொல்லுது சீரூஸ் என்ன மேரூஸ் போட்டிருக்கு ஐயா செட் ஏஞ்சல் ஆஃப் லார்ட் அந்த வசனத்துல வருது ஐயா ஆங்கில வேதாமத்தில் போட்டிருக்கு சைரஸ் மோரோஸ் வருது MOR MEROZ வருது
2: இந்த வசனம்
0: 23 5:23
2: 5:23
0: நான் நினைக்கிறேன் மோரோஸ் தனிப்பட்டாளர் இருப்பார் மோரோசையும் சாவியுங்க அதுக்கப்புறம் அவன் குடிகளையும் அந்த அந்த ஜனங்கள் அந்த அந்த இடத்துல உள்ள குடிகளையும் சாவியுங்கள் என்று கர்த்தர் தூதரானவர் சொல்லுகிறார் அவர் கர்த்தருடைய பட்டணத்தை துணிக்க வரவில்லை இருக்கலாம் அப்படி ஏன்னா பராக்கிரமசாலிகளுக்கு விரோதமாக அவர் கர்த்தருடைய பட்சத்தை துணைக்க வரவில்லை சரிதானே ஐயா அப்படின்னா தனிப்பட்ட மரசனம் தான் சொல்லப்படுது ஐயா
1: முதலாவது சொல்லப்படுது இரண்டாவது சொல்லப்படுது
2: நாடு அதன் குடிகளும்
1: குடிகளும் மோரோசும் அவன் குடிகளும்
2: இங்க இருக்கு மோரோஸ் இஸ் எ சிட்டி மென்ஷன்ட் இன் தி புக் ஆஃப் ஜட்ஜஸ் ஃபாலிங் டு எயிட் failing to aid Israel. Moros is a city.
0: English
2: எல்லாம் பார்த்துட்டு இப்ப கூகுள்ல கூகுள்ல பார்க்க மோரோஸ்
0: கூகுள்ல பாக்குறீங்களா
2: லெபனான் இருக்குதானே லெபனான் பெர்லின் மாதிரி மோரோஸ் இஸ் எ சிட்டி சிட்டியத்தான் அவர் சிட்டியும் அதன் குடிகளும் Song of Song Deborah இல்ல ஏதோ சொல்லி இருக்காங்க அது
0: வாரம் பொறுங்க ஐயா ஒரு நிமிஷம் இல்லைங்க ஐயா ஒன்னாள் பா முருகா ஐந்து திரை எந்திரிக்கிறீங்கள பா முருகா
2: சிசராவோட யுத்தம் பண்ண உதவி செய்யல அந்த நாட்டு மக்கள்
0: நியாயாதிபதிகள் தானே என்ன
2: ஆமாம்
0: பொல்லாப்பானது செய்தார்கள் சொல்லி மூரோஸ் மூரோஸ் சபிங்களை குடிகளை சபிக்கவே சபிங்கள் கத்துக்கிறார்கள் ஓகே அடுத்த வேலைக்கு போங்க ஐயா
1: எலியாவின் பலிபீடத்தில் மொத்தம் எத்தனை தண்ணீர் குடம் தண்ணீர்
2: ஊற்றப்பட்டது நீங்களா
1: என்னண்ணா
2: ஒரு கேள்வி போட்டிருந்த எலியா எத்தனை குடம் தண்ணி என்ன 50 குடமா
1: இல்லை இல்லை
3: 7 குடம்
1: இல்லை
2: 450 குடமா
1: இல்லை
2: கேள்வி ஒன்று போட்டிருந்தது இந்த பேஸ்புக்கில் எத்தனை குடம் உண்டு 3 குடம் 7 குடம் 50 எக்ஸாம் ஏதோ ஒன்றெல்லாம் போட்டிருந்தது, ஆன்சரை பார்க்க இல்லை.
0: பாருங்க பார்த்து சொல்றேன் நானுங்க.

0: 2000 கூடமா?
1: இல்லை, ஒன்று ராஜாக்கள் 18, 33, 35 மட்டும் பார்க்கணும். முதலாவது முறை 4 குடம், ரெண்டாவது முறை 4 குடம், மூன்றாவது முறை 4 குடம், 12 குடம் எல்லாமா ஊற்றப்பட்டது.
0: பின்பு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீரை கொண்டு வந்து சர்வாக தகவல்கள் ஊற்றுங்கள், பின்பு ரெண்டாந்திரம் ஊற்றுங்கள் என்றார்கள். ரெண்டாந்திரம் ஊற்றினார்கள், அதன் பின்பு மூன்றாந்திரம் அப்படியே ஊற்றுங்கள் சொன்னால் 4, 3, 12. சரி, ஓகே.
2: 4 குடம் அலியின் மேலையும் ஒவ்வொன்றும் வித்தியாசம் முறையில கூப்பிடுறது 12 இல்ல.
0: தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகனி பலி மேலும் புறகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். அப்ப ரெண்டும் கலந்து வருது ஐயா, பலியும் புறகும் வருது.
2: பின்பு
0: அப்படியே ஊற்றுங்கள் சொல்லி இருக்காங்க.
2: என்ன
1: வாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவனின் கட்டிலின் நீள மகளன்
0: சொல்லுங்க.
1: என்னன்னா
2: 18?
1: இல்லை,
0: மனிதருடைய கை முளத்தின்படியோ 9 முள நீளமும் 4 முள அகலமுமா இருந்தது. அவன் அம்மோ, அது அம்மோன் புத்தருடைய ராப்பா பட்டணத்தில் இருக்கிறது அல்லவா. 9 முள எத்தனை அடி? 9 முள நீளமும் 4 முள அகலம். 9 முள எத்தனை அடி? 9 முள அடி கூட வரும்.
1: தன்னை எங்கே தேவன் என்று காண்பிக்கிறவனாய் இருப்பான்.
0: அவன் தேவனுடைய ஆலயத்துல தானே
1: ஐயா, ஆலயத்துல 2 தெசலோனிக்கர் 2:4 இருக்குது. கடைசி நாட்களில் என்ன சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று இயேசு கூறினார்.
0: அதாவது இயேசு அங்க இருக்கிறார், இங்க இருக்கிறான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இங்க வாங்க இயேசு, இங்க இருக்கிறான்னு. இப்ப ஆப்பிரிக்கா போயினும், அங்க போயினும், இங்க போயினும், கடைசி அங்க போனாண்டு. சரியா,
1: கடைசி ஆண்டவர் வந்துடுவார் என்ன?
0: இப்ப அதான் இப்ப வந்து அங்க பார்த்து அங்க அந்த அபிஷேக ஊழியக்காரர் இருக்கிறாண்ட ஆப்பிரிக்கா கூடுறாங்க, அங்க அந்த ஊழியக்காரர் இருக்கிறாங்க இந்த இடத்துக்கு ஓடுறாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துக்கு ஓடிக்கொண்டே இருக்காங்க. பேசா கதவை புட்டி போட்டு முழங்கால் பட்டி அரைக்கா ஜெபம் பண்ணா சரி வராது, அவங்க ஓடி திரியணும்.
3: ஐயா, தீர்க்க தரிசி என்று போட்ட உடனே இன்னும் கூட ஓடி போயிடும்.
0: அது என்ன பிரச்சனை ஐயா? அவங்களும் இப்ப இப்ப பிசாசின் தந்திரம் ஐயா. இப்ப பாருங்க, இவங்க அவங்க ட்ரிக்ஸ் பிசினஸ் கண்டு கொண்டாங்க. பிசினஸ்ல வந்து என்ன ஐயா, இப்ப சீக்கிரம் சேர்ந்து போட்டோம்னா ஓகே, எல்லாரும் வருவாங்க உடனே. அது ப்ராஃபிட் என்று போடுறது, ப்ராஃபிட் என்று சொல்லி எங்க எந்த இடத்துல போட்டிருந்தது? பழைய ஏற்பாடுல எந்த இடத்துலயும் ஆபிரகாம் தான் ப்ராஃபிட் என்று போட்டவர் இல்லையே. ஆபிரகாம் தீர்க்கதரிசி என்று ஜனங்களால் அழைக்கப்பட்டார். அதுல ஆபிரகாம குறி சொல்லப்படுது. ஏன்னா வந்து தீர்க்கதரிசி என்று சொல்லப்பட்ட

என்று வாஞ்சாக்கள் ஆறாம் அதிகாரம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 480 வருஷத்திலும், சாலமோன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவான 4 வருஷம் சீப் மாதமாகிய 2 மாதத்திலும் அவன் கர்த்தரின் ஆலயத்தை கட்டத் தொடங்கினான். சாலமோன் ராஜா கர்த்தருக்கு கட்டின ஆலயம் 60 முழ நீளமும் 20 முழ அகலமும் 30 முழ உயரமுமாயிருந்தது. ஆலயமாகிய அந்த மாளிகையின் முகப்பிலே அவன் கட்டின மண்டபம் ஆலயத்தின் அகலத்திற்கு சரியாய் 20 முழ நீளமும் ஆலயத்துக்கு முன்னே 10 முழ அகலமுமாயிருந்தது. பார்வைக்கு குறுகி போகிற ஒடுக்கமான ஜன்னல்களை ஆலயத்திற்கு செய்வித்தான். அவன் தேவாலயத்தின் சுவரும் சந்நிதி ஸ்தான சுவருமாகிய ஆலயத்தின் சுவர்களுக்கு அடுத்ததாய் சுற்றுக்கட்டுகளை கட்டி அவைகளில் அறைகளை சுற்றிலும் உண்டாக்கினான். கீழே இருக்கிற சுற்றுக்கட்டு 5 முழ அகலமும், நடுவே இருக்கிறது 6 முழ அகலமும், மூன்றாவதாய் இருக்கிறது 7 முழ அகலமுமாயிருந்தது. அவைகள் ஆலயத்தினுடைய சுவர்களிலே தாங்காதபடிக்கு ஆலயத்தை சுற்றிலும் புறம்பே ஒட்டு சுவர்களை கட்டுவித்தான். ஆலயம் கட்டப்படுகையில் அது பணி தீர்ந்து கொண்டுவரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. ஆகையால் அது கட்டப்படுகிற போது சுத்திகள், வாட்சிகள் முதலான எந்த இருப்பு ஆயுதங்களின் சத்தமும் அதிலே கேட்கப்படவில்லை. நடு அறைகளுக்கு போகிற வாசற்படி ஆலயத்தின் வலது புறத்தில் இருந்தது. சுழற்படிகளால் நடு அறைகளுக்கும் நடு அறைகளிலிருந்து 3 அறைகளுக்கும் ஏறுவார்கள். இவ்விதமாய் அவன் ஆலயத்தை கட்டி கேதுரு மர உத்தரங்களாலும் வலைகளாலும் ஆலயத்தை மச்சுப்பாவி முடித்தான். அவன் 5 முழ உயரமான சுற்றுக்கட்டுகளை ஆலயத்தின் மேலெங்கும் கட்டுவித்தான். அவைகள் கேதுரு மரங்களால் ஆலயத்தோட இணைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாலமோனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ என் கட்டளைகளின்படி நடந்து என் நீதி நியாயங்களை நிறைவேற்றி என் கற்பனைகளின்படியெல்லாம் நடந்து கொள்ளும்படிக்கு அவைகளை கை கொண்டால், நீ கட்டுகிற இந்த ஆலயத்தை குறித்து நான் உன் தகப்பனாகிய தாவீதோடே சொன்ன என் வார்த்தையை உன்னிடத்தில் நிறைவேற்றி இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார். அப்படியே சாலமோன் ஆலயத்தை கட்டி முடித்தான். ஆலயத்து சுவர்களில் உட்புறத்தை தளம் தொடங்கி சுவர்களின் மேல் மச்சு மட்டும் கேதுரு பலகைகளால் மூடி, இப்படி உட்புறத்தை மர வேலையாக்கி ஆலயத்தின் தளத்தை தேவதாரி விருட்சங்களின் பலகைகளால் தளவரிசைப்படுத்தினான். தளவரிசை தொடங்கி சுவர்களின் உயரம் மட்டும் ஆலயத்தின் பக்கங்களை தொடர்ந்திருக்கிற 20 முழ நீளமான மறைப்பையும் கேதுரு பலகைகளால் உண்டாக்கி உட்புறத்தை மகா பரிசுத்தமான சந்நிதி ஸ்தானமாக கட்டினான். அதன் முன் இருக்கிற தேவாலயமாகிய மாளிகை 40 முழ நீளமாயிருந்தது. ஆலயத்திற்குள் இருக்கிற கேதுரு மரங்களின் மொக்குகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திர வேலை செய்திருந்தது. பார்வைக்கு ஒரு கல்லாகிலும் காணப்படாமல் எல்லாம் கேதுரு மரமாயிருந்தது. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறதற்கு ஆலயத்திற்குள்ளே சந்நிதி ஸ்தானத்தை ஆயத்தப்படுத்தினான். சந்நிதி ஸ்தானம் முன்புறம் மட்டும் 20 முழ நீளமும்

0: 20 முழ அகலமும் 20 முழ உயரமுமாயிருந்தது. அதை பசும்பொன் தகட்டினால் மூடினான். கேதுருமர பலிபீடத்தையும் அப்படியே மூடினான். ஆலயத்தின் உட்புறத்தை சாலமோன் பசும்பொன் தகட்டால் மூடி சந்நிதி ஸ்தானத்தின் மறைப்புக்கும் பொன் சங்கிலிகளை குறுக்கே போட்டு அதை பொன் தகட்டால் மூடினான். இப்படி ஆலயம் முழுவதும் கட்டி தீரும் மட்டும் அவன் ஆலயம் முழுவதையும் பொன் தகட்டால் மூடி சந்நிதி ஸ்தானத்திற்கு முன்பாக இருக்கிற பலிபீடத்தை முழுவதும் பொன் தகட்டால் மூடினான். சந்நிதி ஸ்தானத்தில் ஒலிவ மரங்களால் 2 கேரூபின்களை செய்து வைத்தான். ஒவ்வொன்றும் 10 முழ உயரமாயிருந்தது. கேரூபினுக்கு இருக்கிற ஒரு செட்டை 5 முழமும் கேரூபினின் மற்ற செட்டை 5 முழமுமாய் இப்படி ஒரு செட்டையின் கடைசி முனை தொடங்கி மற்ற செட்டையின் கடைசி முனை மட்டும் 10 முழமாய் இருந்தது. மற்ற கேரூபினும் 10 முழமாய் இருந்தது. 2 கேரூபின்களும் ஒரே அளவும் ஒரே திட்டமுமாயிருந்தது. ஒரு கேரூபின் 10 முழ உயரமாயிருந்தது. மற்ற கேரூபினும் அப்படியே இருந்தது. அந்த கேரூபின்களை உள் ஆலயத்திலே வைத்தான். கேரூபின்களின் செட்டைகள் விரித்திருந்ததினால் ஒரு கேரூபின் செட்டை ஒரு பக்கத்து சுவரிலும் மற்ற கேரூபினின் செட்டை மறுபக்கத்து சுவரிலும் தொடத்தக்கதாயிருந்தது. ஆலயத்தின் நடு மையத்தில் அவைகளின் செட்டைகள் ஒன்றோடொன்று தொடத்தக்கதாயிருந்தது. அந்த கேரூபின்களை பொன் தகட்டால் மூடினான். ஆலயத்தின் சுவர்களை எல்லாம் அவன் சுற்றிலும் உள்ளும் புறம்புமாக கேரூபின்களும் பேரீந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரங்களும் கொத்து வேலைகளுமாக்கினான். உள்ளும் புறம்புமாயிருக்கிற ஆலயத்து தள வரிசையையும் பொன் தகட்டால் மூடினான். சந்நிதி ஸ்தானத்தின் வாசலுக்கு ஒலிவ மரங்களால் இரட்டை கதவுகளை செய்தான். மேல் சட்டமும் நிலைகளும் மறைப்பின் அளவில் 1/5 பங்காயிருந்தது. ஒலிவ மரமான அந்த இரட்டை கதவுகளில் அவன் கேரூபின்களும் பேரீந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரங்களை செய்து அந்த கேரூபின்களிலும் பேரீந்துகளிலும் பொன் பதியத்தக்கதாய் பொன் தகட்டால் மூடினான். இப்படி தேவாலயத்தின் வாசலுக்கும் ஒலிவ மர நிலைகளை செய்தான். அது சுவர் அளவில் 4/4 பங்காயிருந்தது. அதன் 2 கதவுகளும் தேவதாரி பலகைகளால் செய்யப்பட்டிருந்தது. ஒரு கதவுக்கு 2 மடிப்பு பலகைகளும் மற்ற கதவுக்கு 2 மடிப்பு பலகைகளும் இருந்தது. அவைகளில் கேரூபின்களும் பேரீந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திர வேலை செய்து சித்திரங்களுக்கு சரியாய் செய்யப்பட்ட பொன் தகட்டால் அவைகளை மூடினான். அவன் உட்பிரகாரத்தை 3 வரிசை வெட்டின கற்களாலும் 1 வரிசை கேதுரு பலகைகளாலும் கட்டினான். 4 வருஷம் சீப் மாதத்திலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டு 11 வருஷம் பூல் என்னும் 8 மாதத்திலே அந்த ஆலயம் முழுதும் சகல சட்ட திட்டத்தின்படியே 1 பங்கும் குறையாமல் கட்டி தீர்ந்தது.
1: எரேமியா 32 அதிகாரம். நேபுகாத் நேச்சாரின் 18 வருஷத்துக்கு சரியான யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அரசாண்ட 10 வருஷத்தில் கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை. அப்பொழுது பாபிலோன் ராஜாவின் சேனை எருசலேமை முற்றிக்கை போட்டிருந்தது. எரேமியா தீர்க்கதரிசியோ யூதா ராஜாவின் அரமனையில் உள்ள காவற்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டு இருந்தான். ஏனென்றால் இதோ இந்த நகரத்தை பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கிறேன், அவன் இதை பிடிப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா கல்தேயருடைய கைக்கு தப்பி போகாமல் பாபிலோன் ராஜாவின் கையில் நிச்சயமாக ஒப்புக் கொடுக்கப்படுவான். அவன் வாய் இவன் வாயோடே பேசும், அவன் கண்கள் இவன் கண்களை காணும். அவன் சிதேக்கியாவை பாபிலோனுக்கு கொண்டு போவான். நான் அவனை சந்திக்கும் மட்டும் அங்கே அவன் இருப்பான். நீங்கள் கல்தேயரோடே யுத்தம் பண்ணினாலும் உங்களுக்கு வாய்ப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் நீ தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டியது என்ன என்று சொல்லி யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அங்கே அவனை அடைத்து வைத்தான். அதற்கு எரேமியா சொன்னது, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், இதோ உன் பெரிய தகப்பனாகிய சல்லூமின் குமாரன் அனாமையேல் உன்னிடத்தில் வந்து ஆனதோத்தில் இருக்கிற என் நிலத்தை நீ வாங்கிக் கொள். அதை கொள்ளுகிறதற்கு உனக்கே மீட்கும் அதிகாரம் அடுத்ததென்று சொல்வான் என்று உரைத்தார். அப்படியே என் பெரிய தகப்பன் மகனாகிய அனாமையே கர்த்தருடைய வார்த்தையின்படி காவற்சாலையின் முற்றத்தில் என்னிடத்துக்கு வந்து, பென்யமின் நாட்டு ஆனதோத்தூரில் உள்ள என் நிலத்தை நீர் வாங்கிக் கொள்ளும், சுதந்திர பாத்தியம் உமக்குண்டு, அதை மீட்கும் அதிகாரம் உமக்கு அடுத்தது, அதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அப்பொழுது அது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டேன். ஆகையால் என் பெரிய தகப்பன் மகனாகிய அனாமையேலின் கையில் நான் ஆனதோத்தில் இருக்கிற அவனுடைய நிலத்தை கொண்டு அதன் விலை கிரயமாகிய 17 சேக்கல் இடை வெள்ளியை அவனுக்கு நிறுத்து கொடுத்தேன். நான் பத்திரத்தில் கையெழுத்தையும் முத்திரையையும் போட்டு சாட்சிகளை வைத்து வெள்ளியை தராசிலே நிறுத்து கொடுத்த பின்பு நான் சட்டத்துக்கும் வழக்கத்துக்கும் ஏற்றபடி முத்திரை போடப்பட்ட கிரய பத்திரத்தையும் திறந்திருக்கிற பிரதியையும் எடுத்து என் பெரிய தகப்பன் மகனாகிய அனாமையேலுடைய கண்களுக்கு முன்பாகவும் கிரய பத்திரத்தில் கையெழுத்து போட்ட சாட்சிகளுடைய கண்களுக்கு முன்பாகவும் காவற்சாலையின் முற்றத்தில் உட்கார்ந்திருந்த எல்லா யூதருடைய கண்களுக்கு முன்பாகவும் அதை மாசேயாவின் குமாரனாகிய நேரியாவின் மகனான பாரூக்கினிடத்தில் கொடுத்து அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக பாரூக்கை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ முத்திரை போடப்பட்ட கிரய பத்திரமும் திறந்திருக்கிற பிரதி பத்திரமும் ஆகிய இந்த சாசனங்களை வாங்கி அவைகள் அநேக நாள் இருக்கும்படிக்கு அவைகளை ஒரு மண்பாண்டத்தில் வை. ஏனெனில் இனி இந்த தேசத்தில் வீடுகளும் நிலங்களும் திராட்சை தோட்டங்களும் கொல்லப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றேன். நான் கிரய பத்திரத்தை நேரியாவின் குமாரனாகிய பாரூக்கினிடத்தில் கொடுத்த பின்பு நான் கர்த்தரை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. 1000 தலைமுறைகளுக்கும் கிருபை செய்கிறவரும், பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவர்களுடைய பின்னடியார் பிள்ளைகளின் மடியிலே சரி கட்டுகிறவருமாகிய சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள மகத்துவமும் வல்லமையும் உள்ள தேவனே, யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரிகைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனு புத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கின்றன. இஸ்ரவேலிலும் மற்ற மனுஷருக்குள்ளும் இந்நாள் வரைக்கும் விளங்குகிற அடையாளங்களையும் அற்புதங்களையும் தேவரீர் எகிப்து தேசத்திலே செய்து இந்நாளில் நிற்கும் கீர்த்தியை உமக்கு உண்டாக்கி இஸ்ரவேலாகிய உமது ஜனத்தை அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி அவர்களுடைய பிதாக்களுக்கு நீர் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடிய தேசமாயிருக்கிற இந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தீர். அவர்கள் அதற்குள் பிரவேசித்து அதை சுதந்தரித்துக் கொண்டார்கள். ஆனாலும் அவர்கள் உமது சத்தத்துக்கு செவி கொடாமலும் உமது நியாய பிரமாணத்தில் நடவாமலும் செய்யும்படி நீர் அவர்களுக்கு கற்பித்ததொன்றையும் செய்யாமலும் போனார்கள். ஆதலால் இந்த தீங்கை எல்லாம் அவர்களுக்கு நேரிட பண்ணினீர். இதோ கொத்தளங்கள் போடப்பட்டிருக்கிறது, நகரத்தை பிடிக்க வருகிறார்கள். பட்டயத்தின் நிமித்தமும் பஞ்சத்தின் நிமித்தமும் கொள்ளை நோயின் நிமித்தமும் இந்த நகரம் அதற்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிற கல்தேயரின் கையிலே கொடுக்கப்படுகிறது. நீ சொன்னபடி சம்பவிக்கிறது. இதோ நீர் அதை பார்க்கிறீர். கர்த்தராகிய ஆண்டவரே, நகரம் கல்தேயரின் கையிலே கொடுக்கப்படுகிறதாயிருந்தும் தேவரீர் என்னை நோக்கி, நீ உனக்கு ஒரு நிலத்தை விலை கிரயமாக கொண்டு அதற்கு சாட்சிகளை வை என்று சொன்னீரே என்றேன். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி அவர், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? ஆதலால் இதோ நான் இந்த நகரத்தை கல்தேயரின் கையிலும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரின் கையிலும் ஒப்புக் கொடுக்கிறேன். அவன் இதை பிடிப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நகரத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிற கல்தேயர் உட்பிரவேசித்து இந்த நகரத்தை தீ கொளுத்தி இதை சுட்டரிப்பார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கும்படி எந்த வீடுகளின் மேல் பாகாலுக்கு தூபம் காட்டி அந்நிய தேவர்களுக்கு பான வழிகளை வார்த்தார்களோ அந்த வீடுகளையும் சுட்டரிப்பார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் தங்கள் சிறு வயது முதல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதையே செய்து வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கைகளின் செய்கைகளினாலே எனக்கு கோபத்தையே உண்டாக்கி வந்தார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் இந்த நகரத்தை கட்டின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் அது எனக்கு கோபம் உண்டாகவும் எனக்கு உக்கரம் உண்டாகவும் நான் அதை என் முகத்தை விட்டு அகற்றுகிறதற்கு ஏதுவாகவும் இருந்தது. எனக்கு கோபம் உண்டாகும் படிக்கு இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் அவர்கள் ராஜாக்களும் அவர்கள் பிரபுக்களும் அவர்கள் ஆசாரியர்களும் அவர்கள் தீர்க்கதரிசிகளும் யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் செய்த எல்லா பொல்லாப்பின் நிமித்தமும் இப்படி நடக்கும். முகத்தை அல்ல முதுகை எனக்கு காட்டினார்கள். நான் ஏற்கனவே அவர்களுக்கு உபதேசித்தும் அவர்கள் புத்தியை ஏற்றுக்கொள்ள செவிகொடாமற் போனார்கள். அவர்கள் என் நாமம் பறிக்கப்பட்ட ஆலயத்தை தீட்டுப்படுத்தும்படிக்கு தங்கள் அருவறுப்புகளை அதிலே வைத்தார்கள். அவர்கள் போலேகுக்கென்று தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தீக்கடக்க பண்ணும்படி இன்னும் உடைய குமாரனின் பள்ளத்தாக்கில் இருக்கிற வாகாலின் மேடைகளை கட்டினார்கள். யூதாவை பாவம் செய்ய பண்ணுவதற்கு அவர்கள் இந்த அருவறுப்பான காரியத்தை செய்ய வேண்டும் என்று நான் அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அது என் மனதிலே தோன்றினதும் இல்லை. இப்படி இருக்கையில் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு போம் என்று நீங்கள் சொல்லுகிற இந்த நகரத்தை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ என் சினத்திலும் என் கோபத்திலும் என் மகா உக்கரத்திலும் நான் அவர்களை துரத்தின எல்லா தேசங்களிலும் இருந்து அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களை இந்த ஸ்தலத்துக்கு திரும்பி வரவும் இதிலே சுகமாய் தங்கி இருக்கவும் பண்ணுவேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் கட்டளையிட்டு அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோட பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கை எல்லாம் வரப்பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷனும் மிருகமும் இல்லாதபடிக்கு பாழாய் போயிற்று என்றும் கல்தேயரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு போயிற்று என்றும் நீங்கள் சொல்லுகிற இந்த தேசத்திலே நிலங்கள் கொல்லப்படும். பென்யமின் தேசத்திலும் எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும் யூதாவின் பட்டணங்களிலும் மலைக்காடான பட்டணங்களிலும் பள்ளத்தாக்கான பட்டணங்களிலும் தென் திசை பட்டணங்களிலும் நிலங்கள் விலை கிரயமாக கொள்ளப்படுகிற பத்திரங்களில் கையெழுத்து போடுகிறதும் முத்திரை இடுகிறதும் அதற்கு சாட்சி வைக்கிறதும் உண்டாயிருக்கும். அவர்கள் சிறையிருப்பை
0: மார்க்கு 6 அதிகாரம். அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீஷரும் அவருடைய கூட வந்தார்கள். ஓய்வு நாளான போது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனமடையான் என்றார். அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றித் திரிந்து உபதேசம் பண்ணினார். அவர் 12 அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து வழிக்கு பையையாகிலும் அப்பத்தையாகிலும் கச்சையில் காசையாகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகவும் பாதரட்சைகளை போட்டுக்கொண்டு போகவும் 2 அங்கிகளை தரியாதிருக்கவும் கட்டளையிட்டார். பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் எங்கே ஆகிலும் ஒரு வீட்டில் பிரவேசித்தால் அவ்விடத்தை விட்டு புறப்படுகிற வரைக்கும் அங்கே தானே தங்கியிருங்கள். இவர்களாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வசனங்களை கேளாமலும் இருந்தால் நீங்கள் அவ்விடம் விட்டு புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களின் கீழே படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை இரண்டு இரண்டு பேராக அனுப்பினார். அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து அநேக பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள். அவருடைய பெயர் பிரசித்தமானபடியினால் ஏரோது ராஜா அவரை குறித்து கேள்விப்பட்டு, யோவான் ஸ்நானன் மரித்தோரிலிருந்து எழுந்தான், ஆகையால் அவனிடத்தில் இந்த பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்றான். சிலர் அவர் எலியா என்றார்கள். வேறு சிலர் அவர் ஒரு தீர்க்கதரிசி அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவனை போல் இருக்கிறார் என்று சொன்னார்கள். ஏரோது அதை கேட்டபொழுது, அவன் நான் சிறைச்சேதம் பண்ணின யோவான் தான், அவன் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்றான். ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளை தனக்கு மனைவியாக்கி கொண்ட போது யோவான் ஏரோதை நோக்கி, நீர் உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது நியாயமல்லவென்று சொன்னதின் நிமித்தம் ஏரோது சேவகரை அனுப்பி யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். சதி நினைத்து அவனை கொன்று போட மனதாயிருந்தாள். ஆகிலும் அவளால் கூடாமற் போயிற்று. அதேனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவன் காத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோட அவன் சொல்லை கேட்டு வந்தான். பின்பு சமயம் வாய்த்தது. எப்படி என்றால், ஏரோது தன் ஜென்ம நாளிலே தன்னுடைய பிரபுக்களுக்கும் சேனாதிபதிகளுக்கும் கலிலேய நாட்டின் பிரதான மனுஷருக்கும் ஒரு விருந்து பண்ணின போது ஏரோதியாளின் குமாரத்தி சபை நடுவே வந்து நடனம் பண்ணி ஏரோதுவையும் அவனோட கூட பந்தியிருந்தவர்களையும் சந்தோஷப்படுத்தினாள். அப்பொழுது ராஜா சிறு பெண்ணை நோக்கி, உனக்கு வேண்டியதை என்னிடத்தில் கேள், அதை உனக்கு தருவேன் என்று சொன்னதுமல்லாமல், நீ என்னிடத்தில் எதை கேட்டாலும் அது என் ராஜ்யத்தில் பாதியானாலும் அதை உனக்கு தருவேன் என்று அவளுக்கு ஆணையும் விட்டான். அப்பொழுது அவள் வெளியே போய் நான் என்ன கேட்க வேண்டும் என்று தன் தாயினிடத்தில் கேட்டாள். அதற்கு அவள், யோவான் ஸ்நானனுடைய தலையை கேள் என்றாள். உடனே அவள் ராஜாவினிடத்தில் சீக்கிரமாய் வந்து, நீர் இப்பொழுது ஒரு தாளத்தில் யோவான் ஸ்நானனுடைய தலையை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டாள். அப்பொழுது ராஜா மிகுந்த துக்கமடைந்தான். ஆகிலும் ஆணையின் நிமித்தமும் கூட பந்தி இருந்தவர்களின் நிமித்தமும் அவளுக்கு அதை மறுக்க மனதில்லாமல் உடனே அவனுடைய தலையை கொண்டு வரும்படி சேவகனுக்கு கட்டளையிட்டு அனுப்பினான். அந்தபடி அவன் போய் காவற்கூடத்தில் அவனை சிரசேதம் பண்ணி அவன் தலையை ஒரு தாளத்திலே கொண்டு வந்து அதை அந்த சிறு பெண்ணுக்கு கொடுத்தான். அந்த சிறு பெண் அதை தன் தாயினிடத்தில் கொடுத்தாள். அவனுடைய சீஷர்கள் அதை கேள்விப்பட்டு வந்து அவன் உடலை எடுத்து ஒரு கல்லறையில் வைத்தார்கள். அப்பொழுது அப்போஸ்தலர் இயேசுவினிடத்தில் கூடி வந்து தாங்கள் செய்தவைகள் உபதேசித்தவைகள் யாவையும் அவருக்கு அறிவித்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, வனாந்திரமான ஒரு இடத்தில் தன்னித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்றார். ஏனெனில் வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகராய் இருந்தபடியினால் போஜனம் பண்ணுகிறதற்கும் அவர்களுக்கு சமயம் இல்லாதிருந்தது. அப்படியே அவர்கள் தனிமையாய் ஒரு படவில் ஏறி வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போனார்கள். அவர்கள் புறப்பட்டு போகிறதை ஜனங்கள் கண்டார்கள். அவரை அறிந்த அநேக சகல பட்டணங்களிலும் இருந்து கால்நடையாய் அவ்விடத்திற்கு ஓடி அவர்களுக்கு முன்னே அங்கே சேர்ந்து அவரிடத்தில் கூடி வந்தார்கள். இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்திரமான இடம், வெகு நேரமும் ஆயிற்று, புசிக்கிறதற்கும் இவர்களிடத்தில் ஒன்றுமில்லை, ஆகையால் இவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கிக் கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்க கூடுமோ என்றார்கள். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு, போய் பாருங்கள் என்றார். அவர்கள் பார்த்து வந்து 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள். அப்பொழுது எல்லாரையும் பசும்புல்லின் மேல் பந்தி பந்தியாக உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே வரிசை வரிசையாய் 100 பேராகவும் 50 பேராகவும் உட்கார்ந்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அப்படியே 2 மீன்களையும் எல்லாருக்கும் பங்கிட்டார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அப்பம் சாப்பிட்ட புருஷர் ஏறக்குறைய 5000 பேராயிருந்தார்கள். அவர் ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கறையில் பெத்சாயிதாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். சாயங்காலமான போது படவு நடுக்கடலில் இருந்தது. அவரோ கரையிலே தனிமையாயிருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் நாலாம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோட பேசி, திடம் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுடைய இருதயம் கடினம் உள்ளதாக இருந்தபடியினால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமல் போனார்கள். அவர்கள் கடலை கடந்து கணேசரே என்னும் நாட்டிற்கு வந்து கரை பிடித்தார்கள். அவர்கள் படவிலிருந்து இறங்கின உடனே ஜனங்கள் அவரை அறிந்து அந்த சுற்றுப்புறமெங்கும் ஓடி திரிந்து பிணியாளிகளை படுக்கைகளில் கிடத்தி அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டங்களில் எல்லாம் சுமந்து கொண்டு வந்தார்கள். அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வெளிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

0: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் ஆக்கினீர். வெளிப்படுத்தல் 5:9-10. பிரியமானவர்களே, பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நித்தியத்திலும் கூட நினைவு கூர்ந்து நன்றியினால் நிரம்பி தேவனை ஸ்தோத்தரிக்கின்றார்கள். பரலோக தேவன் எமக்காக பூமியில் இறங்கி வந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார் என்றால் அது எவ்வளவு மேன்மையானது என்பதை சிந்தித்து பாருங்கள். அது விலையேற பெற்ற இரத்தம் என்று பேதுருவும் குறிப்பிடுகின்றார். ஒவ்வொரு நாளும் அந்த சிலுவை அண்டை வந்து பயபக்தியோடும் ஜபத்தோடும் நாம் நிற்க வேண்டும். எங்கள் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை கிறிஸ்துவின் இரத்தம் கடந்து சென்று கழுவி பரிசுத்தப்படுத்தி நீதிமானாக்கட்டும் என்று நாள் முழுவதும் நினைவு கூறுவது நல்லது. இன்றைய நாளிலும் நாம் இந்த இரத்தத்தின் வல்லமையில் நிரம்பி வாழ எங்களை ஒப்பு கொடுப்போம். கெத்செமனே தோட்டத்தில் இயேசு ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது அவருடைய வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக விழுந்தது என்று பார்க்கின்றோம். அந்த கெத்செமனேயின் இரத்தம் என்னுடைய உள்ளத்தில் விழும் என்றால் அந்த ஜெப ஆவி என் இருதயத்தை இன்னும் பற்றி எறிய வைக்கும். அத்தோடு விண்ணப்பத்தின் ஆவியையும் மத்தியஸ்த ஜெப ஆவியையும் எனக்குள் கொண்டு வரும். கிறிஸ்து எமக்காக சிலுவை மரத்தில் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினாரே. குற்றமற்ற மாசற்ற இரத்தம் எங்களுக்கு நித்தியத்தை காண வைத்தது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
1: கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 35:10. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் கசப்பான கண்ணீரின் அனுபவங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை கழிப்பாய் மாற பண்ணுகிற நாளாய் ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கையில் ஏதோ ஒரு வகையில் கசப்பான அனுபவங்களை தினம் தினம் சுமந்து கொண்டுதான் பயணப்படுகின்றனர். பயணத்தின் நடுவில் பல மேடு பள்ளங்களும் கரடு முரடுகளும் காணப்படுகிறது, சகஜமாகவே உள்ளது. கசப்பான பயணத்தில் பாதைகள் வேறு வேறாக இருந்தாலும் கண்ணீரின் அனுபவங்கள் ஒன்றுதான். சிலருக்கு குடும்ப உறவுகளில், சரீரத்தில் என்றும், சிலருக்கோ பொருளாதாரத்தில், பிள்ளைகளை குறித்ததில் என்றும், வேறு சிலருக்கோ எதிர்கால வாழ்க்கையை குறித்து என்றும் காணப்படுகிறது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகின்றார், உங்களின் இந்த அழுகையின் பள்ளத்தாக்குகள் எல்லாம் நீரூற்றுகளாய் மாற்றுவேன் என்று. இனி நீ அழுது கொண்டீராய் என்றும் வாக்கு பண்ணி ஆசீர்வதிக்கின்றார். ஆகவே இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் உங்களின் கண்ணீரின் அனுபவங்கள் மாறும், களிப்புண்டாகும். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து சஞ்சலத்தையும் தவிப்பையும் கர்த்தர் நித்திய மகிழ்ச்சியாய் மாற்றியதை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம், 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 9 நாம் வாசிக்கையில் அங்கே அன்னாளை குறித்து பார்ப்போமானால், அன்னாள் நீண்ட நாட்களாய் இல்லாத இதனால் அவள் தன் நாச்சியாரினாலும் சமுதாயத்திலும் குடும்ப உறவுகளின் மத்தியில் மிகவும் நொறுக்கப்பட்டவளாய் காயப்பட்டவளாய் கசப்பு நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஆனாலும் அவள் கர்த்தரை தேடுவதையும் நம்பிக்கையையும் உறுதியான விசுவாசத்தையும் விடாதவளாய் வருடந்தோறும் கர்த்தரின் சமூகத்திற்கு, ஆலயத்திற்கு சென்று மிகவும் மனம் கசந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அழுது வந்தாள். கர்த்தர் அன்னாளின் கண்ணீரை கண்டார், பதில் கொடுத்தார். சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசியை தான் முதல் பெயர் சபா வரையில் பிரசித்தம் பெறும்படியாய் ஆசிர்வதித்துக் கொடுத்தார். சாமுவேலினால் இஸ்ரவேலரின் ராஜ்யங்கள் நிலை பெற்றது என்பதையும் வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்டதான கசப்பான அனுபவங்களுடனும் உங்களை சுற்றி காணப்படுகின்ற சூழ்நிலைகள் உங்களை காயப்படுத்தியும் கட்டுப்படுத்தியும் வைத்திருக்கிறதே என்றும், தேவ சமூகத்தில் அனுதினமும் கண்ணீர் வடிக்கிறேனே, என் கண்ணீருக்கு பதில் என்றைக்கு என்று காத்திருக்கிறவர்களே, கர்த்தர் உங்களின் கண்ணீரின் அனுபவங்களை இன்றைக்கு மாற்றுகின்றார், பதில் கொடுக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கலாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே ஆகாரை குறித்து பார்க்கையில், ஆகாரை ஆபிரகாம் பிள்ளையுடன் ஒரு துருத்தி தண்ணீரையும் கொடுத்து வீட்டை விட்டு அனுப்பிவிடுகிறார். ஆகாரோ பெயர்சபா வனாந்தரத்திலே அலைந்து திரிகிறாள். தண்ணீர் செலவழிந்த பின்பு கர்த்தரிடத்தில் அழுகிறாள். தன் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று. அப்பொழுது கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தையும் ஆகாரின் அழுகுரலையும் கேட்டு பதில் செய்கின்றார். ஜீவ நீரூற்றை வனாந்தரத்திலே உண்டு பண்ணுகின்றார். உன் பிள்ளையை பெரிய ஜாதியாக்குவேன் என்று வாக்கு பண்ணி ஜீவனை தந்து பெரிய ஜாதியாக்கி ஆசிர்வதிக்கிறதை வாசித்தருகின்றோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையை கூட ஆகாரை போன்று எல்லாராலும் கைவிடப்பட்டும் வனாந்தரத்தை போன்ற வறண்ட சூழ்நிலைகளுடன் காணப்படுகிறவர்களே, உங்களின் வனாந்தர சூழ்நிலைகள் இன்றைக்கு கத்த தம் ஜீவ நீரூற்றினால் மாற்றுகின்றார். தனித்து விடப்பட்ட, தள்ளப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியில் கர்த்தர் இடைபடுகின்றார். எவைகளெல்லாம் உங்களை தாழ்த்தும்படி தரைமட்டம் ஆக்க வேண்டும் என்று எண்ணியதோ அவைகளின் மத்தியில் உங்களை பெரிய ஜாதி ஆக்குகின்றார். உங்கள் பெயரை பெருமைப்படுத்தி ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை விசுவாசிப்பீர்களானால் உங்களின் வாழ்க்கையில் நித்திய மகிழ்ச்சியை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மறைத்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
2: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 10 ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை 2026 கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 66 அதிகாரம் 14 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும்புல்லை போல் செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த வார்த்தை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நாட்களை சொல்லப்பட்டது, இந்த வாக்கு தத்துவம் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், இங்கே எருசலேமை குறித்து இந்த நாட்களை ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லுகிறார். எருசலேமிலே இந்த நாட்களிலே அங்கே தான் சமாதானத்தை இந்த நாட்களை கட்டளையிடுவன் என்றும், அதே வேளையிலே பாருங்கள், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களே அந்த இடத்திலே தேவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறதையும் பார்க்கிறோம். அப்படியாக சொல்லிவிட்டு தான் இந்த வார்த்தை சொல்லுகிறார், நீங்கள் அந்த தேற்றுதலையும் அந்த ஆற்றுதலையும் நான் சேர்த்து கொள்ளுகிற அந்த காரியத்தையும் நீங்கள் காணும் போது உங்கள் இருதயம் தினாக்களில் என்ன செய்யுமாம், மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும்புல்லை போல் தினாக்களில் செழிக்குமாம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை தினாக்களில் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் இந்த நாட்களிலே அறியப்படும். நரம்பு பிள்ளைகளே, ரெண்டு காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது இந்த நாட்களை பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது அவருடைய ஊழியக்காரரிடத்திலே இந்த நாட்களிலே என்னத்தை இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களில் அறியப்படும் என்று சொல்லுகிறார் என்றால், அவருடைய கரம் அவருடைய ஓங்கிய புயமும் பலத்த கரமும் எப்படியாக ஊழியக்காரிடத்திலே கூட இருக்கிறது என்பதைத்தான் இந்த நாட்களிலே அங்கே அறியக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்கள், மோசேயை ஆண்டவரிடத்திலே கேட்கிற வேளையிலே, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை உம்மை உம்முடைய சமூகத்தை உம்மை நான் காண வேண்டும் என்ற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னண்டையிலே ஒரு கண்மலை இருக்கிறது, அந்த கண்மலையின் வெடிப்பில் வைத்து நான் உன்னை என்ன செய்வேன் என்றால் கரத்தால் மூடி இந்த நாட்களிலே நான் கடந்து செல்வேன் என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான கரம் ஆண்டவருடைய கரம், அந்த கரம் இந்த நாட்களிலே அவருடைய பிள்ளைகளை இந்த நாட்களிலே மூடி பாதுகாத்து அவருடைய பிரசன்னம் இந்த நாட்களிலே கடந்து செல்லும் என்பதைத்தான் இந்த வார்த்தையில் இந்த நாட்களில் அறியக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் அதே வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவருடைய சத்துருக்களிடத்திலே அவருடைய சினம் அறியப்படும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய சினம் இந்த நாட்களே சத்துருக்களை இந்த நாட்களை என்ன செய்யுமாம், சங்காரம் பண்ணுமாம் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமை பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்களிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்கள், அவர் நம்முடைய இருதயத்திலே ஒரு மகிழ்ச்சியையும் நம்முடைய எலும்புகளை இந்த நாட்களே பசும் புல்லை போல் இந்த நாட்களிலே அங்கே அப்படியாக இந்த நாட்களிலே அதாவது செழிப்பாக இந்த நாட்களில் நாங்கள் இருக்கும்படியாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, தேவனுடைய கரம் இந்த நாட்களிலே நம்மோடு கூட இருந்து நடத்துவதை கூட உணரக்கூடியதாக இருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களிலே சில வேளைகளில் நம்முடைய நெருக்கத்தின் மத்தியிலும் நம்முடைய உபத்திரவங்கள் துன்பங்கள் மத்தியிலும் ஆண்டவருடைய கரம் இருக்கிறதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். அந்த ஆண்டவருடைய கரம் இருக்கிற வேளையிலே தான் அந்த உபத்திரவங்கள் அந்த நெருக்கங்கள் எல்லாம் லேசாக இந்த நாட்களை நம்மை விட்டு அகன்று போகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, லேசான உபத்திரவம் இங்கே பவுலடிகள் சொல்லுகிறார், இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் இந்த நாட்களிலே நீங்கிவிடும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் ஆண்டவருடைய கரம் இந்த நாட்களில் அவர்களோடு இருக்கிறபடியால்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள், அது ஒரு லேசான உபத்திரவம் என்று சொல்லி அந்த உபத்திரவத்தை இந்த நாட்களே ஒரு பெரிசாக இந்த நாட்களே எண்ணவில்லை. அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய கரம் நம்மோடு இருக்க வேண்டும், அணு தினமும் இந்த நாட்களிலே இருக்க வேண்டும். அப்படியாக இருக்கிற வேளையிலே நமக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள், நமக்கு எதிராக செயல்படுகிற காரியங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த நாட்களிலே அந்த கரம் கூட இருந்த இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே எப்படியாக அந்த வெடிப்பின் கண்மலையின் வெடிப்பிலே வைத்து மோசையை மூடி பாதுகாத்தது போல நம்மையும் மூடி பாதுகாத்து அவருடைய பிரசன்னம் இந்த நாட்களிலே நம்மை கடந்து செல்லும். இந்த வாக்கு தத்தம் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கேட்கிற ஒவ்வொருவர்களுக்கும் இந்த நாட்களிலே ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாக்கு தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனுடைய மகிழ்ச்சிக்குள்ளேயும் அவருடைய சந்தோஷத்துக்குள்ளேயும் கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்கள் ஒருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.
3: Recording stopped.

0: ஆமீன் ஆமீன். இன்று 10ஆம் தேதி, 8ஆம் மாதம், 10ஆம் தேதி, ஆவணி மாதம், 10ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம், 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை காலவேளையில் இணைந்திருக்கிறோம். புதிய நாளையும் புதிய வாரத்தையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதித்து தருவாராக. கர்த்தருடைய கரத்தில் இந்த நாட்களையும் ஒப்புவிப்போம். கர்த்தர்தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. ஆமீன் ஆமீன். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வழியிலே வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், பிதா குமார் சுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் இன்றைய நாளுக்கான வசனம், கர்த்தர் தருகின்ற வசனம், சாந்த குடம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். சங்கீதம் 22:16 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். இந்நாளிலே வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் பரிசுத்த வேதாகம புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள், 1 ராஜாக்கள் 4:5, எரேமியா 31, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும், மார்க்கு 5வது அதிகாரம். இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு நேற்றைய நாளில் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். அத்தோடு ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, வாக்கு தத்தம், நற்சிந்தனை இவற்றையும் நாங்கள் நேற்றைய நாளில் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். அதே வழியில் இன்றைய நாளுக்கானவற்றை காலையிலே நான் பதிவு செய்திருக்கிறேன், உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். கேளுங்கள் கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து இணைந்திருக்கிறார். அபிஷேக ஆராதனையோடு வழி நடத்துவார். புதிய வாரத்தையும் கர்த்தர்தாமே புதிய ஆசீர்வாதங்களோடு வழி நடத்த உதவி செய்வாராக. அவர் வழி நடத்துவார் தேவ செய்திகளோடு, துதிகளோடு, ஜெபங்களோடு, பாடல்களோடு, வேத வார்த்தைகளோடு வழி நடத்துவார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த வேளையில் இணைந்திருக்கிற ஊழியர்களை முதல்ல வரவேற்போம். அதிகால வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சகோதரன் குன்னபாலன் அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்து இணைந்திருக்கிறார் கால வேளையிலும். அதே வேளையில் எங்களுடன் சகோதரி ஜானட் அவர்கள் கூட இணைந்திருக்கிறார்கள். டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் சனிக்கிழமை அவர் புத்தக வெளியீட்டிலே அருமையாக வழி நடத்தினார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அந்த புத்தகங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலிருந்து ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்களை வரவேற்றுக்கொண்டு அவர் மீதியான அபிஷேக ஆராதனை வழி நடத்துவார். அதனைத் தொடர்ந்து நாங்கள் ஜெபங்களுக்கு ஊடாக கடந்து செல்வோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்களுக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். ப்ரைஸ் லார்ட் அம்மா. ஆமேன். உங்களுக்கு காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம், உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
1: ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் உம்முடைய இரக்கத்தின் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். நீர் எப்பொழுதுமே எங்களுக்கு நல்லவர பாராச்சா தகப்பனே. தகப்பன் தன் பிள்ளைகளை ஆண்டவரே தேவையை தகப்பனே தூக்கி சுமக்கிறது போல எங்களை தூக்கி சுமக்கிற எங்கள் தெய்வமே உண்மை துதிக்கிறோம் ஐயா, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா ராஜா. தகப்பனே, உம்முடைய கிருபையுள்ள கரத்திலே இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில செய்ய நினைக்கிறது ஒரு நாளும் தடைப்படாத பாராச்சா தகப்பனே. சர்ப்பங்களை, திகள்களை மிதிக்கவும், சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது சொன்ன தேவனே. அப்பா, இந்த நாளிலும் உடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன். ஹலேலூயா. ஜோசுவா 1:8 சொல்லப்பட்டதன்படி ஆண்டவராகிய தேவன் ஜோசுவாவுக்கு சொல்லுகிறார், இந்த நியாய பிரமாணத்தின் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் தியானம் செய்யும்படி. ஹலேலூயா. அப்பொழுது புத்திமானாக நீ விளங்குவாய், அங்கே எல்லா காரியங்களிலும் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவேன்னு சொல்லி வாக்கு தத்தம் கொடுத்தார். ஹலேலூயா. நாங்கள் வேதத்தை படிப்பது மட்டுமல்ல, வேதத்தை வாசிப்பது மட்டுமல்ல, வேதத்தை நாங்கள் மெடிடேட் பண்ணும்படி தேவனங்களை ஹலேலூயா அழைக்கிறார். ஹலேலூயா. எங்களுடைய இருதயம் பாருங்கள், நல்ல நிலம். இருதயம் என்பது ஒரு ஸ்டோர் ஹவுஸ் போல. அங்கே நாங்கள் வேதத்தை வேத வசனங்களை நாங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஹலேலூயா. எப்படி எங்களுடைய களஞ்சியங்கள் எங்கள் பேங்க் அக்கவுண்ட்களிலே எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறோம், அதுபோல இந்த ஸ்டோர் ஹவுஸ் ஆகிய அந்த இருதயத்திலே நாங்கள் சேமித்து வைக்கின்ற நல்ல வார்த்தைகள் சந்தர்ப்ப நேரங்களிலே சந்தர்ப்ப சமயங்களிலே அந்த வார்த்தை வெளியிலே துள்ளி கொண்டு வரும். ஹலேலூயா. ஆண்டவர் ஏசாயா 55 சொல்லப்பட்டதன் பிரகாரம் அந்த வார்த்தைகள் வெறுமனவே திரும்புவதில்லை. ஹலேலூயா. அங்கே காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹலேலூயா, வாழ்க்கைகள் மாற்றப்படும். அதனுடைய ராம் முழுவதும் நான் தியானம் செய்த அந்த வார்த்தை, போன வாரத்திலும் இந்த வார்த்தையை நான் சொன்னேன், இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாருடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவராயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹலேலூயா. இந்த வசனத்திலே இருளின் ராஜ்யம், அங்கே அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். ஹலேலூயா. ரெண்டு ராஜ்யங்கள் உண்டு, இருளின் அதிகாரம் உள்ள ராஜ்யம். ஹலேலூயா. இருளுக்கு ஒரு அதிகாரம் உண்டு, அது இருளைத்தான் வெளிப்படுத்தும். ஆனா அன்பின் குமாரோட ராஜ்யம் அன்பை வெளிப்படுத்தும், வெளிச்சத்தை வெளிப்படுத்தும், நன்மைகளை செய்யும். ஹலேலூயா. இப்போ நாங்கள் இருளுக்கும் அங்கே இருளின் ராஜ்யத்துக்கும் உரியவர்கள் அல்லன்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலர் சொல்லுவார். இருளின் அதிகாரத்தினின்று எங்களை விடுதலையாக்கி, ஒரு காலத்திலே இருளிலே இருந்தோம். அல்லது எப்பொழுது நாங்கள் இயேசு என்கிற ஆண்டவரை நாங்கள் ஏற்றுக்கொண்ட வேளையிலே அந்த இருள் விலகி போய்விட்டது. இப்பொழுது நாங்கள் அன்பின் ராஜ்யத்திலே இருக்கிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆனபடினா அந்த வார்த்தைகளை நாங்கள் ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் கூட, அல்லது இருள் போன்ற சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் கூட, ஆனால் அந்த இருளுக்கு நாங்கள் உரியவர்கள் அல்ல, அந்த இருளின் அதிகாரத்துக்கு நாங்கள் ஆட்பட்டவர்கள் அல்ல. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ரா முழுவதும் இந்த வசனத்தையே நான் தூங்குற நேரம் எல்லாம் விழிக்கிற நேரம் எல்லாம் இந்த வசனத்தையே தியானித்துக் கொண்டிருந்தேன். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரி ராஜ்யத்தில் உட்படுத்தி இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். தேங்க்யூ அப்பா, இருளின் அதிகாரத்தை நீர் எங்கள் வாழ்க்கையில நீக்கிவிட்டீர். ஹலிலி, அன்பின் குமாரி ராஜ்யத்தில் உட்படுத்தப்பட்டிருக்கிறேன். அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் என்பது சல்வேஷன் மட்டுமல்ல, நித்திய ஜீவன் மட்டுமல்ல. ஹலேலூயா. என்னென்ன காரியங்களில் சத்துருவானவன் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளை கொண்டு வருகிறான், அதெல்லாம் இருளின் ராஜ்யம்தான். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களுக்கும் பின்னணியா இருப்பது அந்த இருளின் ராஜ்யம்தான். ஹலேலூயா. ஆனபடி நான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளிலே நாங்கள் மெடிடேட் பண்ணுவோம். அது மட்டுமல்ல, அருமையான சௌரன் சொன்னது போல அந்த வசனத்தை போன வாரம் முழுவதும் நான் தியானம் செய்தேன். சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நான் போன வாரத்திலே மெடிடேட் பண்ணியது சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஹாலேலூயா. ஆண்டவர் சொன்னார், ஹாலேலூயா, நீ காலடி மிதிக்கும் இவ்விடத்தை உனக்கு நான் சொந்தமாக்கிறேன். இங்கே சொல்லப்படுகிறது சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள், சாந்தம் உள்ளவர்கள் அங்கே புசித்து திருப்தி அடைவார்கள். ஹலேலூயா. பிரச்சனை, வேதனை, கண்ணீர், சண்டைகள் இது இருக்குமாக இருந்தால் புசிப்பும் குடிப்பும் நமக்கு அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்க முடியாது. ஆனால் சாந்த குணம் நாங்களை எதையும் எதிர்நோக்குகின்ற வழியிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, புசிப்பு இன்பமாயிருக்கும், குடிப்பு இன்பமாயிருக்கும். அது மட்டுமல்ல, சார்ந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஹலேலூயா. இந்த வசனங்களை எடுத்து இந்த நாட்களிலே நாங்கள் மெடிடேட் பண்ணுவோம். இருளின் ராஜ்யத்திலிருந்து, இருளின் அதிகாரத்திலிருந்து, இருளின் ராஜ்யம் அல்ல, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரி ராஜ்யத்தில் உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பெரியமே துதிக்கிறோம். ஆண்டவரே, மக்கு சோத்திரமையா, சோத்திரமையா, சோத்திரமையா, ராஜா இரக்கத்தின் பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை நாங்கள் மனனம் செய்திருக்கிறோம், இந்த வார்த்தைகளை நாங்கள் மெடிடேட் பண்ணியிருக்கிறோம். தகப்பனே, ஆண்டவராகிய தேவனே, சோத்திரம் ஐயா, எங்கள் வாழ்க்கையில், எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் சபைகளிலே இருள் அகன்று போகிறது ஐயா, வெளிச்சம் வருகிறது அப்பா ராஜா. இந்த நாள் முழுவதும் உடைய வார்த்தைகளை தியானம் செய்ய எங்களுக்கு கிருபதாரும். ஆண்டவராகிய தகப்பனே, உமக்கு சூத்திரம், எங்கள் சிந்தன மண்டலங்கள் உம்முடைய வார்த்தையினால் நிரம்பி இருக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹலேலூயா. ஆண்டவரே, உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. ஹலேலூயா. அப்பா, மெய்த்துதிக்கிறோம் அப்பா, மெய்த்துதிக்கிறோம் ஐயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எந்த நாத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. அன்புள்ள ஆண்டவரே, அப்பா இந்த கால வேளையில் ஆண்டவரே எங்கள் இருதயம் நோக்கி பார்க்கிறதப்பா ராஜா, ஆண்டவரே எங்கள் செய்த நன்மைகளை நினைக்கிறதப்பா. ராம் முழுவதும் தேவரீர், எங்களோடு கூட இருந்தீர் ஆண்டவரே, சுகவிலன் ஆரோக்கியத்தை தந்தீரப்பா ராஜா, பிள்ளைகளை காத்து கொண்டீர் ஆண்டவரே, சபையை காத்து கொண்டீர் ஆண்டவரே, தேவைகளை சந்தித்து கொண்டிருக்கிறபடி ஆளுமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ அப்பா, உம்முடைய கிருபை பெரியதப்பா, உம்முடைய இரக்கம் பெரியதப்பா ராஜா, இரக்கத்தின் தெய்வமே கிருபையின் ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எந்த நாத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, குற்றங்களை மன்னித்தாரே நோய்களை நீக்கினாரே, படுகுழியே நின்று மீட்டாரே ஜீவனை மீட்டாரே, நம்மை படுகுழியில் நின்று மீட்டாரே ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாரே. ஓரலர பகர பகரலர பகாரப ஓர பகர பக, எந்த நாத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. நன்றி ஐயா, நன்றி ஐயா ராஜா, சர்வத்திலே கொடுத்திருக்கிற சுகத்துக்காக நன்றி ஐயா. ஆண்டவரே தேவனே, உம்மை நினைக்கின்ற நினைவை கொடுத்திருக்கிறேன் நன்றி ஐயா. உங்களுடைய ராஜ்யத்தில் எங்களை உட்படுத்திருக்கிறேன் நன்றி ஐயா. நாங்கள் கூப்பிடும் போதெல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு பதில் தந்து ஆண்டவரே தேவனே, எங்களை ஆண்டவரே எங்கள் மேல் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறீரே, உமக்கு நன்றி ஐயா ராஜா. ஹலிலுயா. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார், கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார், வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார், என்னை வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார், என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எங்கள் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எந்த நாத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, கர்த்தர் தம் வழிகள் எல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார், கர்த்தர் தம் வழிகள் எல்லாம் எங்களுக்கு வெளிப்படுத்தினார், அதிசய செயல்கள் காண செய்தார் நாங்கள் காண செய்தார், இன்று அதிசய செயல்கள் காண செய்தார் ஜனங்கள் காண செய்தார், என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நாத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம், அப்பாவை துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், மகாதேவனே துதிக்கிறோம், அற்புதமானவரே துதிக்கிறோம் ஐயா, ஆறுதல் தருகிறவரே துதிக்கிறோம் ஐயா, எங்களை பெருக பண்ணுகிறவரே துதிக்கிறோம், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறீர், சரித்திரனுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தேவனே அபிஷேகம் பண்ணி இருக்கிறீர். ஹாலேலூயா. ஆண்டவராய தேவனே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே, முக சோத்திரம் ஐயா, சர்வத்திலே நல்ல பிடம் தந்த ஐயா, உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்க ஆண்டவரே பாவிகள் மனம் திரும்ப ஆண்டவரே கிருபை பாராட்டும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராய தேவனே தடைகளை நீக்கிவிடும் ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே பேதுரு விரித்த வலையிலே ஐயா மீன்கள் தானாய் வந்து குவிந்ததப்பா ராஜா. அதே போல நாங்கள் இருக்கின்ற இடத்திலே ஆண்டவரே உம்முடைய மீன்களை கொண்டு வந்து சேர்க்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே பாவிகள் மனம் திரும்ப உதவி செய்யும்படி செபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவராய தேவனே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. உமக்காக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ள ஆண்டவரே அந்த கிருபியை தாரும் அந்த ஞானத்தை தாரும் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் ஐயா. எங்களை வழி நடத்தும் ஐயா ராஜா. தகப்பனே அப்பா பிதாவே உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. ஹலேலூயா. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயம்.

அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைத்தேன் அதிசயமானவரே உன்னதமானவரே எங்கள் உறைவிடம் நீர்தானே உயர்த்துகிறேன் உம்மை வாழ்த்துகிறேன் உயர்த்துகிறேன் உம்மை வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் உம்மை போற்றுகிறேன் முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னத

உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உமாதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் ஆதிசயமானவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் உமாக்கும் ஆண்டவரே உம்மூலமாக உமக்கு உப்புரவாக்கிக் கொள்ளவும் ஆண்டவரே உமக்கு பிரியமாயிட்டு பாராஜா. ஆண்டவரே தேவனே, பூலோகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களின் ரட்சியும் ஆண்டவரே, எங்க சொந்த ஜனங்களை ரட்சியும் ஆண்டவரே, அப்பா ஸ்காபரோ தேசம் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுவதாக ராஜா. ஆண்டவராக தேவனே, இந்த சொந்தோ தேசம் ஆண்டவரே தேவனே, உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதாக ராஜா. தகப்பெரிய, எங்கள் தமிழ் ஜனங்களுக்கு ஆண்டவரே பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கும்படி செபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவராக தேவனே, உமை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவராக தேவனே, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மேல் இருக்கிறீர் ஐயா. கரித்திரருக்கு ஆண்டவரே பிரசங்கம் பண்ண, சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆண்டவரே எங்களுக்கு இருவதரும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா. தகப்பினையும் துதிக்கிறேன் ஐயா. எழுந்தருளும் இந்த ஆண்டவரே, எதிரி கையோங்க விடாதேயும். எழுந்தருளும் இந்த ஆண்டவரே, எதிரி கையோங்க விடாதேயும். எதிரியின் கையோங்க விடாதேயும்.

ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ராஜா. எங்கள் வாயின் வார்த்தைகள் தியானம் சமூகத்திலே பிரதியாயிருப்பதாக ராஜா. அப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், அதிசயமானவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. அப்பா இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய தியானமாயிருக்கட்டும் அப்பா ராஜா. ஆண்டவரே எங்கள் களஞ்சியங்கள் நிரம்பட்டும், கற்பத்தின் கனிகள் கைட்டு செய்யும் வேலைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அப்பா. எதிரி ஒரு வழியா வந்தவன் ஏழு வழியா ஓடி போவானாக ராஜா. ஆண்டவரே இற்ற காலத்தில் மழை பெய்வதாக ராஜா. என் தகப்பனே மனங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் ஆண்டவரை உட்படுத்தியிருக்கிற பிதாவுக்கு சோத்திரம் உண்டாவதாக ராஜா. இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி இருளுக்கு ஆண்டவரே எங்களுக்கும் சம்பந்தம் இல்லையப்பா ராஜா. தேவனே, தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பேரியாளுக்கும் சம்பந்தம் இல்லையப்பா ராஜா. ஆண்டவரே விக்கிரகங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லையப்பா ராஜா. நீர் எங்கள் நடுவிலே உலாவுகிற தேவன் அப்பா ராஜா. ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிறோம், அதிசயமானவரே ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா தகப்பனே, ஹல்லேலூயா.

எரிச்சலை விட்டுவிடு, பொறாமை கொள்ளாதே, அன்பு நாடையாகணு, பம்புகள் மறைந்து போகணும், சோர்ந்து போகாதே, தளர்ந்து விட்டு விடாதே, குனிந்து நீயோடு துடித்து தினம் பாடு. நாவு நல்லதையே நாள்தோறும் பேசினால், நாவு நல்லதையே நாள்தோறும் பேசினால், கத்தரின் திரு இருதயம் களி கூறுமே.

பிதாவே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நாங்கள் சார்ந்த குணமுள்ளவர்கள், நாங்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்கிறோம், நாங்கள் சார்ந்த குணமுள்ளவர்கள், புசித்து திருப்தி அடைகிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக, எங்கள் சபைகளுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போகிறது ராஜா. ஆண்டவராகிய தேவனே துதிக்கிறோம் ஐயா. ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். ஆத்து மாதாயம் செய்கிற பிள்ளைகளை நம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். தேவ கிருபி அவர்களோடு கூட இருப்பதாக ராஜா. ஆண்டவரே தேவனே, சகல அதிகாரம் உள்ளங்கள் நல்ல தகப்பனையுமே சோத்திரிக்கிறோம் ஐயா. துரத்தரங்கள் அதிகாரங்களுக்கு மேலானவரையுமே துதிக்கிறோம் ராஜா. ஆவி மண்டலங்களில் இருக்க சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வைத்திருக்கிறவரையுமே சோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே பாழான ஸ்தலங்களை பயிர்நிலமாக மாற்றுகிறார்கள், மறுபடி கட்டுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அதற்காக சூத்திரம் ஐயா. இந்த அகப்பெரிய இருளின் அதிகாரம் ஆண்டவர் எங்களை விட்டு நீக்கப்பட்டது. இருளின் அதிகாரம் எங்கள் திருச்சபை மக்களை விட்டு நீக்கப்பட்டது. இருளின் அதிகாரம் எங்கள் பிள்ளைகளை விட்டு நீங்கப்பட்டது அப்பா ராஜா. ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா ராஜா. பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. எசடா சர்வ வல்ல

தினம் பாடு ஹாலேலூயா. ஆண்டவரே மெஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, நல்லவரே மெஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலை ஆக்கி அன்பின் குமாரர் ராஜ்யத்தில் உட்படுத்தி

இந்த அகிலத்தை ஆள்பவரே உம்மாலாகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே உம்மாலாகாதது எதுவும் இல்லையே.

பரக்ரமம் உள்ளவரே பரலோக தேவனே பரக்ரமம் உள்ளவரே இந்த அகிலத்தை

உம்மை உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே இந்த வேளையில கேட்டு கொண்டிருக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் கூட ஆண்டவரே உடைய கரத்தை வையும் ஆண்டவரே. அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாகிறார்கள். என் ஆவியானவரே அவருடைய சரீரத்திலே அசவாடுவீராக ராஜா. சத்துருவின் வல்லமகள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் முறிக்கப்படுவதாக. சோத்திரமையா, சோத்திரமையா, சோத்திரமையா, சோத்திரமையா, சோத்திரமையா, சோத்திரமையா. அற்புதமான ஆண்டவரே மக்கள் சோத்திரமையா. உண்மை விட்டால் ஆண்டவரே எங்களுக்கு வேறு வழி இல்லையப்பா ராஜா. தகப்பனாயதேவனே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆழ்வ

0: அதிகாரத்தின் நின்று நம்மையும் நம் குடும்பங்களை நம் பிள்ளைகளை நம் திருச்சபையின் பிள்ளைகளை எங்களோடு கூட இருக்கிறவர்களை ஆண்டவரின் அதிகாரத்தின் நின்று நம்மை விடுதலை ஆக்கி அன்பின் குமாரி ராஜ்யத்தில் உட்படுத்தி இருக்கிற பிதாவே சோத்திரம். இருளின் அதிகாரத்தின் நின்று நம்மை விடுதலை ஆக்கி அன்பின் குமாரி ராஜ்யத்தில் உட்படுத்தின பிதாவே சோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவராய தேவனே உமக்கு சோத்திரம் ஐயா. இருளின் அதிகாரம் எங்களை விட்டு நீங்கப்பட்டதப்பா. ஆண்டவரே ஜோபுவை அவனை சுற்றி ஆண்டவரே தேவனே அப்பா ரத்தத்தினால் வேலி எடுத்து பாதுகாத்த தகப்பனே அவருடைய சம்பத்து பெருகிச்சப்பா ராஜா. ஆண்டவரே அவனுடைய ஆண்டவரே முன்னிலைமையை விட பின்னிலைமையை ரெண்டு மடங்கு ஆசி வைத்த தேவனே. நாங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலை போல பெருகிறோம் ஐயா. ஆண்டவராகிய தேவனே நாங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருக்கம் அடைகிறோம் ஐயா. ஆண்டவராகிய தேவனே தடைகளை நீக்கி போடுகிறவரே உமக்கு சோத்திரம் ஐயா. அப்பாமை துதிக்கிறோம், அப்பாமை துதிக்கிறோம், அப்பாமை துதிக்கிறோம், அப்பாமை துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஓர பக்கர் துருவர பர பர பக்கருமனே அப்பாமை துதிக்கிறோம் ஐயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நல்லவரே நன்றியோடு நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. என் தகப்பனாகிய தேவன் இந்த நாள் முழுவதும் கிருபை கூட இருப்பதாக இந்த நாளின் வாக்கு தத்தங்களை நினைவு கூறுகிறோம். சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள் அப்பா. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரின் ராஜ்யத்தில் உட்படுத்தி இருக்கிற பிதாவுக்கு சூத்திரம் ஐயா ராஜா. அப்பா இந்த வேளையிலும் ஆண்டவரே தேவனே அப்பா என் பேர பிள்ளைக்காக செபிக்கிறேன் கத்தாவே. என் மூத்த மகளுக்காக செபிக்கிறேன் கத்தா. அவருடைய பிறந்த நாட்கள் ஆண்டவரே தேவனே அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறேன். ஆண்டவராக தேவனே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கு ஊழியம் செய்ய ஆண்டவரே அவர்களை நீர் காத்து கொள்ளும்படி செபிக்கிறேன். உடைய ரத்தத்தை எடுத்து என் பேர பிள்ளை மேல் தெளிக்கிறேன். உடைய ரத்தத்தை எடுத்து என் மகள் மேல் தெளிக்கிறேன் ஐயா. சத்துடைய வல்ல மகள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் முறிக்கப்படுவதாக தகப்பனே. அவர்கள் உமக்கென்று ஊழியம் செய்ய உம்முடைய நாமத்தை மயமப்படுத்த ஆண்டவரே கிருபை தரும்படி செபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே பேரம்பிள்ளை வளருகின்ற வேளையில் ஐயா உம்முடைய கிருபை அவனோடு கூட இருப்பதாக ராஜா. ஆண்டவரே நல்ல நண்பர்களை கொடுப்பீராக ராஜா. தகப்பனே உம்முடைய இரக்கம் கூட இருந்து வழி நடத்தும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. அருமையான ஆண்டவரே யார் யார் கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவருடைய பேரப்பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சமூகத்தில நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் வருங்கால சந்ததிகளப்பா ராஜா. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தில் ஆண்டவரே தேவனே என் உம்முடைய ஆவியை மூச்சு வீரப்பா ராஜா. ஆண்டவரே எங்கள் பேர பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை தரித்து கொள்வார்கள். தாங்கள் கர்த்தருடையவர்களும் கையெழுத்து போட்டுமே தொழுது கொள்வார்கள். தகப்பினே உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு ஆண்டவரே வானத்தையும் பூமியையும் இயேசு நாமத்தை நான் சாட்சி வைக்கிறேன் தகப்பனே. நீர் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் உம்முடைய வார்த்தை வெறுமனவே திரும்பாதப்பா. செய்ய வேண்டியதை செய்துவிட்டு திரும்பும் என்ற வாக்கு தத்தத்தின்படி ஐயா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம் இயேசு நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன் ஐயா,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறீர்கள். கர்த்தர் தந்த தாளந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்மாதாயத்துக்காகவும் எடுத்து வந்து வேதித்திருக்கிறீர்கள். பாடல்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, ஜெபங்களுக்கூடாக, வேத வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்தி ஆசீர்வதித்து உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். திரும்ப நாளை காலை வழியிலே கர்த்தர் சித்தமான சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். போக்கலும் விரத்திலும் பிசினஸ் காரியங்கள், குடும்ப காரியங்கள், விசேடமாக சபை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாரா என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் நேரடி ஒளிபரப்பிலே நாளை காலை வழியில் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி வசரமா. God bless you. Amen.
2: Bless you, bless you.
1: Amen. அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை விதைத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. பாடல்கள் கூடாக, துதிகளுக்கூடாக, அபிஷேக ஆராதனை கூடாக வழி நடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். ஜெப வேளை இலங்கை இந்திய உலக நாடுகளுக்கான ஜெப வேளையிலே இணைந்திருக்கிறோம். அந்த வேளையிலே கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன். இன்று 10-ஆம் தேதி 8-ஆம் மாதம் 10-ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 10-ஆம் தேதி ஆவணி மாதம் 2026 அன்று திங்கட்கிழமை காலவேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:32, அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்த நாடுகளில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் .com உடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், குடும்பத்தின் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இதே நாளுக்காக கர்த்தர் தருகின்ற வசனம், சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். சங்கீதம் 22:26 கூறப்பட்டிருக்கிறது. ஆமென். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும், அவரை துதிக்கின்ற பொழுது அவர் எங்களை புசித்து திருப்தியாக்க வைக்கிறார். அதே வேளையிலே அன்பு என்ற ஒன்று சார்ந்த குணத்தை கர்த்தர் தருகிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதம் 365 வாசித்து முடிக்கத்தக்கான அதிகாரங்கள், 1 Kings 4:5, எரேமியா 31 பழைய ஏற்பாளிருந்தும் புதிய ஏற்பாளிருந்தும், மார்க்கு 5 இவற்றை நாங்கள் நேற்று நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அத்தோடு ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, வாக்கு தத்துவம் இவற்றை நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். இன்றைய நாளுக்கான காரியங்களையும் அனுப்பி தந்திருக்கிறோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை முதல்ல வரவேற்போம். எங்களுடன் காலை வேளையிலே சகோதரன் குணவாளன் அவர்கள் லண்டன் டேரியோலிருந்து இணைந்திருக்கிறார். பசரன் ராசனயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து காலை வேளையில் இணைந்திருக்கிறார். கர்த்தர் தாமே அவர்களுடன் கூட இணைந்து வழி நடத்துவாராக. இதையெல்லாம் தொகுத்து வழங்க சகோதரி டோலி அவர்கள் இணைந்திருக்கிறார். மிகுதியான ஊழியர்கள் இணையும் பொழுதும் அவர்களையும் வரவேற்போம். நேற்றைய நாளிலே மன்னிக்க வேண்டும், சனிக்கிழமை நாங்கள் புத்தக வெளியிட்டு கடந்து சென்றோம். சகோதரி ஜானட் அவருடைய புத்தக வெளியீடு அருமையாக வழிநடத்தப்பட்டோம். அதனுக்கான புத்தகங்கள் என்னிடம் இருக்கிறது, அனுப்பித்தர எங்களுடைய விலாசங்களை தருவீர்களானால் நாங்கள் அனுப்பி தருவோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். பாசுரன் தாசனை கூட அருமையான தேவை செய்தி எடுத்து வந்தார். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே அந்த மகளை ஆசீர்வதிப்பாராக. அவர் கனடாவிலே தங்கி இருக்கின்ற பொழுதும் அவருக்கு அந்த சுகம் பலன் வழி நடத்துவாராக, பாதுகாப்பாக வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமீன். ஒரு செய்தி, அவர் ஜெர்மன் தேசத்திலிருந்து விமானத்திலே புறப்படுகின்ற பொழுது அந்த விமானத்திலே அவர்கள் பொம்மை வைத்து விட்டார்கள். அதனாலே அவர்கள் 4 மணித்தியாலம் அந்த பொம்முக்காக கிளிய பண்ணி அந்த பொம்மை எடுத்து அந்த பொம்மை வைத்த ஒரு பெண் அவரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறார்கள். அதனாலே கர்த்தர் அவருடைய பாதுகாப்பு வருகையின் பாதுகாப்பை வழிநடத்தினார். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகள் மூலமாக கர்த்தருடைய பிள்ளைகளை பாதுகாப்பாக இங்கு வந்து கூட்டி வந்து அந்த புத்தக வெளியீட்டை செய்கிற மிகுந்த நோக்கத்துக்காக கர்த்தருந்த பொம் காரியத்தை கண்டுபிடிக்க உதவி செய்தார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே பாஸ்டர் வானர் அவர்கள் தனது வெட்டிங் அனிவர்சரியை கொண்டாடுகிறார். அவருக்காக ஜெபித்துக் கொள்வோம். நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி டோலியிடம் ஒப்படைப்போம். அதிகால வேளையிலே சௌரி இணைந்திருக்கிறார். பேசலோட்டமா உங்களிடம் ஒப்படைக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். மீதியானவற்றை தொகுத்து வழங்குங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன்.
3: நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா, இந்த கசிறு ஜெபத்தோட ஆரம்பிப்போம். நன்றி இயேசுவே. நன்றி அப்பா, இந்த காலை நேரம் அப்பா ஜெப வேண்டுகளை நீங்க கேட்டருளி யாவருக்கும் ஆசீர்வாதமாக கொடுக்க போற இந்த நாளுக்காணி நன்றி செலுத்துற ஆண்டவரே அப்பா. சேனையிலின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவரானபடியா நீங்க அடைக்கலமா இருந்து எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு ஆண்டவரை செவி கொடுத்து ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து அவர்களை ஆசீர்வாத நன்றி செலுத்துறேன். அதிகமா அவங்களை ஆசீர்வதிங்க. வரப்போற ஒவ்வொருத்தரும் ரத்த கோட்டைக்குள்ள வைத்திருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எங்கள நாம மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி இந்த ஜப வேண்டுதலுக்கு எங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் கோடியாக உன்னதமான மறைவில் இருக்கிற சர்வ வல்லருடன் இடத்தில் நாங்கள் தங்கி இருக்கும் பொழுது அவர் எங்களுக்கு கேட்கறதுக்கு அதிகமாக அவருடைய வல்லமையின் கிருபையும் கொடுத்து புதிதான கிருபையின் மூலமாக இந்த காலை நேரம் யாவரையும் ஆசீர்வதித்து அவர்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு எங்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கிற நாளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவி நாமத்தின் மூலம் என் பிதா. நன்றி இயேசு, நன்றி நன்றி. இப்பொழுது அங்க பாஸ்டர் ஆண்டன் ராசநாயகம் அவர்களை வரவழைப்புமாக. நீங்க இந்த காலை நேரம் இந்த தேவனோட அன்பு நாங்க ஊழியக்காரர்களா இருந்தாலும் எங்களுக்குள்ளேயும் அது கொஞ்சம் மங்கி கொண்டு போறோம். ஏனென்றா இந்த பிரச்சனையில இந்த இந்த உலகத்து வருஷத்துக்கு தரிக்காமைக்கு கத்தருக்குள்ள நாங்க இன்னும் அதிகமாக வேறென்று நிற்பதற்கு எல்லா ஊழியர்களுக்கானும் இலங்கை தேசத்துல உள்ள ஊழியர்களுக்கானும் வானொலி சங்கம் வானொலியில வானொலி சங்கமும் வானொலியில் இருக்கிற ஊழியர்கள் ஜபிக்கும்படியா ஜபிக்கிறேன். கர்த்தருடைய அந்த அந்த அவருடைய வல்லமையும் அவருடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள் மங்கி போகாத வேண்டுமாக கர்த்தர்களின் அதிகமாக வேறென்று நிற்பதற்காக ஒரு ஜொபாவியை கொடுக்கும்படியா ஜபிங்க பாஸ்டர்.
4: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, கடைசி காலத்தில் அன்பு தணிந்து போகும் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனாலும் உம்முடைய ஊழியத்தை செய்கிற எங்களுக்கு ஆண்டவரே உம்மை போன்ற அன்பை எங்களுக்கு தரும்படியாக ஒவ்வொரு ஊழியம் செய்யற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் சில வேடுகளில் நாங்கள் வேறு வேறு காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் உம்முடைய அன்பில நாங்கள் குறையாதபடிக்கு நாங்கள் வாழ ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் உதவி செய்வீராக. ஆண்டவரே உம்மில நாங்கள் எப்பொழுதும் இணைந்திருக்க பரிசுத்த ஆவியானவரில நாங்கள் இணைந்திருக்க இலங்கையில் உள்ள ஊழியக்காரர்கள் இந்தியா ஒவ்வொரு தேசங்களில் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் உம்முடைய பூரண அன்பை கொடுக்கும்படியாக. நீர் சம்பூரண அன்புள்ளவர், நம்முடைய அன்பு அகல ஆழ உயரமில்லாத அன்பு. அந்த அன்பில நாங்கள் வாழ ஆண்டவரே உம்மை போன்று வாழ நீர் எப்படி எல்லா மக்களையும் நேசித்தீரோ, மார்த்தா மரியாள் லாசரஸ் மூன்று பேரையும் ஒரே மாதிரி நேசித்தது போல அதுவரே நாங்கள் ஒவ்வொருவரையும் எல்லாரையும் நேசிக்க எந்த மத இனமாக இருந்தாலும் எங்களுடைய எங்களுடைய மாம்ச கிரியைகள் அந்த இடங்கள்ல செயற்படாதபடி உம்முடைய ஆவியின் கனிகலங்களில செயற்பட நீர் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய யோவான் 15 அதிகாரத்தின் படி என்ன நிலைத்திருங்கள், நீங்கள் கனி கொடுப்பீர்கள். உம்முடைய கனிகளை கொடுக்க அன்பை கொடுக்க பிரதானமான கனியாக அன்பு, சமாதானம், சந்தோஷம், இக்கியடக்கம், விசுவாசம், தயவு, நற்குணம், சார்ந்த நீடிய பொறுமை, இந்த கனிகளை எங்களை காண்கிற மக்கள் உண்மையில நாங்கள் இணைந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள எங்கள் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் இந்த கடைசி காலங்களில் உதவி செய்வீராக. ஆண்டவரே இந்த நித்திய வெளிச்சம் சங்கமன் ரேடியோவை நடத்தி கொண்டிருந்தா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி. இன்னும் ஒவ்வொரு தேசங்களுக்கும் ஊடகம் கிடைக்கக்கூடிய ஊடகம் ஊடகம் எல்லாம் தேசங்களுக்கும் தமிழர்கள் எங்கெங்கு வாழ்கிறார்கள் அத்தனை தேசங்களுக்கும் போக நீர் உதவி செய்யப்படியாக. தொழில்நுட்பத்தில அவருக்கு ஞானம் புத்தி அறிவை அதிகரித்து கொடுத்து இந்த தொழில்நுட்பத்தை கூட கடைசி நாட்களில் தொழில்நுட்பம் அதிகரித்திருக்கிற காலத்தில் வாழ்கிறோம். ஆண்டவரே அந்த தொழில்நுட்பங்களை கொடுத்து எல்லா தேசங்களுக்கும் உம்முடைய வசனம் விதைக்க இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட அப்பொழுது முடிவு வேண்டும் என்ற வசனத்தின்படி ஞான புத்தி அறிவை கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு பிரதேசத்துக்காக ஒருவருக்காக ஜெபிக்கிறேன், ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். என்னுடைய புத்தக வெளியீட்டுக்காக வெளியேற்ற முறையில் நடத்தி கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து குடும்பத்தோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கும்படியாக இந்த இணைப்பில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பில இவர்கள் இந்த கடைசி காலங்களில் ஒவ்வொருவரும் தட்டிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அன்பில வாழ கிருபை செய்வீராக. அன்பில நிலைத்திருக்க ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரே ஆசீர்வதியும் துதிகன மகிமை உண்டான அமைத்தவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்.
3: நன்றி நன்றி பாஸ்டர், உங்களையும் கர்த்தரின் மேலும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென். இப்பொழுது மறுபடியாக பிரதர் அர்ஜுனா அவர்களை வரவழைப்போம். பிரைஸ் லார்ட் பிரதர். ஆமென். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். நீங்க ஸ்ரீலங்கா உள்ள அரசாங்கத்துக்குள் இருக்க மற்ற அதிபதிகளுக்காக ஜெபிங்க. அது மட்டுமில்ல, அங்க ஒரு சிறைச்சாலை உள்ளவர்களுக்கு பெரிய போராட்டம் சண்டைகளும் நடந்துகிட்டு இருக்கிறது. நிகம்புல அது அந்த அங்க உள்ள அங்க கத்த பெரியதான ஒரு சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிங்க.
5: அன்பின் பரலோக பிதாவே, கத்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த காலை வேளையை காண தந்த கிருபைகளுக்காய் உமை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், உமை புகழுகிறோம். இப்பொழுதும் இந்த விண்ணப்பத்துக்காக உங்களை நோக்கி பார்க்கிறேன் ஐயா. ஸ்ரீலங்கா தேசத்துல அரசு அதிகாரிகள் ஒவ்வொருவரே உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அந்த தேசத்துல சட்ட திட்டங்கள் என்று ஒன்று இருக்கிறது கர்த்தாவே. அந்த தேசத்துல இருக்கிற சட்ட திட்டங்களுக்கு இந்த அதிகாரிகள் யாவரும் கீழ்படிய உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அரசாங்கத்துல ஆண்டவரே வேலை செய்கிற ஒவ்வொருவரும், ஒவ்வொரு பகுதிகளிலும் வேலை செய்கிற ஒவ்வொரு அதிகாரிகளையும் கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ராஜாக்களை தண்டி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனாகிய கர்த்தாவே, நீங்க ஏற்படுத்தின இந்த அதிகாரிகள் ஆண்டவரே அந்த தேசத்தின் சட்டங்களுக்கும் ஆண்டவரே அந்த ஒழுக்கங்களுக்கும் தங்களை கீழ்ப்படுத்தி கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். துணிகரமாய் தங்களுடைய முடிவுகளை எடுக்காதபடிக்கு, மாம்சத்துல தங்களுடைய முடிவுகளை எடுக்காதபடிக்கு, முன்னோர்களின் ஆண்டவரே தகப்பனே அறிவுகளுக்கு தக்கதாக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற தேவன் கொடுத்திருக்கிற சட்ட திட்டங்களின்படி அவர்கள் தங்களை மாத்தி கொண்டு ஆண்டவரே அந்த தேசத்தை ஒழுங்கா நடத்த நல்ல கிருபைகளை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. வேண்டாத காரியங்களையும் தங்களுடைய அதிகாரங்களையும் தவறாக பயன்படுத்தி ஜனங்களுக்குள்ளே கலகங்களை உண்டு பண்ணி ஜனங்களுக்குள்ளே கர்த்தாவே போராட்டங்களை எழுப்பி விட்டு ஆண்டவரே தகப்பனே அவர்கள் செய்கிற துணிகரமான பாவங்களில் இருந்து அவர்கள் மனம் திரும்பவும், ஆண்டவரே தகப்பனே விளங்காமல் இந்த காரியங்களை செய்கிறவர்கள் விளங்கிக் கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். மறுபக்கத்தில் இருந்தும் ஆண்டவரே தாங்கள் அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிய வேண்டிய பொறுப்பு தங்களுக்கு உண்டு என்பதை உணர்ந்து ஆண்டவரே அவர்களும் கர்த்தாவே தகப்பனே ஞானமாய் செயல்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அந்த தேசத்துல நல்ல சூழல்கள் காணப்படட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். எத்தனையோ மனித உயிர்கள் பறிக்கப்பட்டது, எத்தனையோ மனித உயிர்கள் அழிக்கப்பட்டது ஆண்டவரே, எத்தனையோ கொடூர சம்பவங்கள் அங்கு நிகழ்த்தப்பட்டது என்பதை எல்லாம் நாங்கள் அறிந்திருக்கிறோம். இப்பொழுதும் இருக்கிறவர்கள் காக்கப்படத்தக்கதாக தகப்பனே எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆண்டவரே அந்த தேசத்துல நல்ல சூழல்களை கொண்டு வர கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தேசத்தின் வளர்ச்சிக்காக அவர்கள் தங்களுடைய கண்களை ஆண்டவரே திறந்து பார்த்து எல்லா மக்களையும் சரிசமமான ஆண்டவரே ஒரு நோக்கத்தோடு நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லா மக்களுடைய வாழ்வியல்களையும் கவனித்து அவர்களுடைய போராட்டங்களை கவனித்து இதோ அந்த தேசத்துல நல்ல சூழல்களையும் நல்ல சமாதான நிலைமைகளையும் கொண்டு வர அவர்களுக்கு வேண்டிய ஞானங்களை கொடுங்கப்பா. தகப்பனே ஒருமனப்பட்டு செயல்பட கத்தர் உதவி செய்யுங்க. நல்ல அறிவுள்ளவர்களாக காணப்பட கத்தர் உதவி செய்யுங்க. தங்களுடைய சொந்த குடும்பத்துக்காக ஆண்டவரே தகப்பனே அவர்கள் தங்களுடைய சொந்த குடும்பத்தை குடும்பத்திற்காக அவர்கள் ஆண்டவரே தாங்கள் வேலை செய்யாமல் எல்லா மக்களுக்காகவும் தாங்கள் வேலை செய்கிறோம். எல்லா மக்களும் சமாதானத்தோடு இருக்க வேண்டும். எல்லா மக்களுடைய வாழ்வையும் தாங்கள் கவனிக்க வேண்டிய பொறுப்பு தங்களுக்கு உண்டு என்று ஒவ்வொரு அதிகாரத்தில் இருக்கிறவர்களும் ஆண்டவரே கவனித்துக் கொள்ள கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஐயா, ஆயுதங்களை தூக்கினவர்கள் மற்றவர்களை அழிப்பதற்காக அல்ல, அவர்களை காப்பதற்காகவும் அவர்களுக்கு நல்ல சூழல்களை உருவாக்கி கொடுப்பதற்காகவும் என்பதை அவர்கள் விளங்கிக் கொண்டு ஆண்டவே இந்த அரச பணிகளில் இராணுவங்களாய் இருக்கட்டும், காவல்துறைகளா இருக்கட்டும், கடற்படைகளா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் கர்த்தாவே அதிகாரங்களுக்கு கீழ்பட்டு ஆண்டவரே காரியங்களை கண்டறிந்து திருத்தி கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். இந்த தேசத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேசத்துல நல்ல சூழல்கள் காணப்படட்டும், சுதந்திரமான ஆண்டவரே வாழ்க்கைகள் அமைய கர்த்தர் உதவி செய்யும்படியாக தீமைகளை தேசங்களில விட்டு அகற்றி கர்த்தரை அறிகிற அறிவுகள் பெருக கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஐயா, அது மாத்திரமல்ல, இப்பொழுதும் இந்த சங்கமம் ஊடகத்துக்காக செபிக்கிறோம். இந்த ஊடகத்தினூடாக இணைந்து ஆண்டவரே தேவ ஊழியங்களை செய்து வருகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் ஆண்டவரே ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தம்மை தொடர்ந்தும் அவர்களை பாதுகாத்து பலப்படுத்தி உம்முடைய சத்தியத்துல அவர்கள் ஆண்டவரே இந்த ஊடகத்தை நடத்த ஆண்டவரே அவர்களுக்கு எண்ணம் கிருபைகளை கொடுத்து கர்த்தர் வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் இந்த ஊடகத்துக்கு கலங்க வராதபடிக்கு, தவறான ஊழியம் என்று சொல்லாதபடிக்கு, எல்லாரும் நல்ல ஞானத்தோடு செயல்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, லெஸ்லி அண்ண குடும்பத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த குடும்பத்தை தொடர்ந்து பாதுகாத்து அவர்களுக்கு கொடுத்த ஊழியங்களை தொடர்ந்து அவர்கள் செய்வதற்கு வேண்டிய ஆண்டவரே பக்க பலன்களையும் தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே எங்களோடு கூட இணைந்து செயல்படுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் ஆண்டவரே ஊழியக்காரர்களுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். ஏனர் சிஸ்டர் குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்கள் இருக்கிற இடங்களில பாதுகாத்து வெகு சீக்கிரத்துல அவங்களையும் இந்த இணைப்பு இணைத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே இணைந்து செயல்படுகிற ஒவ்வொரு தேவ குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவங்க குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பங்களும் சுகபல ஆரோக்கியங்கள் சமாதானங்களோடு இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் மறுபடியும் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்தங்களை வழி நடத்திட்டு மண்டங்கள் ஆண்டவரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
3: ஆமென், ஆமென். அருமையா ஜெபிக்கிறீர்கள். கர்த்தர் எங்கள் விண்ணப்பங்களை கேட்டார், அதுக்கு நன்றி செலுத்துவோம். மறுபடியாக இப்பொழுது சிஸ்டர் டெபோரா பேசுறா. சிஸ்டர் நீங்க ஊழியக்காரர்களுக்குள்ள அந்த ஊழியக்காரர்களுக்குள்ள இருக்கிற குடும்பங்களுக்கான ஜபிங்க பிள்ளைகள், வாலிபர்கள், சிறு பிள்ளைகளுக்குள்ள கத்த பெரிதான அற்புதங்களை இந்த கடைசி காலத்துல இரட்சிப்பை கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று கூறி அவர்களுக்கான ஜபிக்கிறேன், ஜபிக்கும்படி கேட்டுக்கொள்றேன். நன்றி.
6: பரலோக பிதாவே, தந்தையப்பா, சோதரன் சோதரம் தந்தையே, இந்த நேரத்துக்காக நன்றியப்பா. பிதாவையப்பா, இந்த சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை தந்தையின் திருப்பாதத்தில ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அப்பாவின் பிள்ளைகளாக இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திலையும் அப்பா இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும் அப்பா உங்களை திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரையப்பா, வாலிபர்கள் அப்பா தாங்கள் எந்தெந்த இடங்களுக்கு செல்லுகிறார்களோ, தங்களோட சேருகிற நண்பர்களையும் அப்பா அவர்கள் ரட்சிப்புக்குள் கொண்டு வரவும், அவர்கள் செல்லுகிற இடத்திலே அப்பா தந்தையின் பாதத்தில் தந்தையின் வார்த்தைகளை அவர்கள் உச்சரிக்கவும் அப்பா, வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகளாக அப்பா எந்த தேசத்துக்கு போனாலும் அப்பா அவர்கள் சாட்சியாக வாழ கிருப செய்யுங்கப்பா. தந்தையப்பா, கட்டளைக்கு கீழ்படுகிற பிள்ளைகளாகவும் இருக்கணும் அப்பா. தந்தையப்பா, அதிகாலையில் அப்பா எழுந்தப்பா அப்பாவின் பாதத்தில இருந்து யோகம் பண்ணி அப்பா எல்லா காரியங்களையும் செய்யத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளோட நீங்கள் இடைப்படுங்கப்பா. வாலிபர்களை அப்பா நீங்கள் பொறுப்பிடுங்கப்பா. தந்தையப்பா, அப்பாவின் பாதத்தில இருக்கின்ற குடும்பங்களுக்கு, ஊழியக்கார குடும்பங்களுக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகள் அப்பா அப்பா நீடிய சமாதானத்தை கொடுங்கப்பா. தந்தையப்பா, கோபங்களை எடுத்து போடுங்க. அமைதியான பிள்ளைகள், நல்ல நல்ல மக பிள்ளைகளாக அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா இருக்க ஒவ்வொருத்தரும் நீங்கள் கரம் பிடித்து நடத்துங்க அப்பா. தந்தைய பிள்ளைகள் போக்கிலும் வரத்திலும் கூட இருங்கப்பா. தகப்பரையப்பா, செல்லும் இடமெல்லாம் அப்பா அப்பா உங்கள் கரம் அப்பா அவர்களோடு கூட இருக்கிறேப்பா. அப்பாவின் வார்த்தைகளை கை கொண்டு நடக்கிற பிள்ளைகளாகவும் தந்தையப்பா உலகம் முழுவதிலும் இருக்கின்ற தந்தைய எல்லா வாலிபர்களையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்புக்கொண்டுகிறேன். அப்பா அப்பாவின் பிள்ளைகளாக இருக்கின்ற ஒவ்வொரு ஊழியக்காரர் உதவ பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களை நீங்கள் பொறுப்பிடுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. அப்பா அப்பா ஊழியக்காரரை அப்பாவின் பாதத்தில் ஒப்புக்கொண்டுகிறேன். அப்பா இந்த கடைசி காலத்திலே அப்பா எல்லாரும் இணைந்து செயல்பட இணைந்து ஊழியங்களை செய்யப்பா ஒவ்வொருத்தரோடு நீங்கள் ஒரு ஆத்மாவும் விலகி போகக்கூடாது என்று ஒவ்வொரு ஊழியர்களும் அப்பா தகப்பனே ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் இணைந்து செயல்பட கிருபை செய்யுங்கப்பா. தனித்து செயல்படாதபடிக்கு அப்பா தகப்பனே கட்டி எழுப்புகின்ற எனமாய் மாறணும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா. குழப்பத்தின் ஆவிகள் அப்பா, எரிச்சல் ஆவிகள், பொறாமை ஆவிகள் அப்பா, எல்லா ஆவிகளையும் குடும்ப எல்லா ஏவல் ஆவிகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால எல்லாம் அகற்றி போடுகிறான் தந்தையப்பா. குடும்பங்களுக்குள்ள அப்பா தகவனே சபைகளுக்குள்ள எந்த சத்துருக்களும் அப்பா செயல்படாதபடிக்கு தந்தையே நீங்கள் அப்பாவின் வார்த்தை மாத்திரம் அப்பா நிறைத்திருக்க கிருபை செய்யுங்கப்பா. வார்த்தையும் படியப்பா தகப்பனேப்பா எல்லாரும் இணைந்து செயல்பட நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பொறுப்பெடுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. பொல்லாத மனித கண்கள்ல இருந்தும் அப்பா இவர்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. தகப்பனையப்பா ஊழியங்களுக்கு செல்லும் போது மனித கண்கள்ல தயவிறக்கத்தை கொடுங்கப்பா. தகப்பனையப்பா அன்பாக இவர்களோடு பேச கிருபை செய்யுங்க தந்தையப்பா. தந்தையப்பா எத்தனையோ இடங்களுக்கு போக விடாமல் அப்பா தடுத்து தடைக்கு போடும்படியா ஜெபிக்கிறேன்ப்பா. எல்லா தடை தந்தையே எல்லாவற்றையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.
3: ஆமென் ஆமென். நன்றி நன்றி நன்றி சிஸ்டர் அருமையாக ஜெபித்திருக்கா. கத்தங்களின் விண்ணப்பங்களை கேட்டார். அவரங்களை யாவரையும் ஆசீர்வதித்த அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு அற்புதத்தை செய்வார். நன்றி சிஸ்டர், காட் பிளெஸ் யூ. ஆமீன். இப்போ பாஸ்டர் போயிட்டார். ஓகே, நான் ஜெபிக்கிறேன் ஊழியர்களுக்காக. அங்கே உள்ள இலங்கை தேசத்தில் நோய் நான் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறேன். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. எங்கள் விண்ணப்பங்களுக்கு நீங்கள் பதில் கொடுக்கிற தகப்பனா இருக்கப்படியா நன்றி. உங்களுடைய வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே நீங்க அனைவரும் உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க. அந்த நோய்களில் இருந்து பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்குள்ள ஒரு பிரிதான அற்புதத்தை செய்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. நீங்க அப்பா நோய்களை குணமாக்குற தகப்பனா இருக்கப்படியா நன்றி. கோடி கோடி நன்றி அப்பா. அப்பா ஜனங்களுக்குள்ள ஆண்டவரே உங்களுடைய கிரிகைகளை காண்பிக்கும்படியாக ஜபிக்கிறேன். இதோ நான் மாம்சமான யாவர்க்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்று உண்டோ என்று கூறிய வாக்குத்தத்தின்படி உங்களுடைய அதிசயமான காரியங்களையும் மறைவில் இருக்கிற அதிசயமான இரகசியங்களையும் ஆண்டவரே அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. ஆகையால் ஆண்டவரே பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அப்பா உங்களுடைய கிருபையினால நீங்க முடிசூட்டி நடத்தி அவர்களுக்கு ஒரு பிரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படத்தக்கதாக அவர்கள் ஒரு காலங்களுக்கு முன்பாக சாட்சியா இருப்பதற்கு அவர்கள் யாவரையும் அப்பா உங்களை திருக்கரத்தினால தொட்டு உங்களுடைய ரத்தத்தினால உங்களுடைய ரத்தத்தை தெளிச்சு அங்குள்ள நாடுகள் கிராமங்கள் அப்பா எல்லா இடத்துலையும் உங்களுடைய ரத்தங்களை தெளித்து அங்குள்ள மக்களுக்குள்ள ஒரு பிரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவனும் என்று கூறி ஜெபிக்கிறேன் இயேசு நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். டெபரா நீங்க இப்பொழுது அங்க பொருள் ஆராதனைக்கு அந்த பொருள்கள் எல்லாம் அதிகமாக இருக்கிறபடியா மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் அவர்களுக்காக ஜெபிக்கும்படியா கேட்டுக்கொள்றேன். ஜெபிக்க முடியுமா டெபோரா? திருப்பி ஒருக்கா ஜெபிக்க முடியுமா? ஓ ஏமி
6: சொல்லுங்க திருப்பி
3: கொஞ்சம் பாருங்க பிரதர். எமி வந்திருக்காங்களா?
1: சிஸ்டர் எமி நிக்கிறா.
3: ஓ ஓகே ஓகே ஓகே ஓகே சிஸ்டர், நம்ம கிளினிக்ல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு, இருந்தாலும் நன்றி சிஸ்டர், நன்றி பிரதர். ஓகே கொஞ்சம் போறேங்க, நான் இந்த சிஸ்டர் எமிக்கு கொடுத்து விட்டு நீங்க அது அப்புறம் ஜபிங்க. நன்றி சிஸ்டர் எமி.
7: பேசலாம் சிஸ்டர்.
3: நீங்க வந்து அங்க உள்ள அந்த பொருளாதாரங்கள் எல்லாம் கூடி கூடிக்கொண்டே போற என்று மக்கள் கஷ்டப்படுறார்கள். அவர்களுக்கு கட்டம் ரெண்டு மீனே அஞ்சு அப்பங்களை ஆசீர்வதித்து கொடுத்த கத்தன் அதிகமாக அவங்களோட குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி கொடுக்க வேண்டும் சொல்லி ஜபிங்க சிஸ்டர். நன்றி சிஸ்டர். கத்தர் உங்களோட கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக உங்களையும் உங்களோட குடும்பத்தாரே. நன்றி சிஸ்டர். ஆமே தத்தம் செய்த வாக்கு மாறாதவர். இப்பொழுது சிஸ்டர் டெபோரா பிரேசலா நீங்க சிஸ்டர் சுபா அவர்களுடைய கணவனருக்காகவும் அங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற வியாதியாக படுக்கையில் இருக்கிற மக்களுக்காகவும் ஜபிக்கும்படியா கேட்டுக்கொள்றேன்.
6: அன்பான பரலோக பிதாவே அப்பா, தகப்பனே மீண்டுமா இந்த விண்ணப்பத்தை அப்பா உங்களை திருக்கரத்துல ஒப்புக்கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரேப்பா சுபாஷ் அப்பா பாதத்துல ஒப்புக்கொடுக்கிறேன். நீங்க பொருட்படுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க அப்பா. தந்தையப்பா என்ன பிரச்சனை நாம் அறியாமப்பா, நீங்கள் அறிந்திருக்கிற தேவாதி தேவன் அப்பா. பிதாவே அப்பா எல்லா தேவைகளையும் சந்திங்கப்பா. எல்லா தகப்பனே பொல்லாத மனிதர்களே நீங்கள் பாதுகாத்து வழி நடத்தும்படியாக தகப்பனே நீங்கள் பொறுப்படுங்கப்பா. அவர்கள் எங்க செல்லுகிறார்களோ அப்பா செல்லும் இடமெல்லாம் என் தந்தையை நீங்கள் தூதர்களை அனுப்பி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அப்பாவின் பாதத்தில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. தந்தையப்பா அப்பா நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் அப்பா மனிதர்கள் கைவிட்டாலும் கைவிடாத தகப்பன் நீங்கள் அப்பா. தந்தையப்பா மனிதர்கள் அப்பா உங்களால முடியாது நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போங்க என்று சொன்னாலப்பா நீங்கள் அப்பா நல்லா சுருவே அப்பா நாலு நாளப்பா மறித்து நாலாம் நாள் எழும்பி வர செய்த தகப்பனப்பா நீங்கள் உயிரோடு எழுப்பின தேவாதி தேவனப்பா. தந்தையப்பா எந்த மனிதர்கள் கைவிட்டாலும் அப்பா விடாத தேவனப்பா. படுக்கையில இருக்கின்ற ஒவ்வொருத்தரையும் அப்பா நீங்கள் எழுப்பி நடந்து வர சொல்லுங்க அப்பா. அப்பா உங்கள் வார்த்தைகளை அனுப்பியப்பா கர்த்தனருக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணியன் காயங்களை ஆற்றினார் ஏசாயா 30:17 வார்த்தை அப்பா. ஒவ்வொரு படுக்கையில இருக்கிற நோயாளர்களையும் அப்பா தொட்டு கிரிய செய்ய நாமத்தினாலே அப்பா இந்த வார்த்தை அப்பா ஒவ்வொருதையும் தொடும்படியாய் சொல்லிக்கிறேன் அப்பா. தந்தையே கல்வாரி ரத்தம் அப்பா உமக்காக எங்கள் நோய்களை நீங்கள் சுமந்தப்பா உமக்காய் சிந்தின ரத்தம் அப்பா நோயிலே படுக்கையில இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் இப்பொழுதே இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா. இறங்கி அற்புத சுகத்தை கெடுங்கப்பா. தகப்பனே அப்பா அவர்கள் நோய் என்று இல்லை எனக்கு அப்பா இயேசப்பா எனக்கு சுகம் தந்தார் என்று சொல்லத்தக்கதாக அப்பா ஒவ்வொருத்தரையும் அப்பா நீங்கள் தொடுங்கப்பா. இஸ்திரியானவளப்பா தந்தையே 12 வருடமாக அப்பா எல்லாராலேயும் ஒதுக்கப்பட்டப்பா இருந்த ஒரு ஸ்திரியானவளப்பா, தந்தையின் வஸ்திரத்துல ஒரு ஓரத்தை தொட்டப்பா அற்புத சுகமடைந்தது போலேயப்பா. எல்லா நோயாளர்களையும் அப்பா நீங்கள் இன்றைக்கு அற்புத சுகத்தை கொடுத்து சாட்சியாய் நீங்கள் நிறுத்த போறதற்காய் நன்றி அப்பா. நீங்கள் ஜெபத்தை கேட்டு ஒவ்வொருத்தரையும் நீங்கள் கரம் அப்பாவின் கரம் தொடுகிறதற்காக நன்றி அப்பா. அனைத்து நோயாளர்களை அப்பா நீங்கள் எழும்ப செய்யுங்கப்பா. தந்தையப்பா சிறு குழந்தை உட்பட அப்பா படுக்கையிலே அப்பா 3 வருடங்களாக 2 வருடமாக அப்பா எழும்பி இருக்க முடியாமல் தலை நிமித்த முடியாமல் படுத்திருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் அப்பா நீங்கள் தடுங்க அப்பா. இன்றைக்கு அப்பா பிள்ளைகளை எழுந்து உற்சாகமாக பாடசாலைக்கு செல்ல சண்டே ஸ்கூலுக்கு போக பிள்ளைகளுடைய ஆசைகள் கனவெல்லாத்தையும் நீங்கள் மாற்றுங்க அப்பா. எல்லா நோய்களையும் இருந்து பரிபூர்ண சுகத்தை கொடுத்து ஒவ்வொருவரும் நீங்கள் சாட்சியாய் நிறுத்துங்க அப்பா. எந்தெந்த தேசத்துல எந்த மாவட்டத்துல எந்த கிராமத்துல இருக்கிறார்களோப்பா அந்த இடத்துல அவர்களை சாட்சியாக நீங்கள் நிறுத்துங்கப்பா. இந்த பிள்ளைகளூடாக கைவிடப்பட்ட ஆண்டவரே இப்படியான நோயில இருக்கிறவர்களை இன்றைக்கே நீங்கள் எழுப்புற போறதற்காய் நன்றி அப்பா. ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி தந்தையப்பா. ஒவ்வொருவரையும் அப்பாவின் கரம் தொடுகிறதற்காக நன்றி தந்தையப்பா. அப்பா அப்பருதர்கள் வாக்கு மாறலாம், என் தந்தை வாக்கு மாறாத தேவன். அப்பா ஒரு வாக்கை கொடுத்தால் தாமதமானாலும் அதை நிறைவாக ஆசீர்வதிக்கிறேன் தந்தை அப்பா. அப்பா ஒவ்வொருதரையும் அப்பா நீங்க சுகப்படுத்துங்கப்பா. ஒலிம்பி நடக்க செய்யுங்கப்பா. என் தந்தை அப்பா அப்பாவின் பாதத்திலே அப்பாவின் கரம் பிடித்து நடக்கிறவர்களுக்கு ஒரு குறைவில்லையே அப்பா. அப்பா தந்தையேப்பா நீங்கள் ஒவ்வொருத்தரையும் தொடுங்கப்பா. இன்றைக்கு அப்பா அற்புதமாய் நடத்துங்கப்பா. தந்தையப்பா இதுல எபிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் யாராவது அப்பா நோயில இருந்தால் இன்றைக்கு அவர்களுக்கு அப்பா நீங்கள் அற்புத சுகத்தை கொடுங்கப்பா. இந்த நிமிஷமே அவர்கள் எழும்பி அப்பா எனக்கு ஒன்றுமில்லை என்று சாட்சி சொல்லத்தக்கதாக அப்பா. தந்தையே நீங்கள் அப்பா சுகங்கடுங்க அப்பா. ஒவ்வொருதரையும் அப்பா செட்டைகளாரை மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. நீங்கள் பாதுகாக்கிறதற்காக நன்றி தந்தையப்பா. அனைவரையும் அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து அப்பா நீங்கள் அப்பாவின் முதுகிலே உள்ள தள்ளும்பினாலே அப்பா அப்பாவின் அந்த தள்ளும்பு மாறாத வடுவாய் இருக்கிறது அப்பா. அந்த தழும்பு அப்பா காண்பிக்கிறார் அப்பா. அந்த தழும்பு போல எல்லா நோயாளரையும் நான் சுகப்படுத்துவேன் என்று அப்பா சொல்லுகிறீங்கள் அப்பா. அதற்காக கோடான கோடி நன்றி தந்தையப்பா. எல்லாரையும் அற்புத சுகம் கொடுத்ததற்கா நன்றி அப்பா. எல்லாரையும் அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி அப்பா இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.
7: கர்த்தர் வார்த்தை ஒரு போதும் வீணா போகாது. அப்படியே அவர் எங்கள் அவருடைய வாக்கு தத்தத்தை எங்களுக்கு நிறைவேற்ற தகப்பனா இருக்கப்படியா நன்றி செலுத்துறேன். நன்றி சிஸ்டர் காப்ளேசியாமே. உங்களை உங்களுக்கூடையும் கர்த்தர் இருந்து உங்களோட தேவையை சந்தித்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி நன்றி நன்றி. ஆமேன். இப்பொழுது எல்லாரும் விடுதலையில் இருக்கிறபடியினால் இருந்தாலும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த சங்கமும் வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா அவர்களை உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைக்கிறேன் அப்பா. உங்களுடைய நாமத்தை உயர்த்துற அவர்கள் ஆண்டவரே இந்த வானொலியை திறந்து கொடுத்து உங்களுக்கு உங்களோட மகிமையை அப்பா உங்களோட ரட்சிப்பை ஆண்டவரே அடங்கி வருவதற்கு அழைத்து வந்த ஊழியர்களுக்காண்டு ஜபிக்கிறப்பா. யாவரையும் உங்களோட திருக்கரத்துல வச்சு ஆண்டவரே ஒரு தடையும் இல்லாத வண்ணமாக அவர்கள் செய்யற ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆண்டவரே நீங்க கண்ணோக்கி பார்க்கிறீர்கள் ஆண்டவரே. அவர்களை அவர்கள் குடும்பத்தார்களே அப்பா அந்த பிள்ளைகளையும் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிற ஒவ்வொரு வேண்டுதலையும் அவர்களுடைய பர்சனல் தேவைகளையும் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா உங்களை நோக்கி கூப்பிடும் பொழுது நீங்க எங்களுக்கு அதிசயங்களை செய்து அற்புதங்களை செய்து வழிநடத்துற தகப்பனா இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன். சிஸ்டர் ஜெனரேட்டர் காண்டி வருகிறேன் ஆண்டவரே. அவர்கள் தூரமாயிருந்து வந்திருந்த பொழுதும் போக்கிலும் வரத்திலும் இருந்து அவர்கள் செய்ய அந்த புத்தகத்தின் வெளிப்படுத்துதலுக்காண்டி அப்ப புத்தகத்தின் அந்த அந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடுவதற்கு வந்து அப்பா நீங்க ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. அப்ப அந்த புஸ்தகத்தில் ஆண்டவரே வெளிப்பட போகிற ஒவ்வொரு மக்களும் அதை எடுக்கும் பொழுது உங்களோட வார்த்தை அவர்களை காண உங்களோட ஜீவன் உள்ள தேவன் அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து அவர்களுக்கு ஒரு ஜீவனை கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அவங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. மறுபடியும் திரும்பி போகும்பொழுது பொழுது உங்களோட அப்பா உங்களோட பிரசனத்தை அப்பா முன்பாக நீங்க த லார்ட்ஸ் பிரசன்ஸ் வில் கோ பிஃபோர் யூ என்று கூறியபடி உங்களோட பிரசனத்தை ஆண்டவரே அவர்கள் காணக்கூடியதாக ஒவ்வொரு நேரத்திலும் அவங்க கூட இருந்து அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேவன் நமக்கு அடைக்கலம் பெல்லனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக இருக்கிறபடியா நன்றி செலுத்துற அவரே எங்களுக்கு துணை. அப்படியே அவர்களுக்கு நான் ஜெபிக்கிறேன் சிஸ்டர் பாஸ்டர் நோமி லோகனுக்காக ஜெபிக்கிறேன். காலை நேரம் எழுந்து வந்து ஆண்டவரே அவர்களுக்கு மாலையா இருந்தாலும் அப்ப அவர்கள் டொரண்டோல இருந்தா இருக்கிறாள் அவர்களும் காலையில ஒரு ஏர்லி மார்னிங் வந்து ஆண்டவரே ஆராதனை செய்து ஜெபித்து எங்களை ஆசீர்வதித்து கொடுக்கிற கிருபைகளுக்கு நன்றி. அவருடைய ஊழியங்கள் கூட இருந்து அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த காலை நேரம் ஆண்டவரே அநேகருக்கு நீங்க ஒளியை கொடுத்து உங்களோட ரட்சிப்பை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க மாமிசமான யாவருக்கும் தேவனாகிய கத்தர் அவர் எங்களுக்குள்ள இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சம் வார்த்தையின் வெளிச்சம் எல்லாற்றிலும் எல்லா எல்லா ஊழியங்களும் ஆண்டவரே நீங்க தான் வழி நடத்துறீங்கள். பலத்தினாலும் இல்லை பராக்கிரமத்தினாலும் இல்லை உங்களோட நாமத்தை மட்டும் உயர்த்துவதற்கு எல்லாருக்குள்ளும் ஒரு புதிதான வல்லமையை இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே உள்ளான மனிதர் நாளுக்கு நாளாக புதிதாக படுவதற்கு புதிதான பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். வருகிற ஆண்டவரே மற்றும் நான் கூற முடியாமல் இருக்க ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஆண்டவரே யாவரையும் ஆசீர்வதித்து அவருக்கு அவருடைய தேவையையும் சந்தித்து அவர்களுக்கு புது பலனை கொடுத்து இன்றொரு பெரிதான ஆசீர்வாதமாக்கி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த கணவனுக்கா ஜெபிக்கிறேன். அவர்கள் பலவீனத்துல உங்களோட பலன் கூட இருந்து போக்கில் வரத்தில் நீங்க கூட இருந்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களுக்கு நாமம் இனிதான நாம உங்களை நாங்க உயர்த்தும் பொழுது நாங்க பலவீனத்துல எங்களுக்கு பலனை கொடுக்கிற நண்பரா எங்களுக்கு நண்பரம் அப்பா எங்களை அப்ப தகப்பனுமா இருக்கிற ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த காலை நேரம் ஆண்டவரே ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் எங்களுக்கு கேட்டு எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். உங்களுக்குள்ள நாங்க மக்கள்ந்து அப்பா உங்களுக்குள்ள நாங்க பலனா இருப்பதற்கு அப்பா எங்களுக்கு நீங்க செய்யற கிருபைகளுக்காண்டி நன்றி செலுத்துறேன். அப்பா எல்லா தீமையானவைகளையும் நன்மையாக செய்து முடிக்கிறதாக பணா இருக்கப்படியா நன்றி. வாக்கு தத்தம் செய்தவரே ஒவ்வொரு வார்த்தையும் வீண் போகாத வண்ணமாக யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இன்னும் அதிகமாக ஆண்டவரே அன்னைகள் வராம இருந்தாலும் ஆண்டவரே உங்களோட சித்தத்தின்படி யாவரையும் ஒரு புதிதான நாளாக ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன் ஆமேன். இதுவரை நேரம் வழி நடத்தி உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் சௌர் ஏமி புஷ்பராஜா நிறைவு ஜபங்களை எடுத்து வருவார். இன்றைய நாளிலே விசேடமாக பாஸ்வானர் அவர்கள் தனது வெட்டிங் அனிவர்சரியை கொண்டாடுகிறார். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சௌதரி ஜானட்டுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர் கனடாவில் தங்கி இருக்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்தி கொடுக்க வேண்டும். அதற்காக ஜெபியுங்கள். மீதியான ஜெபங்கள் கூட ஆக வழி நடத்துங்கள். சௌதரி ஏமி ஆமென்
8: நன்றி சொல்லுறோம். நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. வானமும் பூமியும் ஒளிந்து போகும் என்னுடைய வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று சொன்னவரே எங்களை துதிக்கிறோம் எங்களை சோதிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே இந்த விண்ணப்பங்களை எங்களை பாதத்தில் ஏற்பணிக்கிறோம். சாதரி ஜனத்துக்காய் ஆண்டவரே கனடாவில இருக்கிற இந்த நேரங்களை பொருட்படுத்த அந்த புத்தகங்களை வாங்குகிறவர்கள் கத்தாவே சுவாமி அந்த புத்தகங்களில் உள்ள வார்த்தைகள் வசனங்களை வாசித்து அவற்றை ஏற்றுக்கொண்டு இயேசப்பா உங்களுடைய பிள்ளைகளா எங்களுக்கு சாட்சியாஜ் அவரை ஜீவிக்க நீங்கள் உதவி செய்ய வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் கத்தாவே கணவரை பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் உள்ள தேவை சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். திரும்பமாக அந்த ஜெர்மனி தேசத்துக்கு ஆண்டவரே சோப்பள ஆரோக்கியத்தை அவர்களை கொண்டு வந்து சேர்க்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த ஊழியர் சுசேஷரை பின்வானரையா அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த வெடிங் அனுவசரிக்காய் எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒரு வருடத்தை கூட்டி கொடுத்து ஆசீர்வதித்ததுக்காய் ஸ்தோத்திரம். அநேகம் ஆண்டவரே இந்த குடும்ப வாழ்க்கையிலும் ஊழிய பாதையிலும் அவர்களோடு அநேக வருஷங்கள் கூட இருந்து கண்மணி போல காத்து அவர்களை நடத்தினது போல வரப்போன்ற இந்த புதிய வருஷத்திலும் காக்க வேணுமா எங்களை கரத்திலோ படைக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளும் சாதரி டாலிசிஸ்டருக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய கணவருக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அவருடைய சரீர பலவனங்களில் இருந்து அவருக்கு ஒரு விடுதலைக்காய் ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் இவ்வளவு நேரமாக சகோதரி இந்த ஜெப கூடுகையை நடத்த நீங்க செய்த உதவிக்காய் ஸ்தோத்திரம். அதே போல சகோதரி நிர்மலா மரியா பாச சார்ஸ் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். அவள் இருக்கிற பெங்களூர் மாநிலத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த இடத்துல ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தாப்பனே சந்ததியை காத்துக்கொள்ளும்படியா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி தயாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே செய்கின்ற ஊழியங்களுக்காய் சோத்திரம். கனிஷ்டாவை ஒப்பு கொடுக்கிறோம். பாடசாலை மாணவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கூட இருந்து நீங்க நடத்த வேணுமாய். எங்களை கரத்தில் ஒப்பு கொடுத்து இவர்களுடைய தேவைகள் ஒப்பந்திலும் கூட இருக்க வேணுமாய். அந்த குடும்பத்திலோ பொருளாதார சரிவுகளோ பொருளாதார நெருக்கடிகளோ வந்து விடாமல் நீங்கள் தாங்க வேணுமாய். எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே பிரதர் குணாவை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்கள், அவருடைய ஜபங்கள், பிசினஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமாய். உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிரதர் டானாலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இருக்கிற தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். குடும்பத்தாருக்காய், அவருடைய ஊழியங்களுக்காய் எங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய வாழ்க்கையிலும் அநேக சுவிசேஷ வாசல்கள் திறக்கப்படும்படியாய் அநேக ஆத்துமாக்களை அவர் ஆதாயப்படுத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சௌதரி வினோவுக்காய், ஜெசிமாவுக்காய் நன்றியப்பா. ஜெசிமாவுடைய இந்த திருமண காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த திருமணத்தில் உங்களுடைய கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை ஆசிர்வதிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே வேலை இடத்திலும் ஜசிமாவை பாதுகாக்க வேணுமாய். ஆண்டவரே குடும்பத்தையும் ஆண்டவரே நன்றாக நடத்த நல்ல தேவ ஞானத்தை கொடுத்து நீங்க வழி நடத்த வேணுமாய். உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளும் சாதரி கலாசீலன் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். கலாசீலனுடைய பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சாதரி ராதி பாலசிங்கம் குடும்பத்தாருக்காய் நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளும் சாத்திய வேத திருச்சபை பாச சகோதரி நகோமி லோகனுக்காய் நன்றியப்பா. பாசா லோகனுக்காய் நன்றி. அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். பிசினஸ் காரியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் கூட பாச பவர் லூயிசரனுக்காய் சோத்திரம். அவருடைய ஊழியங்களுக்காய் சோத்திரம் தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம். அவருடைய ஊழியங்களிலும் இடைக்கிற பயங்கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசிர்வதிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா, தாயார் குலேந்திரனம்மா இவர்கள் எல்லோரையும் ஒப்பு கொடுத்து இந்த தாய்மாரோடு உங்களுடைய கரம் கூட இருந்து அவர்களை ஆசிர்வதிக்க ஜபிக்கிறோம். இந்த நாளும் ஆண்டவரே சாதரி சுபாலங்கவுக்கா ஜபிக்கிறோம். கணவருக்கா ஜபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கணவருக்கு ஏற்பட்டிருக்க அந்த சரீர பலவீனத்திலிருந்த ஒரு விடுதலைக்காய் ஆண்டவரே சகோதரியுடைய ஊழிய பாதையை ஆசிர்வதிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த குடும்பத்திலே சமாதானத்துக்காக ஜபிக்கிறோம். பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள், பாடசாலை காரியங்கள் ஒவ்வொன்றையும் உங்களை கரத்தில் ஒப்பு கொடுத்து சகோதரி சுபாவுக்கும் ஆண்டவரே நல்ல தேவ சமாதானத்துக்காய் மன ஆறுதலுக்காய் ஆண்டவரே உங்களை நோக்கி ஜபிக்கிறோம். அந்த மகனுடைய ரட்சிப்புக்காய் நாங்கள் ஜபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். நித்திய வெளிச்சத்தில் இந்த நாளிலே இணைய போகின்ற ஒவ்வொரு ஊழியர்களுக்காய் வருகிறோம். பாசாண்டன் ராஜநாயகத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அவருக்கு தருகின்ற வார்த்தைகள், வாக்கு தத்த வசனங்கள் ஒவ்வொன்றுக்காய் நன்றியப்பா. சாதரன் மகேந்திரன் ஐயாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். கல்வாரி ரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்திலும் ஆண்டவரே ஏற்பட்டிருக்க அந்த எமர்ஜென்சி காரியங்கள், அந்த ஆண்டவரே அந்த ஃபயர் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து அந்த இடத்திலே நீங்கள் ஒரு நல்ல மலையே அந்த மக்களுக்கு கட்டளையிட வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த இடம் பெயர்ந்த மக்களையும் எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிக்க வேணுமா ஆண்டவரே. அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த இடத்திலும் ஆண்டவரே இன்னுமாக சுவாச பிரச்சனையோடு இருக்கிறவர்களையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வந்து விடாதபடி பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே அதே போல ஆண்டவரே இன்னும் சாதரி ரஞ்சினி அலங்காரம் மணி ஒப்பு கொடுக்கிறோம். சாதரி கருணாவை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இன்னும் வரப்போன்ற ஊழியர்கள், வார்த்தையோடு வருகின்றவர்கள், பாடல்களை பாடுகின்றவர்கள், இன்னுமாக துதிகள் ஆராதனைகளோடு வருகின்ற தேவ பிள்ளைகள், வசனங்கள் வாக்கு தத்தங்கள் சிந்தனை துளிகளை எடுத்து வருகின்றது பிள்ளைகள் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம். சாதரி ஐரினை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சாதரி கான்சிக்காய் சோத்திரம் அப்பா. ஊழிய பாதை ஆசிர்வதிக்க ஜபிக்கிறோம். அதே போல சாதரி ஜான்சி ஆண்டனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சாதரி வாணி வெங்கட்டுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அருமையாக தந்த இந்த ஊழியர்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சங்கமம் வானொலி சாபகர் தேவ ஊழியர்களாசிரியர் எங்கள் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். ரீட்டாண்டி ஒப்பு கொடுக்கிறோம். மகனை தந்து ஜபிக்கிறோம். பேர குழந்தைகளை உங்களுடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே இவருடைய தேவைகள், விருப்பங்கள், மனவாஞ்சைகள் ஒவ்வொன்றையும் ஆசிர்வதித்து இவருடைய தேவைகள் சந்திக்கப்பட ஜபிக்கிறோம். இன்னுமாக அந்த வேலையிட ஊழியங்களுக்காய் நன்றியப்பா. அந்த வேலையிடத்திலே ஆண்டவரே அதிகாரிகள் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம். மேலிடத்திலே இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல அந்த வேலையிடத்திலே வேலை செய்கின்ற ஒரு உறவுகளையும் குடும்பமாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த இடத்திலே ஒரு ரட்சிப்பு வர வேணுமா எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். அந்த இடத்திலே உங்களுடைய வார்த்தைகளை அநேகர் கேட்க வேணுமா எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய வீடுகளிலும் கிரியை செய்ய வேணுமா உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் இந்த வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு இணைந்து ஜபிக்கிறவர்கள் எல்லோரையும் உடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை உடைய பாதத்தில் ஒப்படைத்து எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.
1: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து நிறைவு ஜபங்களை எடுத்து வந்து ஆசீர்வதித்து உங்களையும் கத்திரதாமே ஆசீர்வதிப்பாராக. கத்துடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். எல்லா காரியங்களிலும் கத்துடைய கரம், பாதுகாப்பின் கரம் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாக. நன்றிகளை வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நாளை காலை வேளையிலே இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா, காட் பிளஸ். ஆமீன் ஆமீன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி ஏமி புஷ்பராஜ் அவர்கள் நிறைவு ஜபங்களை எடுத்து வந்தார். கத்திரதாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இதுவரை நேரமும் இலங்கைக்காக, உலக நாடுகளுக்காக, எல்லா காரியங்களுக்காக ஜபங்களுக்கு கூட வழிநடத்தினார்கள். சகோதரி டோலி அவர்கள் தொகுத்து வழங்கினார். கத்திரதாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் வேத ஆராய்ச்சி கூட கடந்து

0: வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம்.
1: துதிகளின் மத்தியிலே வாசமணுகிற எங்கள் ஜீவனுள்ள தேவநாய கர்த்தாவே, எங்கள் பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமிழுவரே, நேற்று மீண்டும் என்றும் மாறாதவரே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே புதிய ஒரு மாதத்திற்குள்ளே பிரவேசிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, கடந்த மாதம் முழுவதும் நீர் எங்களுக்கு தந்த ஜீவனுக்காக, சுகத்திற்காக, பலத்திற்காக, ஞானத்திற்காக, கிருபைகளுக்காக, பாதுகாவலுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலே தொழிலாளர்களுக்காக நாங்கள் விசேஷமாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு வகையான ஞானத்தை நீர் கொடுத்திருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரும் செய்யும் தொழிலுக்கு ஏற்ற சரீர பலனை கொடுத்து வருகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உண்மை உள்ள பணியாளர்களாக மனிதனுக்கென்று பணியை செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் தங்கள் கடமைகளை செய்கிற ஒவ்வொரு தொழிலாளர்களுக்காகவும் நாங்கள் முழு இருதயத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்கள் முயற்சிக்கு ஏற்ற பலனை கர்த்தர் கட்டளையிட்டாலும் அவர்கள் செயலுக்கு ஏற்ற விளைவுகளை கர்த்தர் நிச்சயமாய் அவர்களுக்கு தருவீர். நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் ராஜா. தொழிலாளர்களுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவர்கள் தொழில் செய்து களைத்து வரும்பொழுது குடும்பத்தின் பிள்ளைகள் அவர்களுக்கு ஏற்ற உதவியை செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குடும்பத்தில் நீர் கொடுத்திருக்கிற அன்பிற்காக, ஐக்கியத்திற்காக, சந்தோஷத்திற்காக, சமாதானத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கணவனின் கடினமான உழைப்பை புரிந்து கொண்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சந்தோஷமாய் செய்கிற ஒவ்வொரு மனைவிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவ்வாறு செயல்படாமல் இருக்கிற சகோதரிகள் யாராவது இருப்பார்கள் என்றால் தங்கள் கணவனுடைய முக்கியமான பணியை உணர்ந்து கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சந்தோஷமாய் செய்ய கர்த்தர் உதவி செய்யும், கிருபை செய்தரலும். அன்றுவரே, தொழிலின் நிமித்தமாக பல்வேறு நேரங்களிலே தூரமான இடங்களுக்கு பயணம் செய்து குடும்பத்தோடு செலவு செய்யும் நேரங்களை அவர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நேரங்களுக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிட்டாலும் குடும்பத்தை விட்டு தூரமாய் தொழிலாளர்கள் செல்வதனாலே குடும்பங்கள் பாதிக்கப்படாதபடி, பிள்ளைகள் வளர்ப்பிலே கஷ்டமில்லாதபடியும் கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலேயும் பற்பல விதமான சிறுவர் சேவை மையங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பல்வேறு நிலைமைகளிலே குடும்பத்தோடு வாழ முடியாத சூழ்நிலையிலே கல்வி அறிவு பெற்றுக் கொள்ள முடியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களை தொடர்ந்து பராமரிக்கக்கூடிய நல்ல இல்லங்களை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இன்று முதல் பல்வேறு இடங்களிலே ஆரம்பமாகும் விடுமுறை வேதாம பள்ளிக்காக கூட நாங்கள் செபிக்கிறோம். அன்றுவரே, ஆசிரியர்களாக தங்களை அர்ப்பணித்திருக்கிறவர்கள் ஒவ்வொரு நாளும் சரியான நேரத்திலே தங்கள் பள்ளியிலே வந்து சேரவும், தங்கள் கடமைகளை சரியான ஆயத்தத்தோடு அர்ப்பணிப்போடு நிறைவேற்றவும் கர்த்தர் உதவி செய்யும், கிருபை செய்தல்லும். அப்படியே எல்லா மாணவ மாணவிகளுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். இந்த விடுமுறையிலே அவர்கள் கற்றுக்கொள்கிற பாடங்கள் அவருடைய வாழ்க்கையிலே உண்மை அறிகிற அறிவிலே வளரும் நாட்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அருமையான மாணவ செல்வங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படும் பொழுது அதன் மூலமாக அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைவு கூறுகிற ஒவ்வொருவரோடும் நாங்கள் இணைந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே அவர்கள் ஆரம்பித்திருக்கிற புதிய ஆண்டிலே ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிரசன்னத்தை கொடுத்து பாவங்களுக்கு சோதனைகளுக்கு விலக்கி காத்துக்கொண்டு, வியாதி விக்னங்களுக்கு விலக்கி காத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஒரு வாழ்க்கை வாழ கிருபை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். இந்த மாதம் முழுவதும், குறிப்பாக இந்த வாரம் முழுவதும் உம்முடைய மாறாத பிரசன்ன மகிமை எங்கள் ஒவ்வொருவருக்கும் போதுமானதாக இருக்கட்டும். இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே இறுதியாக 1 யோவான் 4:1 சிந்தித்தோம். அங்கே நான் வாசித்தது என்ன கவனியுங்கள். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்க தரிசிகள் தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். பலவிதமான ஆவிகளை குறித்து இந்த உலகத்திலே நாம் கேள்விப்படுகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் காலத்திலேயும் அசுத்த ஆவிகளையும் பொல்லாத ஆவிகளையும் குறித்து நாம் படித்திருக்கிறோம். இன்று நம்மை சுற்றிலும் பிசாசின் கிரியைகளை நாம் பார்க்கிறோம். பொருளாதாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் இக்காலத்திலேயும், இயற்கைக்கு மாறான காரியங்களை மக்கள் எதிர்பார்க்காத இந்த காலத்திலேயும் பிசாசின் வணக்கத்துக்குள்ளே மக்கள் இருக்கிறார்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை ஒருவர் நம்புகிறார் என்றால் அவர் அறிவிலே குறைந்தவர்.

0: என்று கணக்கெடுக்கும் காலம் மாறி அநேகர் வேதத்தை சரியாக கற்றுக்கொள்ளாததினாலே தீமையான காரியங்களுக்குள் சென்று விட்டார்கள். யோவான் நிருபத்திலே யோவான் விசுவாசிகளிடத்திலே பேசுகிறார். ஒருவரை ஒருவர் எப்படி நேசிக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் எப்படி உதவி செய்ய முடியும் என்று சொல்வதோடு நாம் எப்படி கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பிலிப்பியர் 1:9 பவுல் சொல்லும்பொழுது, உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகம் அதிகமாய் பெருகவும் என்று ஜெபிக்கிறார். அன்பு என்பது சிறந்த காரியம்தான். ஆனால் நாம் கேடான ஒரு உலகத்திலே இருக்கிறோம். இது நம்மை ஏமாற்றக்கூடியது. எனவே நாம் கவனமாயிருக்க வேண்டும். பிலிப்பியருக்காக ஜெபிக்கும் பொழுது அவருடைய அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் பெருக வேண்டும் என்று ஜெபிக்கிறார். பிரியமானவர்களே, கள்ள போதகர்களை குறித்தும் கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்தும் நாம் கவனமாயிருக்க வேண்டும். ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே ஒரு ஆலயத்திலே அருமையான செய்தி கொடுக்கப்பட்டது. இறுதியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அல்லது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவர்கள் ஆராதனைக்கு பின்னர் இருந்து ஜெபித்துவிட்டு செல்லலாம் என்று கூறினார்கள். அநேகர் இருந்தார்கள். ஒருவர் மட்டும் நான் போதகரைத்தான் பார்த்து பேச வேண்டும் என்று கூறினார். எனவே போதகரும் அவருக்கு நேரம் கொடுத்து அவரிடத்திலே பேசினார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதை குறித்து மிக உற்சாகமாய் அவர் காணப்பட்டார். எந்த வசனத்தை சொன்னாலும் உடனடியாக அதை எடுத்து வாசித்தார். முழங்கால் படியிட்டு ஜெபிப்போமா என்று கேட்டதற்கு முழங்கால் படியிட்டு கண்ணீர் சிந்த பாவத்தை அறிக்கை செய்து இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அவர் புறப்பட்டு போகும்பொழுது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர், நான் வெளியூரிலிருந்து வந்திருக்கிறேன் என்றும் ஒரு லாட்ஜிலே பெட்டியை வைத்திருப்பதாகவும் லாட்ஜை காலி செய்வதற்கு இன்னமும் 300 ரூபாய் பணம் கொடுத்தால்தான் பெட்டியை எடுக்க முடியும் என்று கூறினார். போதகரும் அவன் மேலே இறக்கப்பட்டு 300 ரூபாய் கொடுத்தார். பின்னர் வெளியே காத்திருந்த மனைவியிடத்திலேயும் உற்சாகமாக தனது உதவியை குறித்து அவர் பேசினார். 2 வாரங்கள் உருண்டு ஓடியது. அன்று அவர் எந்த மனிதனோடு பேசினாரோ அந்த மனிதனின் புகைப்படம் செய்தித்தாளிலே வந்தது. அவன் காவல் அதிகாரிகளாலே கைது செய்யப்பட்டிருந்தான். அது மட்டுமல்ல, 6 மாத காலமாக பல ஆலயங்களிலே சென்று இவ்வாறு போதகர்களை ஏமாற்றி பணம் பறித்ததாகவும் ஒத்துக்கொண்டான். இதை குறித்து வயது முதிர்ந்த மற்றும் ஒரு போதகரிடத்திலே இந்த போதகர் கேட்டபொழுது, நான் அதிக காலமாக இந்த பட்டணத்திலே இருக்கிறேன், இப்படிப்பட்டவர்களை பொதுவாக நான் இனம் கண்டுகொள்வேன் என்று கூறினார். ஆமர்மையானவர்களே, நம்மை ஏமாற்றக்கூடிய எத்தனையோ பேர்கள் இன்றும் இருக்கிறார்கள். யோவான் கூறும் அறிவுரை என்ன? நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள் என்று சொல்கிறார். இந்த அநேகர் கள்ள தீர்க்கதரிசிகளாக இருக்கிறார்கள். உண்மையாக கள்ள தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் கள்ள போதகர்கள். 1 Corinthians 14:3 பாருங்கள். தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். தீர்க்க தரிசனங்களை குறித்து இந்த அநேகர் விருப்பமுள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். இன்று பலர் தீர்க்க தரிசனம் என்ற பெயரிலே வேத புத்தகம் கூறாத அநேக காரியங்களை கூறுகிறவர்களாயும் இருக்கிறார்கள். எனவே நாம் கவனமாய் இருக்க வேண்டும். ஒரு மனிதன் கர்த்தாவே கர்த்தாவே என்று கூறுவதனாலே நாம் அவனை நேசிக்க வேண்டும் என்பதல்ல. அவன் கட்டுவிரியனை விட ஆபத்தான ஒரு மனிதனாய் இருக்கிறான். தவறான போதனை செய்பவனாயும் இருக்கிறான். தன் கரத்திலே ஒரு பெரிய வேத புத்தகத்தை வைத்திருந்தாலும் வேத புத்தகத்திலிருந்து எதையுமே கற்றுக் கொடுக்காமல் இருக்கிறான். 1 Corinthians 4:2 பாருங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, பெத்லேமிலேதான் எல்லாம் ஆரம்பமாகிறது. அதாவது அவர் மனுஷ அவதாரம் எடுத்ததிலிருந்து ஆரம்பமாகிறது. தேவ குமாரனா இல்லாமல் இருந்திருப்பார் என்றால் கல்வாரியும் தோட்டத்தில் உள்ள திறந்த கல்லறையும் அர்த்தமற்றதாகிவிடும். கள்ளப்போதகர்களை கண்டுகொள்ளும் ஒரு வழி, அவர்கள் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை மறுதளிப்பார்கள், இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தை மறுதளிப்பார்கள். இப்படி நான் கூறுவதால் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்கள் பேசவே மாட்டார்கள் என்பதல்ல. இயேசு ஒரு அருமையான வாலிபர் என்றும் இந்த உலகத்திலே பிறந்த குழந்தைகளிலே சிறந்தவர் என்றும் சொல்வார்கள். இயேசு தனது கொள்கைகளிலே சிறந்தவர் என்றும் கடவுளோடு நெருங்கிய தொடர்புள்ளவர் என்றும் சொல்வார்கள். எந்த மனிதனை காட்டிலும் கடவுளை பற்றி அதிகமாக அவர் தெரிந்திருக்கிறார் என்றும் சொல்வார்கள். ஆனால் மனிதனாய் வந்த தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். யோவான் தனது சுவிசேஷத்திலே வார்த்தையை குறித்து சொல்கிறார். வார்த்தையாய் இருந்தது யார்? அவர்தான் தேவன். அவரே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். அவரே மனு உரு எடுத்தார். எங்கே? பெத்லகேமிலே. இயேசு கிறிஸ்து மனு உருவாய் இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை மறுதளிக்கிறவர்கள், சிலுவையிலே அவர் நமக்காக மரித்ததையும் மறுதலிக்கிறார்கள். ஏனென்றால் அவர் யார் என்பதிலேதான் எல்லாம் அடங்கியிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு பல நல்ல பெயர்களை சூட்டி பேசுகிறவர்கள் அவருடைய தெய்வீகத்தை மறுதலிக்கிறார்கள். இது அநேக இடங்களிலே இன்றைக்கும் நடைபெறுகிறது. அவர் என்னை கண்டவன், பிதாவை கண்டவன் என்று கூறியிருக்கிறார். யோவான் குறிப்பாக ஸ்தோயிக்கர்களின் வேத பொருட்களை குறித்து பேசுகிறார். அவருடைய கொள்கை என்ன? இயேசு ஞானஸ்நானம் பெறும்பொழுது கிறிஸ்து அவர் மேல் வந்ததாகவும் கல்வாரியிலே கிறிஸ்து அவரை விட்டு சென்று விட்டதாகவும் சொல்கிறார்கள். ஆனால் வேத புத்தகம் இவ்வாறு போதிக்கவில்லை. பெத்லேமிலே பிறந்த இயேசு பாலனே வெறும் குழந்தையை விட வித்தியாசமானவர். சிலுவையிலே அவர் மரித்தது சாதாரண மரணம் அல்ல. அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த பின்பு அவர் சரீரத்தோடு உயிர்த்தெழுந்தார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று ரோமர் 4:25 சொல்லுகிறார். ஏசாயா இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்பொழுது 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று கூறியிருக்கிறார். இயேசு கன்னிகையின் வயிற்றிலே தோன்றியவர். அப்பொழுது சில மெய்ப்பொருளும் சில ஞானிகளும் அவரை தரிசித்தார்கள், தொழுது கொண்டார்கள். விலையேறப்பெற்ற ஒரு குழந்தையை விட அவர் மேலானவர். அவர் சமாதான பிரபு. சிலுவேளை அவர் சிந்திய ரத்தத்தினாலே யுத்த வெறி நிரம்பிய இந்த உலகத்திலே சமாதானத்தை கொண்டு வரப்போகிறார். அருமையானவர்களே, ஒரு மனிதன் கள்ள போதகம் செய்கிறானா இல்லையா என்பதற்கு இதுதான் அடையாளம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டானது. இது மிகவும் முக்கியமானது. இப்பொழுது 1 யோவான் 4:3 பாருங்கள். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. இங்கே 3வது முறையாக யோவான் அந்தி கிறிஸ்துவை பற்றி சொல்கிறார். அந்தி கிறிஸ்துவை பற்றி பேசுவது யோவான் மட்டும்தான். அதுவும் இந்த நிருபத்திலே தான் பேசுகிறார். 1 யோவான் 2:18 சொல்லும் பொழுது, பிள்ளைகளே, இது கடைசி காலமாயிருக்கிறது, அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள், அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம் என்று சொல்கிறார். பின்னர் 1 யோவான் 2:22 வரும்பொழுது, இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறு யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து என்று சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே அந்தி கிறிஸ்து என்பவனை பற்றி 2 விளக்கங்களை பார்த்தோம். ஒன்று, அவன் கிறிஸ்துவுக்கு எதிரானவன். மற்றொன்று, அவன் கிறிஸ்துவை போல போலியானவன். மத்தேயு 24:5 என்ன சொல்லியிருக்கிறார்? அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். இதுதான் அந்தி கிறிஸ்து. பிரியமானோர்களே, வெளிப்படுத்தின சேஷம் 13வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்பொழுது கடைசி காலத்திலே காணப்படக்கூடிய 2 மிருகங்களை குறித்து வாசிக்கிறோம். முதலாவதாக, ஒரு அரசியல் தலைவராக அவன் வருவான், உலகத்தை ஆள வரும் அந்தி கிறிஸ்து. 2வதாக, கள்ள தீர்க்கதரிசியாக சமய ஆளுநராக வருகிறவர். இந்த 2வது நபர் 1வது அந்தி கிறிஸ்துவை வழிபடும்படியாய் உலகத்தை தூண்டுவான். அவன் ஆட்டுக்குட்டியின் தோலை போர்த்திய ஓநாய் போல இருப்பான். அவன் கிறிஸ்துவை போல தன்னை காண்பித்து ஏமாற்றுகிறவன். அந்தி கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை காரியங்களையும் இந்த 2 நபர்கள்தான் நிறைவேற்றப் போகிறார்கள். 1 யோவான் 2:18 பாருங்கள். இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் வாழும் இந்த காலத்திலேயும் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அந்தி கிறிஸ்து அல்ல, அவர்கள் கள்ள போதகர்கள். இவர்கள் அந்த அந்தி கிறிஸ்து வரும் நாளுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்தை அந்த நாளுக்காக ஆயத்தப்படுத்துகிறவர்கள். 1 யோவான் 4:1-6 ஒரு சிவப்பு விளக்கை, ஒரு எச்சரிப்பு ஸ்தம்பத்தை யோவான் ஆட்டுகிறார். நில், பார், கவனி என்னும் விளக்கை அங்கே எரிய விடுகிறார். அன்பானது நியாயத்தோடும் அறிவோடும் செயல்பட வேண்டும் என்று சொல்கிறார். நாம் மற்ற விசுவாசிகளை நேசிக்க வேண்டும். விசுவாசிகள் என்று சொல்கிறவர்கள் கள்ள போதகர்களாய் இல்லாமல் இருக்கிறார்களா என்பதை குறித்து நிச்சயம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தவறான போதனைகளை செய்யும் கள்ள போதகர்கள் இருப்பதனாலே ஆவிகளை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். யோவான் காலத்திலேயே இயேசு கிறிஸ்துவின் மனித பிறப்பை நிராகரித்த கொள்கையுடைய மக்கள் வாழ்ந்தார்கள். இவ்வாறு அவர்கள் செய்யும் பொழுது கிறிஸ்துவின் தெய்வீகத்தையும் புறக்கணிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை ஒரு வினோதமான வித்தியாசமான தனி மனிதனாக காட்ட முயற்சித்தார்கள். ஏதோ ஒரு காரணத்தினாலே கடவுளுடைய பிள்ளைகள் அநேக வேளைகளிலே எதையும் நம்பும் மனிதர்களாக எளிதாக ஏமாற்றப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். டாக்டர் ஏடி ராபர்ட்சன் சொல்வது போல, இந்த அநேக விசுவாசிகள் ஆவிக்குரிய உலகத்திலே வரும் ஏமாற்றுக்காரர்களை நம்புகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் இந்த நாட்களிலேயும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவேதான் கிறிஸ்துவின் மனித அவதாரத்தை மறுக்கும் கள்ள போதகர்களை குறித்து எச்சரிக்கையாயிருக்கும்படி யோவான் சொல்கிறார். அருமையானவர்களே, கன்னியின் பிறப்பு அத்தனை முக்கியமானது அல்ல என்று நீங்கள் கூறாதிருங்கள். கிறிஸ்துவின் கன்னி பிறப்பை மறுதளித்து ஒருவன் கிறிஸ்தவனாய் இருக்க முடியாது. கிறிஸ்துவின் கன்னி பிறப்பை மறுக்கிறவன் கள்ள போதகனாய் இருக்கிறான். கிறிஸ்துவின் கன்னி பிறப்பை நாம் நிராகரிக்கும் பொழுது உலகத்தின் பாவத்திற்காக அவர் சிலுவையிலே மரித்ததையும் சரீரத்தோடு உயிரோடு எழும்பியதையும் நாம் நிராகரிக்கிறோம். ஆனால் அதுதான் கிறிஸ்தவ அடிப்படை விசுவாசங்கள். இந்த காரியங்களை நிராகரிக்கும் மனிதனே கள்ளப்போதகன். யோவான் மீண்டும் மீண்டும் சொல்வது என்ன? கடவுளுடைய பிள்ளைகள் கள்ளப்போதகர்களால் ஏமாற்றப்பட்டுவிடக் கூடாது. தொடர்ந்து ஒன்று யோவான் 4:4 பார்ப்போம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். கிறிஸ்துவின் தெய்வீகத்தை மறுக்கும் பிசாசின் போதனைகளுக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று அவசியமில்லை. ஒருமுறை ஒரு சகோதரன் கூறினான், நான் ஒரு திருச்சபையிலே இருந்தேன், அங்கே நல்ல பதவியிலே இருந்தேன், ஆனால் நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலே ரட்சிப்பை பெற்றேன். அவர் என் கண்களை திறந்தார். அப்பொழுதுதான் நான் இருப்பது தவறான இடம் என்பதை அறிந்து அங்கே இருந்து வெளியேறினேன். ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்துவின் தெய்வீகத்தை மறுதளிக்கவர்களாய் இருந்தார்கள். இந்த சகோதரன் இவ்வாறு வெளிவர காரணம் என்ன? அவருக்குள்ளே இருந்த பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தை அவருக்கு விளக்கி காட்டியிருக்கிறார். பிரியமானவர்களே, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். எனவே கள்ள போதகர்களால் நீங்கள் ஏமாற்றப்பட வேண்டிய அவசியமில்லை. நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நம்மிலே வாசமாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கற்றுக் கொடுக்கவும் நம்மை வழிநடத்தவும் நாம் அவரிடத்திலே கேட்க வேண்டும். தேவனோடு நல்ல ஐக்கியமுள்ளவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் எந்த காரியத்தையும் நமக்கு தெளிவுபடுத்துகிறவராய் இருக்கிறார். வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்ட ஒரு சகோதரி ஆரம்ப காலங்களிலே அதை குறித்து குறை கூறினார்கள். அந்நாட்களிலே அவர்கள் தனி மனிதர்களை சார்ந்த சமய கோட்பாட்டை பின்பற்றிக் கொண்டிருந்தார்கள். எனவே வேத ஆராய்ச்சியிலே கற்றுக் கொடுக்கிற சத்தியங்கள் அங்கே அவர்கள் கற்றுக்கொள்ளும் சத்தியங்களுக்கு முரண்பாடாய் தோன்றியிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அப்படித்தான் இருக்கும். ஆனால் வேத வசனத்தை கொண்டே ஒவ்வொன்றாய் பரீட்சை செய்து பார்த்தார்கள். அவர்கள் ரட்சிக்கப்பட்டு தவறான ஒரு கூட்டத்தோடு இருந்தபடினாலே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் கண்களை திறந்து எது சத்தியம் என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்தார். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறபடினாலே தவறான போதனைகளை நீங்கள் மேற்கொள்ள முடியும். காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் உங்களிலே வாசமாயிருக்கிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்கிறதை சற்றே கவனியுங்கள். Romans 8:9. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. Romans 5 பார்ப்போம் என்றால், விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்ட பின் இக்காலத்து விளைவை குறித்து சொல்கிறார். கவனியங்கள் Romans 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அது மட்டுமல்ல, 1 Corinthians 6:19 நான் வாசிக்கிறது என்ன? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? இங்கே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உயர்ந்த நிலைமையிலே வாழும் ஒரு பரிசுத்தவானாகவா இதை எழுதுகிறார்? இல்லை பிரியமானவர்களே, அவர் குறைந்து திருச்சபையிலே உள்ள மக்களுக்குத்தான் எழுதுகிறார். அவர்கள் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாகவும் உலகத்திற்கடுத்த காரியங்களிலே எளிதிலே இழுப்புண்டு போகிறவர்களாகவும் தான் இருந்தார்கள். குறைந்து திருச்சபையினுடைய வாழ்க்கையிலே தேவையில்லாத அநேக காரியங்கள் காணப்பட்டன. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் அவர்களிலே இருந்தார். ஒவ்வொரு கடவுளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். எனவேதான் இன்று இரவிலே ஒரு தேவதூதன் தோன்றி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தேவை. அவர் கர்த்தருடைய வசனங்களை எடுத்தே நமக்கு போதிக்கிறார். வேத வசனங்களை புறக்கணித்துவிட்டு அதை குறித்த அறிவு இல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடாது. பிரியமானவர்களே, இந்த வேதாராய்ச்சி நிகழ்ச்சியிலே நாங்கள் செய்ய முற்படுவது என்ன? எல்லாரும் கர்த்தருடைய வசனத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். ஏனென்றால் கர்த்தருடைய வசனத்தை அறிந்து கொள்ளும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் இருதயங்களிலே எளிதாக கிரியை செய்ய முடியும். இந்த உலகத்திற்கு அடுத்த காரியங்களிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் அவர்களை பாதுகாக்க முடியும். மிகவும் கேடான ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே தவறான போதனைகளை குறித்து நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். யோவான் சொல்லும் காரியம் என்ன? எந்த ஒரு போதனையையும் நாம் பரிசோதிக்கலாம். இந்த பரிசோதனை எப்படி இருக்கிறது என்றால், ஒரு கரைசலானது அமிலமா காரமா என்பதை கண்டறிய லிட்மஸ் பேப்பரை நாம் பயன்படுத்துவோம் அல்லவா, அதை போல என்று சொல்கிறார். இது தெளிவாக காட்டிவிடும். ஒரு போதனை தேவன் மனிதனானார் என்பதை நிராகரிக்கும் என்றால் இது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. அதை நீங்கள் பின்பற்ற தேவையில்லை. அது கிறிஸ்துவுக்கு எதிரானது. பொதுவாகவே இந்த கள்ள போதகர்கள் மிகவும் வசீகரிக்கும் தன்மை உள்ளவர்களாய் இருப்பார்கள். ஆனால் உங்களில் இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் வேத வசனங்களை கொண்டு இவர்களை சோதிக்கும் பொழுது எளிதாக கண்டுகொள்ளலாம். சரி, இப்பொழுது 1 யோவான் 4:5 பார்ப்போம். அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். கள்ள போதனை செய்கிறவர்களுக்கும் ஒரு கூட்ட மக்கள் பின் செல்கிறார்கள். கிறிஸ்தவ சமயம் வளர்வதை விட கிறிஸ்துவின் பெயரை சொல்லி தனி மனிதர்களை சார்ந்த சமய கோட்பாடுகளை உடையவர்கள் வளர்ச்சி அடைகிறார்கள். காரணம் என்னவென்றால், மாம்சத்துக்கடுத்த காரியங்களை வசீகரிக்கும் காரியங்களை அவர்கள் உடையவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையாய் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் அவ்வாறு இல்லை. அருமையானவர்களே, கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் அழிந்து போகிற மாம்சத்திற்கடுத்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மக்கள் கூட்டத்தை தங்கள் பக்கம் இழுக்கிறார்கள். நாம் பயன்படுத்தும் முறைகளை குறித்து கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் செய்கிற காரியங்களை பின்பற்றுவோம் என்றால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தருடைய வசனத்தை மக்களுக்கு கொடுப்பதை குறித்து நாம் கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எவ்வளவு கூட்ட மக்கள் வருகிறார்கள் என்பது முக்கியமல்ல, கொடுக்கும் செய்தி முக்கியம். பெரியமானவர்களே, கர்த்தருடைய வசனம் உங்கள் திருச்சபைகளிலே பிரசங்கிக்கப்படுகிறதா? பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையோடும் அதிகாரத்தோடும் கர்த்தருடைய வார்த்தைகள் கொடுக்கப்படுகிறதா? அப்பொழுதுதான் தூய ஆவியானவர் அதை எடுத்து பயன்படுத்துவார். கேள்வி என்னவென்றால், உங்கள் திருச்சபையிலிருந்து கர்த்தருடைய வசனம் புறப்பட்டு போகிறதா? திருச்சபைக்கு வரும் மக்கள் கிறிஸ்துவை அறிய வேண்டியபடி அறிந்து கொள்கிறார்களா? அருமையானவர்களே, ஒரு தொழிற்சாலையானது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறது. அதன் தலைவர் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறார். இந்த காரியங்களுக்காக உங்கள் பணத்தை அங்கே முதலீடு செய்வீர்களா? செய்ய மாட்டீர்கள் இல்லையா? எங்கே நமக்கு வருமானம் வருகிறதோ, விளைவு இருக்கிறதோ, அங்குதான் நம் பணத்தை நாம் போடுவோம். நமது சமய கொள்கை குறித்து யோசிக்கும் பொழுதும் சரியான மனநிலையிலே இருக்க தேவன் விரும்புகிறார். இங்கே வசனம் என்ன சொல்கிறது? அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கிறது. காயின் ஆவேல் உதாரணத்தை குறித்து 3 அதிகாரத்திலே யோவான் சொல்லும் பொழுது, காயின் நீதிமானாக இல்லை, அவன் தேவனுடைய பிள்ளையாக இல்லை என்பதை வெளிப்படுத்தினார். காயின் சமயத்தை பின்பற்றவில்லை என்று சொல்ல முடியாது. காயின் ஒரு காணிக்கையை கொண்டு வந்தான், உண்மைதான். சொல்ல வேண்டுமென்றால் காயினுடைய காணிக்கை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்திருக்கும். ஆபேலின் காணிக்கை இரத்தமாய், சில மக்களுக்கு விருப்பமில்லாத ஒன்றாய் அது இருந்திருக்கும். ஆனால் ஆபேலின் காணிக்கையை தான் தேவன் ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் அது மனிதனுடைய பாவத்தன்மையை குறித்தும் ஒரு இரட்சகர் தேவை என்பதை குறித்தும் வெளிப்படுத்துகிறதாய் இருந்தது. இந்த சத்தியத்தை காயின் உணர்ந்து கொள்ளவில்லை. மாம்சமானது தன்னில் தானே சார்ந்திருக்கிறதே தவிர கர்த்தரை சார்ந்திருப்பதில்லை. ஒருவர் இயேசு கிறிஸ்துவை யார் என்று சொல்கிறார்கள் என்பதுதான் முக்கியமானது. அதுவே ஒரு போதனை சரியானதா தவறானதா என்பதை கண்டுபிடிக்க உதவி செய்கிறது. சரி, 1 யோவான் 4:6 பாருங்கள். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். பூமியிலே யுரேனியம் இருக்கிறதா இல்லையா என்பதை பார்க்க ஒரு சிறு கருவி உண்டு. அதை பயன்படுத்தும் பொழுது அது எங்கே இருக்கிறது, எங்கே இல்லை என்பதை கண்டுகொள்ளலாம். அதேபோல ஒரு கூட்டத்திலே வேத புத்தகத்தை நாம் பயன்படுத்தும் பொழுது அதற்கு செவி கொடுக்கிறவர்கள் பதில் கொடுக்கிறவர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளாய் இல்லாதவர்கள் வசனத்திற்கு பதில் சொல்கிறதில்லை. ஊழியத்திற்கு பணம் கொடுப்பார்கள் என்பதற்காக அவர்களை சார்ந்திருக்க வேண்டியதில்லை. கர்த்தருடைய பணியானது கர்த்தருடைய பிள்ளைகளினாலே தாங்கப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே உடன்படிக்கை பெட்டியை ஆசாரியர்கள் சுமந்தார்கள். அது கிறிஸ்துவை நமக்கு காட்டுகிறது. கிறிஸ்துவை உலகத்திற்குள்ளே எடுத்து செல்ல வேண்டும் என்றால் நமது தோள்களிலேதான் அவரை எடுத்து செல்ல வேண்டும். பிரியமானவர்களே, தெரிந்து கொள்ளப்பட்ட கடவுளுடைய பிள்ளைகள் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்க முடியாது. யோவான் முதலாம் அதிகாரம் 14 வசனத்திலே இயேசு யார் என்று தெளிவாய் எழுதியிருக்கிறார். யோவான் சுவிசேஷத்தை ஏன் எழுதினார் என்ற காரணத்தை யோவான் 20 அதிகாரம் 30-31 வசனங்களிலே சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு யார் என்பதை இன்று நாமும் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். 1 யோவான் 4 அதிகாரம் 7 வசனத்திற்கு வாருங்கள். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். இங்கே தேவன் அன்பாயிருக்கிறார் என்பதை அடிப்படையாக கொண்டு அவருடைய பிள்ளைகள் எப்படி ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கிறார்கள் என்பதை சொல்லுகிறார். கள்ளப்போதகர்களை நேசிக்கக்கூடாது என்பதை சொல்லிவிட்டு விசுவாசிகள் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இங்கே அன்பு என்று சொல்லப்படுகிற வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை அகப்பே என்பதாகும். இதுதான் தெய்வீக அன்பு. பரிசுத்த ஆவியானவரே இந்த அன்பை உங்கள் உள்ளத்திலே வைக்க முடியும். பரிசுத்த ஆவியானவரே இந்த அன்பை கொண்டு மற்றவர்களையும் நேசிக்க உங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஒரு கல்லூரி மாணவன் ஒரு பெண்ணை நேசிப்பதை குறித்து சொல்லும்பொழுது இந்த வசனத்தின்படி நான் உன்னை நேசிக்கிறேன் என்று கூறினானாம். பிரியமானவர்களே, இது அந்த அன்பு அல்ல, மற்றும் ஒரு விசுவாசியை நேசிக்கும் அன்பு. வசனத்தின் இறுதியிலே என்ன பார்க்கிறோம்? அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். தன்னை விசுவாசி என்று சொல்லுகிற ஒரு மனிதன் உங்களையும் மற்ற விசுவாசிகளையும் நேசிப்பதை நீங்கள் பார்க்கும்பொழுது உண்மையாகவே அவர் கர்த்தருடைய பிள்ளை என்பதை அறிந்து கொள்ளலாம். சில விசுவாசிகள் ஐயா நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்வார்கள். ஏனென்றால் அவருடைய பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சி மூலமாய் கர்த்தருக்குள் வந்திருப்பார்கள். ஆம் பிரியமானவர்களே, அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். அவருடைய அன்பு உண்மையானது. உங்கள் வாழ்க்கையிலே உள்ள அன்பு உண்மையானதா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடும் உங்கள் திருச்சபையோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன்.
1: நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். ஏசாயா 29:14. இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். ஏசாயா 29:14.

0: இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் வேலையிலும் இணைந்து ஜபங்களுக்கு கூடாக வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. இன்றைய நாளிலே விசேட ஜபமாக பாஸ்டர் வானர் அவர்கள் தனது வெட்டிங் அனிவர்சரியை கொண்டாடுகிறார். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஜெர்மன் தேசத்திலே அதே வேளையிலே நேற்றைய நாளிலே, அதாவது சனிக்கிழமை, நாங்கள் பெண்களுக்கான ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். ஜெர்மன் தேசத்திலிருந்து இங்கு வந்து என் ஒரு சபையிலே வழி நடத்தினார். அந்த குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பெண்ணே வழித்திடு என்ற அந்த புத்தகத்தை வெளியிட்டார்கள். நான் உங்களுக்கு நேற்று கொண்டு மறந்துவிட்டேன், அடுத்த வாரத்திலே தருகிறேன். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய பெயர் வந்து ஜானட். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். மீதியான ஜெபங்களுக்கு கூட வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. உங்களோட கரத்திலே போய்க்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ். ஆமென்.
1: நாங்க மாத்திரம் சுவாமி, நாங்க மாத்திரங்களை தரை மட்டும் தாழ்த்துறோம் சுவாமி. உங்களோட கிருபை அப்பாவே தகுதியிட்டு எங்களுக்கு கிடைத்த கிருபை அப்பாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுயாரம் தந்தவரே, கிருபை காணக்கூடாதவளை சேரக்கூடாதவளை அப்பா சோத்திரிக்கிறோம் அப்பா. உங்களை தகுதிப்படுத்தி எங்களை பரிசுத்தப்படுத்தி இந்த ஜபங்களூடாக எங்களை நடத்துறபடினா நன்றி சொல்லுறோம். உங்களோட கிருபைதான் அப்பா. எங்களை மனுஷிகம் அல்ல ஆண்டவர், எங்களோட மனுஷ பலன் போதாதான் தவறு. தகப்பனே, உங்களுடைய பலன், உங்களுடைய கிருபை எங்களை தாங்கி வந்துனா நன்றி சொல்லுறோம். கிருபை அப்பா, கிருபை. நாங்கள் மாத்திரம் சுவாமி, உங்கள் கிருபை எங்களை தாங்கி நடத்துற அப்படின்னால் நன்றி ஆண்டவரே. நான் வன்னை போலும் இரக்கங்களும் ஆண்டவரே கிருபைகளும் கொடுத்துத்தான் உண்டு சுவாமி. அப்பா உங்களை தாழ்த்தி உங்களுக்கு மண்டாக நிற்கிறோம். மண்ணேங்க சுவாமி கிருபை செய்யுங்க சுவாமி. காலங்களுக்காக அந்த சூழ்நிலைகளுக்காக முடிச்சு வைக்க வந்திருக்கிறோம் சுவாமி. காலங்களில் இருக்கிற இனங்களுக்காக கொடுத்து வந்திருக்கிறோம் சுவாமி. இனங்கள் தங்களை தாழ்த்தட்டும், தங்களை பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பட்டும் சுவாமி. இந்த இனங்களுக்காக வேண்டி கல்லூரம் இந்த கிருபையின் காலத்தில், அனுக்கிற காலத்தில் அப்பா நாட்களை கடத்தி கொண்டு போகாதபடி இன்றைக்கே ரட்சிப்பி நாள், இன்றைக்கே ரட்சணியத்தின் நாள் என்று சொல்லி ஆண்டவரை கீழ்ப்படிவார்கள் ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்றோம். பூமியின் கடையாந்தங்கள் ஒவ்வொருவரையும் காண்கிறீங்க சுவாமி. எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே கொடுமைகளும் அக்கிரமங்களும் பாவங்களும் நிறைந்திருக்கிற சுவாமி. ஐயா அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். மன்னிப்பு இறக்கங்களும் மனம் திரும்ப வேணும் சுவாமி, கீழ்படிய வேணும் சுவாமி. காலங்களை பார்த்து நேரங்களை பார்த்து ஆண்டவரே உணர்வுள்ளவர்களாய், ஆண்டவரே வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவளாய், இன்றைய நாட்களில் வார்த்தைகள் உண்டு சுவாமி. ஆண்டவரே சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறவளாய், அதன்படி நடக்கிற தங்கள் தாத்துகளாய் மாறட்டும் சுவாமி, மாறட்டும். வருகையின் காலத்துக்கு முன்பு ஆண்ட ஒரு விஷயம் ஆண்டவரே, இவர்கள் மனம் திரும்பி ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேணும்னு ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. கண்ணீர் ஆண்டவரே அலைச்சல் ஒவ்வொன்றையும் நீங்க காண்கிறீங்க சுவாமி. தகப்பனே, தங்களோட வழிகளில் நடந்து தங்களோட சித்தன்படி நடந்து ஆண்டு மக்கள் ஆண்டவர் சாசானவனுடைய வலையில் ஹையாசிக்கப்பட்டு கட்டுண்டு கிடக்கிற மக்கள் ஆண்டவரே, ஒரு விசைகளுக்கு ஒரு விடுதலை உண்டு கொள்ளுபடியாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. சிவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. யுத்தங்கள் அப்பா தேசங்களை காண்கிற தேவனே, யுத்தத்தினே அல்லப்பட்ட ஜனங்கள் கண்ணீரப்பா, உயிரிழப்பா, வாழ்வாதாரம் இல்லையப்பா, பொருட்கள் எல்லாம் விடுவாசல் இல்லாமல் இளைகிற மக்கள் அப்பா ஆண்டவரே, இவருடைய வழி ஆண்டவரே உங்களுடைய வழிகள் மாறட்டும் மாறட்டும். இவர்கள் தங்களை தாத்தி கீழ்படிந்து ஆண்டவரை வார்த்தைக்கு கீழ்படிந்து ஆண்டவரே உங்களுடைய சத்தியத்துக்கு கை கொண்டு ஆண்டவரை நடந்து ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று யுபிக்கிறோம். பாதுகாப்பை பெற வேண்டும் என்று யுபிக்கிறோம். தேவைகளை சந்திக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. மக்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கீழ்படி இவர்களுடைய வாழ்க்கையில் வரட்டும் சுவாமி. அதுதான் ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், அதுதான் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை இவர்கள் பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி. அந்த யுத்தத்திலே எல்லப்பட்டு ஆண்டவரே கண்ணீரோடு மக்கள் ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அப்பனே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஐயா. உங்களுடைய யோகிக்கை தகப்பா முடியுமா ஆண்டவரே? ஐயா உங்களது இறக்கத்துக்காக மாண்டாட முடியுமா ஆண்டவரே? அப்பா இறக்கம் செய்யற தேவன், இறக்கம் செய்யற தேவன், காரியங்களை எல்லாம் பார்க்கப்பட்ட தேவன் நீங்க ஆண்டவரே. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் சகப்பனே, வேண்டிக் கொள்ளும் வியாதி அப்பா, வியாதியின் கொடுமை ஆண்டவரே, வியாதியஸ்தர்கள் ஆண்டவர் எங்கும் வியாதியஸ்தர் பெருகி கொண்டே போறார்கள். சொல்ல முடியாத வியாதிகள் ஆண்டவரே தகப்பனே, இந்த வியாதியில வல்லப்படுகிற ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். அதிகாரியாய காத்த நீங்க என்று சொல்லி ஆண்டவர் உங்களை நோக்கி இவர்கள் கூப்பிடுவார்கள். ஆனால் உங்களுக்கு வியாதி குணம் கொடுக்கிறது நீங்க ஆண்டு சொல்வது. அப்பா நாட்களில் ஆண்டவர் கொடுத்து வந்த வியாதியஸ்தர் ஒவ்வொருவரையும் வந்தவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்குற தேவன் சுவாமி. அதே பிரகாரம் இந்த வியாதி படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவரும் உங்களை நோக்கி வரட்டும் சுவாமி, உங்களை நோக்கி கூப்பிடட்டும். தங்களோட பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பட்டும், தங்களோட வழிகள் எல்லாரும் இருந்து மனம் திரும்பட்டும். தகப்பனே இந்த வியாதி படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. வியாதியின் கொடுமை ஆண்டவரே, தத்தளிக்கிற ஜனங்கள் கண்ணீரோடு இருக்கிற மாதிரி ஜனங்கள் ஒரு விஷயம் இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. கூப்பிடுற ஒவ்வொருவருக்கும் சோத்தி கொடுங்கப்பா, கொடுங்கப்பா, கொடுங்கப்பா. செலுவையிலே ஆண்டவரே நீங்க எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்த தேவன் என்றும் மாறாதவரா இருக்கிறீங்க சுவாமி. ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த வியாதிய சொற்களா வேண்டிக் கொள்வோம் ஐயா. முதியோர்கள் ஆண்டவரே, கனாகரவாய் கிடக்கிற முதியோர்கள் அப்பா, அவ்வளவோ உண்டு சுவாமி. வைத்தியசாலைகளில் நிரம்பி வழிகிறாள் சுவாமி ஐயா. இவர்களுக்கு ஆறுதல் நீங்க தான் சுவாமி. இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. இந்த முதியோர்களை காண்கிற தேவன் நீங்க ஆண்டவரே, இவர்கள் கண்ணீரை காண்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்களுக்காக வேண்டி கல்லூரும் ஆண்டவரே. இந்த முதியோர்களுடைய தேவைகள் உதவிகளை எல்லாம் செய்கிற மக்களை எழுப்பி கொடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டி கொள்வார்கள் இந்த வண்ணிங்க ஆண்டவரே. அப்பா யார் கைவிட்டால் நான் கைவிடாதவன் அந்த வார்த்தை ஆண்டவரே. அப்பா நீங்க சொன்ன தேவன் சுவாமி, அதன்படி ஆண்டவரே இவர்களை நாங்கள் நடத்துறபடினால் நன்றி சொல்லுவோம். வாக்கு மாறாதவர் நடத்துகிறீங்க பாசர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வியாதியஸ்தர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். அப்பா அந்த மரண தருவாய் இருக்க வியாதியஸ்தர் ஒவ்வொருக்காக வேண்டிக் கொள்ளுறோம். அப்பா அவருடைய ஆத்மா ஆண்டவரே, என்னுடைய ஆத்மாவிலேயே வரப்பேன், ஆத்மாவிலேயே வரப்பேன். இந்த ஆத்மாவே ஆண்டவரே அவர்கள் தங்களிடமாய் தங்களுடைய குற்றங்கள் குறைகள் உள்ளவற்றையும் உங்களிடமாய் மன்னிப்பு கேட்டு அப்பா அப்ப கொடுப்பார்களாக, அப்போ கொடுப்பார்களாக, அப்போ கொடுப்பார்களாக. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்வோம் தகப்பனே. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். தேசத்தை ஆண்டு கொண்டு இருக்கிற தலைவர்கள் மத்தியில் இருக்கிற குழப்பங்கள் ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே அப்பா இருக்கிற சுவாமி. தலைவர்களுடைய வழிகளில் ஆண்டவரே தேவ பயன், தேவ நீதி ஆண்டவர் உண்டாகட்டும் சுவாமி, உண்டாகட்டும். உண்டாகட்டும். வாழ்கையை கொடுத்த தேவன் நீங்கள் சுவாமி. தேவ பக்தியோடு பயத்தோடு ஜனங்களை ஆளுகிறதான இறுதி அவர்களுக்கு உண்டாகட்டும் சுவாமி. என்னென்ன தீர்மானங்கள் எடுக்கிறார்களோ அதெல்லாம் அவர்கள் தேவனுக்கு பயந்து கேட்படிந்து ஆண்டவரே தீர்மானங்களை செய்கிறவர்களாக இருக்கட்டும் சுவாமி. தங்களுடைய மனம் போன போக்கில் ஆண்டவரே அலாதபடி அவர்களை வழிநடத்துங்க சுவாமி. இவருடைய கரங்களில் இந்த நாட்களில் வேதம் இருக்கட்டும் சுவாமி. அந்த வேதத்தில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற சுவாமி, அதன்படி நடத்துகிறவர்களாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க சகோதரி. இவர்களுக்கு வேண்டிய ஞானம் புத்தி வல்லமை ஆண்டவர் எல்லாவற்றையும் தேவ பரத்திலிருந்து கட்டளையிடுங்க சுவாமி. தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற தலைவர் ஒவ்வொருவருக்காக வண்டிக்கொள்ளும் ஐயா. தேசங்களின் நீதி இல்லாமல் அறப்படுகிற ஜனங்கள், கண்ணீரோடு தவிக்கிற ஜனங்கள், நீதிகள் புரட்டப்பட்ட நிலையில் ஆண்டவரே அங்கலாய்க்கிற மக்கள் இறக்கம் செய்யங்களுக்கெல்லாம் ஆண்டவரே நல்ல நீதி செய்கிற தலைவர்களாக இவர்கள் மாறட்டும். அவர்களுடைய கண்ணீரெல்லாம் துளைக்கப்படட்டும் சுவாமி. நீதி உள்ளவர்களோ ஆண்டவர் ஆளுகை தேசங்களை ஆளுகை செய்வனே அவருடைய குற்றங்கள் குறைகள் எல்லாம் மன்னிக்கும்படியாக வந்து கொள்ளுறோம் சுவாமி. அவப்பனே இவர்களுக்காக வண்டி கொள்ளுறோம். தேசத்தில் உள்ள அதிகாரங்கள் எல்லாவற்றுக்காக வண்டி கொள்ளுறோம். ஆண்டவர் இராணுவ வீரர்களுக்காக வேண்டி கொள்வோம். எங்கெல்லாம் தேசத்தை ஆண்டவரை காத்து கொண்டு நிற்கிறார்கள் சுவாமி. இவர்களெல்லாம் நீங்க வைத்த தேவ ஊழியர்கள் ஆண்டவர். இவர்களுக்காக வேண்டிக்க வேண்டிய வெள்ளத்தை சுகத்தை சமாதானத்தை கட்டளையிடுங்க சுவாமி. கொடுத்த பொறுப்பை உத்தரவாதத்துடன் செய்ய ஆண்டவரை இவர்களை நடத்துங்க சுவாமி. இவர்களுடைய குடும்பங்கள் ஒன்றுக்காக வேண்டிக் கொள்வோம். இந்த நாட்களில் குடும்பங்கள் எல்லாம் அணந்திரும்பட்டும் ரசிக்கப்படட்டும் தகுப்பனே. அங்கிருந்தாலும் ஆண்டவரை அவரை பாதுகாத்து நடத்துங்க சுவாமி. இப்படியாக தேசத்தில் உள்ள அதிகாரங்கள் ஒன்றுக்காம் வேண்டிக்கொள்ளுறோம் ஐயா. தேசங்களில் பஞ்சங்கள் ஆண்டவரே தகப்பனே அந்த நாட்களில் பெருகி கொண்டே போகும். வாழ்வாதாரங்கள் இல்லையப்பா, வேலை இல்லையப்பா, ஜனங்களுடைய போராட்டங்கள் அப்பா, கூக்குரல் அப்பா, வறட்சிகள் அப்பா. ஆண்டவரே ஏற்றுக்கு காரணமாயிருக்கு எல்லா குற்றங்களும் சாபங்களும் கர்த்தாவை மறிக்கப்பட வேண்டும் என்று யபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே இந்த தேசத்தின் மக்களுக்கு ஆண்டவரே பாவங்கள் குற்றங்கள் குறைகள் மன்னிக்கப்பட தேசத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம் சுவாமி. இவர்களுடைய கூப்பிடுதல், இவர்களுடைய கூக்குற போராட்டங்கள் தேவனே எங்களை நோக்கி கூப்பிடுறதாய் மாறட்டும். சிரமத்தை கொடுக்கிற தேவன் நீங்க ஆண்டு. இவர்கள் உங்களை நோக்கி பார்த்தா சிரமத்தை கொடுப்பேன்னு சொன்னவரே நீங்க சிரமத்தை கொடுக்கிற தேவன் ஆண்டவர்கள் உங்களை நோக்கி பார்க்கட்டும் பார்க்கட்டும் ஆண்டவர். இந்த தேசங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், தேசங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், தேசங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. பஞ்சங்கள் ஆண்டவரே ஒரு நேர உணவு இல்லாம தவிக்கிற மக்கள் அப்பா கூடியப்பா எங்கெல்லாம் தவித்து கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. கண்ணு நோக்கி பாருங்கப்பா, சீன் கொடுமை ஆண்டவர். இறக்கத்தின் தேவன் நீங்க ஆண்டவரே. வேணாந்தரத்துல பசினால் ஜனங்கள் தொய்ந்து போவார்கள் என்று சொல்லி அவர்களை போஷித்து அனுப்பின தேவன் மாறாதவர் அப்பா. நீங்க மாறுவதில்லை ஆண்டவர். இருக்கிறவராயிருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அதின் காலத்தில் நேற்றுக்காக நடப்பிக்கிற தேவன் சுவாமி. நீதி நியாயம் உங்களுடைய சிங்காசனமா இருக்கிற சுவாமி. தகப்பனே தோனமில்லாம தவிக்கிற மக்களை ஒரு விஷயம் மன்னித்து மன்னித்து இறக்கும் செய்யப்பா. இவர்களுக்கு வேண்டிய போஷக்கள் இவர்களுக்குரிய உணவை ஆண்டவரே கட்டளையிடுங்க சுவாமி. உணர்வுகளை அறிந்த தேவன் சுவாமி, இவர்களுடைய பசியின் உணர்வுகளை அறிந்த தேவன் சுவாமி, இவர்களுக்கு இறக்கம் செய்யுங்க. வேதத்தை இவர்கள் கற்றுக்கொண்டு ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்களாக, கீழ்ப்படிவார்களாக. இவர்களுக்காக வேண்டி நன்றி சொல்லுவோர், நன்றி சொல்லுவோர், நன்றி சொல்லு. இந்த நாட்களில் நிற்கிற இந்த பொல்லாங்கான காலத்தில், இந்த கொடுமையின் காலத்தில், இந்த அக்கிரமமான காலத்தில் ஆண்டவரே நிற்கிற ஊழியர்களுக்காக வேண்டி கொள்ளும் ஐயா. இந்த ஊழியர்கள் எல்லாம் உன்னையோடும் காரத்துவத்தோடும் ஊழியன் சீர்களாகட்டும், கூடிய சீர்களா இருக்கட்டும் சுவாமி. எல்லா போராட்டங்கள், மனுஷ போராட்டங்கள், பிசாசின் போராட்டம், வஞ்சனையான போதனைகளின் போராட்டம், எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவரே இவர்களை காத்து கொள்ளும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. எல்லாவற்றிலும் நிற்கத்தக்க வெள்ளத்தை காட்டலிடுங்க சுவாமி, வெள்ளத்தை காட்டலிடுங்க சுவாமி, வெள்ளத்தை காட்டலிங்க. சொந்த ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்றோம் இந்த நாட்களில் ஆண்டவரே, இந்த நாட்களில் இரட்டிப்பான வல்லமையினால் அபிஷேகித்தனாலும் ஆண்டவர் ஊழியர்களாய் மாறட்டும். இவருடைய வழிகளில் உள்ள காரியங்கள் எல்லாம் மறக்கப்பட்டு தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் ஆண்டவரே தேவராஜ்யத்திலே நிற்கிறவர்களாய் எப்பொழுது நிற்கட்டும் சுவாமி. இந்த ஊழியக்காரர்களுக்காக நிற்கிறோம், எங்கெல்லாம் நிற்கிறார்களோ சுவாமி, சிட்டிப்பான வல்லமையோடு நிற்கட்டும் சுவாமி. அத்தாவே இவர்களுக்காக வேண்டிக்கிறோம், இவருடைய குடும்பங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆண்டவரே, இவருடைய வழிகளுக்காக வேண்டிக்கொள்ளும். பலப்படுத்தும், பலப்படுத்துங்க, ஆசீர்வதி சகப்பனே. நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம் அப்பா. விழுந்து போன உள்ள ஆண்டவரே, இந்த நாட்களில் அப்பா வஞ்சிக்கப்பட்டு ஆண்டவரே விழுந்து போற ஊழியர்களையும் விசுவாசிகள் உண்டு சுவாப்பனே. இந்த நாட்களில் ஆண்டவரே பெருகிக்கொண்டே போறவர்கள் சுவாமி, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். தாங்க நின்ற நிலையில் திரும்பமா இவர ஆண்டவரே, இவர்களை ஆண்டவரே நடத்தும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. பெற்றோரட்சிப்பை காத்துக் கொள்ளவும், விசுவாசத்தை காத்துக் கொள்ளவும் ஆண்டவரே, ஊழியத்தை காத்து கொள்ளவும் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அன்னைங்க சுவாமி திரும்பமா எங்களுக்குள் வரட்டும் சுவாமி. தங்களோட வழிகளை ஆண்டவரே எங்களோட மாப்பு கொடுக்கட்டும் சுவாமி. சகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், இவர குடும்பங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். சத்ருவாகனன் வஞ்சித்து போ, இவர்களை கொள்ளை கொண்டு போய்விடாதபடி வெள்ளத்தை கொடுங்க சுவாமி, சத்துவத்தை கொடுங்க.

நம்முடைய சபைகள் இருக்கிறது சுவாமி. நீங்க தான் அப்பா சபை சபைக்கு தலைவரா இருக்கிறீங்க. இந்த சபைகளுக்காக வேண்டி கொள்ளும் தகப்பனே, இவட வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட ஆயத்தமல்ல சபைகளாக மனவாட்டி உள்ள மனவாட்டியான சபையாக பரிசுத்தமுள்ள சபையா கரைகுறையற்ற சபையா ஐயா நீங்க எடுத்துக் கொள்ளப்படும் வருகிற சபையாக ஆண்டவரே, ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு சபையும் இந்த நாட்களே ஆயத்தப்படட்டும் சுவாமி. சபையில் நிற்கிறவர்கள் ஆண்டவரே ஒரு மனமும் அன்பும் உள்ளவா சபையை கட்டுகிறவர்களாய் பரலோகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாய் ஆயத்தப்படட்டும். உட வருகையை நோக்கிறவர்களாய் ஆயத்தப்படட்டும். குடும்பம் குடும்பமாய் ஆயத்தப்படட்டும். ஒவ்வொரு சபைக்காக வேண்டிக் கொள்ளுறோம். சபைக்காக வேண்டி சபையில் நிற்கிற போதொரு மாருக்கா உதவி ஊழியர்களுக்காக வேண்டிக்கோ. தாங்குங்கப்பா, வெலப்படுத்துங்கப்பா, பரிசுத்தத்துல நடத்துங்கப்பா. சபையை மேய்க்கத்தக்க பலனை கொடுங்கப்பா, ஞானத்தை கொடுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டி இவருடைய குடும்பங்களுக்காக வேண்டி ஆண்டவரே சாட்சியுள்ள குடும்பங்களாக மற்றவர்களுக்கு முன்மாதிரியான குடும்பங்களாக இந்த நாட்களில் ஆண்டவர் ஒவ்வொருவரும் குடும்பங்களும் ஊழியக்காரரும் குடும்பங்களும் போதர்மாரோட குடும்பங்களும் விசுவாசிகளின் குடும்பங்களும் மாற வேண்டும் அனுப்பிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவருக்காக வேண்டிக்கிறோம் தகப்பனே. நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். எல்லாம் கூட கிருபையப்பா, கிருபையப்பா, கிருபைதான பாப்பா. எங்களுடைய நீதி அல்ல சுவாமி, மனுஷருடைய நீதி அல்ல ஆண்டவரே. இவட கிருபை, இவட கிருபைதானப்பா. சொல்லக்கா வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ள ஆண்டவரே. இந்த நாளில் சாட்சியத்தின் சுவிசேஷம் சாலஜாதிகளுக்கு அறிவிக்கப்படவன் அப்பா போல அன்புள்ள தேவன் சுவாமி. ஒருவர் தான் கட்டு போது உங்களுக்கு சித்தம் அல்ல ஆண்டவர். நீங்க ஆண்டவர் அதற்காக உங்களுடைய குமாரன் பூமிக்கு தந்தீங்க சுவாமி. அக்கா நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவே இந்த கடைசி நாட்களில் மனந்திரும்ப வேணும் சுவாமி. மனந்திரும்பும் ஆண்டவரே ராஜ்யத்தின் சுவிசேஷம் எங்கெல்லாம் அறிவிக்கப்பட வேண்டும் அந்த இடங்களிலெல்லாம் நீங்க அனுப்பி கொண்டிருக்க அப்படின்னாலும் நன்றி சொல்லுறோம். அதுக்குரிய காலங்களை தந்து ரெக்னாலஜி வளர்ந்து பலகமாய் ஆண்டவரே மீடியாக்கள் ரேடியோக்கு டெலிவிஷன் போன்கள் என்று ஆண்டவரே எவ்வளவு காரியங்களை நீங்க இந்த காலத்தை தந்திருக்கிறீங்க சுவாமி. எவ்வளவு விதமாய் ஆண்டவரே எங்களை வார்த்தை சொல்ல முடியும் அவ்வளவா செல்லுறபடினா நன்றி சொல்றது. நடத்துறவர்கள் ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளணும், வேண்டிக் உண்மையோடும் மேதியோடும் தங்களை தாழ்த்தி ஆண்டவரே இந்த ஊழியங்களை செய்யட்டும் சுவாமி. இந்த ஊழியங்களை செய்யட்டும். அவருடைய தேவைகளை நீங்க பார்த்துக் கொள்ளுங்க சுவாமி, பார்த்துக் கொள்ளுங்க. இன்னுமாய் அழைக்கப்பட்ட கொத்தனா கிராமங்கள் உண்டு சுவாமி. இவைகளுக்கெல்லாம் நிக்கிற ஊழியர்கள் வேண்டும் சுவாமி. ஆண்டவரே இங்க உள்ள ஊழியர்கள் ஒவ்வொருவருக்காக வேண்டி தாங்குங்கப்பா. கண்ணீரோடு எவ்வளவு தேவைகளோடு நிக்கிறவர் சுவாமி, நிக்கிறவர் சுவாமி, நிக்கிறவர் தேவைகளை சந்திக்கிற மக்களை எழுப்பி கொடுங்கப்பா. தேவைகள் உண்டு சுவாமி, தேவைகள் உண்டு சுவாமி. தேவைகளோடு நிற்கிற ஊழியக்காரர்களுக்கு தேவைகளை சந்திக்கிற தேவன் நீங்க. ஆசீர்வதிங்க கொடுக்கிற ஜனங்களை ஆசீர்வதிங்க, தாரத்துமுள்ள மக்களை ஆசீர்வதிங்க. அப்போ அந்த காலங்கள் இருக்கிற மக்களுக்காக வந்து அன்பு தணிந்து போன காலம் தகப்பனே, அன்பு தணிந்து போன காலத்தில் ஆண்டவரே ஜனங்களுடைய வாழ்க்கை, ஜனங்களுடைய வாழ்க்கை தாரமகான வாழ்க்கை, கீழ்படியாத வாழ்க்கை, இறக்கமற்ற வாழ்க்கை ஆண்டவரே இறக்கம் செய்யுங்கப்பா. இவர்களை மாற்றவல்ல தேவன் நீங்க தானப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். பிரிந்த குடும்பங்கள் ஆண்டவர், பிரிந்த பெற்றோர், பிறந்த பிள்ளைகள், கண்ணீர் ஆண்டவர், கண்ணீர் ஆண்டவர், கண்ணீர் ஆண்டவர். உங்களுக்குத்தான பாறுதலும் சகாயமும் உண்டு சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தங்களை தாழ்த்துவார்களாக, தங்களை தாழ்த்தி ஆண்டவர் உங்களிடமாய் திரும்பி ஆண்டவர் ஐயா மன்னிப்பை பெற்று சமாதானத்தை பெற்று குடும்பத்தில் முடிவிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் தகப்பனே, வேண்டிக் கொள்ளுவோம். இந்த குடும்பங்களுக்காக, உறவுகளுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். ஒரு விஷயம் ஆண்டவரே, பின்மாறியாக உங்களோட அன்பை முடிவார்கள்.

0: மண்பகையான குழுமையில் ஊற்றும்படியாம் உங்க அன்புதான் அப்பா சாலத்தையும் தாங்கும் சாலத்தையும் சளிக்கும் எல்லாவற்றையும் செய்ய வல்லவது உடைய அன்பு ஒவ்வொருவரையும் நிரப்புங்க அப்ப மன்னிப்பு அப்பா மன்னித்து ஆண்டவரே இவருடைய குடும்பம் பாவங்க குற்றம் குடும்பம் எல்லாவற்றையும் மன்னித்து ஒரு செய்யறக்கும் செய்யுங்கப்பா இவர்களுக்காக வேண்டி கொள்வோம் தகப்பனே நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே இந்த வேலையிலும் ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகளுக்காக வேண்டி கொள்கிறோம் சுவாமி இந்த வாலிப பிள்ளைகளை கண்ண வைக்கிப்பாங்கப்பா இந்த வாலிப வயதில் ஆண்டவரே இந்த காலத்தில் ஆண்டவரே இந்த கடைசி நாட்கள் இந்த கொடுமையான காலத்தில் ஆண்டவர் இந்த வாலி புள்ளிய கட்டல் இந்த ஆண்டவர் சிக்கி சிதறப்பட்டு போய் கொண்டிருக்கிறாங்க சுவாமி என் தகப்பனே திருப்பி கொண்டு வாங்க சுவாமி திருப்பி கொண்டு வாங்க மனிதனால் முடியாத ஆண்டவர் மனிதனால் ஒத்தராய் உங்களை நான் சகலமும் முடியும் சகலமொழி மன்னிப்பு இறக்கம் ஆண்டவர் உங்களிடத்தில் உண்டு சுவாமி இந்த வாலிய புள்ளிகள் மேல் இறங்கி ஆண்டவர் கத்தாவே இவர்களை திருப்பி கொண்டு வாங்க இவருடைய பெற்றோர்களுக்காக வேண்டி கொள்ளும் தகப்பனே இந்த பெற்றோர்களின் குறிப்படியாமையினால் ஆண்டவரே இருக்கிற குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து இந்த பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளும்படியாய் வேண்டி கொள்ளும் சுவாமி மீட்டுக் கொள்ளும்படியாய் வேண்டி கொள்ளும் இந்த பிள்ளைகளுக்காக வேண்டி கொள்ளுறோம் தகப்பனே இந்த வால பிள்ளைகளும் வாலிய பிள்ளைகளுக்காக வேண்டி கொள்ளும் கிருபை கிருபை அப்பா கிருபை அப்பா கிருபை அப்பா தேசங்களுக்காக வேண்டி இரண்ட தேசங்கள் அநேகம் உண்டு சுவாமி இந்த தேசங்கள் எல்லாம் வெளிச்சத்தை காண வேணும் வெளிச்சத்தை காண வேணும் ஆண்டவரே நீங்க போவரிடம் எல்லாம் வெளிச்சம் உங்களோட வார்த்தை செல்வரவிடம் வெளிச்சம் அப்படியான காலம் ஆண்டவரே இந்த தேசங்களுக்காக வேண்டி கொள்கிறோம் தேசங்கள் எல்லாம் வெளிச்சத்தை கண்ட இடங்கள் எல்லாம் ரசிக்கப்பட்டு மனந்திரம்பி ஆசீர்வாதத்தை பெற்று உங்களோட வருகை காத்தமுள்ளவர்களாய் உங்களோட வருகை சேர்க்கப்படுவதாய் மாறுவேன் ஜனங்கள் எல்லாருக்கான இரண்டு தேசங்கள் அநேகம் உண்டு சுவாமி உட்காந்து இந்திய தேசத்துக்காக வேண்டி கொள்ளவும் இந்திய தேசத்தில் இருக்கிற கோடி மக்கள் ஆண்டவர் கோடி மக்கள் ஆண்ட இருளின் ஆதிக்கத்தில் இருந்து அந்த வாரத்தில் இருந்து அவர்கள் எல்லாம் திரைப்பட்டிருக்கிற ஆண்டவரே காலங்களில் இருந்து எல்லாரும் விடுதலையாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி எல்லாரும் விடுதலையாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் வேண்டிக் கொள்வோம் இலங்கை தேசத்துக்காக வேண்டிக் கொள்வோம் தகப்பனே தகப்பனே தகப்பனே எங்கள் இலங்கை தேசம் மாற வேணும் சிறையில் புடைக்கப்பட வேணும் சுவாமி ஆண்டவரே அதுக்கு நீங்க தான் அப்பா வேணும் எல்லா சிறையிருப்புகளை மாற்றி தேசம் வாழ்வடைய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி வாழ்வடைய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளும் தேசத்துக்காக வேண்டும் ஜனாதிபதி ஆண்டவர் மந்திரி சபையை பாதுகாத்துக் கொள்ளும் நீதியும் நியாயம் ஆண்டவர் ஆளுகையில் வரட்டும் சுவாமி வரட்டும் சுவாமி காத்து கொண்டிருக்கிறோம் சுவாமி ஆண்டவரே நீங்க செய்யறபடினால் நன்றி சொல்கிறோம் சுவாமி நன்றி செய்வர்களுக்காக வேண்டி இப்படியா இலங்கை தேசத்துக்காக வேண்டி அப்பா அந்த கடல் தேசத்துக்காக வேண்டி நாங்க வாழ்ற தேசம் ஆண்டவரே இவரு கிறிஸ்தவ நாடு ஆண்டவர் மிஷனரிகளின் ஆளு ஒளியக்கரணும் அந்த தேசத்துக்காக கண்ணீர் விட்டார்கள் சுவாமி அலங்காளி நின்றார் சுவாமி திருப்பி கொண்டு வாங்க சுவாமி இங்கு உள்ள எல்லா விக்கிரக ஆராதனைகளும் பாவங்களும் பொய்களும் களியாட்டுகளும் காம விகாரங்கள் போலிகளும் தேசத்தை மூடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் அசுத்தமான காரியங்களும் எந்த அகப்பன் எந்த அகப்பன் எங்களுடைய நாமத்தினால் எங்களுடைய நாமத்தினால் இயேசு என்ற நாமத்தினால் தேசத்தை விட்டு நீங்க முடியா வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி நீங்க முடியா வேண்டி ஒரு தேசத்து மக்கள் இங்க இருக்கிறார்கள் சுவாமி ஆண்டவரே எங்களுடைய உறவுகள் இருக்கிறார்கள் சுவாமி அவர்கள் எல்லாருடைய கண்களும் திறக்கப்படட்டும் சிச்சிப்பை காண்டு கொள்ளட்டும் சுவாமி வாழ்வை கண்டு கொள்ளட்டும் சார் எங்கெல்லாம் சிறப்பட்டு இருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கையில உதவி செய்யுங்க சார் நன்றி சொல்லுறோம் அப்பா நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம் ஜெபிக்கிறோம் சுவாமி ஒரு மனமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவரே நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே நாங்க சொந்த போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்கிறோம் சுவாமி ஜெபிக்கிறோம் சுவாமி ஜெபத்தை கேட்கிறவரே நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. இந்த வேலையிலும் ஆண்டவரே அந்த அனிவர்சரியை கொண்டு அந்த ஊழியருக்கா வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. இதுவரை ஆண்டவரே ஒரு குடும்பத்தை நீங்க நடத்தி வந்தீங்க சுவாமி. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவரை நான் கனப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் இம்மட்டுமா நீங்க கனப்படுத்தி இந்த ஊழியத்தில் வைத்திருக்கிற அப்படின்னா நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். நன்றி குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் இப்படி கருத்தில் தருகிறோம் சமாதானமும் சந்தோஷமும். ஆண்டவரே இந்த நாட்கள் இந்த கடைசி நாட்களில் அப்பா உங்களோட வருகை நாட்களில் ஆண்டவரே அவர்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து தேவைகளை சந்தித்து உங்களுக்காக ஓடி ஓட்டத்தை ஓடி மடி கிருபசிங்களுக்காக வேண்டிக் கொள்ளுது, ஊழியக்காரனுக்காக வேண்டிக் கொள்ளுது, ஊழியக்காரனுக்காக வேண்டிக் கொள்ளுது. அப்பனே நேற்று நம்ம ஆண்டவரோட புத்த வழியிட்டு இருந்த ஆண்டவரே சௌகரிக்காக வேண்டிக் கொள்ளும் வேண்டிக் கொள்ளும் வேண்டிக் கொள்ளும். அப்பா எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவரே ஐயா உங்களோட வழிகள் தானப்பா ஆசீர்வாதம், உங்களோட வழிகள் தானப்பா ஆசீர்வாதம். உங்களோட வழிகளின்படி உங்களோட சித்தத்தின்படி நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி அதுக்காக நன்றி சொல்லி ஆண்டவரே அதை நீங்க மயமைப்படுத்தின அப்படின்னா நன்றி சொல்லுறோம். ஆண்டவரே சங்கமன் ரேடியோக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், தேவைகள் சந்திக்கப்படட்டும், சமாதானத்தை பெற்றுக் கொள்ளட்டும், சுகத்தை பெற்றுக் கொள்ளட்டும். கர்த்தாவே இந்த ஊழியத்துக்கு தேவையான காரியங்களும் ஆவியானவரை நீங்க வழிபடுத்து கொடுங்க சுவாமி. ஒரு மனுஷ வழி வேணா சுவாமி, ஒரு மனுஷனுடைய வழி வேணா ஆண்டவரே. ஆவியானவரே நீங்க எதை அனுமதிக்கிறீங்களோ அதை செய்து முடிக்க கிருபை செய்யுங்க. தேவைகளை சந்தி எங்களோட பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தகப்பனே. ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு சக்கனம் தகப்பனே இந்த பூமியில ஆண்டவரே போய்கொண்டிருக்கிற காலத்தை ஆண்டவரே நீங்க நடத்தி கொண்டிருக்கிறீங்க சுவாமி, நடத்தி கொண்டிருக்கிறீங்க சுவாமி. உங்களோட காலத்துல எல்லாவற்றையும் தந்திருக்கிறோம் சுவாமி, தந்திருக்கிறோம் சுவாமி. எங்களை பூரண சமாதத்தோடு காத்து கொள்ளுறீங்க சுவாமி, காத்து கொள்வோம். நாங்க நன்றி சொல்லுவோம், கோடி நன்றிகள் அப்பா, கோடி நன்றிகள் அப்பா. அவங்களை தரை மட்டும் தாழ்த்தி நன்றி சொல்லுறோம். நன்மைகள் கிருவிகளுக்காக நன்றி சொல்லுவோம். நாங்கள் மாத்திரமான நாங்கள் மாத்திரம் சுவாமி. எங்களை தாழ்த்தி எங்களிடத்தில் மன்னிப்புகளும் இருக்க கணமும் துதி மயிமை நீங்க தான் அப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லபிதாமி. ஆமி ஆமி ஆமி
1: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து வாழ்த்தி ஆசீர்வதித்திருக்கிற வாசவானவர்களையும் சகோதரி ஜனத்தவர்களுக்காகவும் ஜபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். தோடு மீதியான ஜபங்களுக்கூடாக வழி நடத்தி ஆசீர்வதித்த உங்களையும் கதர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தரை கரத்திலே உங்களை ஒப்பித்துக் கொண்டு நாளைய நாளிலே நீங்கள் இணைய முடியாதுன்னு சொல்லியிருக்கிறீர்கள். புத்தங்களை எதிர்மூகமாக சந்திப்போம். கோட் பிளஸ் அம்மா. ஆமீன்
0: ஆமீன். கத்திரங்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமீன்
1: ஆமீன்
0: ஆமீன்
1: ஆமீன் ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் விசாக்கா கனடாவிலிருந்து இணைந்தார்கள், ஜெபித்தார்கள். கத்தனை அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன் ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் ஸ்கை பிரைம் மினிஸ்ட்ரி 11வது வருடத்துகளே கடந்து செல்கிறது. அவருடைய செலிப்ரேஷன்லே கலந்து கொள்ள ஊழியர்கள் வழி நடத்துவார்கள். கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம். ஆமேன்.
2: எங்கள் ஊழியத்தின் மூலமாய் குடும்பத்தின் மூலமாய் எஸ்வே ஊழியங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கிருபை பெறுகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கால் மனுஷன் கத்தரோடு இருப்பாராக, கத்தருடைய நாமம் மகிமைப்படுவாராக. எங்களுக்கு அந்த நல்ல நேரத்தை கொடுத்திருக்காங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம். கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
3: கத்தரவங்களையும் அதிக அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அப்படியாக எஸ்பிஎம் இன்டர்நேஷனல் ஊழியங்களோடு கூட இணைந்து தொடர்ந்து கத்துடைய நாமத்தையும் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஊழியங்களையும் தெய்வ நிறைவாய் ஆசீர்வதித்து இன்னும் மகிமையாய் வருகிற நாட்களிலே ஊழியத்தின் பாதையில் எடுத்து பயன்படுத்தும்படியாக தொடர்ந்து நாங்கள் உங்களுக்காகவும் உங்கள் ஊழியர்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஐயா. கலந்து நேர்களை இப்பொழுதும் நீங்கள் இணைந்திருப்பது எஸ்பிஎம் இன்டர்நேஷனல் ஊழியங்கள் மற்றும் காஸ்பல் தமிழ் டிவி இணைந்து நடத்தி கொண்டிருக்கிற சிறப்பு நேரலை ஆராதனை. தன்னுடைய பெரிதான கிருபையினாலே எஸ்பிஎம் இன்டர்நேஷனல் ஊழியங்கள் பத்து ஆண்டுகளை நிறைவு செய்து புதிய ஆண்டுக்குள்ளாய் பிரவேசிக்கும்படியாக தேவன் கொடுத்த மகா பெரிய அந்த கிருபையை எண்ணி அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக தெய்வ ஊழியர்கள் இணைந்து இந்த ஊழியத்தை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபித்து வருகிறார்கள். அப்படியாக தொடர்ந்து புதிய ஆண்டுக்குள்ளாய் பிரவேசித்திருக்கிற ஊழியங்களை ஆசீர்வதித்து வாழ்த்தி ஜெபிக்கும்படியாக நம்மோடு கூட இணைந்திருக்கிறார்கள். இந்திய தேசத்தில் இருந்து எசமனே பிரேயர் ஹவுஸுடைய சாவகராயிருக்கிற அன்பு ஊழியர் பாஸ்டர் அகஸ்டின் சாலமன் ஐயா அவர்கள் ஒரு குடும்பத்தோடு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த சிறப்பு நிரலை நிகழ்ச்சிக்கு நேராக அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர், நீங்க தொடங்குங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.
4: பிரைஸ் லார்ட் சிஸ்டர். நன்றி சிஸ்டர். இந்த நல்ல நாளில இந்த ஆனிவர்சரி மீட்டிங்கை நம்ம அனுசரிக்கின்ற இந்த நாட்களிலே ஆண்டுடைய பெரிதான கிருபையில ஆண்டுடைய ஆண்டுக்கு நாங்கள் நன்றி சொல்றோம். இந்த ஆரம்பத்துல ஒரு பாடலை பாடி ஆண்டுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவே அத்தி அந்த இன்பமாய் ஸ்தோத்தரிப்போமாக என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடலாம்.
5: இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவே அத்தி அந்த மாய் ஸ்தோத்தரிப்போமாக.

உதமாகவும் உதமாகவும் மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அந்த என்ன

0: மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவையந்த என்ன மாஸ்தோத்தரிப்போ மாத.
1: இந்த ஸ்கைப்ரே இன்டர்நேஷனல் எப்ப முழியும் 10 ஆண்டுகளை முடித்து 11வது ஆண்டுக்குள்ளே கால் எடுத்து வைத்திருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த நாளில் கிருபையாக ஆண்டவர் கரம் பிடித்து நம்மை வழி நடத்தி இருக்கிறார். இந்த ஊழியத்துல ஆரம்பத்துல ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பாக சுவிசேஷகர் அமல்ராஜா அவங்க இதுல என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆரம்பத்துல உலக அளவுல இந்த செய்தியை கொடுக்கணுன்றது என்ன, சின்ன வயசுல 22 வயசுல நான் ரட்சிக்கப்பட்ட போது ஆண்டவரிடத்துல பல மணி நேரங்கள் நான் ஜெபித்து இருக்கிறேன். என்னுடைய ஜப நேரமே காலை விடியற்கால 2 மணிக்கு 2 இருந்து 6 மணி வரைக்கும் ஜெபிப்பேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ போல வனாந்திரமான இடத்துக்கு போய் ஜெபிப்பேன். அந்த நாட்களில நான் ஜெபித்த அந்த ஜபம் அந்த நாட்களில தரிசனமாக அங்கே நிறைவேறுகிறத நான் பார்க்கிறேன். அந்த கால உலகம் முழுவதுக்கும் சுவிசேஷத்தை சொல்லணும், ஏ சாண்டவரை போலவே இந்த ஊழியத்தை செய்யணுன்றது எந்த விருப்பம். அமல்ராஜா ஐயா, அந்த நானும் எங்களுடைய மனைவியும் இங்க ஆம்பூர் பகுதியில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் கெச்சமேன பிரேயர் ஹவுஸ் ஏற்கனவே ஒரு 37 ஆண்டுகளாக இயங்கி வருகின்றன. அநேக ஊழியர்கள் இதிலிருந்து எழும்பியிருக்கிறாங்க. அதுல ஒரு அமல்ராஜாயாவும் இங்கே ஊழியர்காரராக இருந்து இந்த அருமையான இந்த ஸ்கைப்ரோ இன்டர்நேஷனல் எஃப்எம் மூடியும் மற்றும் காஸ்போ எஃப்எம் மூடியத்தோடு இணைந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு. வேதாகமத்தை முறையா கற்கவும், வசனங்களை நல்லா மெமரி பண்ணவும், செய்திகளை நன்றா கொடுக்கவும், இதன் மூலமாக அநேகருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது எங்களுடைய வாழ்க்கையில சாட்சியாக நாங்கள் கண்டிருக்கிறோம். திருச்செல்வம்மாயாவோடும் மஞ்சள் அம்மாவோடும் ஸ்டல்லம்மாவோடும் எபினேஸ்வரையாவோடும் நிறைய அதிகமான ஜப பங்குதாரர்களாக நாங்கள் ஜபித்து இந்த ஊழியத்தை நடத்தும்படியான ஒரு பெரிய கிருபை. உலக அளவில் அநேகர் எங்களோட கூட தொடர்பு கொள்ளும் போது அது நிச்சயமாக அது எங்களுக்கு ஒரு சவாலாக இருக்கிறத நாங்கள் உணர்கிறோம். கத்ததாமே இந்த ஊழியத்தை வருகிற 11வது ஆண்டு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. இந்த ஆண்டுக்கான புதிய ஆண்டுக்கான ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். உபாகம புத்தகத்துல 11வது அதிகாரம் வசனங்கள் 10, 11, 12 வாசிக்கும் போது, நீங்க சுதந்திரிக்க போகிற தேசம் விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல இராது. அங்கே விதையை விதைத்து கீரை தோட்டத்தை நீர்ப்பாய்ச்சுகிறது போல உன் காலம் நீர்ப்பாய்ச்சலாய் நீ கடந்த சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மழையை தண்ணீரை குடிக்கும் தேசம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன்னுடைய தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் அதன் மேல வைக்கப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லி, இந்த வருஷத்தின் துவக்கத்துக்காக ஆண்டவருடைய சமூகத்துல நான் என்ன பேசணும்னு சொல்லி காத்திருக்கும் போது ஆண்டவர் இந்த வசனத்தை அழக கொடுத்தார். இந்த புதிய ஆண்டுல இந்த ஊழியமானது அந்த மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள ஒரு தேசம், அது வானத்தின் மழையை தண்ணீரை குடிக்கிற தேசம், அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற ஒரு தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் உன் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் இந்த புதிய ஆண்டுல எப்பொழுதும் இந்த ஊழியத்தின் மேல இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இது ரொம்ப அழகான ஒரு 4 காரியங்கள். இதுல ஆபிரகாமுக்கு 7 வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருந்தா கூட இதுல பார்க்கும் போது ரொம்ப சிறப்பான வாக்குத்தத்தங்கள். இந்த புதிய ஆண்டுல கர்த்தர் நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டவர் கட்டளையிடுவாராக. நித்திய ஜீவனையும் பரம காணனையும் புதிய எருசலேமையும் அந்த பரலோக பாக்கியத்தையும் ஆண்டவர் வாக்களித்து இருக்கிறார். ஆமென். அதை நம்ம சுதந்திரத்துக்கு கொள்ள போகிறோம். எப்படின்னா நம்முடைய விசுவாசத்தினால. இந்த புதிய ஆண்டு நமக்கு ஒரு நன்மையின் ஆண்டாக, ஆசீர்வாதத்தின் ஆண்டாக, தேசங்களை ஆண்டவருடைய பக்கமா திருப்புகிற ஆண்டாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த என்னன்னா இந்த இன்னொரு காரியம் கூட ஆண்டவர் இதுல பார்க்கிற காரியம், இந்த நான்கு காரியங்களும் அந்த ஆசீர்வாதங்களும் வரும்போது ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன சொல்றாருன்னா, பிரியமானவனே உன்னுடைய ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன் என்று சொல்லி மூன்று யோவான்ல சொல்லியிருக்கிற வண்ணமாக இந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இதுல நம்ம பார்க்கிற காரியம் என்னன்னா, மலைகள் உள்ள ஒரு தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம பார்க்கிறோம். இது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் அந்த சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கும். இந்த மலைகள் பள்ளத்தாக்குகள் என்று சொல்லும் போது ஆவிக்குரிய அர்த்தத்துல பார்க்கும்போது உன்னதமான ஜப ஜீவியத்தை இது காண்பிக்கிறது. ஆண்டவர் இயேசு மலைகளுக்கு சென்று இரவு முழுதும் ஜபித்ததை நாம பார்க்கிறோம். அதிகாலையில மாலையில எப்போ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பார்க்கும் போது அவர் ஜபத்துல தரித்திருக்கிற ஒரு இடம். ஆகவே இந்த ஆவிக்குரிய அர்த்தத்துல நம்ம பார்க்கும்போது மலைகள் உள்ள தேசம் என்று சொல்லும் போது நம்முடைய உன்னதமான ஜப ஜீவத்தை காண்பிக்கிறது. ஜபிக்கிறவர்களாக தேசங்களை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் நம்ம இந்த புதிய ஆண்டுல எடுத்து பயன்படுத்துவராக. இதுல பார்க்கும்போது இந்த மலைகள் உள்ள தேசம் அப்படின்னு சொல்லும் போது கிறிஸ்துனுடைய முதலாவதாக காணப்படுகிற ஒரு ஆசீர்வாதம் என்ன, தேவனுடைய வலது பாரசத்துல விற்றிருக்கிறவருடைய மேலான ஒரு இடத்தை தேட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இங்க சொல்லுகிறத பார்க்கிறோம். இரண்டாவது உலகத்துக்கும் அந்த பாவத்துக்கும் மறித்த அந்த அனுபவம் பாதுகாத்துக் கொள்ளும்படியான ஒரு அனுபவமாக இருக்கின்றன. மூன்றாவது இதுல பார்க்கும் போது நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள்ள மறைக்கப்பட்டதை இந்த வாக்குத்தத்தத்துல நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது இதுல நம்ம பார்க்கிற இன்னொரு காரியம்னா, இது பள்ளத்தாக்குகள் உள்ள ஒரு தேசம் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கின்றன. பள்ளத்தாக்குகள் என்று சொல்லும் போது நம்முடைய தாழ்மையை காண்பிக்கிறது. இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையை ரூபப்படுத்தி மனுஷ சாயலாய் மாறி, அதாவது சிலுவையின் மரண பரியந்து தன்னை தாழ்த்தினதை பார்க்கிறோம். அப்போ அந்த பள்ளத்தாக்குகள் உள்ள தேசம் என்று சொல்லும் போது தாழ்மை உள்ளவங்க, அந்த சாந்த குணம் உள்ளவங்க, தேவ அன்பினால நிரப்பப்பட்டவர்களாக ஆவிக்குரிய கனிகளை அவங்க கொடுக்கிறவர்களா இருப்பாங்க என்று சொல்லி இந்த இரண்டாவது காரியத்துல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறத பார்க்கும். தாழ்மை எப்பொழுதுமே நம்ம தரித்து கொள்ள வேண்டும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். கிறிஸ்துவனுடைய தாழ்மை, ஆண்டவர் அவர் எவ்வளவு மரண பரியந்தம் தன்னை கீழ்ப்படுத்தினார். ஆமே, அவர் தேவாதி தேவன் தான், ஆனா அவர் தன்னை தாழ்த்தினதை பார்க்கும். மூன்றாவது வானத்தின் தண்ணீரை மழையை குடிக்கிற ஒரு தேசம் என்று சொல்லும் போது இது பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுகிற ஒரு அனுபவத்தை காண்பிக்கிறது. ஜபம் மாத்திரமல்ல, தாழ்மை மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுகிற ஒரு அனுபவத்தை இது காண்பிக்கிறது. இது பாருங்க, அநேகர் என்ன பண்றாங்க, பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுறன்னு சொல்றாங்க, ஆனா அவங்களுடைய வாழ்க்கை காய்ந்து வறண்டு போயிருக்கிறத பார்க்க. ஆனா ஆண்டவருடைய வாக்குத்தத்தை என்ன சொல்லுனா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவங்க வானத்தின் அந்த தண்ணீரை அந்த குடிக்கிற ஒரு தேசம், அந்த பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு ஆவியின் வரங்களினாலும் ஆவியின் கனிகளினாலும் இந்த புதிய ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமா தருகிறேன்னு சொல்றாரு. அது மாத்திரமல்ல, அது விசாரிக்கிற தேசம் என்றும் சொல்றாரு. அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற ஒரு தேசம். கர்த்தர் நம்ம கருத்தோடு விசாரிக்கிறார். இந்த புதிய ஆண்டுல, இந்த 2026 நம்ம இருந்தாலும் கூட, இந்த ஸ்கைப்ரேயர் இன்டர்நேஷனல் எஃப்எம் ஊழியத்துக்கு இது 11வது ஆண்டு. ஆண்டவர் சிறப்பாக இந்த ஆண்டுல நம்மை விசாரிக்கிற ஆண்டவரா இருக்கிறார். ஆமே, இதுல நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்றார். கர்த்தர் நம்மை விசாரிக்கிற ஆனப்படினாலே நம்முடைய எல்லா பாரங்கள், நம்முடைய கவலைங்க எல்லாவற்றையும் அவர் மேல நம்ம வைத்துவிடும் போது ஆண்டவர் நம்ம பாதுகாக்கிறவரா இருக்கிறார். ஆமென். உங்களை கவலைகள் எல்லாம் அவர் மேல வச்சிருங்க. சங்கீதக்காரன் கூட சொல்றாரு, கர்த்தர் மேல உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்றார். அப்போ கர்த்தர் நமக்கு விசாரிக்கிறவரா இருக்கிறதுனால நம்ம எது குறித்தோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஐந்தாவதாக, கர்த்தருடைய கண்கள் இந்த நம்மல பதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்றாரு. இன்றைக்கு பாருங்க உலக பிரகாரமா பார்க்கும்போது உண்டியவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் உன் மேல நோக்கமா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கத நான் பார்க்கிறேன். இன்றைக்கு விஞ்ஞானிகள் எல்லாம் பார்க்கும்போது நிறைய அந்த ராடர் அந்த கருவியை வச்சு வெளியே இருந்த உள்ள என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ரொம்ப பூமிக்கு அடியில என்னென்ன இருக்குதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இந்த சாதாரணமா மனுஷனுக்கு கொடுத்த இந்த ஞானத்துல இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் எல்லாம் இருக்குன்னு சொன்னாக்கா ஆண்டவருடைய கண்கள்ல எப்பொழுதுமே நம்ம பதிந்திருக்குன்னு சொன்னா நமக்கு ஒருவேளை எதிரிங்க சத்துருக்கள் வராங்கன்னா நம்ம பாதுகாப்பாரு. அதே நேரத்துல நம்ம பலவீன போடும் போது நம்ம பலப்படுத்துவாரு. இந்த ஊழியத்தின் பாதையில திரளான ஜாதி ஜனங்களை நமக்கு கொடுப்பாரு. இது ரொம்ப ஆண்டவர் நமக்காக சொல்லப்படுகிற ஒரு காரியம். இதுல சகரியா புத்தகத்துல கூட ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதுன்னா 10:10 துக்கத்தோட அல்ல மகிழ்ச்சியோட என்று சொல்லப்பட்டிருக்கு. பூமி எங்கும் உள்ள சுற்றி பார்க்கிறவைகள் ஆகிய கர்த்தருடைய 7 கண்களும் அந்த செர்வாவல்லியனுடைய கையில இருக்கிற அந்த தூக்கு நூல சந்தோஷமா பார்க்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம எந்த காரியத்தை குறித்தும் இந்த புதிய ஆண்டுல பயப்படாம கர்த்தருடைய கண்கள் நம்ம நோக்கி இருக்கிறபடினாலே வசனம் அந்த 2 கூட 16:9 சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமாக தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி பூமி எங்கிலும் அவருடைய கண்கள் உலாவி கொண்டு இருக்கிறது அப்படி அப்படின்னு சொன்னாக்கா நம்முடைய கர்த்தருடைய பார்வையில நம்ம எப்பொழுதுமே இருக்கிறோம். ஆகவே இந்த ஊழியம் சிறக்கும் ஆசீர்வதிக்கப்படும் திரளான ஜாதி ஜனங்க ரட்சிக்கப்படும். ஆண்டவர் இந்த ஊழியத்தை மென்மேலும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. கடைசியாக என்னுடைய துணைவியார் அவங்க ஜெபிப்பாங்க. ஜெபித்து இந்த காரியங்களை நம்ம முடிக்கலாம்.
2: நடத்தி கொண்டிருக்கிறதான அருமையான சகோதரி மஞ்சுளம்மா திருச்செல்வம் ஐயா இணைந்து இந்த ஊழியத்தை முன்னின்று செய்து கொண்டிருக்கிறதான காஸ்பல் ஊழியத்தின் ஸ்தாபகர்கள் செல்லம்மா எர்னேஸ்வர் ஐயா இவர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் இந்த புதிய ஆண்டிலே நாங்கள் வாழ்த்துகிறோம். நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஊழியத்தில் இணைந்த பிறகு நாங்கள் உண்மையிலேயே பெரிய ஒரு ஆசீர்வாதங்களை பார்த்திருக்கிறோம். ஆண்டவர் சமீபத்திற்கு மாத்திரம் தேவன் அல்ல, அவர் தூரத்திற்கும் அவர் தேவனா இருக்கிறார் என்பதை இந்த ஊழியத்தின் மூலமாக அதிகமாக உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா எங்கோ இருக்கிற எந்த தேசத்திலயோ இருக்கிற அநேகரோடு கூட தொடர்பு கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அவர்களோடு கூட இணைந்து அவருடைய பாரங்களை நாங்கள் கேட்டறியும்படியாக, எங்களுடைய பாரங்களை அவர்களுக்கு சொல்லும்படியாக, அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும்படியாக, எங்களுக்காக அவர்கள் ஜெபிக்கும்படியாக என்று பல தேசங்கள் இருக்கிற நிறைய ஊழியக்காரர்களோடு கூட நாங்கள் தொடர்பு கொண்டு இந்த ஊழியத்தின் நிமித்தமாக அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அது உண்மையிலேயே ஒரு பெரிய ஆசீர்வாதமாக ஒரு பெரிய கிருபையாக இருக்கிறது. அநேகருக்காக ஜெபித்திருக்கிறோம், அநேகர் எங்களுக்காக ஜெபித்திருக்கிறார்கள். உண்மையிலே ஒரு சாதாரணமான ஒரு காரியம் இல்ல. அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்தை யாராலும் செய்ய முடியாது. உண்மையிலேயே எஸ்பிஎம் இன்டர்நேஷனல் ஊழியத்தின் ஸ்தாபகர்கள் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள், அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தருக்கென்று கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். உண்மையிலே இந்த புதிய ஆண்டு அவர்கள் மிகுந்த ஆசீர்வாதமாயிருக்கும். கடந்த ஆண்டுகள் முழுவதுமாக நம் ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய கண்ணின் மணியை போல உங்களை பாதுகாத்து வந்தார். இனி வரப்போகிற இந்த புதிய ஆண்டு உண்மையிலே இத்தனை ஆண்டுகளை காட்டிலும் ஒரு வித்தியாசமான ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள், அற்புதங்களை பார்ப்பீர்கள். இதையெல்லாம் கடந்த ஆண்டிலே நீங்கள் எதிர்பார்த்தீர்களோ அந்த காரியங்கள் எல்லாம் தடைப்பட்ட அத்தனை காரியங்களும் இந்த புதிய ஆண்டிலே உங்களுக்கு நிச்சயமாக அது வந்து சேரும். கர்த்தர் அப்படியா உங்களை மேன்மேலும் உயர்த்துவார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மன நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறப்பாம். ஆண்டவரே, கடந்த 10 முழுவதுமாக முழுமையாய் ஆண்டவரே எஸ்பிஎம் இன்டர்நேஷனல் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து வந்தீரே. அதற்காக நம்ம நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறப்பா. நன்றி ராஜா, எங்க உள்ளத்தின் ஆழத்திருந்து நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். முழு இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறோம், முழு ஆத்மாவோடு ஸ்தோத்தரிக்கிறோம், முழு பலத்தோடு ஸ்தோத்தரிக்கிறோம், முழு மனதோடு ஸ்தோத்தரிக்கிறோம், முழு அன்போடு ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. கடந்து வந்த பாதையில திரும்பி பார்த்து கர்த்த நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து நினைத்து நினைத்து நாங்கள் கோடி கோடி நன்றிகளை அளிக்கிறோம் அப்பா. நன்றி ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். புதிய ஆண்டை காண கிருபை செய்திருக்கிறப்பா, உமக்கு நன்றி. ஆனால் இந்த புதிய ஆண்டிலே பிரவேசித்திருக்கிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அவர்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டு ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாக, மகிமையின் ஆண்டாக, கிருபையின் ஆண்டாக, உன்னத ஆண்டாக அவங்களுக்கு கர்த்தனை கூட்டி கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். பரலோகத்தின் தேவனான தாமே அவருடைய எல்லா வேண்டுதல்களையும் கேட்டு எல்லா தேவைகளையும் சந்தித்து எல்லாவற்றையும் நிறைவான பாதையிலே நடத்தி செல்கிறாக தகப்பனே. வருஷங்களை நன்மையால் முடிசூட்டுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த 11வது ஆண்டை உம்முடைய நன்மையினாலே முடிசூட்டுவீராக. கர்த்தர் தாமே பிள்ளைகளுக்கு முன்பாக நீ கடந்து போகும்படியாய் செபிக்கிறேன் தகப்பனே. ஆமா ஆண்டவரே, நீர் கடந்து போனால் எல்லா பள்ளங்களும் நிரப்பப்படும் ஆண்டவரே. ஆண்டவரே, கரடுமுரடானவைகள் சமமாக்கப்படும் ஆண்டவரே. குன்றுகள் தகர்க்கப்படும் தகப்பனே. ஆமா ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு அப்படியாக தகப்பனே முன்னே போய் கோணனால எல்லாவற்றையும் செவ்வையாக்கி பாதையை கர்த்தர் இவளுக்கு சமப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. ராஜாமுக்கு ஸ்தோத்திரம். மறைவு கட்டப்பட்ட தோட்டமாய், முத்திரிக்கப்பட்ட கிணறாய் இந்த புதிய ஆண்டிலே இவர்கள் பிரகாசிக்க கர்த்தனை கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறப்பா. முத்திரை மோதிரமாக திகழ கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோம். எச்சமின செபுக்குழுவாக தகப்பனி நாங்கள் இணைந்து பிள்ளைகள் இந்த புதிய ஆண்டிலே இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து உணர்த்துகிறோம். தகப்பனியும் ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக, எல்லா எதிர்ப்புகளும் இயேசுவின் நாமத்தினால் முறியடிக்கப்படுவதாக, எல்லா சத்ருவின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக, எல்லா நிந்தைகள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினை கடிந்து விரட்டி அடிக்கிறோம். இந்த கிருபை சூழ்ந்து கொண்டு இந்த புதிய ஆண்டு விடுதலையோடு கூட கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் துணையோடு கூட ஆண்டவரே உம்முடைய மகிமையோடு கூட இந்த ஆண்டை நீ நடத்தி செல்லும்படி ஆயிச்சபிக்கிறப்பா. நன்றி ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு புதுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. வேதத்தின் அத்தனை வாக்குத்தங்களும் பிள்ளைகளுக்கு நிறைவேறும்படி ஆயிச்சபிக்கிறோம். இணைந்து பயணிக்கிற ஆண்டவரே காஸ்பல் டிவி ஆண்டவரே ஊழியர்களுக்காக நிறுவனங்களுக்காக செபிக்கிறோம். கர்த்தரவளை ஆசீர்வதிக்கும்படி ஆயிச்சபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் இந்த ஊழியத்தின் ஊழியர்கள் அதிகமாக தேவை. கர்த்த சந்தியும் எல்லா தேவைகளையும் சந்தியும் கர்த்தர் முழு பொறுப்பை எடுத்துக்கொள்ளும்படி ஆயிச்சபிக்கிறோம். ஆம் தகப்பனே, மேலே வானத்திலிருந்து தகம் ஆசீர்வாதத்தினாலும் கே பூமியிலிருந்து ஆழத்திருந்து வாங்கும் ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தரைகளை ஆசீர்வதிக்கும்படி ஆயிச்சபிக்கிறோம். துதிகர மகிமையாக உமக்கே சேர்த்துவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ சிஸ்டர் பிரதர்.
3: Amen, amen. Thank you, Pastor. Thank you, Sister. கர்த்தருமே அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அப்படியாக இந்த சிறப்பு நேரலை ஆராதனையிலே நம்மோடு கூட இணைந்து புதிய ஆண்டுக்குள்ளாய் பிரவேசித்திருக்கிற SPM இன்டர்நேஷனல் ஊழியர்களை வாழ்த்து ஆசீர்வதித்து ஜெபித்த ஊழியர்களுக்கு காஸ்பல் டிவியின் சார்பாக எங்கள் நன்றிகளையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் இந்த SPM காஸ்பல் ஊழியத்தோடு கொடுத்திருக்கிற இந்த ஐக்கியத்திலும் தொடர்ந்து நிலைத்திருக்க தேவன் கிருபை செய்வாராக. இன்னும் மகிமையாக ஊழியத்தின் பாதையில் எடுத்து பயன்படுத்தும்படியாக உங்களுக்காகவும் நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர். நல்லது நேர்களே, இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது SPM இன்டர்நேஷனல் ஊழியங்கள் மற்றும் காஸ்பல் தமிழ் டிவி இணைந்து நடத்தி கொண்டிருக்கிற சிறப்பு நேரலை ஆராதனை. நமது SPM இன்டர்நேஷனல் ஊழியங்கள் கடத்தலுடைய பிரிதான கிருபையினாலே 10 ஆண்டுகளை நிறைவு செய்து 11வது ஆண்டுக்குள்ளாய் பிரவேசிக்கும்படியாக தேவன் பாராட்டிய மகா பெரிய தயவை எண்ணி தெய்வ ஊழியர்கள் இணைந்து இந்த ஊழியங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபித்து வருகிறார்கள். தொடர்ந்து இந்த ஊழியங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கும்படியாக நம்மோடு கூட இணைந்திருக்கிறார்கள். இந்திய தேசத்திலிருந்து வேலூர் பகுதியிலே கர்த்தருடைய ஊழியங்களை செய்து வருகிற கிரைஸ்ட் சர்ச் சபையினுடைய போதகராயிருக்கிற ரெவரன் ராஜதுரை ஐயா அவர்கள் குடும்பத்தோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்பு ஊழியர் அவர்களை இந்த சிறப்பு நிரலை ஆராதனைக்கு நேராக நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். பிரைஸ் லார்ட் ஐயா, நீங்க தொடங்குங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
4: கேமரா இல்ல சிஸ்டர், வீடியோ இல்லைங்களா சிஸ்டர்?
3: பிரைஸ் லார்ட்.
4: வீடியோ இல்ல சிஸ்டர். ஹலோ,
3: வீடியோ உங்களுக்கு தெரியுதா பாஸ்டர்?
4: வீடியோ எனக்கு வரலையே, உங்களுக்கு வருதா? எனக்கு வரல.
5: வீடியோ ஆன் பண்ணுங்க.
4: வீடியோ ஏன் வீடியோ ஆன்ல தான் இருக்கு.
3: வீடியோ தெரியுதா பாஸ்டரோடது?
4: சிஸ்டருக்கு வீடியோ இல்ல, உங்க இதுதான் வருது, உங்க டிஸ்பிளே தான் வருது, வீடியோ வரலையே. வீடியோ என்ன பண்ணலாம் சிஸ்டர்? மற்றும் காஸ்பல் எஃப்எம் மினிஸ்ட்ரியானது 10 ஆண்டுகள் நிறைவடைந்து இந்த 11 ஆண்டிலே காலெடுத்து வைக்க தேவன் கிருபை செய்தார். இது தேவனுடைய அநாதி கிருபையினாலே இந்த ஊழியம் கர்த்தர் அவர்களை கரம் பிடித்து நடத்துகிறார். தேவ கரம் அவர்களோடு இருக்கிறது. அருமையான இந்த தேவ பிள்ளைகளோடு இருக்கிறது. இந்த நாளிலும் இந்த 10ஆம் ஆண்டு நிறைவை தேவனுக்கு நன்றி செலுத்தும் வகையாக கூடியிருக்கிற இந்த வழியிலே தேவனுடைய அநாதி கரம் நம் ஒவ்வொருவருமே இருப்பதாக. இந்த நாளிலும் நன்றி செலுத்தும் வண்ணமாக ஒரு பாடலை பாடி பின்பு நாங்கள் வாழ்த்துறை செய்து அடுத்தொடர்ந்து ஜெபத்தோடு கூட இந்த வேலையை நம்ம கடக்கிறோம். சரிங்களா?

கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. இந்த நாளிலும் இந்த அருமையான ஊழியத்தினுடைய காரியங்களை நாம் பார்க்கும்போது, கடந்த 10 வருடங்களாக தேவன் நம்முடைய அநாதி கரத்தினாலே இந்த ஊழியத்தை நேர்த்தியாய் நடத்தி வந்திருக்கிறார். தரிசனங்களை கொடுக்கிற ஆண்டவர், எப்பொழுதும் தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கான பலத்தையும் ஞானத்தையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த ஊழியத்தின் பாதையை நாம் யோசிக்கும் பொழுது, அருமையான எங்கள் தாயார் மஞ்சுளா அம்மா அவர்களுக்கும் திருச்சிரமை அவர்களுக்கும் இந்த பெரிய தரிசனத்தை கொடுத்த ஆண்டவர், 10 ஆண்டுகளாக அவர்களை கரம் பிடித்து தேவன் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஒரு சமயம் இந்த ஊழியத்தினுடைய காரியங்களை நாம் பார்க்கும்பொழுது, கர்த்தர் எவ்வளவாய் போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை ஆறுதலற்ற பிள்ளைகளுக்கு ஆறுதலையும், சமாதானம் இல்லாத பிள்ளைகளுக்கு சமாதானையும், விடுதலை இல்லாதவர்களுக்கு விடுதலையும், நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நம்பிக்கையும், மன சஞ்சலத்தில் இருக்கிறவர்களுக்கு மன சஞ்சலத்தை போக்கக்கூடிய ஆறுதலின் மருந்தையும், அநேகருக்கு இப்படிப்பட்ட வாழ்வு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சியும் உற்சாகத்தையும் பின்மாற்றத்திலிருந்து விடுதலையும் கொடுக்கக்கூடிய இந்த மாபெரும் உன்னதமான பணியை செய்யும்படியாய் தேவன் தெரிந்து கொண்ட அருமையான மஞ்சுளாமாவுக்காகவும் திருச்சிலமையாவுக்காகவும் கர்த்தருடைய சமூகத்திலே நன்றி செலுத்துகிறேன். தேவன் இப்படிப்பட்ட அழைப்புக்காக கொடுத்த அந்த அழைப்பு, அவர் வாழ்க்கையில கொடுத்த அழைப்புக்காக தேவனை துதிக்கிறேன். ஒரு சமயம் வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் எரேமியாவை அழைக்கும் பொழுது, நான் உன்னை தாயின் கருவில் நீ உருவாவதற்கு முன்னே உன்னை அறிவேன் என்று சொல்லி இறைமையை குறித்து சொல்லுகிறார். இறைமையா 1:5 வாசிக்கிறோம். அப்படியாக அருமையான திருச்சிரமையா மஞ்சுளாம்மா அவர்கள் தாயின் கருவிலே உருவேற்பதற்கு முன்பாகவே இந்த ஊழியத்தை அவர்கள் செய்யும்படியாக தேவன் அவர்களை முன்குறித்திருக்கிறார். ஒரு சமயம் அவர்கள் அழைக்கப்பட்ட நாளிலே அநேக தடைகள் அவர்களை பார்ந்திருக்கலாம், அநேக சோர்வுகள் வந்திருக்கலாம். இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும் என்று சொல்லி அநேக உணர்வுகள் அவர்களுக்காக தோன்றியிருக்கலாம். வேதத்திலே நாம் பார்க்கும்பொழுது, ஆண்டவர் மோசே அழைக்கும் போது, நான் திக்கு வாயும் மந்த புத்தி உள்ளவனே என்று சொல்லி எப்படியோ அவர் தன்னுடைய பலவீனத்தை தேவ சமூகத்திலே அறிக்கையிடுகிறார். அப்படியே இறைமையை ஆண்டவர் அழைக்கும் பொழுது இறைமை சொல்கிறார், நான் சிறு பிள்ளையா இருக்கிறேனே என்று சொல்லி இறைமை சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆனாலும் தேவன் யாரை தாயின் வயிற்றிலே அல்லது முன்குறித்தாரோ, அவர் அவர்களை கொண்டு அந்த காரியங்களை நிறைவேற்றுவரை அவருக்கு எல்லா விதமான உத்தாசைகளையும் உதவிகளையும் செய்யும் தேவனாக இருக்கிறார். அப்படியாக இந்த நாளிலே பார்க்கும் பொழுது, மோசேவை ஆண்டவர் சொல்ல, அவனோடு இருப்பேன், உனக்கு வாயாக இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் மோசையோடு இருக்கிறார், இறைமையோடு இருக்கிறார். அப்படிப்பட்ட தன்னுடைய பலவீனங்களை அறிக்கையிட்டு அவர்களை கொண்டுதான் உன்னதமான அவருடைய பணிக்காக அவர் பயன்படுத்தினார். அப்படியாக இந்த நாளிலும் அருமையான தெய்வ பிள்ளைகள் மஞ்சுளாமையும் திருச்சிலமையும் அவர்களையும் இந்த உன்னதமான பணிக்கென்று அவர் அழைப்பிலே இன்னும் கரம்பிடித்து இந்த 10 ஆண்டுகளாக நடத்தியிருக்கிறார். ஒரு சமயம் மனித பலத்தினால் இந்த காரியத்தை நாம் செய்திருப்போம் என்றால் அது கூடாத ஒரு காரியம். தேவனுடைய அனுக்கிரவம், தேவனுடைய பாதுகாப்பும், தேவனுடைய வழிநடத்துதலும் அவர்களோடு இருந்தபடியினால்தான் இந்த மகிமையான காரியத்தை தேவன் 10 ஆண்டுகள் கடந்து வரும்படியாக செய்தார். ஆம், தேவன் பயன்படுத்தும் பாக்கியம், பாத்திரங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இவர்கள் தேவனால் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரங்களாக இருப்பதனாலே இவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, எத்தனை பெரிய ஒரு அருமையான ஊழியத்தை தாகத்தோடு செய்யக்கூடிய பிள்ளைகள், பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகையினாலே நடத்தப்படக்கூடியவர்கள். இவர்கள் தன்னுடைய காரியங்கள் எதை எடுத்தாலும் செபிப்போம் செபிப்போம் என்று திறப்பில நிற்கப்பட்டு செபிக்கக்கூடிய ஒரு மகிமையின் பாத்திரங்களாக இருக்கிறார்கள். ஆம், பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படக்கூடியவர்கள் எல்லாமே செபத்திலே தரித்திருப்பார்கள். அவர்கள் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருப்பார்கள், ஆவியிலே அனலாய் இருப்பார்கள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதைத்தான் பவுல் ரோமருக்கு எழுதும்போது, நீங்கள் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருங்கள், அனலாய் இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்கிறார். ஆம், அநேக நேரங்களிலே காலையில் 5 மணிக்கு எல்லாம் சமயத்திலே அம்மா அவர்கள் ஐயா அவர்கள் என்னோடு பேசுவார்கள். நான் என்ன நேரம் என்று கேட்கும் பொழுது 2 மணி என்று சொல்வார்கள். அப்படி என்றால் தூக்கம் ஏக்கம் எல்லாம் அவருடைய நினைவுகள் எல்லாம் இந்த ராஜ்யத்தை கட்டும் இந்த ஊழியத்தை செய்யும் உன்னத பணிக்கு தன்னை அர்ப்பணித்தவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தரை இந்த நாளிலே அவர்களை அபீர்வாதமாக ஒரு மிகுந்த ஆசீர்வாதத்தினால் நிரப்பி உன்னதமான இந்த பணியை செய்து ஜீவ கிரீடம் பெற்றுக்கொள்ளக்கூட இந்த ஓட்டத்திலே இன்னும் வலிமையாக செயல்பட்டு மகிமின் கிரீடத்தை பெறக்கூடிய பாக்கியவான்களாக இருக்க தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் அவர்களுக்கென்று நான் செபித்த போது கிடைத்த ஒரு வாக்கு தத்தம் 58:12 வாசிக்கிறோம். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள்
பூர்வ முதல் பாழாய் கிடந்த இந்த ஸ்தலத்தை கட்டுவார்கள். தலைமுறை தலைவரையாக இருக்கும் அஸ்திவாரத்தின் மேல் நீ கட்டுவாய். ஆம், திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திறக்கிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். ஆம் பிரியமானவர்களே, எத்தனையான அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டதோடு மாத்திரமல்ல, தன் சந்ததிகளையும் இந்த ராஜ்யத்தை கட்டும் மாபெரும் ஓட்டத்துக்காக அர்ப்பணித்துக் கொண்டு செயல்படுகிறார்கள். ஆம், அதன்படி இந்த வார்த்தையின்படி தேவன் அவர்களுக்கு நல்ல இப்படிப்பட்ட பெயர், பாதைகளை திருத்துகிறவன் என்றும் திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் இவர்கள் பெயர் பெறுவார்கள். தேசத்திலே எழுப்புதலையும் மாறுதலையும் கொண்டு வரும் மகிமையின் பாத்திரங்களாக தேவன் இவர்களை தொடர்ந்து பயன்படுத்துவார். இவர்களோடு கைகோத்து நிற்கிற அருமையான ஸ்டெல்லா அம்மாவர்கள், இவினைசெய்யவர்கள் மற்றும் சங்கமும் அதர் எல்லா ஊழியங்களையும் தேவனுடைய கரம் இந்த நாளிலே விசேஷ விதமாக ஆசீர்வதிக்கும். ஆம், 10 ஆண்டுகளிலே இவர்கள் செய்திருக்கிற சேவை எத்தனையோ பிள்ளைகளுக்கு ஆறுதலை கொடுத்திருக்கிறது, சமாதானத்தை கொடுத்திருக்கிறது, விடுதலை கொடுத்திருக்கிறது, நம்பிக்கை கொடுத்திருக்கிறது, மன கவலைகளிருந்து போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறது. ஆம், எத்தனை பிரிந்த குடும்பங்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. உபத்திரத்தின்மத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள் ஆறுதல் அடைந்திருக்கிறார்கள். சோர்ந்து போன மக்கள் பலனடைந்திருக்கிறார்கள். பின்வாங்கி போனவர்கள் ஆண்டவருக்குள் பலன் பெற்றிருக்கிறார்கள். எத்தனையாய் தேவன் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவனை துதிக்கும் துதியின் ஒரு பாத்திரமாக அவர்களை இந்த மீடியாவை தேவன் பயன்படுத்துகிறார்.

0: Praise the Lord, Pastor.
1: Praise the Lord.
2: Recording in progress.
0: Amen. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் இணைந்திருக்கிறீர்கள். இன்று 10ஆம் தேதி 8ஆம் மாதம், 10ஆம் தேதி ஆவணி மாதம், 10ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறீர்கள். காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைக்க இணைந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அருமையான நிலையங்களோடு இந்த ஊழியர் பாஸ்டர் பொல்லுயிஸ்கரன் அவர்கள் பின்னியல் திருச்சபை சார்பாக கோலார்த்தம் கோயில் பகுதி கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம், அவருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த வேளையில் நாங்கள் அவர் கூடாக எடுத்து வரப்போகிற வார்த்தைக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம், வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம். இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் இந்த ஊழியரை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்க பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமென்.
1: God bless you, brother. Amen. Thank you. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த நாளில கூட உங்கள் மதிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த வேளையில் நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி என்னவென்றால், திருவசனத்தை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள் என்ற தலைப்பில் யாக்கோபு எழுதின புத்தகம் 1:22 இவ்விதமாக வாசிக்கிறோம். நீங்கள் உங்களை வஞ்சிக்காத படிக்கு திருவசனத்தை கேட்கின்றவர்கள் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். நீங்கள் உங்களை வஞ்சிக்காத படிக்கு. இந்த வஞ்சிக்கின்ற என்ற வார்த்தை நாம் அனுபவ ரீதியிலே அனுபவித்திருக்கிறோம். இந்த அனுபவ ரீதியிலே அநேகர் நம்மை வஞ்சித்திருக்கலாம். அந்த வஞ்சனையில் நாம் மாட்டிக்கொண்டிருக்கலாம். இன்னொன்று, பிசாசு நம்மை வஞ்சிக்கிறவனாய் மாறலாம். சில நேரங்களில், பெரும்பாலுமான நேரங்களில் நாமே நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ளுகிறோம். இந்த வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் உங்களை வஞ்சிக்காத படிக்கு. இந்த வஞ்சிக்கிறது முதல்ல நாம் பார்ப்போமானால், பிசாசு நம்மை வஞ்சிக்கிறான். நம்முடைய விசுவாச பாதையில் நடக்காதபடி அவன் நம்மை திசை திருப்பி நம்மை வஞ்சிக்கிறான். பசுத்தத்தில் இருக்காதபடி நம்மை திசை திருப்பி நம்மை வஞ்சிக்கிறான். ஆசைகளும் துராசைகளும் கொட்டு அவன் நம்முடைய வாழ்க்கையை தலைக்கீழாய் மாற்றுவதற்கு அவன் போடுகிற திட்டங்கள் எல்லாம் செயல்பட வேண்டும் என்று கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல அவன் நம்மை தாக்குவதற்கு வருகிறான். அது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை நீங்கள் வஞ்சித்துக் கொள்ளாதிருங்கள். இந்த தேவ வசனத்தின் மூலமாக நாம் எதை வஞ்சிக்க கூடாது, நாம் எவ்விதமாக நம்முடைய ஆத்துமா நம்முடைய இதயம் வஞ்சிக்கப்படக்கூடாது வஞ்சனையில் தள்ளப்படக்கூடாது. சில நேரங்களில் நம்மை நாமே வஞ்சிக்கின்றவர்களாய் மாறிவிடுகிறோம். ஒரு மனிதன் தன் ஆத்மாவை தானே வஞ்சித்துக் கொள்வது மிகப்பெரிய ஆபத்தானது. தன் ஆத்மாவை வஞ்சிப்பது எவ்விதமாக வஞ்சித்துக் கொள்ளுகிறான், எந்த சூழ்நிலையில் வஞ்சித்துக் கொள்ளுகிறான், எவ்விதமான வஞ்சனை என்ற அந்த சர்க்கிள்ல போய் அவன் மாட்டி விடுகிறான், மாட்டிக் கொள்ளுகிறான். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. அவர் கர்த்தர், அவர் மாறாதவர், அவர் ஜீவிக்கிறவர். அந்த ஜீவனுள்ள தெய்வம் நம்மை வஞ்சிக்காதபடி, நாம் வஞ்சனையில் சிக்கிக்கொள்ளாதபடி, பிசாசினுடைய வஞ்சனைக்கு அடிமையாகாதபடி, நம்முடைய ஆத்மாவை வஞ்சனையில் அவன் தள்ளி பாவத்தில் பாவத்திலும் இருளிலும் குற்றத்திலும் கரையிலும் நம்மை மாட்டி விடாதபடி நம்மை காப்பதற்காக அவரே இந்த பூலோகத்தில் வந்து நம்முடைய ஆத்மாவை மீட்பதற்காக இரத்தத்தை சிந்தினார், வாழ்க்கையை கொடுத்தார். அதற்கு மேலாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் அதிலே இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, பரிசுத்த ஆவி நமக்கு வாக்குத்தத்தமாய் அருளப்பட்ட ஆவி இன்றைக்கு சபையிலும் வீடுகளிலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், நம்மை கண்டித்து கொண்டிருக்கின்றார், நமக்கு உயிர் மீட்சி கொடுக்கிறார், நம்மோடு கூட போராடி ஜெபிக்கிறவராய் இருக்கிறார், நமக்கு துணையாய் நிற்கிறார், பரிசுத்தத்திற்கு போராடுவதற்கு நமக்கு உதவி செய்கிறார், விசுவாசத்தில் நிலைத்து நிற்பதற்கு உதவி செய்கிறார். இதுதான் மனிதன் எவ்விதமாக வஞ்சிக்கப்படுகிறான். வஞ்சி நான் என்னை என்னுடைய ஆத்மாவை நான் வஞ்சித்தால், என் பரிசுத்தத்தையும் என்னுடைய விசுவாசத்தையும் எடை போடுவான் பிசாசு. தேவனுக்கு முன்பாக சரியாக இருக்கிறேனா என்று நினைத்து கொண்டு உண்மையில் பாவத்தில் வாழ்வதே சுய வஞ்சனை. தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவருக்கு முன்பதாக நாம் எதையுமே மறைக்க முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாதாக. ஆண்டவருக்கு விரோதமாய் நீ எதையும் செய்யவே முடியாது. அவருக்கு அவருடைய கண்ணை நீ மூடவே முடியாது. நீ பாதாளத்தில் படுக்க, நான் பாதாளத்தில் படுக்க போட்டால் அங்கேயே இருக்கிறேன். ஆமா, உமக்கு மறைவாய் நான் எங்கே ஓடுவேன், எங்க ஓட முடியாது. கர்த்தருடைய கண்கள் எல்லோரையும் பார்க்கிறது, தீயோரையும் துர்மார்க்கனையும் பசுத்தவானையும் விசுவாசத்தில் இருக்கிறவன் எல்லோரையும் பார்க்கிறது கர்த்தருடைய கண்கள். துர்மார்க்கன் எவ்விதமாக ஓடுகிறான், பசுத்தவான் நீதிமான் எவ்விதமாக அவரை பின்பற்றி அவருக்கு கீழ்ப்படிந்து ஓடுகிறான் என்பதை அறிகிற பசுத்தாவி நம்மோடு கூட இருக்கிறார். பார்க்க வேண்டும், சிந்தனையில் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். ஆகவே ஒரு மனிதன் தன் ஆத்மாவை தானே வஞ்சித்துக் கொள்வது மிகப்பெரிய ஆபத்து. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆபத்து, விசுவாச வாழ்க்கைக்கு ஆபத்து. ஆபத்தில் போய் விழுந்து விடுகிறான். ஏனென்றால் எரேமியா 17:9 இவ்விதமாக சொல்லுகிறது, எல்லாவற்றையும் பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? மகா கேடு உள்ளது எது? நம்முடைய இதயம். நம்முடைய வாழ்க்கையில் நல்லதை எத்தனை பர்சன்ட் இதயத்தில் நினைக்கிறோம், எத்தனை பர்சன்ட் கேடு உலைகளை நினைக்கிறோம், எவ்வளவு சீரியஸாக தேவ வசனத்தை வாசிப்பதில் நாம் இருக்கிறோம். யோசித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் அவர் மகா பசுத்தம் உள்ள தேவன், மாறாத தேவன், ஜீவிக்கிற தேவன். இந்த இதயத்தை காத்துக்கொள். ஆகவே தான் கத்து சொல்லுகிறார், மகனே உன் இதயத்தை எனக்கு தா. ஏனென்றால் அவருக்கு வல்லமை உண்டு காத்துக்கொள்வதற்கு, அவருக்கு வல்லமை உண்டு நம்மை பலப்படுத்துவதற்கு. இந்த பத்தாம் வசனத்தில் கத்தர் யார் என்பதை சொல்லுகிறது. கத்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கத்தை கொடுக்கும்படி.

அவர் மாறாதவராயிருக்கிறார், அவர் ஜீவனுள்ளவராயிருக்கிறார். அவருடைய நாமம் மகிமையின் நாமம். நம்முடைய உள்ளந்திரயங்களை சோதித்து அறிகிறவர். நானே வஞ்சித்துக் கொள்ளுகிறனா என்று அவருக்கு நன்றாக தெரியும். அவருடைய கட்டளையை உடைப்பேனானால் என் ஆத்துமாவுக்கு விரோதமாக வஞ்சனையில் ஈடுபடுகிறேன், வஞ்சிக்கிறேன், நானே வஞ்சிக்கிறவனாய் மாறிவிடுகிறேன். தான் தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்முடைய ஆத்துமாவை வஞ்சிக்க கூடாது. ஏனென்றால் இந்த ஆத்துமாவுக்காகத்தான் வந்தார், இந்த சரீரத்திற்காக வரவில்லை. இந்த ஆத்மா மீட்கப்பட்டு இந்த ஆத்மா தான் பரலோகத்திற்கு போக வேண்டும். இந்த சரீரம் மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டது, மண்ணுக்கு திரும்புகிறது. ஆனால் இயேசு வரும்போது நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம். நம்முடைய ஆத்மா இந்த பாவ சரீரம் இந்த பூலோகத்தில் அழிந்துவிடும். பாவமில்லாத ஒரு மறுரூபத்தை நமக்கு கொடுத்து நம்மை நித்தியத்தில் சேர்த்து கொள்ளுகிற கர்த்தராய் இருக்கிற கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் ஜீவன் உள்ளவர், அவர் மாறாதவர், அவர் ஜீவிக்கிறார். 1 யோவான் 1:8 இந்த வஞ்சனையை குறித்து சொல்லுகிறது. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. யோவான் கர்த்தரோடு நெருங்கி வாழ்ந்தவர், பரிசுத்தத்தில் வாழ்ந்தவர். அவருக்கு நன்றாக தெரியும் கர்த்தரோடு நெருங்கி வாழ்ந்த அந்த பரிசுத்தவான் அப்போஸ்தலர் யோவான் கர்த்தருக்காக அநேக துன்பங்களை அனுபவித்தார். அவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னவென்றால், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், பாவம் இல்லை. அநேகர் வாதாடுறோம், பாவம் செய்துட்ட பிறகு அதை அப்படியே கடந்து போறோம், அது ஆட்டோமேட்டிக்கா அந்த பாவம் நமக்கு மன்னிக்கப்படுகிறது என்று யோசனையில் மனிதன் ஓடுகிறான். எனக்குள்ள பாவம் இல்லை. பசுத்தவான் என்று காட்டிக்கொள்ளுகிறோம், நீதிமான் என்று காட்டிக்கொள்ளுகிறோம். ஆனால் திரைக்கு பின்னாக இருளில் வாழ்கிற விசுவாசிகள் எத்தனை பேர், யோசித்துப்பார், சிந்தித்துப்பார். கர்த்தருடைய கட்டளையை உடைக்கிற பிள்ளைகள் எத்தனை பேர், கர்த்தருடைய கட்டளைகளை மீறுகிற பிள்ளைகள் எத்தனை பேர், சிந்தித்து பார்க்க வேண்டும். நீ உன் ஆத்மாவை வஞ்சித்தால் நித்திய ஜீவனை இழக்கிறாய், பரலோக ராஜ்யத்தில் போகக்கூடிய அந்த பாக்கியத்தை விட்டு விடுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சத்தியம் நமக்குள் இராது. அப்போ பாவம் எங்க இருக்கிறதோ அங்க சித்தம் இருக்காது. சத்தியம் எங்க இல்லையோ அங்க பரிசுத்தம் இருக்காது. பரிசுத்தம் எங்க இல்லையோ அங்கு விசுவாசத்தில் நிலைத்து நிற்கிற உறுதியான வாழ்க்கை இருக்கார். ஒருவன் தன் ஒன்றுமில்லாதிருந்தோம் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணாமல் தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்ளுகிறான். ஒன்றும் இல்லாதிருக்கிறார். படிப்பறிவில்லாவிட்டால், செல்வம் இல்லாவிட்டால், வாழ்க்கையில பதவிகள் இல்லாவிட்டால், அவன் தள்ளப்பட்ட நிலையில் வாழ்ந்து

0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவர் மகா பரிசுத்தமுள்ள தேவன். அந்த பரிசுத்தமுள்ள தேவத்தை நாம் அவருடைய வசனத்தை வைத்து வாழ்ந்தால் ஒழிய நம்முடைய ஆத்மா காக்கப்படாது. காக்கப்பட வேணும் என்றால் அவருடைய வசனத்தை வைத்து வாழ்வேன். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், தன் வழிகளில் தாறுமானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகின்ற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். நம்முடைய ஆத்மாவை நாம் வஞ்சித்துக் கொள்ளாதபடி பரிசுத்தத்தில் நிதானமாய் கடைபிடிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை வைத்து வாழ்கிற பிள்ளையாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரை நாம் பற்றி கொள்ளுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். இப்படி இருக்க நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாதானதை செய்தது என்ன என்றார். ஒரு 100 நபர்களை 3 பேரை உங்கள் மதியிலே கொண்டு வந்து நிறுத்த ஆசைப்படுகிறேன். அவர்கள் யார் என்றால் தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்ளுகிறவர்கள், வஞ்சித்தவர்கள். பழைய ஏற்பாட்டில் ஒருவரும் புதிய ஏற்பாட்டில் ஒருவரும். புதிய ஏற்பாட்டில் ஒரு ஊமையை குறித்து கர்த்தர் பேசியிருக்கிறார் இயேசுவானவர். பழைய ஏற்பாட்டில் 2 பேரை பார்க்கிறோம். ஒன்று சவுல். அவனுடைய கோத்திரத்தில் அவன் தள்ளப்பட்ட நிலையில் ஏழ்மையில் இருந்தவனை தூக்கி எடுத்து ஒரு ராஜ்ய பாரத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த ராஜ்ய பாரத்தை அவன் ஆளுகை செய்வதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். இந்த ராஜ்ய பாரம், ராஜா என்ற ஒரு பதவி வந்த பிறகு தன் வாழ்க்கையில் ஜாக்கிரதையாக கர்த்தருக்கு முன்பாக இருக்க வேண்டும் என்பது உண்மை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம்டா. இதிலே நடந்த ஸ்டோரி என்னவென்றால், சாமுவேல் தீர்க்கதரிசி வருகிறார். அவர் பலிப்பீடத்தை கட்டி பலி செலுத்துவதற்காக, ஜனங்களுக்காக கர்த்தர் சமூகத்தில் நிற்பதற்காக வருகிறார். அமிலேக்கியர் பிரச்சனை பண்ணுகிறார்கள் என்று இஸ்ரவேல் ஜனத்தார் இவரை அதிகமாக பேசி சாமுவேல் தீர்க்கதரிசி வருவதற்கு முன்பதாக பலியை செலுத்திவிட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தன்னைத்தானே வஞ்சித்துக் கொண்டா. இவ்வளவு பெரிய குற்றத்தை செய்தவர், ஆசாரியன் செய்ய வேண்டியதை ஒரு ராஜா, ராஜாவினுடைய அதிகாரம் வேறு, ஆசாரியன் தீர்க்கதரிசியினுடைய அதிகாரம் வேறு. ரெண்டு பேரும் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட அதிகாரம் இருந்தாலும் ராஜாவை விட தீர்க்கதரிசியை மேலாக கர்த்தரோடு பேசுகிற ஒரு தாசர், கர்த்தருடைய வார்த்தையை வாங்கி இஸ்ரவேல் ஜனத்திற்கு கொடுக்கிற ஒரு தீர்க்கதரிசி. ராஜா கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜ்யபாரத்தை பெற்று ஜனங்களை நியாய தீர்க்கவும் ஜனங்களுக்கு வாதாடவும் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணவும் கர்த்தர் நியமித்தார். இந்த உலகத்துக்குரிய காரியங்களில் ஆண்டவர் சவுலோடு கூட இருந்தார். சவுல் இந்த தவறை செய்த பிறகு சாமுவேல் தீர்க்கதரிசி செய்ய வேண்டியதை இவர் செய்துவிட்டார். இங்கதான் பார்க்க வேண்டியது, ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை இவர் செய்தார், கீழ்ப்படி ஆமினார். சாமுவேல் சொல்லுகிறார், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் நல்லது என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் உன் பலி, அது வேற. கீழ்ப்படிதல் வாழ்க்கையில் முக்கியம். இதுதான் நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த செய்த தவறுக்காக அவர் மன்னிப்புக்க, இப்போது நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி என்னோடு கூட திரும்பி வாரும் என்றான். நீர் என்னை மன்னித்து, பாவத்தை மன்னித்து. அப்போ இவன் பாவம் அறிக்கை இடுகிறான். கர்த்தருடைய கட்டளையை மீறினபடினாலே, கட்டளை உடைத்தபடினாலே, கீழ்ப்படியாமையின் ஆவி இவனுக்குள்ளே பிரவேசித்தபடினாலே இவனே தன்னை வஞ்சித்து கொண்டபடியினால், தன் ஆத்துமாவை வஞ்சித்தான், தன் வாழ்க்கையை வஞ்சித்தான். அதன் விளைவு என்னவென்றால், இவன் மன்னிப்பு கேட்டாலும் அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கவில்லை. சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடு கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தை புறக்கணித்தீர், நீ இஸ்ரவேல் மீது ராஜாவா இராதபடிக்கு கர்த்தர் உம்மை புறக்கணித்து தள்ளினார் என்றார். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை தள்ளிய பிறகு கர்த்தர் நம்மை தள்ளிவிடுகிறார், வஞ்சிக்கப்படுகிறோம், பிசாசினால வஞ்சிக்கப்படுகிறோம். ஜனங்கள் சொன்னார்கள் என்று பலி செலுத்தி விட்டார், தன் இஷ்டமாக தீர்மானத்தை எடுத்து விட்டார். பரவாயில்லை, அவர் லேட்டாக வருகிறார் தீர்க்கதரிசி என்று இவர் பலிப்பிடத்தை கட்டி, இந்த பலிப்பிடத்தில் மேல் அவர் காலைகளை வெட்டி பலிப்பிடத்தை செய்து விட்டார். எங்க தேவனால அழைக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட சாமுவேல் தீர்க்கதரிசி பண்ண வேண்டிய பகுதியை இவர் பண்ணிவிட்டார். ஆகவே அவர் அதற்கு என்று விலை கொடுத்தது என்னவென்றால், ராஜ்ய பாரமே போனது, ராஜா என்ற தகுதியை இழந்தார். கர்த்தர் மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்புக்கு அவருக்கு கிடைக்கவில்லை. ஒன்றாவது, இரண்டாவதாக, நியாயாதி புத்தகத்தில் சிம்சோன் என்பவர் அறிவிக்கப்பட்டவனவாய் பிறந்தான், அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் பிறந்தான், கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் பிறந்தான். இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஒரு நியாயத்தை செய்கிற ஒரு நியாயாதிபதி. ஆகவே தான் இந்த புத்தகம் நியாயாதிபதிகள் புஸ்தகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவ்வளவு செய்த இவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு அருமையாக அபிஷேகத்தை பெற்று கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ்ந்த இவனுடைய வாழ்க்கையில் இந்த வேதம் சொல்லுகிறது, அவன் தன்னுடைய தாய் தந்தை பேசிய கேட்காமல் அந்நிய தெய்வத்தை வணங்குகின்ற, அவனுடைய கண்ணுக்கு பிரியமாயிருந்த ஒருவளை தேர்ந்தெடுத்தான், அவனுடைய இதயத்திற்கு ஏற்றவள் என்று அவன் நினைத்தான். எத்தனை முறை தாய் தந்தை பேசினாலும் அவளுடைய அன்புக்கு அடிமையாகி அந்த இச்சைக்கு அடிமையாகி அவளுடைய அழுகைக்கு அடிமையாகி அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பித்தெடுத்தது என்னவென்றால், தெரிந்து கொண்டது என்னவென்றால், அந்நிய தெய்வத்தை வணங்குறவள் அந்நிய ஜாதி உடையவளை தெரிந்து கொண்டான். கர்த்தரால அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தருடைய பெலனை பெற்று வாழ்கிற ஒரு நியாயாதிபதி என்ற ஸ்தானத்தில் இருக்கிற இவனுடைய வாழ்க்கையில் வேதம் சொல்லுகிறது, அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் ஏழு ஜாடிகளை சிறைப்பிடித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலன் அவனை விட்டு நீங்கிற்று. அவனுடைய ரகசியத்தை அவன் வெளிப்படுத்தி விட்டான். பாவம் என்ற மடி என்ற அந்த உலகம், பாவத்தினுடைய உலகம் படுத்து கொண்டிருந்தான். அவனால் முடியாதது என்ன என்றால், அவன் பலனை இழந்து விட்டான். கத்தரால சொல்லப்பட்ட வார்த்தை பிறந்ததிலிருந்து சவரன் கத்தி அவன் தலையிலே படக்கூடாது, மூச்சு இருக்கிற வரையிலும் அது எடுக்கக்கூடாது என்று கத்த சொல்லியிருந்த வார்த்தை, அந்த ரகசியத்தை அவன் அவளுக்கு வெளிப்படுத்தி விட்டான். ஏனென்றால் அவள் அதிகமாக உபத்திரப்படுத்தி அவன் வாய் சொல்லை பிடுங்கி விட்டால் அவன் சாவதற்கு ஏதுவான ஒரு துக்கமான காரியத்தில் தள்ளப்பட்டான். இந்த பாவம் எந்த அளவுக்கு கொண்டு போய் அந்த மனிதனை சேர்க்கிறது, எந்த அளவுக்கு என்றால், ஒரு அழகில் வீழ்ந்தவன் தன் ஆத்மாவை தானே வஞ்சிப்பதற்கு ஒப்பு கொடுத்து விட்டான். அவள் அவனுடைய அழகுக்கும் அவனுடைய அந்தஸ்துக்கும் அவனுடைய பலத்திற்கும் அவளுடைய அன்பு பாசத்திற்கும் அவள் அவனோடு சேர்ந்து வாழவில்லை. பணத்தை வாங்கி கொண்டால் காட்டி கொடுத்து விட்டாள். விளைவு என்ன? பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு இரண்டு வெங்கல விலங்கு போட்டு சிறசாலிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், எவ்விதமாக மாவரைத்தார்கள்? கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன், மகா பசுத்தமுள்ள தெய்வத்தை யாரும் எவரும் திசை திருப்ப முடியாது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவரே மாறாதவர், அவர் ஒருவரே ஜீவிக்கிறவர், அவர் ஒருவரே பசுத்தம் உள்ளவர். பெலிஸ்தர் அவனை பிடித்து என்ன செய்தாங்க? முதலாவது அவனுடைய கண், எந்த கண்ணால அவனை நேசித்தாலோ, அவளை நேசித்தானோ இச்சித்தானோ, எந்த கண்ணால அவன் பாவம் செய்வதற்கு துணிந்தானோ, அவள் அழகாய் இருக்கிறார் என்று அவளுடைய அழகில் அவன் மயங்கி விழுவதற்கு அந்த கண்களே அது முக்கியமாயிருந்தது. அந்த கண்களினாலே நியாயம் தீர்த்தான், அநேகரை கொன்றான், இஸ்ரவேல் ஜனத்திற்காக வாதாடினான். முதல்ல எடுத்ததோ அவனுடைய கண்ணை பிடுங்கி விட்டார்கள். வெங்கல விலங்குகள் போட்டு இழுத்து செல்லுகிறார்கள். சிறசாலிலே மாவு அரைவதற்கு அவனுக்கு அந்த நிலையில் தள்ளப்பட்டான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதன் மூலமாக என்ன நடந்தது என்றால், ஒரு பெரிய அரண்மனையாய் இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ளே 3000 பேர் கூடியிருந்தார்கள். அப்போ அவனை வழி நடத்துகிற ஒரு சிறுவனை அவன் கேட்கிறான், நான் கையை வைப்பதற்கு ஒரு தூண் இருக்கிற இடத்தை கொண்டு போய் நிற்க வேண்டும். அந்த சிறு பிள்ளை அந்த தூணை அவனுக்கு காட்டுகிறான், தூணின் மீது கையை வைக்கிறான். பாருங்கள், சவுல் செய்த விண்ணப்பத்தை, பாவத்தை மன்னியும் என்று சொன்னதை ஆண்டவர் கேட்கவில்லை, அவனை தண்டித்து விட்டார். இங்கே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு சிறிய ஜெபத்தை கேட்டிருக்கிறான், என்னை ஒரு முறை மாத்திரம் நினைத்தருளும், என் பாவத்தை மன்னிச்சுடு, நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்த, என் பலனினோடு கூட வருவதற்கு என்னை பலப்படுத்தும். பலன், இவனுடைய ஜபத்தை கேட்ட கர்த்தர் இவனுக்கு மீண்டும் பலனை, கர்த்தருடைய பெலன் இவன் மீது இறங்கி வந்தபடினாலே பிடித்து கொண்டிருந்த அந்த தூணை அவன் அசைத்த பிறகு இதெல்லாம் விழுந்து அவன் இருந்த நாட்களில் மரித்தவர்களை காட்டிலும் அவன் மரிக்கும் போது அதிகமாக 3000 பேர் மரித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தன்னைத்தானே வஞ்சிப்பதற்கு பாவத்தில் விழுந்தான். தன் ஆத்மாவை இச்சைக்கு ஒப்பு கொடுத்து தன்னை வஞ்சித்துக் கொண்டான். ஆண்டவர் ஒரு எக்ஸாம்பிளை சொல்றாரு, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பான், ஒப்பிடப்படுவான். தன் வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் யாராயிருப்பான்? மணலின் மேல் கட்டப்பட்ட ஒரு வீடா இருக்கும். வீடு வந்து யாரும் மணலின் மேல் கட்ட மாட்டார். மணல் மேல கட்டுறனாக்கா அந்த வீடு அழியும் என்று தெரிந்தோ உன்னையே, உன் குடும்பத்தையே நீ வஞ்சித்துக் கொள்ளுகிறாய், ஆத்மாவே வஞ்சித்துக் கொள்ளுகிறாய். அதுதான், அவன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை செழுந்தது, பெருவளம் அது காற்று அடித்து மேல் மோதின போது அவன் அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். நம்முடைய வீடு, வீடாகிய இந்த இதயம், வீடாகிய தேவனுடைய ஆலயமாயிருக்கிற நம்முடைய ஆத்மா அழியாதிருக்க வேண்டும் என்றால் இந்த சத்தியத்தை கேட்டு அந்த சத்தியம் நமக்குள்ளே வாழ வேண்டும். அப்போ நம்முடைய ஆத்மாவை யாராலும் அழிக்க முடியாது. ஏனென்றால் நீ கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது கட்டப்பட்டவள் ஆயிருக்க, மணல் இல்ல, இந்த சத்தியம் என்னும் கேடகத்தை எடுத்துக்கொண்டு கிறிஸ்து என்னும் கண்மலையாகிய அந்த கிறிஸ்துவின் மீது உன்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பும் போது உன் வாழ்க்கை யாராலும் அசைக்க முடியாது, யாராலும் வஞ்சிக்க முடியாது. நீ நிரந்தரமாய் கர்த்தருக்காய் வாழ்கிற வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாதாங்க. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆத்மாவை எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையால் பரிசோதிக்க வேண்டும். நானே வஞ்சிக்கிறேனா, நான் என்னுடைய வலையிலே நான் விழுந்து விடுகிறேனா சிந்தித்து பார்க்க வேண்டும். வெளிப்புறம் பக்தி போதாது. பக்தி வெளிப்புற பக்தி எப்படி என்றால் ஆக்ஷன் மாதிரி காட்டுறோம், பசுத்தமா இருக்கிற மாதிரி, விசுவாசியா இருக்கிற மாதிரி, விசுவாசத்தில் நிலைத்து நிற்கிற மாதிரி. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலோ நம்முடைய நாடகக்காரராய் வாழ்கிற வாழ்க்கையாய் மாறுகிற இல்லை. நீதிமான் என்று அழைக்கப்பட்டு உன் ஆத்மாவை நீ வஞ்சிக்காதபடி அந்த திருவசனத்தினாலே உன்னுடைய ஆத்மா காக்கப்படுவதற்கு, அந்த ஆத்மா நித்தியத்திற்கு போகிறது, அது கர்த்தருக்கு சொந்தமானது. அந்த ஆத்மாவின் நேசர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆகவே உள்ளம் அதுதான் முக்கியம். ஆகவே இந்த ஒன்னாவது தலைப்பின் பிரகாரம் உங்கள் நீங்கள் உங்களை நீங்கள் வஞ்சிக்காதீர்கள். நம்முடைய ஆத்மாவை நாம் வஞ்சிக்க கூடாது, நம்முடைய பசுத்த வாழ்க்கையை நாம் வஞ்சிக்க கூடாது, நம்முடைய விசுவாசத்தை நாம் வஞ்சிக்க கூடாது. கிறிஸ்துவோடு ஐக்கப்பட்டிருக்கிற நிலையிலிருந்து விலகி செல்லக்கூடாது. பிசாசு நம்மை வஞ்சிப்பதற்காக அநேக திட்டங்களை போடுவான். இயேசு உன்னோடு கூட இருக்கும்போது உன்னை காப்பாற்றுகிறவராய் வருவார். அப்படி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுரனாய் இயேசுவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காய் ஸ்தோத்திரம். நீர் மாறாதவர், நீர் ஜீவிக்கிறவர், நீர் வல்லமுள்ளவர், நீர் போதுமானவர். உம்முடைய நாமத்தை உயர்த்தி துதிக்கிற ஆண்டவரே, நீரே மோதுமானவர், நீரே அவருடைய ஆத்துமா ரத்தாரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, கிருஷ்ணனுடைய கிருபையும் பசுத்தாவினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கொடுப்பதாக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட் ஐயா.
1: ஆமேன், ஆமேன். என்ன காதலர்கள், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்தினார். கர்த்தர் உங்களுடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. நாங்கள் புதன்கிழமை திரும்பமாக சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கருத்திலும் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கருத்திலே இந்த வார்த்தைகளை ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக சந்திப்போம். பாஸ்டர்
0: பிரதர், இது வந்து ஒன்னாவது பாயிண்ட், உங்களை நீங்கள் வஞ்சிக்காதீர்கள். ஆனா தலைப்பு வந்து திருவசனத்தை கேட்கிறவர்கள் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருந்த தலைப்பு
1: திருச்சபை சார்பாக கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்தார்கள். கத்திரதாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வாதம் கத்திரை கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரே சபையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் புதன்கிழமை திரும்பமாக சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்சங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் ஸ்கை பிரைம் மினிஸ்டர் ஊழியங்களின் செலிப்ரேஷனோடு கலந்து கொள்வோமா? ஆமேன்.
2: அதோடு மாத்திரமல்ல, திறப்பில் நின்று தேசங்களுக்காக ஜெபித்தும் தேசம் சேமங்களை அறிவிக்கத்தக்கதாக இந்த மீடியாக்கின் மூலம் தேவன் நடத்துகிறான். அற்புதங்கள் எல்லாம் பார்க்கும்போது தேவன் எவ்வளவாய் நேசிக்கிறார். ஆண்டவரே, நன்றுள்ள இருதயத்தோடு நான் குதிக்கிறேன்.
3: இந்த நாளில் இணைந்து இந்த ஊழியத்தை ஆசீர்வதித்து வாழ்த்தி ஜெபித்த ஒவ்வொரு தெய்வ ஊழியர்களையும் அவருடைய குடும்பத்திற்கிறோம். இன்னும் ஆண்டவரே இந்த ஊழியத்தோடு கூட இணைந்து ஆண்டவரே கத்தாவே பாசத்தும் இத்தனை ஆண்டு காலம் ஆண்டவரே இந்த ஊழியத்தில் நிலைத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாளைய தினத்திலே இந்த சிறப்பு நேரலை ஆராதனையிலே வந்து கலந்து கொள்ள போகிற உங்களுடைய பிள்ளைகளையும் கத்த தடைகளையும் மாற்றி கத்தர் கொண்டு வந்து எடுத்து பயன்படுத்துங்கப்பா. எங்களோடு கூட சேர்ந்து கத்தரை மகிமைப்படுத்துங்க. நாம் ஒருமித்த அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக என்று சொல்லி சங்கீதகாரன் சொன்னது போல நாங்களும் இணைந்து ஆண்டவரே தேவன் எங்களுக்கு செய்த ஒவ்வொரு பெரிய காரியங்களையும் நினைத்து நன்றி சொல்ல உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கத்தர் உதவி செய்யுங்க. தொடர்ந்து எல்லா தடைகளையும் மாற்றி இந்த நிரலை ஆராதனையை கத்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி கொடுத்தீங்க. நமக்கு கோடான கொடி சோத்திரம் ஐயா. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பார்த்துக்கொள்ள போகிற ஒவ்வொரு நேயர்களுக்காக கூட நாங்கள் விட்சேபிக்கிறேன். அவர்கள் குடும்பங்களையும் கத்தர் அபரதமாய் ஆசீர்வதிங்க. உடைய மன விருப்பங்கள் வாஞ்சைகளை கத்தர் நிறைவேற்றி கொடுங்க ஏசப்பா. வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த வியாதியின் கூறிலிருந்து கத்தர் ஒரு விடுதலை கொடுங்கப்பா. தோல்வியினால ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நிமித்தமாய் சமாதானம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவ சமாதானம் கடந்து வரட்டும் ரட்சா. ஆண்டவரே அப்பா எனக்கு யாரும் இல்லையே என்று சொல்லி தவித்துக் கொண்டிருக்கிற அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீரே போதுமானவராய் இருங்க. தகப்பனை திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயராய், நீரே தகப்பனாய், நீரே உச்ச துணையாய் இருக்கீங்களே. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்ரே சப்பா. உம்முடைய வார்த்தைகள் எப்படியாவது அந்த பிள்ளைகளுக்குள்ளாய் கடந்து சொல்லட்டும். அந்த பிள்ளைகளுக்குள்ளாய் ஒரு நம்பிக்கையை கொடுக்கட்டும் தகப்பனே. தொடர்ந்து ஆண்டவரே கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தோடு கூட இந்த பிள்ளைகள் கடந்து செல்ல உதவி செய்யுங்க. தெய்வ சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களை ஆளுகை செய்யட்டும். நன்மையும் கிருபையும் சீவனுள்ள நாட்கள் எல்லாம் இந்த பிள்ளைகளை தொடரட்டும். எல்லா துதிகன மகிமையும் உமக்கு செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயித்து எடுக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். நல்லது நேயர்களே, எஸ்பிஎம் இன்டர்நேஷனல் ஊழியங்கள் மற்றும் காஸ்பல் தமிழ் டிவி இணைந்து நடத்த மற்றொரு சிறப்பு நேரலை ஆராதனை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் இந்தியா தேசத்திலிருந்து உங்கள் அன்பு சகோதரி காஸ்பல் டிவியில் இருந்து ஸ்டெல்லா எபினேசர். அதுவரைக்கும் கர்த்தருடைய கிருபையின் பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் கூட இருந்து வழி நடத்துவதாக. ஆமேன் ஆமேன். God bless you all.

அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த போது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கிராமங்களில கிராமமாக அவர் சென்று கால்நடையாக சுவிசேஷத்தை சொல்லி அநேகரை வழி நடத்தினார். பசியுற்றோருக்கு ஆகாரம் கொடுத்த மலை பிரசங்களை செஞ்சார். அது மாத்திரமல்ல, நோய்வாய்ப்பட்டு சுகவீனத்தோடு இருக்கிற மக்களை அவங்களை சென்று அவங்களுக்கு சுகத்தை கொடுத்தார். குஷ்ரோகியா இருந்தவங்களை தொட்டு சுகப்படுத்தினார். மறித்து போனவங்களை உயிரோடு எழுப்பினார். அது மாத்திரமல்ல, அவர் சிறந்த செய்த ஒரு காரியம் என்னன்னா, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மறித்து கிடந்த நம்ம அவர் உயிர்ப்பித்திருக்கிறார். கைகளை தட்டி நம்ம தேவனை சோதரிக்கலாமா? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்ததுன்ற நோக்கமே ஊழியம் கொல்ல வராம ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுக்கும்படியாக வந்த அமே அந்த பணியை செய்யும்படியாக இந்த பாடல் கூட, பசியற்றோருக்கு பிணியாளிகளுக்கு பட்சமாக நாம் உதவி செய்ய வேண்டும். அமே. இன்னொரு பாடல நம்ம சேர்ந்து பாடலாம். எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணில் அடங்காத நன்மைகளுக்காய் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடலாம்.

கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் என்னன்னா, அவருக்கு நன்றி மட்டும்தான் சொல்லணும். அவருக்கு நம்ம கொடுக்கிறது எதுவுமே கிடையாது. தூயாதை தூய மறைந்த பாடலை செய்யணும். ஆமென்.

கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? ஹல்லேலூயா. எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக ஆமே. ஸ்கைப் பிரேயர் இன்டர்நேஷனல் எஃப்எம் மூலம் நடத்துகிற சிறப்பான ஆப்பிரிக்க தேசத்துக்காக ஒளிபரப்பப்படுகிற சிறப்பான நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். ஆப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்காவில் சமீபத்தில் கடுமையான பஞ்சத்தின் நிமித்தமாக ஆயிரக்கணக்கான மக்கள் ஏற்கனவே 34,000 பீப்புள்ஸ் ஆர் டை, 34,000 பேர் மரித்திருக்கிறாங்க. இந்த கோர சம்பவங்க பயங்கரமா இருக்கு. நீங்க உங்களுடைய தனி ஜபங்களில இதுல லைவ்ல இருக்கிற பிள்ளைங்க ஆப்பிரிக்கா தேசத்துக்காக ஜெபிங்க. இன்றையில இருந்து இந்த ஸ்கைப் பிரேயர் இன்டர்நேஷனல் எஃப்எம் மூலம் அந்த ஆனிவர்சரி மீட்டிங்காக ஸ்பெஷல் ப்ரோக்ராம் எல்லாம் நடத்துறாங்க. இதுல எல்லாரும் நீங்க பங்கு பெறும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த ஊழியமானது துவங்கி 10 ஆண்டுகள் முடித்து 11வது 11வது ஆண்டுக்குள்ள பிரவேசிக்க இருக்கிறாங்க. இந்த சந்தோஷமான இந்த அக்கேஷன்ல இன்றைக்கு திங்கட்கிழமையிலிருந்து இந்த ஸ்பெஷலாக ஒரு ப்ரோக்ராம் காஸ்பல் டிவி மூலமாக இந்த லைவ்ல ஒளிபரப்புறாங்க. நீங்க இங்க இருக்கிற இடங்களில நீங்க உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் எல்லாரும் இந்த காஸ்பல் டிவில வந்து நேரலையில பங்கு பெறும்படியாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். குறிப்பாக இந்த ஊழியத்துக்காக நீங்க ஜெபிங்க. அருமையான மஞ்சளம்மாவுக்காக, திருச்செல்வம்மையாவுக்காக, எபினேசர் ஐயாவுக்காக, செல்லம்மாவுக்காக இந்த ஊழியத்துல ஏற்கனவே 10 ஆண்டு காலமாக 24 மணி நேரமும் ஊழியத்துல கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்காக நீங்க ஜெபிங்க. இது 11வது ஆண்டு உண்மையாக இது ஒரு விசேஷத்தின் ஆண்டாக அந்த இருக்கும்படியாக நாம் ஜெபிக்கலாம். 10 ஆண்டு ஒரு சிறப்புக்குரிய காரியம் இல்லையா? ஆண்டவர் பெரிதான காரியங்களை ஆண்டவர் இந்த ஊழியத்துக்கு செஞ்சிருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை சொந்தரிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம பார்க்க இருக்கிற ஒரு காரியம் என்னன்னா, உபாகம புத்தகத்துல 33வது அதிகாரம் 12வது வசனம். உபாகமம் 33வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். பென்யாமினை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன், அவனோட சுகமாய் தங்கியிருப்பான், அவனை என்னாலும் அவன் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே அவன் வாசமாயிருப்பான் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோட சுகமாய் தங்கியிருப்பான். கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோட கூட சுகமாய் தங்கியிருப்பான், அவனை என்னாலும் அவன் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாயிருப்பார் என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணம் அடையும் முன்னே இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் ஆசீர்வதித்தார். அதுல யாக்கோபுக்கு கடைசி மகனாய் பிறந்த பென்யாமீன் அந்த கோத்திரத்துக்கு கொடுத்த ஆசீர்வாதம் தான் இப்ப நம்ம வாசித்த அந்த வசனம். அந்த பென்யாமீன் என்ற இடத்தில் நம்முடைய பெயரை வைத்துக் கொண்டு அகஸ்டின் சாலமோன் என்ற பெயரை வச்சுக்கலாம் இல்லையா? பெண்ணியம் அகஸ்டின் சாலமோனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவனோட சுகமாய் தங்கியிருப்பான், அவனை எதனாலும் அவன் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாயிருப்பான் என்று சொல்லி வேதாகமத்தில் இருக்கிற எல்லா வாக்குத்தத்தையும் அவைக்குரிய சிறுவிலர்களாகிய நீங்கள நான் நம்மை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் என்று நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். பென்யாமீன் என்பதற்கு வலதுகரத்தின் மகன் என்று அர்த்தம். அவன் வந்து ராகேலினுடைய 2வது மகன்.
இந்த பென்யாமின் அந்த கானான் தேசத்திலே பெத்லகேமுக்கு அருகிலே பிறந்தவன். அவனுடைய காலம் ஏறக்குரிய கிறிஸ்துக்கு முன்னாடி 1720. அவனுடைய தாயாகிய ராகேல் கடுமையான அந்த பிரசவ வேதனையில மறித்து அந்த மறிக்க போகும்போது இவன் துக்கத்தின் மகன் என்று சொல்லி பெனோனி என்று பெயரிட்டார். அவன் யாகோபுக்கு தன்னுடைய தன் மகன் துக்கத்தின் மகன் என்று அழைக்கப்படுவதை விரும்பாம பென்யாமீன் என்று சொல்லி யாகோபு தன் மகன் துக்கத்தின் மகன் என்று அழைக்கப்படுவதை விரும்பாம அந்த பென்யாமீன் என்று சொல்லி எனது வலது கரத்தில் உள்ள பராக்கிரமத்தின் மகன் என்று பெயரிட்டான் என்று சொல்லி பார்த்தான். என் மகன் பராக்கிரமசாலியாய் செல்வான், பலத்து யுத்த வீரனாய் விளங்குவான் என்பதுதான் யாக்கோபுடைய எதிர்பார்ப்பாய் இருந்தது. யாக்கோபு மிகவும் அதிகமா பென்யாமீனை நேசித்தாரு. அது குறித்து யூதா சொல்றாரு, என் தகப்பனாகிய யாக்கோபுடைய ஜீவன் அந்த பென்யாமீனுடைய ஜீவனோட ஒன்றா இணைக்கப்பட்டிருக்கிறபடினால இவர் இளையவன் அந்த வரவில்லை என்ற அந்த இளையவன் வரவில்லை என்ற அந்த மாத்திரத்தில் அவன் இருந்து போவான். இப்படி உமது அடியானாகிய நாங்கள் எங்கள் தகப்பனுடைய நலமையில வியாகுலத்தின் பாதலத்துல என்னங்க பண்ணுவோம் என்று சொல்லி ஆதியாகமத்துல 44 அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா! என்ன மாதிரி ஒரு வாக்குத்தத்தம், என்ன மாதிரி ஒரு ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? யோசேப்பு கூட நம்ம பார்க்கும்போது அவன் எகிப்துக்கு அதிபதியாக இருக்கிறார் என்று சொல்லி யாக்கோபு கேள்விப்பட்ட போது யாக்கோபும் அவருடைய பிள்ளைகளும் பேர பிள்ளைகளுமாக 70 பேர் எகிப்து தேசத்துக்கு வந்தாங்க என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கணும். 430 வருடங்கள் எகிப்தில் அவங்க தங்கியிருந்தாங்க. அப்பொழுது பென்யாமின் குடும்பம் அந்த 45,600 குடும்பங்களாக பெருங்கின. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு 40 வருஷங்களாக வழிநடத்தி வந்த மோசே மரிப்பதற்கு முன்பாக இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் அந்த குடும்பங்களையும் குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதிக்கும்படி மோசே தீர்மானித்தார். மோசே மீது தேவனுடைய ஞானத்தின் ஆவியும் தீர்க்க தரிசனம் அபிஷேகமும் இருந்தது என்று சொல்லி உபாகம புத்தகத்துல 34:9 வசனத்துல நம்ம அதை வாசிக்கிறோம். மோசேயின் மீது ஞானத்தின் ஆவியும் தீர்க்க தரிசன அபிஷேகமும் இருந்தது. ஏசியா தீர்க்க தரிசன புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் போது 60:22 வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, சின்னவன் 1,000 சிறியவன் பலத்த ஜாதியும் அவன் என்று சொல்லி கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் அப்படிதான், சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து ராஜாவாக மாற்றுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இந்த ஏசியா தீர்க்கதரிசி மூலமா சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, சின்னவன் 1,000 சிறியவன் பலத்த ஜாதியும் அவன் என்று சொல்லி இந்த இளைய மகனாகிய அந்த பென்யாமின் பெரிய ஜாதியாக மாறுவான் என்பதை கண்டுதான் அப்படியே ஆண்டவர் அந்த அந்த அவங்க தகப்பனர் அவனை ஆசீர்வதித்ததை பார்த்தான். அந்த பென்யாமினுடைய ஆசீர்வாதத்துல 4 விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன. ஆமே. அந்த பென்யாமின் கர்த்தருக்கு பிரியமானவன். ஆமே. முதலாவது நம்ம பார்க்கிறோம், பென்யாமின் வந்து கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. இரண்டாவது ஆசீர்வாதம் என்னன்னா, அவன் அவனோட சுகமாய் தங்கியிருப்பான். மூன்றாவது,

எல்லைகளுக்குள்ள கர்த்தர் வாசமா இருப்பார். கைகளை தட்டி நம்ம தேவனை ஸ்தோத்தரிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல நம்ம முதலாவது காரியம் மாத்திரம் இன்னைக்கு நம்ம பார்த்து ஜெபித்து முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அந்த பென்யாமின் வந்து கர்த்தருக்கு பிரியமானவன். ஆமென். ஒரு குடும்பத்துல நான்கு பிள்ளைகள் இருக்காங்க என்று பொதுவாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா நான்கு பிள்ளைங்க, ரெண்டு பிள்ளைங்க இருக்கும்போது தகப்பனர் என்ன பண்றாருன்னா, இந்த குடும்பத்துல பென்யாமின் அதிகமா நேசித்தார் என்று சொல்லி பார்க்கணும். தாய்மார்கள் பெரும்பாலும் எப்பொழுதுமே ஆண் பிள்ளைகளை நேசிப்பாங்க. அப்படி இல்ல சொன்னா பொதுவாக வீட்டுல கடைசியாக பிறக்கிற கடைக்குட்டியை அவங்க அப்பா அதிகமா நேசிப்பார். ஏன்னா அவங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து ரெண்டு பேரும் அந்த கடைக்குட்டி பிள்ளைகளை நேசிப்பாங்க. அது போலதான் பென்யாமினுக்கு பெற்றோரினுடைய பிரியமும் இருந்தது, அதே நேரத்தில் கர்த்தருடைய பிரியமும் அளவில்லாமல் கிடைத்தது நம்ம பார்க்கலாம். இதுல பாருங்க, கர்த்தர் உங்கள் மேல பிரியமா இருப்பது எவ்வளவு பெரிய ஒரு காரியம் இல்ல. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கர்த்தரை பிரியப்படுத்துவது எவ்வளவு பாக்கியம் என்பதை நம்ம பார்க்கணும். முதல் முதல்ல பார்க்கும்போது ஏனோக்கு ஆண்டவருக்கு பிரியமானவன் என்று சொல்லி சாட்சி பெற்றதை நம்ம பார்க்கணும். எப்படி புத்தகத்துல 11 அதிகாரத்துல 5 வசனத்துல அதுதான் சொல்லியிருக்கீங்க. எங்க ஏனோக்கு ஆண்டவருக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றார். இன்னொரு காரியம் எப்படி 11 அதிகாரத்துல 6 வசனத்துல விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்ப குடும்பத்துல நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கணவனை பிரியப்படுத்துவது எப்படி, மனைவியை பிரியப்படுத்துவது எப்படி என்று கணவனுக்கு தெரியும். மனைவி கணவனை பிரியப்படுத்துவது எப்படி என்று சொல்லி மனைவிக்கு நல்லா தெரியும் இல்லையா. அவன் சந்தோஷமாக பிரியமாக இருக்கும்போது பெற்றோருங்க அந்த அன்பு பாசத்தை பார்க்கும்போது பிள்ளைகளும் கூட அப்படிப்பட்ட பாசத்துக்குள்ள வளர்க்கப்படுகிறது நம்ம பார்க்கலாம். அது போலதான் நம்முடைய அருமையானவர் கூட நம்ம உள்ள அந்த பாசத்தை காமிக்க விரும்பினார். அவர் சொல்றாரு, என் பிரியமே என்று அழைக்கிறார். தானியல பாருங்க, பிரியமான புருஷனாகிய தானியலே என்று அழைக்கிறத நம்ம பார்க்கலாம். தானியல் எழுதின அந்த புஸ்தகத்துல 10 அதிகாரம் 11 வசனத்துல தானியல பிரியமான புருஷனாகிய தானியலே என்று அழைத்தார். ஆனவன் நம்ம பிரியமானவனாக பார்க்கிறார், பிரியமானவன் என்று அழைக்கிறார். இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். அவைக்குரிய சிறுவர்களாகிய உங்களுக்கு எனக்கு ஆதரவு கொடுக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம் இதுதான். இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தர் அளவற்ற அனுபவித்திருந்தார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவங்களை அவங்க பார்வனுடைய கடலில் இருந்து விடுதலை செஞ்சார். ஒவ்வொரு நாளும் மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பத்தினால அவங்களை பாதுகாக்க முடிய கட்டளையிட்டார். ஆனா இஸ்ரவேலின் அந்த பெரும்பாலானோர் என்ன பண்ணாங்கன்னா, அந்த அன்புக்கு பாத்திரமான இருக்கவில்லை. அவங்க முறுமுறுத்தாங்க, அவிசுவாசப்பட்டாங்க. பண்ணாங்கன்னா அவர்களை அதிகமான பேரிடத்துல தேவன் பிரியமா இருந்தது இல்ல. கர்த்தர் எவ்வளவு நேசிக்கிறாரு, எவ்வளவு அன்பா இருக்கிறாரு, எவ்வளவு ஃபாலோ பண்றாரு. ஆனா இவங்க பாருங்க, முறுமுறுக்கிறதும் அவங்க அவிசுவாசம் இருக்கிறதும் அவங்க என்ன பண்ணாங்க, அதனால என்ன பண்ணாரு, வண்ணாந்தரத்துல அவங்க அழிக்கப்பட்டாங்க என்று சொல்லி நம்ம கொரிந்தியர்ல 1 புத்தகத்துல 10 அதிகாரம் 5 வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போ இதுல இந்த டெக்ஸ்ட்ல இந்த பாடத்துல நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன, கர்த்தருக்கு பிரியமா இருப்பது எப்படி என்பது முன்மாதிரியாக இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பித்த அவருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கணும். எப்படி 10 அதிகாரம் 5-7 வசனங்களை வாசிக்கும் போது, பிதாவினுடைய சித்தத்தின்படி பிரியமாய் நடக்கவே ஒரு சரீரத்தை ஏற்றுக்கொண்டு பூமிக்கு வந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். தன்னை தாழ்த்தி கீழ்ப்படைந்து ஞானத்தையும் எடுத்து அங்கே கரையறின போது பிதாவானவர் என்ன சொன்னார்னா, அவருக்காக வானத்தை திறந்து இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று கூறுகிறத பார்க்கலாம். மறுரூப மலையில கூட இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்றார். யோர்தானில் ஞானஸ்தானம் எடுக்கும் போது கூட வானம் திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் மேல் இறங்கி இவர்

0: இவரில் நான் பிரியமா இருக்கிறேன், இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். இவருக்கு செவி கொடுங்க, அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது கூட நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அது இயேசு சொன்னாரு. என்ன சொன்னாரு? யோவான் எழுதின சுவிசேஷத்துல எட்டாம் அதிகாரம் 29 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்பொழுதும் செய்கிறபடியா, அவர் என்ன எப்பொழுதும் தனியே இருக்க விடவில்லை என்று சொன்னார். பிதாவுக்கு பிரியமானது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பிரியமானது நம்ம செய்யும் போது அவர் நம்மோடு கூட இருக்கிறது. நம்ம எல்லா ஹாங்கிலும் எல்லா சூழ்நிலைகளும் நம்ம பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்பதாக தான் இருந்தது. இன்னைக்கு அநேக பாருங்க, அந்த பிலாத்துவை போல மனுஷரை பிரியப்படுத்த விரும்பி இயேசுவை சிலுவையில் அரைமுறை ஒப்பு கொடுத்தார் இல்லையா? அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நம்ம துக்கப்படுத்துகிற பாவத்தையும் கர்த்தரை துக்கப்படுத்துகிற அக்கிரமத்தையும் நம்ம விட்டு அகற்ற வேண்டும். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் பிதாவுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையா இருக்கிறது. ஏசியாவில் நம்ம வாசிக்கிறோம் 59:2. கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். கர்த்தருக்கு பிரியம் இல்லாத பாவம் நம்ம கிட்ட இருக்குன்னா அதை உடனே விளங்கணும். அல்லேலூயா. இங்கே தாவீதை பாருங்க, 40:8. கர்த்தர் தன் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டார். அதனுடைய ரகசியம் என்னன்னா, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன்னு சொல்றாங்க. சங்கீதம் 143:10 வாசிக்கும் போது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரணும் என்று ஜெபிக்கிறார். ஆமே, ரொம்ப நல்ல ஒரு காரியம். அப்ப நம்ம இப்படி இதெல்லாம் நம்ம கேட்கும் போது கர்த்தர் அப்போது நம்முடைய அருகில வந்து அவர் சொல்லுவாரு, 3 யோவான்ல 1:2, அதாவது 1 அதிகாரம் அந்த 2 வசனத்துல, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. பிரியமானவனே, பிரியமானவளே, ஆண்டவரிடத்தில் அன்பு கூறவங்களுக்கு ஆண்டவருடைய சுத்தத்தை செய்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன, எனக்கு பிரியமானவன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இதுதான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். நம்ம ஆண்டவர் மேல, ஆண்டவருக்கு பிரியமானதை நம்ம செய்ய ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு, அவரே சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவர் சொன்னாரு, இவர் என்னுடைய நேசகுமாரே, இவருடைய பிரியமா இருக்கிறேன் என்று சொன்னார். இன்னைக்கு நம்ம கூட அப்படித்தான் ஆண்டவர் அழைக்கிறார். ஆமென். அப்போஸ்தலன் பவுல் கொரிந்து சபை மக்களை பார்த்து என்ன சொன்னார்னா, 1 கொரிந்தியர் 4:14-15 வாசிக்கும் போது, நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள், சுவிசேஷத்தினால கர்ப்ப வேதனைப்பட்டு உங்களை பெற்றேன் என்று சொன்னாரு. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து மூலமா நம்ம தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளா இருக்கிறோம். எபேசியர் 1:6 வாசிக்கிறோம். இனிமேல் அவரை நம்ம பிரியப்படுத்தி அவரே நம்ம சார்ந்திருக்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு, உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கு சொன்னார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவே, இந்த அருமையான இந்த மத்தியான நேரத்துல ஆப்பிரிக்கா தேசத்துக்காக ஒளிபரப்பப்படுகிற இந்த சிறப்பான நிகழ்ச்சியில ஆண்டவரே, இந்த ஸ்கைப் பிரேயர் ஊழியத்துக்கும் ஆண்டவரே சிறப்பான விதத்துல ஆண்டவர் நமக்கு பிரியமானதை செய்யும் போது எங்களுடைய ஆத்மா வாழ்வது போல நாங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி அன்றைய நீரங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வாதத்தின் ஊடாக அன்றைய நீரங்களை எடுத்து செல்வீதாக. துதிகன மகிமாவுக்கு நாங்கள் செலுத்துகிறோம். அருமரட்சி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.
1: பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஜெயந்தி இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட்.
2: பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் சோதியம்மா, பிரைஸ் தி லார்ட். ஸ்டெல்லா நிக்கிறீங்களா ஐயா? சோத்திரம் ஆண்டவரே, நன்றியப்பா, நன்றியோட துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே சோத்திரம் ஐயா, பரிசுத்தரே சோத்திரம், சர்வ வல்லவரே சோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளுக்காய் நாங்கள் உங்களை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் ஐயா. கத்திர நாங்கள் மகிமைப்படுத்துறோம், எங்கள் தேவாதி தேவனே, எங்கள் ராஜாதி ராஜாவே அப்பா, இந்த அருமையான நாளுக்காய் தேவனுக்கு துதிக்காய் நான் மகிமை பிள்ளைகள் ஆத்தே நாங்கள் செலுத்துறோம், நன்றி சொல்லி ஆண்டவரை உயர்த்துறோம், நன்றி சொல்லி கத்திர நாங்கள் இயேசுவே மகிமைப்படுத்துறோம் ஐயா. பெரியவரா இருக்கிறீங்க, நல்லவரா இருக்கிறீங்க இயேசுவே, நீங்க வல்லவரா இருக்கிறீங்க இயேசப்பா, போதுமானவர் ஐயா. தகப்பனே நன்றி உள்ள மனதோடு துதிக்கிறோம், நன்றி உள்ள இதயத்தோடு துதிக்கிறோம் ஐயா. ஆவியானவரே துதிக்கிறோம், ஆவியானவரே நன்றி, நன்றி பரிசுத்தரே அப்பா பிதாவே, நிலைக்கிற உரிமையை தந்தவரையா இயேசையா, நன்றி சோத்திரம் சோத்திரம். வல்லமுள்ளவரே சோத்திரம், எங்களை வழி நடத்துற ஆண்டவரே சோத்திரம், வாக்கு மாறாதவரே சோத்திரம் ஐயாப்பா. நீதிபர் ஐயா கத்தரை உயர்த்துறோம், நியாயாதிபதி கத்தரே உங்களை நாங்கள் உயர்த்துறோம் ஆண்டவருக்கு, நன்றி நன்றி நன்றி அப்பா இயேசுவே, நன்றி அப்பா. அம்மா பிரைஸ் லோட்மா, கமலேசம்மா
3: பிரைஸ் லோட்மா, பிரைஸ் லோட்
2: தொடர்ந்து பாக்குறீங்களாமா
3: கத்திரங்களா?
2: லைவ் ப்ரோக்ராம் இருக்காமா, அதுக்கு ஜெபிங்க. நாளைக்கு உங்களுக்கு டேர்ன் போட்டு இருக்கிறேன் சொல்லிருப்பா. நாளைக்கு இந்த டைம் இப்ப அங்க இப்ப 4:30 அங்கத்த டைம் 7 இருக்குது, நான் உங்களை கூப்பிடுறேன் எல்லாருமே. அம்மா வந்துட்டாங்களா? கலாமா எல்லாரும் நாளைக்கு ரெடியா இருங்க, இலங்கை இந்திய டைம் 7 பாசிபிலிட்டியில இருக்கு. இன்றைக்கு இப்ப இருக்கு, நான் லைவ் போடுறேன், அதுல நீங்க வந்து பாத்து கொண்டிருந்தா நாளைக்கு எப்படி செய்யணும்னு தெரியும் உங்களுக்கு. ஒவ்வொருவருக்கும் 20 கொடுத்துருக்கோமா. நன்றி, ஒரு நன்றி பாடல் பாடிட்டு நீங்க உங்களோட சாட்சியை எப்படி ஸ்கைப்ல வந்தீங்க, எப்படி ஆசிரியர்க்கு சொல்லிட்டு ஒரு வாக்குத்த வசனத்தையும் சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. 20 அவர் இருக்கும்.
3: நன்றி.
2: என்னம்மா
3: என்ன டைம் யூரோப் டைம் வர மண்டும் இருக்கா மென்ஷன்
2: பண்ணீங்க உங்களுக்கு? இப்ப இப்ப அங்க 4:30 கணக்கு பாருங்க.
3: 4 ஐரோப்பா நேரம் 4 இருக்கும்.
2: 4 தொடர்ந்து நடத்துங்கம்மா கத்திர
3: ஆசிரியப்பா. நன்றி ஆண்டவரே, தகப்பனே தகப்பனே நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா, வார்த்தையா இருக்கிறேன் தகப்பனே. இந்த இடத்துல நீர் எங்களோடு அப்பா எங்கள் மடியில் தவழுகிற வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு கூட இருந்து எங்களது ஐயா சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி எங்களோடு இருக்கிற கர்த்தரே, இன்றைய சேனைகளின் கர்த்தாவே நீர் எங்களோடு இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார் ஐயா. இந்த நாள் முழுவதும் நடத்தி இருக்கிற இனிவின் நடத்த போறதற்காக நன்றி ஐயா. இந்த இடத்தில் நாங்கள் வாசிக்க போற வசன பந்திகள் எல்லாம் உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். வாசிக்கிறங்களை தியானிக்கிறங்களையும் ஆண்டவரே தகப்பனே நீர் பொருட்படுத்திக்கொள். எந்த தடைகளும் இல்லாதவாறு ராஜா இந்த இடத்தில் நாங்கள் இதை செய்வதற்கு நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி என்று சொல்லுகிறேன் தகப்பனே. கூட இருந்து வழி நடத்தும் ஐயா தகப்பனே. கலாமாவை சோதியம்மாவை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய ரத்தத்தினால் மூடி மறைத்து ராஜா இன்னும் அநேக ஆசீர்வாதங்களையும் விளக்கங்களையும் நீ தரும்படி இயேசுவின் நாம மன்றாடி ஜெபித்து நிற்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். நன்றி.
4: ஓகே, நடுப்பர் கோபன் நீ கூட யாருனே?
3: ஓகே ஓகே ஓகே, நான் வசதி எடுக்கிறேன்.
4: 13 அதிகாரம் நினைக்கிறேன்.
3: நன்றி ஆண்டவரே தகப்பனே. பின்னும் கர்த்தர் மோசேயை ஆரோனை நோக்கி, ஒரு மனிதனுடைய சரீரத்தின் மேல் குஷ்டரோகம் போல் இருக்கிற ஒரு தடிப்பாவது அசராவது, அசராவது வெள்ளை படராவது உண்டானால் அவன் ஆசாரியனாகிய ஆரோனிடத்தில் ஆகிலும் ஆசாரியனாகிய அவன் குமாரரில் ஒருவரிடத்தில் ஆகிலும் கொண்டுவரப்படக்கடவன். அப்பொழுது ஆசாரியன் அவன் சரீரத்தின் மேல் இருக்கிற ரோகத்தை பார்க்க வேண்டும். ரோகம் இருக்கும் இடத்தில் மயிர் வெளுத்தும் ரோகமுள்ள இடம் அவனுடைய மற்ற சரீரத்தை பார்க்கிலும் அதிகமாய் குளிந்தும் இருந்தால் அது குஷ்ட ரோகம். ஆசாரியன் அதை பார்த்த பின்பு அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அவன் சரீரத்தின் மேல் வெள்ளை படர்ந்திருந்தாலும் அவ்விட அவ்விட அவ்விடம் அவனுடைய மற்ற தோலை பார்க்கிலும் அதிக பள்ளமாயிராமலும் அதன் மயிர் வெள்ளியாக மாறாமலும் இருந்தால் ஆசாரியன் அவனை 7 நாள் அடைத்து வைத்து 7வது நாளில் அவனை பார்க்க கடவன். தோளில் ரோகம் அதிகப்படாமல் அவன் பார்வைக்கு ரோமன் நின்றிருந்தால் ஆசாரியன் 2வது தரம் அவனை 7 நாள் அடைத்து வைத்து 2வது தரம் அவனை 7வது நாளில் பார்க்க கடவன். தோளில் ரோகம் அதிகப்படாமல் சுருங்கி இருந்தால் ஆசாரியன் அவன் சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அது ஆசாரியன் அவன் தன் பத்திரங்களை தோய்த்து சுத்தமா இருப்பானாகாமே.
4: அதிகாரத்துல இருக்கிற இந்த காரியம் எல்லாம் ஒரு குஷ்ட ரோகத்தை குறிச்சு எழுதியிருப்பாங்க. குஷ்ட ரோகம்டா அது என்ன காட்டுது என்று நாங்க பார்த்தோம்டா, அது பாவம். பாவம் குஷ்ட ரோகம் எப்படி ஜனங்களுக்குள்ள மெல்ல மெல்லவா பரவி அது அவங்கள சமூகத்தை விட்டு விலக்குதோ செவில் மக்களுக்குள்ள, அதே மாதிரிதான் இந்த பாவம்ன்றது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அது எப்படி பிரவேசிக்குது. அவைக்குரிய மனுஷன் இல்லாம பொதுமக்களா இருந்தாலும் அப்படி பாவம் அடிமைப்படுத்துது என்றதை குறிச்சுதான் இந்த 13வது அதிகாரத்துல நாங்க கற்றுக்கொள்ள போறோம். இந்த 13வது அதிகாரம் உண்மையாகவே இது நமக்கு தேவையானது தான். இந்த காலத்துல நடக்கிற காரியங்களை குறிச்சு நாம எப்படி இந்த ஆவிக்குரிய விதமா விளங்கி கொள்ளலாம்ன்றத இதுல நாங்க பார்க்கலாம். 4வது அதிகாரத்துல இருந்து நாங்க இதெல்லாம் அரைஞ்சு கொள்ளலாம்.
5: 4:19
3: சங்கிலியால் கட்டப்பட்டு கிறிஸ்தான அதை பற்றி பேச வேண்டிய
4: 4:19
3: உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள், நீங்களோ விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. 4:19 ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள்.
4: அதான் இப்ப என்ன மக்கள் எல்லாம் எப்படி இந்த உணர்வில்லாதவர்களா இருக்கிறபடியா தான் இந்த பாவம் அவங்களுக்கு பிரவேசிக்குது. இது குஷ்ட ரோகத்தை போடன்றது இதுல இருக்கும். ஆசாரியன் எப்படி குஷ்ட ரோகத்தை காண்றான் கண்டு அவன் வந்து கொண்டு வர வேணும். ஆசாரியன் கடவுளுக்கு அவர்தான் எங்களை பிரதான ஆசாரியன். பிரதான ஆசாரியன் எடுத்து ஒருவர் வர்றதாலதான் அந்த பத்துமே அந்த குஷ்டரோகி எப்படி ஒரு தொட்டு குணமாக்கினார். அவரிடத்துல வந்தபடியினாலதான் அவன் அந்த குஷ்டரோகம் நீங்க சுத்தமானான்லாம் பாக்குறோம் புதிய ஏற்பாடுல. அத போலதான் இந்த பழைய ஏற்பாடுல அந்த ஆசாரியன் இடத்துலதான் அவங்க முதலாவது கொண்டு வரணும். ஆசாரியன் தான் நியாயம் தீர்க்கிறவர். இவனுக்கு குஷ்ட ரோகம் இருக்குது, இல்லாட்டி அடைச்சு வைங்க, இவனை புறம்பே தள்ளுங்க, இவன் சோமாயிட்டான், இவன் சுத்த வாங்கிட்டான், வீட்டை போங்க அப்படின்னு சொல்றது இந்த ஆசாரியன் தான். இப்போ 1 தீமோத்தேயு 4:1 அந்த மனச்சாட்சியிலே சூடுண்டவர்களா என்ற ஒரு வசனம் இருக்கும் பாருங்க. 1 தீமோத்தேயு 4:1
3: 4:1 ஆனாலும் ஆவியானவர் வெளிப்படையா சொல்லுகிறார், பிற்காலங்களில் மனச்சாட்சி சூடுண்ட பொய்யுடன் சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களும் செவிகொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள்.
4: இதெல்லாம் ஒரு குஷ்டரோகத்துக்கு போல சாமா. இப்ப அவங்க நல்ல உபதேசங்களை கேட்டுக்கொண்டு வாரம், அதே நேரத்துல ஒரு துஷ்ட மனச்சாட்சியில நமக்கு அதெல்லாம் பாவம் இல்லை அப்படி என்று தெரிய வைக்கிறது, அல்லது மெட்டாக்கள் உபதேசம் கள்ள உபதேசங்களை கேட்டு பின்வாங்கிறது, இதெல்லாம் இந்த குஷ்ட ரோகம் போல ஒரு காரியம் தான். அது இதெல்லாம் நம்ம வாசிக்க பின்னுக்கு விளங்க முடியும். இதெல்லாம இந்த குஷ்ட ரோகம்ன்றது இது பரம்பரை பரம்பரையாண்டுதான் எண்ணப்படுது அந்த காலத்துல பரம்பரை நோயிலே அந்த மாதிரி. ஆனா இது என்னத்தை காட்டுது இந்த ஆண்டா பரம்பரை பரம்பரையா சாபத்தை காட்டுது. இது சாபம் அப்படி மனிதனுக்குள்ள பிரவேசித்து அப்படி முதலாம் ஆதாம் செய்த பாவத்தினூடாக மனித குலத்துக்குள்ள இந்த பாவம் பிரவேசித்ததோ அதை போலதான் இந்த குஷ்டரோகம் இது ஒரு பாவமான காரியமா இருக்குது என்று சொல்லப்படுது. இது என்னண்டா 7:8 என்ன இது ஏசாயா 59:2 வாசிச்சு பாருங்க. 59 வாசிச்சு பாருங்க. 59 அந்த முகத்திரையே இன்னொன்று ஒரு வசனம் இருக்கும்.
3: அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குறது, உங்கள் பாவங்களே உங்களுக்கு செவி கூடாதே முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது.
4: அப்ப அந்த ஆண்டவரை நம்ம திருட விடாம இருக்கிறது, அல்லது ஆண்டவருடைய முகம் எங்களுக்கு வெளிப்படாம இருக்கிறது, இல்ல நாங்க எவ்வளவுதான் அபிஷேகத்துல நிறைய முடியாம இருக்கிறது, தேவ பிரசன்னத்தை உணர முடியாம இருக்கிறது எல்லாம் இந்த பாவம் என்ற காரியம்தான். அதே மாதிரிதான் இந்த குஷ்டரோகம், இந்த குஷ்டரோகம் வந்தவர்னா சமூகத்துக்கு தேவ சமூகத்துக்கு அவன் வரையிலாது திருட்டுப்பட்டவன், அப்ப அவனுக்கு தேவந்த அந்த பிரசன்னத்தை அவன் பெற முடியாது, ஆசரிப்பு கூடாதுல இருந்து விலக்கப்பட்டவன். அதே மாதிரிதான் இந்த பாவம் இருக்கிற ஆக்களுக்கு, பாவம் பிடிச்ச ஆக்கள் இந்த ஏசாய 59:2 படிக்கு அவன் வந்து அந்த முகத்தை தேவன் மறைக்கிறது காரணம் அந்த பொருள் இருக்கிற பாவம். அந்த பாவத்தை கழுவுறதுக்கு தான் ஆண்டவர் எங்களுக்கு ரத்தத்தை சிந்தினார். நம்ம தூரத்துல இருந்த எங்களை அவர் மீட்டு கொண்டுகிட்ட வழிபடுத்த 21:22 நாம வாசிக்கலாம். அப்படி அந்த கழுவப்படாத பாவி பரலோகத்துக்கு போகலாம். வழிபடுத்த 21:27 வாய்ச்சி பாருங்க. அது நேரத்துல 22 இருக்கு அந்த படிக்க வசனம்.
3: 21:27 வீட்டுள்ளதும் அறிவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமே ஒன்று மாதிரி பிரவேசிப்பது அட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே அதில்
4: பிரவேசிப்பார்கள். அப்ப இதுல நமக்கு விளங்கணும், இந்த பாவத்தோடு நம்ம விளையாடி கொண்டு கடைசி வரையும் நம்ம ஜீவ புத்தகத்துல அவர் தூக்கி போடுங்க பேரன்னு சொல்றாரு. அப்ப திருட்டுள்ளது இந்த குஷ்டரோகம் போல இருக்கிற பாவம், இதுவும் அறிவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்ப நாங்க எவ்வளவுதான் இசைதாலும் இந்த காரியங்கள் நம்ம ஒட்டி கொண்டிருக்குமெண்டா, ஆனாலும் ஆண்டவருடைய சுத்த கிருபையினாலதான் அவர் அதுக்கு பின்னுக்கு நம்ம வாசிக்கலாம். இந்த அதிகாரத்துல அவர் 7 நாள் 14 நாள் அப்படியெல்லாம் நாள்களை கூட்டி கூட்டி கொடுத்து வரேன்டா. அவர் இரக்கமுள்ள தெய்வம், அவர் பொறுமை உள்ள தெய்வம், நியாயத்திக்க மாட்டார் உடனே. மெல்ல மெல்லவா அப்ப இந்த பிள்ளை மனந்திரும்பும் என்று விட்டு விட்டு கொடுத்து வார தெய்வம் தான் ஆண்டவர். 22:13 அந்த வசனம் இருக்குது பாருங்க. நான் அல்பாவும் ஒமேகாவும்
3: ஆதியும் வாசல் வழியா நகரத்தில் கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள்.
4: ஆமேன் ஆமேன். அதான் நாய்களும் சூனியக்காரரும் பிச்சாரக்காரரும் கொலைபாதரும் விக்கிறாரும் பொய்ய விரும்புகிறவரும் அதை செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். 15 வசனம். அப்ப அதுல அர்த்தம் என்ன? நாங்க ஆண்டவர் ரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்கப்பட்டு அவர் போல நாங்க வாழ எத்தனைக்கிற பொழுதுதான் நாங்க இந்த காரியங்கள் எல்லாம் விட்டுருவோம். நாய்கள் ரெண்டாவது காக்கினதை திரும்பி சாப்பிடுற சாமான் அப்படியான ஒரு குணாதிசயங்களுக்குள்ள இருக்க கூடாது. சூனியக்காரர், நாங்க சூனியத்தை நம்புற ஆக்கள் இல்ல, மந்திர சூனியங்களை அப்படி செய்யறாக்கள், விபச்சாரக்காரர்கள், கொலைபாதகர்கள், விக்கிர ஆராதனைக்காரர்கள், பொய்யை விரும்பி அதை நடத்திக்கிறவர்கள் எல்லாரும் புறம்பே தள்ளப்படுவார்கள். அப்ப இங்கே நாங்க லேவிய ராமத்துல பாக்குற புறம்பே தள்ளப்படுகிறவன் குஷ்டரோகி. குஷ்டரோகி என்று சொல்றவன் இவ்வளவு காரியங்களையும் கொண்டிருப்பான். இப்ப நம்ம வெளிப்படத்துல வாய்ச்ச காரியங்களை எல்லாம் கொண்டவன் தான் இந்த பாவத்துல கட்டுப்பட்டவன். அப்ப இந்த பாவத்துல கட்டுப்பட்டவனை தான் ஆண்டவர் முன்னேயே அந்த குஷ்டரோகத்துக்கு அடையாளமாக வச்சு நமக்கு கற்றுக்கொள்றாரு, கற்றுத்தரங்க. சரியா? அப்ப அதுல என்ன, நமக்கு ஆண்டவர் ரத்தம் நம்ம கழுவுது, அது உண்டு. நம்ம தூரத்துல இருந்த எங்களை அவர் எப்படி செய்யற கிட்ட அவர்கிட்ட அழைச்சு கொண்டு வர்றாரு. அப்ப அதே மாதிரிதான் இங்க தூரத்துல இவன் இருக்கான் குஷ்டரோகி, அவனை ஆசாரியத்துல அழைத்து கொண்டு வாங்கன்னு சொல்லுவாரு. இதுல அழைச்சு கொண்டு வந்துதான் அந்த அவங்க நியாயந்திப்பாங்க, இவன் குஷ்டரோகியா இல்லையா வழியில விடுங்க சொல்லி. இப்ப நாங்க இதை வாய்ச்சத பாப்போம். இன்னும் கர்த்தர் மோசையும் ஆரோனையும் அப்ப கர்த்தர் தான் இதுல சொல்ற, ஒரு மனிதனுடைய சரீரத்தின் மேல் குஷ்டரோகம் போடியிருக்கிற ஒரு தடிப்பாவது அசராவது வெள்ளை படராவது உண்டானால் அவன் ஆசாரியனாகிய ஆரோனிடத்தில் ஆகிலும் ஆசாரியராகிய அவன் குமாரர் ஒருவரிடத்தில் ஆகிலும் கொண்டு வர கடவன். அப்ப சபைக்கு அவன் கொண்டு வரான், சபைக்குலதான் அவனுக்கு சுகம் அளிக்கிற வார்த்தைகள் வரும், அபிஷேகம் வரும், பிரசன்னம் வரும், ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்துருவன், இப்படியான காரியங்கள் எல்லாம் சபை என்ற கூடாரத்துக்குள்ள அவன் வருவானா இருந்தால் அவனுக்கு பாவத்தை அறிக்கை செய்யறதுக்கு இலகுவா இருக்கும். தனிப்பட்ட ஒருவனுக்கு தனியே இருந்து நம்ம சொல்றதை விட அவன் ஒரு கூட்டா நம்ம ஒரு இடத்துல சபைக்குள்ள அவனை கொண்டு வருவோம்டா. அந்த ஆசாரியன் அதாவது மேய்ப்ப அவனை அதுக்கேற்ற மாதிரி நடத்த வல்லவராக இருப்பேன். அப்ப அதுதான் இங்க பழைய ஏற்பாடுல ஆண்டவர் காட்டு காரியம். ஏன்னா ஆசாரியனிடத்திலும் இதை கொண்டு வரணும், அவன் தான் அவனை வழி நடத்துறவன். அவன் நீ சுகமாயிட்டா நீ இந்த ஊழியத்துக்கு தகுதி சொல்லி அவ மேய்ப்பன் தான் கொடுக்கணும். நாங்க போய் இந்த பிள்ளைங்க நல்லா பாட தெரியும் விடுங்க பாஸ்டர் வந்து நாங்க சொல்லா அது இந்த மாம்சத்துல போறதா முடியும். அப்ப நாங்க பாவத்தோட இருக்கிற பிள்ளைய கொண்டு போய் அது நல்லா கிட்டார் வாசிக்க வேண்டாக்காக நாங்க கொண்டு விட்ட வேண்டாம், அது ஈனமானது நாங்க பள்ளிக்கூடத்துல ஏற்றின மாதிரி முடிஞ்சிடும். அப்ப அதுக்காக தான் ஆண்டவர் சொல்ற ஆசாரியத்துல கொண்டு வாங்க, அவர் தான் அவனை கற்பிக்கிறான், குஷ்டரோகியா இருக்கிறான், நல்ல சுத்தமாயிட்டானா, அவனுடைய ஜீவியம் எப்படி இருக்குது, அவனுக்குள்ள எப்படி அவன் குடும்ப வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கைன்றெல்லாம் அவன் அவதானிப்பான் அந்த ஆசாரியன். அது மாதிரி தான் இந்த மேய்ப்பர்மாரும் அவதானித்து பலவருடைய சாட்சிகள் அவருக்கு போகும், இந்த பிள்ளை நல்ல பிள்ளை வீட்டுலயும் அடக்கம் அப்படி இப்படி எல்லாம் ஆக்கல்ற இதெல்லாம் வரும் அவருக்கு. அது கடவுள் தான் செய்ய வைக்கிறவர். ஜீசஸ் அவன் ஒருவன் எடுத்து உயர்த்தணும்டா அப்படித்தான் செய்வார். அந்த சாட்சி அவர் மறைவா செய்யறது அந்த ரங்கத்துல நடக்கிறத வெளியரங்கமா கொண்டுருவார் அந்த அதுதான் இங்கேயும் நடக்குது. அப்ப இதுல இருந்து நாங்க விளங்கணும் என்ன ஆசாரிய இடத்துல கொண்டு வர படக்கடவன். மூன்றாவது அப்பொழுது ஆசாரியன் அவன் சரீரத்தின் மேல் இருக்கிற ரோகத்தை பார்க்க வேண்டும். அப்ப அவன் வெளிப்பிரகாரமாக அவன் பார்ப்பான் முதலாவது இருக்கிறான். அப்ப ரோகம் இருக்கும் இடத்தில் மயிர் வெளுத்தும் ரோகம் உள்ள இடம் அவனுக்கு மற்ற சரீரத்தை பார்க்கிலும் அதிகமாக குளிர்ந்தும் இருந்தால் அது குஷ்டரோகம். ஆசாரியன் அவனை பார்த்த பின்பு அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்கலாம். அப்ப ஒருவன் நல்ல வறியார்னா வாரான், ஒரு நல்லா குடிச்சிட்டு வரான், அவனை கொண்டு வரான், அவனை கொண்டு வந்து அண்டைக்கு அவன் பார்த்து அடுத்த நாள் நீ நல்லா பாடுற ஒரு மனுஷன் இவ்வளவு காரியத்தோடையும் பாறாரு எப்பவுமே அவனை கொண்டு போய் அடுத்த நாள் அல்லது ஒரு விபச்சாரம் செய்யறவன் நல்லா இந்த நாளும் சாட்டர்டே சண்டே அவனுக்கு வேலை முழுக்க விபச்சாரம் விடுதியில் இருக்கிறது. அப்படியான ஒருவனை கொண்டு வந்து சபையில அவன் நல்லா பாடுவான், நல்லா இந்த சினிமாவில பாடுற ஆக்கள் மாதிரி அப்படியான ஆக்களை கொண்டு ஜீசஸ் பாட்டு பாடுறவன் நல்லா பக்தியா பாடுறாரு பலிபடத்துல ஏற்றுவோம்டா இதான் நடக்கும். அப்ப அவனை என்ன நடக்கும்டா அந்த எப்படி அவன்ட குஷ்டரோகம் கண்டுபிடிக்கிறவர் பரிசுத்தாவியான இப்ப அவரே எங்களுக்கு சொல்லிட்டு எப்படியான நீயா சப்பிடால் போய் சொல்ல ஆண்டவர் பரிசுத்தாவியான சொன்னாரோ அது மாதிரி தான் இந்த காலத்துல ஆண்டவர்களுக்குள்ள பரிசுத்தமா வாழ்கிற ஊழியக்காரன் அவருடைய பிரசனத்துல வாழ்கிறவன் உடனே கண்டுபிடிப்பான் பாவதை ஒருத்தர் வந்திருக்கான் அவருக்கு தெரியும். அவர் சொல்ல இப்ப இல்ல சிஸ்டர் இல்ல ஒரு ரெண்டு மூணு நாள் போடல புருஷனுக்காக அவர் ரெக்கமெண்ட் பண்றான் எப்பவுமே அவர் நல்லா செய்வார் அப்படி என்று சொன்னா அவர் விட நல்ல ஊழியக்காரன்டா மனுஷத்தை மூத்த பார்க்காம அவர் சரீரத்தை பார்க்காத அவர் உள்ளத்தை பாக்குறவரு தேவன் மேல இருக்கிறார் அவர் சொல்லுவேன் தகுதியா இருக்கிறான்னு சொன்னா. அதுக்கு பிறகு அந்த ஆசாரியன் அந்த சம்பவத்துல வந்து அவன் சுத்திகரிக்கப்பட்டு சுகமாகும் வரைக்கும் அவர் ஒன்றிலையும் அவனை பயன்படுத்த மாட்டார். திருட்டுள்ளவன் மேல் பேசாம வாய்ப்புச்சிட்டு சொல்ற மாதிரி தான் சொல்லுவேன். அப்படி சொல்லித்தான் அவனை மெல்ல மெல்ல மெல்ல அவனை சுத்தமாக்கித்தான் அந்த சுத்தில்லாதவன் என்று கணிக்கப்படுறது போலதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இப்ப புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் பரிசுத்தரத்தினால கழுவி எங்களை ரட்சித்து வைத்திருந்தாலும் நாங்க அந்த பாவத்துக்கு லேசா துணை போக முடியும். வண்டிக்கு நாங்க ஒரு வருஷம் நல்லா ஓடலாம்னா வண்டியில் நல்லா பெட்ரோல் ஊத்தி ஓடும் ஓடுனா அந்த பாவ சமூகத்துல பாவ பிரசனத்துக்குள்ள நம்ம இழுத்து கொள்றதுக்கு இந்த மாமிசம் ஒரு காரியம் இருக்குது. அந்த காரியம் அப்படியும் நம்ம இழுத்து கொண்டு போறது இலகுவா இருக்கும் தான் மிகவும் கவனமா இருக்கணும் மட்டும் பின்னுக்கு நாங்க வாசிக்கலாம். இப்ப நீங்க என்ன வாய்ச்சி நாம இப்ப நாலாம் அதிகாரம் அப்ப குஷ்டரோகம் கண்டுட்டவன்டா அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்த்து விடுவான். தீட்ட உடனே அவன் சரீரத்தின் மேல் வெள்ளை படர்ந்திருந்தாலும் அவ்விடம் அவனுடைய மற்ற தோலை பாக்கிலும் அதிக பள்ளமாயிடாமலும் அதன் மயிர் வெள்ளையாக மாறாமலும் இருந்தால் ஆசாரியன் அவனை ஏழு நாள் அடைத்து வைத்து ஏழாம் நாளில் அவனை பார்க்க கடவன். ஏழு நாள் என்னண்டா ஒரு ஆள் வந்த உடனே டக்கண்டு அவனுக்கு நியாயம் தீர்க்கிறான். ஒருவனுக்கு ஒரு வெள்ளையா படலமோ தேமலோ அப்படி வந்ததுண்டா பார்க்க துஷ்டரோ மாதிரி ஆக்களுக்கு தெரியுதுன்றதுக்காக அவன் என்ன செய்வான் அவன் ஒரு கட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம் இது உண்மையா படராம இருந்தா அது குஷ்டம் இல்லாது இயற்கையா தோல்வியாது என்று சொல்லி விடலாம். ஸ்கிரீன்களை பூசி பூசியோ மாற மாதிரி அது உண்மையா குஷ்டமா இல்லையான்னு பாக்குறது தான் அவர் அந்த மாதிரிதான் இயேசு கிறிஸ்து ஒரு பாவி என்று அழைச்சாலும் அவர் விவசாய மனுஷிய பார்த்து என்ன எல்லாரும் கல்லறிகிறாங்க நீ பாவம் இல்லாதவங்க கல்லறிய கடவுள் அவர் சத்தம் விடாம இருக்கிற அவன் அவள் மனம் திரும்பத்துக்கும் சந்தர்ப்பம் கொடுக்குறேன். அந்த அது மாதிரிதான் இந்த இதுலயும் ஒரு ஏழு நாள் அவ அந்த மனுஷனோ மனுஷியோ ஒரு வீட்டுல நீங்க நாங்க கோவிட் வந்தா அப்படி நாங்க தனியா போடுறோமோ அது மாதிரி அடைச்சு வைக்க கடவன். ஏழாம் நாளில் அவனை பார்க்க கடவன், தோளில் ரோகம் அதிகப்படாமல் அவன் பார்வைக்கு ரோகம் நின்றிருந்தால் ஆசாரியன் இரண்டாம் தரம் அவனை ஏழு நாள் அடைத்து வைத்து இவனுக்கு சரியா இருக்குது. அட இந்த ஏழு நாளைக்கும் அவன் இருந்த மாதிரியே இருக்குது, ஒன்றும் மாற்றம் இல்லை, அப்படியே இருக்குதா, இன்னும் ஒரு ஏழு நாள் விட்டு பாக்குறாரு. இயேசுவும் அப்படித்தான், எங்களுக்கு ஒரு பாவம் மதுமக்களை இருக்குதாண்டா என்ன மறந்து விரும்புறதுக்காக சொல்லி சொல்லி பாப்பாரு. பாவத்தை செய்தாண்டா ஆண்டவர் மகளே இதை மனம் திரும்புமா, நீ இதுல மனம் திரும்புன்னு சொல்லி நமக்கு பல விதமான உபதேசங்களையோ. இன்றைக்கு நான் பெரிய பாரத்தோட இருந்தான், காலமே இன்னும் தெரியாது தக்கண்டு அவரு அவத்தின பிரசங்கம் வந்து எனக்கேதான் பேசின அந்த பிரசங்கம். அப்படி என்ன அந்த நேரம் தேவன் என்ன ஆற்ற விதத்தை நான் பார்த்தேன், உண்மையாவே மனுஷனால எங்களை கிடைக்கவே மாட்டேன் அந்த ஆறுதல். அதை கேட்ட உடனே நான் உண்மையா உடைஞ்சு போனேன், அவ்வளவு தூரமாண்டவருக்கு தூரமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு வந்தது. அப்ப கட்டாயமா நாம இவ்வளவு என்ன பிரச்சனையான நாங்க பிள்ளைகளாயின்னு நம்ம சொல்லக்கூடாண்டதை நான் கற்றுக்கொண்டாண்டி. என்னதான் மனதுல பாரமா இருந்தாலும் நாங்க ஓடி போக வேண்டிய இடம் ஆண்ட ஒரு சமூகம் நல்லா உணர்ந்து கொண்டேன். நமக்கு வயதும் போயிட்டு அதோட நான் இப்ப ஒரு விடுவாவும் இருக்கிறேன், அப்ப நம்ம கதையில இடுபடாத மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்குள்ள இருந்தது.
5: அப்போச்சு
4: எல்லாம் இருந்து நான் இவ்வளவு காசாலியோ வழிபாரியோ இல்லையா எல்லா உண்டும் குறைவு இல்லாமத்தான் அவ்வளவு நாளும்
5: வாழ்க்கை.
4: இப்ப ஒரு அந்த தனிமை மாதிரி ஒரு அப்படி ஒரு ஃபீலிங் கொண்டு வந்த உடனே டக்குண்டு நான் என்னதுக்கு இந்த பிரசங்க நான் ஒரு நாளுங்க காசு பிரசங்கத்தை பார்த்தாங்க எனக்கு அந்த உடனே நான் நினைச்சேன். அதுவும் குறிப்பா அது சொல்லி சொல்லி செய்கிறார் அந்த அந்த நான் நினைச்ச காரியம் திருப்பி திருப்பி சொல்றாரு, திருப்பி திருப்பி சொல்ல சொல்லதான் நான் நினைச்சேன் ஆண்டு என்ன எவ்வளவு நேசிக்கிறார். சோ
5: முரட்டாட்டம் உள்ளவைக்கு நீ பயப்படுத்தான் வேணும், உண்மையா பண்ற நான் பெரிய ஒரு அலுவலம் பாக்க போனோம் இந்த முரட்டாட்டம் அட்டாங்க போகணும்ன்ற ஒரு ஆளுக்கு ஆண்டி தெரியும் சரியான கவலையா மாட்டேங்க. நான் இப்படி ஏதாவது முட்டி பட்டு போகணும் போய் டாக்டர்கிட்ட போகணுமா அங்க இன்ஜின்ல எண்ணி கொண்டு வந்து பைபிள் திறந்து நிறைய சொல்லல டக்குன்னு பேதுரு வந்து ஒன்று பேதுரு
4: ஆண்டவர் நமக்கு எப்படி அந்த நேரத்துக்கு ஏற்ற சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை இருந்தது உங்களை தேற்று வேற வார்த்தை
5: இருக்குதான் அதை கைவிடவே இருக்கவில்லை அந்த பைபிள் என்ன அதுல வார்த்தைகள்
4: கிடைக்கல அது மட்டும் இல்ல அந்த வார்த்தையிலே நிறுத்துவார் அப்படியே கன்சன்ட்ரேஷன் எல்லாம் அதுல என்ன ஆண்டவர் ருசிக்க ருசிக்க அவர் நம்ம ஆற்ற விதங்களை பார்க்க பார்க்க மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லுவான் சொல்லலாமே என்று சொன்னவன்
5: அவனும் கூட இருந்தா எங்களுக்கு நாங்க தனிமை ஆயிட்டு நீ ஒன்று இல்லாம போயிட்டேன் எங்களுக்கு சும்மா போட்டு கொண்டே இருக்கிறது என்ன
4: ஓ அது பிசாசு செய்கிற வேலை அப்படி
5: அதான்
4: அப்ப இப்ப எனக்கு தெரியும் நாம ஆரையும் நம்ம கூட பின்னால கண்ட முன்னா ஒருவருமே வர போறது இல்லடா பிள்ளையும் வராது குருஜனும் வராது பேர பிள்ளையும் வராது சொந்தம் நம்ம பாசா காசாவ கூட வராது நமக்கு மட்டும்தான் எங்களோட இருக்க போறாங்க அவர் ரசித்தது நாம நடந்துட்டு போவோம் இவ்வளவு நாளை சூழல் எல்லாம் தவறுகள் இருந்த ஆண்டவரையும் மன்னிங்கன்ட்டு ஓட வேண்டியதான் அந்த வேண்டியது அப்ப அவர் செய்வார் நமக்கு அதோட வேலை நாள் அங்க அவசரப்பட்டு நம்ம தீர்ப்பு சொல்லக்கூடாதுன்றது இதுல விளங்குது வேலை நாள்
5: இரண்டாம் நாளானாலும் முடிஞ்சதோ
4: அதான் அப்ப என்னண்டா அந்த மனிதன் மனம் மாறுறதுக்கு ஆண்டவர் சந்தர்ப்பத்தை கொடுக்குறார். என்ன யாத்திராம 34:6 நினைக்கிறேன் அதோட வசனம் இருக்கு அவர் இரக்கம் உள்ள தேவன் வடிவா அழி இருப்பார் பாருங்க 34:6 யாத்திராம எனக்கு ஞாபகம் இருக்கு 34:6
5: கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து உயர் கர்த்தர் இரக்கமும் கிருபையின் நெடிய சாந்தம் மகாபிரிவை சத்தியம் உள்ளது அவன் 1000 தலைமுறை இரக்கம் காக்கிறவர்.
4: அப்ப ஆண்டவர் இரக்கம் காக்கிற தேவன் அந்த அதே ஆண்டவர் தான் நம்ம இன்றைக்கும் வழிபடுற தெய்வம் இரக்கம் உள்ளவர். அந்த இரக்கத்தின் காரணமா தான் அந்த கிருபையின் காரணமா தான் எங்களை விலை கொடுத்தவர் வாங்கி வச்சிருக்கிறார். அப்படி வாங்கின தேவன் டக்குன்னு நீ அந்திக்க மாட்டார் எங்களுக்கு. அப்ப பிள்ளை மன என்னண்டா அவன் ஆதாமுக்கு சவால் விட்டுதான் ஆண்டவர் வந்தவன். இந்த ரோமர்ல நாங்க பாக்குறோம் அவர் முதலாம் 2 ஆதாமாக வந்து மனித குலத்தமிக்க வந்தவன். அப்படிப்பட்ட என்னண்டா 2 பேதுரு 3:9 நினைக்கிறேன் அவர் தாமதமா இருக்கிறன்றதுக்காக நாங்க
5: தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி நமது வாக்குத்தத்தை குறித்து கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமா இடாமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மே நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறார்.
4: ஆமே பாத்தீங்களா, இதுல என்ன செய்யறாரு அவர், நீடிய பொறுமை உள்ளவர். நீடிய பொறுமை உள்ளவர் அர்த்தம் என்ன, நாங்க மனம் திரும்ப வேணும் என்று அவர் ஆவலா
5: காத்திருக்கிறாமே.
4: அப்ப ஆவலா காத்திருக்கிற ஒரு தெய்வத்துக்கு முன்னால நாங்க பாவம் செய்யாதபடி எங்களை பரிசுத்தமா நாங்க வச்சுக்கொள்றது எங்களோட கடமை. புதிய ஏற்பாட்டுல அந்த பழைய ஏற்பாட்டுல அவன் குஷ்டரோகியா இருக்கிறான், அந்த அவனுடைய சரீரத்துல வருகிற குஷ்டம், அதுக்காக அவன் விளக்கப்படுறான். விளக்கப்பட்டு அவனுக்கு நீ பூசி அதை செய்தி இதை செய்து அவனுக்கு நடக்கும் வைத்தியம். வைத்தியம் நடந்து அவன் சுத்தமாகின பிறகு அவன் ஆசாரி எனக்கு உன்னால கொண்டு வர கடன் கொண்டு வர கடன்பட்டு அவன் சுத்தி ஏற்பட்டா அந்த சுத்தமிட்டு அவன் தீர்ப்பானான்.
5: தன்னை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்கிறதுக்கு அவன் தன்னை ஆசாரியனுக்கு காண்பித்த பின்பு அசறு தோளில் அதிகமாய் படர்ந்திருந்தால் அவன் மறுபடியும் ஆசாரியனுக்கு தன்னை காண்பிக்க வேண்டும். அப்பொழுது அசறு தோளின் மேல் படர்ந்தது என்று ஆசாரியன் கண்டால் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவர், அது குஷ்டரோகம்.
4: இரண்டாந்தரம் வேளாந்தரம் விட்டு அதுல ஒன்று நடக்கல, மற்ற தரம் அதுலதான் அதிகப்படாமல் சுருங்கி இருந்தால் அது என்னவாம், வஸ்திரங்களை தோய்த்து அவன் சுத்தமா தன்னை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்கிறதுக்கு அவன் தன்னை ஆசாரியனுக்கு காண்பித்த பின்பு அசறு தோலில் அதிகமாக படர்ந்திருந்தால் அவன் மறுபடியும் ஆசாரியனுக்கு தன்னை காண்பிக்க கடவுள். இது என்னத்தை
5: வெளிப்படுத்துள்ளவன் என்று தீர்த்து விட்டா பிறகும் அசறு தோல் இல்லைன்னா திருப்பியும் அவன் அந்த பாவத்தை செய்திருந்தான், அவன் பாவம் அவனோட இருக்கும் இருக்குமா இருந்தா திருப்பியும் அவன்
4: பாவிதான்.
5: ஜெபிச்சுழுந்தெலும்பி வந்து கொண்டு பரிசுத்தமாயிட்டு வந்துட்டு திருப்பியும் அதை செய்யணும்.
4: அவசரப்பட்டு நம்ம தீர்ப்பு செய்யக்கூடாது. அதுல அப்படி ஒரு ஆண் செய்தா அதுக்குதான் ஒன்று தீமைத்தையோ அஞ்சு பத்தொன்பது நினைக்கிறேன் சொல்ற ரெண்டு மூன்று சாட்சியோட நிரூபிக்கணும் எல்லாம் இருக்கு. அந்த வசனம் ஒன்று தீமத்தி அஞ்சு பத்தொன்பதுல இருக்கிறாரு. அப்படியே அவன்
5: மூன்று சமக்கு விரோத

0: சொந்தமாக ஒருவன் பிறப்பிடாத இரண்டு மூன்று சாட்சியம் இல்லாமல் ஏற்றுக்கொள்ள கூடாது.
1: ஆமே, அப்ப அது மாதிரிலாம் ஒரு திருப்பியும் அந்த ரட்சிக்கப்பட்டு ஊழியங்களை செய்த ஒருவர் மறைவாக ஒரு பாவம் செய்யறான்டா, அவன் கண்டுபிடிக்கப்பட்டான்டா, அவனை நீக்கி வைக்க வேண்டும் என்றத பற்றி சொல்றாரு.
0: பயம் உண்டாகும்படி
1: அதுதான். அப்ப அவனை சுத்தமுள்ளவனா இருந்த பாரம் வசனத்தின்படி அவனை நாங்க பிரிச்சு வைக்க தேவையில்லை. சரியா? அப்ப ஏனண்டா இது குணமாக்க கூடாத ஒரு வருத்தம் இல்லைன்றது மட்டும் நமக்கு விளங்குது.
0: அப்ப
1: பாவியலுக்காக தான் ஆண்டவர் வந்த

0: வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கத்தர் தாமே எங்களுடனே கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் ஜெப வேலை கூட கடந்ததல்ல, கத்தர் உதவி செய்வாராக. இன்றைய நாளிலே பாஸ்டர் வானர் அவர்கள் தனது வெட்டிங் அனிவர்சரியை கொண்டாடுகிறார், அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். மீதியான ஜெபங்களுக்கு கூட வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. உங்களிடம் படைக்கிறோம், வழிநடத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ் யூ.
1: அன்பும் கிருபையும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த தேவரே, இந்த நேரத்துக்காக நன்றி ராஜா, இந்த நாளுக்காக நன்றி, இந்த நாளை நீங்க காணச்சித மட்டுட்ட கிருபைக்காக நன்றி ராஜா. இந்த நேரத்தை எங்களுக்கு பிரித்தெடுத்ததுக்காக, உலகம் கொள்ள கொண்டு போகாதபடி பிரித்தெடுத்து கூட பாகத்தில் வந்து நன்றிகள் துதிகள் ஸ்தோத்திரங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலில் ஒப்படைக்க எங்களுக்கு தந்த இந்த பெரிய சலாக்கியத்துக்காக, அழைப்புக்காக, இந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் நிற்பதே உங்களோட சுத்த கிருபை ஐயா, நிர்மூலமாகாமல் காக்கிற இந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. யார் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று உங்களை நேசிக்கிற பிள்ளைகளை நீங்க மறக்காதபடி இருக்கிறதுக்காக, எங்களை உள்ளங்கையில் வந்து எங்களை சிறுசன் மயிரையும் எண்ணி அவ்வளவு அன்பாக எங்களை நேசித்து வழிநடத்துற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. நாங்கள் வைக்கப்பட்டு போகாதபடி சாட்சி அடையாதபடி உங்களோட நீதியின் விளக்கிறதுனால எங்களை வழிநடத்துறதுக்காக, எங்களுக்கு வெலப்பக்க நாயில் இருந்து எங்களுக்கு எல்லாமாயிருந்து போல்மானவராயிருந்து எங்களை வழிநடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக, வழிநடத்த வல்லவராயிருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி நன்றி நன்றி என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, துதித்திருக்கிறோம். இந்த வாரத்தின் முதல் நாளில் காலை தொடங்கி இந்த சங்கமம் ஒலி எளிய நீங்கள் தொடக்கி நடத்தி கொண்டு வந்த கிருபைக்கு நன்றி தாங்க. நன்றி வாசிக்கப்பட்ட ஜீவன் உள்ள வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல வார்த்தையை வாசிக்க வேணும் அந்த மனப்பாரத்தை கொடுத்து, தொடத்துக்கு தொடக்கத்தில் இந்த வார்த்தைகளை வாசிக்கத்தக்கதாக நீங்கள் ஆண்டவரை வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. வார்த்தை ஆகிய தேவனே, உங்களோட வார்த்தையை போல உண்மையும் உத்தமம் ஆறுதலும் சமாதானம் கொடுக்கிற வார்த்தை ஒரு இடமுமே பெற முடியாது ஐயா. இருபுலமும் கருக்குள்ள பட்டியம் போல வார்த்தைகள் ஐயா, இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளுடைய உடம்பை மூனையும் மூலவே மூடிவி சென்று என்னென்னும் அவர்களை பரிசுத்தப்படுத்தி எங்களையும் என்னென்ன விதமாக பரிசுத்தப்படுத்தணுமோ இந்த வார்த்தைகள் எங்களை பரிசுத்தப்படுத்தி கீழ்ப்படியத்தக்கதாக விசுவாசிக்கத்தக்கதாக செய்து கொண்டு வர பெரிய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். இந்த வார்த்தையில கேட்ட ஒவ்வொரு ஆத்மாவையும் தொட்டு தொட்டு தொட்டு குணமாக்குது ராஜா, குணமாக்கி பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரையும் கூட வருகையில் நாங்கள் எல்லாரும் உங்களோடு கூட ஈடுபடத்தக்கதாக, ஈடுபடத்தக்கதாக, நித்திய நித்தியமாக உங்களோடு வாழத்தக்கதாக உங்களை கிருபியை ஊற்றி இந்த வார்த்தைகள் கிரிய செய்ய வர்ற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து பாடலுக்கூடாகவோ செய்தி கூடாகவோ எந்தெந்த ஆத்மாவுக்கு உங்களை மாமப்படுத்த நீங்க சந்தர்ப்பத்தை கொடுத்தீங்களோ அந்த ஆத்மா ஒவ்வொரு வரையும் ஆசீர்வதிங்க ராஜா, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்கோ, அவையோட சபையை ஆசீர்வதிங்கோ. எல்லாம் எந்த விதத்தில் எங்கு அக்கியப்பட்டாலும் உங்களோட பிள்ளைகள் என்று கண்டுகொள்ளத்தக்கதாக உலகத்துக்கு ஒத்த வேஷம் ஒன்றும் போட்டு விடாதபடி தாழ்மையாக உண்மையாக இருந்து வாழத்தக்கதாக, உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துறவர்களா இருக்கத்தக்கதாக, உங்களோட ஒளியவர்களில் மங்காதபடி ஒளி வீசுறவர்களா இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வர வல்லவரையும் உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றையும் உறங்காமல் தூங்காமல் விழிப்போடு பார்த்து கொண்டிருக்கிறவரையும் உங்களுக்கு நன்றி. உங்களுக்கு மறபொருளாக ஒன்றுமே இல்லை ஐயா, அதுக்காக எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களை செய்ய பேச்சுக்களை உலகம் எல்லாம் கேட்கும், எல்லாரும் கேட்பார்கள், எல்லாரும் பார்ப்பார்கள். ஆனால் எங்களோட சிந்தனை ஒன்றை நீங்கள் ஒருவர் தான் ஐயா அறிவீங்க. உங்களோட பிள்ளைகளாகிய நாங்கள் உங்களுடைய சிந்தனையையும் எங்களோடு கூட இருக்க தந்த பரிசுத்தாவியானவரை ஆராய்ந்து வேதனகரக்கூடிய காரியங்களை எதையும் நாங்கள் சிந்தித்து விடாதபடி ஆண்டவரே நீங்கள் தான் நீங்கள் ஒவ்வொருவரையும் உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உணர்த்தி உணர்த்தி வழிநடத்த முடியும். பரிசுத்த பாதையில் வழிநடத்த முடியும். பரிசுத்தத்தை விரும்புற பரிசுத்த தேவனே, உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்குறமையா ஸ்தோத்திருக்கிறோம். இத்தனை வருஷ காலமாக தேவனே, இந்த சங்கம மொழியிலேயே பொறுமையோடும் தாழ்மையோடும் அன்போடும் ஆண்டவரே நீங்க கொடுத்த அன்பு கூடாக நடத்தி கொண்டு வரும் சகோதரனுக்காகவும் சகோதரிக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லுவோம். என்ன நோக்கத்துக்காக நீங்கள் அவர்களை தேர்ந்தெடுத்தீங்களோ ராஜாவும் கூட பிள்ளைகள் என்று முத்திர போட்டு வழிநடத்துறீங்களே, அந்த நோக்கத்தை அவர்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்றி நாங்கள் அறிந்த உள்ள தேவனை, உயிர் உள்ள தேவனை, எங்களுடைய இனசன பந்துக்கள் சந்ததிகள் அன்பானவர் அறிந்த அறியாத எங்கள் நாட்டு மக்கள் எல்லாரும் அறிய வேண்டும் என்ற மனப்பாரத்தை கொடுத்து அவர்களுக்கு கூடாக நீங்க இந்த சங்கமம் வானல் பேரையும் நீங்க கொடுத்த சங்கமம் என்ற பேரையும் கொடுத்து இத்தனை வருஷ காலமாக நடத்தத்தக்க பிள்ளனை வல்லமே நேரம் சுகலம் பாதுகாப்பு வழிநடத்த ஆலோசனை ஞானம் எல்லாம் நீங்க தான் அவர்களுக்கு கொடுத்து வழிநடத்துறீங்க ராஜா. அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் கனமே துதியையும் கனமே கனத்தை மகமையும் அவர்கள் கொடுத்து நடத்தக்கதாக நீங்கள் உங்களுடைய நீதியின் விளக்கருத்தினால் அவர்களை வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. எந்த விதத்திலும் அவர்கள் சுயத்தில் எதையும் செய்து விடாதபடி இந்த சங்கம மொழிகளை நடத்துவதே சுயத்தில் எதையும் இனத்து செய்து விடாதபடி பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் அவர்களை இடகட்டி வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். மகனே ஆசீர்வதிங்க ராஜா, சகோதரி ஆசீர்வதிங்க. கொடுத்த மகளுக்காக நன்றி சொல்கிறோம். அவருடைய நேரத்தை நீங்க கொண்டு அவ உங்களுக்கு சேவை செய்யத்தக்கதாக ஏத விதத்தில் அவையும் உங்களை நீங்க பார்த்து கொண்டு வர்றதுக்காக உடைய நேரங்களை கொல்ல கொண்டு வழிநடத்துற கிருபைக்காகவும் தள்ளாதபடி காத்து கொண்டு வர கிருபைக்காகவும் உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். மகனை மருமகளை ஆசீர்வதிங்க ராஜா, அந்த பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வாலுவ சந்ததி ஐயா வலுதப்பி போவிடாதபடி கடிவாளம் போட்டு கட்டி காலூன்றி கல்வாரியாக இயேசுவே உங்கள் காலூன்று நிற்கத்தக்கதாக வருங்காலத்தில் கனிதரும் திராட்சை செடி போலும் பலன் கொடுக்கும் ஒலிவ மரம் கன்றுகள் போலும் வளரத்தக்கதாக ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க வல்லதேவனே, ஆசீர்வதித்து கொண்டு வரவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக தகப்பனே இந்த கனடா தேசத்தின் விடுமுறை நாட்களில் அவர்களுக்கு பொழுதும் அவருடைய நேரங்களை நீங்க கொள்ள கொண்டு ராஜா ஆண்டு உங்களுக்கு அந்த நேரத்தை வீணாக்காதபடி திரும்ப அந்த நேரம் வராதென்று எண்ணத்தோடு நடக்கத்தக்கதாக அவர்களை தூக்கி சுமந்து தோல் சுமந்து நீங்க வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். அவர்களுக்கு நீங்க நல்ல மேப்பராயிருந்து மகனுக்கு மருமகளுக்கு பேரப்பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு சகோதரி மகளுக்கு எல்லாருக்கும் நீங்க நல்ல மேப்பராயிருந்து அவர்களை நீங்க புல்லுள்ள இடங்களை மேய்த்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். ஆசீர்வதிங்கோ ராஜா, ஆசீர்வதிங்கோ, ஆசீர்வதிங்க தகப்பனே. அவர்கள் வாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனங்கள் வேலை ஸ்தலமாயிருந்தாலும் வேலை ஸ்தலமோ ஆண்டு வெறி வாலண்டியர் செய்கிறமாயிருந்தாலும் எதுவாயிருந்தாலும் எல்லாவற்றையும் ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. இன்னும் சகோதரன் சகோதரி வாசம் பண்ணும் கூடாரம் மகளும் வாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனம் ஒவ்வொன்றையும் இந்த சங்கம் நல்ல நடத்தும் ஸ்டூடியோ ஒவ்வொன்றையும் உங்களோட ரத்தத்தால் மூடி காத்து கொள்ளும் ராஜா. மூடி காத்து கொண்டு வாரது என்னும் உங்களுக்கென்று என்னென்ன விதத்தில் உங்களுடைய அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேணும் அதில் மத்தியில் அன்பான மத்திய சகோதரங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள வேணும் என்று ஆண்டு வாஞ்சியை போடுறீங்களோ அந்த வாஞ்சிகளையும் உங்களுடைய நேரத்தில் நீங்கள் நிறைவேற்றி ஆசீர்வத்து காத்துக்கொள்வீங்க ராஜா. ஆசீர்வத்து காத்துக்கொள்வங்களுடைய கையின் விரியாசங்களையும் சந்தித்து அவள தேவைகளையும் இங்க சந்தித்து இந்த சங்கம மொழிகளையும் நடத்துவதற்கும் எல்லா விதமான ஞானம் ஞானத்தை கொடுத்து நடத்தி கொண்டு வர கிருபைக்காக என்னும் மனதில் கொண்டு கொன்ற வாஞ்சியை நிறைவேற்றி நிறைவேற்றி உங்களோட நாமம் மகிமைப்படுத்தக்கதாக வழிநடத்த வல்ல எங்கள் தேவனே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். என்னும் உங்களுக்குள் தாழ்மையோடும் உண்மையோடும் ஐக்கியப்படும் ஒவ்வொருவரோடும் அன்பாக பேசி உங்களோட அன்பை பாராட்டத்தக்கதாக ஆண்டவரே, யாராக உங்களோட அன்பவர்களுக்குள்ளால் பாய்ந்து உலகத்தில் எந்தெந்த பாகத்திலிருந்து தொடர்ந்து தொடர்பு கொண்டாலும் அவர்களின் தொட்டு குணமாக்க கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். மட்டும் காத்த இம்மானுவேலரே, இனிமேலும் காக்க வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் அப்பா விசேஷமாக வெறுங்கேடு வசதியை கொண்டாடும் ஆண்டவரே, பாஸ்தவானருக்காக மனைவிக்காக உங்கள் அன்றில் வருகிறோம். அந்த மனைவியை தொட்டு விளையாட்டு சோத்தை கொடுத்து ஆண்டவரே ரெண்டு பேரும் கை கொடுத்த வண்ணம் உட நாமத்தை மாமப்படுத்தத்தக்கதாக ஒரு கூடாரத்துக்கு வாழத்தக்கதாக அவர்களை நீங்க வழிநடத்தி கொண்டு ஆசீர்வாதத்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி. இன்னுமே அவர் சந்தோஷமான வருஷங்களை கண்டு ஆண்டவரே, இன்னும் உங்களோட ராஜ்யத்தை கட்டி எழுப்பத்தக்கதாக என்னென்ன விதத்தில் உங்களோட ராஜ்யத்தை கட்டி எழுப்பவோமோ கட்டி எழுப்பத்தக்கதாக உங்களை மகிமைப்படுத்தி வாழத்தக்கதாக கிருபை செய்யுங்க ராஜா, கிருபை செய்ய வல்லவர். சந்ததியும் ஆசீர்வத்து காத்துக்கொள்ளுங்க ராஜா. பாசவானருக்கு நீங்க கொடுத்த ஞானத்துக்காக நன்றி ராஜா, வெளிப்பாடுகளுக்காக நன்றி ராஜா. உங்களோட பொக்கிஷங்களை ஆராய்ந்து உங்களோட பொக்கிஷங்களை வெளிப்படுத்தத்தக்கதாக நீங்கள் அவரை உங்களோட ஒரு கருவியாக ஆயுதமாக பாய்த்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே சபையாக அவர் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமான தகப்பனாக தாயாகவும் சபைக்கு ஒரு ஆசீர்வாதமான சாட்சி உள்ளவர்களாகவும் இருக்கத்தக்கதாக சகோதரங்களுக்கு சந்ததிகளுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே அவர்களோட எல்லாவற்றையும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வாதத்தை ஐயாயிரம் பேருக்கு பங்கிட்டு கொடுக்கத்தக்கதாக உங்களோட பரலோகத்தை திறந்து அவர்களை ஆசீர்வதிங்கோ ராஜா, ஆசீர்வதிங்கோ. பொறுப்படுங்க ராஜா, பொறுப்படுங்கோ. அவருடைய வாழ்க்கையில் இருக்கும் இடத்திலோ அயலார் மத்தியிலோ அன்பான மத்தியில் உங்களை கண்டு உள்ளத்துக்காக சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ற யான ஒளியே உங்களோட ஒளி அவர்களுக்கால் பாயத்தக்கதாக வீசி மற்றவர்களையும் தொடத்தக்கதாக நீங்கள் அவர்களை ஆசீர்வத்து காத்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி. இந்த சங்கமம் ஒளியலையில் அவர் நன்றிருந்து உங்களை மகமப்படுத்தத்தக்க சந்தர்ப்பத்தை நீங்கள் கொடுக்கறதுக்காக இந்த சமங்க சந்தர்ப்பத்துக்கூடாக இந்த சங்கமம் ஒளியலே வரலாற்ற மற்றவர்களுக்கும் அவர் சொல்லி வெளிப்படுத்தத்தக்கதாக இன்னும் அநேக பேர் சேர இதிலிடப்பட்டு உங்களோட அன்பை ருசிக்கத்தக்கதாகவும் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கத்தக்கதாகவும் அவரையும் நீங்கள் ஒரு கருவியாக பாவித்து ஆசீர்வாதமான ஒரு சகோதரனாக அவரையும் அவரை மனைவியையும் ஆசீர்வத்து காத்துக்கொள்ளுங்கோ. ஆபிராமின் ஆசீர்வாதம் அத்தனை அவர்களுக்குரியதாயா, அந்த ஆபிராமின் ஆசீர்வாதத்தை ஊட்டி அவர்களை உங்களால் வழிநடத்த முடியும், வழிநடத்தி கொண்டு வாருங்கள், வழிநடத்த வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் இப்படி ஆறாறு ஆண்டவரே அனுசரி நாட்களை கொண்டாடுகிறார்கள் உங்களோட பிள்ளைகள், எங்களுக்கு தெரியாதாயா. ஆறாயிருந்தாலும் அப்படி ஆண்டவரே நீங்கள் கொண்டாடத்தக்க அந்த ஆண்டவரே நாளை நல்ல நாளை நீங்கள் காபித்தக்காக நன்றி உள்ளது உங்களை மகப்படுத்தி உங்களுக்கு முதலிடம் கொடுத்து நடக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும், செய்ய வல்லவரே. உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என் அன்பின் தேவனே, பிறந்த நாளை கொண்டாடும் பிள்ளைகளை ஒவ்வொருவருக்காக உங்களில் வருகிறோம். ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு நாளை ஆண்டவரே ஒவ்வொரு மனத்தையாலும் ஒவ்வொரு நாள் ஒரு வருஷத்தையும் உங்கள் ஒருவரால் தான் ஐயா கூட்டி கொடுக்க முடியும். அதை கூட்டி கொடுத்து உங்களோட பிள்ளைகளுக்கு அதுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கத்தக்கதாக இங்கிருந்து பிறந்த நாளை கொண்டாடினாலும் எந்தெந்த நாளில் அவர்கள் கொண்டாடினாலும் அவர்களை ஆசீர்வதிங்க ராஜா. அவர்கள் உங்களுக்கு மகம் செலுத்தி உங்களுக்கு சாட்சியாக எங்கள் தேவன் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வித்து எங்களை நாட்களை கூட்டினாரே இந்த உலகத்தில் வாழ்வதற்கு என்று சொல்லி உங்களை துதித்து உங்களை மகமப்படுத்தத்தக்கதாக சுயத்தில் உங்களுக்கு பிரியமில்லாத எதையும் செய்து விடாதபடி எதுக்கும் இச்சப்படாதபடி ஆண்டு வரை இச்ச அடக்கம் உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக உங்களோட கற்பனைகளையும் கட்டளைகளையும் கீழ்ப்படிந்து நடவிருக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வாத்து, உங்களோட பிள்ளைகளை ஆசீர்வாத்து, இந்த உலகத்தில் ஒளியாக இருக்கத்தக்கதாக, உப்பாக இருக்கத்தக்கதாக, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ற மெய்யான ஒளியே ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்றைய தினம் கூட பிறந்த நாளை அந்த வீடு நேற்றைய தினம் பிறந்த நாளை கொண்டு நவமி லோகன்ற மகள் பியூலாக்காக நன்றி சொல்லுகிறோம். எப்படி அற்புதமாக நீங்க தொட்டு ஆண்டவரே சாட்சி உள்ள பிள்ளையாக ஒரு ஆண்டவரை கொடுத்த வினோவுக்காக நன்றி சொல்கிறோம். அந்த வினோவே ஆண்டவரை பிரபஞ்சத்திலிருந்து உங்களை நேசிக்கத்தக்கதாக அவ்வளவு ஒரு கருவியாக பாவித்து நீங்களுக்காக நன்றி. அது மட்டுமல்ல, ரெண்டு பேரையும் ஒரே மாம்சமாக நினைத்து அந்த சந்ததியை பெருக பண்ணினீங்களே ராஜா, நாலு பிள்ளைகளை கொடுத்து அந்த சந்ததியை பெருக பண்ணீங்களே, அதுக்காக நன்றி. இதுதான் இவ்வளவு அற்புதமாக லோகனையும் லோகனே நாமியே நீங்க தொட்டு உங்களோட பிள்ளைகள் ஆக்கி உங்களோட ஊழியத்துக்கு என்று பாவித்து அவரோட கையின் பிரியாசங்களே ஆசீர்வத்து உலகமே பார்த்து மெச்சக்கூடியதாக நீங்கள் ஆசீர்வத்து கண்டதுனே இந்த சந்ததியும் ஆசீர்வதிங்கோ. இதுலா வினோ நாலு பிள்ளைகளையும் ஆசீர்வத்து அவர்களும் உங்களோட ராஜ்யத்தை கட்டி எழுப்புறவர்களாக இருக்கத்தக்கதாக அவர்களையும் உங்களோட கருவிகளாக உங்களால் பாவிக்க முடியும். பாவிக்க வல்லவரே உங்களை துதிக்கும் ஐயா, ஸ்தோத்திரிக்கும். பொறுப்படுங்க ராஜா, உங்களோட பிள்ளைகள், உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சாட்சியாக வைத்து எங்கு இருந்து என்னத்தை செய்தாலும் அவர்கள் உங்களுக்கென்று கனிதரும் திராட்சி செடி போலும் பலன் கொடுக்கிற ஒளிவு மரப்பு கன்றுகள் போலும் வளரத்தக்கதாக அவர்களையும் அவருடைய சந்ததி சந்ததி எல்லாரையும் உங்களால் ஆசீர்வதிக்க முடியும். உலகம் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த ஆசீர்வாதத்தை கூடாக இன்னும் அநேக பேர் உங்களை காணத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்தில் பிரவீனமாய் சுவீனமாய் இருக்கும் ஒவ்வொருவருக்காக உங்கள் அண்டை வருகிறோம் ராஜா. பரம வைத்தியனே பெரியாரியான தேவனே, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையா. உங்களோட கட்டளைகளையும் கற்பனைகளையும் கீழ்ப்படும் பொழுது நான் எய்த்தியருக்கு வரப்பண்ணேன் ஐயா, அது ஒன்றையுமே வரப்பண்ணேன் என்று வாக்கு தந்ததுனையா. உங்களோட பிள்ளைகள், உங்களை நேசிக்கும் பிள்ளைகளாயிருந்து உங்களோட ஊழியத்தை செய்த பிள்ளைகளுக்கே எவ்வளவு பலவீனம் சுயினத்திற்குள்ளால் அடிமையாக இருக்கிறார்கள் ஐயா. நாங்கள் ஆரிடம் கேட்க முடியும், எங்களுக்கு எங்களுக்கு அந்த பலவீனத்துக்கூடாக இன்றைக்கு தூக்கி எடுத்து நீங்க நிக்கத்தக்க பிள்ளைனை தந்து வழிநடத்துற சேவனே, நாங்கள் எங்களால் கூடாது, உங்களால் கூடும். நீங்க தானே ஐயா அவர்களை கற்பத சுகத்தை கொடுத்து வழிநடத்த உங்களால் முடியும். உங்களை நேசிக்கிற பிள்ளைகள் ஐயா, ஆண்டமான ஆண்டவரே டேனியலுக்காக உங்கள் வருவோம். எப்படி ஐயா உங்களோட ஊழியத்தை ஓடி ஓடி ஓடி செய்தவர், சாட்சியாக செய்தவர், அவருக்கூடாக மனைவியையும் ஆண்டவர் பிரபஞ்சத்தில் மாற்றி உங்களோட புள்ளியாக மாற்றி உங்களோட சாட்சியாக அந்த சபையில் வைத்து வழிநடத்தீங்களே, இப்பொழுது அவருக்கு இருக்கும் செலவினத்தை உங்களுக்கு தெரியும் ஐயா. அன்பின் தேவனே உங்களோட காயப்பட்டகரசினால் தொட்டு ஆண்டவர் இந்த வைத்தியருக்கு வேண்டிய பரலோக ஞானத்தை கொடுத்து திரும்ப மருத்துவத்தை கொடுத்து உங்கள் சபையில் சமுதாயத்தில் உங்களை பிள்ளைகள் மத்தியில் மருமக்க மத்திய பேரப்பிள்ளை மத்தியில் உங்களை மாமப்படுத்தி சாட்சி சொல்லத்தக்கதாக அற்புதமாக விருத்தோட்டு உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த முடியுமே வானைக்கு நல்ல சொத்தை கொடுத்து செய்ய வேண்டியதை ஆண்டவர் எப்படி தொட்டீங்களே பரிசுத்தப்படுத்தினீங்கள் ஐயா. இன்னும் சாட்சியான ஒரு மனைவியாக இருந்து கடமையை செய்யத்தக்கதாக அந்த பிள்ளைகள் மத்தியில் மருமக்கள் மத்தியில் பேரும் பத்து பிள்ளைகள் மத்தியிலும் இனசன மத்தியிலும் சாட்சியாக இருக்கத்தக்கதாக அப்பா பிரபஞ்சத்துக்கு தவசம் போட்டு விடாதபடி அவையும் காத்து வழிநடத்துங்க ராஜா. காத்து வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இஸ்மவேல் சந்ததியில் இருந்து தூக்கி எடுத்தீங்கள் எங்கூட பிள்ளையாக மாற்றினது வாணி சாட்சியாக இருக்கத்தக்கதாக ஆசீர்வாதம் உள்ள அன்புள்ளதா மனைவியாக இருந்து ஆண்டவரே கடம் செய்யத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படி அற்புதம் கொடுத்து வழிநடத்தி கொண்டு வாரத்தின் சிறப்பிலே இருந்து ஆராதித்து கொண்டு வந்த செல்லத்துறைக்காக சௌதரி லீடியாக்காக உங்கள் அண்டை வருவோம் ஆண்டவரே. சௌதரி லீடியாக்கு நீங்க கொடுத்த ஸ்தோத்துக்காக நன்றி. எலும்பி நடமாடத்தக்க பலனை கொடுத்து ராஜா சாட்சியா வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி நன்றி ஐயா நன்றி. என்னும் பூர்ண சொத்தை கொடுத்து உங்களை மாமப்படுத்து சாட்சி சொல்லத்தக்கதாக கிருபை செய்யுங்கள் ராஜா. அந்த கணவனை வெகு விரைவில் இப்ப கால் ஊன்றி நடக்கத்தக்க பலனை கொடுத்ததுவனே வெகு விரைவில் ரீகப்பில் இருந்து வீடு வந்து ரெண்டு பேரும் உங்களை துதித்து பாடத்து பாடி மாமப்படுத்தத்தக்கா ஆலயத்தை சென்று உங்களை சாட்சி சொல்லி மாமப்படுத்தத்தக்கதாக ஒரு அற்புத விடுதலே அற்புத சுகத்தை கொடுத்துங்கிற பரிகாரியான இயேசுவே உங்களால் செய்ய முடியும் செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்துல ஐயா ஆண்டவரே 17 வயது நிறைந்த ஒரு பிள்ளை கனடா தேசத்துக்கு படிப்பதற்காக வந்திருக்கும் பொழுது ஆண்டவரே ஒரு பலவீனம் என்று கண்டு அவருக்கு ஆண்டவரே ஆண்டுவரும் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஐயா. அன்பின் தேவனே அந்த 17 வயது பிள்ளை வாழும் வழி வாழ்வதற்கு வாஞ்சியாக படித்து முன்னேற வேண்டும் என்று வாஞ்சியோடு ஆண்டுகிறே இந்த உடலை கடந்து இங்கு வேலை இருந்த அந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு வியாதி அடிமையாயிருக்கிறது என்று கேள்விப்பட்டோம். அந்த நாதன் என்ற பிள்ளையை வாழ்வ பிள்ளையை தொடுங்கும் ராஜா தொடுங்கும் ஒரு அற்புதத்தை செய்து அந்த பிள்ளை வாழ்நாள் எல்லாம்

தெரியும். அப்பா அந்த மகளுடைய வாழ்க்கையிலும் 4 வயது குழந்தை இருக்குது ஐயா. அவ தயாராக திரும்ப குழந்தை வளர்த்த கசுவத்தை கொடுத்து உங்களால் அந்த மகளை தூக்கி எடுக்க முடியும், தூக்கி எடுக்க முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, சோதிக்கிறோம். நல்ல செய்தியை எங்கள் காதுகளால் கேட்டு உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக எங்க பெரும வைத்தியனை பெரியாரியான இயேசுவை தொடங்க ராஜா தொடங்கோ. எப்படி எத்தனையோ பிள்ளைகளும் சிறு பிள்ளைகள் வாழ்வ பிள்ளைகள் வாழ்வு வந்தவர்கள் எல்லாரும் வியாதியினாலும் நோயினாலும் கஷ்டப்பட்டு தவிக்கும் ஒவ்வொரு தரையும் ஆடுவிடங்களுக்கு பேர் தெரியாவிட்டாலும் உங்கள் கரத்தில் ஒப்படைக்கிறோம். உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு என்னென்ன விதத்தில் நீங்கள் அற்புதம் கொடுக்க முடியுமோ கொடுங்க ராஜா. உங்களால் முடியும் என்று ஜீவனோடு உயிரோடு இருக்கிற தேவன், சப்பானியை எழுப்பின தேவன் ஐயா, குருடனுக்கு பார்வை கொடுத்த தேவன், ஊமியை பேச பண்ணின தேவன், குஷ்டரோகத்தை மாத்தின தேவன் ஐயா, உங்களால் முடியும், உங்களால் முடியும். ஆனக்காக உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அற்புதங்களை செய்த வல்லவரே, உங்களை துதிக்கிறோம். உங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கையில் நீங்க செய்த அற்புதத்துக்காக நன்றி. என்னும் விடுதலை கொடுத்து சந்ததி பாவங்களோ தோஷங்களோ ஆண்டவரே, உங்களை நேசிக்கிற பிள்ளைகளை அணுகாதபடி உங்களோட ரத்தத்தால் முத்திர போட்டு உங்களோட ரத்தத்தால் பாவங்களை கழுவி ஆண்டவரே வாழத்தக்கதாக உங்களோட கிருபியை ஒட்டி உங்களோட பிள்ளைகளும் விடுதலையும் உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உடல் உலக நாடுகள் ஒவ்வொன்றுக்காக உங்கள் அண்டல் வருகிறோம் ஆண்டவரே. இந்த நாடுகள் ஒரு நாட்டுக்கு எதிராக ஒரு நாடுகள் உந்தி தனது உயிர்க்கி ஆண்டுக்கு நோட்டு கொண்டிருக்கும் ஆண்டவரே. இந்த புல்லாத விசாசன் தந்திரத்துக்கு இந்த தலைவர்கள் அகப்படாதபடி காத்துக்கொள்ளும் ராஜா. தலைவர்கள் ஒவ்வொருவருக்காக உங்களிடம் வருகிறோம். விசேஷமாக இஸ்ரேல் தலைவர் பெஞ்சமின் நத்தாக்குக்காக உங்களிடம் வருகிறோம் ஆண்டவர். அவர் எப்படி உங்களை நேசிக்கிற புள்ளி என்று மகிமைப்படுத்தி அந்த பொறுப்பை எடுத்தவர் ஐயா. எந்த விதத்திலும் அவர் உங்களுக்கு பிரியமில்லாத எதையும் செய்துவிடாது, எதையும் தீர்மானிக்காதபடி உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் அவர் தீர்மானம் எடுக்கத்தக்கதாக எங்களுக்காக போராட இருக்கிற தேவன், எங்களுக்காக போராடுவர் என்ற எண்ணத்தோடு அவர் நடக்கத்தக்கதாக நீங்கள் கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு தேசத்தோடும் சமாதானமாக வாழத்தக்கதாக, தேச தலைவர்களோடு சமாதானமாக வாழத்தக்கதாக நல்ல சமாதானத்தின் ஆவியை நல்ல பரலோக ஞானத்தை கொடுத்து வழிநடத்துங்க ராஜா. கேள்விப்படும் செய்திகளை கேட்டு நாங்கள் மனம் எங்களுக்கு எல்லாம் தெரியாது ஐயா. உங்களுக்கு ஒன்றுமே மறப்பொருளாக இல்லை. உங்களுக்கு பிரியமில்லாத செய்து ஆண்டவரே செய்யாதபடி தீர்மானிக்காதபடி காத்துக்கொள்ளுங்கோ. எல்லா தேசத்துக்குள்ளும் நல்ல ஐக்கியங்களை உண்டு பண்ணி வழிநடத்துங்க ராஜா. அந்த இஸ்ரேல் தேசத்தை வேலி அடைத்து காத்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி. அங்க வாழும் மக்களை நீங்கள் ஆசீர்வதித்து உங்களை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வழிநடத்தத்தக்கதாக ஜூத மக்களை நீங்கள் ஆசீர்வதித்து அவர்களுக்கு கொடுத்த ஞானம் ஐஸ்வர்யத்து கூடாக உங்களை மகிமைப்படுத்தி வாழத்தக்கதாக ஆண்டு தொட்டு தொட்டு தொட்டு ஆசீர்வதித்து கூட பிள்ளைகளாக நீங்கள் அவர்களை மாட்டிக்கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் ஆண்டு வெளியே அமெரிக்கா தேசத்தலைவர டொனால்டு ட்ரம்புக்காக உங்களிடம் வருகிறோம். உங்களை நேசிக்கிற மகன் ஐயா, எந்தெந்த விதத்தில் உங்களை எந்த அளவில் நேசிக்கிறார்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு கொடுக்கிற துதிய கணத்தை மாமிய நேரத்துக்கு வேறு ஒன்றுக்கும் கொடுத்து விடாதபடி அவரையும் ஆண்டு விரை பிரசுத்தாவி அனைவரை கிடட்டி வழிநடத்துங்கோ. அந்த தேசத்தை உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் ஆளத்தக்கதாக, எந்த விதத்திலும் ஐயா உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களையும் செய்து விடாதபடி அவரையும் உணர்த்தி உங்களால் நடத்த முடியும். எத்தனை கோடி மிஷனர் மேலே எழுப்பின தேசம் ஐயா, சந்ததி சந்ததியாக உங்களோட ஊழியத்தையும் அவர் செய்து கொண்டு வர ஒவ்வொரு சந்ததியையும் பொருட்படுத்து பணத்துக்கு பொண்ணுக்கு பேருக்கு அவர்களிடம் கொடுக்காதபடி உங்களோட ராஜ்யம் உண்டு வளர வேணும், உங்களோட நாமம் ஒன்றே மாமப்பட வேணும் என்ற எண்ணத்தோடு ஊழியத்தை செய்யத்தக்கதாக அங்கிருந்து ஊழியம் செய்யும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தாவி அனைவரே விடகட்டியும் கூட அபிஷேகத்தினால் நிரப்பி ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்கோ. எத்தனை சதவீதம் ஆண்டவரே உங்களை நேசித்த பிள்ளைகள் இப்பொழுது 65% தான் உங்களை நேசிக்கிறார்கள் என்று இடை போட்டு பார்க்கிறார்கள். எங்களுக்கு தெரியாது ஐயா, எங்கிற கண்களால் நாங்கள் பார்க்கவில்லை.

0: உங்களுக்கு எல்லாம் தெரியும். உங்களோட பிள்ளைகள், உங்களை நேசிக்கும் பிள்ளைகள், உங்களோட ஊழியத்தை செய்தவர்கள், சந்ததியாக என்னும் ஊழியம் செய்தவர்கள் பின்வாங்கி போய்விடாதபடி என்னும் உங்களுக்கு நிலத்திலிருந்து உங்களோட ராஜ்யத்தை கட்டி எழுப்ப வேணும், உங்களோட ராஜ்யம் ஒன்றை வளர வேணும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் செய்யத்தக்கதாக நடை போட்டு, வெற்றி நடை போட்டு நடக்கத்தக்கதாக, எழுந்து பிரகாசிக்கத்தக்கதாக சந்ததி ஒவ்வொன்றையும் உங்களால் ஆசீர்வதிக்க முடியும். ஆசீர்வதிங்கோ அபிஷேகத்தினால் நிரப்புங்கோ. ஆரோனே அபிஷேகம் பண்ணது போல் அன்பின் தேவனே அந்த சந்ததி அபிஷேகத்தினால் நிரப்பி என்னும் அந்த அபிஷேகம் மற்றவர்களை தொட்டு குணமாக்கத்தக்கதாக உங்களாக செய்ய முடியும். இஸ்மவர்கள சந்ததியையும் நீங்கள் ஆசீர்வதித்திருக்கிற தகப்பன் ஐயா, என்னும் அவர்கள் உங்களை நேசிக்காமல் மாப்போடு இருக்கும் அந்த இஸ்மவேல் சந்ததியையும் நீங்க தொட்டு குணமாக்க உங்களால் முடியும். தொடுங்கோ ராஜா, தொடுங்கோ. எந்த விதத்திலும் அவர்கள் பணத்தாலையோ அதனால பெருமைப்படாதபடி தாழ்மையாக இருக்கத்தக்கதாக, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட பிள்ளைகளுக்கு எதிராக எழும்பாதபடி ஆண்டவரே அவர்களை உணர்த்தி அவர்களை உடைத்து தள்ளி நீங்கள் உங்களோட பிள்ளைகளாக மாற்ற உங்களால் முடியும். மாற்ற வல்லவர், அதுக்காக உங்களை துதிக்கிறோம். மாற்றிக்கொண்டு வாழ்வரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் ஒவ்வொரு தேசத்து தலைவர்களுக்காக உங்களை வருகிறோம். எல்லா உங்களை நேசிக்கும் தலைவர்கள் ஒவ்வொருவரையும் வளர்த்தால் அந்த தேசங்கள் உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் ஆளத்தக்கதாக, உங்களோட வார்த்தைக்கு இடம் கொடுத்து ஆண்டவரே ஆளாதவர்களாக இருக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். ரஷ்யாவுக்கும் ஆண்டவரே யுக்ரைனுக்கும் இருக்கிற போராட்டத்தை உங்களால் நிப்பாட்ட முடியும். வல்லவரையும் உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு வரும் கஷ்டங்கள், நட்டூரங்கள் ஆண்டவரே அவர்களை அழித்து கொண்டிருக்கும் அந்த பிசாசுகளையும், தந்திரமாக அழித்து கொண்டிருக்கும் அந்த பிசாசுகளையும் உங்களால் நிற்க முடியும். ஈரான் தேசத்து பிள்ளைகள் உங்களை சுதந்திரமாக ஆராதிக்கத்தக்கதாக, ஈரான் தேசத்து மக்கள் உங்களை சுதந்திரமாக ஆராதிக்கத்தக்கதாக, ஆண்டவரே நைஜீரியா தேசத்து மக்கள் உங்களை சுதந்திரமாக ஆராதிக்கத்தக்கதாக ஆண்டவரே நீங்கள் விடுதலை கொடுத்து உங்களால் காத்துக்கொள்ள முடியும். காக்க வல்லவர் அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். சீனா தேசத்திலும் ஆண்டவரே அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நீங்க காண்கிறீர்கள். அந்த சீனா தேசத்து மக்களும் எத்தனையோ கோடி கோடி மக்கள் உங்களை நேசித்துக் கொண்டு வர்றவர்களுக்கு அந்த தடை வராதபடி அவர்களை சுதந்திரமாக உங்களை ஆராதிக்கத்தக்கதாக ஆண்டவரே அந்த தேசத்தை உங்களால் ஆட்கொள்ள முடியும் ஐயா, ஆட்க முடியும். அதுக்காக உங்கள் அண்டில் வருகிறோம். எல்லாம் அறிந்த தேவனை உறங்காமல் தூங்காமல் விழித்த வண்ணம் தேவன் வலது வாசத்தில் இருந்து பெருத்து பேசிக் கொண்டிருக்கிற இயேசுவே, உங்களை வருகை சமீபம் ஐயா, உங்களை வருகை சமீபம். ஆனால் எல்லாரும் மனம் திரும்ப வேணும், உங்களை அறிய வேணும், நேசிக்க வேணும் என்று பொறுமையாக தேவன் வலது வாசத்தில் இருந்து பருந்து பேசிக் கொண்டிருக்கிறீங்க இயேசுவே. விசேஷமாக உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் எங்கெங்கு எந்த தேசத்தில் எந்த இடத்தில் இருந்து செய்தாலும் உங்களோட வார்த்தையை மாத்திரம் பயந்து கொள்றவர்களாக அல்ல, அன்பினால் ஆண்டு விரும்ப போறேன் நேசி என்று உடுப்பில்லாதவர்களுக்கு உடுப்பை கொடுத்து, உணவு இல்லாதவர்களுக்கு உணவை கொடுத்து, இருக்க இருப்பிடம் இல்லாதவர்களுக்கு இருப்பிடத்தை அகற்றப்படுத்தி கொடுத்து ஆண்டவரே கடமை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. உங்களோட ரத்தத்தால் மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. சொந்த சொந்த இடங்களை விட்டு பிரயாணம் பண்ணி ஆண்டவரும் கூட அன்பை பங்கு கொள்ளும் பிள்ளைகளையும் நீங்கள் அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து அவர்களை கூட்டிக்கொண்டு போய் திரும்ப சுகத்திரமாக உள்ள இருப்பிடங்களுக்கும் சபை மத்தியிலும் உங்களால் கொண்டு சேர்க்க முடியும். ஒவ்வொரு சபை தலைவர்களையும் ஆசீர்வதிங்க ராஜா. அவர்கள் சபைகளை, அவருடைய குடும்பத்தை, உள்ள சபைகள் ஒவ்வொன்றையும் உடல் ரத்தத்தால் முத்திரை போட்டு மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. காற்று வந்தோ முஷல் வந்தோ அசைக்கப்படாதபடி கல்வாரியாகி இயேசுவை உங்குள்ளே கால் ஊன்றி நிற்கிறவர்களாயிரு கடமைகளை ஊழியத்தை செய்யத்தக்கதாக தாழ்மையோடும் உண்மையோடும் செய்யத்தக்கதாக பரிசுத்தாவியானவரே உடக ஒவ்வொருவரே மிடகட்டி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் இந்த மீதியான சங்கமம் ஒலியலியை உங்களோட திருக்கரத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இதை வெற்றியோடு உங்களோட பிள்ளைகளுக்கூடாக ஒத்துழைப்பு கூடாக உங்களால் நடத்த முடியும். அங்கு இந்த இடத்திலிருந்து இரவு பகல் ஒன்று நாளோடு ஒத்துழைப்பு கொடுக்கிற பிள்ளைகள் நேரத்துக்கு வந்து தங்களை தாழ்த்து உங்களை மகிமைப்படுத்தி ஆண்டவரே அவர்களுக்குள்ளால் நீங்க பெரிய காரியத்தை செய்து உங்களோட நாமம் மகிமைப்படுத்தக்கதாகும், உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாகும். நீங்க செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறதுக்காக எங்களுக்காக எங்களுக்காக இந்த உயிரோடு உலக மக்களுக்காக உங்களோட பிள்ளைகளுக்காக இன்னும் பிறந்தி பேசிக்கொண்டிருக்கிறோங்க இயேசுவே. உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி கனமாய்வு செலுத்தி இயேசுவின் உயிருள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள் ஒவ்வொருவரையும். அதே போல உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் கத்திரதாமே ஆசீர்வத்து வழி நடத்துவாராக கத்திரி கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நாளைய நாளிலே திரும்பமாக சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரி கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். காட் பிளஸ் யூ. ஆமீன்.
0: காட் பிளஸ் யூ. ஆமீன். ஆமீன்.
1: அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி குலேந்திரம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து ஜபங்களுக்கூடாக வழிநடத்தினார். கத்திரதாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கத்திரக்கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல கத்திர உதவி செய்வாராக. இந்த வேளையில் நாங்கள் ஸ்கை பிரை மினிஸ்ட்ரி ஊழியங்களோடு இணைவோம். அதனை தொடர்ந்து ஆண்டனி சில்லி இப்ராஹிம் அவர்கள் வழிநடத்துவார்கள். ஆமேன்.
2: பாவத்தை வருகிறவர், ஆனா பாவியை நேசிக்கிறவர். அந்த அந்த தெய்வம் என்ன அவருக்கு இந்த பெரிய கொடும் பாவியான பாவிகளையே ஆண்டவர் எழுமி நட என்று சொன்னாலும் மனுஷகுமாரனுக்கு பாவம் மன்னிக்கிறதுக்கு அதிகாரம்
3: உண்டான்னு சொல்றேன்.
2: ஓ அப்ப அவருங்க குஸ்ரோகிகளை அவர் தொட்டு குணமாக்குறது நாங்க பாக்குறோம். அற்புதங்களை செய்த தெய்வம் இந்த பாவம். இனிமே நீ பாவம் செய்யாது என்று சொல்லி சொல்லிதான் ஒரு ஆளுக்கு அற்புதம் செய்யற. அப்படி செய்த தேவன் அந்த அவங்க அப்படியெல்லாம் செய்து செய்த பிறகு அவங்க திருப்பி பாவம் செய்யறாங்க. அது கோம்பார என்ன செய்வாருண்டா அந்த பாருங்க பத்து பேருக்கு அவரை சொச்சமளிக்க ஒருவன் மட்டும் வந்து நன்றி சொல்றான். ஒன்பது பேர் வந்து கேக்குறாரு இல்லையா.
3: அப்ப
2: நன்றி ஏற்றவர்களாக இருக்கிறது தேவனுக்கு அது கூடாத ஒரு காரியம். அப்ப நாங்க எப்பொழுது நாங்க அவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்ல சொல்ல உங்களுக்கு நன்மைகள் பெருகும். அப்ப நாங்க அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கு நாங்க சாட்சியா நடக்கிறது. அதுக்குதான் ஏசாயா 8:18 நினைக்கிறோம் ஒரு வார்த்தை இருக்குது, நானும் எனக்கு தந்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் அவருக்கு அற்புதங்களாகவும் இருப்போம் என்று இஸ்ரவேலின் நாங்க இருப்போம் சொல்றேன். அப்ப அது மாதிரி தான் எல்லா இடத்தையும் நாங்க சாட்சியா இருக்கிறதுக்கு காரணம் நாங்க தேவனுக்கு பயந்து பயந்து நாங்களும் நல்லா இருக்கணும். அதே பிள்ளைகளையும் நாங்க அப்படி வளர்க்கறதுக்கு நாங்க அக்கறை எடுக்கணும். இதுல பாருங்க மூன்றாம் தரவும் ஆசையா ஏன் அதை கவனிக்கிறான். முதலாம் தரம் ஏழு நாள் பார்த்து அது ஓகேண்டு பற்ற ஏழு நாள் பார்த்து அதுலயும் அவர் ஓகே ஆயிருக்கிறார். மூன்றாம் தரம் பார்த்துதான் 100% ஓகே பார்த்தவன் 1000 வாய்ப்பு கொடுக்குறாரு நமக்கு. 1000 தரம் டபுள திரும்பிடணும் திரும்பிடணும் திரும்பிடணும்னு செய்யறேன். அப்படியும் செய்யாத போடுதான் அவர் சமுதாயத்தை விட்டு பிறகு புறம்பாக்குறார் மூன்றாம் முறை. அதே போலதான் எங்களுக்கு இந்த செய்யறது அவர் நம்மை விட்டு ஒன்று 19 ஒரு வசனம் இருக்கு பாருங்க. அவங்க நம்மை விட்டு பிரிந்து போனார்கள் என்ற வசனம் இருக்கும்.
3: நம்முடைய பாவங்களை நீ பிரிபாதார பலி எவ்வளே நம்முடைய
2: 1 John 2:19
3: அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள் ஆகிலும் நம்முடையவர்களா இருக்கவில்லை. நம்முடையவர்களா இருந்தார்களா நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்ல என்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள்.
2: சமூகத்துல வாரத்துக்கு அவங்க குற்ற மனச்சாட்சியே விடாது. அவங்க மெல்ல மெல்ல வாசாவில முன்பாங்கில இருந்தவங்க இரண்டாம் வாங்க மூன்றாம் வாங்க கடைசியா போய் விட்டு இருந்துருவாங்க. இந்த சபைக்கு போய் என்ன செய்யற இந்த அப்படி ஒரு சுபாவத்துல வந்துருவாங்க. ஏன்னா அவங்க பாவம் செய்யறது ஈஸி மாதிரி. அப்ப அப்படியான நிலைமைக்குள்ள போற வாழண்டா அது அர்த்தமா உங்களுக்குள்ள பாவம் உங்களுக்குள்ள பிரவேசிட்டு நம்ம வெளிப்படையாவே காணலாம். அப்படியான நாட்கள்லாம் நம்ம விட்டு பிரிஞ்சு போறாக்கள் சரியா, பிரிஞ்சு போறாக்கள் என்று அவங்க வேறொரு சபைக்கு போறத பற்றி நான் சொல்லல, பின்மாற்றத்துல போறோம்.
3: பின்மாற்றம் பின்மாற்றம்
2: சாட்சி
3: குறைவு வந்து ஜனங்கள் வர்றதுக்கு பயப்படுதல் அந்த கதையை கேட்டு அதை தூக்கி வைக்குதல் முன்னுக்கு
2: நாங்க
3: பைபிள சொல்ல அதுகள் அந்த கதை சொல்லுதுகள் உங்களுக்கு
2: அதுதான்டா முக்கியம். நம்ம அந்தவருக்குள்ள சாட்சி சமுதாயத்தை விட்டு நம்ம மூன்றாந்திரம் ரொம்ப தள்ளி விட்டுருவேன். நம்ம விட்டு பிரிந்து போறாக்களை பத்தி நம்ம அந்த ஒன்றியோவான் 2:19 பார்த்தது போல நடக்குது. ரெண்டு பேசுகள் ரெண்டிலும் இருக்கு அதை பத்தி. அப்ப நெடுநாளா அந்த ஒரு வியாதி உள்ளவனை பற்றி இந்த 9:11 தான் வாசிக்கலாம். என்ன அவன் சரீரத்துள்ள நாள்பட்ட குஷ்டத்தை பற்றி 11 இருந்து வாசிங்க.
3: அவன் சரீரத்தில் 9 வாசிக்கணும். ஒரு குஷ்டரோகம் இருந்தால் அவன் ஆசாரியத்தில் கொண்டு வர, அப்பொழுது ஆசாரியன் அவனை பார்த்து தோலிலே வெள்ளையான தடிப்பிருந்து அது மயிர வெண்மையாக மரப்பண்ணிட்டென்றும் அந்த தடிப்புள்ள இடத்தில் ரணமாம்சம் உண்டும் கண்டால். ஓகே, அவன் சரீரத்தில் உள்ள நாள்பட்ட குஷ்டம் அது. அவன் தீட்டுள்ளவன் ஆதலால் ஆசாரியன் அவனை அடைத்து வைக்காமல் தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன்.
2: இது வெளிப்படையாகவே தெரிகிற பாவம். இது அவன் மாத்திர ஒழிக்க கூடாத ஒரு வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரியும்.
3: அடைத்து வைக்காமல் தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன்.
2: அப்ப அதாவது அந்த சிரணம் உள்ளது என்றால் சீலே வலியுது அப்படி ஏன்னா எல்லாருக்கும் பார்க்க தெரியும். ரோபுக்கு வந்த மாதிரி ஒரு ஒரு வியாதியா இருப்பாங்க. அவங்களை பார்த்தா யாரும் சொல்ல தேவையில்ல, அழுகளை நாள் அடைச்சு வச்சாலும் சோமா பொருள் விரசம் இருந்தாலும் இப்படிதான் இருப்பாங்க. அவ்வளவு வேண்டானோ அதுல பின்னுக்கு ஒரு வசனம் வேற, முகத்தை மூடி மூக்கெல்லாம் அழி போயிருக்கும், கால் விரல் எல்லாம் அழி இருக்கும், அப்படியான ஒரு வியாதி தான் அது. அப்ப அப்படியான ஆளை அவன் ஸ்ட்ரெயிட்டாவே அவன் கடலான்
3: பார்க்கிற இடங்களும் தோலில் குஷ்டம் தோன்றி அந்த ரோகம் உள்ளவனுடைய தலை தொடங்கி கால் மட்டுமது தேகம் முழுவதையும் மூடியிருக்க கண்டால், அப்பொழுது ஆசாரியன் பார்த்து குஷ்டரோகன் சரீரம் முழுவதையும் மூடி இருந்ததால் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க போன முழுவதையும் மூடி இருந்தார். அப்பொழுது ஆசாரியன் பார்த்து குஷ்டரோகன் சரீரம் முழுவதையும் மூடிதால் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க
2: கடன்.
3: அப்பொழுது ஆசாரியன் பார்த்து குஷ்டம் அவன் சரீரம் முழுவதையும் மூடியிருந்தால்,
2: குஷ்டம் ஆசாரியன் பார்க்கிற
3: இடங்களுக்கெல்லாம் தோலே குஷ்டம் தோலிலே குஷ்டம் தோன்றி அந்த ரோகம் உள்ளவனுடைய தலை தொடங்கி கால் மட்டுமது தேகம் முழுவதையும் மூடியிருக்க கண்டால், அப்பொழுது ஆசாரியன் பார்த்து குஷ்டம் அவன் சரீரம் முழுவதையும் மூடியிருந்தால் அவனை சுத்தம் உள்ளவன் என்று தீர்க்க கடவன். அவன் உடம்பெல்லாம் வெண்மையாக போனபடியால் அவன் சுத்தம் உள்ளவன்.
2: ஏனண்டா அது வெண்மையாக போயிட்டு. இப்ப சிலருக்கு அந்த வியாதி பாத்தீங்கன்னா சிலருக்கு அந்த வெள்ள வந்தா அவன் ஃபுல்லா வெள்ளையாயிடுவான். அவனுக்கு அந்த அழுகியோ அல்லது அப்படி இருக்காம அவன் அதுக்குதான் நான் ஆண்ட சொல்ற தலைய முழுகினவன் முழுமாய் முழுக கடவுள். அப்ப அந்த முழுமையாக வெள்ளையாது. அந்த ஏசாய உள்ளாதுக்கு ஒரு வசனம் இருக்கு என்னண்டாது, ஏசாயா 1:18 வாசிச்சு பாருங்க.
3: வாருங்கள் கருத்து, உங்கள் பாவங்கள் சிவேலன்றிருந்தாலும் உறைந்த மலையைப் போல வெண்மையாகும், அவைகள் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல் இருக்கும். 19:18 நீங்கள் மனம் வருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை விசாயம் உண்டுதானே அம்மா உண்டு.
2: 18 அந்த வசனம் இருக்குது. அத போல இன்னொரு வசனம் இருக்கு, இந்த முழுமையா இருந்தா ஏசாய 1:5 வாசிங்கிறான்.
3: இன்னும் ஏன் அடிக்கப்பட வேண்டும், அதிகம் அதிகமாய் விலை போகிறீர்களே, தலையெல்லாம் வியாதி, இருதயம் எல்லாம் பலட்சியமாய் இருக்கிறது, உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் சுகமே இல்லை, அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற இடனா உண்டு, அது சீழ் விதிக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது, உங்கள் தேசம் பாழாயிருக்கிறது.
2: அப்ப என்ன அது அர்த்தம்டா, உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரையும் குஷ்டரோக மாதிரி அவன் பாவம் அவனுக்குள்ள நிறைஞ்சு போயிருக்குது, அத சீழ் பிரிக்கப்படுறதுன்றா அது அர்த்தம் வந்து ஆண்டவர் காயங்கட்டுறது, அவர் ரத்தத்தினால கழுவி அவர் அபிஷேகத்தை கொடுத்து அவங்களுக்குள்ள அவர்ற பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை எங்களுக்கு தர்ற நேரம். நாங்க அந்த சீழ் பிரிக்கப்பட்டவர்களா தான் அந்த நாங்க பாதிச்ச 1:18 வசனம் அவர் எப்படி பாவம் செக்க செவே அதை பஞ்ச போல வெண்மை ஆக்குவாராம் ஆண்டவர். எங்களை குடூரமா கொலை செய்துட்டு இன்றைக்கு நம்ம ஒருவனை கொலை செய்து போட்டு ஆண்டவர் பார்த்து ஐயோ ஆண்டவரே நான் தெரியாம செய்தான்னு சொன்னமெண்டா, அந்த கொடும் பாவிய குடி மன்னிக்கிறவர் தான் நம்ம ஆண்டவர். அதுதான் இதுல சொல்லப்பட்டது இந்த இந்த காரியம் என்ன 2 முழுவதையும் மூடி இருக்க கண்டால் அப்பொழுது ஆசாரியம் பார்த்து குஷ்டம் அவன் சரீரம் முழுவதையும் மூடியிருந்தால் அவனை சுத்தம் உள்ளவன் என்று தீர்க்க கடவன். அவன் உடம்பெல்லாம் வெண்மையான் போல இருக்குதான், சிதலோ அப்படி ஒன்றும் இல்ல, தோல் எல்லாம்
3: பியோவல்லையா வந்தால் சுத்தமானவன். ஓகே ஓகே
2: சுத்தமாக.
3: ஆனாலும் ரணமாம்சம் அவனில் காணப்பட்டால் அவன் தீட்டுள்ளவன்.
2: அப்ப அதுக்குள்ள நமக்கு சிதல் வந்து இல்ல தண்ணி ஒழுகி அப்படி இருந்தா வந்து ஒன்றும் இல்லாம நல்ல ஸ்மூத்தான வெள்ள சரீரம் இங்க எப்படி இருக்கிறாங்க, அப்படி இருந்தாங்கன்னா அவங்க வெள்ளக்கார மாதிரி இருப்பாங்க. அவங்களெல்லாம் எதிர்ப்புப்பட்டவர்களா இல்ல.
3: ஆசாரியன் காணும் போது அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அது ரணமாம்சம் தீட்டுள்ளது, அது குஷ்டம்.
2: ரணம் இருந்த
3: அல்லது ரணமாம்சம் மாறி வெண்மையானால் அவன் ஆசாரி இடத்துக்கு வர வேண்டும். திருப்பி பாவம் சின்ன பாவம் இருந்தா திருப்பி வருவான். ஆசாரியன் அவனை பார்த்து ரோகம் உள்ளவிடம் வெண்ணையாக மாறினது என்று கண்டால் ஆசாரியன் அவனை சுத்தம் உள்ளவன் என்று தீர்க்க கடவன். அவன் சுத்தம் உள்ளவன்
2: அப்படிதான். திருப்பி அவன் எல்லாம் சிதல் எல்லாம் மாறி சுத்தம் உள்ளவன்.
3: சரீரத்தின் மேல் புண்ணுண்டாயிருந்து ஆறி போய் அவ்விடத்தில் ஒரு வெள்ளை தடிப்பாவது சிவப்பு கிடந்த வெள்ளைப்படராவது உண்டானால் அதை ஆசாரியனுக்கு காண்பிக்க வேண்டும். என்ன சின்ன பாவம் வந்தாலும் உடனே ஆசாரியிட்ட வந்துருந்தாங்க ஆண்டவர்கிட்ட. ஆசாரியன் அதை பார்த்து அவ்விடம் அவ்விடம் மற்ற தோலை பார்க்கலும் குளிந்திருக்கவும் அதன் மயிர் வெள்ளையாய் மாறி இருக்கவும் கண்டால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று இருக்க வேண்டும். அது புண்ணில் எழும்பின குஷ்டம்.
2: இது என்னத்தை காட்டுதண்ணா நமக்கு, மாம்சம் மாம்சம் என்ற காரியம் தேவனை பிரியப்படுத்தாத ஒரு நாள் தெரியோ. அது இப்ப அது 22-23 வசனத்துக்குள்ள போக்குள்ள வரும். அது விளாத்திலையும் நம்ம பார்த்ததுல இருந்து விளங்குது, அந்த சீதாள் இல்லாம வெள்ளியாகனா அது சுத்தம்
3: ஆசாரியன் அதை பார்த்து அது வெண்மை வெள்ளை மயிர் இல்லை என்றும் மற்ற தோலை பார்க்கலும் குளிந்திராமல் சுருங்கி இருக்கிறது என்றும் கண்டானாகில் அவனை 7 அடைத்து வைத்து அது தோலில் அதிகமாக படர்ந்திருக்க கண்டால் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவுள். அது குஷ்டரோ
2: குஷ்டம்தான் நமக்கு விளங்குது.
3: அந்த வெள்ளைப்படர் அதிகப்படாமல் அவ்வளவில் நின்றிருக்குமாயில் அது புண்ணின் தழும்பா இருக்கும். ஆகையால் ஆசாரியன் அவனை சுத்தம் உள்ளவன் என்று தீர்க்க கடவன். அந்த புண்ண தழும்பு மாதிரி இருந்தா அது மாறிட்டு தானே, குஷ்டரோகம் இல்ல பாவம் இல்லையா.
2: அதே நேரத்துல அந்த பெண்ணுக்கு ஒரு வசனம் வேறு எல்லாம் எல்லாம் மாறுபட்டு போயிட்டு. யூதா 23 வசனத்தை வாசிங்க.
3: யூதா பெண்ணுக்கு வரும்
2: கடைசியில ஒரு ஒரு அதிகம் இருந்தா கடைசியில இருக்கும்
3: பின்னால வெளிப்படுத்தலுக்கு முன்னுக்கு. ஜூதா ஜூதா
2: 23 வசனம்
3: 23 அல்ல, மாமிசத்தில் கரைபட்டிருக்கிற வஸ்திரத்தையும் பொறுத்து தள்ளுங்கள்.
2: அதான் அந்த மாமிசம் என்ற காரியம் பாவத்தை பாவத்தை புறப்பிக்கணும். என்னடா நாங்க மாம்சம் தேவனுக்கு விரோதமான பகை, அந்த மாம்சம் தான் நம்ம பாவம் செய்ய வைக்கிறது. ஆவியோ உற்சாகம் உள்ளது, மாமிசமோ பலவீனமானது. அப்ப இதெல்லாம் அன்னத்தை காட்டுதுண்டா, லேசா நம்ம பாவத்துக்கு விழுறதுக்கு இந்த சரீரம் தான் முக்கியமான காரியம். இந்த சரீரம் தான் சொல்லும் பசிக்கிறது, இந்த சரீரம் தான் சொல்லும் கொஞ்சம் படம், இந்த சரீரம் தான் சொல்லும் விசாரித்த போல், சரீரம் தான் சொல்லும் பொய் சொல்லும் களவடு, எல்லாம் செய்யற காரியம் இந்த சரீரம் தான். அப்ப இந்த சரீரம் தான் இந்த பாவத்துக்கு முக்கியமா துணை போற காரியம்.
3: கரைபட்டிருந்தால் சரீரம் கரைபட்டிருந்தால் வஸ்திரத்தை உறுத்து தள்ளுங்கள், கரைபட்டு வஸ்திரத்தையா.
2: அப்ப அந்த வஸ்திரம் என்றது நீதியின் வஸ்திரம், அதாவது வஸ்திரம், இதெல்லாம் கரைபடாம நம்ம பார்த்துக்கொள்ளணும். எபேசியர் 2:3 அதான் இருக்குது, பிலிப்பியர் 3:3 நாங்க பாக்கலாம், மாம்சத்தினால மேல நம்ம நம்பிக்கை வைக்க கூடாது இந்த விதியெல்லாம் இருக்கு. 1 Corinthians 2:15 எல்லாம் மாம்சத்துக்குரிய காரியங்கள் அங்க அப்படியாக வருத்தோட வந்து பற்றி சுட்டி காட்டியிருப்பார். ஆனால் இப்படியெல்லாம் நம்ம வந்துட்டோம், அந்த 23 இருக்கு பாருங்க, வெள்ளைப்படல் அதிகப்படாமல் அவ்வளவு நின்று இருக்குமாயில் அது புண்ணின் தழும்பாய் இருக்கும், ஆகையால் ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவனும் நிற்ககடவன் அப்படின்னு தெரிஞ்சுதா. ஆனாலும் நாங்க பின்னுக்கு அந்த நம்முடைய குற்றம் இல்ல, நீ சரி ஆண்டவருக்குள்ள நீ நல்லா தெரிஞ்சாய், நீ ஊழியங்களை செய்யலாம் என்று சொல்லி அந்த சபையில அவனை சாட்சியா நடத்தி இருக்கிறாங்கன்னு வேப்பமே. அவன் என்ன செய்யறான், அந்த பழைய பாவம் அவனை, இந்த பிசாசு இருக்குதே அது என்ன செய்யமண்டா, ஒருவன் மனம் திரும்பி ஆண்டவருக்கு வைராக்கியம் அலும்புறான்டா, அந்த பாவத்தை தான் சுட்டி சுட்டி காட்டி கொண்டு
3: இருப்பான்.
2: பெரிய சிரமானி அடே, நீ போன முறை எங்களோட பாட்டில இருந்து அடிச்சு கொஞ்சம் அப்படிப்பான் கொடுத்து அவனுக்கு அந்த பழைய அந்த இன்பத்தை காட்டுறது. சரியா, அப்ப என்ன காரியம், கொடிய மட்டுமில்ல எல்லா காரியம். அப்ப நம்ம முந்தி என்ன அந்த பொம்பளைகளோட சேர்ந்து சிம்மாத்தை அம்பு கதையில கதையில அதை கொண்டிருந்த ஒரு கிரௌடோட நாங்க திரும்பி போமா இருந்தா அந்த நமக்கு லேசா பிடிச்சிடும். இப்பனே அது பிடிக்கல, இப்படி ஆதாம் ஏவாளுக்கு மெல்ல மெல்ல அந்த பிசாசு ஒரு நல்ல செயலையே மெல்ல மெல்ல கதைக்கு வச்சுதான் கொண்டு வந்தது. மேத்தானுங்களுக்கு மனம் திரும்பி நம்ம ஆண்டவர்கிட்ட பிள்ளைகளாக இப்படியாக ஆதாம் ஏவாள் படைக்கப்பட்ட நாள்ல இருந்து இவ்வளவு காலத்துக்கு கர்த்தரோட உறவாடி கொண்டிருந்த சனத்துக்கு பிசாசு மெல்ல தந்திரமா மெல்ல மெல்ல வந்து கதைச்ச மாதிரிதான் எங்கட ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்க ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்கா வைராக்கியமா ஒலிம்பி செய்து கொண்டு வந்ததுக்கு இல்ல, அவனுக்கு தெரியும் எவ்வளத்தை விழுத்தலாம் இந்த ஸ்பாட்ல கலர்ஞ்சா விழுவாங்கன்னு தெரியுமா அவனுக்கு. அதுக்காக தான் நாங்க மிச்சவங்க அவனவா இருக்கணும், எப்படி விழுந்து போக விட மாட்டார் ஆண்டவர். ஏனென்றா அவரை ரட்சிப்பு முடிவு பெரியன காத்துறதுக்கு தான் தேவன் நம்ம அவர்த பிள்ளைகளாக அழைச்சவர். அப்ப நம்மட பிள்ளைய உண்டு வழி தப்பி போவோம் கடைசி வரையுமே விட மாட்டேன். ஏன்டா ஒரு வசனம் ஏசாயாவிலான் இருக்குது, ஏசாயா 35:1 இருக்க ஒரு வசனம், என்னோட அவருக்காக நம்ம இருக்க இருக்க இருக்க அவற்ற பிள்ளையன் ஒரு நாளும் சோர்ந்து போக விட்டுற மாட்டார், அவரை தூரத்துல இருந்தவர் டக்குன்னு கிட்ட வந்துடுவார். இப்படி யாக்கோபு என்ன செய்யறான், லாபானு கண்டு லாபானில அவனை அண்ணாக்கு ஏசாவுக்கு கண்டு பயத்துல ஆதியாமம் 28:38
3: இருக்கு, கர்த்தரால் வெட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சியோட இருக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் சஞ்சலமும் முடிப்போம்.
2: அதுக்கு முந்தின வசனங்கள் அது என்னண்டா, அவர் வரக்குல்ல பயத்தோட வாரா நடுக்கத்தோட, நமக்கு ஒரு பயம் வருதுன்னு வைப்பவே அந்தவரே என்ன விட்டுட்டீங்களோ பயம். ஆனா நமக்கு தந்த சொத்துகள் ஒன்றையும் அவர் எடுக்க
3: மாட்டார்,
2: ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களா இருந்தாலும் சரி உலக ஆசீர்வாதங்களா இருந்தாலும் உண்டு மங்கட கையில இருந்து ஒரு ஆடம் என்னிடத்துல இருந்து பறிக்கப்படுவதில்லை என்று ஜோவான்ல நாம் வாசிக்கிறோம்.
3: ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன்,
2: இல்லையா அந்த 6:49 நினைக்கிறேன் அந்த வசனம் 39 அதுல சொல்லியிருப்பேன், இந்த கையில இருந்து ஒரு ஆடு பறிக்கப்பட்டு போவதில்லை. அப்ப என்ன அது ஆடுகள் அந்த ஒன்றுமண்டு வருது, ஒன்று மண்டலத்துக்குள்ள எல்லாம் வரும், அதுக்குள்ள பிள்ளைகளாயிருந்தாலும் சரி நம்மட வேலைகளாயிருந்தாலும் சரி உலக செல்வங்களோ ஊழியங்களோ என்னவோ நம்ம தேவன் பறிக்கப்பட்டு போயிருவோம், ஐயோ எங்களோட பிள்ளைகள் எங்களை கையவிட்டு போயிருங்களோ எங்களோட எந்த சொத்துக்கள் போயிருமோ நாங்க பயந்து இருக்கிறோம். தேவனுக்கு பயந்தோரால் இப்படி பயப்பட மாட்டான், அவர் தூரத்துல இருக்க மாட்டார். முந்தைய யாக்கோபு இப்படித்தான் பயந்து இருக்க மேல இருந்து காய்ச்சல் இன்னைக்கு மேல மனம் பதறி கொண்டு நாம் இருப்போம்டா ஆண்டவர் என்ன செய்வார், தூரத்திலிருந்து பதிலளிச்சவர் முதல் பிரயணம் செய்யறார், கிட்ட
3: வந்துட்டேன்.
2: நமக்கு இப்ப நம்ம போல என்ன பாவம் வந்தாலும் உடனே நம்ம ஆண்டவட்ட போயிட்டோம், கிட்ட வந்துடுவேன். அதுதான் நமக்கு கிடைச்ச பெரிய சாக்கியம். அதை அதுக்குதான் நம்ம பாடுபடணும். அந்த ஆவியான சொல்ல சொல்ல நாங்கள் கீழ்படியே நமக்கு கிடைக்க பெரிய சாக்கியம். இதை விட நமக்கு வேற ஒன்றும் இல்லை.
3: இருபத்தி நாலாம் வசனம், ஒருவருடைய சரீரத்தின் மேல் நெருப்புப்பட்டதானால் ஒருவனுடைய சரீரத்தின் மேல் நெருப்புப்பட்டதானால் வெந்து அந்த வேக்காடு ஆறி போன இடத்துல சிவப்பான படராது வெண்மையான படராது உண்டானால் ஆசாரியனரை பார்க்க கடவன். அந்த படரிலே மயிர் வெண்மையாக மாறி அவருடைய மற்ற தோலை போல பார்க்கலும் பள்ளமாயிருந்தால் அது வேக்காட்டினால் எழுப்பின குஷ்டம். ஆகையால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அது குஷ்டந்தான், குஷ்டரோகம்தான். அசாரியரை பார்க்கிற போது படரிலே வெள்ளமயிர் இல்லை என்றும் அது மற்ற தோலை பார்க்கிலும் குளிந்திராமல் சுருங்கி இருக்கிறது என்றும் கண்டானாகில் அவன் ஏழு நாள் அடைத்து வைத்து ஏழாம் நாளில் அவனை பார்க்க கடவன். அது தோலில் அதிகமாய் படர்ந்திருந்தால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் தீர்க்க கடவன். அது குஷ்டரோகம். படரானது தோலின் மேல் பெருகாமல் அவ்வளவில் நின்று சுருங்கி இருந்தது ஆகில் அது சூட்டினால் உண்டாக தழும்பு. ஆசாரியன் அவனை சுத்தம் உள்ளவன் தீர்க்க கடவன். சூட்டினால் அந்த வேக்காடு.
2: இதுல என்னண்டா, இது வந்து இன்னொரு குஷ்டம் ஒரு விதமான இருக்குது. அது வந்து பாவனால் தீ தீப்புண்ணு சொல்லுவோம். தீப்புண்ணால வந்த குஷ்டம் அது. அதை நாங்க என்ன காரணம் இதுல நமக்கு விளங்கப்படுத்துற ஆண்டவர்னா சரீரத்தை நம்ம கட்டுப்பாடா வைக்கணும். அதான் எங்களோட மாம்சத்தை நாங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும்.
3: அதுதான்
2: அந்த தீ என்றதோ நெருப்பு. அந்த
3: நெருப்பு
2: ரோமர் 6:19 இருக்குது பாருங்க. அவை அவங்களை நீதிக்கு அடிமையாக நோண்டு வாசனம் இருக்கும். ரோமர் 6:19-18 தெரியாது பாருங்க. இங்கிலீஷ்ல 18:19 இருக்கணும்.
3: ரோமர் 6:18 உங்கள் மாமிச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுறவரமா பேசுற 18 பாவத்தின் என்று விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள்.
2: 19 என்ன சொல்லு,
3: உங்கள் மாமிச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்துக்கும் அக்கிரமத்துக்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுங்கள்.
2: அப்ப ஒரு காலத்துல நாங்க எப்படி இருந்தோமே பேசு. 2 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்க முந்தி பாவத்திலும் அக்கிரமத்திலும் மறித்து போயிருந்தோம். அவங்களுக்கு அடிமையா இருந்தோம், இருந்தோம், இப்படி இருந்தோம். ஆண்டவர் ரத்தத்தினால் கழுவி அவற்றை பிள்ளைகளா மாற்றி வச்சிருக்கேன். அந்த அதை நாம நீதிக்கு அடிமைகளாக எங்களை அவயவங்களை கொடுக்கட்டாமா. நம்ம எந்த அவயவங்களால ஒரு பாவம் வருது என்று நம்ம செய்ய போறோம் என்றா உள்ளுக்கு ஆண்டவர் டக்குன்னு சிக்னல் ஒன்று போடுவேன். அது செய்யறது பிள்ளை இல்லாட்டி கோவம் வந்துட்டு சில நம்ம அடக்க முடியாம அது விழுகிட்டுரும் சிலவில இந்த பாவம். அப்படி வந்துட்டேன்டா அதை நாங்க என்ன செய்தோம், நீதிக்கு அடிமையாக நாங்க ஒப்பு கொடுத்துரும். ஆண்டவரே என்னால முடியலப்பான்னு தெரியாம உடனே நாம செய்ய செய்ய உள்ளுக்கு இருக்கிற ஆவியான நம்ம விட்டு போகலன்றதுக்கு அதான் தாச்சு. நம்ம மனச்சாட்சியில சூடுண்டவர்களுக்கு அங்க பொய்ய நடப்பிக்கலாம் ஈஸியா. அது ஆண்டர் சொல்லி சொல்லி நீ அது ஆண்டர் போயிட்டாருண்டா அவங்களுக்கு தெரியாது. அபிஷேகம் போயிட்டதுண்டா அவங்களுக்கு தெரியாது. உள்ளுக்கு அவங்க இப்பவும் கருத்துட பிள்ளைகள் மாதிரி தான் ஊழியம் செய்து கொண்டிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் பிரசன்னம் போயிடும், ஆண்டவர் மகிமை அவங்களை விட்டு போயிடும். ஆனா அவங்களுக்கு செய்து கொண்டிருப்பாங்க. அப்ப அதுதான் அந்த நீதிக்கு அடிமையிலாக நாங்க ஒப்பு கொடுக்க அடிவார ஆபத்து. அப்ப அதான் நாங்க சரீரங்களை கீழ்படித்த பழகிக்கொள்ளும். அதான் 1 கொரிந்தியர் 9:27 நினைக்கிறோம். சரீரங்களை நம்ம கீழ்படுத்த பழகிக்கொள்ள வேணும். அதான் அந்த சரீரங்கள் என்ன சரீரம் தேவனை பிரியப்படுத்தாது ஒரு நாள். அதை எப்படி நான் இழுத்து கொண்டு போய் மாமிசத்துக்குள்ள நம்ம இறுக்கி கட்டுறதான் அவனுக்கு வேலை. வீட்டுல ஒரு வாழ்க்கை சபையில ஒரு வாழ்க்கை வந்தா ஆண்டவர் நல்ல ஒரு படி ஒரு ஆடி ஒன்று கொடுப்பேன். அப்ப ஏனண்டா அப்ப சரீரங்களை நாங்க மற்றவர்களை பிரசங்கம் பண்ணி நாங்க தலைவர்களா நடந்தவன்டா விக்கடமனை சாட்சியும் கொள்ளும் ஒரு பக்கம் பரிசுத்தாவியர்களை விட்டு வெளியில போயிடுவேன். அப்ப நாங்க அதுக்காக தான் நாங்க சரீரங்களை எல்லா விதத்தையும் நாங்கள் படிச்சு வச்சிருக்கணும்ன்ற முக்கியமான காரியம் இதுதான். அப்ப அப்ப அதுல என்ன சொல்றா, இத 29க்கு பிறகு அத எப்படி 7 நாள் வச்சிருந்து அப்புறம் 14 நாள் வச்சிருந்து உண்மையா அவனுக்குள்ள இது இருக்கமாட்டா, நீ உஸ்தரோகம்ட்டு தீர்ப்பு கொடு அப்படி சுகமாயிருக்கா, நீ அவனுக்கு உஸ்தரோகம் இல்லை என்று அவனை
3: மாறிச்சு விடு.
2: அப்படரானது தோழி பெருகாமல் இருந்தா சுருங்கி இருந்தா அது சூட்டினால் வந்த புண் என்று சொல்லி அவனை பெருகிறானே சுருக்கினாலேந்து வாசி
3: புருஷனுக்காவது ஸ்திரீக்காவது காலி தலையிலாவது தாடியிலாவது சொறி உண்டானால் ஆசாரியன் அதை பார்த்து அவ்விடம் மற்ற தோலை பார்க்கலும் பள்ளமும் அதிலே மயிர் பொன்னிறமும் மிருதுவாம் இருக்க கண்டால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று நிற்க கடவன். அது தலையிலும் தாடியிலும் உண்டான உண்டாகிற சொறி குஷ்டம்.
2: என்னண்டா மறைவான பாவத்தை குறிச்சுது, பாவத்தினால வந்த குஷ்டம், தீயினால வந்த குஷ்டம், அது மாதிரி இதால வந்த குஷ்டம் என்ன சொல்லி கொண்டு வந்து நாம வியாதியினால
3: நிர்பால வந்த குஷ்டம்
2: இப்படி குஷ்ட ரோகங்கள் பல விதத்திலயும் இருக்குது. பாவத்தால சரீரத்தை நம்ம கீழ்படுத்தாததால வந்தது, இப்படி அதே குஷ்டம் வந்த மாதிரி இது சொறியினால வந்த குஷ்டம். சொறியா இது என்னண்டா மறைவான பாவம். இதற்கு அப்படிதான் இந்த ஜோபுட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க சொல்றாங்க, நீ ஏதோ மறைவா செய்திருக்கா உனக்கு வந்தன்னு சரி சொல்லுவாங்க. அப்ப இது என்ன செய்யுமண்டா, இந்த இந்த குஷ்டம் சபைக்குள்ள வழியில தெரியாது, சரியா? பெரிய பெரிய சபை இருக்கணும், அசம்பிளி ஆஃப் கவர்னர், வேப்பம் இல்லாத ஒரு திருச்சபையில உயர் மட்டத்துல இருக்கிற நிர்வாகிகள் அவங்க அந்த காசுகள் உள்ளே அடிக்கிறது அல்லது காணிக்கையின் பேர்ல வாங்கி அவங்களோட சொந்த வேலைகளை செய்யறது இதெல்லாம் என்பது மறைவாக இருந்தது, வச்சாரம் செய்யறது, டிவோர்ஸ் எடுக்கிறது, இப்படியான காரியம் எல்லாம் அந்த பாவத்துக்குள்ள வரும், இந்த சொறி குஷ்டத்துக்குள்ள வரும். அதுதான் அந்த சாட்சியை குறைக்கிற காரியம். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சாட்சி குறைகிறதும் சபை வாழ்க்கையில அல்லது அட்மினிஸ்ட்ரேஷன் வாழ்க்கையில நிர்வாகங்கள்ல வார அந்த மூப்பர் சண்டைகள் பாசர்கம் விசுவாசிகளுக்கும் சண்டை பிடிக்கிறது இதெல்லாம் அந்த குஷ்டரோகத்துக்குள்ள அடங்கும். இது என்ன செய்யும்டா, மற்ற இடத்துலயும் அது பரவும், சரியா? இது ஒரு அந்த சபையில இப்படி செய்யறாங்க, எங்கட சபையில அப்படி சொல்ற காரியம் தான் இந்த குஷ்டத்துல
3: விளையாட்டு.
2: இது வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். இப்ப சொல்லி முடிக்க ஆக்கிற சத்தைய வாங்கி போட்டவனா கட்ட எங்களுக்கும்
3: கிடைக்கும். இந்த சபையில கிடக்குதானே நானும் செய்தா என்ன செய்யணும்,
2: அதான் இந்த சொறி சொறியாதங்க சொல்லுவாங்க சிலவுல சொறிச்சாண்டா. மற்ற இடத்திலையும் இது பரவுறதால இது தீட்டுள்ளதா இருக்கலாம்,
3: மறைவான பாவம்.
2: அதான் இது என்னண்டா, இதுக்கு இதையும் ஆண்டவர் என்ன செய்யறார், கால தாமதம் பண்ணி கவனத்துடன் பார்த்து தீர்மானம் எடுக்கட்டுமான்னு சொல்றாரு ஆண்டவர். இதுக்கு நீங்க டக்கண்டு ஒரு பெரிய ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு பாவம் ஒரு 2-3 பேர் இப்படி பாவம்
1: உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம் புதிய வாரத்திலும் புதிய நாளிலும். கத்தர் தாமே உங்களை ஆசீர்வாதத்து வழிநடத்துவாராக, கத்தருடைய ஆசீர்வாத கரம் உங்களோடு கூட இருந்து வழிநடத்துவாராக, பரிசுத்தாவியானவர் தாமே எல்லாவற்றையும் வழிநடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் வார்த்தைகளுக்கு கூட கடந்ததில்லை உங்களை அழைக்கிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தாலும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களை பிழைக்கிறோம் பாச வழி நடத்தினோம். ஆமென், காட் பிளஸ் யூ.
4: ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நினைவற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு மேன்மையான மகிமையான விலையேறப்பெற்ற ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆகவே நாங்கள் என்றென்றைக்கும் சந்தோஷமா இருக்க முடியும், ஏனென்றால் வெளியேற பெற்ற ரட்சி எவ்வளவு மணி கொடுத்தாலும் எவ்வளவு சொத்துக்களை கொடுத்தாலும் பூமியில் இருக்கிற அவ்வளவு ஐஸ்வர்யத்தை கொடுத்தாலும் பெற்றுக்கொள்ள முடியாத மேன்மையான மகிமையான ரட்சிப்பை எங்களுக்கு இனாமாக இலவசமாக கொடுத்திருக்கிறார். ஆமென். ஜெபம் பண்ணும். அன்பின் பிதாவே இந்த வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைக்கு அஸ்தோத்திரம். இந்த வார்த்தை எங்களை மேற்கொள்ளட்டும், விடுதலை ஆக்கட்டும், உயிர்ப்பிக்கட்டும், எல்லா விதத்திலும் பலிகை பெருக பண்ணட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமென். எடுப்போம், வாசிப்போம். ஜோஷுவா முதலாம் அதிகாரம் 8 வசனம். கவனியுங்கள், இந்த நியாய பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதி இருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படிக்கு, இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயா. இப்ப கவனியுங்கள், நிறைய தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்கிறோம், வேதத்தை பின்பற்ற வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கிறது. வேதத்தை அநேக வேளைகளிலே பிள்ளைகள் படிக்கிறார்கள், தேவ வசனத்தை கேட்கிறார்கள். ஆனால் கவனியுங்கள், அது எப்படி நம்மை மேற்கொள்ளுகிறது, எப்படி நமக்குள்ளே கிரியை செய்கிறது, அந்த வார்த்தைகள் எப்படியா எங்களுக்குள் கிரியை செய்ய முடியும் என்பதை குறித்து இந்த வார்த்தைகள் நமக்கு அழகாக கற்பிக்கின்றன. கவனியுங்கள், இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதி இருக்கிறவர்கள் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி. எழுதி இருக்கிறவைகளை செய்ய வல்லமை உள்ளவர்களாயிருக்கும்படி, எழுதி இருக்கிறவர்களை செய்ய முடியுமானவர்களாய் இருக்கும்படிக்கு, இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயால். அப்ப கவனியுங்கள், தியானிப்பதுதான் எங்களுக்கு என்னத்தை கொடுக்கிறது, தேவ வல்லமையை கொடுக்கிறது. தேவ வசனத்தை வாசிப்பதனால் மாத்திரம் அல்ல, நாங்கள் அநேக உலைகளிலே வாசிக்கிறோம் ஆனால் தியானிக்கவில்லை. இங்கே தேவன் சொல்லவில்லை நீ என்ன செய், வசனத்தை வாசி என்று சொல்லவில்லை, தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். கவனியுங்கள், 2 மில்லியன் பீப்புள் என்றால் 20 லட்சம் பீப்புளை நடத்த வேண்டி இருக்கிறது. அப்ப அவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பிலே இருக்கிறார் யோசுவா. ஆனால் தேவன் சொல்லுகிறார் நீ என்ன செய்ய வேண்டும், தேவனுடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானிப்பாயாக என்று சொல்லுகிறார். இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம், இரவும் பகலும் ஜெபம் பண்ணுவாயாக என்று அவர் சொல்லவில்லை. ஈவன் நாங்கள் சரியாக ஜெபம் பண்ண வேண்டும் என்றால் கூட சரியான தியானம் இல்லாமல், சரியான தேவனை குறித்த அறிவில்லாமல் எங்களால் என்ன செய்ய முடியாது, சரியாக ஜெபம் பண்ண முடியாது. தேவனை சரியாக அறிந்து கொள்ளாவிட்டால் நாம் சரியாக ஜெபம் பண்ண முடியாது. தேவனை சரியாக அறிந்து கொள்ளாவிட்டால் எங்களுடைய ஜெபத்திலே எங்களுக்கு விசுவாசம் இராது, நான் ஜெபித்தது நிச்சயமா நடக்கும் என்ற நிச்சயம் இருக்காது. அப்ப முதலாவது தேவன் என்ன சொல்லுகிறார், அவரை பார்த்து அதிகமாய் 20 லட்சம் பேரை நீ நடத்த வேண்டி இருக்கிறது, 2 மில்லியன் பீப்புளை நீ நடத்த வேண்டி இருக்கிறது, ஆகவே நீ என்ன செய், அதிகமாய் ஜெபி. முதலாவது நாங்க என்ன அப்படித்தான் செய்யிருக்கோம். ரெண்டாவது அதிகமாய் உபவாசம் பண்ணு. மூன்றாவது அதிகமாய் துதி. நாலாவது அதிகமாய் சக்ரிஃபை பண்ணு, அலி செலுத்து என்று தேவன் சொல்லாமல், கவனியுங்கள், தேவன் சொல்லுகிறார் இரவும் பகலும் வசனத்தை தியானீர். ஏனென்றால் இந்த தியானம்தான் எங்களை சரியான வழியிலே நடத்தப் போகிறது. இன்றைக்கு அநேக வேளைகளிலே எங்களுடைய ஜபங்கள் நிறைவேறாமல் இருப்பதற்கு காரணம் எங்களுடைய நினைவுகள் தவறாயிருக்கிறது, எங்களுடைய ஜபங்கள் அதிலிருந்து விடுதலையாக வேண்டும் ஆண்டவரே என்பதாக இருக்கிறது. கானான் தேசத்துக்கு போங்கள், கானான் தேசத்தை உங்களிடத்தில் ஒப்பு கொடுத்தேன் என்று சொன்ன பிறகும் அவர்கள் போய் மறுபடியும் வந்து அவருடைய சிந்தையிலே அவர்கள் மரணத்தை பார்த்தார்கள். என்னத்தை தியானித்தார்கள், தேவ வசனத்தை அல்ல. நீங்கள் போங்கள், உங்களிடத்திலே நான் என்ன செய்தேன், கானான் தேசத்தை ஒப்பு கொடுத்தேன் என்று சொன்ன பொழுது அந்த வசனத்தை இரவும் பகலும் தியானிக்காமல் அவர்கள் கடந்து சென்றபடியினால் இப்பொழுது அவர்கள் தியானிப்பது என்ன என்று சொன்னால் வேத வசனம் அல்ல, மாறாக அவர்கள் மரணத்தை தியானிக்கிறார்கள். அவர்கள் என்னத்தை தியானித்தார்களோ அது அவர்களை வந்து மேற்கொண்டது. ஆகவே எங்களுடைய தியானம் மிகவும் முக்கியம். அவர்கள் பார்த்து விட்டு வந்து நாங்கள் அழிய போகிறோம் அரிக்க போகிறோம் என்று இரவிரவாய் ஜபித்தார். அங்கேதான் முழு இரவு ஜபம் ஆரம்பித்து இரவு முழுவதும் அழுது குளறி கண்ணீர் வடித்து ஆண்டவரே நாங்கள் மரிக்க போறோம் என்று ஜபித்தார். அப்படி அவர்கள் ஜெபித்தும் ஒன்றும் நடக்கவில்லை. ஏனென்றால் அவருடைய சிந்தையில என்னத்தை பார்க்கிறார்கள், விடுதலையை அல்ல, தேவன் கொடுத்த வெற்றியை அல்ல, தேவன் தங்களோடு இருக்கிறார் என்பதை அல்ல, உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர் என்பதை அல்ல. அநேக வேளைகளிலே வாய்களினால் சொல்லுகிறார்கள், ஆனால் அவருடைய தியானத்திலே அது இல்லை. தியானத்திலே இருந்தால் இம்மீடியட்டா அதுதான் என்ன வரும், இதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அது தியானத்தினால் இருந்திருந்தால் அது இதயத்திலே இருந்திருக்கும். ஆனால் அவர்கள் தியானிக்காதபடியினால், தேவ வார்த்தைகளை தியானிக்காதபடியினால், தேவ வசனத்தை வாசிப்பது மாத்திரம் இல்லை அது போதாது, கேட்பது மாத்திரம் போதாது, அதை தியானிக்க வேண்டும். அநேக வேளைகளிலே கேட்கிறோம் வாசிக்கிறோம் ஆனால் தியானிப்பதில்லை. ஆனால் எவ்வளவுக்கு அதிகமாக தியானித்து அந்த தியானத்தின்படி நாங்கள் பேச ஆரம்பிப்போமானால் நிச்சயமாய் உனக்கு என்ன கிடைக்குமா, வெற்றி கிடைக்கும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. எவ்வளவுக்கு அதிகமாய் நாங்கள் தியானிக்கிறோமோ அப்பொழுது உன் வழிகளை வாய்க்க பண்ணுவாய், உன்னுடைய வாழ்க்கை வெற்றிகரமாயிருக்கும், சுகம் உள்ளதாயிருக்கும், ஆசீர்வாதம் உள்ளதாயிருக்கும், சமாதானம் உள்ளதாய், சந்தோஷம் உள்ளதாயிருக்கும். ஆமே வாய்க்க பண்ணுவாய், இரவும் பகலும் தியானிக்கும். ஆனால் அநேக வேளைகளிலே நாங்கள் ஒரு வசனத்தை எடுத்து எங்களுக்கு சுவையீனம் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு வசனத்தை எடுத்து ஆண்டவரே உம்முடைய தலும்புகளினால் குணமானோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், இந்த சுவையினத்திலிருந்து எனக்கு ஒரு சுகத்தை தாரும் ஆண்டவரே, அப்ப சுகையினத்தை பார்த்து கொண்டு சுகத்தை தாரும் என்று கேட்கும். எங்களுடைய தியானத்திலே என்ன இருக்கிறது, சுவையீனம் இருக்கிறது. இயேசுவனிடத்திலே ஐந்து அப்பங்களையும் ரெண்டு மீன்களையும் கொடுத்த பொழுது அவர் என்ன செய்கிறார், பிதாவே நன்றி என்று மாத்திரம் தான் சொன்னார். ஏனென்றால் நீர் பலிகி பெருக பண்ணுகிற தேவன். அப்ப அவருடைய தியானத்திலே என்னத்தை பார்க்கிறார், பலிகி பெருக பண்ணுகிற தேவன் என்பதை பார்க்கிறோம். இந்த ஐந்து அப்பங்களையும் இந்த ரெண்டு மீன்களையும் வைத்து நான் என்ன செய்வது பிதாவே, 20,000 மேற்பட்ட ஜனங்கள் இங்கே இருக்கிறார்களே, புருஷர்கள் மட்டும் 5,000, அதற்கு பிறகு மனைவிகள், அதற்கு பிறகு பிள்ளைகள், அப்ப 20-25,000 பேர் இங்க இருக்கிறார்கள், எப்படி இவர்களை நான் போஷிப்பேன், ஏதோ செய்யும் ஆண்டவரே என்று இயேசு ஜெபிக்கவில்லை. மாறாக தேங்க்யூ ஃபார், நன்றி, இவர்கள் பலிகி பெறுகிறதற்காய் நன்றி. அப்ப இயேசு என்னத்தை பார்க்கிறார், பலிகி பெறுகிறார்கள் என்று பார்க்கிறார். மறித்து போனார்கள் என்று சொன்னவர்களை பார்த்து இயேசு என்ன சொல்லுகிறார், அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், வாங்கள் எழுப்ப போகிறோம், லாசரு தூங்கிக் கொண்டிருக்கிறார், வாருங்கள் போய் அவனை எழுப்புவோம். அப்ப அவருடைய தியானம் என்ன, இயேசுனுடைய தியானம் என்ன, அவர் மரணத்தை தியானிக்கவில்லை, பிரச்சனைகளை தியானிக்கவில்லை, போராட்டங்களை தியானிக்கவில்லை, மாறாக தேவன் எல்லாவற்றை நன்மையாக மேன்மையாக மாற்றி போட்டார், செய்து முடித்தார் என்பதை இயேசு பார்த்து செயல்பட்டார். அதுதான் அவருடைய தியானமாய் இருந்தது. இத்தனை கோடி ஜனங்களை, இத்தனை லட்சக்கணக்கான ஜனங்களை விடுதலையாக்க வேண்டுமானால் முக்கியமாக தேவன் யோசுவாக்கு சொன்ன ஆலோசனை என்ன? தியானி. எத்தனையோ ராஜாக்களை மேற்கொள்ள வேண்டியிருந்தது, ஆனால் அவனுக்கு சொன்ன ஆலோசனை தியானி, வார்த்தையை தியானி. அப்படி தியானிக்கும் பொழுதுதான் தேவ வல்லமை எங்களை மேற்கொண்டு எங்கள் மூலமா கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆமே, தேவ வல்லமை எங்களுக்கு கூடாக கிரியை செய்ய ஆரம்பிக்க வேண்டுமானால் தியானிக்க ஆரம்பிங்க. தேவ வசனத்தை எடுத்து வச்சு தியானிக்க ஆரம்பிங்க. ஒரு வசனத்தை எடுத்து வைத்து அந்த வசனத்தை மறுபடியும் மறுபடியும் மறுபடியும் தியானி. ஒவ்வொரு நாளும் ஒரு வசனமோ ரெண்டு வசனமோ மூன்று வசனமோ எடுத்து வைத்து அதை தியானி. எவ்வளவு நேரம்? இரவு பகலாய் தியானி. உங்களால் முடிந்த வரைக்கும் அதை நினைத்து தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். இப்படியா செய்து முடிப்பீர்? என்னிடத்தில் இல்லை, என்னுடைய சுகயினம் இனிமேல் என்னிடத்தில் இல்லை, உம்முடைய சரீரத்தில் வந்து விட்டது. நீர் சிலுவையில உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாவற்றையும் இழுத்துக் கொள்வேன் என்று சொன்னீரே, அதன்படி நீர் எல்லாவற்றையும் இழுத்துக் கொண்டீர். இப்பொழுதும் இந்த சுகயினம் என்னிடத்தில் இல்லை, உம்மிடத்தில் வந்து விட்டது என்பதை நீங்கள் தியானிக்க வேண்டும். அப்படி தியானித்துக் கொண்டே இருக்கும் பொழுது இரவும் பகலும் என்று சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது முழுமையாவது பூரணமாக அந்த வார்த்தையை பூரணமாய் கால தொடக்கம் மாலை வரை நித்திரைக்கு போகும் வரை அதையே தியானித்துக் கொண்டு இருப்போமானால் அவைகள் நம்மை மேற்கொள்ளும். அல்லேலூயா. அப்ப தியானம் என்பது அந்த வசனத்தோடு ஒரு இணைப்பை ஏற்படுத்திக் கொள்வோம். அந்த வசனத்தோடு நாங்கள் இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு விட்டோமானால் இம்மீடியட்டா எங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது என்ன? சமாதானம், சந்தோஷம். அவருடைய சரீரத்திலே என்னுடைய சுகயினங்கள் கடந்து சென்று விட்டது, என்னுடைய பிரச்சனைகளை அவர் ஏற்றுக் கொண்டார், அவர் மேல் நம்முடைய பாரத்தை வைக்க சொல்லிவிட்டார். ஆகவே இனிமேல் நாங்கள் சுமக்கிறதில்லை, அவர் சுமந்து தீர்க்கிறவராய் இருக்கிறார். உண்மையை சொல்ல போனா சுமந்து தீர்த்தவராய் இருக்கிறார். ஆகவே நாங்கள் விடுதலையானோம் என்பதை தியானிக்கும் பொழுது மன கண்களிலே பார்க்கும் பொழுது இமீடியட்டாய் நமக்கு வர வேண்டியது சமாதானம், சந்தோஷம். இதை நம்புவோமானால், அவருடைய வார்த்தையை நம்புவோமானால் நாங்கள் தியானிக்கும் பொழுது இமீடியட்டா எங்களை வந்து சமாதானம், சந்தோஷம் மேற்கொள்ளும். அல்லேலூயா. ஒரு வார்த்தையை நம்புகிறேன் என்பதற்கான சைன் என்ன, அடையாளம் என்ன என்றால் சமாதானம், சந்தோஷம். அவருடைய தழும்புகளினால் குணமானேன் என்று நான் நம்பும் பொழுது எனக்குள்ள இம்மீடியட்டா வர வேண்டியது சமாதானம், சந்தோஷம். அப்படி வரவில்லை, நான் இப்பொழுதும் ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டிருக்கிறேன், இப்பொழுதும் ஐயோ ஆண்டவரே பெயின் இருக்கே ஆண்டவரே அஸ்தமாயிருக்கே ஆண்டவரே என்று சொல்லிக் கொண்டு இருப்பேனானால் நான் நிச்சயமாய் என்ன செய்யவில்லை, அந்த வார்த்தையோடு இணைக்கப்படவில்லை. நான் இணைக்கப்படுவேனானால் எனக்குள்ளே பெரிதான சமாதானம், சந்தோஷம் என்னை வந்து மேற்கொள்ளுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. கவனியுங்கள், அமெரிக்காவிலே ஒரு ஃபுட்பால் ப்ரோக்ராம் மேட்ச் நடக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் யூகேல இருக்கிறவர் அதை என்ன செய்கிறார், டிவியிலே பார்க்கிறார். ரெண்டு பேர் பார்க்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் ஒருவரை பார்க்கிறானால் அவர் விசில் அடித்து காய் தட்டி உற்சாகமாய் சந்தோஷப்பட்டு அடிச்சுட்டாங்க கோல் என்று சொல்லி என்ன செய்வார், ரொம்ப சந்தோஷப்படுவார். ஆனால் மற்றவரோ பேசாமல் உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பார். இவர்கள் ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்று சொன்னால், உலகத்துக்கு ஒருவர் சந்தோஷப்படுகிறாரா, அவர் அந்த மச்சோடு தன்னை இணைத்து கொண்டார். அங்கே பெற்ற வெற்றியை தன்னுடைய வெற்றியாக அவர் கொண்டாடுகிறார். அல்லேலூயா. அதனால் அவரால் சாதாரணமாய் இருக்க முடியவில்லை. துள்ளி குதித்து என்ன செய்கிறார், ஆர்ப்பரிக்கிறார், விசிலடிக்கிறார், கைதட்டுகிறார். ஆனால் மற்றவரோ இது என்னுடைய வெற்றி அல்ல, எவனோ அடிச்சுட்டு இருக்கிறா, எவனோ ஜெயிச்சுட்டு போறான், நமக்கு என்ன என்ற எண்ணத்தில் இருக்கிறபடினால் அது அவரை அசைக்கவில்லை. அப்ப இயேசு கிறிஸ்து செய்தவைகள் எல்லாம் எனக்காக செய்யப்பட்டவைகள் என்று என்னை இணைத்துக் கொள்வேனானால் என்னால் சும்மா இருக்க முடியாது. நான் என்ன செய்கிறவனா இருப்பேன்? துள்ளி குதித்து ஆர்ப்பரிக்கிறவனா இருப்பேன். ஜோவானும் பேதுருவும் ஆலயத்தை நோக்கி கடந்து செல்லும் பொழுது அங்கே அலங்கார வாசலிலே அலங்கோலமாய் ஒருவன் உட்கார்ந்திருக்கிறான். அவன் விடுதலையை கூட எதிர்பார்க்கவில்லை. அவன் என்ன செய்கிறான்? பிச்சை கேட்கிறான். ஆனால் அவர்களோ பொன்னோ ஒளியோ என்னிடத்தில் இல்லை, எனக்குள் இருக்கிறது. கவனியுங்கள், எனக்குள் தேவன் இருக்கிறார் என்று விசுவாசித்தார்கள். தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். அவர் எப்பொழுதும் கிரியை செய்கிற தேவனாயிருக்கிறார், எப்பொழுதும் உயிர்ப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். இப்பொழுதும் அவன் கேட்காவிட்டாலும், அவன் எப்பேற்பட்ட பாவியாயிருந்தாலும் சரி, அவன் கேட்காவிட்டாலும் தேவன் இப்பொழுதே கிரியை செய்வார், இப்பொழுதே அவனை குணமாக்குவார் என்ற எண்ணம் அவர்களுக்குள் இருந்தது, என்ற அறிவு அவர்களுக்குள் இருந்தது. ஆகவே வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர்கள் அதை விசுவாசித்தார். மாத்திரம் அல்ல, அதில் உட்கார்ந்திருக்கிறவன் எவ்வளவு பெரிய படும்பெரும் பாவி, ஆகவேதான் இப்பேற்பட்ட காரியங்கள் அவனை மேற்கொண்டு இருக்கிறது என்று அவனுடைய பாவங்களை தியானிக்காமல், தங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர், அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், எவனையும் மறுரூபப்படுத்துகிறவர் என்று சொல்லி அவர்கள் என்ன சொன்னார்கள்? எனக்குள் இருக்கிறதை உனக்கு கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நட என்று கட்டளையிட்டார். அப்ப முதலாவது, எப்பொழுதும் எனக்குள்ளே தேவன் இருக்கிறார் என்று விசுவாசித்தார்கள். தியானம் அப்படியாக இருந்தது, எனக்குள்ளே தேவன் இருக்கிறார், எனக்குள்ளே தேவ வல்லமை இருக்கிறது. அவர் எப்பேற்பட்ட பாவியையும் விடுதலையாக்குற தேவனாய் இருக்கிறார் என்று அவர்கள் விசுவாசித்தார்கள். அவனை பார்த்து, நீ பாவ மன்னிப்பு கேட்பாயானால் இயேசு உன்னை குணமாக்குவார் என்று அவர்கள் சொல்லவில்லை. நீ அழுது குளறி கண்ணீர் வடிப்பாயானால் இந்த சூழ்நிலையில் இருந்து தேவன் உன்னை விடுவி, உன் பாவத்தில் இருந்து இனி மனம் திரும்புவாயானால் இன்றைய நாளிலே தேவன் உன்னை குணமாக்குவார் என்றும் சொல்லவில்லை. மாறாக, எனக்குள் இருக்கிறவர் உன்னை குணமாக்குற தேவனாய், உன்னை நேசிக்கிற தேவனாய், உன்னை விடுதலையாக்குற தேவனாய் இருக்கிறார். ஆகவே இயேசுவின் நாமத்தினால் எழும்பி நட என்று கட்டளையிட்டார். அப்ப எப்பேற்பட்ட அறிவுடையவர்களாய், எப்பேற்பட்ட தியானம் உடையவர்களாய் நாங்கள் இருக்கிறோம் என்பது மிக அவசியம். அதை வைத்துத்தான் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். எங்களுடைய தியானங்கள் சரியா இல்லாவிட்டால் எங்களுடைய ஜபங்கள் சரியாக இருக்க முடியாது. எங்களுடைய ஜபங்கள் சரியாக இல்லாவிட்டால் அதனுடைய பிரதிபலன் எங்களை வந்து சேரா. எவ்வளவுதான் ஜபித்தாலும், எவ்வளவுதான் உபவாசித்தாலும், எவ்வளவுதான் ஆராதனை செய்தாலும், எவ்வளவுதான் பொறுத்தல்கள் செய்தாலும், என்ன செய்யாது? விடுதலை எங்களை வந்து மேற்கொள்ளாமல் இருக்கிறது. அதனால் அநேகர் நாங்கள் தேவனை குறித்து இருதயத்தில நொந்து போயிருக்கிறோம். ஏன் நடக்கவில்லை, ஏன் கிடைக்கவில்லை என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் தேவனுடைய வாக்கு தத்தங்களை எடுத்து நான் தியானிப்பேனானா, தேவன் செய்து முடித்தார். ஆமேன். அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமேன். உலகத்தின் சதா நாட்களிலும் முடிவு பரியந்தம் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் உண்மை உள்ளவர், என்னோடு என்று நீங்கள் இந்த வார்த்தையோடு இணைத்துக் கொள்வீர்களானால் நீங்கள் தியானிக்கும் பொழுதே கொண்டாடுகிறவர்களாய் இருப்பீர்கள். உங்களுடைய தியானம் சரியா இருந்தால் நீங்கள் உங்களை அறியாமலேயே நன்றி செலுத்துகிறவர்களாய், தேவனை ஆராதிக்கிறவர்களாய் மாறி முடியும். ஆராதனை எவ்வளவோ மகிழ்ச்சிகரமான, வெற்றிகரமான, சந்தோஷமான ஒரு ஆராதனையா இருக்குமே அல்லாமல், அழுது குளறி கண்ணீர் வடி குற்றப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற பாடல்கள் எடுத்து பாடுகிறவர்களா இருக்க மாட்டோம். ஏனென்றால் வெற்றியை காணும் பொழுது, எங்களுடைய தியானத்திலே நாங்கள் வெற்றியை காணும் பொழுது, எங்களுடைய தியானத்திலே தேவன் செய்து முடித்தார் என்பதை காணும் பொழுது, எங்களுடைய தியானத்திலே தேவனே எல்லாவற்றையும் செய்து தேவனே உலகத்தை ஜெயித்து அந்த ஜெயித்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நான் தியானிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காய் அந்த ஜெயம் என்னை வந்து மேற்கொள்கிறது. கவனியுங்கள், யோசுவா எத்தனையோ சேலஞ்சஸ் மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது, எத்தனையோ யுத்தங்களை மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது. அதற்காக தேவன் என்ன செய்யவில்லை, யுத்த மட்பை கீறி கொடுக்கவில்லை, யுத்தத்துக்கான யுக்திகளை அவனுக்கு டீச் பண்ணவில்லை. மாறாக என்னுடைய வார்த்தையை தியானிப்பாயான யூ வில் ஹேவ் குட் சக்சஸ். நீ வந்து என்ன செய்வான், உன்னுடைய வழியை வாய்க்க பண்ணுவான், உன்னுடைய

சொன்னால் நான் வெட்டியாவேன், இப்படி பொய் சொன்னால் நான் விரும்புகிறதை பெற்றுக்கொள்வேன். இப்படியாக என்ன செய்கிறது? பயத்தின் நிமித்தம் ஆலோசனை எனக்குள்ளே வருகிறது. அவனுடைய வழிகள், பாவனுடைய வழிகள், துன்மார்க்கனுடைய ஆலோசனைகள். உட்காரும் இடத்தில் உட்காராமல் என்றால் அறியா மற்றளை பற்றி கூறுவது, தேவசாயலாய் தேவரூபமாய் படைக்கப்பட்டவர்களை குறித்து குறையாய் பேசுவது, இவைகள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே தடைகளையும் தாமதங்களையும் கொண்டு வரணும். மாறாக கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கும். யாரால் பிரியமாயிருக்க முடியும்? தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் என்றவரால் தான் வேதத்தில் பிரியம் இருக்க முடியும். தேவனுடைய வார்த்தை எனக்கு எல்லா விதமான வெற்றியும் எனக்கு பெற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. உன்னை பார்க்கிலும் வெள்ளிய பார்க்கிலும் அது வெளியேற பெற்று இருக்கிறது என்று அறிவுடையவன் தான். ஆனால் சுகமும் வெற்றியும் ஆரோக்கியமும் நீடித்த தேவனோடுள்ள உறவும் எல்லாமே இந்த வேதத்து கூடாகத்தான், அவருடைய வார்த்தை கூடாக இருக்கிறது என்று நினைக்கிறவனால், நம்புகிறவனால் மாத்திரமே கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்க முடியும். அப்ப பிரியமா இருக்கிறது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையை வாசிக்கிறது மாத்திரமல்ல, கேட்கிறது மாத்திரமல்ல, இரவு பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆங்கிலத்திலே அப்படித்தான் சொல்லி இருக்கிறது, பாக்கியவான் ஆசீர்வதி. அப்ப தேவனுடைய வார்த்தை எவ்வளவுக்கு அதிகமாய் நீங்கள் தியானிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவன் ஆயத்தம் பண்ணின, தேவன் செய்து முடித்த சகல ஆசீர்வாதங்களும் உங்களை வந்து நிச்சயமாய் மேற்கொள்ளும். எப்பொழுதென்றால் அவருடைய வார்த்தையை தியானிக்கும். இதை செய்து முடித்திருக்கிறேன், நன்றி ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளினால் நான் ஏற்கனவே குணமாகிவிட்டேன், நன்றி வரே, நீ சகல ஆசீர்வாதங்களினால் என்னை ஆசீர்வதித்திருக்கிறேன். ஆமென். ஈவன் ஆதி காலத்திலே நீர் சொல்லிவிட்டீர், பலிகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லிவிட்டீர். ஈவன் அவவிசுவாசி கூட பலிகி பெருகுகிறான். ஈவன் ஆடு மாடுகள் பலிகி பெறுகின்றன, செடி கொடி கனி எல்லாம் பலிகி பெறுகிறது. நீர் அன்று சொன்ன வார்த்தையிலே இன்று வரைக்கும் உண்மை உள்ளவரா இருக்கிறீர். அன்று சொன்னீர் பலிகி பெறுகின்ற. ஆகவே நானும் என்னுடைய குடும்பமும் என்னுடைய சபையாரும் என்னுடைய தேசமும் நிச்சயமாய் உம்முடைய நண்பனால் கிருபையினால் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் சமாதானத்தினால் சந்தோஷத்தினால் சுகத்தினால் பலத்தினால் பாதுகாப்பினால் உம்மை அறிகிற அறிவினால் இன்னும் அதிகமாய் அலுகி பெருகுவோம். அல்லேலூயா. அதற்காக நன்றி. நீ சொன்னது சொன்னதுதான். இதை மாற்ற யாராலும் முடியாது, எந்த பிசாசானாலும் முடியாது. எங்களுக்கு முன்பாகவே சாட்சியா இருக்கிறது. ஈவன் அவவிசுவாசிகள் பெருகிறார், பிள்ளைகளை பெறுகிறார், நல்ல ஸ்கூலிலே படிக்க வைக்கிறார்கள், எல்லாருக்கும் சூரியனை தேவன் அனுப்புகிறார், எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார், எல்லாருக்கும் என்ன செய்திருக்கிறார், இவன் மழையை கொடுத்திருக்கிறார். இவைகள் இல்லாவிட்டால் எதுவுமே இந்த உலகத்திலே பிழைக்க முடியும். எல்லாவற்றாலும் கலுகி பெருகுவோம் என்ற எண்ணம் எங்களுக்கு வர வேண்டும். அது எண்ணத்திலே வரும் தியானிக்கும் பொழுது, யாருக்கெல்லாம் என்னெல்லாம் தேவன் செய்திருக்கிறார் என்பதை தியானிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள விசுவாசம் பெருகும். தேவன் யாரையும் பார்க்காமல் இவ்வளவு செய்திருப்பாரானா? நிச்சயமாக சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லியிருக்கிறார். ஆமே. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியம் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீக்கம் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இல்லை மரத்தை போல் செய்வதெல்லாம் வாய்ப்பு. எப்பொழுதும் ஆசீர்வாதம் உள்ளவனாயிருப்பான், குறைவற்றவனாயிருப்பான். நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு என்றால் அவனுக்கு எந்த குறைவும் இருக்காது. தன் காலத்தில் தன் கனியை தந்து எந்த தடையும் இல்லை, எந்த தாமதமும் வர முடியாது. தன் காலத்தில் தன் தனியை தனியத்தன் என்றால் தடைகள் இல்லை, தாமதங்கள் இல்லை. தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறவனுக்கு தடைகள் இல்லை, தாமதங்கள். அல்லேலூயா.

0: சங்கீதம் 119 அதிகாரம் 9 வசனம், வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணும். வாலிபன் எப்படி பரிசுத்தமாய் வாழ முடியும்? பரிசுத்தம் இல்ல, குறைவா இருக்கிறவர்கள் எப்படி பரிசுத்தமாய் வாழ முடியும்? அநேகர் ஜெபிக்கிறார்கள், ஓஷிப் பண்ணுகிறார்கள், உவாசிக்கிறார்கள், பொருத்தல்கள் பண்ணுகிறார்கள், ஆனால் வேதமே அவன் சுத்தமாக மாற்றப்படுகிறான். ஆமென். நாங்கள் ஜோவானிலே வாசிக்கிறோம், இயேசு சொல்லுகிறார், என்னுடைய வசனத்தை நீங்கள் கேட்டபடியினால், அதை நம்பினபடியினால், அதை தியானிக்கிறபடியினால் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறேன். அல்லேலூயா. பரிசுத்த வாழ்க்கை எங்கே வருகிறது? அவருடைய வசனத்தை தியானிப்பதனால் வருகிறது. வெற்றிகரமான வாழ்க்கை எங்கிருந்து வருகிறது? அவருடைய வசனத்தை தியானிப்பதனால் வருகிறது. எத்தனை எளிமை வந்தாலும் அவர்களை எல்லாம் மேற்கொண்டு வெற்றி சிறக்க பண்ணுகிறது எது? அவருடைய வார்த்தையை தியானிப்பது, அனுதினம் தியானிப்பது. அல்லேலூயா. ஆகவே அவருடைய வார்த்தைகளை, வாக்கு தத்தங்களை எடுத்து வைத்து அவையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறி விட்டது என்பதாக நாங்கள் பார்ப்போம், எங்களை இணைத்துக் கொள்வோம். அப்பொழுது அவைகள் வந்து நிச்சயமாய் நம்மை மேற்கொண்டு நம்மை வெற்றி சிறக்க பண்ணும். ஆமென். ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தையின்படி எங்களுடைய சிந்தைகள் மாறட்டும், எங்களுடைய தியானங்கள் மாறும். ஆகவே நீர் செய்து முடித்த, அப்பொழுது நீர் செய்து முடித்தவைகள் எங்களை வந்து மேற்கொள்ளுகிறது, அழுகி பெருக பண்ணுகிறது. தேங்க்யூ. எல்லா நன்மையினால், எல்லா கிருபை வரங்களினால் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறேன். ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி உண்மையே கொடுத்திருக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் ஒவ்வொருவரையும் வந்து மேற்கொள்ளுவதாக. உங்களை அறிகிற அறிவிலே, உங்களுடைய வார்த்தையை தியானிப்பதிலே இன்னும் அதிகமாக நாங்கள் பள்ளிக்கு பெருக்குவோமாக. இயேசுவின் பிணையற்ற நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். எடுத்து வரப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வார்த்தையில் தியானமாய் இருக்கிறவன் பாக்கியவான். ஆமேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைத்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். சபையையும் ஆசீர்வதிக்கிறோம். குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரை சித்தமானால் நாளைய நாளிலே திரும்பமாக இணைவோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. அருமையான ஊழியர்களுடன் ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி லேபிரகாம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து பிசி சார்பாக கர்த்தருடைய வார்த்தையை விதைத்திருக்கிறார். கர்த்தர் வாரி தியானமாயிருக்கிறவன் பாக்கியவான். ஆமேன். அனுதினமும் தியானமாயிருக்கிறவன் பாக்கியவான். என்று கூறப்பட்ட வழி கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கு கூடாக ஊழியரையும் அவர் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக. கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கத்திரலாமே வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. அன்ன தினமும் கத்தருடைய வார்த்தைகளை தியானிக்கத்தக்கதாக கத்தர் உதவி செய்வாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி ஊழியரிலிருந்து விடைபெறுவோம். நன்றி பாஸ்டர். குட் பை. ஆமேன்,
2: ஆமேன்.
1: சங்கமும் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு நினைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துவோம். நாங்கள் இந்த வேளையிலும் தொடர்ச்சியாக ஸ்கைப் மினிஸ்ட்ரி ஊழியங்கள் அவருடைய 11வது ஆண்டு செலிப்ரேஷன் கூட கடந்து செல்ல இருக்கிறோம். தொடர்ந்து கேட்போம்.
3: ஆமேன். உடனே அந்த மேய்ப்பர் டக்கம் தடுத்தாம சரியா தீர ஆலோசிச்சு விசாரிச்சு அதுக்கு அனைவருடைய சாட்சியோட தான் அந்த ப்ரூஃபை கொண்டு போகணும். கம்பெனியோட பாவம்
4: செய்யலாம்
3: கொண்டு போய் தான் அவரு குற்றவாளி சோரி குஷ்டம் பிடிச்சிடவர்னு சொல்லி நாங்க செய்யலாம். இதே புதிய ஏற்பாடுல ஆண்டவர் நமக்கு விளங்கப்படுத்துற அநேக சாட்சிகளோட நீங்க அதை நிரூபிச்சு நீங்க அவனை புறம்பே தள்ளிவிடுங்க.
4: மூன்று நாலு சாட்சிகளை கொண்டு போய் சொல்றேன்
3: சொல்றேன். அதுதான் இந்த சொரி கிறிஸ்தத்துல விளையாட்டு.
4: நாளைக்கு மீறிய பாபன் ஜெயிச்சு
3: நாளைக்கு 3 என்றா வரலாம் தானே?
4: நாங்கள் வந்துட்டு போகலாம்.
3: ஓகே. சரி, அப்ப ஜெபிச்சு முடியுமா?
4: தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி ஐயா. எவ்வளவு நேரம் ஆண்டவரே தகப்பனே, இந்த இடத்தில் நாங்கள் எங்கள் பாவங்களை கண்டித்து உணர்த்துகிறவராய் நீர் வந்திருந்து ராஜா தகப்பனே, எதற்காக இந்த பாவ ரோக நிவாரணியாய் நாங்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறோம் தகப்பனே. இன்னும் ஆண்டவரே எங்கள் பாவங்களை விட்டு நாங்கள் மனம் திரும்பவும் ஆண்டவரே தகப்பனே. ஐயா தகப்பனே, எல்லாத்தையும் சுகந்த வாசனையா நீர் ஏற்றுக்கொண்ட தகப்பன் ஆண்டவரே, ஆவியானவரே நாங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி ராஜா இன்னும் மனம் திரும்ப இருவை செய்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே, இந்த இடத்துல நாங்கள் சொன்ன ஒவ்வொரு கிட்ட வார்த்தைகள் ஆண்டவரே ஒவ்வொன்றும் ஆண்டவரே அநேகருக்கு பிரயோசனம் உள்ளதா இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. கேட்டவர்களும் ஐயா நாங்கள் கேட்ட நானும் ஆண்டவரே இந்த இடத்திலே ஆண்டை விட்டு விடாதபடி இந்த இடத்தில் வந்தது நல்லதென்று சொல்லத்தக்கதாய் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் எங்களுக்கு நினைப்பினபடியால் நன்றி தகப்பனே. ஐயா கலாமாவை முழுமையாக ரத்த கோட்டைகள் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. மன அமைதியை கொடுங்க ராஜா தகப்பனே. மனதில் உள்ள சஞ்சலங்களை எல்லாம் நீக்கி போடுங்க ராஜா. சொல்லாத சாத்தானின் திட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால் சத்துருவங்களை மேற்கொள்ளாத தேவன் ஜெயம் கொடுக்கிற தேவன் நாங்கள் அறிந்திருக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று வாக்கு தந்தீங்களே ராஜா. நீர் எங்களோடு இருக்கிறபடியா எந்த பொல்லாங்கனும் எங்கள் சிந்தனைகளை தொட்ட முடியாது என்று அறிக்கையிடுகிறோம் ஆண்டவர். ஏனெனில் நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் அப்பா. அப்பா பிதாவே என்று நான் நீங்கள் கூப்பிடத்தக்க சுவீகாரம் தந்திருக்கிறேன். நாங்கள் உம்முடைய கரத்தை பிடித்துக் கொண்டுதான் நடக்கிறோம் ஆண்டவர். ஒருபோதும் எங்கள் கை தவறி விடாதபடி ஆண்டவர் இரவும் பகலும் தேவதூதர்களை அனுப்பி எங்களை நீர் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த இடத்தில் ஊழியம் செய்ய இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளுமே. விசுவாசித்த விதமாய் மஞ்சுளா கணவனை கொடுக்கிறேன் ஆண்டவர். இந்த 11வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற இந்த ஊழியத்திலே ஆண்டவரே தகப்பனே அந்த பிள்ளைகளின் பங்குக்காக நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவர். தொடர்ந்து வந்த பிள்ளைகளோடு நீர் கூட இருக்க வேண்டும் ஆண்டவர். இந்த காரியத்தை 11வது ஆண்டிலும் நிறைவே செய்து முடிக்க அநேக உதவிக்கரம் நீட்டும்படி அநேகர் வந்த இடத்தில் அந்தவரே தகப்பனே ஆசீர்வாதத்தை பெறும்படி நீர் இருவை செய்கிறபடியால் நன்றி ஐயா. சோதியம்மாவை என்னை ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். சோதியம்மா குடும்பத்திலே ஆண்டவரே தகப்பனே இருக்கிற தடைகளில் உடைத்து இந்த அபிஷேகங்களை பெற்றுக் கொள்ளத்தக்கதா அப்பா. அந்த மகளை நீர் நிறைக்கிறபடியால் நன்றி ஐயா. இன்னும் ஆவியால் நிரப்பும் ஐயா. இன்னும் வரங்களை கொடுங்க ராஜா. அநேகருக்கு ஆசீர்வாதமா அநேக ஆத்துமாக்களை தேடி செல்லுகிறவளாய் ஹல்லேலூயா சுவிசேஷ பாரமுள்ளவளாய் மாற்றி இருக்கிறீர்களுக்காக நன்றி. இன்னும் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. என்னை என் குடும்பத்தை உடைய இரத்த கோட்டைக்குள் மறைத்துக் கொள்ளுங்க ஐயா. சத்துருவால் வருகிற எல்லா திட்டங்கள் எல்லாம் முறியடிக்கப்படுகிறதற்காக நன்றி ஐயா. பொல்லாதவரின் கூட்டங்கள் சூழ்ந்து வந்தாலும் என் தகப்பன் தூக்கி எடுக்கிற தகப்பனா நீர் இருக்கிறபடியால் நன்றி என்று சொல்லி மன்ன சஞ்சலங்களை நீக்கி போடுற பதம் புதர்களை பார்த்து சொல்லுகிற இயேசு திரும்பி வந்தங்களுக்கு ஆறுதல் தருகிற தெய்வமாய் நீர் திரும்பி வந்து கொண்டிருக்கிறபடியால் ஒருபோதும் எங்களை விட்டு விலகாத தேவன். மறுபடியும் எங்களை கட்டுகிற தேவன். மறுபடியும் எங்களை தேற்றுகிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி என்று சொல்லி எல்லா கனவும் துதியும் மகிமையும் மக்கே செலுத்தி மீண்டுமாய் இந்த இடத்தில் நாங்கள் வரும் வரையும் ஆண்டவர் எங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் கேட்டு நிற்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். பிரியம்மா என் ஆத்துமாவே கர்த்தரியே கர்த்தரியே சோஸ்தரி அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமேன். நன்றியம்மா. நாளைக்கு இந்த நிறைவை கண்டிப்பா. ஓகே ஓகே ஓகே ஓகே. சோதியம்மா நிக்கிறா சொல்லட்டு. சோதியம்மா சொந்த போட்டா போட்டு விட்டுட்டு பாட்டு கிட்ட போட சரியா சரியா நீங்க ஓகே ஓகே ஓகே.

0: இல்ல போல போட்டு வரீங்களா?
1: பாடு

0: எங்களுக்கு அவர் இரக்கம் செய்வ செய்வனாகவே செப்பம் வெல்ல ஒட்டுவர்களை பிழைக்கவில்லை என்று சொல்லி நாங்கள் ஒரு நாளும் சோர்ந்து போய்விடாது. அப்படிங்க தொடர்ந்து நாங்கள் நன்றி சொல்லுவோம். இந்த காலங்களிலும் பத்ததாமையும் மட்டுமா எங்களோட குழந்தை அவர்களை பதிவுகளும் நிபுணர்களும் ஆண்டு ஆசிரியர் கிருபைக்காக நன்றி. அப்படியா தொடர்ந்து நாங்கள் ஆண்டோட வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து செல்வோம். இந்த நாளும் கூட என்னோட பேசும்படியா நான் எடுத்த வேத வார்த்தையானது அங்கேயும் நாங்கள் ஜபம் பண்றதில் ஒரு நாளுமே அங்கே என்னவாம் சோர்ந்து போகக்கூடாது. நாங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதுமே நாங்கள் ஜபம் பண்ணுற வழியிலான ஆண்டவர்களை தவிர இரக்கம் செய்கிறவனா இருக்கிறதாகவே நாங்கள் எங்கள் ஜபங்கள்ல ஒன்று எங்களை கிடைக்கவில்லை என்று சொல்லி நாங்கள் ஒரு நாளும் சோர்ந்து போய்விடாது. அப்படிங்க தொடர்ந்து நாங்கள் ஆண்டு சமூகத்துல இந்த விண்ணப்பத்தை வைத்து விட்டு நாங்கள் அவருக்கு நன்றி சொல்லி சோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிற வேலையில அங்க வேதம் சொல்லுறதை நீங்கள் எல்லாவற்றையும் குறித்து ஒன்றுக்கும் கவலைப்படாமல் சோத்திரத்தோடும் விண்ணப்பத்தோடும் ஜபத்தோடும் கூடிய வேடுதால எனக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா பத்திரிகையும் மேலான தேவ சமாதானம் உங்களை ஆளுகை செய்யும். உங்களை ஆளுகை செய்யும் பாருங்க. இன்றைக்கு அனைவர் ஆணைய சமூகத்துல வந்தங்க விண்ணப்பங்களை வைப்பார்கள். ஒவ்வொன்று சொல்லி போவாங்க. அடுத்த நாள் வந்து அதே திருப்பி திருப்பி அதே காரியங்களையும் பேசிக் கொண்டிருப்பாங்க, சொல்லிக் கொண்டிருப்பாங்க. அங்க வேதம் சொல்றது விசுவாசம் விசுவாசிக்கிறவனுக்குதான் எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவன் அங்கே கதற மாட்டான்னு சொல்லி இருக்கா. அப்ப நாங்க எப்பொழுதும் அங்கே என்ன செய்யணும் சார், சோர்ந்து போகாமல் ஆண்டவர்கிட்ட கொடுத்த விண்ணப்பத்துல அந்த நம்பிக்கை அனுப்பணும். கத்தர் எனக்கு ஒரு காரியத்தை செய்வார், கத்தர் அந்த காரியத்தில் எனக்கு ஒரு அனுகூலமான காரியத்தை செய்வார்னு சொல்லி அங்கே வேதம் சொல்றது. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி அப்ப கேட்கிற தேவன் அதை பெற்றுக்கொள்ளும்படியா நாங்கள் விசுவாசித்து அங்கே ஜெபிக்கிற வெளியில நிச்சயமா ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் அதை அவர் அங்கே எனவா செய்ய அவர் அங்கே ஒரு வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். இன்றைக்கு அநேகர் அநேகருடைய காரியங்கள் விண்ணப்பங்கள் கேட்கப்படாதபடிக்கு அங்கே தோற்று போறது காரணம்
1: இருந்தாலும் அந்த பாடுகளை போக்குகிறவராக, வேதனையை தீர்க்கிறவராக, வியாதியை மாற்றுகிறவராக இந்த நேரத்தில் உங்கள் மத்தியில் அவர் வந்திருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுவீங்களா, ஆண்டவரே என்று சொல்வோமா? அவருடைய சமூகத்தில் வந்த யாரையும் அவர் இதுவரைக்கும் புறம்பே தள்ளினதில்லை. யாதொருவன் அவரை நோக்கி வந்து அப்பா என்று கதறுகிறானோ அவனுடைய சத்தத்தை கேட்டு அவனை விடுவிக்கிறவர் அவர். இந்த நாளிலும் உன் சத்தத்தை அவர் கேட்கிறார், கண்ணீரை அவர் காண்கிறார், உன்னுடைய வேதனையை அவர் அறிகிறார். உனக்கு இப்பொழுது விடுதலை கொடுக்க அவர் இங்கே வந்திருக்கிறார். தேவனாகிய கர்த்தரிடத்தில் சொல்வாயா, உன்னுடைய கவலைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் இறக்கி வை. ஒருவேளை மனிதனிடம் உன் வார்த்தை சொல்ல நீ யோசிக்கலாம், ஒருவேளை மற்றொரு இடத்தில் உன்னுடைய கவலைகளை சொல்ல நீ யோசிக்கலாம். ஆனால் உன்னை படைத்த உன் தேவனிடத்தில் சொல்ல ஒருபோதும் நீர் யோசிக்க வேண்டியதில்லை. உன் கண்ணீரை அவரிடத்தில் ஊற்றுவாயா, அவரை நோக்கி சொல்வாயா, என் ஆண்டவரே நீர் என்று எனக்கு யாருமே இல்லை ரச்சா. அப்பா நீங்க தான் எனக்கு வாழ்வு, நீங்க தான் எனக்கு சமாதானம். ஆண்டவரை பார்த்து சொல்வோமா,

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

0: ஒன்று ராஜாக்கள் 18 அதிகாரம். அநேக நாள் சென்று 3 வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். அப்பொழுது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போனான். பஞ்சமோவெனில் சமாரியாவிலே கொடிதாயிருந்தது. ஆனபடியால் ஆகாப் அரமனை விசாரிப்புக்காரனாகிய ஒபதியாவை அழைப்பித்தான். ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாயிருந்தான். ஏசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான். ஆகாப் ஒபதியாவை பார்த்து, நீ தேசத்தில் இருக்கிற எல்லா நீரூற்றுகளிடத்திலும் எல்லா ஆறுகளிடத்திலும் போ, நாம் சகல மிருக ஜீவன்களையும் சாகக்கூடாமல் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையும் ஆவது உயிரோடே காப்பாற்றும்படிக்கு நமக்கு புல் அகப்படுமா என்று பார் என்றான். அப்படியே தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அதை பகுத்து கொண்டு ஆகாப் ஒரு வழியாயும் ஒபதியா வேறொரு வழியாயும் போனார்கள். ஒபதியா வழியில் போகும்போது எலியா அவனுக்கு எதிர்பட்டான். அவன் இவனை இன்னான் என்று அறிந்து முகம் குப்புற விழுந்து, நீர் என் ஆண்டவனாகிய எலியா அல்லவா என்று கேட்டதற்கு, அவன் நான் தான், நீ போய் இதோ எலியா வந்திருக்கிறான் என்று உன் ஆண்டவனுக்கு சொல் என்றான். அதற்கு அவன், ஆகாப் என்னை கொண்டு போடும்படிக்கு நீர் உமது அடியானே அவன் கையில் ஒப்பு கொடுக்க நான் என்ன பாவம் செய்தேன்? உம்மை தேடும்படி என் ஆண்டவன் மனுஷரை அனுப்பாத ஜாதியும் ராஜ்யமும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நீர் இல்லை என்று அவர்கள் சொன்னபோது அவன் அந்த ராஜ்யத்தையும் அந்த ஜாதியையும் உம்மை காணவில்லை என்று சத்தியம் வாங்கி கொண்டான். இப்போதும் நீ போய் உன் ஆண்டவனுக்கு இதோ எலியா வந்திருக்கிறான் என்று சொல் என்று நீ சொல்லுகிறீரே. நான் உம்மை விட்டு போன உடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்திற்கு கொண்டு போவார். அப்பொழுது நான் ஆகாவிடத்திற்கு போய் அறிவித்த பின்பு அவன் உம்மை காணாவிட்டால் என்னை கொண்டு போடுவானே. உமது அடியானாகிய நான் சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். ஏசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொண்டு போடுகிற போது நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் 100 பேரை ஒவ்வொரு கெபியிலே 50 பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பராமரித்து வந்த என்னுடைய செய்கை என் ஆண்டவனுக்கு அறிவிக்கப்படவில்லையோ? இப்போதும் என் ஆண்டவன் என்னை கொண்டு போடும்படியாக நீர் இதோ எலியா வந்திருக்கிறான் என்று போய் அவனுக்கு சொல் என்று சொல்லுகிறீரே என்றான். அதற்கு எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்பொழுது ஒபதியா போய் ஆகாபை சந்தித்து அவனுக்கு அதை அறிவித்தவுடனே ஆகாப் எலியாவை சந்திக்க போனான். ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றான். அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினதினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள். இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் ஏசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். அப்படியே ஆகா இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தான். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்த தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். இப்போதும் 2 காளைகளை எங்களிடத்தில் கொண்டு வரட்டும். ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைக்க கடவர்கள். நான் மற்ற காளையை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைப்பேன். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். அப்பொழுது எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை நோக்கி, நீங்கள் அநேகரானதால் நீங்களே முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் என்றான். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி, பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மதியானம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்திற்கு எதிரே குதித்து ஆடினார்கள். மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி, உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலாய் இருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாக்கும் என்றான். அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே இரத்தம் தங்கள் மேல் வடியுமட்டும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறி கொண்டார்கள். மத்தியான வேளை சென்ற பின்பு அந்தி பலி செலுத்தும் நேரமட்டாக சன்னதம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி, கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து, அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி, பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி, விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 2ஆம் தரமும் ஊற்றினார்கள். அதற்கு பின்பு 3ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 3ஆம் தரமும் ஊற்றினார்கள். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது. வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான். அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீ தேவன் என்றும், நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும், நான் இந்த காரியங்களையெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்கப்பண்ணும். கர்த்தாவே, நீ தேவனாகிய கர்த்தர் என்றும், தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன வலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். அவர்களை பிடித்த போது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இறைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஆகா போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து, ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாவை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு இரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரவேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டி கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டான்.
1: எரேமியா 44 அதிகாரம். எகிப்து தேசத்தில் குடியேறி மிக்தோலிலும் தக்பானேசிலும் நோப்பிலும் பத்ரே சீமையிலும் வாசமான எல்லா யூதரையும் குறித்து எரேமியாவுக்கு உண்டான வசனம், இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் எருசலேமின் மேலும் யூதாவின் சகல பட்டணங்களின் மேலும் வரப்பண்ணின தீங்கையெல்லாம் நீங்கள் கண்டீர்கள். இதோ அவர்களும் நீங்களும் உங்கள் பிதாக்களும் அறியாத தேவர்களுக்கு தூபம் காட்டவும் ஆராதனை செய்யவும் போய் எனக்கு கோபம் ஊட்டும்படிக்கு செய்த அவர்களுடைய பொல்லாப்பின் நிமித்தம் அவைகள் இந்நாளில் பாழாய் கிடக்கிறது, அவைகளில் குடியில்லை. நான் வெறுக்கிற இந்த அருவறுப்பான காரியத்தை செய்யாதிருங்கள் என்று தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரரை கொண்டு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி அனுப்பி கொண்டிருந்தேன். ஆனாலும் அவர்கள் அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டாதபடிக்கு என் சொல்லை கேளாமலும் பொல்லாப்பை விட்டு திரும்புவதற்கு செவியை சாய்க்காமலும் போனார்கள். ஆகையால் என் உக்கிரமும் என் கோபமும் மூண்டு யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் பற்றி எரிந்தது. அவைகள் இந்நாளில் இருக்கிறபடி வனாந்தரமும் பாழுமாய் போயிற்று. இப்போதும் இஸ்ரவேலின் தேவனும் சேனைகளின் தேவனுமாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் யூதாவில் ஒருவரையும் உங்களுக்கு மீதியாக வைக்காமல் உங்களில் புருஷனையும் ஸ்திரீயையும் பிள்ளையையும் பால் குடிக்கிற குழந்தையையும் வேறிட்டு போக பண்ணும்படிக்கு உங்கள் கைகளின் கிரியைகளாலே எனக்கு கோபம் மூட்டுகிற பெரிய பொல்லாப்பை உங்கள் ஆத்மாக்களுக்கு விரோதமாய் செய்து உங்களை வேறிட்டு போக பண்ணுவதற்காகவும் நீங்கள் பூமியின் சகல ஜாதிக்குள்ளும் சாபமும் நிந்தையுமாய் இருப்பதற்காகவும் நீங்கள் தங்கியிருக்க வந்த எகிப்து தேசத்திலே அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டுவானேன். யூதா தேசத்திலும் எருசலேமின் வீதிகளிலும் உங்கள் பிதாக்கள் செய்த பொல்லாப்புகளையும் யூதாவின் ராஜாக்கள் செய்த பொல்லாப்புகளையும் அவர்கள் ஸ்திரீகள் செய்த பொல்லாப்புகளையும் நீங்கள் செய்த பொல்லாப்புகளையும் உங்கள் ஸ்திரீகள் செய்த பொல்லாப்புகளையும் மறந்து போனீர்களோ? அவர்கள் இந்நாள் மட்டும் மனம் நொறுங்குண்டதும் இல்லை, அவர்கள் பயப்படுகிறதும் இல்லை. நான் உங்கள் முன்பாகவும் உங்கள் பிதாக்கள் முன்பாகவும் வைத்த என் வேதத்தின்படியும் என் கட்டளையின்படியும் நடக்கிறதும் இல்லை. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உங்களுக்கு தீங்குண்டாகவும் யூதாவனைத்தையும் சங்கரிக்கத்தக்கதாகவும் என் முகத்தை உங்களுக்கு விரோதமாக திருப்பி எகிப்து தேசத்திலே தங்கும்படிக்கு வர தங்கள் முகங்களை திருப்பின மீதியான யூதரை வாரிக்கொள்ளுவேன். அவர்கள் அனைவரும் எகிப்து தேசத்திலே நிர்மூலமாவார்கள். அவர்கள் சிறியவன் முதல் பெரியவன் வரைக்கும் பட்டயத்துக்கு இரையாகி பஞ்சத்தாலும் நிர்மூலமாவார்கள். அவர்கள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் செத்து சாபமும் பாழும் பழிப்பும் நிந்தையுமாவார்கள். நான் எருசலேமை கண்டித்தபடி எகிப்து தேசத்தில் குடியிருக்கிறவர்களையும் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் தண்டிப்பேன். எகிப்து தேசத்திலே தங்கவும் மறுபடியும் தங்கள் ஆத்மா வாஞ்சித்திருக்கிற யூதா தேசத்திலே குடியேறுவதற்கு அங்கே திரும்பி போகவும் வேண்டுமென்று இங்கே வந்த மீதியான யூதரிலே மீதியாயிருக்கிறவர்களும் தப்புகிறவர்களும் இல்லை, தப்பி போகிறவர்களாகிய மற்றவர்களே ஒழிய அவர்களில் ஒருவரும் அங்கே திரும்புவதில்லை என்றார் என்று சொன்னான். அப்பொழுது தங்கள் ஸ்திரீகள் அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டினதாக அறிந்திருந்த எல்லா புருஷரும் பெரிய கூட்டமாய் நின்றிருந்த எல்லா ஸ்திரீகளும் எகிப்து தேசத்தில் பத்ரோசிலே குடியிருந்த சகல ஜனங்களும் எரேமியாவுக்கு பிரதியுத்தரமாக, நீ கர்த்தருடைய நாமத்தில் எங்களுக்கு சொன்ன வார்த்தையின்படியே நாங்கள் உனக்கு செவிகொடாமல் எங்கள் வாயிலிருந்து புறப்பட்ட எல்லா வார்த்தையின்படியையும் நாங்கள் செய்து வானராக்கினிக்கு தூபம் காட்டி அவளுக்கு பானபலிகளை வார்ப்போம், நாங்களும் எங்கள் பிதாக்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் யூதா பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் செய்தது போலவே செய்வோம், அப்பொழுது நாங்கள் அப்பத்தினால் திருப்தியாகி ஒரு பொல்லாப்பையும் காணாமல் வாழ்ந்திருந்தோம். நாங்கள் வானராக்கினிக்கு தூபம் காட்டாமலும் அவளுக்கு பானபலிகளை வார்க்காமலும் போனது முதற்கொண்டு எல்லாம் எங்களுக்கு குறைவுபட்டது, பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் அழிந்து போனோம். மேலும் நாங்கள் வானராக்கினிக்கு தூபம் காட்டி அவளுக்கு பானபலிகளை வார்த்தபோது நாங்கள் எங்கள் புருஷரின் அனுமதி இல்லாமல் அவளுக்கு பணியாரங்களை சுட்டு பானபலிகளை வார்த்து அவளை நமஸ்கரித்தோமே என்றார்கள். அப்பொழுது எரேமியா தனக்கு இப்படிப்பட்ட மறுமொழி கொடுத்த சகல ஜனங்களாகிய ஸ்திரீ புருஷர்களையும் மற்ற யாவரையும் நோக்கி, யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் நீங்களும் உங்கள் பிதாக்களும் உங்கள் ராஜாக்களும் உங்கள் பிரபுக்களும் தேசத்தின் ஜனங்களும் காட்டின தூபங்களை அல்லவோ கர்த்தர் நினைத்து தம்முடைய மனதிலே வைத்துக் கொண்டார். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பையும் நீங்கள் செய்த அருவறுப்புகளையும் கர்த்தர் அப்புறம் பொறுத்திருக்க கூடாதபடியினால் அல்லவோ உங்கள் தேசம் இந்நாளில் இருக்கிறபடி குடியற்ற அந்தர வெளியும் பாலும் சாபமும் ஆயிற்று. நீங்கள் தூபம் காட்டி கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து கர்த்தருடைய சத்தத்துக்கு செவிகொடாமலும் அவருடைய வேதத்துக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய சாட்சிகளுக்கும் இணங்கி நடவாமலும் போனபடியினாலே இந்நாளில் இருக்கிறபடி இந்த தீங்கு உங்களுக்கு நேரிட்டது என்றான். பின்னும் எரேமியா சகல ஜனங்களையும் சகல ஸ்திரீகளையும் நோக்கி, எகிப்து தேசத்தில் இருக்கிற யூதராகிய நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானராக்கினிக்கு தூபம் காட்டவும் அவளுக்கு பானபலிகளை வார்க்கவும் நாங்கள் நேர்ந்து கொண்ட பொருத்தனைகளை எவ்விதத்திலும் செலுத்துவோம் என்று நீங்களும் உங்கள் ஸ்திரீகளும் உங்கள் வாயினாலே சொல்லி உங்கள் கைகளினாலே நிறைவேற்றினீர்கள். நீங்கள் உங்கள் பொருத்தனைகளை சிறப்படுத்தினது மெய்யே, அவைகளை செலுத்தினதும் மெய்யே. ஆகையால் எகிப்து தேசத்தில் குடியிருக்கிற யூதா ஜனங்களாகிய நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இதோ கர்த்தராகிய ஆண்டவருடைய ஜீவனாணை என்று எகிப்து தேசமெங்கும் ஒரு யூதா மனுஷன் வாயினாலும் இனி என் நாமம் வழங்கப்படுவதில்லை என்று நான் என் மகத்தான நாமத்தை கொண்டு ஆணையிடுகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ நான் அவர்கள் மேல் நன்மை கல்ல தீமைக்கே ஜாக்கிரதையாயிருப்பேன். எகிப்து தேசத்தில் இருக்கிற யூதா மனுஷர் எல்லாரும் ஒளிந்து தீருமளவும் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் சங்காரமாவார்கள். ஆனாலும் பட்டயத்துக்கு தப்புகிறவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து யூதா தேசத்துக்கு கொஞ்சம் பேராய் திரும்புவார்கள். அந்தபடியே எகிப்து தேசத்திலே தங்கியிருக்க வந்த யூதாவில் மீதியான அனைவரும் அக்காலத்திலே தங்களுடைய வார்த்தையோ என் வார்த்தையோ யாருடைய வார்த்தை மெய்ப்படும் என்று அறிவார்கள். நான் இவ்விடத்தில் உங்களை தண்டிப்பேன் என்று உங்களுக்கு விரோதமாய் சொன்ன என் வார்த்தைகள் மெய்ப்படும் என்று நீங்கள் அறிவதற்கு உங்களுக்கு இதுவே அடையாளம் என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ நான் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவை அவனுடைய சத்ருவும் அவன் பிராணனை வாங்க தேடினவனுமாகிய நேபுகாத்நேசார் என்னும் பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுத்தது போல நான் பார்வோன் ஒப்பிரா என்னும் எகிப்தின் ராஜாவையும் அவனுடைய சத்துருக்களின் கையிலும் அவன் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையிலும்
2: ஒப்புக்கொருந்தியர் 3 அதிகாரம். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாயிருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்கள் அல்லவா? பவுல் யார், அப்பல்லோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாயிருந்த ஊழியக்காரர்தானே. நான் நட்டேன், அப்பல்லோ நீர்ப்பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். அப்படியிருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாமாகும். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள். அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாயிருக்கிறீர்கள். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிப்பாசாரியைப் போல அஸ்திவாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான். அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல இருக்கும். நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவன். இவ்வுலகத்தில் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாயிருக்கிறது. அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாயிருக்கிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது. இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. எல்லாம் உங்களுடையதே. பவுலாகிலும் அப்பல்லவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வரும் காரியங்களாகிலும்

0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 68:13 வாசிக்கலாமா? நீங்கள் அடுப்பினடியில் கிடந்தவர்களாக இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்டு புறாச்சிறுகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். ஆமே நல்லே லுகையா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுப்பினடியில் கிடந்தவர்கள் எப்படிப்பட்ட வாருங்களே. ஒரு ஒரு ஒரு சரியான ஒரு ப்ரமோஷன் இல்லாத லைஃப் மாதிரி இது. சமையல் வேலை அப்படிங்கிறது நல்ல வேலை தான், ஆனால் கிட்டத்தட்ட அது தவிர வேறு எதுவுமே தெரியாது எனக்கு. உலகமே தெரியாது ஒரு வாழ்க்கை அப்படிதான் சொல்லலாம் இல்லை. உலகம் தெரியாது, ஆனால் கர்த்தரை மட்டும் தெரியும். நான் கர்த்தரோடு இருக்கிறேன், கர்த்தர் என் கூட இருக்கிறார். அப்படி வாழுகிற எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. நாங்கள் ஒரு இடத்துக்கு ஒழியத்துக்கு போயிருந்தோம். அந்த இடத்துல ஒரு கிராம பகுதி. நாங்கள் எப்போ போனாலும் யாராவது இங்கே ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க இருக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு போவோம், கேட்போம். அப்படியே அவர்கள் அந்த ஏரியாவில் அந்த பெண்ணுடைய வீட்டை காமிச்சாங்க. ஒரு சிறிய வீடு. அவங்க வெளியில் இருந்தாங்க, எங்களை பார்த்த உடனே வந்தாங்க. எங்களை பார்த்துட்டு ஸ்தோத்திரம் பண்ணாங்க. எங்களை பார்த்த உடனே அவங்களுக்கு தெரியுது, ஆனால் நாங்கள் யாருன்னு அவங்களுக்கு தெரியல, அவங்க யாரும் எங்களுக்கு தெரியல. நாங்கள் கொஞ்சம் நேரம் பேசிட்டு தான் ரொம்ப நல்லா பேசினாங்க. அவங்க கணவர் அவரை வெளியில் விடமாட்டாங்கிறாங்க, விடமாட்டுறாரு. அதனால் எங்கேயும் சர்ச்சுக்கு நான் போனதில்லை. ஆனால் ஒரு வாஞ்சி எனக்கு ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவரோடு பேசணும். அதில் வீட்டிலே ஆராதிப்பேன், வீட்டிலே செபிப்பேன்னாங்க. சரிப்பா ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு ஒரு பாடல் பாடினோம். ஒரு ஜெபத்துக்கு முன்னாடி ஒரு பாடல் பாடினா அவங்க அந்த பாட்டை ரொம்ப சத்தமாக பாடுறாங்க, நல்லா பாடினாங்க. ஓகே ஜெபிக்கலாம் அப்படின்ட்டு நான் சொன்னேன், நீங்கள் முதல்ல ஒரு ஜெபம் பண்ணுங்கப்பா. அடா என்ன அழகா வசனங்களை சொல்லி நிறையா ஜெபம், நல்ல ஜெபம் அவங்க பண்ணாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. திருச்சபைக்கு போகிறவங்க கூட அப்படி ஜெபிக்க முடியாது. அவங்க அடுப்பின்னடியில் தான் கிடந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன இருக்குங்க, அந்த வெள்ளி கொப்பான ஒரு புறா சிறகு இருக்குது. அதாவது உள்ளுக்குள்ளேயே பறக்கிற அனுபவம் இல்லைங்க, வெளியே போக முடியல. ஆவியில் உள்ளுக்குள்ள ஆவியில் பறக்கிற அனுபவம், ஞானத்தோடு கூட பறக்கிற அனுபவம் இது அவங்களுக்கு இருந்ததை நான் பார்த்தேன். அதனால தான் இந்த வசனத்தை படிக்கும்பொழுது அந்த பெண்மணியுடைய நினைவு எனக்கு வருது. அப்போ கர்த்தரி பிள்ளைகளுக்கு அநேகர் ஒரு வெளியே போக முடியாத சூழ்நிலை இருக்கலாம். நம்ம என்னதான் செஞ்சிருந்தாலும், என்னதான் பெரிய காரியங்களை செஞ்சுருந்தாலும், இன்னைக்கு கட்டுப்பட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு வெள்ளி குப்பான ஒரு புறாச்சிறகை கொடுக்க போகிறார். நீங்கள் பறக்க போகிறீங்க, நீங்கள் மேலே வர போகிறீங்க. கர்த்தர் அதை தான் இன்றைக்கு நினைவுபடுத்துகிறார். அது மாத்திரம் இல்லை, பசுமொன் நிறமாகி அதன் இறகுகளின் சாயலாக இருப்பீர்கள். பசும் பொன் நீதியை குறிக்கிறது இல்லைங்க, நீதி இல்லையா, பொண்ணு இல்லை, பசும் பொன் சுத்த பொன் நீதியை குறிக்கிறது. அந்த இறகு கொடுக்கப்படும், நீதி கொத்த இறகு கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமே நல்லா. கர்த்தரை பிள்ளைகளே, நீங்கள் சொல்கிறது தான் அங்கே நியாயமாக நீதியாக இருக்க போகுது. அது குடும்பமாக இருக்கலாம், வெளியே இருக்கலாம், சபையாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்கிறது தான் அங்கே நீதியாக இருக்கும். ஆமீன். ஏன்னா தேவனுடைய வார்த்தை கொண்டு நீங்கள் சொல்லுவீங்க. அது கத்துரிய பிள்ளைகளே, வருத்தமாக இருக்கிறீங்களா? நம்ம எங்கேயும் போக முடியல, எந்த இடத்துக்கும் போக முடியல, நம்ம இங்கேயே இருக்கிறோம், இதையே செஞ்சுட்ருக்கோம், என்ன செய்ய போகிறோம் அப்படிலாம் குழப்பத்தில் இருக்கீங்க. கத்தர் உங்கள் கூட பேசிகிட்ருக்கார். ஆமாம், அதனால் பயப்படாதீங்க. உங்களுக்கு வெள்ளிக்குப்பான அலங்கரிக்கப்பட்ட ஒரு புறாச்சிறகும் நல்ல ஒரு நீதியான காரியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அது பிடிச்சிக்கோங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வம், இந்த நாளில் பரிசுத்தாவின் இறங்க கூட பேசியிருக்கிறீங்கப்பா. வார்த்தைகளும் முடியுது ஆண்டவரே, நீங்கள் பேசின வார்த்தைகளில் தெய்வ பலன் இருக்கிறதே, அதற்காய் நன்றி. இதை கேட்கிற கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதியும். கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ ஆல்.
1: கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை லூக்காவின் புஸ்தகம் 1:37. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நீங்கள் எவைகளுக்காக நீண்ட நாட்களாய் காத்திருந்தீர்களோ அவைகளில் அற்புதங்களை காண்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதித்திருக்கின்றார். இன்றைக்கும் உங்களில் அநேகர் அநேக காரியங்களின் நிமித்தமாய் பல வழிகளில் முயற்சி செய்தும் உங்களின் ஞானம், பலம், திறமை மற்றும் செல்வாக்கை பயன்படுத்தி எப்படியும் நாம் வென்றுவிடலாம், சாதித்து விடலாம் என்றும் எண்ணியதுண்டு. சிலரோ நீண்ட நாட்களாய் தேவ சமூகத்தில் ஜெபித்தும் மன்றாடியும் உபவாசித்தும் வந்திருப்பீர்கள். ஆனால் இவை எல்லாவற்றிலும் காலதாமதமும் காரியங்களில் தடைகளும் மன உளைச்சலும் சந்தித்து மனம் உடைந்து போய் எல்லாவற்றையும் கைவிட்ட நிலையில் அங்கலாய்த்து போய் காணப்படுகிறவர்களே, இன்றைக்கு உங்களுக்கான நற்செய்தியாய் இயேசுவின் வார்த்தை சொல்லுகின்றது, மனுஷரால் கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்று. ஆகவே உங்களின் விசுவாசம் நம்பிக்கை எல்லாம் தேவன் பேரில் முழுமையாக ஒப்பு கொடுத்து பொறுமையோடு காத்திருப்பீர்களானால் நிச்சயமாக எல்லாம் கூடும். வாத்தே விசுவாசியுங்கள், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் யோசுவாவின் புஸ்தகம் 3 அதிகாரத்தை வாசிக்கையில், அங்கே யோசுவா உடன்படிக்கை பெட்டியுடன் ஆசாரியர்களோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் யோர்தானை கடந்து போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறான். ஆனால் அவர்கள் கடந்து போகின்ற காலமோ அறுப்பு காலமாக இருப்பதினால் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறதை காண்கிறான். அங்கே யோசுவா கர்த்தர் மேல் உறுதியாய் வைத்த விசுவாசத்தின்படி தேவனால் கூடும், நம்மை கடந்து போகும்படி செய்வார் என்ற நம்பிக்கை இருந்தபடி கர்த்தர் ஆசாரியர்கள் யோர்தானில் கால் வைத்தவுடன் மேலே இருந்து ஓடி வருகின்ற தண்ணீர் ஒரு குவியலாக குவிந்தது. யோர்தானை கடந்து போகும் மட்டும் ஜனங்கள் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரைவழியாய் கடந்து போனார்கள் என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் எனக்கு அருமையானவர்களே, உங்களின் வாழ்க்கையிலும் கூட யோர்தானை போல பிரச்சனைகள் கரை புரண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறதே என்றும், எப்படி கரை சேருவோம் என்றும் கலங்கி போய் நிற்கிறீர்களா? அன்றைக்கு யோசுவா உடன்படிக்கை பெட்டியை சுமந்தவர்களாய்த்தான் யோர்தானை கடந்தார்கள், வழி விலகியது. இன்றைக்கும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களை மூழ்கடிக்க நினைத்தாலும் உடன்படிக்கை பெட்டியாகிய இயேசுவை முன்வைத்து அவரையே நம்பி எந்த சூழ்நிலைகளுக்கும் முன்பும் நீங்கள் தைரியமாய் முன்னேறி செல்லும் பொழுது யோர்தானின் சூழ்நிலைகள் வழிவிலகும், வெற்றியின் பாதைகள் திறக்கும். கரடு முரடான சூழ்நிலைகள், மூழ்கடிக்கும் வேதனைகள் வெட்டாந்தரைகளாய் மாறும். மேலும் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சென்று உங்களுக்கு விரோதமாக எழும்பி நின்று உங்களை கலங்க பண்ணுகிறவைகளை, முன்னேறி செல்ல விடாதபடிக்கு எழும்பி நிற்கிறவைகளை, ஆசீர்வாதங்களை குலைத்து போடுகிறவைகளை, சத்துருவின் கிரியைகளை இன்றைக்கு கர்த்தர் அவைகளை மிஞ்சி வராதபடிக்கு நிற்க செய்கின்றார். மேலும் ஒருவரும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க கூடாதபடிக்கு உங்களை காக்கும்படி தம் தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கின்றார். என கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள், போராட்டங்கள், வியாதிகள், தடைகள் காணப்பட்டாலும் தேவனையே சார்ந்து அவரையே நோக்கி பாருங்கள். மனுஷனால் கூடாதது தேவனாலே கூடும் என்பதை விசுவாசியுங்கள். அதிசயங்களை காண்பீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. Recording stopped.

0: Amén, amén, amén. சங்கமா வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் டொரண்டோ நேரப்படி காலை 8 மணிக்கும் இலங்கை இந்தியா சனி மாலை 5 மணிக்கும் ஜெர்மனியில் சனி மாலை 2:30 மணிக்கும் ஆரம்பமாகின்றது. தாளண்டை கொடுத்து நிகழ்ச்சியை கேட்டு அபிஷேக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமாம், சிறு ஜபத்துடன் ஆரம்பிப்போம். ஜபத்தை முடிந்தவுடன் சிஸ்டர் அகல்யா மகதுவா வந்து துதித்து ஆராதிப்பா, ஒரு ஜபத்தை எழுப்போம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த கால வேளையிலே சங்கமா வானொலி உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசெய்தி நிகழ்ச்சியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தருள வேண்டுமாக செபிக்கிறேன். இன்றைய நாளிலே இந்த நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொண்ட தெய்வ பிள்ளைகள், உலகத்திலிருந்து பிரித்தெடுத்த பிள்ளைகள், உமது பிள்ளைகள் ஓடி வந்திருக்கிறாள் சுவாமி, உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறாள், துதிக்க சூத்திர பாடலை பாட வந்திருக்கிறாள் சுவாமி, ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக செபிக்கிறேன். அந்த பிள்ளைகளை மட்டுமல்ல, அந்த குடும்பங்கள் உற்றார் உறவினரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக செபிக்கிறேன். ஐயா, இந்த நிகழ்ச்சி 97 ரேடியோவில் தொடர்படுத்தியிருக்கிறோம் சுவாமி. இந்த 97 ரேடியோவில் கேட்கிறமாக இந்த உள்ளகம் எங்கும் இந்த தொனி கேட்க நீ கிருபை செய்தொன்றிருக்கு சுவாமி. அந்த கிருபைக்கானது பரிசுத்த ஆவியானவரே புது பிரசன்னம் இந்த சங்கமா வானொலி நிலையத்தில் மூடட்டும். இல்லை துதிக்கிற ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைகள் மீது ஒரு பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவர். அவர்கள் பிரசன்னத்தில் நிறைந்து, ஆவியில் நிறைந்து, அபிஷேகத்தில் நிறைந்து துதித்து ஆராதித்து பாடல் பாடும் பொழுது அந்த பரலோக ராஜ்யமே அசைக்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக செபிக்கிறேன். இந்த உலகம் கண்டு கொள்ளட்டும் அந்த ஒன்றான மெய்தேவன் யார், அவர் எப்படிப்பட்ட தேவன், இந்த உலகத்திலே ஒரு தெய்வம், அவர் பேர் தான் இயேசு என்று அறிந்து கொள்ள நாங்கள் கையிட்டு செய்யும் ஒவ்வொரு காரியங்களையும் நீர் ஆசீர்வதித்து வளர்ந்து கொண்டு வருகிற சுவாமி. அந்த கிருபைக்க நன்றி. இன்றைய நாளே சுவாமி துதித்து ஆராதித்து வர ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து, அவர் கையிட்டு செய்யும் குடும்ப காரின் அனைத்தையும் ஆசீர்வதித்து, இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து தந்தள்ள வேண்டுமாக. எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் இல்லை நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைய நாளிலே இந்த சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி காட்சி முதலாக வந்தவர் ஸ்ரீ அகல்யா மகாதேவ அழைக்க போறோம். அவர் வந்து 10 நிமிடங்கள் துதித்து ஆராதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். பிரைஸ்லோ ஸ்ரீ அகல்யா.
1: பிரைஸ்லோ பிரதர் மகேந்திரன். காட் பிளஸ் யூ. ஹவ் ஆர் யூ?
0: ஐ ஆம் ஓகே. பிரைஸ்லோ. இன்றைய நாளிலே முதலாக நீங்க சங்கம வானொலியின் உபவாசதி ஆராதனை அபிஷேக தேவசேஷ துதித்து ஆராதிக்க வந்திருக்கீங்க. 10 நிமிடங்கள் தருகிறேன் சிஸ்டர், நான் உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன், வழி நடத்துங்க. ஆமே,
1: ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இணைந்திருக்கிற பரிசுத்தவான்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமீன். கர்த்தராகிய இயேசு வாரம் ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். 2வது வரியை கொண்டாடவும், 2வது வரியை அறிவிக்கவும், பரலோகத்துக்கு செய்தியில் பிரசங்கிக்கவும், தேவன் தந்த தரிசனம் நிறைவேற்றப்பட தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. தினாலும் வாசிக்கிற வார்த்தை எமக்கு சங்கீதம் 121 எமக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு

நேராக எம் கண்களை ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தடத்திலிருந்து எமக்கு தாசை வரும். எம் காலை தள்ளாட போட்டார், எம்மை காக்கிறர் உறங்கார். இதோ இஷ்டவேலை காக்கிறவர் துறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கத்தரம்மை காக்கிறவர் கத்தரம் வலது பக்கத்திலே எமக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் எம்மை சேதப்படுத்துவதில்லை. கத்தரம்மை எல்லாத்தையும் இங்கும் விலக்கி காப்பார். அவரும் ஆத்மாவை காப்பார். கத்தரன் பூக்கையும் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஆமேன். கத்தருடைய பரிசுத்த நாமம்பட கத்தருக்கு முன்பாக எங்கள் ஆவி ஆத்மா சரங்களை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து கொள்ளுவேன், அளிப்பேன், பங்கிடுவேன் என்ற பார்வோன் சேனைக்கு முன்பாக தேவனை மயமப்படுத்த இந்த நாளையும் தந்ததுக்காக கத்தருக்கு மயமையை செலுத்தி நாம் துதிப்போம். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற

ஆசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுடையவரே, மகத்துவமும் உன்னதமுமான நாமம்.

ஆசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுடையவரே, மகத்துவமும் உன்னதமுமான நாமமுடையவரே. எல்லா நாமத்திலும் நீர் மேலானவர், சர்வபூமிக்க

சன்னியாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுடையவரே, மகத்துவமும் உன்னதமுமான நாமம்

பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் ஒருவரே பரிசுத்தர், நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமும் உடையவரே. மகத்துவமும் உன்னதமுமான நாமும்

0: பாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுடையவரே, மகத்துவமும் உன்னதமுமான நாமமுடையவரே. நன்றி செலுத்துறோங்க தாவே. 2026 ஆகஸ்ட் மாதம் 22 8:11 காலை வேளையிலே கடதேசத்திலிருந்து கத்துடைய நாமத்தை மொன்றியல் சிற்றிலிருந்து மகிமைப்படுத்த, கிபெக் பிரவின்ஸிலிருந்து மகிமைப்படுத்த தேவன் தந்த கிருபைக்காய் நன்றி செலுத்தி, நித்திய வாசியும் பரிசுத்தங்கிற நாமமுடையவருக்கு முன்பாக நாங்கள் ஜீவபலிகளாக தொழுது கொண்டு ஆராதித்து துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி எல்லா கனத்தையும் எல்லா மகிமையும் எல்லா துதியையும் செலுத்தி இந்த மாதத்துக்குரிய ஒத்தாசைகள், இந்த காலங்களுக்குரிய ஒத்தாசைகள், இந்த நாட்களுக்குரிய ஒத்தாசைகள் நன்மையும் கிருமையும் பின்தொடரும்படி, நல்ல தேவனாகிய உம்முடைய சமூகத்திலிருந்து நலமான ஈவுகள் கடந்து வரும்படி, பரலோக ஒத்தாசை ஒவ்வொரு ஜனங்களுக்கும் உண்டாகும்படி நன்றி செலுத்தி உம்மை தொழுது கொள்கிறோம் கர்த்தாவே. கோடாக்கோடி நன்றிகள், கோடாக்கோடி சூத்திரங்கள், கோடாக்கோடி துதிகளை செலுத்துகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக. மனுஷனால் கூடாத காரியம் தேவனாலே கூடும் என்று சொன்னீர். எங்கள் காரியங்கள் எல்லாம் உண்மையில் வைத்து விடுகிறோம். கர்த்தர் எங்களுக்காக யாவை செய்து முடிக்கும்படி எழுந்தல்வீராக. இப்பொழுது எழுந்தல்வேன், இப்பொழுது உயர்ந்தல்வேன், இப்பொழுது மகிமைப்படுவேன் என்று சொன்னதுவர் சகலத்தை நன்மைக்கேதுவாக நடத்தி முடியும் என்று இந்த சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து இந்த 37வது கனடா வாழ்க்கையிலும் தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படி இந்த மொன்ட்ரியல் சிட்டியை, குபெக் ப்ராவின்ஸை, கனடாவை ஒப்பு கொடுத்து சர்வஜனத்தையும் தந்து, சகல தேசங்களையும் தந்து, நாடுகளையும் தந்து, கண்டங்களையும் தந்து, பட்டணங்களையும் கிராமங்களையும் தந்து, 5 கண்ட மக்களையும் தந்து, தேவடி கிருபையும் ரச்சனையும் வல்லமையும் விளங்கும்படி, தேவடி கரம் நீட்டப்படவும், தேவடி கரம் திறக்கப்படவும், தேவடி அற்புதமும் அதிசயமும் விளங்கவும், நித்திய வாசியும் பரிசுத்தங்கிற நாமமுடையவரை தொழுது கொள்கிறோம். ஹலிலுயா, வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம் கேத்தாவை, நன்றி செலுத்துகிறோம். இந்த வாய்ப்பை தந்ததுக்காக நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சகல துதிகனமைமை கத்திற்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பு பிதாவே. ஆமென். தேங்க் யூ பிரதர்.
1: ஆமென், ஆமென். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசெய்தி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தின சிஸ்டர் அகல்யா மகதேவா, கத்தர் அந்த மகளையும் அந்த குடும்பங்களையும் அவருடைய ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் டொலி அழைக்க போறோம். டொலிக்கு பின் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, ரஜகனி அலங்காரமணி பிற்பாடு சிஸ்டர் மிதுலா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டொலி.
2: நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. ஆமென். ஐயா, நீங்கள் இயேசுவே, நீங்கள் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நீங்கள் பரிசுத்தமாக இந்த உலகத்தில் எங்களை அப்பா உங்களைப் போல பரிசுத்தமாக்கி கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எங்களை பேச்சிலையும் எங்களுடைய நடக்கையிலையும் எங்களுடைய கிருகையிலும் உங்களைப் போல எங்களை ஆக்குற கிருபைகளுக்கு ஆண்டு நன்றி செலுத்துகிறேன்ப்பா. இந்த உபவாச ஜெபத்தில் ஆண்டவரே நீங்கள் இந்த அபிஷேகத்தை எங்களுக்கு தந்து உங்கள் சித்தத்தின்படி நடத்தி கொண்டிருக்கிற கிருபைகளுக்கு நன்றி. உங்களோட வல்லமை ஒரு போதும் குறுகினது இல்லைப்பா அப்பா, அதுக்காக நன்றி செலுத்துறேன். உன்னதமான மறைவில் இருக்கிறவரே எங்களை உங்களுடைய நிழலில் தங்கி வழி நடத்தி கொண்டு வர ஒவ்வொரு கிருபைகளுக்கும் நன்றி செலுத்துறேன். உங்கள் நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும். நன்றி இயேசுவே, நன்றி, நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே.

திடாது நேரிடாது மகளே, கத்தருக்குள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். பாதையுங்க கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஆமீனப்பா, நீங்க வாதை ஒன்றும் எங்களை அணுகாத வண்ணமாக உங்களுடைய திரு ரத்தத்தினால் எங்களை மீட்டு உங்களுக்குரியவர்களாக சீல் பண்ணி கொடுத்த அந்த ரட்சிப்புக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களோட ரட்சிப்பை நாங்கள் அசட்டாக எண்ணாத வண்ணமாக்க எங்களுக்கு ஆண்டவர் புதிய கிருபையை கொடுத்த ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்களை சித்தத்தின்படி வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆமே, இயேசுவின் வருகை கிருகி நெருங்கி விட்டது. ஆனபடியாக நாங்கள் உலகத்துக்கேற்றவர்களை சிந்திக்க இயேசுவுக்கேற்றவர்களை சிந்தித்து அவர் பாதப்படியில் வந்திருப்பதற்கு தர்ற இந்த பெரிதான அன்புக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நான் ஒரு பாட்டு எடுத்து வச்சிருந்தேன், அந்த வேர்ட்ஸ் எனக்கு முழுக்கன் தெரியலே இருந்தாலும் அதை நாளைக்கு பாடுறேன். தொண்டையும் சரியில்லை இருந்தாலும் அப்பா நன்றி, இயேசுவே நன்றி அப்பா.

0: ആ മിനപ്പാ കൃപയിനാല് നാങ്കൾ രക്ഷിക്കപ്പെട്ട് ആണ്ടവരെ, അപ്പ ബലവീന നേരങ്ങളെ ബലനെ കൊടുത്ത ആണ്ടവരെ, ഉടെ വല്ലമേ തെരുവിക്കുന്ന ഉടെ മഹാപ്രിതാന അൻപക്ക് നന്ദി സെലുത്തിരുന്ന ആണ്ടവരെ, അപ്പ ഭാവികളെ രക്ഷിക്ക വന്നിങ്ങ ഒരു ആത്മാ ആവത് അപ്പ വിള തപ്പി പോകാതെ വന്ന മക യാവരെയും രക്ഷിക്ക വന്ന ഉടെ മഹാപരിതാന കൃപയ്ക്ക് നന്ദി സെലുത്തുറേ. ഉടെ നാമത്തെ മറ്റുമേ ഉയർത്ത തന്ന കൃപയ്ക്ക് നന്ദി സെലുത്ത്. ഉങ്ങൾക്കേ എല്ലാ ഗണമഹിമയെ സെലുത്തി യാവർക്കാൻ ജപിത്ത് ആശീർവദിക്കുന്ന യേശു നാമത്തിൻ മൂലം എൻ പിതാവേ നന്ദി, യേശുവേ നന്ദി. എൻ്റെ തൊണ്ടേ കുഞ്ഞ ഒരു മാറി കരക്കറപ്പടിയ പാട മുടിയല്ല, ഇരുന്നാലും കത്തർക്കാ വേണ്ടി അവിടെ വാർത്തയിൽ എവിളിയോ വെള്ളമേ ഉള്ളത് അവിടെ കൃപയില്ലാട്ടി ഞങ്ങൾ എന്റെ അടുത്ത് ഇരിക്ക നിക്ക മാട്ടാ. അണക്കട കത്തരങ്ങൾക്ക് അത് വെളിപ്പെടുത്തലെ കൊടുത്ത് അഭിഷേകത്തിൻ അത് ഉപവാസത്തിൻ അഭിഷേകത്തെ എങ്ങളെ കൊടുത്ത് വഴിനടത്തിട കത്തർക്ക് ഞാൻ നന്ദി ചെലുത്ത് യാവരെയും ആശീർവദിച്ച് ജപിക്കുന്ന യേശുവിൻ നാമത്തിൻ മൂലം നന്ദി, നന്ദി.
1: இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக திவச நிகழ்ச்சியை துதித்து ஆராதித்து பாடுற பாடம் சிஸ்டர் டால் இந்த சகோதரி நித்தியாச்ச நிகழ்ச்சியை நடத்துவார் என்பதையும் அறிய தருகிறோம். கத்திர இந்த மகளையும் குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பார்கள். தொடர்ந்து சிஸ்டர் ரஜினி அலங்காரம் நடக்கப் போறோம். அதுக்கு பிறகு சிஸ்டர் மிதுலா, அதுக்கு பிறகு சிஸ்டர் ஹோனா நிக் எக்ஸ் எக்ஸ் டூ அவரை அழைப்பேன். பிரைஸ் டு சிஸ்டர் ரஜினி. அடுத்து தொடர்ந்து சிஸ்டர் மிதுலா அழைப்போம். பிரைஸ் டு சிஸ்டர் மிதுலா.
2: பிரைஸ் தி லார்ட்.
1: பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலே ஜெர்மன் நாட்டிலே ஸ்டுட்கார்ட் தேசத்திலிருந்து சங்கமா வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக திவச நிகழ்ச்சியை துதித்து ஆராதிக்க வந்திருக்கிறோம். உங்களுக்கு 10 நிமிடம் தருகிறேன் சிஸ்டர், வழிநடத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.
2: ആമേൻ ആമേൻ ആമേൻ. സ്തോത്രം സ്തോത്രം. വീണ്ടും ആ ദേവനുടെ സമൂഹത്തിലെ ഇന്ന് ഉപവാസ അഭിഷേക ആരാധനയിലെ തുതിത്ത് ദേവനെ മഹിമപ്പെടുത്തുമ്പടിയായ ഒരു സന്ദർഭത്തെ തന്ന ദേവനക്കും സോനക്കും നന്നു ചെലുത്തുകേൻ. ഞങ്ങൾ വീണ്ടും ആ ദേവനെ മഹിമപ്പെടുത്തി തുതിപ്പും. എന്നോട് ഇണയന്ത് ഇതെ കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്ന ഒവ്വൊരുവരും വാരങ്ങൾ ഞങ്ങൾ യാവരും ഇണയന്ത് ദേവനെ തുതിപ്പും. സ്തോത്രം ആണ്ടവരെയും ഉള്ളക്ക് നന്ദിയപ്പ, നന്ദിയപ്പ, നന്ദിയപ്പ. പരലോകത്തിൻ ദേവനെയും ഉള്ളക്ക് നന്ദി. പരിശുദ്ധ ിയാണവരെ இந்த இடத்துல உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. உங்களை நாங்கள் கனப்படுத்துகிறோம். எங்கள் நல்ல தகப்பனே, உங்கள் பிள்ளைகள் கூடுகிற இடத்திலே வருகிற எங்கள் நல்ல தெய்வம் அல்லவோ தகப்பனே. நீங்க இந்த இடத்திலே அப்பா ஆளுகை செய்வதனால் உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல அப்பா. உங்களுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. தேவனே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி, உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தும்படியாய் தகப்பனே இந்த இடத்திலே வந்திருக்கிறோம். பரலோகத்தின் தேவன் நீங்க மகிமைப்படுவீங்க, எங்கள் துதியிலே நீங்கள் உயர்த்தப்படுவீங்களாக, எங்கள் துதிகளின் மத்தியிலே நீங்கள் உலாவி வருவீங்களாக தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. மகத்துவமானவரே, மகிமையானவரே, ஆராதனைக்குரிய எங்கள் நல்ல தகப்பனே, எங்களை காண்கின்ற தேவன் அல்லவோ உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி. நன்றி தகப்பனே.

புகழிடமே கரத்தோடு துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி தகப்பனே. பரலோகத்தின் தேவனே, எங்களுக்கு சுகம் தருகிற தெய்வம் நீங்கள் அல்லவோ? எங்களை பாதுகாக்கிற தெய்வம் நீங்கள் அல்லவோ? அப்பா, எங்களை தூக்கி சுமந்து ஏந்தி பாதுகாக்கிற நல்ல தகப்பனப்பா, பாதங்கல்லில் இடறாதபடி தகப்பேனே அப்பா, உங்கள் கரங்களிலே தாங்கி நடத்துகிற நல்ல தெய்வம் ஆண்டவரே, உங்களை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நல்ல தெய்வம், எங்களை காண்கின்ற தகப்பன், உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்களே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறீங்களே, உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவர். எங்கள் நல்ல தெய்வம், எங்களை தேடி வந்தல்லவோ, நீங்கள் மீட்டு கொண்டீங்களே அப்பா, உங்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் தேவன், நீங்கள் ஒருவராய் பெரிய காரியம் செய்கிற தேவன், நீங்கள் மகிமையான தேவன், நீங்கள் சாரோனின் ரோஜா அப்பா, நீங்கள் பள்ளத்தாக்கின் லில்லி தகப்பனே, உங்களை நாங்கள் துதிக்கிறோம். நீங்கள் தேனிலும் இனிமையானவர் அல்லவோ? தெளிதேனிலும் மதுரமானவர் அல்லவோ? உங்களை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவ தண்ணீரே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நல்ல தகப்பனே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் கண்மலையே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நீங்கள் எங்கள் நல்ல மேப்பனாய் இருக்கிறீங்களே தகப்பனே அப்பா. எங்களை புல்லுள்ள இடங்களிலே அப்பா நடத்துகிறீங்க, அமர்ந்த தண்ணீரண்டையிலே எங்களை கொண்டு போய் விடுகிறீங்களே தகப்பனே அப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை போல் யாருண்டு தகப்பனே? எங்களை இவ்வளவாய் நேசித்து நடக்க, எங்கள் மீது இவ்வளவாய் அன்பு கூற தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. நீங்கள் எனக்காய் யாவையும் செய்து முடித்தீங்களே, உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, உங்களை துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன். பரலோகத்தின் தேவனே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவேம், நன்றி தகப்பனே, துதிப்போம், அல்லேலூயா பாடி.

தந்தார், அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் ஆடைக்கலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் ஆடைக்கலம் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிமனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிமனை போற்றி. மகிமை தேவ மகிமை,

அஞ்சிடேனே ஈருளிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டும் அஞ்சிடேனே ஈருளிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டும் பயங்கரத்துக்கும் பறக்கும் அம்புக்கும் பயந்திடும் ஜெயித்திடுவேன் பயங்கரத்துக்கும் பறக்கும் அம்புக்கும் பயந்திடும் ஜெயித்திடுவேன் துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி மகிமை

0: அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் தகப்பனே பரலோகத்தில் வாசம் செய்யுங்கள் தகப்பனே. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இப்பொழுதுமாய் நீங்கள் எங்களுக்குள்ளே வாசம் செய்யறீங்களே. எங்கள் துதிகளின் மத்தியிலே நீங்கள் உலாவி வருகிறீங்களப்பா. எங்கள் துதிகளின் மத்தியிலே நீங்கள் சிங்காசனம் அமர்ந்து வீற்றிருக்கிறவரே. உங்களை நாங்கள் துதிக்கிறோம், உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் நல்ல தகப்பனே நீங்க காண்கின்ற தேவன் ஆண்டவரே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பரலோகத்தின் தேவனே, வழியும் சத்தியமும் ஜீவனுமான எங்கள் நல்ல தகப்பனே, உங்களுக்கு நாங்கள் கொடான கோடி ஸ்தோத்திரங்களையும் கொடான கோடி நன்றிகளையும் செலுத்துகிறோம். எங்கள் நல்ல தகப்பனே, இவ்வளவு நேரமா எங்கள் துதிகளிலே வாசம் செய்த தேவன் தகப்பனே, உங்களுக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து வேற இருக்கிறதான ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் கூட இருங்க. இந்த மாப்பின்மா துதிக்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளிலும் பிள்ளைகளுடைய துதிகளிலும் தேவன் நீங்கள் வாசம் செய்யுங்கப்பா. வேற இருக்கிற வார்த்தைகள் செபங்கள் எல்லாவற்றையும் என் ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவாவியான தொடர்ந்தும் ஒவ்வொன்றையும் நடத்தும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சகலரையும் வாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.
1: ஆமென் ஆமென். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடியவர் சிஸ்டர் மிதிலா, ஸ்டுட்கார்ட் ஜெர்மனி. இவர் ஒரு ஜெபக்குழுவை நடத்தி வருகிறார். அதில் அநேக பெண்கள் கலந்து கொண்டு ஜெர்மனியிலே ஒரு தமிழிலே ஒரு ஜெபக்குழுவை நடத்தி கொண்டு வருவார். அதுக்காக நான் சொல்றேன், தேவன் அந்த மகளையும் அந்த ஜெபக்குழுவையும் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தொடர்ந்து நாங்கள் ஸ்ரீஸ்ரீ ரஜினி அலங்காரம் நடக்க போறோம். அதற்கு பிறகு ஸ்ரீஸ்ரீ ஹோனா நிக் எல் எக்ஸ் டூல வந்து அடக்க போறேன். பிரைஸ் லார்ட் ஸ்ரீஸ்ரீ ரஜினி. ஸ்ரீஸ்ரீ ரஜினி பிரைஸ் லார்ட்.
2: பிரைஸ் தி லார்ட் பிரதர் மகேந்திரன். குட் மார்னிங். காட் பிளஸ் யூ. Amen. Thank you. Thank you. Thank you, Lord, for this wonderful, wonderful morning, Lord, that you, Lord, gave us, Lord, with such a blessing, Lord, to go into the nations of the world, Lord, to bring forth, Lord Jesus, your joyous way in which we can come and bless you, Lord. Bless your name, Lord. Lift your name up, Lord Jesus, with praises and thanksgiving and adoration coming to you, Lord, from the nations of the world and 97 stations joining us from Toronto, Canada, Lord, as even as, Lord, we are joining with the Sangamam Radio Tamil Gospel, Lord Jesus, the broadcasting that is going on this very moment, Lord. Lord, we thank you. We thank you, Master. Lord, we thank you, Lord, for all those handmaidens of the Lord that have already come and praised and worshipped you, Lord, from the nations of the world as well. Father, we thank you, Lord, for the way you have chosen, Lord Jesus, for this very blessing to go on, Lord, from Toronto, Canada, Lord, as Lord Jesus, the way you have done this with the 97 stations that are also emanating, Lord, representing their country, Lord, bringing forth that blessing into their own countries as well, Father. So we thank you, Lord, for each and every one of them that have joined and Lord Jesus brought these networks together, Lord. So we also thank you right now, Father, for the listeners, Lord, that are come and now being blessed by it, Lord, for the days that it's been already Sunday in certain countries, Lord, that they are worshiping you, Lord Jesus, on a Sunday's worshiping day, in a day of rest that you set aside for us, Lord. Thank you, thank you, thank you, Master, Lord, that your blessings are resting upon those that seek you first. First seek the kingdom of God, and all these things shall be added unto you, Lord. That's what you said, my Master. Therefore, Lord, those that come to you, seek you early, rise up early. Lord, early will I seek you and find, because there's mercies, great mercies, when we seek you early in the morning. So we thank you, Father, Lord, even as Lord Jesus, we go in, Lord Jesus, into praises and thanksgiving, even at this moment, Lord Jesus. You inhabit the praises of your people, and you are exalted, you are magnified, you are glorified. Thank you, Lord, because you are coming down and setting your very presence, Lord, bringing your very presence, Lord, because you inhabit the praises of your people. So we thank you, Lord Jesus. Now we, Lord Jesus, as we continue to go on, Lord Jesus, we give you praise and honor and worship to you. And Lord, all those that have joined us, Lord, from our teamwork, Lord, we thank you, Lord, for each and every one of them, Lord. Also, and now we pray, Lord, in Jesus' name. Hallelujah. Hallelujah. for the Lord God.

0: ஆமேன் ஆமேன் ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். உந்தன் தயவாலே என்னை நடத்தும் சுவாமி. நல்லவரே நல்லவரே, வாக்குத்தத்தம் மாறாதவரே, உமக்கே ஸ்தோத்திரம். ஹலெலூயா ஹலெலூயா. எஸ் லார்ட், யூ நெவர் சேஞ்ச் லார்ட். யூ ஆர் த சேம் யெஸ்டர்டே டுடே அண்ட் ஃபார் எவர் லார்ட். அண்ட் யோர் மைட்டி ஹேண்ட் லார்ட் இஸ் அட் ஒர்க் லார்ட். யூ ஆர் ஒர்க்கிங், யூ ஆர் மூவிங், யூ ஆர் லார்ட் ஜீசஸ் பிரிங்கிங் ஃபோர்த் த வேர்ட் லார்ட் டு எக்ஸிஸ்ட் லார்ட் இன் பீப்புள்ஸ் லைஃப் லார்ட் ஜீசஸ். எஸ் ஈவன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் த வேர்ட் இஸ் கோயிங் ஆன் லார்ட் ஜீசஸ். யூ ஆர் ப்ரிப்பேரிங் த ஹார்ட்ஸ் ஆஃப் த பீப்புள் ஓ காட் ஆன் அ சண்டே லார்ட் அண்ட் இன் அதர் நேஷன்ஸ் லார்ட் அண்ட் ஆல்சோ லார்ட் அஸ் வி கேதர் ஆன் அ சாட்டர்டே இன் சர்டன் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் as well, Father. Lord, different time zones that are coming, and Lord Jesus, gathering in your name, Lord, you are the one, Lord, who said, I change not. You are the one, Lord, who had brought us, Lord Jesus, such ways in which you can bless your people, O God. Because, Lord, when we, Lord, set our eyes upon you, when we, Lord Jesus, not turn to the right or to the left, but look unto you, the author and the finisher of our faith, there is nothing impossible with you, O God Almighty. So we thank you, Lord. We thank you. We thank you. We bless you. We praise you. We glorify you. We give thanks to you. We honor you, Lord Jesus. Thank you. Thank you. Thank you, Lord. You are preparing a people for yourself, Lord. You are preparing a people, Lord, for your soon return, Lord Jesus, once again into the clouds of glory. Therefore, Lord Jesus, many, many, many would come, Lord, into the Lord Jesus way of decision, Lord. Valleys, Lord, of decision, Lord, that you have promised, Lord Jesus. Thank you for that, Lord. Now we, Lord, pray, Lord Jesus, as you are preparing, Lord, even many more to come and join us in worship, and also the servants of the Lord to come and bring forth the word, Lord. Lord, we thank you, Father, as you are, Lord, joining, Lord, many, Lord, in 200 odd nations, Lord, and also, Lord Jesus, for them, Lord Jesus, to know, Lord, there is none other that we can love and serve except the one who has said, I'm the way, the truth, and the life, that you would, Lord Jesus, make yourself manifest your glory, power, and presence upon their hearts and lives, Lord. And we thank you for that in Jesus' name. Amen and amen.
1: Amen. Amen. இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவஸ் நிகழ்ச்சியிலே துதித்து ஆராய்த்த சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி வான்கூவர். இவர் வந்து ஒவ்வொரு சுபாக்களுமே ஆங்கிலத்திலே நித்திய வளர்ச்சி நிகழ்ச்சியை நடத்துகிற சகோதரி, அந்த சோதரியின் குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தொடர்ந்து நாங்கள் ஹோனா என்ஐசி எலெக்ஸ் டூ பிரைஸ் லோட் பேச முடியுமா? ஹோனா என்ஐசி எலெக்ஸ் டூவில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய கலந்து கொள்ள முடியுமா? பிரைஸ் லோட்
2: பிரைஸ் லோட் பிரதர் மிதிலா வாஸ்.
1: ஆ, பிரைஸ் லோட் மிதிலா வாஸ், கொழம்பு ஸ்ரீலங்கா. ஆமென் ஆமென். இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவச நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து இதோட நாமத்தை அமைப்பாக வந்திருக்கிறீர்கள். கடம்பு ஸ்ரீலங்காவிலிருந்து இப்பொழுது ஒப்புக் கொடுக்கிறேன், வழி நடத்துங்கள். ஆமென்
2: ஆமென் ஆமென். கத்தரிக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையில இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த பிரதருக்கும் அது வானொலி இல்லை நடத்துகிற ஒவ்வொருவருக்காகவும் சங்கம் வானொலிக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனுக்கும் துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். இந்த வேளையில இந்த சங்கம வானொலியில கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த வேளையில நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக தேவாதி தேவனை துதித்து ஆராதிப்போம். ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. வல்லமை உள்ள தேவனே, மகிமை உள்ள தேவனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, பரிசுத்தரே, உம்முடைய நாமம் மகிமை உள்ளது. உம்முடைய நாமம் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற நாமம் அல்லவோ? வழிகளை எங்களுக்கு முன்பாக திறந்து தருகிற நாமம் நீ சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. வராந்திரத்துல வழிகளையும் அவாந்திர வழியில் ஆறுகளையும் நான் ஓட பண்ணுவேன் என்று, கோணலானவைகளை சுவைப்படுத்துவேன் என்றும் சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. அப்படிப்பட்ட பரிசுத்தரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் மகிமைக்கும் கனத்துக்கும் பாத்திரர் அப்பா. அதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.

ஓடி வந்தேன் கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஹலெலூயா ஹலெலூயா. உம்முடைய திரு ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, உம்முடைய கல்வாரியின் ரத்தத்தினால் எங்களை கழுவி மீட்டு கொண்டு உம்முடைய பிள்ளைகளா எங்களை அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன், நீ என்னுடையவன் என்று சொல்லிறே கத்தாவே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி உம்முடைய அன்பு எங்களுக்காக தந்தீரே. உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை முடிசூட்டி நன்மையினால் எங்கள் வாயை திருப்தியாக்குகிறதோ நல்லவோ ஆண்டவரே. சியோனுக்கு இறங்கும் காலம் இதுவே என்று சொல்லி எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தின உன்னதமான தேவன் ஆபிரகாமை எங்களுக்கு முன்பாக வைத்து ஆண்டவரே அந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் எங்களுக்கு தந்து உம்முடைய பிள்ளைகளாக எங்களை ஆண்டவரே நீர் அழைத்து ஆண்டவரே கிருபையினால் முடிசூட்டின தேவாதி தேவனாய் இருக்கிறபடியினால் எங்களுக்கு நன்றி. இந்த காலை வேளை, மதிய வேளை, இரவு வேளை ஒவ்வொன்றையும் உம்முடைய கரத்துல நாங்கள் தருகிறோம் அப்பா. எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்கிற தேவாதி தேவனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். வா

0: ஹலெலூயா ஹலெலூயா, வார்த்தையால் வர்ணிக்க கூடாது எங்கள் தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, கத்தாதி கத்தரே, உமக்கு என்றென்றும் துதியும் கனமும் மகிமையும் எப்பொழுதும் உண்டாகிறபடி நாளே நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளை முழுவதையும் உடைய பாதத்தில் வைக்கிறேன். தேவாதி தேவனே, நீர் பொறுப்பெடுப்பீராக. ஆண்டவரே, இனி கடந்து வருகிற வார்த்தைகளோ ஆண்டவரே, ஜெபங்களோ துதிகளோ எல்லாவற்றிலும் நீர் கூட இருந்து வழி நடத்தும். உம்முடைய நாமத்துக்கு எப்பொழுது மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமென். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக திவஸ் நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடு சிஸ்டர் மேகலா வாஸ் கொழம்பு ஸ்ரீலங்கா. அந்த மகளையும் அந்த குடும்பங்களையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் அண்ணன் ராசனா திறக்க போறோம். அதுக்கு பிறகு ஜெப விண்ணப்பத்தை திறக்க போறோம். பிரசோர் பாஸ்டர் அண்ணன் ராசனா.
2: அபிஷேகம் எங்களுடைய வாழ்வில் ஒவ்வொருவர் மேலும் இந்த நேரத்தில் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரோடும் இடைப்படும் அவர்களுடைய கைகள், இருதயங்கள், ஒவ்வொரு உடல் பாவங்களை நீ நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். அபிஷேகத்தினால் இயேசுவின் நாமத்தில ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை பிரதி நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன்.

வாழ்ந்தபடி நசரனாகிய இயேசு வைத்து அவன் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் அபிஷேகித்தீரே. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அதே அக்கினியினால் எங்களை நிரப்பி உம்முடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். வாரும் வாரும் எங்களோடு தங்கியிடும்.

ஆமாண்டவரே, எத்தனையோ மக்கள் துக்கப்பட்டு பாரப்பட்டு பாடுகிறார்கள். அவருடைய துக்கத்தை மாற்ற, சுகத்தை கொடுக்க வாரும் உங்களுடைய இயேசுவே.

தவறான காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. உம்முடைய ராஜ்யம் வந்து எல்லாவற்றையும் சரியாக அமைக்கும்படியாக உம்மை அழைக்கிறோம். We need you right now. Come and turn this around. Deep down I know this world is in hope. Come ye.

0: நீர் வந்து எங்களுடைய துக்கங்களை எல்லாம் மாற்றி இந்த உலகத்தை சமாதானமான ஒரு உலகமாக உம்முடைய ராஜ்யம் பெறுவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமென், ஆமென். இதுவரை நேரமும் துதித்து ஆராதித்து பாடியவர் பாஸ்டர் அஞ்சன் ராஸ்காம் ஸ்காபரோ ஒன்டாரியோ. ஆமென். தொடர்ந்து நாங்கள் ஜெப விண்ணப்பத்து கடந்து சொல்லப்போம். ஜெப விண்ணப்பத்து அப்புறம் செய்தி. இன்றைய நாள் செய்தியை கொண்டவர் போல் லூயிஸ் கரன் அவர்கள். இப்பொழுது நாங்கள் ஜெப விண்ணப்பத்து கடந்து சொல்லுவோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ஆனந்தராஜா சுஜாதா.
2: பிரைஸ் தி லார்ட் ஐயா, பிரைஸ் தி லார்ட்.
1: மூன்று ஜெப விண்ணப்பம். முதலாவது சிஸ்டர் டோலி, அவ இப்போ நன்றாக கதைக்கிற பரிபூர்ண சுகம் பெற வேண்டும் என்று சிஸ்டர் டோலிக்கு முதலாவது. ரெண்டாவது படியிலிருந்து விழுந்தவருக்கு இப்போ கொஞ்சம் சுகம் பரிபூர்ண சுகம் கிடைக்க வேண்டும் என்று ஜெபிங்கள். மூன்றாவதாக தாய்மடைந்த தாய்மார்களுக்காக ஜெபிங்கள். இந்த மூன்று ஜெபத்துக்காக ஜெபிங்கள். நாங்கள் உன்னோட கூட இருக்கிறோம். அதுக்கு பிறகு தேவை செய்து கடந்து செல்ல போறோம். இப்போ கூட ஒப்பு கொடுக்கணும் சிஸ்டர், வழி நடத்துங்கள்.
2: ஆமேன், ஆமேன். நன்றி ஐயா, நன்றி. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி. கோடான கோடி நன்றி இயேசப்பா, கோடான கோடி நன்றி. அன்பு மிரக்க நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா பிதாவே, இந்த அருமையான இந்த அதிகாலை வேளையிலும், ஆண்டவரே, மதிய வேளை, இந்த மாலை நேரத்திலும் சுவாமி, பல்வேறு இடங்களில் எங்கள் அன்பான சகோதரர்கள் ஒருமித்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் கூடி வந்து நிற்கின்றோம் தகப்பனே. பிதாவே, நீங்க என்ன சித்தத்திற்காக எங்கள் ஒவ்வொருதரையும் பேர் பேராக இந்த பூமியில இருந்து பிரித்தெடுத்தீர்களோ ஆண்டவரே நாங்கள் அறியோம் சுவாமி. நீங்க ஆண்டவரே உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால எங்கள் ஒவ்வொரு சகோதரர்கள் இந்த சங்கம வானொலியில் இணைந்திருக்கின்ற இந்த இயக்குநர்கள் இதை நடாத்துகின்ற சகோதர சகோதரிகள் ஆண்டவரே உம்மை அன்பாகவும் துதிக்கவும் உம்மை மகிழ்வித்து ஆண்டவரே உம்முடைய தூய வார்த்தையை உம்முடைய கிருபையின் வார்த்தையை சுமந்து வருகின்ற ஒவ்வொரு அன்பான சகோதரர்களோடு இந்த நேரத்திலும் தகப்பனே உங்களை ஒருமித்து நாங்கள் ஒன்று கூடி வந்து நிற்கின்றோம் தகப்பனே. தந்தையே, இந்த நேரம் இந்த வேளை ஆண்டவரே ஒரு விண்ணப்பத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது தகப்பனே. இந்த விண்ணப்பத்திற்காக வேண்டுதல் செய்கின்ற இந்த வேளையிலும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு விண்ணப்பங்களும் வீண் போகாதபடி நீங்க தகப்பனே எங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கின்ற தகப்பன் ஆண்டவரே, அன்று நீங்கள் விட்டு சென்றதை உங்கள் சீசர்கள் தகப்பனே தொடர்ந்து பயணித்தார்கள். அன்று பேதுருவின் ஊடாக தளிப்பாள் என்னும் மகள் மரணித்த வேளையிலும் பேதுருவின் ஊடாக சுவாமி அவளை உயிர்ப்படைய செய்தீர் பிதாவே. அதே போல இன்றும் அன்று உயிர்ப்படைந்த வேளையிலும் தேவனுடைய மகிமையை எத்தனையோ ஜனங்கள் அநேக அநேக ஜனங்கள் மனம் மாறி உம்மை துதித்து கொண்டார்கள் தகப்பனே, உம்மை அறிந்து கொண்டார்கள். அதே போல இன்றும் ஆண்டவரே இந்த இணைப்பில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாக நீங்க தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. எங்கள் எல்லா விண்ணப்பங்களையும் தகப்பனே நீங்க அங்கீகரிக்கிற தேவன் சுவாமி. பிதாவே, இந்த நேரத்தை உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. இந்த நேரத்திலும் விசேஷமாக ஆண்டவரே சிஸ்டர் டோனி டோனியை உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இந்த சிஸ்டரை ஆண்டவரே கடந்த வாரமும் ஆண்டவரே உங்கள் பாதப்படியிலே நான் ஒப்புவித்தேன் தந்தையே. எங்கள் விண்ணப்பத்தை நீங்க அன்போடு ஆண்டவரே ஏற்றுக்கொண்டீங்க. ஆனாலும் அவரின் பாகங்கள் எந்தெந்த பாக பகுதிகளில் ஆண்டவரே பிசாசின் கிரியைகள், தீய சக்திகள், நோயின் பிடியில் எந்தெந்த பாகங்கள் அகப்பட்டிருக்கின்றதோ தந்தையே உம்முடைய திரு இரத்தத்தை அவர்கள் மீது தெளிக்கின்றேன் தகப்பனே. தந்தையே, என் அன்பான சகோதரியை நீர் தந்தையே நீர் குணமாக்கி இருக்கிறீங்க, அதற்காக நன்றி. என் காதுகள் கேட்க செய்த கிருபைக்கு நன்றி சுவாமி. அநேக அநேக அற்புதங்களை அதிசயங்களை எங்கள் கண்கள்

0: சாதாரணத்தை கொடுங்க. எந்த பிரஷர் வியாதியோ சுகர் வியாதிகளோ என்னென்ன கொலஸ்ட்ரோலோ எதுவாக இருந்தாலும் எஸ்ஸப்பா ஒவ்வொரு தாயின் சரீரத்தில இருந்து எடுத்து போடுங்க. புது பலனை கொடுங்க, தைரியத்தை கொடுங்க, நம்பிக்கையை கொடுங்க. கற்பத்தின் கனி இல்லாமலும் இருக்கிற சகோதரிகளையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பிதாவே, எங்களுக்கும் கற்பம் தரிக்காதா, எங்களுக்கும் ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்காதா என்று நிந்தைகள் போராட்டங்களுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. அவர்களின் கற்பத்தையும் நீங்க நிறைவாக ஆசீர்வதிங்க தகப்பனே. அன்று அன்னாளின் கண்ணீரை கண்ட தேவன் இன்றும் அன்னாளை போன்று இருட்டிலே எத்தனை பெண்கள் கண்ணீரோடு பாரத்தோடு இருக்கிறார்கள் அப்பா. அவர்களின் கண்ணீரையும் நீர் காண்கிற தேவனாக இருக்கிறீர். அன்று அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்றது போல இந்த நேரத்திலும் எங்கெங்க எந்தெந்த திசையிலே இருந்து ஆண்டவரே தன் பிள்ளைக்காக வேண்டுதல்கள் செய்கின்ற தாயாருடைய கண்ணீரை ஆண்டவரே நீர் கண்டு ஆண்டவரே களிப்பாக மாற்ற வேண்டுமென்று கெஞ்சி கேட்கின்றேன் பிதாவே. விசேஷமாக ஆண்டவரே இந்த சங்கமம் வானொலியை உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. சங்கம வானொலியில் இருக்கின்ற பிள்ளைகளும் ஆண்டவரே எந்தெந்த சூழ்நிலைகள் என்னென்ன நிலைகளில் இருக்கிறாரோ நான் அறியேன். பல்வேறு இடங்கள் இந்த உலகம் எங்கும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் தகப்பனே. இந்த செய்தியை கேட்கிற இந்த சங்கம ஒளியை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் தந்தையே நீங்க ஒவ்வொரு இல்லங்களிலும் நீங்க உள்ளங்களிலும் வாசம் செய்து அவர்களை நிறைவாக நிறைவாக ஆசீர்வதிங்க. உடல் சுகம் பலம் கொடுங்க. அவர்களுடைய உள்ளங்களுக்கு ஆறுதலை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க. அவர்கள் இல்லத்துக்கு சத்ருவானவன் என்னென்ன விரோதங்களை வைத்திருக்கிறானோ பிதாவே உம்முடைய அனுமதி இன்றி எங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது தகப்பனே. அவனால் தந்தையே உம்முடைய அனுமதியூடாக எங்கள் திராணிக்கேற்ற சோதனைகளை நீங்க அனுமதிக்க வேண்டுமப்பா. தகப்பனே எங்கள் சரீரத்தின் எல்லா அவயவங்களையும் உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க உருவாக்கின இந்த சரீரம் எப்பொழுதும் உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரராக நாங்கள் எப்பொழுதும் உமக்கு நல்ல சாட்சியுள்ள பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருத்தரையும் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதிங்க தகப்பனே. எந்தெந்த இடத்தில் எந்தெந்த நிலையில் இருந்தாலும் உம்முடைய கிருபை இவர்களை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் இருக்க வேண்டும் என்று இயேசப்பா உம்முடைய கரத்திலே எங்கள் சங்கம வானொலியில் இணைந்திருக்கிற இணைப்பாளர்கள் இதை நடாத்துகின்ற ஒவ்வொரு அன்பான சகோதர சகோதரிகள் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன் என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ.
1: இதுவரை இந்நேரமும் ஜெப விண்ணப்பத்தை எடுத்தவர் சிஸ்டர் ஆனந்தராஜா சுஜாதா, கிளிநொச்சி, ஸ்ரீலங்கா. அந்த மகளையும் அந்த குடும்பங்களையும் தேவன் ஆசிரியப்பாராக. ஆமேன், ஆமேன். இதுவரை நேரம் துதித்தோம், ஆராதித்தோம், பாடலை பாடினோம். தொடர்ந்து தேவ செய்தியை கடந்து செல்ல போறோம். இன்றைய நாளே தேவ செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒரு குறிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள், நோட்புக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த ஊழியக்காரன் சொல்லும் வார்த்தைகளே அதிகாரங்களை குறித்து கொள்ளுங்கள். மிகவும் ஆசிரியமா இருக்கும். தயவு செய்து இந்த செய்தியை உள் மனதோடு கேளுங்கள். அற்புதங்கள் அடையாளம் இன்று நடக்கும். ஆமேன். இன்றைய நாளே தேவ செய்தியை கொண்டவர் போல் லூயிஸ் காரன் அவர்களை இந்தியாவிலிருந்து அந்த ஊழியக்காரனை சங்கமா வானொலி நிலையத்தின் சார்பிலும் நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும் வார்த்தைகளின் வெளிச்சத்தின் சார்பிலும் சனி ஞாயிறு உபவாச ஜெப நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்ட தேவபிள்ளையின் சார்பிலும் அவர் அழைப்போம். பிரஸ் லார்ட் பாஸ்டர் போல் லூயிஸ் காரன்.
2: பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட்.
1: பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். அதிகாலை வேளையிலே உற்சாகமாக வார்த்தையை கொடுக்க வந்திருக்கள். கேட்க அவளோடு இருக்கிறோம். இப்ப உங்களுடைய செய்தியை 97 ரேடியோல தொடர்படுத்திருக்கிறோம். இப்பொழுது பாஸ்டர் ஒப்புக் கொடுக்க நீங்க வழி நடத்துங்கள். ஆமே,
2: ஆமே. தேங்க்யூ பிரதர். God bless you. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நேசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுடைய நாமம் வல்லமுள்ள நாமம். என்னுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்னவென்றால், திருவசனத்தை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்க. இந்த திருவசனம் என்பது தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட சத்தியம். இந்த சத்தியத்தை கேட்கிறவர்கள் விடுதலை அடைவார்கள், விடுவிக்கப்படுவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள், மீட்கப்படுவார்கள், அடிமைதனம் தலைக்கீழாய் மாறும். எனக்கு அருமையானவில்லை, இந்த திருவசனத்தை வைத்துத்தான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். அவருடைய கட்டளை ஏற்றுக்கொண்டு அவருடைய திருவசனத்திற்கு கீழ்ப்படுகிறவர்கள், அந்த வசனத்தில் நிலைத்து நிற்கிறவர்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்கள், வெற்றி கொள்ளுகிறவர்கள். இந்த வசனம், இந்த திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறவன், கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவன், சத்தியத்தில் நிலைத்து நிற்கிறவன், இந்த சத்தியம் அவனை சகல சத்தியத்திலும் வழிநடத்தும். பசுத்தாவி சகல சத்தியத்திலும் வழிநடத்துவார். அவர் இந்த காலகட்டத்தில் நம்மதிலே உலாவி கொண்டிருக்கிற பசுத்தாவி, நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பசுத்தாவி, நம்மோடு அசைவாடி கொண்டிருக்கிற பசுத்தாவி, அந்த பசுத்தாவி சகல சத்தியத்திலும் நம்மை வழிநடத்துகிறார். அப்போ சகல சத்தியத்தில் வழிநடத்துகிற அந்த பசுத்த ஆவிக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றால் தேவ வசனத்தில் நிலைத்து நிற்க வேண்டும், தேவ வசனத்தை பின்பற்ற வேண்டும். அதாவது தேவ வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த திருவசனம் தான் மனிதனை மாற்றினது. மாற்றப்பட்ட மனிதன் ரட்சிக்கப்பட்ட மனிதன் என்று சொல்லுகிறோம். அந்த ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கு ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. இதுதான் கிறிஸ்தவனுடைய ஆணிதரமான விசுவாசம். இந்த விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பலத்தினாலே நிற்கக்கூடிய ஒரு விசுவாசியா இருக்க வேண்டும். நாம் போகிற பயணம் நித்தியத்திற்கு போகிறோம். ஏனென்றால் நாம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக கிருபையாய் பெற்ற இந்த நித்திய ஜீவனை இழந்து விடாதபடி இந்த சத்தியத்தை வைத்து வாழும் போது தான் நித்தியத்திற்கு போக முடியும். இந்த நித்தியத்திற்கு போக வேண்டும் என்றால் நாம் கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. இந்த சத்தியம் வேத வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி யாக்கோப்பு 1:22, இந்த ஒரே ஒரு வசனத்தில் மூன்று பகுதியாக நான் பிரிக்கிறேன். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சிக்காத படிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லாமலும் திருவசனத்தை நீங்கள் உங்களை வஞ்சிக்காத படிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். இந்த வார்த்தை ஒன்று முக்கியமாக அழுத்து திருத்தமாக இங்கு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் உங்களை வஞ்சிக்காத படிக்கு என்னுடைய முதலாவதாக எதை பார்க்க போகிறோம் என்றால், உங்களை நீங்கள் வஞ்சித்துக் கொள்ளாதிருங்கள். ஒரு மனிதன் தன் ஆத்மாவை தானே வஞ்சித்துக் கொள்வது மிக பெரிய ஆபத்தானது. தேவனுக்கு முன்பாக சரியாக இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டு உண்மையில் பாவத்தில் வாழ்வதே சுய வஞ்சனை. தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். எனக்கு அருமையானவளே, சில நேரங்களில் நம்மை நாமே அறியாமையினால வஞ்சித்துக் கொள்ளுகிறோம், தெரிந்து வஞ்சித்துக் கொள்ளுகிறோம். தேவனுடைய கட்டளை இவர்கள் பேசுகிறது. அதாவது இந்த வசனத்தின் மூலமாய் யாக்கோப்பு எதை கிறிஸ்தவர்களுக்கு, அந்த காலகட்டத்தில் இருந்தவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் கிறிஸ்துவில் வாழ்கிறவர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனம் என்னவென்றால், நீங்கள் உங்களை வஞ்சிக்காத படிக்கு. அப்போ நம்முடைய ஆத்மாவை நாம் வஞ்சிக்க கூடாது. அந்த ஆத்மா வஞ்சிக்கப்படாதபடி இருக்க வேண்டும் என்றால், நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ளுவதற்கு நம்மை பள்ளத்தில் தள்ளவும், திசை மாறி திசை வாழவும், நம்மை வேறு விதத்தில் சோதனைகளை கொண்டு வந்து நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ளுவதற்கு திட்டங்களை போடுகிற அந்த பிசாசை எதிர்த்து நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது எரேமியா 17:9, எல்லாவற்றையும் பார்க்கலாம், இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? நம்ம இதயம் தான், இந்த இதயத்தை தான் ஆண்டவர் கேட்டார், உன் இதயத்தை எனக்கு தா. ஏனென்றால் அவர் தான் இந்த இதயத்தை ரட்சிக்க வந்தவர், இந்த இதயத்தில் வாழ வேண்டும் என்று உலகத்தில் வந்தவர், இந்த இதயத்தை மீட்க தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். ஆகவே எல்லாவற்றையும் பார்க்கலாம், இதயமே, இந்த இதயம் முக்கியமாய், தேவ வசனத்தை கேட்கிற இதயமாய், தேவ வசனத்தை மீறுகிற இதயமாய், தேவ வசனத்தினுடைய கட்டளைகளை உடைக்கிற இதயமா இல்லாதபடி தேவ வசனத்தில் வாழ்கிற நொறுங்குண்ட இதயமா இருக்க வேண்டும். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதாக கொடுக்கும்படி இதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதிக்கிறவருமாயிருக்கிறேன். எரேமியா 17:10 இவ்விதமாக தீர்க்கதர்சியின் மூலமாக கர்த்தர் எழுதுகிறார், இதயத்தை நம்முடைய இதயத்தை ஆராய்கிறவர், நம் இதயத்தை சோதிக்கிறவர், நம்முடைய உள்ளந்திரங்களை ஆராய்கிறவர். ஆமா, அதற்கு ஏற்றபடித்தான் அவர் வசனத்தை பேசுகிறார். அவருடைய வசனம் நம்மோடு இடைப்படுகிறது. 1 யோவான் 3:8 இவ்விதமாக சொல்லுகிறது, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கின்றவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. பாவத்தை செய்த பிறகு அதை அறிக்கையிட வேண்டும், அந்த பாவத்திலிருந்து விடுதலை விடுவிக்கப்பட வேண்டும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நாம் நினைப்பது என்னவென்றால், நம்முடைய பாவங்கள் ஆட்டோமேட்டிக்காக கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்படுகிறது என்று நினைக்கிறோம். அது அப்படி அல்ல. மனஸ்தாபப்பட்டு நான் செய்தது தவறு என்று உணர்ந்து அறிக்கையிடுகிறவனுக்குத்தான் கிறிஸ்துவின் இடத்தில் பாவ மன்னிப்பு உண்டு. ஆகவே நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நம்முடைய இதயத்தை, நம்முடைய ஆத்மாவை வஞ்சித்து கொள்ளாதபடி பிசாசை எதிர்த்து நின்று அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வது நல்லதாயிருக்கும். கலாத்தியர் 6:3 இவ்விதமாக சொல்லுகிறது, ஒருவன் தன்னை ஒன்றும் இல்லாதிருந்தோம் தன்னை ஒரு பெரிய பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாயிரு. இந்த மேட்டிமை, இந்த பெருமை, எனக்கு எல்லாம் தெரியும். இல்லை, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவரும் பசுத்தாவினுடைய கண்ட்ரோலும் பசுத்தாவினுடைய தெளிந்த புத்தியிலும் வாழ்கிறது தான். நாம் நம்முடைய ஆத்மாவை வஞ்சிப்பதில்லை. எப்போ பரிசுத்த ஆவினுடைய கண்ட்ரோல்ல இருந்து வெளியே போறோமோ அப்போது நம்முடைய ஆத்மாவை முற்றிலுமாக நாம் பிசாசுக்கு அடிமைதனத்திற்கு ஒப்படைத்து விடுகிறோம். நம்மை நாமே நாம் வஞ்சித்துக் கொள்ளுகிறோம். வஞ்சித்துக் கொள்ளுவதற்கு அவர் நம்மோடு பலவிதமான போராட்டங்களை, விசுவாச போராட்டத்தை, பரிசுத்த போராட்டத்தையும் கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையில நிறுத்துகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், தன் வழிகளில் தடுமாறுகிறவனோ அவன் அலட்சியப்படுகிறான். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். நிதானமாய் நடக்கிறவன் எது? நிதானமாய் கிறிஸ்துவுக்குள்ள நடக்கிறவன், சத்தியத்துக்குள்ள நடக்கிறவன், பரிசுத்த ஆவியினுடைய கண்ட்ரோலுக்குள்ள நடக்கிறவன் எதற்கும் பயப்பட மாட்டான். அவனுடைய இஞ்சு இதய எதற்கும் அஞ்சாது, தைரியமாயிருக்கும். அவன் பிசாசால தன் ஆத்மாவை வஞ்சிப்பதற்கு விட்டு கொடுக்க மாட்டான். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகின்ற வழி உண்டு, அதன் முடிவோ நல்ல முடிவுகள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாததை செய்தது என்ன என்றார். 1 சாமுவேல் 15:19 இவ்விதமாக பார்க்கிறோம். சாமுவேல் தீர்க்கதரிசி வருவதற்கு முன்பதாக பலிப்பிடத்தை கட்டி பலி செலுத்தின சவுல் ராஜாவை பார்க்கிறோம். ஒரு கீழ்ப்படியான ஆவி தன்னைத்தானே அவன் வஞ்சித்து கொண்டான். தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் செய்த மிகப்பெரியதான ஒரு குற்றம், அவன் உண்மை ராஜாவாயிருந்தபடி புறக்கணித்து தள்ளினார் என்றார். கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே அவர் உண்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார். அப்போ சவுல் அவபக்தியும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது, நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்ததினால். ஆமா, ஒரு தீர்க்கதரிசி செய்ய வேண்டியதை இவன் செய்து விட்டான். தீர்க்கதரிசித்தான் பலிகளை செலுத்தி, சாமுவேல் தீர்க்கதரிசித்தான் கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரன், ஆசாரியன், பலிப்பிடத்தை கட்டி பலிப்பிடத்தின் மேல் பலிகளை இஸ்ரவேல் ஜனத்திற்காக செலுத்த வேண்டிய கட்டத்தில் இருக்கிறார். அழைக்கப்பட்ட, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன். ஆனால் சவுலோ என்ன செய்தார் என்றால், அவருடைய ஜனங்கள் எல்லோரும் சொல்லுகிறார்கள் என்று ஜனங்களுக்கு கீழ்ப்படிந்து தானே பலிகளை செலுத்தி விட்டான். மிகப்பெரிய தவறு. கட்டளையை உடைத்தான், தன்னைத்தானே வஞ்சித்து கொண்டான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இவையெல்லாம் பார்க்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே சிந்திக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவி நம்மோடு கூட இருக்கும் போது அந்த ஆவிக்கு கீழ்ப்படிய வேண்டும். இவர் மன்னிப்பு கேட்கின்றார். சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடு ஒன்று சாமுவேல் 15:25 சொல்லியிருக்கிறபடி, இப்போது நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோடு கூட திரும்பி வாரும் என்றான். அவன் செய்த குற்றத்தை சாமுவேல் சொல்லிவிட்டார். சொல்லிய பிறகு அவன் அறிக்கை எடுக்கிறான், இப்போது நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோடு கூட திரும்பி வாரும் என்றான். பாருங்க, சாமுவேல் சவுலை பார்த்து, நான் ஓடு கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், நீ இஸ்ரவேல் மீது ராஜாவா இராதபடிக்கு கர்த்தர் உம்மை புறக்கணித்து தள்ளினார் என்றார். கர்த்தர் கர்த்தருடைய கட்டளையை மீறிய பிறகு, கட்டளையை உடைத்த பிறகு ஆசாரியன் செய்ய வேண்டியதை, ஒரு ராஜாவா இருக்கிறவன் அவன் பலி செலுத்தின காரணத்தினாலே அது கர்த்தருக்கு விருப்பமில்லாததாய் மாறினபடினாலே கர்த்த கொடுத்த ராஜ்ய பாரத்தை எடுத்து விட்டான். அவன் மன்னிப்பு கேட்டும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டது. பிரியமானவிலே, கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கிருபையின் காலத்தில் நீ துணிந்து செய்கிறியோ துணியாமல் செய்கிறையோ, அறியாமல் செய்கிறையோ அறிந்து செய்கிறையோ, பாவம் பாவம்தான். அவைகளை அறிக்கையிட்டு மனமாறி திருந்து தேவ சமூகத்தில் இருப்பது கர்த்தருடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய சத்தியம் திருவசனம் வாழ வேண்டும் என்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. ஆகவே அவனுடைய கர்த்தருடைய கட்டளையை மீறினான், ராஜ பாரத்தையே இழந்தான். இந்த கர்மியானவிலே நாம் சிந்திக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார்.

0: தேவாசனத்தை. இந்த பழைய ஏற்பாட்டின் உதாரணம், இன்றும் சத்தியத்தை கேளாதவர்களாய் கேட்டோம், நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்கள், அதை பின்பற்றாமல் இருப்பது நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்வது. அப்படி வஞ்சித்துக் கொள்ளாமல் நாம் தேவ வசனத்தை, தேவ வசனத்தை பின்பற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இரண்டாவது பாயிண்டில் நாம் பேசும் பொழுது அதே வசனத்தில் திருவசனத்தை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள் என்று யாக்கோப்பு 1:22. தேவ வசனத்தின் மூலமாக தேவ வசனம் நம்மோடு கூட இருப்பதற்கு, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அவருடைய நாமம் என்றென்றும் என்றென்றும் அவருடைய நாமம் வாழ்கிறது, உயர்த்தப்படுகிறது, மகிமைப்படுகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதை கேட்டு நடக்கின்றவர்களாய் இருக்க வேண்டும். அந்த வார்த்தை நமக்குள் வாழ வேண்டும், அந்த வார்த்தையில் நிலைத்து நிற்க வேண்டும், அந்த வார்த்தை நம்மோடு இடைப்படுகிறது. இடைப்படுகிறது என்றால் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அந்த பேசுகின்ற வார்த்தைகள் நாம் நம்மை நாமே ஆராய வேண்டியவர்களாய் இருக்கும். இரண்டாவது பாயிண்ட் என்னவென்றால், திருவசனத்தை கேட்கின்றவர்களாய் மாத்திரம் இராதிருங்கள். பிரசங்கம் முடிஞ்சது அநேக சொல்லுவாங்க, சூப்பரா பேசுனீங்க, அருமையா பேசு. சிலர் தான் சொல்லுவாங்க, கர்த்தர் என்னோடு பேசினார் என்று. இந்த வசனத்தை வைத்து நான் வாழப்போகிறேன், ஆண்டவர் என்னை உணர்த்தினார், பசுத்த ஆவின் மூலமாய் பேசினார், இந்த பிரசங்கம் எனக்காகவே இருந்தது. மனிதன் பேசுகிற வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை பசுத்த ஆவின் மூலமாய் அருளப்படுகிற வார்த்தை இது. இந்த பசுத்த ஆவின் மூலமாய் அருளப்படுகிற இந்த வார்த்தையை கேட்கின்ற ஒவ்வொருவரும் இந்த திருவசனத்தை இவ்விதமாக பார்க்க வேண்டும். வேதத்தை கேட்பது ஆசீர்வாதம், ஆனால் கேட்டபடியே வாழாவிட்டால் அது நியாய தீர்ப்பை அதிகப்படுத்தும். தேவன் கேட்பதை காட்டிலும் கீழ்ப்படிதலையே விரும்புகிறார். இதுதான் ரொம்ப முக்கியம். கேட்டோம் என்று விட்டுவிடாதபடி, கேட்டோம் என்று அசட்ட பண்ணி விடாதபடி, கேட்ட வசனம் என்று வெறும் தலையிலே வைத்துக் கொள்ளாதபடி, அதை வாழ்க்கையின் நடைமுறையில் கீழ்ப்படிதலில் கொண்டு வர வேண்டும். வேத வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:26-27 இவ்விதமாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது என்றால், ஒருவன் வீட்டை கட்டுகிறதை குறித்து சொல்லுகிறது. அவன் வீட்டை கட்டுகிறான், அந்த வீட்டின் மீது எவ்விதமாய் அந்த வீட்டை கட்டுகிறான் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மழை செறிந்து வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. இரண்டாவதாக, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ, இங்கதான் முக்கியமாக, வார்த்தையை கேட்டு செய்யாமல் இருக்கிறவன் எவனோ அவனுடைய நிலைமை என்ன என்பதை வேதம் சுட்டி காட்டுகிறது. அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சரிந்தது, பெருவெள்ளம் வந்தது, காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றான். இந்த கர்மியானவிலே ஒரு கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு எப்படி இருக்க வேண்டும் என்றால் தேவ வசனத்தை வைத்து வாழ்கிற வீடாயிருக்கும். அது தேவ வசனத்தை கேட்டு அதன்படி செய்யாமல் இருக்க, அதன்படி பின்பற்றாமல் இருக்க, அதன்படி கீழ்ப்படியாமல் இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய வீடு, அவன் ஒரு மலனின் மேல் கட்டப்பட்டவனாயிருப்பான். பெருவல்லம் என்பது போராட்ட சோதனை, கண்ணீர், உலகத்தினுடைய ஆசா பாசங்கள், இவை எல்லாம் என்ன செய்கிறது என்றால் மனிதனுடைய ஆத்மாவை அழிப்பதற்காகவே பிசாசுவின் மூலமாக தூண்டப்படுகிறவைகள். அப்போ நம்முடைய ஆத்மாவை அழிப்பதற்கு துணிகிற அந்த பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் தேவனுடைய வசனத்தை கேட்கிறவர்களை மாத்திரமல்ல அதை கையாளுகிறவர்களா இருக்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:46 இவ்விதமாக சொல்லுகிறது. இந்த தேவ வசனத்தை நாம் பார்க்கும்போது தேவ வசனம் நம்மோடு இடைப்படுகிறது. இடைப்படுகிற வசனத்தை, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் இருக்கிறது என்ன என்ற கேள்விக்குரிய ஆண்டவர் கேட்கிறார். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கும் ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆண்டவரே ஆண்டவரே என்று அழைக்கிறோம், ஆலயத்திற்கு போகும், ஜபம் செய்வோம், வசனத்தை கேட்போம், ஒரு காதிலே கேட்டு இன்னொரு காதிலே விட்டு விடுவோம். விதமாய் இருக்கிற வாழ்க்கைக்கு ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் அவனுடைய ஆத்மாவே அவனே பின்னுக்கு தள்ளுகிறான், அவிவிசுவாசத்திற்கு தள்ளுகிறான், ஆத்மா அழிந்து போவதற்கு விட்டு விடுகிறான். உன்னுடைய விசுவாசம் தேவனுடைய பலத்தினாலும் சத்தியத்தினாலும் வாழ வேண்டும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் இராதிருங்கள். இந்த வசனம் நம்மை ஆளுகை செய்கிறது. கேட்காதவனுடைய விளைவு என்ன? தேவ கோபம் வரும், கர்த்தருடைய கோபத்தை கோபத்திற்கு ஆளாய் மாறிவிடுவான், ஜபத்திற்கு தாமதமாய் மாறிவிடும். ஜபம் என்னத்தான் ஜபம் செய்தாலும் அது தடையாய் மாறிவிடும். ஆசீர்வாதங்களை இழக்கிட நேரிடும். ஆவிக்குரிய வாழ்க்கையை பலவீனப்படுத்திவிடும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையை பலவீனப்படுத்திவிடும். தேவ வசனத்தை மாத்திரம் கேட்கிறவர்களாய் இராமல் அந்த தேவ வசனத்தை கேட்டு அதன்படி செயலில் கொண்டு வராதவனுடைய விளைவு இவ்விதமாய் வேத வசனம் நம்மை பார்த்து சொல்லுகிறது. பாரோன் தேவனுடைய வார்த்தையை மீண்டும் மீண்டும் கேட்டான். அவன் இதயம் கடினமாயிருந்தது. ஆண்டவருடைய வார்த்தையை அசட்ட பண்ணினான். ஆனால் கத்தரோ வல்லமை உள்ளவர் என்று நிரூபித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படிந்தார்கள். ஆண்டவருக்காக பலி செலுத்தி செலுத்தப்பட்ட அந்த பலியின் இரத்தத்தை எடுத்து ஒவ்வொரு வீட்டின் வாசலிலும் தெளிக்கும் பொழுது அந்த வீடு காக்கப்பட்டது. இரவு நேரத்தில் சங்கரிக்கிற தேவ தூதன் கடந்து செல்லும் பொழுது இவர்கள் கீழ்ப்படிந்தார்களே தேவ வசனத்திற்கு, கத்த சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்களே. அதனாலே இஸ்ரவேல் ஜனத்தார் காக்கப்பட்டார்கள். எகிப்தினுடைய ஜனத்திற்கு வீடுகளுக்கு மரண ஓலை, கண்ணீர்கள், துன்பங்கள் எல்லாம் பற்றி எரிந்தது. கத்தரை நேசித்தவர்கள், கத்தரை பின்பற்றினவர்களுக்கு கத்தர் நல்லதையே செய்தார். பாரோன் ராஜா கடைசியில் அவன் சரணடைந்து ஜனங்களை போவதற்கு விட்டு கொடுப்பதற்கு காரணம் இந்த கர்த்தர் செய்கிற அற்புதங்களை நான் கண்ணால கண்டேன். இனி தொடர்ந்து இவரை எதிர்த்து நான் வாழ முடியாது என்ற ஒரு முடிவுக்கு வந்தான். இந்த கருமையானவிலே நாம் தேவ வசனத்தை கேட்டு யூடியூப்ல கேட்கலாம், இன்டர்காம்ல கேட்கலாம், இன்டர்நெட்ல கேட்கலாம், ஆலயத்துக்கு போய் செய்தியின் மூலமாய் கேட்கலாம், ஏதோ கேட்டோ என்று அங்கே அதே இடத்திலே மறந்து விட்டு நீ வாழ்க்கை நடத்துவாயானால் உன்னுடைய வாழ்க்கையினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலவீனம் அடைந்து விடும். மூன்றாவது பாயிண்ட் என்னவென்றால், சுருக்கமாக முடிக்க ஆசைப்படுகிறேன், திருவசனத்தின்படி செய்கிறவர்களா இருங்கள். திருவசனத்தின்படி செய்கிறவர்களாய் இருங்கள். இதுதான் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது. தேவ ஆசீர்வதிப்பது வார்த்தையை அறிந்தவர்களை அல்ல, அதன்படி வாழ்கிறவர்களையும் கீழ்ப்படிதலினாலே உண்மையான விசுவாசத்தின் அடையாளம். கேட்கிறது மாத்திரம் அல்ல, நீ கேட்கலாம், கேட்டு நீ ஞானியாய் மாறலாம், உன் புத்திக்கு பெரிய அறிவாளியாய் மாறலாம், ஆனால் அதன்படி வாழாதிருக்கிறவர்கள், அதற்கு கீழ்ப்படியாதிருக்கிறவர்கள், அதன்படி உண்மையாய் நடக்காதிருக்கிறவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகி செல்வார்கள். ஆனால் அதற்கு கீழ்ப்படுகிறவர்களோ தேவனாலே உயர்த்தப்படுவார்கள், தேவனாலே ஆசீர்வதிக்கப்படுவார்கள், தேவனாலே கிருபையை கொண்டு வந்து கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். தேவனுடைய வசனத்தை நாம் செய்கிறவர்களாய், அதை வைத்து வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனம் ஒவ்வொருவரோடு பேசும்பொழுது ஒவ்வொருவரும் அந்த வசனத்திற்கு தலைவணங்குற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். இதுதான் வேதம் நம்மோடு எதிர்பார்க்கிற ஒரு எதிர்பார்ப்பது. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்னவென்றால் அவருடைய வசனத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று. கீழ்ப்படிதல் அவசியம். யாக்கோப்பு 1:25 சுயதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனோ கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கு ஏற்ற கிரியை செய்கிறவர்களாய் இருந்து தன் செயல்களில் பாக்கியவனாய் இருப்பான். எனக்கு அருமையானவிலே நினைவில் மாத்திரம் வைத்துக் கொள்ளக்கூடாது. அதாவது வசனம் நமக்கு போதிக்கிறது, அதற்கேற்ற கிரியை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும், செயல்முறையில் கொண்டு வர வேண்டும். அந்த செயல்முறையில் கொண்டு வரும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற தேவனாய் மாறுகிறார். அவருடைய வார்த்தையினாலே நம்மை பலப்படுத்துகிறார். அவருடைய வார்த்தையினாலே நம்மை உயிர் மீட்சி கொடுக்கிறார் கர்த்தர். யோவான் எழுதின சுவிசேஷம் 13:17 இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிற, நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். இந்த வசனத்தை அறிந்தோம், இந்த வசனத்தை கேட்டோம், இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஆத்மாவில் கீழ்ப்படிந்து இதயத்தில் ஏற்றுக்கொண்டு சரீரமாகி இருக்கிற இந்த சரீரத்தில் அதை நடைமுறையில் கொண்டு வரும்போது கிறிஸ்துவுக்கு முன்பதாக பாக்கியவான்களாய் இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறதை சுட்டிக்காட்ட விருப்பப்படுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11:28 இவ்விதமாக சொல்லுகிறது, அதற்கு அவர், அப்படியானால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை கற்றுக்கொள்ளுகிறவர்களோ அதிக பாக்கியவான்கள் என்றார். தேவ வசனத்தை கேட்க, வார்த்தையை கேட்கிறது மாத்திரமல்ல, அதை காத்து கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும். அதை வைத்து நம்முடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். இதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கட்டளையை மீறாதபடி வாழ வேண்டும். கர்த்தருடைய கட்டளைக்குள் நிலைத்து நிற்க வேண்டும். அவருடைய திருவசனம் நம்முடைய ஆத்மாவுக்கு ஆகார். அவருடைய வசனத்தினாலே நிலைத்து நிற்கின்ற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்த வசனத்தை பார்க்கும் போது மத்தேயு 7:24-25 சொல்லப்படு, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை செழுந்தது, பெருவெள்ளம் வந்தது, காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை வைத்து வாழும் பொழுது உன் வாழ்க்கை கிறிஸ்துவாகிய கண்மலையின் மீது கட்டப்பட்டிருக்கும் போது எந்த சத்ரு, எந்த பிசாசு, பிசாசின் கிரியைகள் உன்னை தாக்க வந்தாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. ஆகவே இந்த தேவ வசனத்தை நாம் பார்க்கும் போது, ஆராயும் போது, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். அப்போ கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. முற்றிலுமாக அதை அறிந்து கொள்ள வேண்டும். திருவசனத்தின்படி செய்கிறவர்களாய் இருங்கள். 3வது பாயிண்ட், எத்தனையோ பிரசங்கத்தை இந்த ரேடியோ மூலமாக நீங்கள் கேட்கிறீர்கள். பரிசுத்த ஆவியின் மூலமாய் எச்சரிக்கப்படுகிறது, பரிசுத்த ஆவியின் மூலமாய் பேசப்படுகிறது. தம்முடைய வாழ்க்கையினுடைய அந்தகாரத்திற்கும், தனிப்பட்ட வாழ்க்கையின் இருளான வாழ்க்கைக்கும், இந்த உலகத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ணி வாழ்கிற வாழ்க்கைக்கும் எச்சரிக்கிற இந்த பசுத்தாவினுடைய வார்த்தைகளை கேட்டு மனம் திருந்தி கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவன் தான் பாக்கியவான். அப்போ கிறிஸ்துவின் வார்த்தையினாலே கீழ்ப்படிந்து வாழும் பொழுது உனக்கு தொடர்கிறது ஆசீர்வாதம். தேவனுடைய பிரசன்னத்தை எந்த நேரத்திலும் உணரக்கூடிய ஒரு கிருபை. ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையினுடைய வெளிச்சமாய் இருளை அகற்றி வெளிச்சத்தை கொடுக்கிறார். நானே உலகத்தில் ஒளி என்று சொன்னார் அல்லவா. இந்த வசனம் எனக்குள்ளே வாழும்போது பிசாசு என்னை அசைக்க மாட்டான். நான் அசைக்கப்படுவதில்லை, நான் கர்த்தரால் கைவிடப்படுவதில்லை. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு துணையாய் நிற்கும், என்னை பலப்படுத்தும், என்னுடைய பலவீனத்தில் அது துணையாய் நிற்கும். நான் கர்த்தருக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, அதை வைத்து வாழும் போது, அதன்படி நான் செய்யும் போது, என் ஜபத்திற்கு பதில் கொடுக்கிற கர்த்தராய் மாறுகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்படுகிறது. நான் உயர்ந்து செல்லுகிறேன். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சமாதானம், சந்தோஷம், தெய்வீக அன்பு, தெய்வீக கிருபை என்னை தொடர்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிறேன். பரிசுத்த ஆவியோடு வளர்கிறேன், வார்த்தையோடு வளர்கிறேன். நிலையான வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிறார். என்ன போராட்டங்கள், துன்பங்கள் வந்தாலும் துணையாய் நின்று என்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தராய் மாறுகிறார். ஆகவே இந்த மூன்று காரியங்களை என்னுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு, திருவசனத்தை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள் என்ற தலைப்பில், உங்களே நீங்கள் வஞ்சித்து கொள்ளாதிருங்கள் என்று ஒன்றாவது பாயிண்ட். இரண்டாவதாக நாம் பார்த்தோம், திருவசனத்தை கேட்கின்றவர்கள் மாத்திரம் இராதபடி இராதிருங்கள். வசனத்தை மாத்திரம் கேட்க விருப்பம் இருக்கோ, அதன்படி செய்யாதவர்களாய் காலத்தை தள்ளி கொண்டு போகிறோம். மூன்றாவதாக வேத வசனத்தின்படி, திருவசனத்தின்படி செய்கிறவர்களாய் இருங்கள். யாக்கோப்பு 1:23-22 வசனத்தின் அடிப்படையிலே இந்த கடைசி பாயிண்ட் ஒவ்வொருவருக்கும் முக்கியம். திருவசனத்தின்படி செய்கிறவர்களாய், கேட்ட வசனத்தின்படி வாழ்கிறவர்களாய் இருக்கும் போது ஆசீர்வாதம் தொடரும், கிருபைகள் தொடரும், நன்மைகள் தொடரும். போராட்டத்தை மேற்கொள்வதற்கு, வாழ்க்கையில் ஜெபத்தை ஜெபத்தின் வீரராய் மாறுவதற்கு, வெற்றி பெறுவதற்கு, ஜெயம் கொள்வதற்கு பரிசுத்தாவி உதவி செய்து நம்மை காப்பாற்றுவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுரனாக இயேசுவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காய் சூத்திரம். இந்த வேளையிலே இந்த மூன்று காரியங்களை பார்த்தோம் ஆண்டவரே. இந்த மூன்று காரியத்திலும் நாங்கள் ஆண்டவரே எவ்விதமாய் வாழ்கிறோம் என்று, நாங்கள் எங்களையே நாங்கள் வஞ்சித்துக் கொள்ளாதபடி இருக்க கிருபைத்தார் ஆண்டவரே. வசனத்தை மாத்திரம் கேட்கின்றவர்கள் மாத்திரமாய் இராதபடி ஆண்டவரே, அந்த வசனத்தை கேட்கிற வாஞ்சியோடு இருக்கிறபடி இராதபடி ஆண்டவரே, மூன்றாவது பாயிண்டின் பிரகாரம் நாங்கள் வாழ்ந்து காட்ட எங்களுக்கு கிருபை தாரம் ஆண்டவரே. திருவசனத்தின்படி செய்கிறவர்களாய், திருவசனத்தின்படி கீழ்ப்படுகிறவர்களாய் எங்களுடைய இதயத்தையும் ஆத்மாவையும் மாற்றும். இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, உம்முடைய வசனம் வெறுமையாய் திரும்பி வராது, உம்முடைய வசனத்திற்கு வல்லமை உண்டு. அந்த வல்லமையினால ஆத்மாக்களை அடிமைதனத்தில் இருந்து தலைக்கீழாய் மாற்றி பாவ மன்னிப்பை ஆண்டவரை கொடுத்து அவர்களை ரட்சித்துக் கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறேன். ஆசீர்வதி எந்தெந்த பிரசங்கியார் இந்த ஆண்டவரே இந்த இந்த இதுவின் மூலமாக செய்கிறார்களோ, ஊழியம் செய்கிறார்களோ, இந்த தொலைக்காட்சியின் மூலமாக ஆண்டவரே பிரசங்கம் பண்ணுகின்ற ஒவ்வொருடைய நாவிலும் உம்முடைய வார்த்தையை வைத்து அது அக்னியாய் புறப்படட்டும், அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமென்.
1: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர் புரிஸ்ட்ரிஸ் கரன். இன்றைய நாளே யாக்கோப்பு 1:22 25 வசனத்தை மிக தெளிவாக எடுத்துரைத்தீர்கள். இதைத்தான் சங்கமா வானொலியும் நித்திய வெளிச்சமும் வார்த்தையின் வெளிச்சமும் சனிதார நடக்கிற துதி ஆராய்ச்சியும் வார்த்தையை கொடுக்கிறோம். உலகமெங்கும் இருளான தேசத்துக்கு வார்த்தையை கொடுக்கிறோம். ஆண்டவர் அறியாத மக்களுக்கு வார்த்தையை கொடுக்கிறோம். தேவ பிள்ளைகளுக்கு கூட வார்த்தையை கொடுக்கிறோம். வஞ்சியாதபடி இந்த வார்த்தையின்படி நடக்க கிருபை செய்ய வேண்டும்படி நாங்கள் ரேடியோ மூலம் அறிவித்தல் கொடுக்கிறோம். நீங்களும் கூட இன்றைய நாளிலே மிக அருமையாக வஞ்சியாதபடி அதன்படி செய்ய வேண்டும். திரு வசனத்தின்படி செயல்களாக இருக்கணும். வார்த்தையை கேட்கிறோம் என்பதால் ஒரு நாள் சங்கம் நாலு அஞ்சு ஆறு வார்த்தையை கேட்கிறோம், ஆனால் அதன்படி நாங்கள் நடக்கிறோமா என்பதுதான் கேள்வி. இங்கே சொன்ன மாதிரி தேவாலயத்துக்கு போகிறோம், இந்த வார்த்தையை கேட்குறோம், வாசப்பட்டு விளைவோட மறந்து போவோம். என்ன செய்து கொடுத்தாலும் பிசாசானம் அந்த வார்த்தையை பிரித்து கொண்டு எடுத்துக்கொண்டு போயிடுவார். அருமையான ஒரு வார்த்தை, ஆழமான சத்தியம். இதை நான் மீண்டும் ஒரு மறு உரைப்பில் வரும்பொழுது கேட்கவன் அப்படியான வார்த்தையை கொடுத்தீர்கள். பிசாசுக்கு பரிசுத்தாவியானவர் சகல சத்தியத்திலும் வழிநடத்துகிற தேவன். நாங்கள் தேவ வசனத்தை பின்பற்ற வேண்டும். கிருபையா பெற்ற நித்திய ஜீவன் வஞ்சியாதபடி ஆத்மாவை வஞ்சிக்க கூடாது. அருமையான வெளிப்பாட்டை கொடுத்தீர்கள். மிக மிக ஆச்சரியமா இருந்த பாசர், இப்படியான செய்தியை இதுதான் முதல் தடவையாக நான் கேட்டிருக்கிறேன். ஐயா யாக்கோப்பு முதலாம் அதிகாரம் 22 வசனத்தில் இவ்வளவு பொக்கிஷங்கள் அந்த வார்த்தைக்குள் இருக்கிறது என்பதை இன்றைய தான் நானும் மறந்து கொண்டேன். அநேக பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருந்தால் அவரும் மறந்து கொள்வார். கர்த்தர் உங்களையும் ஊழியங்களையும் கையிட்ட செய்யும் காரியம் கிடைச்சவர் அனைத்தையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். இன்றைய நாள் இந்த செய்தி யாராவது தொட்டால் சாட்சி சொல்லலாம். உடனடியாக வாருங்கள், நேரம் கடந்து போகின்றது. இந்த சாட்சி உங்களை தொட்டதா? எப்படி இந்த சாட்சி நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்கள்?
2: ஆமென். இது சிஸ்டர் டாலி, கல்கரி அல்பர்டால இருந்து பேசுறேன், கனடா. பாஸ்டர், அவங்களோட வார்த்தை எனக்கு ரொம்ப விசேஷமாக இருந்தது. கேட்கிறதா இப்பொழுதும் நான் கேட்குறேன், கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழவனும் கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படியவனும். அதை ஒரு மெமரி வேர்ட்ஸாக அப்படியே அதை கேட்டுக்கொண்டு தான் போகிறோம். இருந்தாலும் இந்த சிறிய இந்த நாட்கள்லையும் இப்பொழுது அந்த வார்த்தை எனக்கு உறுதியாக, நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்து பரிசுத்தமாவி பெற்று நாங்கள் கர்த்தருக்குள்ள வாழ்கிறோம், வாழ்ந்தாலும் அதுக்குள்ள இருந்து நாங்கள் இன்னும் பரிசுத்தமாகிறதுக்கு, இன்னும் அவருக்கு அவருடைய சித்தத்தின்படி செய்வதற்கு நாங்கள் அவருக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோமா என்று, கீழ்ப்படுகிறோமா என்று ஒரு கேள்வி கேள்வி பதில் வந்து எனக்கு வந்துச்சு. அப்போ கர்த்தர் என்னோட இப்போ பேசின என்னென்னா, இன்னும் அதிகமாக நான் உன்னை நேசிக்கிறேன், நீ உண்ட பலவீனங்களை சிந்திக்காதே, இன்னும் அதிகமாக இந்த வார்த்தை கேள், இந்த வார்த்தையை கேட்டு அவர் பரிசுத்தமாக இருக்க போல எங்களையும் பரிசுத்தமாக்குவதற்கு நாங்கள் அவருடைய சித்தத்தின்படி செய்கிறோமா என்று ஒரு பெரிதான கேள்வியோடு எனக்கு இந்த வார்த்தை என்னை தொட்டது. என்னன்னா, இன்னும் அதிகமாக நாங்கள் அவருக்குள்ள மறைந்திருந்து வாழ வேண்டும் என்று கர்த்தர் என்னுடைய அதிகமாக பேசினார். உங்களோட வார்த்தைக்கு நன்றி கர்த்தர். இன்னும் மென்மேலுமாக அநேகருக்கு உங்களோட வார்த்தையின் மூலமாக அவர் ஆசீர்வதித்து கொடுப்பார் என்று கூறி உங்களையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நன்றி பாஸ்டர், நன்றி பாய்.
0: தேங்க்யூ சிஸ்டர்.
1: வேறு யாராவது இதுவரை? சிஸ்டர் டோலி அவர்கள்.
3: Thank you, Pastor Paul Louis Karen. That was a wonderful word. I was really challenged on my own heart. My name is Sister Ranjini Alangaramani from Vancouver, British Columbia, Canada. That was a real good word, very challenging word. You know, many of us listen to the word of God. How far, how deep are we willing and being obedient to the word and living the word in our lives? That's the criteria where you have shared from James 1:22, Matthew 7:26 and 27, and then James 1:25. All the words that you have shared from the living word has been such a challenging way, you know, to be obedient, to not be hearers only, but doers of the word, to be obedient to the word. And that is the only way we'll see, you know, the glory of God working and moving and having its wonderful way in transforming us and also preparing us for even for his, you know, rapture. We have to become like the bride of Christ he has called us to be, and the church that he has asked us to be is coming through only through the obedience to the word. And you have beautifully come through with the word of God and, you know, challenged us through the living word. And it has been such a powerful way, has been bringing much conviction, just like it has done, you know, through the word of God coming through to us. Thank you for this wonderful way in which you have presented it to us, Pastor. God bless you.
0: God bless you, sister. Thank you so much.
3: You're welcome. Thank you. God bless you too. Bless you and your ministry and your family. Amen.
0: தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ.
1: வேறு யாராவது செய்தியை தொட்டால் சொல்லுங்கள். 97 ரேடியோவில் கேட்கிறவர்கள் சொல்ல முடியாது, காரணம் அவர் கேட்கலாமலேயே கதைக்க முடியாது. இல்லை நெற்றில் இருக்கிற நீங்கள் உங்களை இந்த தேவ வார்த்தை உங்களை தொட்டால், இந்த வார்த்தை ஆழமான சத்தியத்தை கற்றுக்கொண்டேன், இதன்படி நான் நடக்க போகிறேன், நான் திருவசனத்தை கேட்கிறாயிராமல் அதன்படி செய்வேன் என்று ஒப்பு கொடுத்து யாராவது சாட்சி சொல்ல வேணும்னா சொல்லுங்கள். அருமையான செய்தி, இதை மறுபடிய மீண்டும் கேளுங்கள், கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். சிஸ்டர் மிதுலா, சிஸ்டர் மேகலா வாஸ், இந்த வார்த்தையை பற்றி ரெண்டு ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? ஓகே, நாங்கள் முடிவு சேர்த்து எடுக்க போகிறோம். உண்மையிலே இன்றைய நாளிலே இந்த சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியிலே நேற்றிலே 12 பேர், 97 வீடு, எல்லாமே 2000க்கு மேற்பட்ட தேவ பிள்ளைகள் உலகத்திலே இல்லை பிள்ளைகள் இதை கேட்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை, இந்த செய்தியை கேட்டு ஒவ்வொரு உங்கள் மனதில் தொட்டிருக்கும், நாங்கள் வசனத்தை கேட்கிறோம், கீழ்ப்படிய வேண்டும், அதன்படி செய்ய வேண்டும் என்று அவர்கள் தீர்மானம் எடுப்பார்கள் விசுவாசிக்கிறேன். அப்படியாக இன்றைய நாளே இந்த சங்கம வானொலி உபவாசதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சி அனைத்தும் ஆவியானவர் இன்று வழிநடத்தினார். அது மட்டுமல்ல, ஆவியானவர் தான் அந்த செய்தியை தேவ பிள்ளைகளுக்கென திறந்து கொடுத்து, அதுக்காக தேவனுக்கும் இந்த வார்த்தையை குறித்த பாஸ்டருக்கும் மிக நன்றி சொல்கிறேன். இதில் கலந்து கொண்டு தேவ ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் அபரிமிதமாக ஆசிர்வதிப்பாராக. நாங்கள் முடிவு செய்து சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி கொடுக்க போறோம். பிரஸ்லோ சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி.
3: பிரைஸ் தி லார்ட். பிரதர் மகேந்திரன், நன்றாக நடத்தினீர்கள். காட் பிளெஸ் யூ. ஆமென், ஆமென். Thank you, Lord, for the way, Lord, you have chosen, Lord Jesus, the Sangamam Radio Gospel, Lord, on a day like today, Lord, through the fasting and prayer and worship and praising time, Lord, that you have given to us, Lord, such a way, Lord, to be such a blessing, Lord, through the worship time, through all the handmaidens that have come from different parts of the world to come and worship you and praise you and thank you, bringing thanksgiving to you, Lord, and also, Lord, Pastor Paul, Louis, Karen, who came all the way from India to come and share this word as well, Father. So we thank you, Lord, for the wonderful word that many have received, Lord. And they'll be only, not only, Lord, hearers, but hearers of the word. Oh, Father, Lord, we pray, Lord Jesus, that much will bring forth much fruit upon their hearts and lives through only the obedience of the word, I pray. Lord, now we, Lord, bring forth, Lord, the very first way, Lord, even as this has been now recorded, Lord, and going into YouTube and Facebook and all the rest of the way that you would use through media networks, Lord. Thank you, Lord, for the way Brother Leslie has been doing all this, Lord. So we thank you, Lord, for the wonderful blessing that, Lord, you would impart and into many those of the people, Lord, that are listening, Father, and the 97 stations that have joined us as well, Father. We thank you for each and every one of them, Lord, as they represent their countries with those stations, Lord, that they would receive these blessings just as much. Now we bring, Lord Jesus, from the first person who started off, Lord, Sister Ahalia Mahadeva, who came, Lord, from Quebec, Canada. Lord, thank you, Lord, for

0: Participated in the worship as well, Father. Much of the praises that have been going on, Lord, in worshiping and adoring, and Lord, bringing forth your very power of your the presence of the living God upon their hearts and lives, Lord, and touching many, Lord, through the worship that goes through, Lord. We also thank you, Lord, following that way. Myself, Lord Jesus, having been able to come and worship you, Lord, and praise you, Lord, and continuing with that, Lord. We had Sister Pastor Anton Rasanayam, who came and, Lord, worshiped you, Lord Jesus, from Scarborough, Ontario, Canada. And following that, we had Sister Mayla coming all the way from Colombo, Sri Lanka, who joined us as well. Thank you for her time and dedication and her worship as well, Lord, all the way from Sri Lanka. Lord, we thank you, Lord. Following that, we had Lord Jesus, Sister Sujata Anandaraja, who came and prayed for all of the requests, Lord, that have been going on, Lord. Thank you for bringing her all the way from Kilinochi, Jaffna, Sri Lanka, Lord, that she would, Lord, pray so beautifully for all of the requests that have been going on, Lord, that you would lay upon her heart, pray through your spirit, Lord, and stand in the gap and pray, Lord, according to your will and your purposes to fulfill. And the request being, Lord Jesus, Lord, coming through into your presence, Lord, as you are interceding with us, Lord Jesus, and make it known, Lord Jesus, as you would, Lord, supply those needs, Lord Jesus, and meet those needs, Lord, according to our riches, according to your riches in glory through Christ Jesus. So we thank you for that, Lord. And also, Lord, last of all, Lord Jesus, we thank you for the very word that came through, Lord, for a wonderful way you have blessed many, Lord Jesus, through the wonderful service and blessing that had been going through the nations of the world because of the word that has been now given through also, Lord, from Pastor Paul Lewis, Karen. Bless him and his ministry and his family and all that you, Lord, have entrusted to him, Lord, in these end days of the ministry, Lord, that Lord Jesus bring forth much harvest and much blessing, I pray in Jesus' name. And Lord, we also, Lord, entrust the rest of the day and the weekend services, even as we come back tomorrow once again, Lord, from Canada. It would be still in North America Sunday, and probably in the other time zones of the world Monday. But Lord, let this blessing continue to go on, Lord, as we dedicate our time and services for you, Lord, that your kingdom be enlarged and many souls would come into the harvest of souls. In Jesus' name I pray. Amen and amen.
1: Amen. Thank you, Sister Rajani Alangarami, for your closing prayer. நாங்க எல்லோரும் இப்ப ஆத்மின் ஆத்மாவே சொல்லி லட்சிப்பதுக்கு ஒப்பு கொடுப்போம். இப்ப எல்லோரும் ஒன்று சேர்ந்து மிதுலா மைக் ஆன் பண்ணுங்க, மேகலா வாஸ் மைக் ஆன் பண்ணுங்க, இல்ல நான் இந்த ஆத்மாவே சொல்லுவோம்மா. அகிலா மகாதேவா மைக் ஆன் பண்ணுங்க அம்மா, எல்லோரும் ஆத்மாவே சொல்லுவோம். என் ஆத்மாவே
2: மறவாதே.
3: ஆமீன், ஆமீன், ஆமீன். இது ஒரு நேரமும் அருமையான தேவை செய்யக்கூடாக. பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் கோலார் தங்கவேல் பகுதி கர்நாடகா இந்தியாவிலிருந்து அவருடைய இரவு நேரத்திலும் இணைந்து கர்த்தருடைய வார்த்தையில் எடுத்து வந்து விதைத்திருக்கிறார். ஆமீன். திருவசனத்தை கேட்பது மட்டுமல்லாமல் திருவசனத்தின்படி நடக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரும் மறுவலை பிரிகேற்க போன்ற ஒருவரையும் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்துவாராக. வழிநடத்திய இந்த நிகழ்ச்சியை வழிநடத்திய தேவ ஊழியர் சவரன் மகிந்தனையா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து அதிகால வேளையில் இணைந்து காரியங்களை செய்தார். 5 மணிக்கு அவர் இணைந்தார், 5 மணிக்கு முன்னதாகவே இணைந்தார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த வழிநடத்துவாராக. அதோடு அதிகால வேளையில் இணைந்த சகோதரி டாலி அல்பர்டா கனடா, சகோதரி ரஞ்சினி அலங்காரமணி வான்கூவரிலிருந்தும் அதிகால வேளையில் இணைந்தார்கள். மாலை வேளையிலே இணைந்தார்கள். காலை வேளையிலே பாஸ்டர் அந்தன் ராசனம் டொரண்டோவிலிருந்து இணைந்தார். மாலை வேளையிலே சகோதரி மிதுலா அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்தும் சகோதரி மகளா வாஸ் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இரவு நேரத்திலும், அதே நிலையிலே சகோதரி சுஜாதா ஆனந்தராஜா அவர்கள் கிளிநொச்சி இலங்கையிலிருந்து இணைந்தார்.

0: இணைந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். அதே வேளையிலே சகோதரி அகிலா அவர்கள் மொன்றியல் தேசத்திலிருந்து காலவேளையில் இணைந்தார்கள். ஆரம்ப ஜபத்தையும் எடுத்து வந்து அவர் நான் என்னுடைய ஜூம் ஸ்டார்ட் பண்ண முன்னதாகவே அவர் அங்கே இணைந்திருந்தார். கிட்டத்தட்ட 7 மணிக்கு முன்னதாகவே இணைந்திருந்தார். கர்த்தர்தாமே அவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. கர்த்தர்தாமே இந்த வசனங்களோடு உங்களோடு பேசியிருப்பார். துதி ஆராதனைகளை கத்தர் தந்த தாளந்துகளை கத்தோட நாம மகிமைக்காகவும் ஆத்மாதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். கத்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. நாளை கால வேளையிலே அதே வேளையிலே அதே இதே நேரத்திலே எங்களுடன் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து தவசையை எடுத்து வருகிறார். மீதியான சங்கமும் வானொலி ஊழியர்கள் கேட்கின்ற ஒவ்வொருவரும் இணைவார்கள் என விசுவாசிக்கிறோம். கத்தரை கரத்திலே உங்கள் எல்லோரையும் திரும்பமாக ஒப்புவித்துக் கொண்டு பாஸ்டர் பவுல் லூயிஸ் கரன் அவர்களுக்கும் விசேடமாக அவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அதே வேளையிலே சௌரமாக இந்த நெய்யாக அதிகார வேளையிலிருந்து இதுவரை நேரம் நடத்தினார் மற்ற எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். சங்கமும் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கதடி கரத்தில் உங்களை எல்லோரையும் திரும்பமாக ஒப்புவித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன்.
1: காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன்.
0: ஆமேன். ஆமேன். தடைகள் வந்தது, ஆனாலும் கத்தர் வழி நடத்தினார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தடி கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்று 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஒன்று அர்லஃபத் 4:12 நாம் ஒருவருக்கொருவர் அன்பு செய்தால் கடவுள் நம்முள் நிலைத்திருக்கிறார். அயலானில் உறையும் இறைவனை காண

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஆவியில் நிறைந்து இதயத்திலே நம்மை படைத்த தெய்வத்தை பாடி துதித்து நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனுக்கு நன்றி செலுத்த வாருங்கள்.

இருக்கிறேன். திகையாதே, நானே உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு உதவி செய்வேன். என் நீதியின் வழக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று உங்களை

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 9056070583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 2899978123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 5148198494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 8663500821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 4169175826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேயர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கோஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலியக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைப்பவர்கள் 289-997-8123. மொன்றியலில் இருந்து அழைப்பவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் மூலமாக நீங்கள் கேட்க விரும்பினால் www.sangamam.com. சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம் 24 மணி நேரமும் கனேடிய மண்ணிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 என்படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அபிஷேகம் பண்ணுகிறவர். சத்துருக்கு முன்பதாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை உயர்த்துகிறவர். என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள், கர்த்தர் நிச்சயமாக உங்கள் தலைகளை உயர்த்துவார்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் சங்கமம் .ca@gmail.com அல்லது

சகோதரிகளே, தேவன் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே எப்பொழுதெல்லாம் நாம் அவரை பாடி புகழ்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அவருடைய இனிய பிரசன்னம் நமது மத்தியில் வருவதும் உறுதி. எனவே இப்பொழுதும் அவருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. அவரிடம் இப்பொழுது நம்முடைய தேவைகளை சொல்லி மன்றாடுவோம். அவரும் விரும்பி கேட்பார், நம் கண்ணீரை துடைப்பார், நம்மை பரவசப்படுத்துவார். ஜெபிப்போமா. எங்கள் அன்புள்ள இயேசு சுவாமி, உம்முடைய மலர் பாதங்களில் இந்த அன்பு சகோதரர்களை, சகோதரிகளை, அவருடைய குடும்பத்தின் மக்களை நான் கொண்டு வருகிறேன். அப்பா, இந்த பாடல்களை கேட்கும் பொழுது, என்னோடு கூட அந்த பாடல்களை அவர்கள் பாடிய பொழுது அவருடைய உள்ளத்தில் இருந்த மகிழ்ச்சி, சமாதானம், சாந்தி தொடர்ந்து நிலவட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உடைந்த ஒவ்வொரு உள்ளத்தையும் ஆறுதல் படுத்தி, தேர்தல் படுத்தி, அதிலே உம்முடைய தெய்வீக அமைதியை அருளி செய்வீராக, அந்த காயங்களை கட்டுவீராக. தகப்பனே, அவர்தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று உம்மை குறித்து வேதம் சொல்கிறது. அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை எல்லாம் சுமந்தார் என்று வேதம் சொல்கிறது. அவர்தாமே நம்முடைய சாபங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர் சாபமாகவே மாறிவிட்டார் என்று வேதம் சொல்கிறது. தகப்பனே, நீர்தாமே எங்களுடைய எல்லா பாவங்களையும், அக்கிரமங்களையும், மீறல்களையும் உம்மேல் சுமந்தீர் என்று வேதம் சொல்கிறது. மட்டுமல்ல, கொடிய மரண பயத்தையும் நீர் கடந்து சென்றீர். வேதனையான மரண கசப்பை அருந்தினீர் எங்களுக்காக என்றும் வேதம் சொல்லுகிறது. எங்கள் நிமித்தம் நீர் அனுபவியாத பாடு ஒன்று இந்த உலகில் இல்லவே இல்லை. அப்பா, உமக்கு நன்றி. இவற்றையெல்லாம் ஒரு விசை நினைவுபடுத்தி கொண்டு இந்த அன்பு மக்களை அணைத்துக் கொள்ளும். அவருடைய கண்ணீரை துடைத்தரணும். யாரோடைய கண்ணீரை துடைப்பார் உமையன்றி? யாருக்கு அவை விளங்கும் ஆண்டவரே உமையன்றி? இதை மனதில் வைத்துக் கொள்ளும். இப்பொழுதே அப்படி செய்யும். ஒவ்வொருவரை அணைத்து முத்தமிட்டு ஆசீர்வதி. விரும்பும் நன்மைகளை கொடுத்து அவர்களை பரவசப்படுத்தும். விரும்புவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமையுடைய தேவனே அப்படியே செய்கிறாக. அவருடைய கண்ணீர் ஒவ்வொன்றும் துடைக்கப்படட்டும். உலகம் தரக்கூடாத சமாதானம், சாந்தி உள்ளத்தை நிரப்பட்டும். தூக்கமில்லாத இரவுகளை நீ மாறி அவள் படுத்து நித்திரை செய்யும் பொழுது அவருடைய நித்திரை இன்பமாயிருக்க அருள் புரியும். இன்றோடு அவருடைய வேதனைகள் ஒழியட்டும். இன்பத்தின் நாட்கள் மலரட்டும். உம்முடைய இனிய பிரசன்னம் 24 மணி நேரமும் அவளோடு கூட இருக்கட்டும். அவளை ஆசீர்வதிக்கட்டும். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி, கோடா கோடி நன்றி. ஆமேன். நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், நம்முடைய அருமை பிதாவின் தெய்வீக அன்பும் அரவணைப்பும், பரிசுத்த ஆவியானவருடைய நீங்காத ஐக்கியமும் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இன்றும் என்றும் நிலைத்திருந்து ஆசீர்வதிப்பதாக.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால்

தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 9056070583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலில் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.